0: சொல்லிட்டேன் இது ஒரு மிருகம், இது வீட்டிலும் இருக்கும் காட்டிலும் இருக்கும். ஒரு பாலார் இது வைத்திருப்பார்கள், சரியா?
1: சரிம்மா.
0: ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து. இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகத்தின் வகையா? இந்த வகையா இப்படி சொல்லுவார். ஆனா இந்த மிருகம் வந்து வீட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும், ஆனால் இந்த இந்த வகையை இப்படி சொல்லுவார். அந்த மிருகத்துல முக்கியமாக தேவைப்படும் காவல்துறையிற்கு தேவை, சரியா? உங்களை இலகுப்படுத்தி
1: இருக்கிறேன்.
0: அது அப்படியும் சொல்லுவார், இங்க பாப்போம்.
1: இல்லம்மா, இது வந்து ரெண்டு நாய் வரும், அஞ்சு எழுத்தம்மா.
0: இது வந்து ஐந்து எழுத்து.
1: ஐந்து எழுத்து.
0: மோப்ப நாய், மோப்ப நாய். சரி, நாய நாய போடுங்க. சரி, நாய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்னுக்கு சொல்லுங்க. உணவு தேட தேடுறதுக்கெல்லாம் உதவும் இது. இது மோப்ப மோப்ப மோப்ப மோப்ப நாய்க்கும் இது சொல்லுவார்கள், காவலர்கள் வச்சிருப்பார்கள்.
1: சுவாச நாயா?
0: சுவாசனாய்க்கவே சொல்லிருவீங்க போல இருக்கு அந்த நடிகை. நன்றி ஐயா, அவர் பெரிய ஒரு எம்பியா இருக்கிற அமெரிக்கால. நன்றி
2: மகள் மட்டும் பேசிக்கொள்ள தனி மொழி வேண்டும். கண்ணாதேவியல் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ
0: எங்கே? உங்களுக்கு உணவு, அதாவது பழங்காலத்துல உணவு சேகரிப்பதுக்கு இந்த நாயை பாவிப்பார்கள். இதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நான் டீப்பா சொல்லிட்டேன். இதை கண்டுபிடிக்க சுவம் இங்க ஓடி வாங்க பாக்கலாம். சேகரிப்பதுக்கு இந்த நாயை பாவிப்பார்கள். இதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நான் டீப்பா சொல்லிட்டேன். இதை கண்டுபிடிக்க சுவம் இங்க ஓடி வாங்க பாக்கலாம். காவல்துறையினர் வைத்திருப்பார்கள். நாய் என்று சொல்லிட்டீங்க, அங்கால மற்றதை கொண்டு வாங்க. மூன்றெழுத்து.

வைங்க, வேலை செய்தால் இது கிடைக்கும். ஐந்தெழுத்து. நீங்கள் வேலை, அதாவது தொழில், வேலை, வேலைக்கு போறீங்கல்ல, போவர்கள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். எங்கே? ஐந்தெழுத்து. ஓடி வாங்க பார்க்கலாம். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும்.

0: வணக்கம்.
1: வேட்டை நாய் மீரம்மா.
0: வேட்டை நாய் கட்டிக்காரி. வேட்டை நாய் கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் ஆச்சுது உங்க எல்லாருக்கும். சாந்தி அம்மாக்கு வேட்டை நாய் தெரியாம இருக்கிறீங்க. சரி, எங்க தொழிலாளிகள் எல்லோருக்கும் இது கிடைக்கும். ஐந்தெழுத்து.
1: சம்பளம்.
0: சம்பளம் கட்டிக்காரி. கட்டிக்காரி கண்ணன் வர என்ன சொல்றேன்னு போவோம். வணக்கம் கண்ணன். கண்ணன்
2: மேடம், வேட்டை.

0: நாய்
1: நாய் உலட்ட நாய். இப்ப வந்து சாந்தியமாக உங்களுக்கு ஒரே மூட்டை லேட் ஆகும்.
0: நீங்க
1: இப்படி சொல்லி இருக்கலாமே, இப்படி சொல்லி இருக்கலாமே. நான் சொல்லி கொடுத்துதான் வந்து சொன்னாங்க, அது சொல்லி தான் பிறந்திருக்க.
0: இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது.
1: சரி வேட்டை நாய். சரி இப்ப தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும் சொன்னேன். நான் அவ சொல்லி சம்பளம் அவ சொல்லிட்டா உங்களுக்கு அதே மூளை ஆண்டு பாத்தேன். கெட்டிக்கார் கெட்டிக்கார் கெட்டிக்கார் கெட்டிக்கார். சரி இன்னும் இன்னும் ஒன்று சரியா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: நல்லது கெட்டதுக்கு இது நடக்கும், மக்கள் எல்லாம் கூடி இது நடக்கும். ஐந்தெழுத்து நல்லது கெட்டது, நல்லது கெட்டது மக்கள் கூடி நிற்கும், கூடி எடுத்து வரும் விடயத்தை இப்படி சொல்லுவார்.
0: ஊர்வலம்
1: ஊர்வலம் கட்டிக்காரன், ஊர்வலம் கட்டிக்காரன். நீங்க என்ன சொன்னீங்க சாந்தியமா? என்ன சொன்ன?
2: நான் பிரார்த்தனை சொன்னேன்.
1: பிரார்த்தனை. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ரெண்டு பேரும் முடி போடுங்க. வணக்கம். வடலூர் ஆனந்தன் வணக்கம். ஐயா வணக்கம். ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தன் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனந்தன் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க பாப்போம் இணைஞ்சு கொள்ளுங்க.

ஆனந்தன். ஆனந்தன் ஆனந்தன் சொல்லுங்க. ஆனந்தன் ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் நீங்க வாரீங்க, ஆனா அது எடுப்படுதில்லை, இங்க பாக்கலாம். வாங்க ஆனந்தன், இன்னொரு தடவை வாங்க.

0: ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன்
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: ஆனந்தன் என்ன சொல்ல ஓடி வந்தீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல
1: வேலைக்கு போன சம்பளம் கிடைக்கும்.
0: சம்பளம் அத சொன்னீங்க. சரி, உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்கறேன். சரியா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உகந்த ஒன்று சொல்றேன்னா, இது நீங்க கண்டுபிடிக்கல, இது கண்டுபிடிக்கல, இது இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது மறைஞ்சிருச்சு. அது வந்துருச்சேன். சரி, மக்கள் இப்படி இருக்க இப்படித்தான் இப்படி வாழத்தான் ஆசைப்படுவார்கள். ஐந்தெழுத்து. இப்படி வாழத்தான் ஆசைப்படுவார். உங்களுக்கும் அதுதான் ஆசை, எனக்கும் அப்படித்தான் ஆசை. இப்படித்தான் வாழ ஆசைப்படுவார்.
1: வசதியாக
0: இல்ல, எப்பொழுதும் இப்படி இருக்கத்தான் இல்ல இல்ல. ஐந்தெழுத்து.
1: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி
0: மாத்தி யோசிங்க. அப்பா
1: மகிழ்ச்சி.
0: அப்பா சொல்ற மாதிரி
1: இன்பம். இன்பம்
0: மாத்தி யோசிங்க. என்ன மாத்துங்க?
1: மகிழ்ச்சி.
0: மக்கள் இப்படி வாழ ஆசைப்படுவார். உங்களிடமே இருக்கு, உங்களோட பேர்ல இருக்கு.
1: ஆனந்தம்.
0: ஆனந்தம் இது தெரியாம ஆனந்தமாக இப்பதான் வாரீங்க இல்லையா? நீங்க முதல் தடவை
1: கேட்டுட்டு இருக்கேன். முதல் தடவை கேட்டு
0: அப்ப ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க.
1: ஆனந்தம்
0: கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு. நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி. ஆனந்தன் கொண்டு.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கமா வணக்கமா, நல்ல வரீங்களா?
0: நல்ல சோமா இருக்கேன். நான் என்னத்த கண்டுபிடிச்சு ஓடி வந்த நீங்கன்னு சொல்லுங்க அண்ணா. நீங்க
1: சந்தோஷம்
0: அதத்தான் அவர் சொல்லி சொல்லி அவர் ஆனந்தம்ன்றது சரியானது, சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லி அவற்ற பேரிலேயே கூட அவர் சொல்லிட்டார். டக்கண்டு உடனே சரி, உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு கல்வி உங்களுக்கு சரியா? அப்பா
1: அம்மா
0: அப்பா மாதிரி நான் அந்த பொக்கிசம் துவக்கேன், இது சொல்ல கொடுக்க. உங்களுக்கு ஒன்று தருகிறேன் போறங்க, உங்களுக்கு சுலபமா ஒன்று பாக்கிறேன். சரி, சண்டை அதாவது சண்டை பிடிப்பவர்களிடையே இப்படி இப்படி அவர் இரண்டு பேரையும் இப்படி ஆக்க விரும்புவோம். ஐந்தெழுத்து
1: சமாதானம்.
0: சமாதானம் அண்ணா வந்துட்டோம். ஓடு ஒரு கோல் அடிச்சிட்டீங்க பேர் தானே வந்த உடனே.
1: சரிமா சரிமா சொல்லுமா.
0: நன்றி அண்ணா. அப்ப ஒரு ஒரு கோல் அடிச்சிட்டீங்க.
1: நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம். கேட்டுட்டு சொல்லிட்டேன் ஜெயவர் சாதிக்கண்ணா சொல்லிட்டேன். கோல் அடிச்சிட்டு போயிட்டா, சொன்ன உடனே கோல் அடிச்சிட்டேன். சமாதானம் சரியா? சரி, அடுத்தது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கலாம் சரியா? இது இது ஒரு பாம்பின் பெயர். இது ஒரு பாம்பின் பெயர்.
2: எத்தனை எழுத்து?
0: மூன்று எழுத்து.
2: வாசுகி.
0: வாசுகி. எந்த எந்த பாம்புன்னு சொல்லுங்க, எந்த பாம்புன்னு சொல்லுங்க பாப்பா. அது
2: வாசுகிதான்.
0: அந்த பாம்பு எங்க, அந்த பாம்பு எந்த எங்க, அந்த பாம்ப கண்டுபிடிச்சீங்க? எப்படி தெரியும் அந்த வாசுகி பாம்புக்கு சரித்திரம் என்ன? எங்க எந்த கதையில வருது வாசுகி? வாசுகி பாம்பு, பாம்பு வாசுகி என்று கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பாம்பு எந்த சரித்திரத்துல வருது? பாற்கடலை கடைய
2: வாசுகி பாம்பு.
0: பாற்கடலை கடைய உதவியா இருந்த
2: வேற பாம்பு
0: வாசுகி. அது இன்னும் கண்ணனோட சம்பந்தப்பட்ட வடிவா அது? அல்லாட்டி எனக்கும் தெரிஞ்சிருக்கா அது வாசுகி. சரி, நீங்க சொன்ன ஒரு புள்ளி உங்களுக்கு போட்டாச்சு. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. கெட்டிக்காரி உடனே பாம்பின் பேர் என்னன்னா வாசுகி சொல்லிட்டான். அந்த வாசுகி, அந்த பாம்புக்கு பேர் வாசுகி, எப்ப வந்தது எங்கேன்னு தெரியல. அது உண்மையிலேயே கெட்டிக்காரி, அந்த பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே. எங்க பாப்போம். வணக்கம் கண்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே அது. கண்ணன்
3: பாம்போட அப்பா பேர் என்ன மேடம்?
0: பொம்பளை பேர். பொம்பளை பேர் ஓடி வரீங்க. வாசுகன் வாசுகன். நான் தான் என் பாம்பிட்டு தான் போய் கேட்கணும். பாற்கடலை பாற்கடலை கடைய
3: வாசகன் தெரியல.
0: தாப்பன் பேர் கேட்க வாரீங்களே. இனி அந்த அந்த அந்த வாசுகி பொண்ணோட பாம்போட விலாசம் எல்லாம் கேப்பீங்க போல இருக்கேன்.
3: அது வல்லவருக்கு தெரியும் மேடம்.
0: சரி, நான் இது இது ஒரு நாலு எழுத்து. இது நாலு எழுத்து.
3: நாலு எழுத்து.
0: எங்க போனாலும் எங்க போனாலும் இப்ப நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு விடயத்தை செய்தா அது சக்சஸ் ஆகுறது. நீங்க போய் ஒரு தடவை பார்த்து பேசினா அது எல்லாம் நடந்து முடியுது. அப்ப உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், இந்த சொல்ல சொல்லுவார். உங்களிடம் இது இருக்குன்னு சொல்லுவார்கள். உங்களிடம் வணக்கம் ராஜேந்திரன், உங்களையும் வச்சு கேட்கலாம். ராஜேந்திரன் முகராசி கட்டிகாரன். கட்டிகாரன் கட்டிகாரன் சொல்லிட்டார். முகராசி அதெல்லாம் தெரியுது கண்ணனுக்கு. முகராசி எங்க போனாலும் சக்சஸ் எல்லாம் செய்யலாம்.
3: என்ன பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லிக்கல, அப்புறம் நிறைய பேர் சொல்லிக்காங்க.
0: சரி, யாரோடு பேசினாலும் சரியா, எல்லோரும் உங்களோடு பேச ஆசைப்படுவர். இது இருந்தால், இது இருந்தால் ஐந்தெழுத்து, இது இருந்தால், இது இருந்தால் உங்களிடம், இது இருந்தால் இல்லை, உங்களிடம் இது இருந்தால் எல்லோரும் வந்து உங்கள்ட்ட உங்கள்ட்ட வந்து பேச ஆசைப்படுவார்கள். ஐந்தெழுத்து. நீங்க சும்மா போவீங்களே, திரும்பி பார்ப்பார்கள் உங்களிடம் இது இருந்தால். உங்களிடம் இது இருந்தால் எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பார்கள், உங்கள்ட்ட வந்து பேச ஆசைப்படுவார்கள். பாப்போம்.
4: ஐந்தெழுத்து.
3: மகாலிங்க ஐயாவா?
0: என்ன மகாலிங்க ஐயா, உங்களோட கூட்டி வந்தவனா? உங்களை உங்களை இல்ல இருந்தே அவரிடம் கூடவே இருக்கு, அவர் உண்மையா நிறைய இருக்கு அவர்கிட்ட, அதனாலதான்
3: எல்லாரும்
0: உங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்டையும் இருக்கு, இருக்கவாதான் உங்கள்ட்ட எல்லாரும் பேசுவாங்க. எங்கே கட்டிக்காரன்டா பாப்போம்.
3: புன்சிரிப்பு. ஐயோ
4: அதெல்லாம் நாலு தானே.
3: யாரா எங்க உள்ளுக்குள்ள இருந்து பேசணுமா இருக்கு? யாரு
0: பேசுறது? கேக்கலையா? சத்தமா பேசுங்க ராஜேந்திரன்.
3: கேக்கல
4: கேக்கல. வணக்கம் அண்ணா. அண்ணா
3: வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன் ஐயா. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இல்ல அப்படியே யோசனை பண்றதுல உங்களுக்கு அப்படி கேக்குது.
3: யோசனை பண்ணா வாய்ஸ் கீழே போயிட மாட்டிருக்குது. பண்றது இல்ல, அதனால கேக்குது.
0: அப்ப சத்தியமா எனக்கு யோசனையே இல்ல. சத்தம்
3: இல்ல, அதெல்லாம்
0: கேக்குது. இது இருந்தால் எல்லாரும் உங்களோட வந்து பேச ஆசைப்படுவார்கள், உங்களை திரும்பி பார்ப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இது
3: ஐஸ்கிரீம்
0: இல்ல, ஐஸ்கிரீம் எங்க திரும்பி பார்க்க போறாங்க? இது உங்களை கையில இருக்கிறது இல்ல, உங்களை பார்த்தோன்னு உங்கள உங்களோட முகத்துல இருக்கிறது.
3: அழகு மேடம், அழகு அழகு அழகு மட்டும் அழகு ஏங்கிட்டு இருக்குதுன்னா அது ஒண்ணுதான், அழகுதான் மிக அழகு, வேற எதுவுமே கிடையாது.
0: என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் அப்படி என்ன சொல்லிட்டு முடிங்க. அது உண்மைதான், உண்மைதான், அது இல்லையானு நான் சொல்ல இல்ல, உள்ள அது இல்லையானு சொல்ல
4: மாட்டேன். முதல் எழுத்தா சொல்ல முடியுமா?
0: பேச்சிலேயும் இருக்கும் இது, இது முகத்திலேயும் இருக்கும். எங்க எங்க
4: லட்சணம்?
0: இல்ல, லட்சணம் வந்து பேச்சில இருக்கிறதா?
4: பேச்சில முகலட்சணம்னு சொல்லுவாங்களம்மா, பேச்சில இல்ல
0: முகலட்சணம் இருக்க, பேச்சில இருக்க, இது பேச்சிலையும் இருக்கும் முகத்திலும் இருக்கும், உங்களோட உங்களோட பழக்க வழக்கத்திலும் இருக்கும். அப்படியே நான் நடந்து ஒரு வேட்டிய கட்டி புடவைய கட்டி நடந்து போய் இல்ல
4: அவர் யோசனை
3: கட்டிட்டு போவோம், வேட்டி அவுத்துட்டு போறப்ப பின்னாடி வருவாங்க அவரு எல்லாம் திரும்பி திரும்பி.
0: கெட்டிக்காரர் யார் சொல்றாங்க?
1: புன்னகையாமா?
0: இல்ல மாமா, இல்ல இல்ல மாமா எங்க சாந்தி அம்மா நீங்க மாமாட்டே இருக்குது, மாமாட்டே இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனா கூடுதலா சில பேர்கிட்ட இருந்தா உண்மையா எல்லாரும் விரும்புவாங்க. உண்மையா
3: மாமாட்டிருக்கிறது கமக்கட்டு கமக்கட்டு
5: என்னத்திலும்
0: இருக்கும் பேச்சிலும் இருக்கும் இது இருந்தால் மற்றது நீங்க உங்களோட நட உடையில எல்லாம் இருக்கும். இப்ப நான் சொன்னே கண்ணன் கூட ஒரு வேட்டிய உடுத்து
5: ஹலோ
0: இப்ப மாமா என்ன ஹலோ எனக்கு ஒண்ணு
3: கேட்கணும்
0: இல்ல மாமா இல்ல மாமா இல்ல மாமா சாந்தி அம்மா கூட இதுல ஏதோ புள்ள பாருங்க மற்றவங்களுக்கு கேட்குறேன்
3: நடையழகு ரேடியோ போட்டு கேக்குறாங்க நினைக்கிறேன் நடையழகு
0: உங்கள்டையும் இருக்குது இது இருந்தால் திரும்பி பார்ப்பார்கள் உங்களோட பேச வருவார்கள். மூத்திலும் இருக்கும் வார்த்தையிலையும் இருக்கும் பேசுற பேச்சிலையும் இருக்கும்.
1: அனுசரணையாமா அனுசரணை
0: இல்ல இல்ல
1: அனுசரணை இல்ல
0: இல்ல என்ன எந்த முகத்தை பார்த்து எந்த முகத்தை பார்த்து உங்களுக்கு அது சொல்ல முடியாது. எந்த பேச்சு நேச்சு நேரம் இருக்கு அதான் நீங்க ஓடி ஓடி வரீங்க.
1: சுட்டி சுட்டி தானமா
0: இல்ல இல்ல
1: சுட்டி தானமா
0: அடையாப்பா எனக்கு சுட்டி தானம் இருக்குன்னு மாமா பிடிச்சிருக்க பாத்தீங்களா கண்ணு உங்களுக்கு யாருக்குன்னு சொன்னாரா மாமா சுட்டி தானம் இல்ல மாமா இல்ல
1: அவங்க நேர்ல பாக்கலாம்
0: பாக்கல தானே நேர்ல பாத்துருந்தா சொல்லுவாங்க எங்க ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து ஒரு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்ப அப்படியே லைட்டு அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் இப்படி சொல்லுவார்கள் அவர்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்கு இந்த வார்த்தையை சொல்லு
5: கவர்ச்சி
0: இல்ல இல்ல எங்கே இல்ல கண்ணன் இருக்கு மாமாட்டே இருக்கு உங்கள்ட்ட இருக்குது ராஜேந்திரன் இருக்கு ராஜேந்திரன் அமைதியா இருக்கிறீங்க தூங்கிட்டீங்களா
4: ராஜேந்திரன்
1: பண்ணிட்டு இருக்காரு
0: எல்லார்டையும் இருக்கு அந்த அதாவது பேசாமல் அப்படி முயற்சி கொண்டிருந்தா அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் சிரிச்சு கண்ணால சிரிச்சு
1: கலகலப்பு கலகலப்பு கலகலப்பா
0: இல்ல இல்ல
1: நினைக்கிறேன்
0: இல்ல இல்ல முதலெழுத்து சொல்றேன் வானாவில் தொடங்கும்
3: வாவில் தொடங்கும்
5: வார்த்தை
0: இல்ல வார்த்தை முகத்துல தெரியுதா உங்களுக்கு
1: வல்லமை வல்லமையா
0: இல்ல இல்ல
1: வல்லமை அதுவும் இல்ல
0: ஐந்தெழுத்து
3: வலிமை
1: வலிமை மூணு
3: வலிமை கல்லுன்னு போட்டு
0: சேர்த்துட்டீங்கன்னா அஞ்சு நிறைய இருக்கு இது இப்படி சொன்ன வேறு வேற யாரு
1: நிறைய இருக்கா
5: வலிமை
0: வஞ்சனைன்றீங்க நீங்க பாவம்
3: ஜாலம்
0: இல்ல இல்ல இல்ல எங்க பாப்பா கட்டிக்காலம் இணையர் ஆகலுக்கு இணைங்க ஒரு ரிங் கொடுத்தா நாங்க இணைக்கிறோம் யாரு யாரு
1: கட்டிக்கால
0: என்ன
1: முதலத்தையும் சொல்லி ஆச்சுக்கானா என்ன ஆச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்
0: எங்கே
1: வல்லமே இல்ல
0: இல்ல
5: பசீகரம்
0: கட்டி
1: காரம்
0: என்ன வரும் இல்ல மாட்டு இல்ல மனிதன் உறுப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் கரம் அது சொன்னா புடிச்சிருங்கன்னு தான் குடுக்கல நான் வசீகரம் என்ன இது கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க எல்லா உங்கள்ட்ட எல்லாம் வசீகர முடியாது வசீகர பேச்சு பேச்சுல இருக்குமல்ல சில பேர்த்த
3: சாங்கிய மாட்டா இதுவா இருக்குமான மெசேஜ் பண்ணி கேட்டா அவங்க சொல்லி விட்டாங்க மேடம்
0: நீங்க விட பாருங்க சரி ஆஹா சரி அடுத்தது சரியா நிலவுக்கு நிலவுக்கு மறுபெயர் நிலவுக்கு மறுபெயர்
4: மதி
0: நிலவுக்கு மறுபெயர் நாலெழுத்து
4: சந்திரன்
5: வால்மதி
4: அம்மா சந்திரன்
0: இல்ல
5: வான்மதி
0: இல்ல
3: வெண்ணிலா
0: இல்ல நாலெழுத்து
3: கண்ணன் கண்ணன்
0: இது மாத மாதத்துல ஒரு முறை வரும்
3: பௌர்ணமி
0: இல்ல
3: மதியம்
0: இல்ல
5: நீங்க வேற
0: மதியம் மதியம் இல்ல இல்ல இதான் கடத்தி எழுத்து சொல்லுங்க கடத்தி சொல்லிதான் யார் கட்டிக்காரன்னு பாப்போம் நிலவுக்கு மறுபெயர் மாதத்தில் ஒரு முறை வரும் நிலவுக்கு மறுபெயர்
5: வளர்மதி
0: இல்ல வளர்மதி வந்து வளர்ந்து கொண்டு போறது ஆடு பார்த்தது நல்ல பாருங்க ஆடு மாதத்தில் ஒரு தடவை வரும் நாலெழுத்து நாலெழுத்து மாதத்தில் ஒரு தடவை வரும் நாலெழுத்து இது நிலவுக்கு மறுபெயர் ஓடிவாங்க யாராவது ஓடிவாங்க கட்டிக்கார யாராவது ஓடிவாங்க பாப்போம்
3: முழு நிலா முழு நிலா
0: இல்ல
3: முழு நிலா அல்லது பிறை நிலா
0: இல்ல
3: கதிரவன் சந்திரன்
0: இல்ல கதிரவன் சூரியனுக்கு மாமா வாங்க
1: மாமா
0: இல்ல மாமா இல்ல மாமா இல்ல மாமா பாட்டுல எல்லாம் வரும் மாமா டக்குனு கண்டுபிடிங்க மாமா உங்களுக்கு தான் ஒரு புள்ளி ஒரு தடவை வரும் நிலவு நிலவுக்கு ஒரு பெயர் இது பெண்களை இப்படி சொல்லு பெண்களை இப்படி சொல்லுவார் முகத்தை பார்த்து
1: முழுமதி
0: அது இது சொல்ல ஜோதா அக்பர்ல அந்த பாட்டு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு எல்லாரும் சொல்லிட்டேன் நன்றி நன்றி நன்றி நன்றி சார்
4: இல்லம்மா முழுமதி வெண்ணிலா இந்த மாதிரி தெரிஞ்சு அவர் சொல்லிட்டு இருக்க அவருக்கு
0: அவருக்கு எல்லாம் தெரியுது பெண்கள் பெயர் முழுமதி வெண்ணிலா மதி சொன்னார் மதி என்ற பெயரும் இருக்குதானே பாருங்க கட்டிக்கார நீங்க கட்டிக்கார உங்களை வச்சு அந்த இதை சொல்லி மாலிங்கம் ஐயா ஒன்று சரியா சுருதிக்கா ரெண்டு சுருதிக்காருடைய பேத்தி குட்டி ஏதோ ஒன்று எடுத்து போல இருக்கு நான் போட மறந்துட்டேன் நான் ஒன்றுக்கு சொல்லாம ஓடிட்டார் அவரு அவர் ஒன்று எடுத்திருந்தார் அவர் ஷியாமலா அம்மாவனை இங்க பாப்பா கடைசியில முடிக்க வர ஒரு அன்பு உறவன்டா இவர்தான் ஒரு நினைச்சிருங்க இத கண்டுபிடிச்சிருக்காங்க போல கண்ணன் கண்ணன் கதனை இங்க பாப்பா என்ன சொல்றான்னு பாப்போம் ஒரு தனி சொல்லாங்க பாப்போம்
1: சொல்லாங்க
0: என்ன சொல்றான்னு பாப்போம் எங்க பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன சொல்றீங்க பாப்போம்,
6: என்ன
0: சொல்றேன். சரி, ராஜேந்திரன் ஏழு ஏழு புள்ளிகளை எடுத்திருக்கீங்க. வணக்கம் ஷியாமலாமா. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: முழுமதி
0: முழுமதி அது தெரிஞ்சுதான் வந்திருக்கு. அப்ப ஷியாமலா கொண்டு போவோம் பாவம்.
2: பெண்ணை கண்டேன்
0: அப்ப அவ உண்மையா அவ தெரிஞ்சுதான் ஓடி வந்திருக்காங்க. கண்ணன் உங்களை கேக்கல, அது மட்டும் நான்
3: முழுமதிய பாத்திருக்காங்க. நான் பெண்ணை பாத்திருக்கேன்.
0: ஆனா ஒரு புள்ளி அவங்க போடுறேன், ஓடி வந்தா அது தெரிஞ்சு கொண்டு நீங்க வேணும். சரி, அப்ப
3: இல்ல மேடம் இன்னொரு விஷயம் முன்னாடி நான் சொன்ன ஒரு மாதிரி அவங்க சொல்லிதான் வந்தேன்.
0: என்னண்டு என்ன சொல்லிட்டு வந்தீங்க?
3: அவங்க சொல்லிதான் வந்த
0: என்ன என்ன சொல்லி குடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? இதுதான் நான் எடுத்து ஒன்னு வருவேன்.
2: நான் சொல்லி கொடுத்தவர் வந்தாரு.
0: நீங்க சொல்லி கொடுத்தவர் ஒன்னு சொல்லி இருக்காரு. அப்படியா? எப்படி இருக்கு? சரி, இப்ப வந்து எடுத்த புள்ளிகளை பாப்போம். மாளிகையா ஒன்று, சுருதிக்கா ரெண்டு, தேஜேஸ்வரன் அவரு கொண்டு போட்டிருக்கேன் பாவம். குட்டி பையன் ஏதோ சொன்னாரு, நான் அதுல போட மறந்துட்டேன். தேஜேஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஒரு எங்களுடைய ஒரு தெய்வம் ஒரு பூவில் இருப்பார், அந்த பூ என்ன கேட்டிருந்தேன். நீங்க சொல்லுங்க பாப்பா, யாராவது? நாகலிங்க பூ. எங்கள் ஒரு பெண் தெய்வம், நாங்கள் வணங்கும் ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவில் இருப்பார், அது என்ன பூ? வெள்ளை நிறத்து பூவில் இருப்பார். இது தெரியும் பாப்பா.
4: ஷியாமலா
0: சொல்லுங்க.
2: தாமரை.
0: என்ன தாமரை?
3: வெண்தாமரை.
0: வெண்தாமரை தாமரை. யார முதல்? யார?
3: இன்னும்
0: இல்ல, நீங்க இல்ல. இல்ல இல்ல, ராஜேந்திரன் என்ன சொன்னீங்க? ஷியாமலாதான் தாமரை சொன்ன, அவரு கொண்டு
3: போட்டாரு. அவங்க எல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்க.
0: வெண்தாமரை நீங்க சொன்னீங்க. கண்ணு வெண்தாமரை
4: அதனாலதான்
2: அது எப்படி தெய்வம் என்ன சொன்னீங்க? தெய்வம்,
0: பெண் தெய்வம, பெண் தெய்வம்
4: சரஸ்வதி.
2: பெண் தெய்வம்
0: கொஞ்சம் என்னன்னு சொன்னேன்.
3: பெண் தெய்வம் அமர்ந்திருக்கும் மலர்
2: சொன்னீங்க.
4: தெய்வத்தை வணங்கும் நாகலிங்கம்னு
0: சொன்னாங்க. பேர்ந்து சொன்னேன் பெண் தெய்வம் இருக்கும் இருக்கும் சொல்லி இருக்கும் சொன்னதுல உங்களுக்கு விளங்கல. இருக்கும் ஒரு மலர், அந்த மலர்ல இருப்பா சொன்னேன். இருக்கும் ஒரு பூ
4: சரஸ்வதி.
0: நக்கிரர் மாதிரி ரோடு தெரியும் இல்ல யாருக்கு? ஆரம் ஆரம் தெரியாம அது கேட்டிருக்காங்க. அது தெரிஞ்சவங்க சொல்ல இந்த ஆரத்தை பற்றி ராஜ்குமார்
3: இணைங்க.
0: ஆரம் கண்ணன் சொன்னார், அது யார சொல்லி கொடுத்துதான் ராஜ்குமார் இணைங்க. இதை சொல்ல வர கண்ணன் ராஜ்குமார் இணைங்க.
3: மண்டபத்துல யாரும் எழுதி கொடுக்கல, நான் நானே சொந்தமா சொந்தமா
0: வச்சேன். கண்ணன் ராஜ்குமார் நினைச்சிருங்க. அவர் வாங்க கடைசி
7: ஆயினா
0: வாங்க. ராஜ்குமார் ஓடி வாங்க.
7: வா சொல்லட்டுங்களா? என்ன என்னன்னு சொல்லட்டுமா?
0: என்னன்னு சொல்லுங்க.
3: சொல்லுங்க.
7: வெண்தாமரை.
0: வெண்தாமரை. சரி, வெள்ளை தாமரை என்று சொல்ல சொன்னங்கிற ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா, யாராவது கட்டிக்காரன் எங்க வெள்ளை தாமரை.
7: தாமரையில் வீட்டிருப்பால் எங்கள்
3: வெள்ளை தாமரை ஒன்று
0: வெள்ளை புறா
7: ஆயிரம் தாமரை மொட்டுக்கேளை வந்து
0: உங்களை எல்லாரையும்
7: தாமரை வந்தா போதாமா? ஏமா தாமரன்னு வந்தா போதானே?
0: இல்ல இதுல
2: வெள்ளை தாமரை சொன்னாங்க அம்மா,
0: அது வெள்ளை புறா.
7: வெள்ளை சேர்த்துங்க, வெள்ளை சேர்த்துங்க.
0: அதாவது பாருங்க, கிளாஸ்
7: ரூம் வெள்ளை தாமரை
0: கிளாஸ் ரூம்ல ஒழுங்கா படிக்கிறதுக்கு வரையில கூத்தடிக்க பாருங்க, வந்திருக்கிறாங்க பாருங்க கடகடன்னு வந்து. சரி, எல்லாருக்கும் இப்ப நான் இப்ப நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க, நான் சொல்லி முடிச்சிடலாம். எங்கட மகாலிங்க ஐயா உண்டு, சுனிதிக்கா
3: ரெண்டு,
0: நீங்க அங்க சொல்ல விடுறீங்களே, தேஜேஸ்வரன் உண்டு, எங்களுடைய ராஜேந்திரன் ஏழு, ராஜ்குமார் உண்டு, ரேவதி அம்மா உண்டு, சாந்தி அம்மா பத்து, சாந்தி அம்மா தமிழ்வாணன் உண்டு, தமிழ்வாணன் உண்டு, ஞானசேகரமண்ணா வந்தார், ஆனா சொன்னார், சொன்ன அப்புறம் வந்து சொன்ன முடிவா அவருக்கு புள்ளிகள் இல்ல, இருந்தாலும் அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாமா ஒன்று, மாமா இத்தனை வந்து சொல்லி ஒன்றுதான் எடுத்திருக்க. கண்ணன் பாருங்க, கடைசியில வந்து எட்டு, கண்ணன் எட்டு, கண்ணன் எட்டு, ஆனந்தன் ஒன்று, ஜெகபிரசாதி கண்ணா ஒன்று, ஷியாமலா ரெண்டு, கடைசியில வந்து ஷியாமலா ரெண்டு.
7: யாரு வாங்க இருக்காங்க பட்டங்கள் இந்த இன்னைக்கு பட்டம் யாரு?
0: இதுல முதல் முதல்
7: தரம்புரி மானத்தை காப்பாத்திட்டீங்க, என்னோட பாயிண்ட் சேர்த்து
0: இல்ல கரவூர் கரவூர் இல்ல இல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் கரவூர், ஃபர்ஸ்ட் வந்து தர்மபுரி, செகண்ட் அண்ட் தேர்ட் கரவூர்,
3: சொன்னவருக்கு
0: தெரிய, இப்படி கேட்டா யாரும் என்ன நினைக்க போறாங்க என்ன? நீங்க இப்படி கேட்டா யாரும் என்ன நீக்க போறாங்க, அம்மா ஏதோ கலவா ஏதோ போட்டு புள்ளிய கூட போட்டுட்டான்னு நீங்க போறாங்க, இப்படி இருக்கலாமா கண்ணன்? சரி முடிஞ்சா போறவங்க கேட்டாலும்
3: இல்ல மேடம், இல்ல இல்ல நான் வந்து இன்னும் அஞ்சு புள்ளி சேர்த்து எடுத்த மாதிரி தெரிஞ்சு குறைஞ்சிருச்சுன்னு
0: கேட்டேன். தெரியும் தெரியும் தெரியும் தெரியும். இப்படி போய் என்னுடைய ஹொனஸ்ட நீங்க இது பண்ணிட்டு
7: சரி செலிப்ரேட் பண்றதுக்கு நான் டாஸ்மார்க் போன
0: 12 மணியாச்சு.
3: தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியோ பின்னாடியே வருவாங்க.
7: இல்ல இல்ல வின் பண்ணாங்கல்ல பாத்தீங்க, கிரிக்கெட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க
0: சாம்பியன்.
7: அது வந்து குடிக்கிறதுக்கு, இது வந்து வெற்றியை
0: கொண்டாடுறதுக்கு. என்ன ராஜேந்திரன்?
4: கண்ணன் வந்து விரல விட்டு இதா இதான்னு ஏதோ ஒண்ணு அடிச்சு வர்றதுமா, அதெல்லாம் ஏதோ ஒண்ணு இது வந்தது.
0: உண்மையா யோசிக்கல
4: அது எதுவும் நாலு அஞ்சு சொல்லி அதுல ஒண்ணும் மாட்டிருந்து
0: மாட்டேன்.
3: அப்படி கிடையாது, கரு என்னைக்கு உண்மையத்தான் சொல்லுவாங்க.
2: இல்ல ஒரு ஆன்சர் பதிலுக்கு மூணு சான்ஸ் தான்.
3: அவங்களுக்கு சொல்லி
0: அடிக்கடி எடுத்து வரும் ஒரு பாடல், அந்த பாடல் எனக்கே ஞாபகம் வருதுல உங்களுக்கு வருதான்னு பாப்போம். அடிக்கடி எனக்கு பிடிக்கும்
3: எனக்கு வரும்
0: எனக்கு அடிக்கடி எனக்கு பிடிக்கும் சொல்லி அது இல்ல சோகம் இல்ல, சந்தோஷமான பாட்டு.
4: உன்னை தேடுகிறேன் வா.
0: இல்ல இல்ல எல்லாரும் ஃபைல் இல்ல. என்ன நீங்க நல்லா
3: நான் சொல்றேன் அதான் அந்த பாட்டு தான் லாலா கடசாந்தி வேலைக்காரனா ஏதோ அது பத்தில வருமே.
0: இல்ல இல்ல நீங்க யாருமே இந்த மனத புரிஞ்சு
2: வச்சிருக்கீங்க.
0: எனக்கு பிடித்தமான பாடல் அடிக்கடி நான் இதை எடுத்து வந்திருக்கிறேன். உடனே நாகப்பன் சொல்லுவார். உடனே நாகப்பன் பாட்டு
2: பாட்ட
0: இது கொஞ்சம் ஒரு இடக்கால பாடல் ஒரு கிட்டறியில வந்த நாலு வருஷத்துக்கு
2: முன்னாடி நான் கண்ட உண்முகம்
0: இல்ல நாலு வருஷத்துல வந்த பாட்டு இது
3: அடிக்கடி.
0: இப்ப
2: தீபாவளி படத்துல இருக்குமா இந்த பாட்டா?
0: இப்ப கிட்டணியில பிடிச்சது எனக்கு சாந்தியம்மா. இல்ல இன்னொரு பாட்டு நான் அடிக்கடி எடுத்து வருவான். உங்களுக்கு இதான் பிடிக்க மாட்டேன். நாகப்பன் சொல்லுவார், நீங்களும் சொல்லுவீங்க.
3: ஒரு குத்துப்பாட்டு லாலா கடசாந்தி மாதிரியே வரும்.
0: இல்ல குத்துப்பாட்டு இல்ல, ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல பாட்டு.
2: சரி யாரு எடுத்துக்கணும்?
0: இது நடிச்சது
3: அறிவிப்படத்துல
0: இல்ல, அது வந்து ராணியம்மான பாட்டு. அது ராணியம்மான பாட்டு
6: அது இல்ல. கல்யாணம் தான் கட்டி கட்டு
0: இல்ல
2: ரொம்ப
4: நேரம்
3: அந்த ஒரு பாட்டு வருமே.
0: என்ன
3: பாட்டு? போகாத ஊரும் இல்ல.
0: இல்ல
2: அது ஏதாவது ஒரு வார்த்தை.
0: காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த பாட்டு. எங்க
6: தென்ன இந்த பாட்டம்மா? தென்னை மரத்தோப்புக்குள்ளேம்மா?
0: இல்ல தென்னை நாலு அஞ்சு வருஷத்துக்கு முதல் எல்லாத்து அடிக்கடி எடுத்து வர்ற பாட்டு. காதல சொல்லுது இது. எங்க கட்டிக்காரன் சொல்லுங்க பாப்போம். இல்ல பழைய பாட்டு.
3: நடிகர் யாரு சொல்லுங்க? நடிகர்
0: வந்து இத போட்டா உங்களுக்கு கேட்டுடுமே பாருங்க. ஓகே நடிகர் சொல்றேன்.
3: நடிகர் மட்டும் சொல்லுங்க.
0: நீளுங்க நடிகர் சொல்றேன்.
2: நல்ல கதா இருக்கு.
0: எங்க நடிகர் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. நான்
6: தேடுறீங்களா?
0: எனக்கு
4: நேத்து நேத்து போட்டி இல்ல இங்கேயே ஏத்தி கட்டி லோக்கலா நடக்க
0: அது சாமி அது அது இல்ல அது இல்ல அது சாமி சாமி ஏ சாமி அது இல்ல இல்ல இது நடிகண்ட பேர் எனக்கும் தெரியுது இல்ல பாட்டும் புரியுது இல்ல எனக்கு வர எனக்கு காதல் என்று சொல்லு வரும் குலாமல் என்று சொல்லு வரும்
4: விழாமலே இருக்க முடியுமா விழுந்துவிட்டேன் காதல்
3: வேலையிலேன் காதல் வேலையிலே இது உங்களுக்கு பிடிச்ச 6 வருஷம் 7 வருஷம் மேல இருக்கும் இத்தங்க வந்து
4: ஜெயம் ரவிமா படம்
0: ஜெயம் ரவியா ஜெயன் ரவியா அது
4: தப்பு
8: நீங்க கொடுத்த குழுவே தப்பு
0: இல்ல இல்ல என்னன்னு 10 வருஷம் ஜெயம் இவ எத்தனாம் ஆண்டு வந்தது கண்ணன் டக்குனு பாருங்க டக்குனு பாருங்க இது எத்தனாம் ஆண்டு
8: 10 வருஷம் இருக்குமா
4: 10 வருஷம் இருக்குமா படம்
3: இது 2000 வந்தது 2003 வந்தது
0: இதா
4: ரொம்ப
8: நான் சொன்ன பாட்டுதானே
3: பாட்டு
0: சரி சரி நான் விடைபெற்றுக் கொள்வோம். இனி அடுத்த நிகழ்ச்சிகள் 12-15 நிமிஷம் கூடிருச்சு. நிகழ்ச்சிகள் சில மாற்றங்கள் செய்ய இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது கொஞ்சம் பிந்தி தான் எல்லாரும்
9: ஓடி வந்த நீங்களா இருக்கிறீங்கன்னு ஓடி வந்த கண்டிப்பா. நன்றி
0: எல்லாருக்கும் நன்றி
4: நன்றி
0: ராஜேந்திர நன்றி. நல்லது 12 நிமிடங்கள் ஜெகவர் சாதிக் அண்ணா அவருடைய நிகழ்ச்சியில நான் எடுத்துட்டேன்னா இருந்தாலும் நிகழ்ச்சியை எடுத்து வருகிறேன். இத்தனை இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நாளைய தினம் என்னுன் விருப்ப பாடல் அது ஒரு அன்பு உறவை நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் எழுப்பேன். நாளைய தினம் நீங்க கேட்க மறக்க வேண்டாம். என்னுன் விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, அது மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முன்பெல்லாம் நடந்த ஒன்றுதான். வெள்ளிக்கிழமை நல்லது என் அன்பு உறவுகளை எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று, என் விருப்ப பாடலாக இந்த பாடலை எடுத்து வந்து அடுத்த நிகழ்வு ஜெகவர் சாதிக் அண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றிலைக்கு வருகிறது. நன்றி வணக்கம். இது உங்கள் மீரா.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்த உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, கதம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கதம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நேய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த கதம்பத்தை. 9:41 வியாழக்கிழமை 2021 8 26 நாள் என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையிலே எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29°C இருக்கின்றது. நான் உள்ளிடும் பொழுது கலை எழுத்துக்களை 28° என்று காட்டியது உடனே 29°C மாறி 39°C எப்படி இருக்குமோ அப்படி உணர்வும் உங்களுடைய 105° மேற்பட்டு அதற்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிய காற்றோட்டம் சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இடையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே

அது அன்றிலிருந்து இந்த அலை வருது, அந்த காற்றலை, எங்களுடைய மழை வீழ்ச்சி, வெப்பம், இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம், இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு, கருணை, சாந்தை, பொறுமை, இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து கொண்டு பாருங்கள், ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விடமாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம், தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள், மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குரல்களை இறுக்கி நசித்து கொண்டு போவதுதான் இன்றைய அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா அந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள், மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள், சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால், மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி என்று எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது. அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களது கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூரு கொண்டு வேண்டும் போல் இருக்கின்றது. பூரு கொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிலுவையிலே அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது?
அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்குத்தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது என்ன? இந்த முதல்வர்கள் என்று வருகிறார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி என்று வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள் நிந்தி வந்தவர்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து

0: மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்கிறார். அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரிஞ்சு வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரிகிறது. எந்த பெரிய ஜாம்பவான் தங்களை தாங்கள் புகன்றொண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிஞ்ச இந்த 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும் 2 வருடத்தால் போவதும் மின்றி அறித்துக் கொண்டு ஓடுவதும் நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டாடுவதும் மற்ற கட்சிகளை சார்வதுமாக இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து அதை செய்தோம் இதை செய்தோம் அதை செய்தது செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கி விட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலே நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நீங்கிருமி எங்கே? இந்த நீங்கிருமி இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திர மண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்க்கிருமியை அளிக்கட்டும் பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரை பலகைகள் புதிய சந்தன பேழைகளிலே அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்போ ஒரு கார்ட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் அந்நிலைக்கு வந்துவிட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது இந்த பணங்கள்? ஒதுங்கிவிட்டது ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லதே அன்புறவுகளே, கிராமத்திலே சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். என்ன கருத்துக்களை தந்தேன் பொழுது சொல்லெடுத்து பார்ப்போம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் கையெழுத்து இங்கே எழுதி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கே யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11 யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம். நிகழ்வே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தெரிவு செய்து கொண்டு காற்றளவில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22. உலகம் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதாக வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது 3 தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. சொல் எடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம். இப்பொழுது கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும் மக்கள் மக்களாக இருக்கவனும் மனித நேயம் பொறுப்புணர்வு சகோதர தத்துவம் அன்பு கருணை சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளருமாக இருந்தால் உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் மக்களுடைய சேவையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் காலத்திலிருந்து வருகின்றது இந்த சந்ததி சந்ததியாக அரசியல் அப்படி வருகின்றது. கையோங்கிடமும் பணம் படைத்தவன் தான் இன்று ஆட்சியை செலுத்த முடிகின்றது. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள் வந்து எத்தனையோ சவாடர்கள் விட்டார்கள், எத்தனையோ கருத்துக்களை கூறினார்கள், யாரும் நிறைவேற்றியதாக இல்லை. எங்க அன்பு மகன் வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஆனந்தன்? நல்லது. அங்கே நீங்கள் மலை குளிர்ச்சியை பற்றி கூறினீர்கள், எப்படி இருக்க? இப்பொழுது நான் கூறியவற்றில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
1: ஆமாய்யா, நீங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ஒப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல் தான்.
0: அவர்களால் முடியாது, ஆனால் பொய் பேசுகிறார்கள். அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்கு என்ற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
1: மூளைச்சலவை சரிங்க, மூளைச்சலவைன்னு சொன்னீங்க, அதை செய்திருக்காங்க.
0: அந்த மூளைச்சலவை பலவிதமாக செய்கிறார். பணத்தால் சண்டித்தனத்தால் அடக்க முறையால்
1: சொன்னீங்க
0: கொடுப்பதற்கு எத்தனை கைகூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே.
1: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது, எப்படி கொடுக்க முடியாது இலவசம் இங்கிருந்து எங்கிருந்து வரை அது எப்படி யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க.
0: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதாக மக்களிடத்திலிருந்தே வரி வசூலித்து மக்களிடையே தன் விலையை உயர்த்தி மக்களிடையே தன் ஏமாற்றி எடுத்து அதை கொடுப்பார்கள். அந்த அதை அதுக்குத்தானே இருக்கின்ற அவர்கள் நேரடியாக வராது, கைகூலிகளை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டால் அவர்களுக்கு பதில் தெரியாது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கத்தி எடுப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் திரைப்படங்களில் இன்று இளைஞர்கள்
1: வேகம் வேகம் உள்ளதை தவிர விவேகம் இல்லை என்ற மாதிரி சொல்றீங்க.
0: அந்த வேகம் விவேகம் இருக்கின்றது, வேகமும் இருக்கின்றது. அதை தட்டி அமர்த்தி அடிக்கின்றார்கள். எந்த கையுறை பொருளை கொடுத்து விட்டார்கள், கை நீட்டி விட்டார்கள். இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? அடக்கமுறை
1: அவங்க ஆதரிக்கணும், ஆதரிக்கணும். அவங்க ஆதரிக்கலன்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
0: இப்பொழுது விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது அதற்கு
1: என்ன? அது காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு.
0: புஷ்பானமாக போய்விட்டது. அடக்க முறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாள் நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்கு மக்களிடம் இருக்கின்ற பெரிய ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது. அப்படி அல்ல, அந்த புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்தி அவர்களை அடக்குகின்றனர். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கே ஆப்கானிஸ்தானில் நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவர்களுடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டிலும் வேறு. ஆனால் இடையிலே உள்ளவர்கள் அந்தரம் தெரிந்ததான். அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
1: அது அநீதி ஏற்படும்போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரிதான் அந்த இது மாதிரி சூழல்லாம் ஏற்படுது.
0: நிச்சயமாக,
1: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தது.
0: உண்மை, யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர். ஒரு ஒரு ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை இல்லை, அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுலேயும் எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலேயும் இயற்கை மூலிகைகளை உடம்புலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவிருத்து ஆடியவர்கள் தான் இப்ப தலைவுத்துக்கரணமா விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நான் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்று இருக்கின்றது. பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா. யாரும் எதிர்த்து கதை கீழே அளவுக்கு அடக்குமுறை வந்தது அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்தது. அப்ப பாருங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவர்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்கள்
1: வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க. தவிர அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது அந்த ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதற்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
0: அதுதான் அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக நீங்கள் யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது. நல்ல ஆட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையா மக்கள் கேட்பது? நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறித்தாடுகின்றது.
1: உண்ண உணவு,
0: உடுக்க உடை,
1: உண்ண உணவு, உடுக்க உடை,
0: புரையை
1: இருப்பிடம். இதுதான்
0: மக்களுக்கு தேவை.
1: உலகில் எந்த மலையில இந்த இது இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும் அந்த தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை இந்த மூன்று தான். எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வர்றவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
0: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்ல ஆட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையேன் மாறி போகின்றது, இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கையை எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இப்பொழுதுதானே கரைந்து கடல் மட்டத்திலே சேருகிறது.
1: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பனியே உருகக்கூடிய ஒரு காலகட்டமா ஆயிடுச்சு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்.
0: இல்ல மனிதனுடைய சூழல், இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்குது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஏதோ 39 கோடியிலே ஏதோ செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார், அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும்? எத்தனை நாடுகள் தட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட, மகன் ஆரண்ட பணத்தை, மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்து வருகின்றது மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள்? போராடவும்
1: விளம்பரம்
0: எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும், தடுத்து கேட்பவனை தனியடி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு செய்யும் பேச்சு நன்றாக இருக்கின்றது, செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்கள் போட்டி அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்குள்ளேயே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவை செய்து பணத்தால் அடித்து பிழைத்து விட்டார்கள். இதை தட்டி
1: தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்.
0: இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களோடு ஒத்துப்பாக, இவங்களை எல்லாம் ஜுச்சுபிகள் ஐயா. இவங்களுக்கு என்ன தெரியும்?
1: காணும்
0: தடியெடுத்து அடித்து பொழுத்தி போட்டி போட்டு கிழிச்சு அறிஞ்சு விளம்பரங்களை கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து புலத்திலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பி செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வரமென்று சந்ததியை பெருக்கி சந்ததிக்கேற்ற வருவாய்களையும் வாழும் வலது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. ஆனந்தன் நல்ல நேரம் பேசுகிறோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
1: காலை காலை தென்றல் பாடி வரும் ராகம் புதுராகும்
0: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன். உங்களுக்கு முதலாவது பாடல் தந்துவிட்டேன். இந்த 2வது பாடலை கொண்டு வாருங்கள், பார்ப்போம்.
1: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
0: காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த அது எந்த நிலாவையா?
1: கல்லூரி வாசலில் அது கல்லூரி காலங்கள்.
0: நல்லது. அடுத்த பாடல் ஆனந்தன்.
1: காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடல் அலை நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. அந்த பாடலுங்க
0: சிறப்பு. மூன்று பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். நீ நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: காலை மூன்று பாடல் வந்து
0: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தண்டல் காத்து
1: காலை
0: காலை
1: யோசிச்சு யோசித்து வர நீங்க பாடல் கொடுத்திருக்கேன்.
0: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் பெறப்போகின்றீர்களா? யோசித்து மீண்டும் பார்க்க நீங்கள் மூன்று பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை விவேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இனி இரண்டு பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: இனிமையான பாடலை தந்திருந்தவர்களை அன்பு மகள் ரேவதி வருகிறார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
2: வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. ரேவதி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலம் நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
2: ஆமாம்ப்பா, இப்பதான்ப்பா கேட்டேன். அதாவது ஆனந்தன் அவர்கள் வரும்போது.
0: ஆனந்தன் வந்ததே கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்க, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் வந்தமைக்கு இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல் தர வேண்டும் ரேவதி.
2: மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
0: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளி இணை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்து என்ன பாடலாம் இருக்கு
2: அப்பா? இருவரு பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க. சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்.
0: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல்.
2: மாலை மாலையில் பூத்த மல்லிகை அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
0: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல் நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல்.
2: இப்பெல்லாம் என்ன டக்குன்னு
0: வரேன் மட்டும். ரேவதி பாடல் களஞ்சியம் திடீர் திடீர்னு பாடல் தருவார். என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: மாலை மாலை
0: மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் மகளு. மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு புதிய பாடல். சரி மூன்றாம்.
2: ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துருது. மாலை நேரத்து மயக்கம்.
0: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் என்று மயக்கம் என்று வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படியே அல்லவா வரும். இது மாலை
2: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை அப்பா எத்தனை மாலை அப்பா? இந்த மாலை பண்ணலாம் அப்பா.
0: இந்த மாலை
2: மாலை வண்ண மாலை.
0: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதை நாங்கள் விடுவோம். வேற ஒன்று தாருங்க. சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
2: மாலை பொழுதினில் சோலை குயில் யார் பாடுங்கோ.
0: மாலை மாலை கருக்கலில் மாலை கருக்கலில் சோலை கட்டிக்காரை. கட்டிக்காரை ஐந்து பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். எங்களுக்கு மறுபடியும் வேண்டும் ஒரு பார்த்து காண்போம் உங்களை. நன்றி அம்மா, நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும்? சியாமலா மகளே, சியாமலா வணக்கம். நலமா இருக்கானே?
3: நல்லா இருக்கப்பா.
0: நல்லது. சரி, உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது. ஏன்
3: என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அந்த பாட்டுபா
0: கெட்டிக்காரை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இரண்டாவது பாடல்
3: ஏனோ. அப்படி வரக்கூடாதுல்லப்பா.
0: வரலாம். ஏனோ கேள்விதானே. ஏன் ஏனோ
3: என்னை எழுப்பலானாய் மடமானி. அந்த பாட்டுப்பா.
0: ஏனோ என்னை எழுப்பலானாய்
3: மடமானி. அது இன்னும் அப்புறம் சொல்றப்பா. அது நவராத்திரிக்கா.
0: இது என்ன
3: இது என்ன படம் தெரியல. சரியா தெரியலப்பா படம் பேர்.
0: ஏனை எழுப்ப ஏன் ஏலோ ஏனோ என்னை எழுப்ப. சரி, அடுத்த பாடலை கொடுங்கள்.
3: அதே பாட்டு தான் அதே மாதிரி வருவது.
4: ஏனோ என்னை எழுப்பலானாய் அழகு மடமானி.
3: அப்படி வரும்பா இந்த
0: பாட்டு.
3: வந்து ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானி. அந்த பாட்டுப்பா
0: சத்யவான்பா. ஏனோ சத்தியவான் சாவித்திரி கதையை நவராத்திரி திரைப்படத்தில் திரையாட்கள். நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானி. அடுத்தது
3: ரெண்டுப்பா
0: வேறு பாடங்களை கேட்கும்போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும்
3: இல்லையா? ஆமாப்பா ஆமாப்பா.
0: மீண்டும் வருகிறீர்களா?
3: ஏதோ ஒரு பாட்டு.
0: இன்னும் ரெண்டு பாடுகள் வேண்டும் மகளே. கொண்டு வாருங்கள், தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரை. இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தன் முகமது அலி அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணின் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல் காதல் காதல் லவ். அண்ணி ராகவேந்தர் சிரிக்கிறார் காதல் என்ற உடன். நீங்கள் காதலிக்கவில்லையா?
5: இல்லையா.
0: நீங்கள் காதல் என்றால் தனியே கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் வாலபியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரிடம் அன்பு மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல். காதல் அப்படி இல்லாம காதல் என்றால் அன்பு தானே. எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
5: காதல் கண்ணையா காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன். ஐயா
0: தாருங்கள்.
5: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
5: காதல் வானிலே காதல் வானிலே. அதுமையா
0: காதல் வானிலே காதல் வானிலே. கட்டிக்காரன். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்.
5: மூன்றாவது பாடல் பிரேக்க
0: போட்டு வாருங்க.
5: காதல் என்பது காதல் என்பது கனவு
0: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்படமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
5: வரலாமையா?
0: மறுபடியும் வரலாம். இந்த காதல் ரெண்டு பாடல். எத்தனை பாடல் அப்ப காதல்? நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே. வெண்ணிலாவில் இருக்கின்றது
5: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. அதுவும் ஐயா
0: பாத்தீங்களா பாடல் என்று காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் அவர்களுடைய கசக்குதையா என்ற ஒரு பாடல் வரும்.
5: காதல் கசக்குதையா.
0: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் வேகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது. இது வரவில்லை. கொண்டு வாரம். இன்னும் ஒரு பாடல் தானே.
5: ஒரு பாடல் தர.
0: கண்ணன் வந்தானோ
5: ஐயா,
0: கண்ணன் வந்தானோன்ற ஒரு பாடல் பெருமை. இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவதில்லை உங்களுக்கு இல்லையா? நீ குறிப்பிட்ட பாடல்களுக்குள்ளேதான் நீர் நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களைதான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டிருக்கீங்க காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள், அங்க நீங்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள் அந்த பாடலை. கற்றுக்கொள்ள ஒரு பாடல் தானே, முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. மீண்டும் பாருங்கள். ஐந்து நான்கு பதங்கள் தந்து விட்டீர்கள், ஐந்தாவது பதத்தை கொண்டு வர ஒரு பாடல் தானே கொண்டு வர. சரி, கொண்டு பாருங்கள்.
5: வந்து தருகிறேன்.
0: நல்லது நல்லது. அடுத்து வருபவருக்கு இங்கே நல்லதொரு பதம் இருக்கின்றது, அவர் உடனே கூறுவார் ஐந்து பாடலை. ஓடுகாரங்கள் யாராக இருக்கலாம், அடுத்து வருபவர்களுக்கு ஐந்து பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும். வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த வருபவருக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம். ஓடி வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும். வருவதற்கு இங்கே அதற்கு முதல் சரி பாடல் வருகின்ற எங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீர்களா?
6: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
0: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே, உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
6: ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அந்த வசனமாயில பாட்டுக்குள்ள
0: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு இத்தனை ஏன் வந்து விட்டது என்ன? ஏன் ஏன்
6: ஒரு பதத்தையும் கேட்டீங்க, சொல்லிட்டு போயிடும்பா.
0: என்னமா
6: இன்னொரு பதத்தை இப்படியே கேட்டீங்கன்னா ரெண்டாவது வராம சொல்லுங்க.
0: அப்படியா? இல்ல, இந்த உடங்கிலே அது வராது. மீண்டும் நீங்கள் கற்று வர வேணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள், மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக் சவுதி அரேபியா.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம்.
7: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: நலம் நாங்கள் நலமறிய, நாங்கள் நீங்கள் நலமறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது ஃபாரூக்?
7: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா? வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் எங்களுக்கு வரவரை கூடிக்கொண்டு போகின்றது. இப்பொழுது எக்கச்சக்கமாக வந்து விட்டது. மாறி வந்து விட்டது மகனே. காலங்களிலாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்ணேன் தான், எல்லாம் மாற்றேன். கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
7: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா நல்ல பதம் கண்டிப்பாடு சொல்லியிருந்தானே, அதான் விழுந்தடிச்சு விடாம.
0: சரி, ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் என்ற பதம்.
7: ஓ, தென்றல். பாப்போம் பாப்போம், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
0: சிறப்பு
7: அந்த பாட்டு.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல். எங்க அடுத்த பாடல்?
7: ஆமாதான், தென்றல் காட்டு. தென்றலுக்கு தெரியுமா தென்னாங்கு பாட்டு? அப்படி இருக்கிற
0: உண்மையிலே அந்த பாடலை நான் நினைக்கிறேன், நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அதான் அப்பா அம்மா வேணுமா தந்தளுக்கு தெரியுமா. இப்ப சாமரா இந்த குழந்தை எடுப்பதற்கா கேட்டு இருந்தாரு அப்ப அடுத்த தாருங்க நான் சொல்லுறேன் அப்பா. அவ மீண்டும் ஆனா இதை விட சுலபமானது அவ கிடைக்கலாம் தானே. சரி கொண்டு வாருங்கள் அடுத்ததை கொண்டு
7: வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ
0: அடேங்க தென்றல் வந்து தீண்டும் போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நல்ல பாடல் மூன்றாவது பாடலை தந்தீர்கள். அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது.
7: தென்றல் வந்து எண்ணி தொடும்
0: பாத்தீங்களா தென்றல் வந்து அப்படியே தொடுகிறது அப்படியே தென்றல் வந்து எண்ணி தொடும். அடுத்தது ஒரு ஓடை நதியாகிறது நல்ல பாடலை தந்தீர்கள் பாருக். ஐந்தும் இனிமையான தென்றலோட சம்பந்தப்பட்ட தென்றல் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா. என்ன எண்ணத்தான் நம்ம வரும் உடனே வராது எண்ணும் போதுதான் வர முடியாது.
7: மற்றவங்களுக்கு திரும்ப வருது நமக்கு திரும்ப வரணும்
0: முகமது அலி அவர்களே கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை. எங்க கொண்டு வாருங்கள் ராகவேந்தர் உங்கள் காதல் பாடலை.
5: ஐயா ஒரே ஒரு பாடல்
0: கொடுங்க.
5: அந்த பாடல் ஐயா
0: அற்புதமாம் அற்புதம் சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள். ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது கட்டிகாரம் மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்ணியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி.
5: பழைய பாடலாம் இருக்கின்றது ஐயா
0: நல்லது அதிக பாடலும் இருக்கலாம் நீங்கள் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி. நன்றி அலியா அவர்களே. அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார். செல்வகுமார்
8: வணக்கம்பா நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார். இன்று பணிக்கு சேர்ந்தீர்களா? பணி முடிந்து விட்டதா?
8: பணி முடிஞ்சிருச்சுப்பா.
0: அப்படியா?
8: வந்துட்டு சாப்பிட்டு. ஆமாப்பா.
0: சரி அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
8: நீங்க நல்ல பாட்டாதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்று
8: ஒன்று ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அந்த பாடல்
0: தான். அப்பா எல்லாரும் கேட்காத பாடலை தெரியல. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல் நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் நல்லது. அடுத்த பாடல்
8: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அந்த படம்.
0: ஆஹா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
8: ஒன்னு சொல்லலாமா?
0: ஒன்னொன்னா சொல்லலாம்.
8: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு
0: ஒன்னொன்னா சொல்லு சொல்லு. வாழ்த்துக்கள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா. அடுத்த பாடல் மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாடல். அடுத்த பாடல் இங்க ஒரு பாடல் இருந்தால் சரியாக இருக்கும்.
8: ஒரு பாட்டு
0: திருவிளையாடல் இருக்கு.
8: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆதை கொண்டார் அந்த பாடல்.
0: ஒரு ராஜா ராணியிடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான பாடல். ஐந்து பாடலை தந்து சிறப்பித்துக் கொண்டீர்கள். கட்டிக்காரன் நீங்கள் கட்டிக்காரன் சரியா? மீண்டும் வரலாம். இன்னும் ஐந்து பாடல் தரலாம். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி செல்வகுமார்.
8: சரி
0: அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள். இங்கே ஓடி வர வேண்டும் சியாமலா. அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது. ஓடி வர வேண்டும் உங்களுக்கு ஏற்ற பாடல். அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெளிவெடுத்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: இரண்டாவது வந்திருக்கிறீர்கள். சரி உங்களுக்கு என்ன படம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
5: ஐயா நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்படுகிறீர்களோ அதை தாருங்கள்.
0: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்ற ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவா பதம்.

0: அம்மா அம்மா எந்த நாறு வீரே என்ற பாடல், அது நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல்.
1: அம்மா நான் பெத்த பிள்ளை, அது பாடல்.
0: நான் பெத்த பிள்ளையா நீ பெத்த பிள்ளையா? அம்மா நீ சுமந்த பிள்ளை, அப்படித்தானே?
1: நீ பெற்ற பிள்ளை தான். அம்மா கூட பெற்று
0: அம்மா நீ சுமந்த பிள்ளை, நீ சுமந்த பிள்ளை. ரெண்டு பாடல், இன்னும் ரெண்டு பாடல்.
1: ஐயா மூன்று பாடல். ஆமா, ரெண்டு பாடல் போடுமா?
0: அம்மாவை கூப்பிடுது, அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணில் ஒரு பட பாடல் இருக்கின்றது, ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல்.
1: இரண்டு பாடல் இருக்குது ஐயா,
0: இரண்டு பாடல் தர வேண்டும், இரண்டு பாடல் தர வேண்டும். எங்கே கொண்டு வாருங்கள்.
1: இரண்டு பாடல் வந்து நான் மீண்டும் வருகிறேன் ஐயா, பழைய பாடல் ஞாபகம் இல்லை.
0: சரி, மீண்டும் பாருங்கள். இரண்டு பாடல் நிர்வகித்துக்க, இரண்டு பாடல் தர வேண்டும். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன், இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ, ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனந்தன், உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் அழையுங்கள் ஆனந்தன். ஆனந்தன் மீண்டும் அழையுங்க. வணக்கம் வணக்கம் ஆனந்தன்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: இரண்டு பாடல் தர வேண்டும், தாருங்கள் இரண்டு பாடல்களை.
2: காலையில் எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒன்னு
0: பாடல். காலையில்
2: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு ஒரு நல்ல பாடல்.
0: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்காலே எப்படி இருக்கும் அது?
2: காவேரிக்கு பிறந்த நாள்.
0: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா?
2: பிறந்த நாள். ஆமாங்க.
0: எழுந்து காப்பி குடித்து. சரி, அடுத்த பாடல்.
2: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி, அந்த பாடல்.
0: சிறப்பான பாடல், கெட்டி காரணம். இந்த பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில், ஞாபகத்தை உண்டு. எத்தனையோ பாடல்கள் தெரியும், ஆனா உடனே வருவதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து இந்த பாடலை வேறு பதத்துக்கு தரலாம். சரியா? நல்லது ஆனந்தன், நல்லது ஆனந்தன், நல்லது நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது அளவியாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால், நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு இந்த பாடல் தர வேண்டும். காற்று.
3: காற்று. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அந்த பாடம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடி காட்டினீர்கள், நன்று. காற்று வாங்க போனேன். சரி, அடுத்த பாடல்.
3: காற்றினிலே வரும் கீதம், அந்த பாடல் தான்.
0: காற்றினிலே வரும் கீதம், கட்டிக்காரன். அடுத்த பாடலையும் தாருங்கள். மூன்றாவதாக இதை.
3: காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம், அந்த பாடல் தான்.
0: நல்லது. காற்றுக்கென்ன வேலி. அடுத்த காற்று. பாத்தமரில் ஒரு பாடல் இருக்க வேண்டும் நினைக்கிறேன்.
3: பாத்தமரிலேயாப்பா,
0: அது ஒரு பாட்டு இருக்கிறது. கண்ணம்மாண்டு வரும் இது ஒரு பாடல். ஏற்ற பாடல் அந்த பாடல்.
3: காக்கை சிறை,
0: அது காக்கை. இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்.
3: காற்று இடைவேளி கண்ணம்மா,
0: அப்படி அப்படி வராது அந்த பாடல்.
3: காற்று இடைவேளி,
0: காற்று இடைவெளி என்று வராது அந்த பாடல்.
3: இருங்கப்பா, கரெக்டாவே நானே சொல்லிடுறேன்.
0: ஆமா, நீங்க சொற்களை மாத்திருக்கீங்க, சரியாக சொல்லுங்கள்.
3: ஆமா, சரியா சொல்றேன்ப்பா. காற்று ஆனா அந்த மாதிரி வரும் சரியா தெரியலப்பா.
0: மொழி
3: திரைப்படையை காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
0: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
3: அதுதான் என்ன,
0: கண்ணமாக சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணமாகவும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது. இடையிலே இருக்கின்றது
3: காற்று இடைவெளி கண்ணா.
0: காற்று இடைவெளி கண்ணா. காற்று இடைவெளி உந்தன் காதலை
3: எண்ணி.
0: சரி, அடுத்த பாடல் இருக்கும்.
3: அடுத்து நாலு பாட்டு வந்துச்சு.
0: மொழியிலே ஒரு பாடல் இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரிதம் திரைப்பாடு
3: வாங்க போனி.
0: அது சொல்லிட்டேன் முதல் பாடல். அதான்
3: சொல்லிட்டேன். எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்பா பாட்டு தெரியும்.
0: அப்படியா?
3: எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்கும்போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
0: எங்க கூறுங்க. ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது.
3: அப்படியே பாட்டு
0: ஒன்பது பாடலை தந்துவிட்டீர்கள். இரண்டாவது தரத்திலிருந்து ஒன்னு ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
3: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்கப்பா?
0: அந்த ஒரு பாடல் போய் வந்ததுல போற போய் வாருங்கள். வாழ்த்துக்கள். உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. அடுத்த பாடலை யார் தர போன்ற இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லதொரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போகிற பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். எங்கு மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களோடு இன்னும் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம். அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே? இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அலி வந்து விட்டார். எங்கே அலி, கொண்டு வாருங்கள். நீங்கள் இரண்டு பாடல் தர வேண்டும். வணக்கம் வணக்கம். கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
1: அம்மா சும்மா இல்லடா.
0: நல்லது. அம்மா சும்மா இல்லடா. நல்லது. அடுத்த பாடல் ஒரு
1: பாடல்.
0: அம்மாண்ட பாடம் உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடலை இரண்டாவது முறை தந்து மொத்தம் 10 பாடலை தந்த கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பு பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள். நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இங்கே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
4: ஒரே மழைப்பா.
0: அந்த மழை பெய்யுறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
4: பெரிய மழைதான் பெய்யுதுப்பா.
0: வெளிய போக முடியாது. இது இப்பொழுது இன்றைய நிலை உங்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
4: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா. நெல் எல்லாம் ஏத்திட்டோம்பா.
0: வித்து அப்ப பரவாயில்ல. வேலாம்
4: 12 மூட்டைதான் நஞ்சிச்சு. அதை ஆற வச்சு மறுபடியும் ரெண்டாவது ஏத்தின் போயிட்டாங்க.
0: ஓ, கட்டிக்காரங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு. இந்த மலை உங்களுக்கு பாதகம் இல்லை. நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி
4: நதியா? உங்களாண்டு வரும்போது மறந்துருக்குப்பா பாடல் எல்லாம்.
0: ஐயோ, சரி. கொஞ்சம் எழுத்து ஒரு மூச்சு விட்டு நிறை மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்கள். இந்த பாடல்கள்
4: சொல்றா. நதியோரம் நாணல் ஒன்று. அந்த பாட்டு
0: நான் நினைக்க கூறுகிறீர்கள். அந்த பாடல் நதியோரம் நாணல் ஒன்று. சரி, அடுத்த பாடல்.
4: நதிக்கரையோரத்து நாணல்களே.
0: நதிக்கரையோரத்து நாணல்களே. கட்டிக்காரை உடனே தந்தார். இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள்.
4: கஷ்டம் இல்லை.
0: சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று. என்னம்மா
4: நதியா நதியா நைல் நதியான்
0: சொல்ல நதியா நதியா நைல் நதியா நல்லது நதியா அது நதியாவையும் கேட்கின்றது நதியா என்றும் கேட்கின்றது நல்லது நதியா நதியா நைல் நதியா
4: நல்லது
0: ஓ அடுத்தது நதியே நதியே காதல் நதியே நல்ல பாடல் அடுத்த பாடல்
4: வந்து
0: சொல்றேன் நதி இல்லையா அவங்க இடத்துல
4: இங்க இருக்கும்போது ஞாபகம் வருது சார் நேரலை வரும்போது
0: ஞாபகம் வருது இல்லையா நதி இப்ப நீங்கள் தந்தது நதியோரம் நாணல் என்று அடுத்தது நதிக்கரை ஓரத்து நாணல்களே நதியா நதியா நைல் நதியா மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள் இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது
4: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு
0: கெட்டிக்காரி சிறப்பான பாடல் நதியினில் வெள்ளம் வாழ்த்துக்கிழமை ஐந்து பாடல் கெட்டிக்காரி தந்து விட்டீர்கள் நீங்கள் மீண்டும் வந்து ஒரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம் நேரம் இருக்கின்றது நன்றி மகளே நன்றி நன்றி நன்றி நன்றி சரி அடுத்த உறவு யாரா இருக்கிறார் ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை ரேவதி உங்களுடைய இரண்டாவது தெரிவுக்கு வந்தீர்களா வரவில்லை என்று எண்ணுகிறேன் வர வேண்டும் காற்றலைக்கு இப்பொழுது யார் வரப்போ எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள் செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார் ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள் அந்த பாடலை
5: நீ மம கம க கம கம நீ பஜாரி சனே
6: வாஜர் ரெடி 1 2 3 4
5: சப்தஸ்வர தேவி உணரு இனி என்னில் வரதான அருளு நீ அழகில்
0: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம் இது ஒளிபரப்பப்படுவது கன்னட அகாடமியிலிருந்து ஒருவரப்படும் பாடல் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் பதமொன்று கொடுத்தால் ஐந்து பாடலை மனமலமென்று தருகின்ற அன்பு உறவுகள் விவேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07 நண்பகல் உங்களுக்கு நேரம் 10:31 எங்கே ஓடி வாருங்கள் வந்து தாருங்கள் பாடல்களை அடுத்த நேயர் யாராக தான் இருக்கலாம் அவருக்கும் ஒரு நல்ல பதம் எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது ஆஹா இனிமையான ஒரு படம் பதம் கொண்டு வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள் அட்டவணை போட்டிருக்கின்றது அட்டவணைப்படித்தான் பெறப்போகின்ற அடுத்த அழைப்பு 10வது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள் எங்கே 10வது அழைப்பில் யார் வருகின்றார் என்ன பாடலை தரப்போகின்றார் அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும் நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் ஐயா
0: எப்படி இருக்கிறீர்கள்
7: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்
0: நாங்களும் அப்படியே இருக்கின்றோம் வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன் வருக வருக வந்து வரவேற்றோம் இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள் மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை அடுத்த வாரம் நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள் அதுக்கு நேரம் காலங்களும் வேண்டும் நல்லது இப்பொழுது நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன் எங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில் குயில் என்ற பாடல்கள் ஐந்து பாடல்கள்
7: முதல் பாடல் ஐயா குயிலே குயிலே குயிலக்கா குயிலே யாரக்கா
0: யா குயிலே குயிலே குயிலக்கா வாழ்த்துக்கள் அடுத்த பாடல்
7: இரண்டாவது பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே
0: ஆஹா குயிலே குயிலே பூங்குயிலே வாழ்த்துக்கள் அந்த குயில் பற்றி வந்த பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே
7: மூன்றாவது பாடல் குயில் பாட்டு ஓ வந்தது இளமான
0: இந்த பாடல குயில் பாட்டு ஓ அந்த அந்த எழுத்து அதுதான் எனக்கு பிடித்தது குயில் பாட்டு ஓ வந்தது இளமான ஆமா, நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
7: குயிலுக்குப்பம், குயிலுக்குப்பம் கோபுரமானது.
0: குயிலுக்குப்பம், குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன? வாழ்த்துக்கள். அடுத்தது
7: ஐந்தாவது பாடல். குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும்.
0: கட்டிக்காரன் குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும். அருமையாக இந்த பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ள இந்த பாடலை மனமலாண்டு தந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து இன்னும் ஒரு இந்த பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி, சொல் எடுத்து பாடுவோம். இது ஒரு பாடலை பாடியிருந்தார், இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
7: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: நன்றி.
0: இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து பெண்களோடு நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். நீங்கள் வருவார், வருவார், இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள்.

0: இந்த பாடல் மொழியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பு நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள், மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள் அடுத்த பாடலை தர வந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: ஒரு முறை முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
1: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள்
1: நீ.
0: அடுத்த பாடல்
1: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்த யாரோ.
0: சிறப்பு. அடுத்த பாடல் ஆனந்தன் பாருங்கள்.
1: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் மூன்று பாடல்கள் தந்துவிட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிசத்தில் இருக்கின்றது பல பாடல். அப்படியே பின்னாலே தலையில் தட்டு தட்டுங்கள், குவிந்து கொண்டு வரும் பாடல்.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
0: யாதும் ஊரே என்றுதான் வரும் இந்த பாடல். யாதும் என்றுதான் வரும் எல்லாம் என்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். சிறப்பான ஒரு பாடல். யார் அந்த நிலவு, நல்ல பாடல். ஐந்தாவது பாடல். ஒரு பாடல் தானே
1: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்றது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதில், யார் நீ என்பது எல்லாம் இருக்கின்றது.
1: நிறைய
0: நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன்.

0: அடுத்த உறவை அழைக்கிறோம். அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பதற்கு
1: ஒரு பாடல், ஒரு பாடல் ஒண்ணு கொடுக்கணும்.
0: ஆமா,
1: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் உங்களுக்கு சொல்லெடுத்து பாடுவது நிகழ்விலே 10 பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். இங்கே அவர்களை காணவில்லை. இப்பொழுது நேரம் 10:45, கனடாவில் நேரம் 1:15. இங்கே ஓடி வாருங்கள். 10:45 பெற வேண்டியவர்கள் நம்மளே இருக்கின்றார்கள், பலர் வரை இருக்கின்றனர். 14, 18, 19, 20, 21 அழைப்போடு வருவதற்கு முன்பு என் நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போடே நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் 3 பாடலை 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ரேவதி மீண்டும் வருகின்றேன் என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் 5 பாடல் தருவாரே அவர். அவர் 10, 15 பாடல்கள் தரக்கூடியவர். முன்னேர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கதம்பம். கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இனிமை இனிமை இனிமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? சியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி, செல்வகுமார் இருவரும், ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்துவிட்டார்கள். எங்கே உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

0: ஒரு பாடல் முழுமையாக கேட்கும் முறை பொறுமையோடு இருந்தோம் என்பவர்களை பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தது முந்தைய தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு மிக நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் ஐந்து பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். இனியோர் வரவில்லை. ஒரு இரண்டு பாடலையும் தந்தீர்கள். மூன்றாவது தடவை வர முடியாது என்பது தெரியும். இரண்டு பாடல்களை தர வேண்டும் என்பது மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிடியாக இருக்கலாம், இல்ல சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதிலே காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:25. அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் மறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஊடகத்தோடு இணைந்திருக்கலாம், அல்லது நண்பர்களோடு அளவலாகிக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அவர்கள் இப்பொழுது 10:55 குடும்ப கவனங்களிலே இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இங்கிதமான இந்த நல்ல வேளை கட்டு உறவுகள் வந்து பாடலை தந்தீர்கள். நீங்கள் வந்து பாடலை கேட்கலாம். வணக்கம் தேவதி, இப்பொழுது பாடலை கேட்க வந்தீர்களா? நிறுத்திவிட்டோம் போட்டியை. நலம் ஓட்டு முடிஞ்சு நல்லது. முடியத்தானே வேண்டும் அம்மா, நான் மட்டும் பாடலை போட்டு பேசிக் கொண்டிருக்க முடியாதானே. இப்ப பாடலை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று கேட்கலாம். நீங்கள் பாடலை வந்து பாருங்க. அல்லது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா? நிகழ்ச்சிகள் இருந்து நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப இரண்டாவது தடவை தான் நீங்கள் வருகின்ற காரியமில்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் ரேவதி உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை, அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல பாடல்.
1: இளம் மனது, இளம் மனது.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது, அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது. ஆமாப்பா ஆமாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றேன்.
1: நீங்க மாலைன்னு சொன்ன உடனே நான் மாலைன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பாடல் ஞாபகம் வந்தது.
0: மாலை மாலை மனதில்
1: மாலை இள மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை, அந்த மாதிரி வரும்.
0: வாழ்த்துக்கள். நல்ல பாடல் உங்களுக்கு
1: நினைக்கிறேன்.
0: நல்லதம்மா. அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வார்கள். என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: தெரியல, அது முடிந்து விட்டது. நீண்ட நேர இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏண்டால் 8 நேயர்கள் வந்தீர்கள். 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி, ரெண்டு பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது. யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்கவில்லை. பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு, அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி, நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல். நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து மூன்றாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதில் பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரியில்.
0: நல்லது. நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போ வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள். நீங்கள் வந்தது சரி, எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 11 அழைப்புகளோடு பாடலை கேட்டு இரண்டு பாடல்கள் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தோம். அப்ப நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. நன்றி
3: ராஜீவ்.
0: எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் காணவில்லை. பாரு கூடி வாருங்கள். என்ன பாடல் வேண்டும் பாரு? இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து இரண்டு பாடல்களை நான் ஒளிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. உடனே வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடங்குகின்றது. ஃபாரூக், நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்ப? செல்வகுமார், ஆனந்தன் வந்து பாடலை தாருங்கள். எனவே ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். கேட்டு காரணம் இந்த பாடலை தந்தீர்கள்.
4: என்ன
0: பாடல்?
4: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே என்ற பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: அசைந்தாடும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5-5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா, எல்லோரும் பேரில் அம்மந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார். ஆனந்தன் பாடல் தரவில்லை. இன்னும் முகமது அலி பாடல் தர வேண்டும். ஃபாரூக் தந்துவிட்டார். சியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன், நீங்களும் வந்து பாடலை தரலாம். நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள். இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவோ, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல். மாலை இளம் மனதில் என்று கேட்ட பாடல். அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
4: வணக்கமே வணக்கம்.
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே ஒருவருக்காக? நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே?
4: அது நீலம்பரத்துல நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் விடுற அந்த
0: பாடம். தியாகத்திலே நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள். ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர்.
4: அதை வைத்துதான் மனிதன் அந்த ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும்
0: நல்லது. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தார். அவர் வேறு அதான் நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள். எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்கள் பாடல் நன்றி நன்றி
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு. அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள், என்ன காரணம்? வாருங்கள் ரேவதி, அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா? பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னிட தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல் 10 பாடல் என்று தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார். அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன். போட்டியிலே பங்கு பெற்றியவர் நாகப்பன், வணக்கம்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போகிறீர்கள் ஐயா?
5: படம் படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
0: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோட சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல், தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அதை விட ஐந்து பாடல்களையும் தந்து மகளை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். உங்கள் பாடலை காட்டலையில் கேட்டு மகிழ்வோம்.
5: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த மீராம் அவர்களுக்கும், நீதிப்படுத்தி நடத்திய ஐயா உங்களுக்கும் வணக்கம், நன்றியும் குறிப்பிடுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா, உங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது யாராக இருக்கு? இந்த பாடலை தருகின்றேன். மாலை உள்ள மனதில் என்று ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய பாடல்.

எளிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதியும் நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு என்று சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பொருத்த பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த வேளையில் இப்பொழுது அவர் கேட்கின்றார். தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.

0: மனச்சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மஞ்சுளா உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12 எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றலை இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாருமில்லை, எங்கள் நாச்சியார் கோயில் மன்னிக்க வேண்டும். அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார், அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தண்டலே என்ற பாடலை தந்திருந்தார், இனிமையான பாடல். அது மட்டுமில்லாமல் இன்று நேர் நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல் எடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது, அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பின்தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது அலி ஐயா.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காற்றலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள் 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுடைய ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? பதத்தை தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் என்று எண்ணுகின்றேன், அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? நலவே அன்பு அலி அவர்களே உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தண்டலே.
1: நன்றி நன்றி.

தெளிவான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையில நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையில் எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை. இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்திலே இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டதல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது. இந்த கொரோனாவும் படியே வரமாட்டேன். கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவருக்கு எல்லாம் 2 சாட்சி, அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

நாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

இனிமையான அந்த பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல், தவறையும் வான் மண்ணில் விழுந்ததில்லையே ஒன்று வந்திருக்கு. இப்ப தவறு செய்யவும் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விழுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இந்த உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் ஒரு இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்கும் தான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்கிறோம், அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் எங்கள் கோவையிலிருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லி பூவே.

பெருகுவலில் ஒலித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவி என்ற தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒலித்தது அன்பு உறவுடைய முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

இனிமையான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சென்று நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு முடிந்தோம். உங்களோடு இணைந்து நாங்கள் இது முன்னிறுத்தம் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11:35 நிமிடம், எங்களுக்கு 2:05 நிமிடங்கள். இந்த வேளையில முன்னிறு தமிழ் வானொலி ஒரு பாடல், கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள் அதாவது வந்து மேயர்கள் உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறப்பிக்க வைப்பது சிறக்க வைப்பது எங்கள் அன்புண்ணிய நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புண்ணிய நெஞ்சங்களை. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பெற முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், அந்த கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அதிலே 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரம் இல்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னிறு தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும் வருகின்றது பாடல்.

எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 ஆண்டு 8 26 நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்பு தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்து நான் மட்டும் முன்னிலை தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. ஏனென்றால் இங்கே தினமும் கதம்பம் நீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டிக் கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நேரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்கு உள்ளேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்து விரும்பும் பாடல்களையும் தந்து முடிக்க வேண்டும். அதுதான் நியதி. அதுதான் முன்னிலை தமிழ் வானொலியின் விதிமுறையாக இருந்தது. ஏனென்றால் 12 மணியிலிருந்து வேறு நிகழ்வுகள் வேற காத்துக் கொண்டிருக்கின்றனதானே. அந்த நிகழ்வுகளை தருபவர்கள் எங்களுக்கு முறைப்பாடை செய்கின்றார்கள். பகல் நேரத்தில் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் இரவு நேரம் ஆகிவிடும். 12 மணிக்கு இந்தியாவிலே உங்களுடைய தமிழகத்திலே அவர் நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் வேளைகளிலே அதனால் தூக்கத்தையும் குலைத்து மற்றவருடைய தூக்கத்தையும் கலைத்து நாங்கள் அதிலே மனச்சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்பு நேய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் வந்த ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவது உண்டு. வந்த பின்பு ஒரு தடவை

அவர்களுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் எட்டு உறவுகள் ஆறு உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காத்தலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேர நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேர நேரம் அல்ல இல்லை, அதை வந்து பக்தி நேரமாக வந்து அதை தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமாக நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர், அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர், அவர்கள் மீண்டும் வரவில்லை, அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம், அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இன்றைய மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒளிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு ஒரு மணி இரண்டு மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்து அடித்து குறிப்பிட்டவர்களான் கேட்பார். அதை வந்து பங்கு பெற்றவர் சில தூக்கத்துக்கு போடுவார், பாடலை கேட்பார்கள். நான் காத்து கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவேன், கேட்பதற்கு ஆளில்லாமல் இருக்கும். அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை, இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இனிவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு பெற வேண்டும், குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லுங்கள், வாருங்கள்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR இணையதள வானொலி. ஒவ்வொரு நாளும் உங்களை பொதிகை தென்றல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றும் கூட இதமான பாடல்களும் நிறைய விடயங்களையும் எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையத்திலிருந்து அப்துல் பாசி.

இன்றைய நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பொதுகை தென்றல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காய்கறிகளோட குணங்களை தான் வந்து சொல்ல போறோம். ஏன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரக்கறிகளை உண்பதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத இன்றைய நிகழ்ச்சியில் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் www.mtrfm.com அப்படிங்கிற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பொதுகி தென்றல் உங்கள் இதயங்களை வருடும் பாடல்களோடு இதமான செய்திகளையும் கோர்த்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போற காய் இந்த பாகற்காய். சொல்லும் போதே வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுது இல்லையா. இந்த பாகற்காயில் அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாலிஃபெட்டடைட் எனும் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் வேதிப்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு காய் தான் இந்த பாகற்காய். இது யாருக்கு நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறு அலோபதி மருந்துகள் சாப்பிடும்போது இதனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தின் தன்மையை முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதையுமே வந்து அளவாக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொற்று நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது இந்த பாகற்காய். கிருமிகளை அழிக்கும் தன்மையுடையது இந்த பாகற்காய். அதே போல் வயிற்றில் பூச்சிகள் சேராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காயும் கூட இந்த பாகற்காய் தான். சரி, பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக பொதிகை தென்றல் சுமந்து வருகிறது.

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இணையதள வானொலியில். இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது mtrfm.com. காய்கறிகளுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பொதிகை தென்றல் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் வந்து சுரைக்காய். சுரைக்காய் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சுரைக்காயில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர்ச்சத்து நிறையவே இருக்கு, நீர்ச்சத்து நிறையவே இருக்கு, புரதச்சத்தும் நிறையவே இருக்கு, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் கூட இருக்கிற ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையுடையது. இதன் சுபாவமே குளிர்ச்சி தான். அதே மாதிரி இது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் உடையது. உடலை உரமாக்கும், மலச்சுத்தியாகும், தாகத்தை அடக்க வல்லது இந்த சுரைக்காய். ஆனால் இது பித்த வாயுவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடுஞ்சுரைக்காய் என்று ஒரு வகை உண்டு. இது குளுமை செய்வது, தாகத்தை அடக்கும். அதே மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரும் பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த சுரைக்காய். யாரு வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சளி தொந்தரவு உள்ளவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரைக்காயினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ரத்தத்தை வளப்படுத்தி தாது பலம் சேர்க்கக்கூடியது இந்த சுரைக்காய். ஆண்மை சக்தியை ஊக்குவிக்கக்கூடியதும் கூட, சீதலத்தையும் பித்தத்தையும் போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சுரைக்காய். ஆனால் அஜீர்ணத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். இதன் விதைகள் மேகத்தை போக்கும், வீரிய விருத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதைகளை சர்க்கரையுடன் சேர்த்து சில நாட்கள் உண்டு வந்தால் ஆண்மையை இழந்தவர்கள் கூட பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். இது பொதிகை தென்றல் இதமான இந்த காலை பொழுதில் காய்களின் நற்குணங்களும் அதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்களோடு.

0: எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டு போடுங்க ஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மல்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

எம்டிஆர் எஃப்எம் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில வீட்டு குறிப்புகளை, மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் மிளகையும் வெல்லத்தையும் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் இருமல், நீர்க்கோவை ஆகியவை குணமாகும். மிளகையும் வெல்லத்தையும் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் இருமல், நீர்க்கோவை ஆகியவை குணமாகும். படம் வல்லவன் ஒருவன், பாடல்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு. அடுத்ததாக தூய்மையான அருகம்புல்லை எடுத்து நன்றாக மென்று பற்களில் வலியுள்ள பகுதிகளில் ஒதுக்கினால் பல்வலி உடனே குணமாகும். தூய்மையான அருகம்புல்லை எடுத்து நன்றாக மென்று பற்களில் வலியுள்ள பகுதிகளில் ஒதுக்கினால் பல்வலி உடனே குணமாகும். படம் இருவல்லவர்கள், பாடல் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல மருத்துவ பலன்கள் உள்ளது. தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் தடவி வர உதட்டில் உள்ள புண், வெடிப்பு, தோல் உரிதல் ஆகியவை குணமாகும். தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல மருத்துவ பலன்கள் உள்ளது. தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் தடவி வர உதட்டில் உள்ள புண், வெடிப்பு, தோல் உரிதல் ஆகியன குணமாகும். தேங்காய் எண்ணெயை பொதுவாகவே குளிப்பதற்கு முன்பாக எல்லா கை காலில் எண்ணெயை தடவி கொண்டு வந்தால் தோல் நல்லா மிருதுவாக இருக்கும். படம் காதலித்தால் போதுமா? பாடல் கொஞ்சம் நில்ல.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். மழைக்காலத்தில் ஒரு டம்ளர் பாலில் சிறிதளவு சுக்குப்பொடி கலந்து இரவு குடித்து வந்தால் காலையில் புத்துணர்வு பெறலாம். மழைக்காலத்தில் ஒரு டம்ளர் பாலில் சிறிதளவு சுக்குப்பொடி கலந்து இரவு குடித்து வந்தால் காலையில் புத்துணர்வு பெறலாம். இப்போ நம்ம வந்து வேதாவோட சில பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து இடம்பெறும் படம் ஜஸ்டிஸ் விஸ்வநாத், பாடல் சிலை செய்ய கைகள் உண்டு தங்கம் கொஞ்சம் தேவை.

எம்பிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததா ஒரு டீ, மருத்துவ டீ பத்தி சொல்ல போறேன். துளசி இலைய நன்றாக வெயில காய வச்சு பொடி செய்து டீ தூளில சேர்த்து டீ தயாரித்து குடித்து வந்தால் அஜீரணம் நீங்கும், நன்கு பசி எடுக்கும். எம்டிஆர்எஃப்எம் நேர்களே, மறுபடியும் ஒரு தடவை இதை சொல்றேன். துளசி இலைய நன்றாக வெயிலில் காய வைத்து பொடி செய்து டீ தூளில் சேர்த்து டீ தயாரித்து குடித்து வந்தால் அஜீரணம் நீங்கும், நன்கு பசி எடுக்கும். அடுத்து படம் சிஐடி சங்கர் பாடல் நான்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக முத்து சிதறலி, பூண்டு தோல், மிளகு, ஓமம் ஆகியவற்றை இடித்து நெருப்பு அனலில் இட்டு அந்த புகையை முகர்ந்தால் மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல் முதலிய பிரச்சனைகள்லாம் தீரும். பூண்டு தோல், மிளகு, ஓமம் ஆகியவற்றை இடித்து அனலில் போட்டு அந்த புகையை முகர்ந்தோம்னா மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல் முதலிய தொல்லைகள் நீங்கும். படம் எதிரிகள் ஜாக்கிரதை பாடல் நேரு.

நேயர்களே, பாடலாம் ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடு நடுவில் இந்த மருத்துவ குறிப்பும் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா, மாதுளை இலை சாறை எடுத்து சில துளிகள் மூக்கில் விட்டால் மூக்கிலிருந்து ரத்தம் வடிவது நிற்கும். படம் வந்து வல்லவன் ஒருவன், பாடல் தொட்டு தொட்டு

அடுத்து இடம் பெறுவது. சில பேருக்கு இந்த வறட்டு இருமல் இருக்கும், அதை போக்குறதுக்கு வெறும் வயிற்றில் பச்சை திராட்சை பழத்தோட ஜூஸை பருகினால் அந்த வறட்டு இருமல் குணமாகும். வெறும் வயிற்றில் பச்சை திராட்சை பழத்தின் ஜூஸை பருகினால் வறட்டு இருமல் குணமாகும். படம் பார்த்திபன் கனவு, பாடல் இது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்து சொல்லப்போகிற குறிப்பு வந்து, தேனையும் எலுமிச்சம்பழம் சாற்றையும் சம அளவில் எடுத்து உட்கொண்டால் சளி இருமல் ஆகியன குணமாகும், நீர்க்கோவை விலகும். தேனையும் எலுமிச்சம்பழ சாற்றையும் சம அளவில் எடுத்து உட்கொண்டால் சளி இருமல் ஆகியன குணமாகும், நீர்க்கோவை விலகும். படம் நான்கு கில்லாடிகள். பாடல், செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்து பார்க்க போவது பாதாம் பருப்போட மகிமையை. இந்த தினமும் ரெண்டு பாதாம் பருப்பை சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா படிப்பில் கவனம் வச்சு படிப்பாங்க. அத்துடன் கண்களில் நீர் வடியும் பிரச்சனையும் சரியாகும். தினமும் ரெண்டு பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் கண் சம்பந்தமாக கண்களில் நீர் வடியும் பிரச்சனையும் சரியாகும். படம் இரு வல்லவர்கள், பாடல் இன்னும்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களுக்கு. அடுத்ததாக, பல் துலக்கிய பின் தேனை ஈறு முழுவதும் கைகளால் தடவி சிறிது நேரம் கழித்து வாய்க்கொப்பளித்தால் பற்களில் உள்ள கிருமிகள் அழியும். பல் துலக்கிய பின் தேனை ஈறு முழுவதும் கைகளால் தடவி, இந்த மசாஜ் பண்ற மாதிரி, சிறிது நேரம் கழித்து வாய்க்கொப்பளித்தால் பற்களில் உள்ள கிருமிகள் அழியும். அடுத்து படம் யார்னி பாடல், பார்வை ஒன்றே போதுமே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு இதுவரை முத்துச்சிதறல் பகுதியில் சில குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், நம்ம வீட்டிலே இருந்து பயன்படக்கூடிய குறிப்புகளை சொன்னேன். பொதுவாகவே நம்ம வந்து தண்ணி குடித்தோம்னா வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சீரகமும் போட்டு குடித்தோம்னா எப்பவுமே நல்லது, அது உடல்நிலைக்கு ரொம்ப ஜீரணமும் ஆகும். அடுத்ததாக இது இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த மேரா மேடமுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு சிந்தனையை சொல்லிக்கிறேன். அரிய வகைகள் 5. போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. மறுபடியும் சொல்றேன், அரிய வகைகள் 5. போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. சிந்தித்து கொண்டே இருப்பதனால சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும். சிந்தித்து கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும். இந்த நிகழ்ச்சியை எனக்கு தலித்து வாய்ப்பு கொடுத்த மீராமாவுக்கு நன்றி. உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் சென்னை திருநீந்தவூர் ரேவதி. அடுத்து இடம்பெறும் படம் எதிரிகள் ஜாகிரதை. பாடல், ஒரு நாள் இருந்தேன் தனியாக, ஒரு பெண் வந்தால் அருகே. நன்றி, வணக்கம், ரேவதி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகம் எங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாவினர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்திலிருந்து சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம்,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா என்ற படத்தில் இருந்து வா வா மஞ்சள் மலரு ஒன்னு தா தா கொஞ்சம் கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் பி சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்தில் இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருவர் வாழும் ஆலயம் என்ற படத்திலிருந்து மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகல் நிலவு என்ற படத்திலிருந்து பூவிலே மேலே நான் போடவா, பூவிழி மூல நான் பாடவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரு சிஷியன் என்ற படத்திலிருந்து ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இன்னும் என்னடி உன் மனக்கணக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா வெண் மேகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துளிக்கும் உதல் இருக்க ஓடுவதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்,

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜனபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப பாடல்கள் என்று கேட்க இருக்கின்றோம். சர்வதேச உறவுகளின் விருப்பமாக கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று கூறி இப்பொழுது முதல் காதுக்கினிய தித்திக்கும் தேனான பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. செவி மடுப்போம். முதலில் உரிமை குரல் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். வெளியே கதை எழுது என்று உருக்கமாக ஊடலோடு பாடும் அந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்திருக்கிற நிகழ்வு பாடல் ஒரு இனிய மனசு ஒன்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட ஜானி திரைப்படத்து பாடல்.

நீ போண்டியா போறேன் சொன்னேன், ஒரு பைசா கூட எடுக்க அந்த கொண்டே இருக்க கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணாம் மாட்டிக்கு.

ஒலிக்கின்ற அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணி. 100க்கு 100 திரைப்படுத்த பாடல் தான் அவர் தந்த பாடல். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: அசிங்கமான இந்த சீட்டுக்கட்டு கால்களை அவ காலடியில போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெளியில போயிட்டேன். இதான் நடந்தது.
1: அந்த நேரத்துல நீங்க எங்க வெளியே போனீங்க?
0: அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான்
1: நினைக்கிறேன். நிறைய இருக்கு. நீங்க அன்னைக்கு காம்பவுண்டை விட்டு வெளியே போகவே இல்லை.
2: செல்லா சொன்ன அந்த சம்பவமே வேற மாதிரியா இருக்கு.

இந்த வழியிலே தனுஷன் அவர்கள் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து ராட்டினம் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் அசத்தும் அழகு என்று முதல் வரியை கொண்டு.

இவரோடு ஒரு பாடலை கனடா சாந்தி தந்திருக்கின்றார். அல்பர்டா மாநிலத்திலிருந்து, உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்தேன் நானே என்று நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து ஒரு எடுத்து பாடுகின்றது.

தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி தந்த பாடலை கேட்போமா? கனா காணும் காலங்கள் என்று செவன் ஜி ரெயின்போ காலனி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் ரகசியமானது காதல். இந்த பாடலை வசந்தி தந்திருக்கின்ற வான்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்து படம் பாக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே காஞ்சனா அவர்களும் வசந்தா இளவரசி இவர்களோடு இணைந்து வான்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்து தந்திருக்கின்றார். அச்சம் நாணம் விட்டு போக என்ற ஒரு பாடல் படவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி உலகளாக இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்து பாடல் அல்லவா? இந்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால உறவு வளமை போல எங்களோடு இசை பயணத்தில் பங்கு கொள்ளும் கேதீஸ், சோறு கொண்டு போறப்புள்ள அந்த சும்மாட இறக்கு என்ற வரி கொண்ட பாடல், என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்போம் என்று அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடல். சிடு சிடு என்றாலும் என்ற ரோமியோ திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல்.

0: உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? எனக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காதா?

0: கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் விடுமுறை விருப்ப பாடல்களாக. ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தொட்டு தொட்டு போகும் தென்றல் என்ற காதல் கொண்டேன் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்.
1: நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, நாளைக்கு நான் செமினார்ல வின் பண்ணணும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும், யுஎஸ் போகணும், எல்லாம் வேண்டிக்கோ. கிளம்புறேன்.

சுவிட்சர்லாந்து நாடு, ஐரோப்பா கண்டம், நிவேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரிலிருந்து மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற ஒரு உயிரோட்டமான பாடலை.

முக்கிய மன்னன்றால் என்னவள் பாடல் வர வேண்டும், என்னவள் இன்று ஈழ மணித்திரு நாட்டிலிருந்து எங்களை மறக்காமல் பார்த்திபன் தனது திரைப்படுத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் ஆலம் புயல் பாடும் ரயில் என்று வரி கொண்டு பாடுகின்றது.

0: விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவேற்ற வளமை போல ஒரு பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இடமோ சுகமானது என்ற வரி எடுத்து இந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவரான காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.
1: நாலு பக்கம் சுவ

0: என்றாவது.
1: அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பிறப்பி எங்கள் இதயம் நிரப்பி விடுமுறை விருப்பத்திலே சென்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் என்று அன்போடு கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, தமிழுடன் அன்போடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் எதிர் நீச்சல் என்ற திரைப்படுத்து பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் என்ற பாடலை நீண்டகால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

பெங்கு வீட்டு பிள்ளை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் ஆணையிட்டால் என்ற வரிதொண்ட பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி வளமை போல இணைகின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். பட்டாபி அவர்கள் வளமை போல இன்றும் கண்ணன், சங்கரி, ரவி, மானதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார்கள்.

இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 9வது திரைப்படம் டிக் டிக் டிக். இந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் இது ஒரு கண காலம் என்ற வரி. அந்த வரிகளோடு முழுவதையும் தர விரும்புகிறார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

இவரை தொடர்ந்து வரும் இன்னுமோர் பாடல் தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் என்று ஆரம்பிக்கும் பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து இன்றும் வளம்பி போல ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி இவர்களோடு நறுமொழியால் தமிழ் இனியால் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி விடுமுறை விருப்பத்திற்காக பாடுகின்றது பாடல்கள்.

அன்புடன் ஷியாமலா தந்த திரைப்படம் உத்தமன் என்ற திரைப்படம் 1976 ஆண்டு வெளிவந்த வேளையிலே இன்னமோர் பாடல் வந்திருக்கின்றது என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களை முனைத்து கேட்கின்றார். அந்த பாடல் 1976 ஆண்டு நாங்கள் கேட்டு மகிழ்ந்த நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையே தேடினேன் என்ற பாடல். அந்த பாடலை அவர் தரும் வேளையில் இன்று அந்த பாடலுக்கு உறவாக உரியவர்களாக டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா இசை அரசியும் இசை அரசரும் பாடியதாக கூறியிருக்கின்றார்கள். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

இனிமையோடு ஒலிக்கும் இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் அதே உத்தமன் திரைப்படத்து பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் எப்படி ஒலிக்கின்றது? இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா இணைந்து பாடியதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் அந்த பாடல் சோகமாக வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். இங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது? நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன் என்றுதான் பாடுகின்றது. கேட்போமா? தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ராஜா, பாடும் போது அழக்கூடாது டார்லிங்.
1: நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவேன்.
0: ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு.

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். காற்றலையில் கலந்து வந்த பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல், நாடோடி மன்னன் என்ற புதிய நாடோடி மன்னன் திரைப்படுத்த பாடல், தென்கிழக்கு காற்றே தென்கிழக்கு காற்றே மெல்ல மெல்ல என்ற வல்லவி சரணத்தையும் தர வேண்டும் என்று சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்தவளை ஒலிக்கின்றது இந்த பாடல்.

இந்த வழியில திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. தளபதி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், சின்ன தாயவள் என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

உயிரே உரியாதே பிரியாதே என்று சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலித்தது அல்லவா? அந்த பாடலை இன்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சோ கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்ன, அதையும் ஒத்துக்கிட்ட. இவ்வளோ சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால
1: இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. தீப்பிடித்து எரிந்ததே எரிந்தேனடா, தீப்பிடித்து எரிந்து எரிந்தேனடா என்ற பாடல் கன்னி மாடம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வளமை போல வளைகுடா குவைத் நாடு அன்பு ஜோர்ஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலேகம். நேரம் சரியாக 11:30 கனடா வலை முற்பகலாக காட்டும் இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் தமிழகத்திலும் இரவு ஆகி 9 மணியை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகள் அனைவரும், காற்றலையில் எப்பொழுது நாங்கள் கலந்து கொள்வோம் என்ற எண்ணத்தோடு ஆவலோடு இருக்கும் இந்த வேளையிலே அன்போடு வந்து இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்த இறைவன் இவர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முதற்கண் வணக்கம் கூறி அன்னை தமிழை உன்னை வணங்கிய அன்புனே நெஞ்சங்களை உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருக மொன்றியல் தமிழ் வானொலிக்கென்று அன்போடு அழைக்கும் நான் 647-8746415 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று அறிவன் கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2023 9வது மாதம் 10வது நாள். பல நிகழ்வுகளை நாங்கள் தவறப்பட்டிருக்கின்றோம். கால நேரங்களும் உடல் நலங்களும் எல்லாம் ஒவ்வாத நிலைகள் ஏற்பட்டதனால் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்று காற்றலையில் வந்து இணைவதற்கு இறைவன் தந்த நல்லறளுக்கு நன்றி கூறி இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து கொள்வோமா என்று பதிவு போட்ட வேளையிலே அன்பு குண்டு பேத்து துள்ளிக் கொண்டு சிரித்து மகிழ்ந்து வருக வருக என்று அழைத்த வேளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், அடுத்தவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். வந்து இணையலாம், பாடலாம். உங்கள் பாடலை கேட்டு நாங்களும் ஆடலாம், எழுந்து நின்று கூட ஆடலாம். இனிமையான ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற நிகழ்விலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த காற்றலையில் வந்து எல்லோரும் தங்கள் திறமைகளை காட்டுவது வழக்கம். எங்கே யார் முதலில் வந்து பாடப் போகின்றீர்கள், ஓடி வாருங்கள், பாடுவோர் பாடலாம்.

ஆடலுடன் பாடலை கேட்டு சுவைப்பது எப்படி இருக்கும் என்பதை எண்ணி நாங்கள் தினசரி அல்ல பிரதி ஞாயிறுதோறும் அதை அறிந்துள்ளோம். அந்த வகையில் இன்றும் வந்து இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை எதிர்கொள்ளும் வேளையிலே காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, ஒலியலை சிறப்பாக இருக்கின்றது, வானலையோ 17 பாகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. இன்று காலநிலை 17 பாகை, உணர்வும் 17 பாகையாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிதளவும் இல்லாதிருப்பதனால் கொஞ்சம் அமுக்கமாக இருக்கின்றது. ஆனால் குளிர் போன்ற நிலை தான் உலவுகின்றது. திடீர் மாற்றங்கள் இந்த காலநிலை மாறுவது இந்த மாதம் அடுத்த மாதத்தில் அது வழக்கமானது. அதனால் நாங்களும் எங்கள் உடல்நிலைகளும் சீராகுவதற்கு சமப்படுத்துவதற்கு சற்று கடினமாவது. அது வயதுகளையும் பொறுத்தது, நோயாள உடம்புகளையும் பொறுத்தது, திரகாத்திரமான உடம்புகளையும் பொறுத்தது. என்றாலும் மப்பும் மந்தாரவுமாக இருக்கும் இந்த வேளையில் சற்று ஒரு உடல் சோர்வாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் உங்களோடு இணைந்து பாடுவோர் பாடலான் நிகழ்விலே கலந்து ஒவ்வொருவரும் வந்து தங்கள் குரலிலே பாடுவதை கேட்டு மேலும் உற்சாகம் பெறலாம் என்ற எண்ணத்தோடு, ஒரு நேரம் ஒரு நேரொலி வரவில்லை என்றால் அதை தொடர்ந்து வரும் நிகழ்வுக்கு மந்தமாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய வரவு. அதே போன்றுதான் காலநிலையும் இன்று மந்தமாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம், நாங்கள் நேரொலியில் நான் அல்லது என்னுடைய மகள் இருவரும் வந்து சந்திக்காது விட்டாலும் மறு ஒலிபரப்பில் பழைய நிகழ்வுகள் ஒன்றிய தமிழ் வானொலியில் இப்படியும் நிகழ்ந்ததா என்று எண்ணி கொள்ளும் வகையிலே சுவாரஸ்யமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் சென்று கொண்டிருக்கின்றது என்பவர் அவர்களே. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஆடலுடன் பாடலை கேட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வுலே வாருங்கள், வந்து பாடுங்கள், உங்கள் குரல் வன்மையை காட்டுங்கள்.

0: அவ்வப்போது நிகழும் நிகழ்வுகளை அடிக்கடி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில உறவுகள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி போகின்றது என்று குறிப்பாக கிருஷ்ணன் அவர்கள் எழுதுவதில் தவறுவதில்லை. அதை போன்று ஏனைய உறவுகளும் எழுதி கொண்டுதான் இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இணைவதற்கு நேரொலியில் வந்து இணைய வேண்டும், பாடலை கேட்க வேண்டும் என்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த ஆதங்கத்தை இன்று பாடுவோர் பாடலா நிகழ்வில் நீங்கள் காட்டலாம். இங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? இந்த பாடுவோர் பாடலா நிகழ்வில் என்ன பாடலை கொண்டு வரப்போகின்றீர்கள்? பாட நினைப்பவர்கள் முதலிலே வந்துவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைத்த பாடல்களை பின்னால் வருபவர்களும் பாடலாம் அல்லவா? அதனால் நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை ஓடி வந்து பாடுங்கள். பாடுவோர் பாடலாம்.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
0: அன்பு உறவுகள் தளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகள் அனைவரும் என்பது எங்களுக்கு தெரியும். அதைவிட வேறு தளங்களிலும் நீங்கள் குழுவாக இருந்து பேசி மகிழ்ந்து கொண்டு உல்லாசமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதைவிட வேறு ஊடகங்களிலும் இணைந்து கொண்டு உல்லாசமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்குவது வழக்கம். அந்த வகையில் உங்கள் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி, அதிலே வந்து நாங்கள் இணைவோமா என்று 15 நிமிடங்களுக்கு முன்பே நான் பதிவு ஒன்று இட்டிருந்தேன். அதை ஜெயா அவர்கள் மட்டும்தான் பார்த்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர்தான் வருக வருக என்று சந்தோஷமான ஒரு படத்தையும் போட்டு வரவேற்றிருக்கின்றார். ஏனவர்களும் பார்த்திருப்பார்கள், பதில் போடவில்லை, வந்து பங்கு பெற்றுவார்கள் என்ற உணர்வோடு நேரலையில் வந்து பாடுவோர் பாடலாம். வாருங்கள், பாடுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பணியில நிற்பதால சும்மா அடிக்கடி
0: சும்மா பேசுவோம் என்று வந்தீர்கள். நலமா இருக்கின்றீர்களா? இப்பொழுது உங்க உடல்நிலை எப்படி இருக்கின்றது ஐயா?
1: அது அப்படியான இருக்கு ஐயா. பாப்ப நான் இருக்கேன், என்ன செய்யறேன் தெரியல. இவங்களை எப்ப கூப்பிடுறாங்களோ தெரியும், அஞ்சாறு மாதம் தெரியும். நம்ம நாட்டுக்கு தான் போய் செய்வோம் என்று பார்த்து,
0: நாட்டுக்காக, மக்களுக்காக, மற்றவர்களுக்காக உங்களை அர்ப்பணிக்கும் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு நிமிடம் எடுப்பது கடினமாக இருப்பதை நான் உணர்கின்றேன். ஆனால் இதுதான் வாழ்க்கை, வெளிநாடு வாழ்க்கை. அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மட்டிலே போவதாக உத்தேசம்?
1: நான் பார்ப்போம் ஐயா, ஹோல்டே ஒருவன் போனவன் அவன் வந்து அவனும் செய்கிறதுக்கு ஓகே, இங்க தொடர்ந்து செய்கிறதுக்கு ஓகே என்று சொன்னாதான்
0: ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், உங்களுக்காக இன்னொருவரை அங்கே அமர்த்தினால்தான் உங்களுக்கு அந்த விடுமுறை கிடைக்கும். அது கிடைக்க வேண்டும். விரைவில் நீங்கள் சென்று உங்கள் வருத்தத்தை குணமடைய செய்ய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன். நிகழ்ச்சிகள் எப்படி சென்று கொண்டிருக்கிற மொன்றியல் தமிழ் வானொலியின் கனத்த நிகழ்ச்சி? ஓ, வெளியே மப்பு, ஒரு விதமான வெளிச்சம் இல்லை, மந்தாரம் ஆறு, காற்றோட்டம் இல்லை, அமுக்கமாகத்தான் இருக்கின்றது. இங்கேயும் இந்த மாதம் அப்படி, இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படித்தான் இவரம் வந்து, அதன் பின்பு இலை உயிர் காலம், இலை உதிர் காலம் ஆரம்பித்தவுடன் மரங்கள் எல்லாம் வெறிச்சோடி பச்சை எல்லாம் கலந்து எல்லாம் கலைக்கப்பட்டு வெறும் குச்சிகளாக தோன்றும் மரங்களிலே இல்லையா? அதன் பின்பு
1: பனிவிளத்தோம்.
0: நீங்கள் இணைந்தது சிறப்பு, முதலாவதாக வந்து இணைந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முடிந்தால் பாடுங்களே நீங்களும் ஒரு தடவை கிடைத்த நேரத்தில்.
1: என்ன
0: பாடலை கேட்க விருப்பம் உங்களுக்கு?
1: முத்து கூலிக்க வாரீங்களாடைங்கப்பாடக்கவாரீங்களா, தத்து குடும்பமாயத்துக்கு இங்க வந்து வளுங்க
0: நல்ல வரலையா? முத்து குளிக்க வாரீர்களா? இப்பொழுது இந்த வேளையிலே முத்து குளித்தால் எப்படி இருக்கும்? கடலிலே மூழ்கி எழுந்து முத்தை குளித்து கொண்டு வந்து பார்க்கும் பொழுது கலகலப்பாக, மகிழ்வாக, சந்தோஷமாக, குளிர்மையாக இருக்கும் இல்லையா? இனிமையான அந்த பாடலை நகைச்சுவை நடிகை மனோரமா அம்மாவோடு, நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களும் இருவரும் இணைந்து அந்த பாடிய பாடல் இன்றும் கண்ணுக்குள்ளே நிற்கின்றது. அவர்களுடைய நடிப்பின் வல்லமை, காட்சி அமைப்பு அத்தனையும் இல்லையா? சிறப்பான ஒரு பாடலை நீங்கள் முடிந்தால் வலைத்தளத்தில் பாருங்கள். முத்து குளிக்க வாரிகளா என்ற பாடலை நீங்கள் கேட்டால், பாடல் வரும்பொழுது அந்த காட்சி அமைப்பு அப்படி யாரும் செய்ய முடியாது, இன்று எவரும் இல்லை அந்த நிலை இடத்துக்கு என்றுதான் கூறவேணும். அற்புதமான ஒரு பாடல். நான் இது பாடுவோர் பாடலா நிகழ்வு உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்புவேன். நீங்கள் முதல் பல்லவியாவது வந்து பாடி எங்களோடு இணைந்து சிறப்பித்தீர்கள். வேறு அங்கே இங்கிலாந்து நாட்டிலே உங்களுடைய வாழ்க்கை முறையில் இந்த கால, இந்த இந்த பருவ காலத்தில் எப்படி இருக்கின்றது உணர்வுகள்?
1: என்ன உணர்வு ஐயா? கொஞ்சம் வேர்த்து கொட்டுது. மற்றபடி எனக்கு பொருந்தினாலும் காலம் எழும்பினா இரவு 11 மணி வரைக்கும் வேலை, இரவுல 4 பியர், திரும்ப படுக்க, திரும்ப வேலை, திரும்ப படுக்க, திரும்ப
0: வேலை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதே போன்றுதான் ஒவ்வொருத்தர் இயந்திர வாழ்க்கை தான் இங்கே வாழுகின்றீர்கள் இல்லையா? முடுக்கிவிட்டால் அதை நிறுத்தி மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போன்று ஆரம்பித்து விட்டால் இறுதி வரை நாங்களும் உழைக்க வேண்டும். எங்கள் உழைப்பிலே ஒரு வித்தியாசம், ஒரு இயந்திரத்தோடு தான் நாங்கள் செய்கின்றோம். கணனிகள், இயந்திரங்கள் போன்றவற்றோடு, அந்த இயந்திரங்கள் எப்படி களைப்பில்லாமல் இயங்குகின்றனோ அதோடு சேர்ந்து நாங்களும் இயங்க வேண்டியதா இருக்கின்றது. காலை 8 மணிக்கு பணிக்கு சென்றால், அந்த பணிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு உற்சாகமும் உறுதியும் இருக்கிறதோ, அந்த உற்சாகம் உறுதியும் சுறுசுறுப்பும் இறுதி வரை இருக்க வேண்டும். ஓய்வு என்பது கிடைக்காது இல்லையா?
1: ஆசைப்பட்டு வெளிநாடு வந்து இப்ப அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் துளைச்சிட்டு நிக்கிறேன்.
0: இல்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றமான பதில் கிடைக்கிறது. நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு வரவில்லை, வாழ்க்கையின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றுதான் ஓடி வந்தோம். அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள
1: முடியும். உயிருக்கு உத்தரவாதம் அது ஒரு புறம் இருந்தா, உயிருக்கு உத்தரவாதத்துல போறேன்னா எல்லாரும் இந்தியாவுக்கு இல்ல ஐயா போயிருக்கணும்.
0: இந்தியா அதை விட மோசம் இல்ல ஐயா, அங்க யாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு? திருவாலபுரம்
1: நாட்டுக்கு உயிருக்கு உத்தரவாதம் என்ன? இந்த ஆப்பிரிக்க நாடு நேச்சுரல் கொடுக்கறான், அங்க கொடுக்கறான், இங்க கொடுக்கறான், எல்லாரும் ஜெர்மன் வரணும், கனடா போகணும், போகணும்னு வந்த வசதியான நாட்டுல வசதியான சலுகைகள் செய்யறாங்க. அந்த ஒரு அடிப்படையில
0: உலகத்தில் எல்லோரும் வசதியைத்தானே, தங்களுக்கு ஏற்ற வசதியைத்தானே எதிர்பார்க்கின்றார்கள். விக்னேஸ்வரன், வசதியற்ற நாங்கள் ஒரு வசதியற்ற உயிருக்கு உத்தரவாதமற்ற நாட்டில் இருந்து கொண்டும் இன்னொரு உத்தரவாதமற்ற பஞ்சம் கொண்ட நாடுகளுக்கு போக முடியுமா? இல்லை. ஏதோ எங்களுக்கு தந்தது இவர்கள் அடுத்து இங்கே பிறந்து வாழ்ந்த எத்தனையோ நாட்டு மக்களும் வாழ்கின்றார்கள் தானே. அவர்கள் சுதந்திரமாக சுவாசித்து கொண்டு பணி செய்வது எம் கடன். நாங்கள் பணி செய்த எங்கிருந்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்தாலும் கையை வைத்துக் கொண்டு சும்மா இருந்தால் சாப்பாடு கிடைக்காது. அப்படி இல்லாது விட்டாலும் எங்களுடைய பக்க விளைவுகள் பல விளைச்சல்கள், பனை மரம் இருக்கின்றது, மரவள்ளி செடி இருக்கின்றது, கோழி இருக்கின்றது, தென்னமரத்திலே பழத்து கீழே விழுகிற ஓலை இருக்கின்றது. இவற்றை கொண்டு நாங்கள் உழைப்பை தேடிக்கொள்ளலாம், பணத்தை தேடிக்கொள்ளலாம். இறைவன் தந்த அந்த ஆன்மாவை உயிரோடு எப்படி வைத்திருப்பது என்று ஒரு அடாபடித்தனங்கள் நடந்து அட்டூழியம் நடந்தபடியால் தானே நாங்கள் வெளிக்கிட்டு வந்தோம். இல்லை அங்க யாரும் பிச்சைக்காரராக இல்லை, யாரும் பிச்சைக்காரராக இருக்கவில்லையே. பிச்சை நாடு எங்கள் நாட்டை கூற முடியாது தானே. அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு இருந்தோம், எவ்வளவு அநியாயங்கள் நடைபெற்றது. அதனால் மீண்டும் ஒரு பஞ்சம் கொண்ட நாட்டிலே சென்று வாழவோ அல்லது இடர் கொண்ட நாட்டிலே வாழவோ எந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள். எங்கே வசதி இருக்கின்றதோ அங்கே செல்வதற்கு ஏற்ற எங்களுக்கும் சில வசதிகள் இருந்தது. விமான சீட்டுகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு சென்றோம். ஆனால் அப்படி செல்ல முடியாத வசதி இல்லாத உயிர்கள் இன்றும் எத்தனையோ அங்கே இருந்து வாழுகிறதால் தானே ஐயா. வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்தவுடன் எங்கள் உயிர் பாதுகாப்பு கிடைத்திருக்கின்றது. எங்கள் குழந்தைகள் எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் நிறுவுவதற்கேற்ற வாய்ப்புகள் அதாவது வந்து சட்டபூர்வமாக கிடைக்கின்றது. எங்கள் நாடுகளில் அப்படி இல்லையே. ஒரு உயர் எங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பணியகத்திலே நாங்கள் பணி செய்யும் பொழுது அந்த உயர் அதிகாரியை சந்திக்க வேண்டும் என்றால் இடையிலே எத்தனை தரகர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். அந்த கதவை திறந்து விடுற பியோனு கூட கையூட்டல் கொடுத்தால் தான் அவர் முதலில் திறந்து விடுவார் எங்களுக்கு கதவு. அப்படியான நாட்டிலே தானே நாங்கள் வாழ்ந்தோம். அரசாங்க ஊழல் அரசாங்க உத்தியோகமாக இருந்த நான் கூட என்னுடைய ஒரு சம்பளப்படியை உயர்த்துவதற்கு நான் எத்தனை படிகளை தாண்டி செல்ல வேண்டி இருந்தது. என்னுடைய ஊதிய பணம் என்னுடைய இறுதியிலே எத்தனையோ பேர் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு ஓய்வூதியம் பெற்று இறக்கும் வரை போராடுகிறார்கள். இந்திய இலங்கை நாடுகளில் நான் குறிப்பாக பகிரங்கமாக கூறுகின்றேன். ஓட்டு போடுவதற்கு வந்து கேட்டு விடுவார்கள், கையை கூப்பி கொண்டு மண்டியிட்டு கூட தாயே அப்பா அம்மா எல்லாம் தடவுவார்கள். ஓட்டு போட்டு கேட்டவுடன் அவர் அங்கே சென்றவுடன் பாராளுமன்றம் சென்றவன் நீ யார் என்று கேட்பார்கள். ஏதும் கேட்க போனால் சும்மாவா தந்து என் காசு தான் கொடுத்துத்தானே வாக்கு தந்தீர்கள் என்ற ஒரு பதிலையும் கூறுவார்கள். அங்கே ஊழல்களும் லஞ்சமும் ஊழல்களும் நிறைவு எங்கே இருக்கின்றதோ அங்கே பஞ்சமும் பசியும் பட்டினியும் படு கொலைகளும் தான் ஐயா நடக்கும். இப்பொழுது வருகிற சினிமாவுகளை எடுத்து பாருங்கள். திரைப்படங்கள் நாட்டில் உள்ள சம்பவங்களைத்தான் வெளிப்படுத்துகின்றன. அதை வெளிப்படுத்தும் போது அங்கே என்ன கீடு இருக்கின்றது? இப்பொழுது சிறுவர்களிலே சிறுவர் துஷ்பிரயோகங்களும் கொலைகளும் உறுப்பு மாற்றங்களும் காசுக்காக செய்கிறார்கள். அப்படியே நாடு இங்கே அப்படி இல்லை. எங்கே ஒன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமே தவிர அங்கு நாலு பண்ண நீங்கள் பத்திரிகை திறந்தாலும் சரி ஊடகங்களை திறந்து பார்த்தாலும் இதுதானே இருக்கின்ற என்ன நல்ல சம்பவத்தை அங்கே கேட்கின்றோம். ஒருவன் மரணித்து விட்டால் கூட அவனை பற்றி அவதூறாக எழுதுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி போட்டுவிட்டால் எல்லோரும் திறந்து அந்த இதை பார்ப்பார்கள் என்று பெற்றதாயை கேவலமாக படுத்தி விட்டு வாக்கியத்தை எழுதிவிட்டு பணம் தேட சம்பாதிக்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் இன்று எவ்வளவு தூரம் மறைவாக இருக்க வேண்டியது எல்லாம் வழியாக கடி லைக் எதிர்பார்க்க எத்தனை லைக் விழுது என்று பார்க்கின்ற அவர்களை என்ன சொல்ல முடியும்? ஆனா இங்கே அப்படி இல்லை, பிடிப்பார்கள். ஆனா இங்கே சில நாகரிகங்கள் அங்க அப்படி இருக்கின்றது, அதற்கென்று விட்டு விடுவார்கள். அங்கே அப்படி இல்லை, அங்கே அப்படி இல்லை. படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் என்று வாய்ப்பேச்சுக்கு வாய்ச்சவாளுக்கு எவ்வளவோ வல்லமையா வாய்ப்பீச்சுக்கள் நிறைய உண்டு. அங்க செயல்கள் அத்தனையும் பஞ்சமா பாதகங்கள், வெளியே இருந்து பார்க்கும் எங்களுக்கு தான் தெரிகின்றது. அப்ப இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு உள்ளே இருந்து புழிஞ்சி அவிந்து உருக்குறைந்து போகின்ற மக்கள் இருக்கும் வேளையிலே எங்காவது ஒரு வசதி இருந்தால் அங்கே போகத்தானே செய்வார்கள். விக்னேஸ்வரன் அவர்களே, நாங்கள் உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் அங்கே பசி பட்டினி அல்லது வாழ முடியாது என்று நாங்கள் வெளிநாட்டுக்கு வரவில்லை, உயிர் பாதுகாப்புக்குத்தான் ஓடி வந்தோம். உயிர் பாதுகாப்புக்கு தான் ஓடி வந்து.
2: பசி வட்டினி கொஞ்சம் பசி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்ததுதான், அந்த அளவு கண்டு இல்லை. உயிர் பாதுகாப்பு தான்
0: ஓ அது முக்கியமானது. இந்த பசி பட்டினி எல்லாம் ஒரு சிலர் நல்ல பணக்காரர்களா இருக்கின்றார்கள், ஒரு சிலர் ஏழையாக இருக்கின்றார்கள். அது அவர்களின் பிறப்பின் அவருடைய முன்னோர்கள் செய்தது. நான் என்னுடைய பின்னோர்கள் பெற வேண்டும் என்று ஏதாவது நல்ல வழி செய்து வைத்தால்தான் பின்பற்றுபவர்கள் அனுபவிப்பார். எங்களுக்கு அப்படியா? என் தாய் தந்தையர்கள் அவர்கள் கேடு செய்யாது விட்டாலும் மேலோங்கி வருவதற்கேற்ற வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பணக்காரன் பணக்காரனாகவும் ஏழை ஏழையாகவும் தான் இருக்கின்றான். இப்போ நீங்கள் இந்தியா என்று ஒன்றை கூறினான், அதை கூறவில்லை. எங்கள் தாய் நாடு, எங்கள் தொப்புக்கொடி உறவு, அங்கே பாருங்கள் எவ்வளவு எத்தனை அடி உயரத்திலே, எத்தனை மாடி உயரத்திலே ஒரு பெரிய மாளிகை இருக்கும். அதன் அருகிலே பாருங்கள் எத்தனை படங்குகளை, தார்ப்பார்களை, பலகைகளை போட்டு சின்ன சின்ன குடிசைகள் இருக்கும். அதனை அந்த பாடலையே கூடுகின்றார், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற பாடலை அழகாக எத்தனையோ வருடங்களுக்கு முந்தைய எடுத்து காட்டப்பட்டதே. அழகான பெரிய மாடியை கடி, அதுக்குள்ள சின்ன குடிசை இருக்கு. இதை புனிதமான புண்ணிய நகர் என்று கூறுவது எப்படி என்று அந்த கருத்திலே ஒரு வரி வருகின்றது.
2: பாடல்
0: அப்படி வாழ்க்கை அரசியல்கள் அது நாங்கள் பாராளுமன்றங்கள் மக்களுக்காக, மக்களால் மக்களால் ஆளப்படுவது, மக்களினால் ஆளப்படுவது, மக்களால் ஆக்கப்பட்டது என்று கூறப்படுவது. இன்று அப்படி இல்லை. எங்கள் ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது புது கட்சிகள் வேற எத்தனை இருக்கின்றது, அதுக்கு நிறம் இல்லாமல் இருக்கின்றது. எல்லா நிறங்களிலும் கட்சிகள் இருக்கின்றது. திரைப்படங்கள் சிங்கம் ஒன்று, சிங்கம் ரெண்டு, சிங்கம் மூன்று என்ற போது இனிமேல் ஒவ்வொரு கட்சியிலே ஒன்று ரெண்டு என்று வைக்கப் போகின்றார்கள். அவ்வளவு தொகைக்கு வந்து நன்றி.
2: நீங்கள்
0: பணிபுரிந்து வருவார்கள் நன்றி. இணைந்ததுக்கு நன்றி ஐயா. சிறிது நாங்கள் அளவலாகிக் கொண்டோம். இதில் யாரையும் புண்படுத்துவதாக நான் கூறவில்லை, உண்மையைத்தான் எடுத்து வரவில்லை. என்னை பொறுத்தவரை என் அனுபவத்தோடு சேர்ந்ததுதான் கூறினேன். அதனால் வந்த இடத்தில் அவர்கள் காட்டிய வழியில் இன்னும் ஒரு பழமொழி உண்டு தானே, சாரை தின்னுகிற ஊருக்கு சென்றால் நடுமுறை நமக்கு என்று பங்கு கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அனுபவத்தில் ஒரு ஊருக்கு சென்று விட்டோம். அங்கு சாரை பாம்பு தான், சாரை தான் கரை. அங்கு சென்று எனக்கு பஞ்சாமிர்தம் கொடு, எனக்கு ரசம் கொடு, அது கொண்டு கேட்க முடியாது. என்ன செய்கிறது? ஒத்து போக வேண்டியதான். வந்துவிட்டோம். வந்த இடத்தின் வாழ்க்கை முறை எப்படி என்று இவர்கள் வாழ்க்கை முறை அமைத்து வைத்திருக்கின்றார்கள், அது எல்லோருக்கும் பயன்படுகின்றது. நாங்களும் அதை பின்பற்றுவோம். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. நான் தடுத்து பேசுவதாக எண்ணக்கூடாது, எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
2: நீங்க என்னோட வயதுல மூத்தீங்கள், அனுபவம் வாய்ந்தீங்கள். ஓகே,
0: அப்படி இல்லை. நன்றி விக்னேஷன். உங்களுக்காக இந்த முத்து குளிக்க வாரீங்களான முதல் பாடல் ஒன்றை கேட்டுகள். மிகவும் அற்புதமான பாடல், சிறப்பான பாடல், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி. உடல் நலம் பலத்தோடு வேறு நடை போடுங்கள், வெற்றி நடை போடுங்கள், இறைவன் துணை உண்டு. நன்றி விக்னேஸ்வரன். வாழ்த்துக்கள்.

திடீர் என்று முளைத்துவிட்டு அன்பு உறவுகளை பார்த்துவிட்டு அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களும் ஒரு வணக்கம் போட்டு எழுதியிருக்கின்றார். வருக வருக வந்து படங்கள் போட்டு இருக்கின்றார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, ஜெயா அவர்களே, யார் வந்து பாடப்போகின்றீர்கள்? முதலில் வாருங்கள், வந்து பாடலை பாடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.

இனிமையான இந்த பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வாரத்தில் ஒரு நாள் வரும் நிகழ்வுக்காக ஒலிக்கப்படும் இசை. அதை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். அன்புடன் நீங்கள் வரவேற்பு செய்திருப்பவர்கள் கூட வரலாம். அங்கிருந்து என்னோடு அழைப்பதற்கு உங்கள் காட்டல், உங்கள் தொடர்பலை, தொலைபேசி இணைப்பில் இடையூறு உண்டா என்று நான் எண்ணுகின்றேன். என்றால் பலருடைய அழைப்புகள் வர எதிர்பார்க்கின்றார்கள், வர முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதும் எனக்கு தெரிகின்றது. வலைத்தளம் சிறப்பாக இல்லாமலும் இருக்கலாம், இருப்பினும் வளமை போல வந்து நீங்கள் வரலாம், வந்து பாடலாம், பாடுவோம்.

வருவதற்கு தடையாக இருக்கின்றன. ஆனால் ஏனைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது, சில மர ஒலிபரப்புகளை கேட்கும்பொழுது எங்கள் வானொலியில் இப்படியும் நடைபெற்றதா என்று. 25 வருடங்களை கடத்து கொண்டு வந்த எங்களுக்கு 26வது வருடம், 26வது ஆண்டு விழா 9ஆம் திகதி 12ஆம் மாதம் வரை இருக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று. மொன்றியல் தமிழ் வானொலியின் 26வது ஆண்டு விழா, அந்த ஆண்டினை நாங்கள் வானொலியில் தான் கொண்டாட இருக்கின்றோம். கடந்த வருடம் அதற்கு முதல் வருடமும் நான் இப்பொழுது 3 வருடங்களுக்கு முன்பு கூறியிருந்தேன், 25வது விழாவை நாங்கள் இந்தியாவில் வந்து நிகழ்த்துவோம் எல்லோருடைய ஆதரவோடும் என்று. ஆனால் அந்த நுண்கிருமி ஒன்று மீண்டும் வந்து கொரோனா என்பது வந்து எங்கள் பயணங்களை, எங்கள் கூட்டங்களை, நாங்கள் ஒன்று கூடல்களை எல்லாம் தடை செய்து விட்டதனால் நாங்கள் அதை தவிர்த்து விட்டோம். 26வது ஆண்டினை வந்து அங்கு பொருத்தி கொள்ளலாம் என்று, உங்களோடு பொருந்தலாம் என்று பார்த்தால், 26வது நூற்றாண்டுக்கு ஆயத்தம் செய்யும் வேளையில் மகளினுடைய பாரிய ஒரு உடல் நலக்குறைவினால் அவர் ஈழத்திருநாடு சென்று 6 மாதங்களுக்கு மேல் அங்கு இருந்து சிகிச்சை பெற்று அதனால் நோய் குணப்பட்டாலும் உடல் தெம்புகள் வலுக்கள் குறைந்து வந்து இருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஆறுதல் தேவைப்படுகின்றது. அதற்காக நாங்கள் வானொலியை இழக்கவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை. வானொலியை ஓடிக்கொண்டிருப்பதற்கு நீங்கள் இவ்வளவு உறுதுணையாக இருந்தீர்கள், அதற்கு நன்றிகள். 26வது ஆண்டு விழாவை அங்கு செய்வோம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு சிறிது இளே ஓடியது. ஆனால் அதுவும் இந்த வருடம் சாத்தியக்கூறு இல்லை என்றுதான் தோன்றுகின்றது. இப்பொழுதுதான் மகள் வந்திருக்கின்றார், இன்னும் ஓரிரு மாதம் இருக்கின்றது. அதன் பின்பு நாங்கள் பயணங்களை செய்து அங்கு வந்து நின்று செய்வது கடினமாக இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் ஆலோசிப்போம். 26வது ஆண்டு விழாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை, எல்லோருடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். அந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக வரும். 26வது ஆண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். இந்த வேளையிலே என் உறவுகள் அத்தனை பேரையும் நான் அணைத்துக் கொள்ளுகின்றேன், இணைத்துக் கொள்ளுகின்றோம். புதிய உறவுகளை எதிர்பார்த்துக் கொள்ளுகின்றோம், புதிய நிகழ்வுகளை எதிர்பார்த்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் இப்பொழுது நடைபெறும் நிகழ்வுகளை நீங்கள் ஜனரஞ்சமாக செய்ய வேண்டும். நேயர் நேரம் தளத்திலே பாடல்களை எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, என்னவென்று எனக்கும் புரியவில்லை. நாங்கள் செய்யும் தோரணை, நாங்கள் செய்கிற முறை, நாங்கள் செய்கின்ற ஒலிபரப்பு சரியில்லையா, உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அல்லது அது பொருத்தமில்லாமல் இருக்கின்றதா, எண்ணிக்கையில் எண்ணிலடங்காத உறவுகளெல்லாம் வந்து கலந்து கொண்டவர்கள் இப்பொழுது வருவது குறைவாக இருக்கின்றது, ஏனென்று எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. பாடுவோர் பாடலாம்.

காலம் தாழ்த்தி வானொலியை கேட்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. ஏனென்றால் மறு ஒலிபரப்பு தானே செல்கின்றது எங்கே என்று விட்டு அசந்து அப்படியே நீங்கள் அசட்டை செய்தது போன்றும் எனக்கு புரிகின்றது. இருப்பினும் ஒரு சிலர் தொடர்ந்து கேட்டவர்களும் இருக்கின்றீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்பு செய்து இப்பொழுதுதான் எழுதியிருக்கின்றார். இங்கே மூவர் வந்து தளத்திலே தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை. அந்த வேளையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் யார் முதலில் அழைக்கும்? உங்களோட அழைப்பு எனக்கு ஒருவருடைய அழைப்பும் கிடைக்கவில்லை என்று பார்த்தேன். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய அழைப்பு கிடைத்தபடியால் தொலைபேசியில் எந்த தொலையும் எந்த தடையும் இல்லை என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். இங்கே உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கும் யார் வந்து பாடலை பாடப்போகின்றீர்கள்?

0: கடந்த 25 வருட காலங்களிலே எத்தனை பாடகர்கள் முகம் தெரியாத உறவுகளாக இருந்துவிட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வந்து அவர்களை இனம் கண்டு உலகளாவ அறிய செய்து வைத்திருக்கின்றார்கள். இலைமறை காயாக இல்லாமல் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்ற நல் நோக்கத்துடன் அன்பு மகள் மீரா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாடுவோர் பாடலாம் இந்த நிகழ்வில் எத்தனை பாடகர்களை கண்டிருக்கின்றோம். அத்தனை பாடகர்களும் அவர்கள் இயற்கையாக பாடகர்கள் அல்ல, ஆனால் இயற்கையான வரம் பெற்றவர்கள். பாடக்கூடிய வல்லமை அவர்களிடம் இருந்திருக்கின்றது. அந்த சிறப்பு அவர்களிடம் கண்டு மீரா அவர்கள் தெரிவு செய்து அவர்களை ஊக்குவித்து அவரோடு இணைந்து பாடி வந்து மேடை பாடகர்களாக, தனி பாடகர்களாக, தனி குழுவிசை பாடகர்களாக, திரைப்பட பின்னணி பாடகர்களாக கூட இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு மொன்றியல் தமிழ் வானொலி மாறுதட்டி கூறக்கூடியதான சம்பவங்கள் உண்டு. இப்பொழுது அன்போடு வருகின்றார். கேட்டுவிட்டு பொறுமை கடந்து விட்டு ஓடி வந்து விட்டார் ஆனந்தமான ஆனந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆனந்தன் வணக்கம். பொறுமை
1: உலக மக்களின் மனம் கவர்ந்த ஒரு பாடுவோர் பாடலாம் நமது அதிபர் ஆனர் சிமிராம் அவர்கள் கொடுத்த இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி.
0: நிச்சயமாக அதை மறக்கவோ மறைக்கவோ மறக்கவோ
1: பாடி மகிழ்ந்திருப்பார்கள்.
0: நலமாக இருக்கிறீர்களா ஆனந்தன்?
1: வாழ்த்துக்கள்.
0: அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: மழையெல்லாம் இல்லையா? மழையெல்லாம் கிடையாது.
0: வெயில் இல்லை. என்ன வெயிலும் இல்லை. வெயிலும் மந்தமாக இருக்கின்றது.
1: ஆமா ஆமா, மந்தம் தான். ஒன்னும் கடுமையான வெயிலுக்கெல்லாம் வேலை இல்லை.
0: மழை
1: கிடையாது.
0: அப்ப இப்படி பாடலாம். அப்படி என்றால் மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, எதுவும் இல்லை. மழையே நீ எங்கு சென்றாய், வெயிலே நீ எங்கு சென்றாய் என்று தங்களுக்கு பாடல். அங்கே பணி முடிந்து விட்டதா என்று ஞாயிற்றுக்கிழமை? ஆறுதலாக வீட்டுக்கு வந்து வீடு உறவினர் வீட்டு குடும்பத்தினரோடு அன்பாக மகிழ்வாக இருந்து மகிழ்ந்து விட்டு இப்ப வானொலிக்கும் வந்து விட்டீர்கள். சரி, இந்த காற்றலையில் முதலில்
1: வீட்டுக்கு வரும்போது அந்த மகிழ்ச்சி தான். வீட்டுக்கு வரும்போது நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி வந்துடும் கண்டிப்பா.
0: அதான்
1: கடமைகளை முடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது
0: வானடித்து சிறகடித்து வானத்திலே சிறகடித்து வாழ்வை செலுத்திக் கொண்டிருக்க இந்த பறவைகள் கூட பொழுது வந்தால் தன் கூடு செல்ல வேண்டும் என்று எங்கு சென்றாலும் திரும்பி கூட்டுக்கே ஓடி சென்று இன்பம் அடைகின்றன. அதே போலதானே நாங்களும் எங்குதான் சென்றாலும் எங்களுக்கு வீடு அதானே கால் கட்டு என்று ஒன்று கூட போட்டிருக்கார்கள் அல்லவா? அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் தூங்க வேண்டும். அதுலயும் ஒரு அலாதி ஆனந்தம். வீட்டுக்கு வந்தவுடன் அது நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ அதை கலந்து நாங்கள் பரிமாறிக்கொண்டு இருப்பது, ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக இருப்பது, அது ஒரு பீரானது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. பாருங்கள், வீதி வீதியோரன் என்று யாசகம் செய்பவர்கள் கூட தாங்கள் அடைவதற்கென்று ஒரு கூடு செய்து வைத்திருப்பார்கள். அல்லது ஒரு ஒரு ஒரு தாவாரந்தனிலும் எங்கேயாவது ஒரு வீதியோ ஒரு ஓரத்திலே ஒரு மரநிலையிலே அல்ல ஒரு கடை அருகிலேயாவது இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு ஆறுதல் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு உயிர் உண்டு. அவர்களோடு சேர்ந்து அவர்கள் தங்களோடு இணைந்து யாசகம் செய்வர்களோடாவது கலந்துரவாடி கொண்டு படுத்திருப்பார்கள், தூங்கிக் கொள்வார்கள். அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி கூறணும். எங்களுக்கு என்று ஒரு வீடு, எங்களுக்கு என்று ஒரு குடும்பம், எங்களுக்கு என்று ஒரு இல்லிடம் இருப்பதை இட்டு நாங்கள் நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் பேசிவிட்டோம். என்ன பாடலை இன்று உங்கள் இனிமையான பக்கவாத்தியம் எல்லாம் கொண்டு வந்தீர்களா? அப்படியா? வாழ்த்துக்கள். வாழ்த்து. சரி, எங்க உங்கள் பாடலை கேட்போமா ஒரு தடவை?
1: அற்புதமான
0: தத்துவ பாடல். எங்கே பாடுங்கள், உங்கள் குரலில் கேட்டு மகிழ்வோம்.
1: நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கைகளே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே, கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே, வாருங்கள் தோழர்களே ஒன்றாய், வாருங்கள் தோழர்களே, நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே,

ஏற்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா. எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. விடியும் வேலை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே.

0: கல்விக்கு சாலை உண்டு, நூலுக்கு ஆலை உண்டு, நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம். தோலுக்கு வீரம் உண்டு, தோற்காத நியாயம் உண்டு, நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே. நன்றியா.
1: மலமலை வந்து இரு கரங்களும் இன்னே அறியாமல் ஓசை ஒலி எழுப்புகிறது. அற்புதமான ஒரு பாடல், அழகாக சிறப்பாக சொற்களை மிகவும் தெளிவாக உள்வாங்கி, அந்த சொற்களுக்கு சொற்கள், பதத்துக்கு பதம், சரணத்துக்கும் பல்லவிக்கும் சரணத்துக்கும் அனுசரணத்துக்கும் இடையில் வர இடைவெளிகளை அழகாக நீங்கள் கொடுத்து எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த வார்த்தை பிரயோகங்கள், அந்த சொற்களின் தொனிகள் எல்லாம் அழகாக இருந்தது ஆனந்தன். இது உங்களுக்கு முகஸ்துதிக்கு கூறவில்லை, உங்களோட இவ்வளவு திறமை இருக்கின்றதா என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இப்போ அதை வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களுடைய கடமை, அதை இன்று வெளிக்காட்டி இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, பாடலின் தெரிவு சிறப்பான ஒரு பாடல். இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற பாடல். உண்மையிலே நியாயங்கள் சாவதில்லை, ஒருபோதும் நியாயங்கள் சாவதில்லை. அற்புதமான உண்மை உணர்வோடு வந்து ஜீஸ்தாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒத்த சாயலில் நீங்கள் அழகாக பாடி எங்களை மகளை வைத்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் தயாரித்து வந்தது என்று என்னால் கூற முடியும். நீங்கள் எடுத்த உடனே அந்த பாடலை பாட வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு வந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்விலே ஆளுமை செய்திருக்கிறீர்கள். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். இந்த பாடல் உங்களை கவர்ந்த வரி எதுவாக இருக்கலாம்?
2: எல்லா
1: வரையும்
2: எல்லாரும் வாருங்கள் தோழர்கள், எல்லாரும் வாருங்கள் தோழர்களே சொல்றேன். எல்லாரும் ஒண்ணு சேரும்போது அந்த ஒரு நியாயங்கிறது, நியாயம் தர்மம் நீதி எல்லாமே நிலைக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். தோழர்கள்
1: என்னென்றால், ஆடும் நாட்டை ஆளும் அரசனின் கரமும், ஆளப்படுகின்ற ஒரு மக்களின் கரங்களும் ஒரே கரங்கள் தான், எல்லாம் உழைக்கும் கரங்கள் தான். சூரியனுக்கு கரங்கள், சூரியன் தன் கரங்களை எழுப்பி ஒளி பரப்புகிறது என்று கூறுகிறோம். சூரியனுக்கும் தொழில் உண்டு, அவனும் ஒரு தொழிலாளி. ஆண்டவனும் இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் படைத்து எங்களுக்கு இதுகளை வகுத்து வைத்திருக்கின்றார். நாங்கள் அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் உலகம் உருளுகின்றது. அதே போன்று நாங்கள் அன்பு உறவுகள், தோழர்கள் அத்தனை பேரும் உழைக்கும் கரங்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் உழைக்கும் கரங்கள் ஒன்றாகினால் நியாயங்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு பாடல். சிறப்பாக நீங்கள் பாடிய அந்த குரல் உங்களுடைய குரலுக்கு ஒத்து வருகின்ற ஒரு பாடல். இனிமையாக அந்த குரலால் ஆளுமை செய்து பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன் அவர்களே. சரியா, உங்களுக்கு இரண்டாவது பாடலுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. முடிந்த வரையில் வந்து பாடலாம். வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில் அன்பு மகள் சுகுணாக எப்படி இருக்கின்றார்? நீண்ட காலம் அவன் குரலை பார்ப்போம்.
2: கொஞ்சம் பனி சுமைதாயா எல்லாம் கொஞ்சம் வேற ஒன்றும் அந்த மாதிரி இருக்கிறாங்க.
1: மகள் சுகுணா எப்பொழுது பாடப்போகின்றார் என்று நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். வருவார், வருவார்.
2: கொஞ்சம் பனி சுமைதான், பனி சுமைதான், கொஞ்சம் வேற ஒன்றும்
1: இல்ல. மென்மையான அன்புள்ள ஆனந்தன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் இடையிடையே பதில்கள் எல்லாம் எழுதி கொண்டிருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு எல்லோருக்கும் பதில் போடுவீர்கள். இந்த நிகழ்ச்சி போகின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். விரைவில் நாங்கள் 26வது ஆண்டையும் எதிர்பார்ப்போம்.
2: எதிர்பார்க்கிறோம்.
1: நன்றி ஆனந்தன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
2: சந்தோஷம். நன்றி, நன்றி.
1: சிறப்பாக இருந்தது ஆனந்தன் அவர்களுடைய பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து இங்கே அடுத்த உறவுகளும் பெற வேண்டும், உங்கள் பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஆனந்தன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே நாங்கள் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்டு மகிழ்வதற்கு மட்டுமல்ல, உங்களையும் நாங்கள் ஒரு உற்சாகப்படுத்துவதாக, நான் இந்த பாடுவோர் பாடலாமல் பாட வேண்டும் என்று தன்னைத்தான் ஆக்கிக்கொள்ளும் வேளையிலே இப்பொழுது கிருஷ்ணன் ஐயா வருகின்றார், அவரை இணைத்து விடுவோமே. வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, ஒரு யாராவது பாடட்டும் என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணினேன், வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: அப்படியெல்லாம் இல்லையா, வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக இருக்கின்றேன் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, முதல் கேள்வி, நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்களா, பேருந்தில் இருக்கின்றீர்களா, தொடர்வந்தில் இருக்கின்றார், வேறு ஊரில் இருக்கின்றீர்களா?
3: வீட்டில் தான் இருக்கிறேன்.
1: உங்களுக்கு இந்த பட்டம் தெரியுமா ஐயா? பட்டம் எப்படி, அதை காத்தாடி என்று கூறுகின்றோம் தானே, பட்டம்.
3: ஆமா,
1: வெண்ணிலே சிறு வானத்தில் அதன் நூல் ஒருவருடைய கையில் இருக்கலாம் இருக்கும். அந்த நூல் நீளமாக சென்று பட்டம் தலையாட்டி தலை அங்கும் இங்கும் எங்கும் செல்லும், ஆனால் அவருடைய விசை அந்த கையிலே தான் இருக்கும். அதே போன்று நீங்கள் வீட்டு திருப்புவனத்திலிருந்து எங்கு சென்றாலும் எங்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள். அந்த உங்களுடைய எண்ணம் இங்கே மொன்றியல் தமிழ் வானொலியில் இருக்கின்றது. அற்புதமான ஒரு பண்பு அது, நல்ல நல்லது ஒரு பண்பு. எங்கிருந்தாலும் உடனே அறிவித்து விடுவீர்கள், நான் இன்னும் இடத்தில் இருக்கின்றேன், வருவதற்கு முடியும், பெறாமல் இருப்பேன் என்றெல்லாம் எழுதுவீர்கள். அந்த காற்றாடியை வைத்திருப்பதற்கு அந்த பட்டம் எங்கே நிற்கின்றது என்று தெரிகின்றது. அதே போன்றுதான் நாங்களும் எங்களுக்கு தெரிகின்றது, கிருஷ்ணன் என்று எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்று. போக்குவரத்து ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்து துறை ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இல்லை,
3: பக்கத்தில் உள்ள ஆயுதத்தை போயிட்டு வந்தேன். பெரிய கோயில்னு
1: ஓ போயிட்டு வந்துட்டீங்க? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இருவரும் சென்றீர்களா தனியாக? நீங்க போயிட்டு வந்துட்டீங்க பக்கத்திலே? பக்கத்திலேயா?
3: ஆலயம் கோயில், அதாவது கோயில்னு ஒண்ணு.
1: ஓ, ஆலயம்
3: நிறைய படங்கள்ல கோயில் படம் எடுத்திருக்காங்க.
1: ஓ, ஆலயம்
3: நதி தவசி ஆனந்தம் இது போல நிறைய படம் எடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல.
1: அந்த படப்பிடிப்புகளை நீங்கள் சென்று பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருந்ததா, ஒரு சற்று சலிப்படைவதா இருந்த அந்த படப்பிடிப்பை பார்க்கும்போது?
3: ஜாலியாக தான் இருந்தது. நம்ம ஊர்லயும் திரைப்படம் எடுக்கிறாங்களே, ஒரு சந்தோஷம் தான்.
1: அது சந்தோஷம், அந்த நிகழ்ச்சி, அவர்கள் படம் பிடிக்கின்ற விடயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சியை அல்ல ஒரு பதிவை ஒரு ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி எடுப்பார்கள் இல்லையா, படம் பிடிப்பார்கள். அதை உங்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு சலிப்பு தட்டுவது போன்று இல்லையா?
3: இல்லையே, அது நடிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும்.
1: சுவாரஸ்யமா அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் தோன்றுமே, அட என்ன விட்டா நான் இதை விட நன்றாக நடிப்பேன் என்று எண்ணம் வரவில்லையா? சரி, நல்லது, நகைச்சுவைக்காக பேசினோம். என்ன பாடலோடு வந்தீர்கள் என்று?
3: படம் வந்து நான் பெற்ற செல்வம்.
1: ஆஹா, அற்புதமான திரைப்படம். அதுல என்ன பாடலா இருக்கும்? எல்லா பாடலும் நல்ல பாடல ஐயா. அதுல
3: அதே பாடல் தான் ஐயா,
1: நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம். அதுதானே பாட போகின்றீர்கள்? எங்கே பாடுங்கள் கேட்போம். உங்களோட இனிய குரல்ல
3: நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், என் மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், என் மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையிருந்தே நினைத்தாலும், எட்டையிருந்தே நினைத்தாலும், இனிக்கும் மனக்கும் உன்னுருவம், இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். நீ நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம்.

0: அன்னையை இழந்தாய் இளம் வயதில், அன்பே இல்லா மானிடரால் அன்னையை இழந்தாய் இளம் வயதில், பண்பே அறியா பாவியர்கள் பண்பே அறியா பாவியர்கள், வாழுகின்ற பூமி இது நீ அறிவாய் கண்ணே, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். நன்றி ஐயா.
1: சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் கிருஷ்ணன் அவர்களை, நன்றாக உணர்ந்து. இது முன்பும் ஒரு தடவை பாடியிருந்தீர்கள், அதே போன்று இன்றும் பாடுகிறீர்கள், நன்றாக இருந்தது. இந்த பாடல் அற்புதமான கருத்துள்ள ஒரு பாடல்.
0: எந்த பாட்டு நான் பயிற்சி பெறவில்லை, நிகழ்ச்சிக்கு வர்றதா இருந்தா ஏதாவது பாட்டு தயார் பண்ணிட்டு வருவேன்.
1: ஓ, அப்ப இன்று நீங்கள் நிகழ்ச்சிக்கு வருவதாக எண்ணவில்லையா?
0: நிகழ்ச்சி அண்ணாமலை ஓடிட்டு இருந்தது,
1: நிகழ்ச்சி போகின்றதே என்று ஓடி வந்து திடீரென்று பாடினாலும் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த பல்லவி, அதனுடைய சரணம், சரணத்தோடு வருவான் சரணம், அங்கே உள்ள ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் நன்றாக உணர்ந்திருக்கின்ற பாடுகின்றீர்கள், உள்வாங்கி இருக்கின்றீர்கள் இந்த பாடலை. வாழ்த்துக்கள். இந்த பாடலும் திரைப்படமும் நல்ல திரைப்படம் தான், பாடல் நல்ல பாடல். இந்த பாடல் என்னுடைய தந்தையார் என்னை தன்னுடைய தோளிலே வைத்து பாடுவதை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. என்னுடைய செல்வம் என்றது அன்னை அழைப்பார்கள். மிக நான் கடை, அதாவது கடைசி மகன். அவர்களுக்கு 5 பிள்ளைகள், அதிலே நான் 5வது மகன். செல்வ மகனாக எல்லோருக்கும் செல்வமாக இருந்தது. அவர் செல்வம் என்று அழைத்து கொண்டு இந்த பாடலை, அவர் காலத்து பாடல், என் தந்தை காலத்து பாடல். அவர் அதை தூக்கி உணர்வோடு பாடுவார், எனக்கு அது புரியாது. அந்த பேரை சொன்னவுடன் எனக்கு குதூகலமாக இருக்கும். அது இப்பொழுது நினைக்க நினைக்க இப்பொழுதுதான் புரிகின்றது அதனுடையது, அதனுடைய அர்த்தங்கள். நானும் சின்ன வயதிலே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தவன் தான், அதனால் தான் அவர் என்னை தூக்கி வைத்து பாடினார் என்று இப்பொழுது உணர்கின்றேன். அந்த வேளை
0: வருவது கடினம்.
1: அன்னைக்கு அன்னையை நினைத்து பாடுவார், நல்லதொரு பாடல், சிறப்பாக பாடல். அது பிற்காலத்தில் நான் பல நாடகங்கள், எழுத்துத்துறையிலே நான் கட்டுரைகள், இந்த காற்றோடு கதையும் காணமும் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தும் வேளையிலே அந்த பாடல் எனக்கு, அதுக்கு விமர்சனமும் கொடுத்திருக்கின்றேன். நல்ல பாடல், நல்ல கருத்தாக. அன்றைய புலவர்கள் கவிஞர்கள் எங்களையும் கவிஞர்களாகித்தான் சென்றிருக்கின்றார்கள் இல்லையா? இப்போ இந்த பாடலை பாடின உடனே உங்களுக்கு இன்னும் ஒரு வரி உங்கள் வாழ்க்கையில் சொந்த விடயங்களுக்கு வருகிறது. இப்பொழுது ஆனந்தன் வந்தபோது மழையும் இல்லை புயலும் இல்லை என்ற ஒரு பாடலை உடனே அந்த இசையிலே நாங்கள் எடுத்தோம். ஏன்னா அவர்கள் அப்படியான கருத்துக்களை புகுத்தி எதுகமோனி என்னவென்று காட்டியிருக்கின்றார்கள் அன்று பாடல்களை எழுதின புலவர்கள் கவிஞர்கள். நாங்களும் அதை பின்தொடர்கிறோம். என்னுடைய நாடகங்களிலே அநேகமான நாடகங்களுக்கு திரைப்பட இசையோடு அந்த திரைப்பட பாடலுக்கு கருத்து, அதாவது அந்த பதங்களை மாற்றி பாடல் அமைத்திருப்பேன். பொல்லாத புன்சிரிப்பு என்ற பாடல் ஒன்று, அந்த பாடலை பொல்லாத உலகம் இது என்று உலகியல் கருத்து வைத்து அமைத்திருப்பேன் அந்த ராகத்தோடு. அப்போ அந்த தன்மையை எங்களுக்கு அந்த தன்மையை எங்களுக்கு இந்த பாடல்கள் தான் உருவாக்குகிறது. அந்த பாடல்களை எழுதிய கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் இனிமையாக எங்களை ஆண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்று அந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நன்றாக உள்வாங்கி, அந்த நீங்கள் சங்கீதக்காரன் அல்ல, சென்று படித்து பட்டம் பெற்றவர்களும் அல்ல, இல்லை, ஆனால் இந்த சாரீரம் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அந்த வரிகள் உங்களை நன்றாக உள்வாங்கும் பொழுது தாக்கி இருக்கின்றது, அது நன்றாக மனநது. இத்தனை வருடங்கள் ஐயா இந்த பாடல் வந்து, ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாடல் இன்றும் ஜீவனோடு வாழ்கின்றது. அதற்கு அன்று இருந்த எழுத்தாளர்களும் இசையமைப்பாளர்களும் குரலாளர்களும் நடிகர்களும் தான், அது ஒரு கூட்டு முயற்சி தானே. திரைப்படம் சிறப்பாக பாடினீர்கள். நான் மகள் அனுஷியாக படி இருக்கின்றார்,
0: எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வரல
1: இப்ப வரல அண்மையில
0: ரெண்டு நாள் முன்னாடி எழுதியிருந்தேன்
1: பாடல்.
0: நாகூர் பக்கத்துல நம்மளோட பேட்டை ராவுக்கார் நிக்காப்ல நமக்கு நல்ல
1: வேட்டை நிச்சயமா வரும். அந்த இடையிலே ஒரு வாரம் என்னுடைய உடல்நல குறைவாக சிலவற்றை நான் செய்ய முடியாமல் இருந்தது. மீண்டும் அந்த பாடல்களை எடுத்து எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். வரும் உங்களுக்கு நாகூர் பக்கத்துல இன்றைக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய பதிவில் வரலாம். நீங்கள் எழுதிய பாடல் வரவில்லை என்று நீங்கள் பாடல் தருவதற்கு மறக்கவே இல்லை. தொடர்ந்து எழுதுவதில் எங்களுடைய ஜெகபரசாதி அலி அவர்கள், அடுத்து ராபிக், நீங்கள், விஜய ராகவன் போன்றோர் தொடர்ந்து பாடல்களை எழுதிக்கொண்டோம். மயிலை பட்டாய் போன்றோர் இந்த நான் பிரசன்னமாகாத காலத்தில் கூட அங்கே பதிவுகளை பார்த்தேன். உங்கள் பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நாகூர் பக்கத்தில் நான் நம்ம ஊர் போட்டது பாடல் வரவில்லையா
0: உங்களுக்கு?
1: இன்றைய கேட்டுவிட்டீர்களா அந்த இன்றைய நிகழ்வு நேரம் விடுமுறை விருப்பம் உங்களுக்கு? அந்த இரண்டு பாடல்கள் இந்த விடுமுறை விருப்பத்தில் கிடைச்சது தானே?
0: இல்லை, கிடைக்கவில்லையா.
1: அப்ப இனித்தான் கிடைக்கும். உங்கள் பாடல்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம்.
0: ரெண்டு பாட்டு எழுதிட்டு
1: உங்களுக்கு ஒன்று அவளுக்கு ஒரு பாடல் நீங்கள் எழுதுவது நான் தருவேன், தந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் நாங்கள் எனக்கு தகுதி வாய்ந்ததா ஐந்து பேருடைய பாடல்கள் தான் கிடைத்தது. ஐந்து ஆறு ஏழு பேருடைய பாடல் தான் கிடைத்தது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏனைய இடங்களிலிருந்து ஒரு நாளும் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தளங்களிலே பாடல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வரேன். சிலபடி நான் அந்த தளங்களை சரிபார்க்காமட்டால் தான் பாடல் தவறுவது. கவலைப்பட வேண்டாம், பாடல்கள் வந்து கொண்டிருக்க. இல்லை, நான் சொன்னது உங்களையே இல்லை, எழுதுபவர்கள் இப்பொழுது பாடல் கேட்பவர்கள் குறைவாக இருக்கின்றது. நன்றி. அடுத்து விக்னேஸ்வரன் ஒரு இடைநேரத்தில் ஓடி வருகின்றார், அவரை இவருக்கு இணைத்து விடுகிறேன். நீங்கள் மீண்டும் பாருங்கள், பாடிக்கொள்ளலாம். நன்றி கிருஷ்ணா. நன்றி. வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம்
2: ஐயா.
1: வணக்கம். மீண்டும் வந்துவிட்டு இப்பொழுது சிறு இடைவேளை கிடைச்சிருக்கின்றதா?
2: பணியை விட்டு வீட்டை வந்துட்டேன் ஐயா.
1: என்ன நடந்தது? பணி முடிவு ஓய்வெடுத்து வந்தீர்களா, முடிவடைந்து வந்தீர்களா?
2: அஞ்சு மணியோட பணி முடியுது, வீட்டை வந்து
1: வீட்டுக்கு. ஆஹா, மிகவும் நல்ல செய்தியா இருக்கிறது. எங்க அப்படி என்றால் ஒரு பாடலை கேட்போமா உங்களிடம் இருந்து?
2: ஓகே
1: பாருங்கள். கட்டிக்காரன் பாடுங்கள் கேட்போம்.

அருளால் முத்தாவினேன் கண்ணானாலும் திருச்செந்தூரின் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரவாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையின் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் சொல்லானாலும் ஓமன் ரொலிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையான

0: ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையின் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான். வணக்கம் ஐயா.
1: சிறப்பான ஒரு பக்தி பாடல் இசை அரசரின் குரலே கேட்டு உள்வாங்கி இன்று நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். இறைவனுக்கு நாங்கள் எப்படித்தான் ஓடியாடி திரிந்தாலும் இறுதியிலே இறைவனுடன் அர்ப்பணமாகின்றோம். அதனால் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், இறைவனுக்கு இறைவனோடு இணைவேன் என்ற ஒரு உறுதியான பாடல். இந்த பாடலை நீங்கள் அழகாக பாடினீர்கள், சிறப்பாக இருந்தது. உள்வாங்கி பாடினீர்கள். அந்த பல்லவிக்கும் சரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் தொனியிலிருந்து கேட்டோம். சிறப்பாக இருந்தது, சொற்கள் தெளிவாக வந்தது, அற்புதமாக முழுமையாக பாடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பணியில் இருந்து கொண்டு முத்து குளிக்க வாரீங்களான் ஆதங்கமாக பேசின நீங்கள் பணியை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து ஆறுதலாக இந்த பாடலை இறைவனோடு இணைந்து பாடியது மிகவும் போற்றத்தக்கதானது, போற்றத்தக்கதாகும். விக்னேஸ்வரன் அவர்களே, உணவு அருந்தி விட்டீர்களா? உணவு அருந்தி விட்டீர்களா?
2: இல்ல ஐயா, இனி இப்ப 5 மணி இப்பதான் வந்து, இனி பிள்ளையோட கொஞ்சம்
1: இப்பொழுது அங்கே மாலை 5:27 இல்லையா?
2: இனி இரவு சாப்பாடுதான்.
1: இரவு சாப்பாடுதான். மீண்டும் காலை இழந்து பணிக்கு செல்ல வேண்டும் இல்லையா?
2: மீண்டும் காலை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில 5 மணி காணும், மற்றபடி 10 மணிக்கு முடியும்.
1: அப்பாடா, இன்றைக்கு ஆனால் லீவு நாள் இல்லை உங்களுக்கு, 7 நாளும் வேலை அப்படித்தானே?
2: இப்ப தற்சமயம் ஒரு 2 வீக்ஸ்ல ஞாயிற்றுக்கிழமையில ஃபுல்லா லீவு.
1: சிறப்பு, சிறப்பாக இருங்கள், ஓய்வாக இருங்கள். நல்லது, ஒரு பாடலை ஓடி வந்து பாடி காட்டினீர்கள். அது முதலில் பேசியிருந்தீர்கள், நேரம் போதாது, இப்பொழுது அதற்கு நேரம் கிடைத்து விட்டதே என்றவுடன் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. உங்கள் தொடர்ந்து உங்கள் பாடல்களை எழுதி கொண்டிருங்கள், என்னிடத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். நேர் நேர தளத்திலே பாடல் இன்னும் விடுமுறை விருப்பம் கேட்டீர்களா? உங்கள் பாடல் வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன்.
2: அதுதான்
1: முதலில் வருவது, பின்பு மறு ஒலிபரப்பு தான் நீங்கள் இப்ப கேட்க இருக்கிறீர்கள். ஆனந்த ஜோதி பாடல் தானே கேட்டிருந்தீர்கள்? அந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது, இப்ப மறு ஒலிபரப்பும் கேட்பீர்கள் நீங்கள். நல்லது, நன்றி. விக்னேஸ்வரர் அவர்களை மீண்டும் நல்லாக உற்சாகப்படுத்திக் கொண்டுங்கள். முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் முழுமையாக வந்து பாடி காட்டலாம் நீங்கள்.
2: ஓகே,
1: மகளுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அவரும் பாடலாம். சரியா? நன்றி,
2: நன்றி,
1: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். விக்னேஸ்வரர் அவர்களை இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வளர வேண்டும் உங்களுடைய கவித்திறன், கலைத்திறன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: வாழ்த்துக்கள் ஐயா.

நல்லதோர் வாழ்த்துச் செய்தியை பெற்றிருக்கீங்களே. விக்னேஸ்வரன் அவர்களை தளத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். முருகனுடைய பாடல், பக்தி பாடல், டிஎம்எஸ்என் குரலில் அழகாக பாடியிருக்கின்றார் என்ற வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள்.

ஆம், பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், எங்கள் உள்ளம் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதை உணர்விலே அந்த பாடலின் வரிகளை, அந்த பாடலின் கருத்துக்களை கேட்கும் பொழுதும், பாடுபவருடைய திறமையை கேட்கும் பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடுகின்றோம். பாடுவோர் பாடினால் பாடத் தோன்றும் இந்த பாடுவோர் பாடினால் நிகழ்ச்சியிலே பாடுவோர் பாடலாம், நானும் பாடுவேன் என்று ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள், கேட்டு மகிழ்கின்றது உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகள்.

அற்புதமான பாடல்களை காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழும் இந்த காலத்து நாங்களும் பாடுவோம், எங்களுக்கும் பாட தெரியும், நாங்கள் பாடல்களை உள்வாங்கி இருக்கின்றோம், எங்களால் முடியும் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழும் நேரம் பாடுபவர்கள் வந்து பாடுகின்றார்கள்.

இனிமையான இந்த பாடல் அடிக்கடி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கின்றது. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்று. அந்த வேளையில் அன்பு உறவுகளில் நீங்களும் வந்து பாட வேண்டும். நேரம் இல்லைத்தான், ஆனால் அந்த நேரத்தை கட்டுப்படுத்தி அதற்கேற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தி கொள்வது எங்கள் பண்புதானே, வழக்கம்தானே. அதே போன்று வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வருவது உண்டு. அதிலும் நான் முன்னேற்பாடாக அறிவித்து கொண்டு வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் வராமல் இருக்கின்றேனே என்று உங்களுக்கு நிகழ்ச்சி வராதோ என்று எண்ணம் வேண்டாம். நிச்சயமாக வரும், வராது விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது தான். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்த நிகழ்வு, இப்பொழுது நேரம் சரியாக 12:34 கனடாவில் நண்பகலை தொட்டுவிட்டது. உங்களுக்கு 10:04 இரவு 4 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1:05 சில உறவுகள் வந்து பாடி சென்றிருக்கின்றார்கள். மிகவும் அற்புதமாக தங்கள் குரல் வண்ணத்தை காட்டிய வேளையிலே நீங்களும் வாருங்கள், உங்கள் குரலையும் காட்டுங்கள், கேட்டு மகிழ்வோம் உங்கள் பாடல்களே அன்பு உறவுகளே.

0: வணக்கம் வணக்கம் மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்களை இரண்டாவது தடவை வந்திருக்கு உங்களை வரவேற்கின்றேன். வருக வருக வருக. இப்பொழுது என்ன பாடல் பாட போகின்றீர்கள்?
1: இப்ப ஒரு பாட்டு, தேன்மல்லி பூ.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல், தளத்திலும் கேட்டிருந்தீர்கள் அந்த பாடலை. எங்கே பாடுங்கள், கேட்போம். தேன் மல்லிப்பூ, இனிமையான ஒரு பாடல், கேட்போம் கேட்போம்.
1: தேன் மல்லிப்பூவே.

தென்மல்லிப்பூவே முத்தாரம் ஆர்மீது தவழ்கின்றது, எனக்கதில் கொஞ்சம் இடமும் கொடு. தேருண்டு நீயுண்டு திருநாளுண்டு திருமகள் நெஞ்சில் துயில் கொள்ளவா, உலகமெல்லாம் ஒரு நிலவு, இதயமெல்லாம் ஒரு நினைவு, என் வாழ்வில் ஆனந்தம் நீயே தேன்மல்லி பூவே. உந்தென்றல் காற்றே என் கண்ணே என்றாணி, நீயின்றி நான் இல்லையே தேன்மல்லி பூவே.

தித்திக்கும் செவ்வாயின் அணைகின்றது சிறு முத்தம் தந்து மயங்க விடு மலர்களிலே அணை அமைப்போம் மன்மதனை துணை களைப்போம் இரவேது பகலேது கண்ணே தேன் மல்லிப்பூவே

0: தேன் மல்லிப்பூவே, ஆஹா ஆஹா. வணக்கம் ஐயா.
1: சிறப்பான பாடல். பக்தி தான் எனக்கு பாட முடியும், இல்ல காதல் ஊடலும் தர முடியும் என்று பக்தி பாடலோடு சேர்ந்து ஊடல் பாடலையும் தந்த நீங்கள் முதலில் வந்து ஒரு நகைச்சுவையான முத்துக்குளிக்க வாரிகளா என்ற பாடலின் பல்லவியையும் பாடினீர்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். உங்கள் திறமை வெளியே வர வேண்டும். இப்பொழுது விக்னேஸ்வரன் என்று முன்றியல் தமிழ் வானொலியில் பாடகர் இருக்கின்றாரே, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று ஒரு அன்பு உறவு எழுதி இருந்தார் என்னுடைய பதிவிலே.
0: பயிற்சி
1: எடுத்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த பாடுவோர்? நீங்கள் மண்ணானாலும் என்ற பாடலுக்கு வந்த ஒரு விமர்சனத்தை உங்களுக்கு அனுப்பி இருந்தேன். ஏன்னா நீங்கள் அந்த தளத்தில் இல்லாதபடியால் உங்களால் படிக்க முடியாது. அதனால் அந்த தளத்தில் தருபவர்களை நான், அந்த வாழ்த்துக்களை தருபவர்களுக்கு உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைப்பது வழக்கம். கேட்டு கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். என்னையும் கேட்கின்றார்கள் தானே மற்றவர்கள். எனக்கு இன்னும் ஒரு முகம் தெரியாத உறவு அவர் எனக்கும் தெரியாது. எங்கள் பாடலை, எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னும் ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு எங்கள் நாட்டை சேர்ந்த அன்பு உறவு அவர். இந்த நீங்கள் பாடும் வகை, நீங்கள் பேசுறதுலேருந்து நீங்களும் ஈழத்தமிழன் என்பதை தெரிந்து கொண்டார். அவரும் ஒரு ஈழத்தமிழன் தான், அப்பொழுதுதான் கேட்டிருந்தார். இப்படி அதனால் உங்கள் பாடல்கள், நீங்கள் தருகின்ற நிகழ்வுகள், நாங்கள் பேசுவதையெல்லாம் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய நிகழ்வுக்கு மட்டும் இங்கே நாங்கள் பார்க்க போனால் 1000+ லிசனர்ஸ் என்று அவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய நிகழ்வை கேட்பதற்கு மட்டும் அப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கும் நிகழ்வுகளை கேட்கும் உறவுகள் உலகின் பல பாகங்களும் இருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவே தவிர மற்ற ஏனைய கண்டங்கள் அத்தனையிலும் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியின் உறவுகள் வாழ்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் இணைய முடியாது. ஒவ்வொருவருக்கும் தளங்கள் பல வைத்திருக்கின்றன. இன்றும் எங்களுடைய அருள் அவர்கள் யாழ்ப்பாணம், அருள் அவர்கள் பல நண்பர்களோடு வந்து பாடலை கேட்பவர். அவர் இன்று கிழக்கு மாநிலத்தில் வில்லூன்றி கந்தசுவாமியார் ஆலயம் ஒன்று இருக்கின்ற வில்லூன்றி கந்தன் என்ற ஆலயத்திலே
0: பக்கத்தில்
1: இப்பொழுது திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாம். அந்த
0: திருவிழா
1: கந்தன், அதனால தான் மண்ணானாலும் மனம் என்று பாடினீர்கள் முருகன் எண்ணி. அவர் வந்து எழுதியிருக்கின்றார், எனக்கு நேரலைக்கு வருவதற்கு கடினமாக இருக்கிறதையா, எல்லோரும் நலமாக இருங்கள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் வில்லூன்றி அந்த கந்தசுவாமியார் ஆலயத்திலே திருவிழா காலங்களில் ஒளி அமைப்பு அவர்தான் செய்பவர், அருள் என்பவர். அந்த கடமையில ஒளி விளக்கு லைட்டுகள் போட்டுவது அந்த கடமையில இருக்கின்றபடியால் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவன் முருகன் அருள் உங்கள் மொழியல் தமிழ் வானொலிக்கு
2: இருக்கும்.
1: உங்களுடைய
0: திருவிழா
1: தேர் திருவிழா. ஆகவே அப்படி எங்கு இருந்துக்கின்றாலும் கேட்கின்றார். நேற்றைய தினம் அவர் அறிமுகத்தேர்ந்தார் சிலாபம், புத்தளம் சிலாபம் பகுதியிலும் எங்களுக்கு நேயர்கள் இருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு உறவுகளும் வந்து கேட்கும்போது பாடுவோர் பாடலான் நிகழ்வு நேரொலியில் வந்து நீங்கள் பாடும் பொழுது உங்கள் குரல்களை எண்ணி பார்த்துவிட்டு அவர்கள் கேட்கின்றார்கள். இவர்கள் சங்கீதம் படித்தவர்களா, இவர்கள் மேடை பாடகர்களா, இவர்கள் குழுவினரில் பாடுபவர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். அப்போ நாங்கள் கூறுவோம், இல்லை அவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் சங்கீத வித்வான்களும் இல்லை, அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம், தானாக பாடக்கூடிய திறமை உண்டு, அவர் தான் தோன்றியாக வருபவர்கள். அவர்கள் தங்களுடைய திறமையை நாங்களும் ஊக்குவித்தவுடன் அதை மேலும் மெருகூட்டுகிறார்கள், அதிலே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இப்பொழுது வந்து இனங்கண்டுகொள்ளப்படுகின்றார்கள் என்றெல்லாம் கூறுவேன் விக்னேஸ்வரன் அவர்களே. அதனால் தான் இதனுடன் என் மகள் மீரா அவர்கள் ஆரம்பித்த இந்த பாடுவோர் பாடலான் நிகழ்வு 25 காலங்களாக இயங்கிக் கொண்டு எத்தனையோ பாடகர் ஆனந்தம் வந்து கூறியிருந்தார். எத்தனையோ பாடல்களை இனம் காட்டி இருக்கின்றது பாடகர்களை. முன்பு எல்லாம் இசைக்கருவிகளை இங்கே கலையகத்துக்களை கொண்டு வந்து விடுவார்கள், அது வேறு ஒரு நேரத்தில் நிகழும் அந்த நிகழ்வு. அந்த காலத்திலே இப்பொழுது பல சில வருடங்களுக்கு முன்பு இசைக்கருவிகள் இசைப்பவர்கள் வந்து கூடி விடுவார்கள், நீங்கள் பாடும்போது அவர்கள் உங்களுக்கு இசை கொடுப்பார்கள். அப்படி இந்த நிகழ்வை நாங்கள் ஆக்கிக் கொண்டு வந்தோம். இப்பொழுது நாங்கள் கலையகம் அமைந்துள்ள இடம் போக்குவரத்து கொஞ்சம் ஒரு சிறிய இடமாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கும் அந்த இசைக்கருவிகளை கொண்டு வந்து எங்களோடு இசைத்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இடம் பெயர்ந்து சென்று விட்டால் அதிலே ஒரு பாடகர், இன்னும் ஒரு இசையமைப்பாளர், இசை கருவி வாசித்து பாடுபவர், அவர்கள் எல்லாம் எங்களை விட்டே சென்று விட்டார்கள் உலகத்தை விட்டு. அதை எண்ணும் போது கவலை. அந்த சங்கராபரணம் பாடல் ஒன்று வரும்பொழுது என்னுடைய நண்பர், அவருடைய தந்தையார் எங்கள் நாட்டிலேயே பெரிய வில்லுப்பாட்டு வித்தகர், அவருடைய மகன் வந்து பாடுவார். என்னுடைய நாடகங்கள் பல நடித்தவர். அவரெல்லாம் திடீரென்று சிறு வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இன்னும் ஒரு கீபோர்ட் படிக்கும் ஒரு வாத்திய இசை கலைஞர், அவர் வாத்தியத்தை பாடுவதோடு பாடுவார். அவர் வந்து பாடும்போது கலையகத்து உள்ளே வந்து பாடும்போது நாங்கள் இன்னிருந்த மகிழ்வடைவோம் உலகளாவ. அவர் மேடை பாடகனாக இருந்தார், மேடை இசையமைப்பு இசைக்கருவிகளை இசைப்பவராக இருந்தார். அவரும் கடந்த வருடம் எங்களை விட்டு சென்று விட்டார். அது மட்டுமல்ல, எங்களுடைய டாக்டர் என்ற விருது பெற்ற ஒரு கிராமிய பாடல் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள், அந்த துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றவர், எங்களோடு வந்து இணைந்து இந்த காற்றலை சிறப்பித்து பாடல்களை பாடிக்கொண்டு போய் முடியும் வசனத்தில் அந்த முடிகிற நேரத்தில் அப்பா என்ற ஒரு பதத்தையும் சேர்த்து பாடுவார் அழகாக. அவரெல்லாம் மங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை எண்ணும் பொழுது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் வேதனையும் இருக்கின்றது, சாதனைகளும் இருக்கின்றது, அதெல்லாம் மறக்க முடியாதவை. அப்படி இனம் தெரியாதவர்களாக இருந்தவரை உலகுக்கு அடையாளம் காட்டி வைக்கின்றது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள், இந்த தளத்தை, இது உங்களுக்காக ஆக்கப்பட்ட தளம், அதை நீங்கள் உபயோகித்து பெருமை அடைகிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு கூறுங்கள்.
2: நன்றி ஐயா.
1: நீங்கள் அண்மையில் வந்து இணைந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு பிரபல்யமானவராக வந்துவிட்டீர்கள். விக்னேஸ்வரன் என்றால் எல்லோருக்கும் தெரியும். வாழ்த்துக்கள், ஓய்வெடுங்கள், நலமாக இருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. விக்னேஸ்வரன் நன்றி சென்று விட்டார். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சில விடயங்களை நாங்கள் பேசித்தானே ஆக வேண்டும், சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தானே வேண்டும். இனிமையான இந்த வேளையிலே தொடர்வோம் இந்த பாடலை.

வடலூர் ஆனந்தன் அவர்கள் விக்னேஷன் அவருடைய பக்தி பாடலை மெச்சி எழுதிய வேளையிலே அந்த பதிவை நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன். அதை அவர் படித்துவிட்டு நன்றி கூறி பதில் தந்திருக்கின்றார் ஆனந்தன் அவர்களே. இது ஒருவரை ஒருவர் ஆசுவாசப்படுத்துவது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் உறவுகள் உள்ளே உள்ள சிறப்பான அம்சம் ஒருவர் ஒன்றை செய்தால் அதை பாராட்டுவது, அதில் உள்ள சிறப்பை தெரிவித்துக் கொள்வது, அவர்களை ஊக்கம் கொடுப்பது எங்கள் உறவுகளின் பண்புகள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை 12:47 கனடாவில்.

எளிமையான இந்த பாடல்கள் மட்டுமல்ல, எல்லா பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். திரையுலகத்துக்கு வந்த பாடல்கள் எங்களையும் பாடகர்களாக்கி எங்களையும் பாட வைக்கின்றதே. நாங்கள் பாடும் பொழுதும் அதுவும் இனிமையாக இருக்கின்றது. அற்புதமான சிறப்பான பாடல்கள் வந்து கலந்து சிறப்பிக்கும் இந்த நிகழ்விலே இன்று குறைவாகத்தான் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் வந்தவர்கள் சிறப்பாக ஒலிபரப்பை வைத்து ஒலி பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இரண்டாவது பாடலையும் வந்து பாடலாம். ஆனந்தன், கிருஷ்ணன், உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, முடிந்தால் வாருங்கள், பாடுங்கள்.

முடிந்தவர்கள் விரைவில் வந்து பாடுங்கள். ஏனென்றால் சரியாக 11 மணிக்கு எங்களுடைய இந்த நிகழ்வு நிறைவுக்கு வரும். இப்பொழுது நேரம் 10:20. ஓடி வாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?

0: நேற்றைய தினம் உங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. நான் அதற்கு முதல் நாளே பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்டு அட்டவணைகள் எல்லாம் சரியாக எடுத்து தீர்மானித்து வைத்துவிட்டு நான் அறிவித்தல் போட வேண்டும் என்று கூறியிருந்தேன். என் உடல்நிலை சரியான நிலையில் இல்லாதபடியால் நான் அறிவித்தலை போடாமல் இருந்து இறுதி வரை முயற்சித்தேன். எழுதிய அட்டவணைகள்லாம் அப்படியே இருக்கின்றது. என்னால் சில அசௌகரியங்கள் அதனால் முடியவில்லை. அதனால் தான் நேற்றைய தினம் நான் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு வரவில்லை. என்றால் ஏனைய நிகழ்ச்சியை விட பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நான் செய்வதற்கு மேலதிக சக்தி வேண்டும். அந்த சக்தியை கூறுவேன். அந்த சக்தி என்னிடம் நேற்றைய தினம் இருக்கவில்லை. மகளின் உதவியோடு நான் இன்று பெறக்கூடியதாக இருந்தது. என்று உழைப்பொழுது என் அன்பு குண்டு குண்டு பேச்சு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் குண்டு பேச்சு ஜெயா வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா, நலமா இருக்கலா தாத்தா?
0: வணக்கம் பேத்தி, நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமாக வளமாக இருக்கிறேன்.
0: நலமாக வளமாக இருக்கின்றால் என் அன்பு குண்டு பேத்தி என்றவுடன் எனக்கும் நலமும் வளமும் பெறுகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என் கொள்ளு பேராண்டி எப்படி இருக்கார்? கிருஷ்ணர், கிருஷ்ணர் வீட்டு கிட்டினர் நன்றாக படிக்கின்றாரா? அவர் சிறந்து ஒரு பெரிய கல்விமானாக பெற வேண்டும் இறைவன் அருளால். என்னுடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய பேராண்டி நன்றாக வருவார் எனக்கு தெரிகின்றது. எங்க என் பேரன் ஜம்புகேசரன் பணியில் இருக்கின்றாரா? வந்து விட்டாரா?
1: வந்துட்டாங்க.
0: அப்ப எங்க இப்பொழுது எல்லாம் வீட்டுல இருக்கின்ற உங்களை இனிய குரல்லே ஒரு அழகிய பாடலை பாடங்க கேட்போம். பாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்து பாடல் பாடங்கள் கேட்போம்.

அன்பே, பிரி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று. ஒருவரி நீ ஒருவரி நான் திருக்குறளாய் உனை துன்னே.

தாய் குட்டை நீ தொட்டடையாலும் முடியாது என் சட்டை. என்னை நானே தேடி போனேன் பிரிவில் நானே நீயாயானே. பிரிவொன்றை சந்தி

குழந்தையினே, நாம் பிரிந்த நாளும் திறந்தேனே, உள்ளம் எங்கும் நீயே நீயே, உயிரில் தாகம் காதல் தானே, பிரி ஒன்றை சந்தித்தேன் முதன் முதன் நேற்று, நுரை ஈரல் தீண்டாமல் திரும்புது காற்று, நீ என்ற தூரம் வரை நீலாதோ எந்த குடை, நான் என்ற நேரம் வரை தூராதோ உந்தன் மலை ஓடோ.

0: நன்றி தாத்தா.
1: பிரிவம் சந்திப்போம் திரைப்படுத்து பாடலாமா இந்த பாடல்? நல்ல பாடல். என்ன பிரிவோம் சந்திப்போம், வேறு பாடல்களை கேட்ட எங்களுக்கு இந்த பாடல் என்று நன்றாக இருந்தது என்றால் அதிகம் காற்றளிக்கும் இந்த பாடல் வரையிலே சிறப்பாக பாடியிருக்கிறார். முழு வரியையும் அற்புதமாக உள் வாங்கி அழகாக உங்கள் குரலே பாடும் பொழுது அந்த குரலும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். ஆனால் தலை ஆட்டி ஆட்டித்தான் நீங்கள் பாடுகிறீர்கள். தலைபேசியை இப்படி வைத்துக்கொண்டு ராகத்தோடு நீங்கள் மூழ்கி தலை ஆட்டி பாடுகிறீர்கள், அது எனக்கு இங்கே தெரியும். நீங்கள் எந்த பக்கம் தலையாட்டுகிறோ அந்த பக்கம் அந்த தொலைபேசியும் போக வேண்டும் வாய்க்கு நீரே. அப்பொழுதுதான் ஒலி சீராக வரும். இப்பொழுது நன்றாக வந்தது, நன்றாக வந்தது, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களை அன்பு பேசி நீங்கள் மீண்டும் ஒரு வந்து ஒரு பாடல் கேட்க உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகின்றேன். சிறப்பாக வாழ்த்துக்களை நம்ம வாழ்த்துக்கள் பேத்தி வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், பிரிவோம் சந்திப்போம் இல்லை மீண்டும் சந்திப்போம், சரியா? வாழ்த்துக்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் அன்பு உறவுகள் வந்து பாடும் வேளையில் பெண் குரலில் ஜெயா வந்து என் பேர்த்தி பாடிய வேளையில் சாந்தி அழைக்கின்றார் வருவதற்காக. சாந்தி அழைக்க வேண்டும், உங்கள் பாடலை கேட்கும் வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். பாடல்கள் பாடல் முடிவதற்கிடையிலே பக்குவமாக கருத்துக்களும் வந்து சேருகின்றது, வாழ்த்துக்களும் வந்து சேருகின்றது. ஜெயா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கும் வேளையில் சாந்தி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் சாந்தி. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சாந்தி அவர்களே. பாடகி சாந்தி என்று கூறலாம் தானே, பாடுவோர் பாடலாமே. எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேங்க ஐயா.
1: இருந்து கேட்பது யார் யார் வந்து பாடுகிறாரு, என்ன பாடுகிறாரு, எப்படி பாடுகிறாரு என்று விட்டு ஓடி வந்து விட்டீர்கள். நீங்களும் பாடுவது அங்கே அழகி எப்படி
2: இன்னைக்கு?
1: அழகி எப்படி இருக்கின்றார்?
2: என்னுடைய
1: நண்பர்களோடும் இருக்கின்றது, அவரோட நான் பேசும் பொழுது அவர்களை பற்றி தான் பேசுவோம் இருக்கின்றார்கள். பேரன் மகளினுடைய மீரானுடைய மகள் ஆனா அதுக்குத்தான் நான் பயம். என்னதுக்கு பயம் என்றால் அவர் எனக்கு மேல் தாவினால் நான் தாங்க மாட்டேன், அவ்வளவு உருவமான. வாழ்த்துக்கள்
2: பயப்படுவாங்க.
1: நன்றி நன்றி. நல்லபடியாக பேசி இருவரும் உங்களை
2: இன்னைக்கு நான் இல்ல நிகழ்ச்சி இல்லையோ நினைச்சிட்டு இருந்தேன். அது இல்லாம பொண்ணுகிட்ட இருந்து போன் கால் வந்ததுனால பேசிக்கிட்டே இருந்ததுனால இப்பதான் ஐயா பார்த்தேன் வந்து.
1: இல்ல நான் பதவியில இட்டு இருந்தேன் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பே
2: பாக்கவேன்.
1: அதான் நான்
2: பார்க்காம

0: நினைத்தேன், பதவியிலே இட்டிருந்தேன் என்று பாடுவோர் பாடலாமல் சந்திப்போம் உறவுகளே என்று போட்டு அனுப்பியிருந்தேன். அதற்கு ஜெயா வாழ்த்து போட்டிருந்தார்கள். சரி, நல்லது. என்ன பாடலை இன்று கேட்போம் சாந்தி? உங்கள் குரல்ல, இனிய குரல்ல
1: முருகன் பாடல் ஒண்ணுங்க ஐயா.
0: முருகன் பாடல் ஆழ்த்துக்கள், எங்கே பாடுங்கள் கேட்போம் முருகன் பாடலை.
1: பாடுகிறேன் ஐயா,
0: பாடுங்கள்.
1: மேல்நாட்டு மருமகள்.
0: மேல்நாட்டு மருமகள் இருந்து அன்பு மகள் சாந்தி பாடப்போகின்றார்கள். எங்கே கேட்போம்? தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி அவர்களின் பாடலை கேட்க எல்லோரும் அவளோடு இருங்கள். வருகின்றது பாடல்.

ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே, ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காட்டும் குருவரனே, முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில்

ஐந்தமிழில் பாடுகின்றேன், பழமையெல்லாம் நினைவூட்டும். ஐந்தமிழில் பாடுகின்றேன், கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே. கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே. நாலு முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருக்குறளே.

0: நன்றியா.
1: தித்திக்கின் முருகன் அழகை தேனான குரல் போன்று நீங்களும் வந்து பாடி உங்களை மிகைப்படுத்தவில்லை, மிகவும் உணர்வோடு பாடியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது சாந்தி மகளே. மேல்நாட்டு மருமகள் என்ற திரைப்படத்திலிருந்து தர்மபுரி தகடூர் மகள் சாந்தி வந்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தேன். சிறப்பாக இருந்தது.
0: ஆமாங்க, திடீர்னு நீங்க முருகனை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதை கேட்டேன். முருகன் பாடல் பாடலாம்.
1: நான் நினைக்கிறேன், வில்லூன்றி கந்தசுவாமி கோவில் ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு எங்களுடைய உறவு அருள் அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து அனுப்பியிருந்தார். அந்த முருகனின் அருள் தான் இந்த முருகன் பாடல்கள் நிறைவாக வந்து செல்கின்றது. எங்களோட இனிமை சேர்த்த பாடலை தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இன்னொரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். நேரம் இருந்தால் ஓடி வந்து பாடுங்கள். நலமாக இருங்கள். சிறப்பு மகளிர் சிறப்பாக பாடியிருக்கிறீங்களம்மா. வாழ்த்துக்கள்.

ஏனைய உறவுகளும் பாடல்களை கேட்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்கள் அன்பு ஆனந்தனும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார், நல்ல பாடல்களை பாடுகிறார்கள் என்று செய்திகளை தரும் வகையிலே பல பகுதிகளிலிருந்தும் எங்கள் பதிவுகளில் வருகின்றது. அன்பு உறவுகள் எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வு. பாடுவோர் பாடலாம் இன்றைக்கு 25 வருடங்களாக இப்போ ஆரம்பத்தில் கேட்டவர்கள் இன்று வயோதிபர்களாகின காலத்தில் கூட கேட்டு மகிழ்கின்றார்கள். எங்கள் மறுவொரு வேறுபிலே நீங்கள் கேட்கலாம், பழைய பழைய நிகழ்வுகளிலே கேட்கலாம், பழைய உறவுகளினுடைய பெயர்கள், அவர்கள் வந்து தந்த வாழ்த்து செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்டு அறியக்கூடியதாகத்தான் மறு ஒளிபரப்பு இருக்கின்றது. இருப்பினும் அன்பு மகள் மீரா வர வேண்டும், அவரோடு நீங்கள் குதூகலமாக கும்மாளம் அடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் அருளால், முருகன் அருளால் விரைவில் அவர் குணம் பெற்று நலம் பெற்று பலம் பெற்று வருவார். குணம் பெற்று விட்டார், நலம் பெற்று விட்டார், இருப்பினும் பலம் வர வேண்டும், கொஞ்சம் அவருக்கு சக்தி காணாமல் இருக்கின்றார், நிச்சயமாக வருவார், உங்களோடு இணைவார் என்று கூறுகின்றனர். இந்த முறையில் உங்கள் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் சரியாக உங்களுக்கு 10:34 நிமிடங்கள் இரவு நேரம். எங்களுக்கு நேரம் 1:05 நிமிடம், அந்த வேளையில் 6:05 நிமிடம் என்று இங்கிலாந்து நாட்டிலும் காட்டுகின்றது. எங்கள் அன்பு உறவு ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணக்கிடக்கைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டு பாடலையும் பாடி காட்டி கொண்டிருக்கும் வேளையிலே மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையை கேட்டுக்கொண்டிருந்து கொண்டு அதுக்கு பதில் எழுதி கொண்டிருப்பவர்களும் அன்பான பதில்களையும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் கூறி மேலும் அவர்களை உற்சாகப்படுத்துவது போல் கூறுகின்றார்கள்.

தமிழில் பாடி தமிழை உச்சரித்து தமிழ் கருத்துக்களை நாங்கள் சுவைத்துக் கொள்வதற்காக ஆக்கப்பட்ட இந்த நிகழ்விலே அன்பு செல்வங்கள் வந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போலே அதை தொகுத்து வழங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்காக அன்னை தமிழுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.

0: ஏழு சுரங்கள், அதற்குள் வந்த இசை, எத்தனை ராகங்கள், எத்தனை பாவங்கள். இந்த உலகில் இருக்கும் அசையும் அசையாத செயல்களுக்கு அத்தனையும் இசையே மூல காரணம் என்று எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இனிமையான இந்த பாடல், இசை நின்றால் இந்த உலகத்தின் அசைவுமே நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீக கலையான இந்த இசைக்கலையை எத்தனை பேர் உள்வாங்கி அதை வெளியே விடுகின்றார்கள். நாங்கள் உள்ளே இழுத்து வெளியே விடும் சுவாசம் கூட இசையோடு கலந்தது தான். அன்பாக வந்து இணைந்து இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒன்றிய தமிழ் வானொலி பெருமைப்பட்டுக் கொள்கின்றது. வந்து பாடிய அன்பு உறவுகளின் பாடல்களும் அவருடைய குரல்களும் இசையை எப்படி அவர்கள் உள்வாங்கி வெளியே விட்டார்கள் என்பதை எண்ணும் பொழுது அற்புதமாக இருக்கின்றது. இப்பொழுது கேட்ட பாடலை கூட இங்கே நாங்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாம் எவ்வளவோ நெறிப்படுத்தலின் பின்பு இசைத்தட்டிலே இடம்பெற்று இன்று ஒலிபரப்புக்குள்ளே அகப்பட்டு வருகின்றது. அவர்களெல்லாம் இசையாளர்கள், இசையை முறைப்படி பயின்று வந்தவர்கள். ஆனால் நீங்களோ அப்படி அல்ல. எடுத்த எடுப்பிலே ஒரு தொலைபேசி எடுத்து காதலை வைத்து கொண்டு வாயை வைத்து அதிலேயே அந்த பாடல்களை அதே போன்று பாட முயற்சித்து பாடுபவர்கள் நீங்கள் எவ்வளவு வல்லுநர்கள். உங்களுக்கு ஒரு இசையமைப்பாளர் அல்லது நெறியாளர் பக்க வாத்தியங்கள் இருந்தால் சொல்ல தேவையில்லை, சிறப்பாகத்தான் இருக்கும். இப்பொழுது அன்பு மகன் கண்ணன் வந்துவிட்டான். பாடலை கேட்டுவிட்டு இசையால் வசமாக இதயம் எது வந்துவிட்டான் என்னுடைய கண்ணன். கண்ணா வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, வணக்கம்.
0: என்ன மகனே, தூக்கத்தால் இருந்து கூறுவது போல் தெரிகின்றது, எப்படி இருக்கின்றீர்கள் கண்ணா? வணக்கம். ஐயோ, கலையோடு வந்திருக்கின்றீர்கள், அதனால் அந்த குரல்ல வித்தியாசம் தெரிகின்றது. உணவு இறந்து விட்டீர்களா மகனே? ஆறுதல் அடைந்து விட்டீர்கள், சரி. பாட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், பாடலாம் என்று வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள்? வாழ்த்துக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வாடிக்கை மறந்ததுமேனோ என்ற பாடலை கேட்பதற்கு எங்கள் வாடிக்கையாளர் அத்தனை பேரும் உங்கள் ரசிகர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
1: வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட செய்தானோ, பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ. வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிடும் ஆள்மீதானோ, புதுமங்கை எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வது ஏனோ. வாடிக்கை மறந்திடுவேனோ, அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மனத்தும் தேன் சுவை பாட்டும் அமுத விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வது ஏது, பல உயிர்களும் மகிழ்வதும் ஏது, நெஞ்சில் இழுத்திடும் உறவை இன்பம் எனும் உணர்வை தனித்து பெற முடியாது. அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமோ, அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமோ. அன்பு கரங்கள் சேரும் போது வந்து வார்த்தைகள் ஏனோ, வாடிக்கை மறந்திடும் ஓ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ, புதுமங்கை எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ. காந்தமோ இது கண்ணொளிதானோ, காதல் அது நீந்திடுமீனோ, காந்தமோ இது கண்ணொளிதானோ, காதல் அது நீந்திடும் கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ, கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ. பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருகல் சிலையோ, காதல் எனக்கு இல்லையோ, வரம்பு மீறுதல் முறையோ. சைக்கிளும் ஓடும் மண் மேலே இரு சக்கரம் சுழல்வது போலே, அணை தாண்டி வரும் சுகமும் தூண்டி விடும் முகமும் சேர்ந்ததே உறவாளே வாடிக்கை மறந்திடுவேனா என்னை வாட்டிடுமால் நீதான புதுமங்க எந்த மனதில் பொங்கி வரும் இனிவில் மாற்றம் கொள்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ.
0: சிறப்பான ஒரு பாடல் கண்ணா, அழகாக பாடியிருக்கின்றீர்கள். நான் கூறுகிறேன், தெளிவாக கூறுகிறேன், இந்த பாடல் வந்த திரைப்படம் கல்யாண பரிசு பெறும் திரைக்கு வரும் வேளையில் நீங்கள் பிறக்கவே இல்லை, அப்படித்தானே? ஆனால் நீங்கள் புதிய வெளிப்பா வந்த திரைப்படத்து பாடல்களை பாடுவதை விட இந்த பழைய பாடல்களை நீங்கள் பாடும் பொழுது உங்கள் குரல் இந்த தன்மைக்கு ஏற்றவாறு இசை நன்றாக இருக்கின்றது, நன்றாக உள்வாங்கி பாடுகின்றீர்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா இதில் வலைத்தளங்களிலே?
1: பார்த்திருக்கேன்.
0: அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு ஊடல், காதல் ஊடல் பாடல், இனிமையான ஒரு மென்மையான ஒரு ஊடல் பாடல் இந்த பாடல், அழகாக இருக்கின்றது. இந்த பாடல் எம் ராஜா அவர்களும் பாடிய பாடல் தான், ஆனால் அதை நீங்கள் உள்வாங்கி இனிமையாக பாடி தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், கேட்டவர்கள் மகிழ்கின்றார்கள் உங்களுக்கு. நீங்கள் நன்றாக பாடக்கூடியவர்கள். புதிய பாடலை விட பழைய பாடல்கள் நன்றாக, ஏனென்றால் அந்த பாடலின் வரிகளும் இசையும் எங்களை அறியாமல் எங்களை இழுத்து கொண்டு போகும், தவற
1: விடாது, புரியும்,
0: தெளிவாக புரிந்து நீங்கள் அதை பாடும்போது உங்களை தானாக உந்தி கொண்டிருக்கும் பாடுவதற்கு, அது எடுத்து தந்து கொண்டிருக்கும். முதல் வரி அடுத்த வரி ராகத்தோட தரும் உங்களுக்கு. நன்றாக இருந்த அந்த பாடல், சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். பணி முடிந்து வந்து களைப்பாறை விட்டு உடனடியாக இணைய வேண்டும், நான் காற்றில் பாட வேண்டும் என்று ஓடி வந்து பாடியமைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன்பு, அதற்கிடையிலே வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். வாழ்த்துக்கள் கண்ணா, வந்து பாடியமைக்கு
1: வாழ்த்துக்கள்,
0: சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நேரம் சரியாக 10:50 உங்களுக்கு இரவு நேரம், எங்களுக்கு 1:20 காட்டுகின்றது. வந்து பாடகர்கள் பாடுகின்றார்கள், மீண்டும் வருவார்கள், பாடுவார்கள். இன்னும் 10 நிமிடத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. யார் வருவதோ பாடுவதோ கேட்டு பார்ப்போம். இங்கே இந்த பாடலையும் கேட்போம் ஒரு தடவை.

0: பாடு சாந்தி, பாடுங்கள் சாந்தி, பாடுங்கள் வணக்கம் சாந்தி, பாடுங்கள். எங்கே இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள். வணக்கம் அம்மா, வாருங்கள். இரண்டாவது பாடல்,
1: இரண்டாவது பாடல் பாடுவேன்,
0: கொண்டு வாருங்கள்.
1: கர்ணன் படம் ஐயா,
0: கர்ணன் திரைப்படம், வாழ்த்துக்கள். அங்கே கொண்டு வாருங்கள். சுசீலாவினுடைய பாடலை கேட்போம் சாந்தியின் குரலிலே.

அப்படி கூறத்தவையில் நீங்கள் பிள்ளை என்று நினைத்தால் ஏன் பாடி நன்றாக பாடியிருக்கிற அப்படியெல்லாம் கூறக்கூடாது. நன்றாக பாடியிருக்கிறேன் என்ற எண்ணம் நம்பிக்கை உங்களுக்கு இனிமையாக பாடுகிற அந்த அதிலே வந்து இரண்டு விதமான ஓசை இசை இரண்டு விதமான அசை அது அப்படியே கூறுகிற இது இந்த பாடலுக்கு மெருகூட்டியது சுசீலா அம்மாவின் குரல் மட்டுமல்ல பக்க வாத்தியம் அந்த ஒவ்வொரு அந்த பாடல் முடிந்தவுடன் அவனுடைய ஹம்பிங் ஒன்று இருக்கின்றது நீங்கள் எடுத்தீர்கள் அந்த இசை அதிலே வந்து அசைவுகள் பல உண்டு அது முடியும் போது அதற்கு அதை அதை எடுத்து கொடுப்பதாக இசை ஒன்று வந்து கொண்டிருக்கும். அற்புதமான இசையோடு வந்த அந்த பாடலை தெளிவாக நீங்கள் தனி குரலிலே தனிமையாக பாடியது எவ்வளவு மெற்றத்தரம். வாழ்த்துக்களம்மா, சிறப்புகள். மேலும் அன்னை கலைவாணி உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். சிறப்பாக இருந்தது. பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் கூறும் என்று கூறுவது வேண்டாம். என்றால் இந்த பிழை கண்டு பிடிக்கிற அளவுக்கு நான் பாண்டித்யம் பெற்றவன் அல்ல. உங்கள் அளவு கூட நான் பாட மாட்டேன் அம்மா. நீங்கள் பாடும்போது ஒரு ரசிகன் போன்றுதான் நான் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ரசிப்பிலே தான் நான் என்னுடைய வார்த்தைகளை கூறுவேன். சிறப்பாக அமைந்திருந்தது அம்மா உங்களோட பாடல். செல்வங்களே, நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து ஒலிப்பதிவிலே பாடும் பொழுது ஒரு மற்றவருடைய எந்த விதமான அனுசரணையும் இல்லாமல் ஒரு தொலைபேசியிலே எடுத்து அப்படியே தொடர்ந்து எடுத்த வரியை முடிக்கும் பொழுது அந்த இசை அந்த ஓசை அதனுடைய ராகம் அதனுடைய தாளம் அதனுடைய ஏற்றம் இறக்கம் சரணம் அனுசரணங்கள் எல்லாம் பார்த்து அழகாக பாடுகின்றீர்கள். மிகப்பட நான் மிகையாக கூறவில்லை, உண்மையை தான் கூறுவேன். ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய திறமை அதிலேயும் உங்களுக்கு பொருத்தமான குரலில் பொருத்தமான பாடலை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு எங்களை மகிழ்வித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்னை கலைவாணின் அருளும் உண்டாகட்டும். வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இருந்தது. நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. கனடா கலையகத்தின் நேரம் 1:27 நிமிடத்தை தொட்டுவிட்டது. இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. பாடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை தந்து பாடுபவர் பாடலான நிகழ்வை நிகழ்த்தி கொண்டு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் இன்னும் 3 நிமிடங்களில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். எங்கே ஒருவரையும் காணவில்லை என்றவுடன் பணியிலே இருந்து கொண்டு ஓடி வந்த விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து முடியாது என்று கேட்டவில்லை, எங்கே ஒருவரையை பாடுங்கள் என்று கேட்டவிலே அவர் ஒரு பாடலை ஒலித்திருந்தார். இனிமையான ஒரு நகைச்சுவையான பாடல் நான் அவருக்கு அந்த நேரத்தில் கூறினேன், உங்களுக்கு அந்த பாடல் தருகின்றேன் என்று அந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் அன்பு உறவுகளே, வந்து இணைந்து சிறப்பித்து பாடலை பாடி காட்டி எங்களை எல்லாம் மகிழ்வித்து உலகில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ரசிகர்களையும் மகளை வைத்தமைக்க நன்றியை கூறிக்கொள்வேன். பணியிலிருந்தும் பணிவிட்டு வந்தும் வீட்டிலிருந்தும் வீட்டு பணிகளிலிருந்தும் அழைக்க முடியாத நிலை இருந்தும் அழைத்து இணைப்பில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலை தந்து இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். கேட்போம் இந்த பாடலை. இந்த பாடல் முடிவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து தான் அவர் அந்த பாடலின் முதல்வரியை தந்து கேட்டிருந்தார். இதோ விக்னேஸ்வரன் உங்களுக்காக அந்த உங்களுக்கு மட்டும் இந்த பாடல்.

0: இனிமையான பாடல்களை இதமாக கேட்டு மகிழ்ந்தோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அன்பு உறவுகள், என் அன்பு உறவுகள் வந்து பாடி தங்கள் சொந்த குரலில் பாடி காட்டினார்கள். நாங்கள் இசைத்தட்டிலும் இருபட்டுகளிலும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு சொந்த குரலில் நீரொலியில் ஒரு தொலைபேசியில் பாடி இவ்வளவு அற்புதமாக பாடி சென்ற அவர்களை நாங்கள் மிச்சாமல் இருக்க முடியாது. அந்த வரம் அவர்களுக்கு நீண்டு கிடைக்க வேண்டும், மென்மேலும் அதில் அவர்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று நல்ல ஆசையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து எங்களோடு இணைந்து காற்றலையை சிறப்பித்த அன்பு உறவுகளாகிய உங்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கும் இந்த வேளையிலே பாடல்களை உலகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியை அவளோடு கேட்டு கொண்டிருந்து விட்டு அற்புதமான கருத்துக்களை தந்து என் உறவுகளுக்கு உற்சாகம் கூட்டிக் கொண்டிருக்கும் எல்லா உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும், வந்து அதுதான் குறைவற்ற செல்வம், இறைவா அந்த வரத்தை கிள்ளித்தர வேண்டாம் அள்ளி கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் அறம் தழைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் அன்புநேய நெஞ்சங்களோடு விரும்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளை நிறைவு பெற்றது. பாடுவோர் பாடலாம்
1: கள்ளிருக்கும்மா.

0: வணக்கம். நொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக உங்கள் உடன் தோன்றி இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2023 ஆண்டு 5 மாதம் 26 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. கனடாவில் நேரம் இப்பொழுது சரியாக 11:39 முற்பகலாக காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவாகி 9:09 தொட்டுவிட்டது. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இங்கிலாந்து நாட்டில் இப்பொழுது 4:39 மாலை நேரம். முற்பகல் மாலை இரவு என்று நேரங்கள் மாறி மாறி இருந்தாலும் காலங்கள் மாறி மாறி தோன்றினாலும் வானமும் பூமியும் ஒன்றுதான் என்ற உண்மை நாங்கள் எப்பொழுதும் உணர்வோம். அந்த வகையில் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சிறுவர் பூங்காவை தொடர்ந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கும் நான் உங்களை இணைக்க இருக்கின்றேன். இனிமையாக வந்து இணைந்து அன்பாக மகிழ்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கும் நேயர் நேரம். இன்று வெள்ளிக்கிழமை நேய நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு அன்னை தந்தை ஆசானை எனக்கு கொடுத்து வழிகாட்டி உங்களோடு இணைய வைத்தவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அன்னை தமிழை உனக்கு தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று அன்பாக கூறிய என் அன்பு உறவுகளே தமிழால் இணைவோம் என்று அழைக்கின்றேன். 6478746415 என்ற இலக்கத்தோடு சிந்தனை செல்வன். வணக்கம் கூறும் இந்த வேளையில் இன்றைய நேர் நேரத்தில் ஒரு புதியதல்ல, இது நீண்டகால நிகழ்வு ஒன்று. என் மகள் அநேகமாக இந்த நிகழ்வை எடுத்து வருவார். கவிதைகள் சொல்லவா என்ற நிகழ்வு. இன்றைய நேர் நேரத்திலே நீங்கள் வந்து பாடல்களை கேட்கலாம், உங்கள் பாடல்களை தருவேன். அதே வேளையில் கவிதைகள் சொல்லவா என்பதிலும் லேசாக கை வைத்து பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்கள் படித்ததில் சுவைத்த அல்லது நீங்கள் எழுதிய வெளிவந்த கவிதைகளை நீங்கள் வந்து கூறலாம். அல்லது நீங்களே ஒரு கவிதையை நினைத்துவிட்டு அந்த கவிதை கேட்ட ஒரு பாடலை வந்து கேட்கலாம். அந்த பாடலை நாங்கள் தருவோம். அந்த கவிதையை ஒருவர் கூறினால் அதுக்கு மற்றவர்களும் வந்து பாடல்களை, பொருத்தமான பாடலை கேட்கலாம். அப்படியான ஒரு நிகழ்வு என் அன்பு மகள் உங்கள் எல்லோரையும் இணைத்து வைத்து கேட்பார் ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. அந்த நிகழ்வுகள் இங்கே இருக்கின்றது பதிவிலேயும். அதை நாங்களும் ஒரு தடவை தொட்டு பார்ப்போமா என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்று மகளோடு பேசும்பொழுது அவர் நலமாக இருக்கின்றார். அவரோடு பேசினேன். அவர் கேட்டார், ஏன் கவிதைகள் சொல்லவா, நிகழ்வு கொண்டு வரலாம் தானே, எல்லோருக்கும் விருப்பமானது என்று. இந்த வேளையில் அடுத்தும் ஒரு தகவல், அன்புடன் வளைகுடா நாடு சவுதி அரேபியாவிலிருந்து என் அன்பு குளப்படி சிங்கம் என்று நான் ஆசையாக அன்பாக கூப்பிடும் என் அன்பு நண்பர், உங்களுக்கு எல்லோருக்கும் நிறைந்த சகோதரன், அவர் தாயகம் சென்றிருக்கின்றார். இன்னும் எனக்கு பதில் வரவில்லை. அவர் சென்று இறங்கி விட்டார் என்பது பதில் எனக்கு வரவில்லை. இன்னும் அவர் சென்று விட்டார். விமானத்தில் விசேஷ ஒழுங்குகள் செய்யப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சென்று செல்கின்றார். அவருடைய பயணம் சிறப்பாக அமையவனும் ஈழத்தில் தமிழ்நாட்டில் சென்று அவர் சுகமடைந்து நலமடைந்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய விண்ணப்பம் இறைவனுக்கு. இறைவன் கருணை அவருக்கு நிறைய உண்டு. இந்த புண்ணிய காலத்திலே அவர் புனிதமாக அந்த சிகிச்சை பெற்று ஒரு புதிய மனிதனாக வருகின்றார். அவருடைய பயணம் சிறப்பாக அமைந்து அவர் அங்கு சென்று சுகமடைந்து வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இறைவனை பிரார்த்தி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையிலே நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது கவிதைகள் சொல்லப்படுகின்ற நிகழ்வு. உங்களுக்கு தெரிந்த கவிதை ஒன்றை தந்து அந்த கவிதைக்கு பொருத்தமான பாடலையும் கேட்கலாம். ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன், கேட்போமா? அந்த பாடலை கேட்டு வாருங்கள். காற்றலைக்கு 6478746415 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இது நேரொலி நிகழ்வு முன்றியல் தமிழ் வானொலி 2023 ஆண்டின் 26 நாள் 5 மாதத்திலே கேட்போமா பாடலை.
1: அறிகாமா பழங்கும் யூ லீஸ் வித் அபியும் அனுபவம் மே 25 முதல்

கவிதைகள் சொல்லத்தான் வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு பிடித்தால், நீங்கள் எங்கேயாவது படித்ததில் பிடித்தது இருந்தால், உங்கள் பக்கத்திலேயே ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் படித்து காட்டலாம். 4 வரி, 2 வரி, 6 வரி, 8 வரி என்று கூறலாம். வரும்பொழுது அந்த பாடலையும் அதுக்கு பொருத்தமானதொண்டை கொண்டு வரலாம். யாராவது ஒருவர் வந்து கூறுவார் தானே, நாங்கள் பாட்டை கேட்டு மகிழ்வோம்.

0: இனிமையான அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே. பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கவிதைகளை கொண்டு வர வேண்டும். கவிதைகளை கொண்டு வரும் பொழுது வருகின்றார் அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அழைப்பு மீண்டும் அழைக்க வேண்டும். பல கவிஞர்கள் உயர்தரமான ரகத்தை உள்ளவர்கள், கற்பனை வளம் சிறந்தவர்கள் அன்று தொட்டு இன்று வரை கவிதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வந்துவிட்டது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் அனுஷ்யா, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். என்ன என்று அஸ்மிதா வந்து அசத்தி விட்டு செல்கின்றார், கேட்டீர்களா?
1: கேட்டேன்ப்பா.
0: பார்த்தீர்களா? அங்கிருந்தாலும் இங்கிருந்தாலும் கெட்டிக்காரியா வந்து விட்டார். கெட்டிக்காரி, கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது. சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வேளையிலே நீங்கள் காட்டலைக்கு வந்திருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றார் ஐயா? நலமாக இருக்கின்றாரா?
1: நல்லா இருக்காங்கப்பா.
0: சரி, இனி எப்பொழுது அங்கே பேர்த்தியிடம் செல்ல போகின்றீர்கள்?
1: அடுத்த மாசம்
0: ஆகும். இன்று 26ஆம் தேதியாகிவிட்டது தானே? இன்னும் 4 நாட்கள் தானே இருக்கின்றது. 4-5 நாட்களில் அடுத்த மாதம் வந்துவிடும். சரி, நாட்கள் ஓடி விடுமாம்மா, நகரவில்லை ஓடுகின்றது. சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கவிதைகள் ஏதாவது இருக்கின்றதா? கவிதைகள் ரெண்டு வரியில இப்படி மற்றவர்கள் கூற கேட்டிருப்பீர்கள், வானொலியிலே அல்லது தொலைக்காட்சிகளே பார்த்திருப்பீர்கள், உங்கள் மொழிகளிலேயும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கவிதைகள் புரியுமா, அல்லது படித்ததில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கவிதைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், கேட்போம்.
1: இல்லப்பா, அவங்க சொல்லுவாங்கப்பா.
0: அவங்க கவிதை சொல்லுவாங்க, நீங்க பாடல் கேட்கப்ப. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: குமுதம்
0: திரைப்படம். என்ன பாடல்?
1: கல்லிலே கலவண்ணம் கண்டேன். அந்த பாட்டுப்பா.
0: நல்ல கவிதை அம்மா அது. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் என்று வரும். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். இங்கே பாடங்கள் கேட்போம்.
1: கல்லிலே கலைவண்ணம் கண்டான். அவ்வளவுதான் தெரியுது.
0: அவர் சொல்லி கொடுக்கிறார் இல்ல உங்களுக்கு, இல்லையா? அவர் படிச்சு கொடுக்கலாம் தானே உங்களுக்கு. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இது கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தான் என்று வரும். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், டாக்டர் சி காளி கோவிந்தராஜன் ஐயா குரல்ல வந்த பாடல், இனிமையான பாடல். சரி, அந்த பாடல உங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு அப்படி இப்படி இப்படியான வரிகள்ல உங்களுக்கு கவிதையில பறவை தெரியுமா? பறவை
1: பறவை
0: பறவை என்றா என்ன வந்து தெரியுமா?
1: தெரியும்பா. என்ன பறவைப்பா? என்ன பறவை
0: உங்களுக்கு தெரிந்த பறவைகள்ல? தெரிந்த பறவைகள் ஏதாவது இருந்தா அந்த பறவையை பற்றி ஒரு பாடல் சொல்லுங்களே.
1: பறவை என்ன பாட்டு இருக்கு?
0: பறவைகள் பலவிதம். ஒவ்வொன்றும் ஒரு விதம். அடுத்து வாழ்த்துக்கள். பறவைகள் பாருங்கள்.
1: பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்வைகள் தெரியுது.
0: பலவிதம் கெட்டிக்காரை எடுத்தடி வைத்து இப்பொழுது நடக்கின்றாள் மகள் அனுஷியா. இனி ஓடுவாள் வெட்டிக்காரை, கெட்டிக்காரை. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று நீங்க பாடி காட்டீர்கள். கெட்டிக்காரை கெட்டிக்காரை சிறப்பா இருக்கிறது மகளே. உங்களோட பேசி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அவரும் வருவார் கவிதைகளோடு என்று எண்ணுகிறேன். எங்கே அவரோடு பேசுவோமா? வணக்கம். வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம். நான் நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். மழை தூரிகிட்டு இருக்கு.
0: மழை தூரங்கப்பா, இத்தனை நாள் விரதம் இருந்தீர்கள் ஐயா. கடுமையான வெப்பம், வெயில் தாங்க முடியல, உஷ்ணமா இருக்கின்றது, தாங்கவே முடியவில்லை என்றீர்கள். இப்பொழுது அப்ப வெளியே சென்ற மழை துளியை நீங்கள் அனுபவித்தீர்களா, இல்ல உள்ளே இருந்து வெளியே மழை வீரத்தை பார்க்கின்றீர்களா?
2: ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: ரசித்துக் கொண்டிருந்தீர்கள். சரி, அதை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவிதை தோன்றுகிறது மனதிலே? அங்கே கவிதை மாதிரி கூறுங்கள். அதை பார்த்தீர்கள், மழை துளி விழுகிறது, மண் மணக்கின்றது, மண்ணெல்லாம் ஈரமாக இருக்கின்றது, தண்ணீர் வருகின்றது, குமிழிகள் வருகின்றது, பார்க்க மழை மழையா இருக்கின்றது. இப்படி என்ன வரிகள் உங்களுக்கு தோன்றுகிறது? பாடல்கள் எல்லாம் கணக்க இருக்கின்றது,
2: பாடல் தான் நினைவு வரும். மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா,
0: பாடல் தான் நினைவு வரும். ஒரு குடைய கொண்டு வந்து அதுக்குள்ளே தானம் புகுந்து உண்டாக போகலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு இல்லையா? மழை வருது, மழை வருது, எனக்கு ஒரு குடை கொண்டு வான்னு கேட்கவில்லை. மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா, ஒரு குடையத்தான் கேட்கிறார். குடைகள் கொண்டு வான்னு கேட்கவில்லை. ஒரு குடையை கொண்டு வந்தால் அந்த ஒரு குடையை கொண்டு வருவதற்குள்ளே தானம் போகலாம். யாரை கேட்க, யார் கொண்டு வந்து கொடுக்க போறா? இவருக்கு வேண்டிய பெண் தானே கொண்டு வந்து கொடுக்க போறா? அதனால தான் அவர் அப்படி கேட்டிருக்காரு போல தெரிகிறது. சரி, நீங்க வேண்டாம் அப்படி கேட்பீர்கள் கவிதையா?
2: ஒரு சின்ன சொல்லிடுறேன்,
0: அதுதான் தேவை. கூறுங்கள், கூறுங்கள், அங்கே கூறுங்கள். கிருஷ்ணன் கூட கவிதையை கேட்போம்.
2: இரவு நேரத்தின் இளவரசியாய் நீ, உன் நண்பன் இல்லாமல் நீ வருவதில்லை. நீ வருவதற்கு முன்பே சில படைகள் குவிந்திருக்கும், அவர்கள் இல்லாமல் நீ வெளியே வருவதில்லை. உன் அழகை மறைக்க போர்வையுடன் வருவாய், நான் உன்னை பார்க்கும் போது மறந்து கொள்வாய். ஆனாலும் நீ என் பின்னாலே வருகிறாய், நான் நிற்கிறேன், நீயும் நிற்கிறாய். உன்னை பார்க்காமல் ஓர் இரவும் கழிந்ததில்லை. என்ன மாயம் செய்தாயோ? என் நினைவில் இருந்து தப்பித்து செல்ல வேறு வழி இல்லையோ? நினைவில் சொல்லது மனம், என் மனம்.
0: இந்த கவிதை நீங்கள் எழுதிய கவிதையா, படித்ததில் பிடித்ததா? நீங்கள் எழுதிய கவிதை அற்புதமா. மீண்டும் ஒரு தடவை அதை படியுங்கள், கேட்போம். நன்றாக இருக்கின்றது உங்கள் குரலிலே.
2: இரவு நேரத்தின் இளவரசியாய் நீ, உன் நண்பன் இல்லாமல் நீ வருவதில்லை. நீ வருவதற்கு முன்பே சில படைகள் குவிந்திருக்கும், அவர்கள் இல்லாமல் நீ வெளியே வருவதில்லை. உன் அழகை மறைக்க போர்வையுடன் வருவாய், நான் உன்னை பார்க்கும் போது மறைந்து கொள்வாய். ஆனாலும் நீ என் பின்னால் வருகிறாய், நான் நிற்கிறேன், நீயும் நிற்கிறாய். உன்னை பார்க்காமல் ஓரிரவும் கழிந்தது இல்லை. என்ன மாயம் செய்தாயோ? உன் நினைவில் இருந்து தப்பித்து செல்ல வேற வழி இல்லையே? நிலாவிடம் சொன்னது என் மனம்.
0: நிலாவிடம் சொல்லுது அப்படி. சரி, இதற்கு என்ன பாடல் பொருத்தமா இருக்கும் நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: இதற்கு பாடல்
0: ஒரு காதலியை பார்த்து நீ தனியா வருவதில்லை, ஜோடியை தேடிக்கொண்டு வருகிற, அது இதெல்லாம் நீ இல்லாமல் இருக்க இல்லாத கொள்ளையிலான நிலவிடம் சொல்லி நிலவை கொண்டு சொல்ல போகின்ற. சரி, அதுக்கு என்ன பாடலை நீங்க பொருத்தமான பாடலை தர விரும்புகிறீர்கள்?
2: அதுக்கு நிலவே என்னிடம் நெருங்காது வரலாம்.
0: அப்படியா?
2: ஆனாலும்
0: நிலவே என்னிடம் நெருங்காது, நிலவே என்னிடம் நெருங்காது. ஆனா இவர் அந்த காதலியை நினைத்து தானே. சரி, இது நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இவருக்கு விருப்பம் இல்லையா அந்த காதலியில?
2: இருக்கிறது
0: அப்படி இருந்து மறைமுகமா சொல்றேன். சரி, நல்லது. நிலவே என்னிடம் நெருங்காது, என்ன பாடலை உண்மையா கேட்க வந்தீர்கள்?
2: கேட்க வந்தது சரத்பாபு ஜெயலலிதா நடித்த படம், நதியை தேடி வந்த கடல். நதியை தேடி வந்த கடல்.
0: அதுல என்ன பாடல்?
2: தவிக்கியது தயங்குது ஒரு மனசு, ஜெயச்சந்திரனும் பாடியிருப்பேன்.
0: தவிக்கியது யாரோ கேட்டிருந்தார்கள் தளத்துல, யாரும் தெரியல. தவிக்கியது தயங்குது.

கேட்டிருக்கின்றே. சரி பார்ப்போம். சரி, இந்த கவிதைக்கு மற்றவர்கள் வந்து என்ன பாடல் கூறுகின்றார்கள் கேட்டு பார்ப்போம். இப்பொழுது யாரோ அழைத்து வந்தார், அவரை அழைப்போம், அவரை அழைத்து பார்ப்போம். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அலி அவர்களே, நீங்கள் அழைத்தது போல் இருக்கின்றது, அழையுங்கள் மீண்டும். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. என்னோடு இணைந்து கவிதைகள் பாடவா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணன் அவர்களும் திருமதி கிருஷ்ண அனுஷியா அவர்களும் இணைந்திருந்து பாடலையும் கேட்டு கிருஷ்ணன் அவர்கள் அற்புதமான கவிதையையும் ஒன்றை கொடுத்திருந்தார். சரி, எங்கு அடுத்தவர்கள் என்ன கவிதை கொண்டு வருகின்றார் என்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்பு கிருஷ்ணன் அவருடைய மனைவி திருமதி கிருஷ்ணன் அனுஷியா அவர்கள் ஒரு பாடல் தந்தார், கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற பாடலை பாடி காட்டிவிட்டு, விருப்ப பாடல் என்று கூறிவிட்டு, பறவைகள் பலவிதம் என்றொரு பாடலை பாடி காட்டியிருந்தார். அதனால் பறவைகள் பலவிதம் என்ற பாடலை நாங்கள் இப்போது கேட்டு பார்ப்போமா, அந்த பாடல் எப்படி இருக்கும் என்று சொல்லி அனுஷியா அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். பறவைகள் பலவிதம் என்று நீங்கள் பாடிய கேட்ட பாடல் இதோ வருகின்றது, கேட்போம் ஒரு தடவை. இருவர் உள்ளம் திரைப்படத்தில் வருகின்றது.

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பல

0: வான் அரசி அவர்களோடு அன்பு நேயர் நெஞ்சங்களும் இணைந்து கும்மாளம் அடித்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து செய்வார்கள். இன்றை நான் தொட்டு பார்ப்போம் என்று இன்று இதை தொட்டு பார்த்த வேளையில இரண்டு உறவுகள் வந்து இணைந்தார்கள் கணவனும் மனைவியாக. அதுவே ஒரு கவிதையாகத்தான் எனக்கு எங்களுக்கு தென்பட்டது. அந்த இடத்திலே அனுஷியா வந்து பேச தெரியாது என்று கூறியோர் இன்று வந்து பாடலை பாடி காட்டி கவிதை ஒன்று பறவையை பற்றி கூறமா அதை பற்றி பாடல் தெரியுமா என்றவுடன் இந்த பாடலின் முதல் வரியை எடுத்து தந்தவுடன் நான் அந்த முதல் வரியை கூறி அடுத்த வரியையும் அவர் பாடியே காட்டியிருந்தார். இதுதான் ஆர்வம், கவிதை. மனத்துக்குள்ளே எண்ணங்கள் புகுந்திருக்கின்றன, அந்த எண்ணங்களை வார்த்தையால் வெளியே கொண்டு வருவதுதான் கவிதை. அற்புதமாக இருந்தது. பறவை என்றதை பற்றி பறவைகள் பலவிதம், இதில் இந்த கவிதையிலே இந்த பாடல் கூட பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதம் என்று கருத்தை வார்த்தைகளாலே அடுக்கி விட்டதுதான் கவிதை. ராகத்தோடு சொல்லது கவிதை என்பது அதுதான். அந்த முறையில் அடுத்து வந்து இரவு நேரத்தின் இளவரசியாய் நீ என்று ஒரு கவிதையை படித்ததில் பிடித்தது என்று அற்புதமாக அழகாக படித்து காட்டினார் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் வந்து தவிக்குது தயங்குது என்ற பாடலை கேட்போம் என்று வந்தவர் இந்த பாட்டை இந்த கவிதையை தந்து எங்களோடு மகிழ்ந்து விட்டு தனக்கு ஒரு பாடல் அந்த கவிதைக்கு எந்த பாடல் நல்ல பாடல் என்று கேட்டபோது கூறியிருந்தார், நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற பாடல் நிலவை பற்றி கூறுகின்றார். என்றால் அந்த கவிதை நிலவிடம் போய் சொல்லு என்று கேட்ட வகையில் இவரும் நிலவிடம் போய் சொல்ல சொல்லி ஒரு பாடலை கேட்கின்றார். சரி, எங்கே அடுத்த உறவு வந்து என்ன கூறுகின்றார், பறவையை பற்றி கூறுகிறாரா நிலவை பற்றி கூறுகிறாரா என்ன பாடல் கேட்கப் போகின்றார் என்னும் வேளை அலி அவர்கள் இணைந்திருந்தார், சென்று விட்டார். அவர் நினைத்தார் போலும் சென்றால் கவிதை தான் சொல்லவேணும், கவிதைக்கு இது ஒரு பெரிய விடயமில்லை, ஒரு கவிதை உங்களை ஞாபகம் இருந்தால் கூறுங்கள், இல்லையென்றால் ஒரு பாடலை கேளுங்கள், ஒளிபரப்பு செய்கின்றோம். நிகழ்ச்சியை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் மதியம் 12:04 என்று எங்களுக்கு காட்டுகின்றது, எப்படி ஓடுகின்றது நேரம். உங்களுக்கு 9:34 என்று காட்டும் இந்த வேளையிலே 5:04 என்று இங்கிலாந்து நாட்டிலே காட்டுகின்றது. அந்த இலக்கத்தை நாங்கள் கூறவனும் அவர் பாடலை கேட்டுக்கொண்டிருக்க இப்பொழுது அவர் தான் வருகின்றார் காற்றலைக்கு போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். ஆயுசு 100, உங்களை பற்றி தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்த நேரம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்து ஆயுசு 100 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
1: 100 வரைக்கும் இருந்தா காணும் ஐயா.
0: அப்ப நான் கட்டி காணும் ஐயா, நான் அதையும் தாண்டி விட்டேனே ஐயா. அப்படின்னா நீங்க இன்னும் வாழலாம் ஐயா, என்ன போல இரட்டிப்பாக நீங்கள் வாழலாம் ஐயா. வேட்டிக்காரன் வாழ்த்துக்கள், நல்ல எண்ணம், நல்ல எண்ணம். 100 அல்ல ஐயா, உண்மையிலே மனிதனுடைய வாழ்க்கை நிலை 120. கனடாவில் வாழ்கின்றார்கள், அப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள். நம் மூதாதையர் கூட வாழ்ந்திருக்கானால் அவர்களால் செய்யக்கூடிய சாதனைகள் ஒன்றும் இல்லைத்தான், ஆனால் வழிகாட்டியாக கடைசி வரை இருந்திருக்கின்றார்கள். 120 தான் மனித வாழ்க்கையின் இல்லை. உணவு தான் அதற்கு அடிப்படை காரணம், சிந்தனை இரண்டாவது காரணம். நான் வாழுவேன், வாழ வேண்டும், ஒரு தடவை தானே எங்களோட வாழ்க்கை. 200 வருஷம் வந்தாலும் நல்ல போலதான் இருக்கின்றது. நல்லது, வாழ்த்துக்கள். நலமா இருக்கின்றீங்களா?
1: வேலையில பணியில இருக்கிறேன் ஐயா. உங்களோட இதை கேட்டுட்டு டக்கண்டு 2 கவிதை எழுதிட்டு
0: கட்டிக்கா அங்கே கொண்டு வரணும். அதைத்தான் அதைத்தான் கேட்கணும். வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள், கவிதையை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: ஒன்று நான் ஆல்ரெடி பழைய கவிதை உண்டு, அதை சும்மா ஒரு பாட்டை மாத்தி பாடுங்கள். காலங்கள் இல்லவள் கஷ்டகாலம், கலைகளிலே அவள் வீதி அலங்காரம், மாதங்களில் அவள் பங்குனி, மலர்களிலே அவள் கடுதாசிப்பு. காலங்கள் இல்லவள் கஷ்டகாலம், பறவைகளில் அவள் காகம், பாடல்களில் அவள் ஒப்பாரி, கனிகளிலே அவள் அண்ணா முன்னா, காற்றினிலே அவள் புயல் காற்று. காலங்களில் அவள் கஷ்டகாலம். வணக்கம் ஐயா.
0: சிறப்பான நகைச்சுவை கவிதையை கொண்டு வந்திருக்கிறது, ஒப்பீடு செய்து கொண்டு வந்து. இதுக்கெல்லாம் கற்பனை திறன் வேண்டும் தான் ஐயா, மனதிலே பதிந்ததை அப்படியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். காலங்களில் அவள் கஷ்டகாலம், ஐயோ காலங்களில் அவள் வசந்தம் என்றுதானே.
1: எல்லாருக்கும் வசந்தமாவா
0: இருக்கு? நிச்சயமாக, நிச்சயமா. அனுபவம் அனுபவம் பேசுகிறதா அல்லது அனுபவத்துல ரெண்டு அனுபவம் இருக்கின்றது, ஒன்று பெற்ற அனுபவம், இன்னொன்று கண்ட அனுபவம். நல்லது. ஒரு பதமும் கூறினீர்கள், பகிடி என்ற பதத்தையும் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். தமிழ் சொல்லே பகிடி என்பது ஒரு நல்லது, ஒரு பதம் பகுடி. பகுடிய காலங்கத்து மீண்டும் ஒரு தடவை கூற முடியுமா? காலங்களில் அவள் கஷ்டகாலம்,
1: அலங்கள் இல்ல அவள் கஷ்டகாலம், கலைகளிலே அவள் வீதி அலங்காரம், மாதங்களில் அவள் பங்குனி, மலர்களிலே அவள் கடுதாசிப்பு, காலங்களில் அவள் கஷ்டகாலம், பறவைகளில் அவள் காகம், பாடல்களில் அவள் ஒப்பாரி, கனிகளிலே அவள் அண்ணா முன்னா, காற்றினிலே அவள் புயல் காற்று.
0: சிறப்பான பாடலையா இந்த வரிகள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து? கஷ்டகாலம், பீதி அலங்காரி, பங்குனி, கடதாசிப்பு, காகம், ஒப்பாரி, அன்ன முன்னாப்பழம், புயல் காற்று, எல்லாம் மாறிக்கொண்டு வந்து கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இதுக்கு பொருத்தமாக வேறு ஏதும் பாடல் இருக்கு தோன்றுவதா உங்களுக்கு?
1: அவளே என் காதலி, கொடி நீரிடை மேலிடை மேலே, பெண் குளிப்பது தாமரை போல், அவள் நீராய் பிறந்திருந்தாலும் இந்நேரம் என்னென்னவோ.
0: சிறப்பு, அவளே என் காதல். சரி, அடுத்த கவிதை என்ன கவிதை?
1: நாடு நாடாக இருக்கின்றோம், நமக்கென்றொரு நாடு இல்லை, நம்மில் பலர் ஏக்கத்துடன் இருக்கிறோம், எப்போது வரும் ஒரு நாடு, கனவு கலையும் ஒரு நாள், பூக்கள் மலரும் இதயத்தில்,
0: பூக்கள் மலரும் இதயத்தில். மீண்டும் ஒரு தடவை படியுங்கள். நாடு நாடாக இருக்கின்றோம் நாங்கள்,
1: நாடு நாடாக இருக்கின்றோம், நமக்கு என்று ஒரு நாடு இல்லை, நம்மில் பலர் ஏக்கத்துடன் இருக்கின்றோம், எப்போது வரும் ஒரு நாடு, கனவு கலையும் ஒரு நாள், பூக்கள் மலரும் இதயத்தில்.
0: இனிமை, இனிமை, இனிமையான ஒரு உள்ளத்தின் தாக்கத்தை அடங்கி இருக்கின்ற ஆவலை, ஆர்வத்தை, ஏக்கத்தை கூறுகிற ஒரு கவிதை குறுகிய வரியிலே தந்து விட்டீர்கள். சிறப்பான கவிதை நீங்கள் கவிஞர் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நகைச்சுவையும் தருகின்றீர்கள், நல்ல தத்துவத்தையும் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இது கெட்டிக்காரன் கவிதை ஊற்றெடுக்கின்றது காற்றலையில் வரும் வேளையிலே கூட. காற்றலைக்கு வந்து கவிதை தருவதென்றால் சாதாரணமானது இல்லைத்தான். என்றாலும் நீங்களாக புனைந்து கொண்டு இந்த கவிதை மிகவும் சிறப்பான கவிதை. இப்பொழுது என்னுடைய கிருஷ்ணன் ஐயா அவர்களும் படித்ததில் சுவைத்த ஒரு கவிதையை கொண்டு வந்திருந்தார். ஆனால் இது உங்கள் கைவண்ணத்தில் வளர்ந்த கவிதை, மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இதுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு பாட்டோட நினைவு இருக்கையோ வருதுல, இனி கொடுங்கள் நாடே.
0: ஆமா ஆமா,
1: நல்ல ஒரு பாட்டு.
0: அந்த பாடல் நான் ரெண்டு மூன்று தடவைகள் எங்கள் முன்னிலை தமிழ் வானிலை ஒலிபரப்பி இருக்கின்றேன். வழி கொடு எங்கள் நாடே என்ற பாடு வழி கொடுத்த பாடலாக இருக்கின்றது. இதயத்துக்கு வழி கொடு எங்கள் நாடே என்று வலி சுமந்த இதயங்கள் பாடிய பாடல். அதை அனுபவிக்காது விட்டாலும் அதை கேட்கும் பொழுது எங்கள் மனம் வலிக்கின்றது ஐயா. அந்த பாடலை கேட்கும் பொழுது
1: அங்க போய் நாங்கள் ஒரு தாவரத்தை வச்சு ஒரு ஆட்டமாக வளர்த்து ஒரு கோழியை வளர்த்து நிம்மதியா இருக்க வழியில்.
0: அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் சுப்பசிங்கர்லையும் வந்து எங்கள் கனடாவை முன்றி டொரண்டோவை சேர்ந்த பிள்ளையை பாடி வச்சு பெற்றிருந்தார். அதற்கு அந்த நாட்டுக்கு அன்பளித்தார், எங்கள் நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு. இந்த பாடலை பலர் பாடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இந்த விடை கொடு எங்கள் நாடு என்று பலி சுமந்த ஒரு பாடல் ஐயா. அந்த பாடலை கேட்கும் பொழுது தமிழ் உள்ளங்கள், எங்கள் நெஞ்சங்கள் வலிக்கின்ற, எப்படி அதை சீரணிக்கின்றன்னு தெரியாமல் இருக்கும் அந்த பாடல். நான் முடிந்தால் அந்த பாடலை, இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன் என்று உங்களுக்கு உங்களுக்கு நேர் நேரம் என்ற பகுதியிலே கொண்டு வந்து உங்களுக்கு அவளே என் காதலி என்ற பாடலை
1: தருகின்றேன்.
0: நன்றி. அடுத்து உங்களுடைய மற்ற பாடல்களை எழுதிவிடுங்கள். மூன்று பாடல்களும் ஒன்று ஒலிபரப்பு ஆகிவிட்டது உங்களுடைய பாடல்கள். மூன்று நாள் வசதியை பொறுத்து செய்யுங்கள். நல்லது. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நீங்கள் வந்து இணைந்து இந்த பாடலை தந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் கவிஞர் ஐயா, முடிந்தால் மீண்டும் கவிதை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் இப்பொழுதுதான் நாங்களே நாட்டில் இந்த நேரம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் நினைக்கும் பொழுது வந்துவிட்டார். நினைத்தாலே இனிக்கின்றது. அவர் வந்து நல்லதொரு கவிதையை தந்து, நகைச்சுவை கவிதையை தந்தார். அந்த நகைச்சுவை, காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை மாற்றி காலங்களில் அவள் கஷ்டகாலம் என்றெல்லாம் அழகாக கொண்டு வந்த இடத்துல அவர் பிரித்தி வைத்த சொற்களோ கஷ்டகாலம், நீதி அலங்காரம் மாதங்களில் அவள் மார்கழி என்பதை பங்குனி மிகவும் மாதம் பறவைகள் மணிப்புறா என்று படித்த எங்களுக்கு காகம் என்று ஒன்று வந்து விட்டார். பூபாலம் அங்க வந்து ஒப்பாதியை கொண்டு வந்திருக்கின்றார். பழங்கலக்கில் கனிகளிலே அவள் மாங்கனி என்றதை இந்த பாடல்களில் அவர் தாலாட்டு என்ற பாடல வரையில அவர் உப்பாதி என்று கூறுகின்றார். அதற்கு நேர்மாறாக மாங்கனிக்கு பதிலாக அன்னமின்னாப்பழம் என்று கூறுகின்றார். தென்றல் என்பதை கொண்டு வந்து புயல் காற்று என்று மாற்றியிருந்தார். எவ்வளவு கட்டிக்காரனாக இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சிறப்பு. இப்படி என கவிதைகளை தான் இப்பொழுது என் மகள் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டு இவ்வளவு பெரிய கோலாகலமாக இருக்கும். நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம். இனிமையான அந்த பாடலை கவிதையை தந்துவிட்டு இதயத்தை தொடும் கவிதை இன்னும் ஒன்று பாடலை கேட்டிருக்கின்றேன் என்று அதற்கு ஒரு பாடலை தந்துற நாடு நாடாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கென்ற ஒரு நாடு இல்லை. அந்த உண்மை வலியை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து எப்பொழுது அது கிடைக்குமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு அது ஒரு பூபாலமாக இருக்கும், மலர்ந்திருக்கும், மகிழ்ந்திருக்கும் என்று உள்ள ஆதங்கத்தை நான்கு வரிகளுக்கே புகுத்தி கூறியிருக்கின்றார். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. கனடா கலையகத்திலிருந்து நேரொலியில் இருக்கின்றோம். கவிதைகள் பாடவா, கவிதைகள் உங்களுக்கு விரும்பிய கவிதைகளை நீங்கள் வந்து கூறலாம், கவிதைகளுக்கு இரு பாடல்களையும் தந்து செல்லலாம். இப்பொழுது எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருந்தார், ஒரு கவிதையை தந்துட்டு ஒரு பாடல் தந்திருந்தார். அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், அதிலே அந்த கவிதையோடு சம்பந்தமாக வருகின்றதா, நிச்சயமாக வரும் என்றுதான் எண்ணுகின்றேன். அவர் தந்த பாடல் நிலவே என்னிடம் நெருங்காது என்ற பாடல். அந்த பாடலை கேட்போமா? கிருஷ்ணன் உங்கள் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: சிறப்பான அந்த பாடல் காதலின் தன்மையைத்தான் எடுத்து கூறுகின்றது. அங்கே கிருஷ்ணன் அவர்களும் காதலின் தன்மையை உணர்ந்து அதை அடைய முடியவில்லையே என்ற ஒரு கருத்து அங்கே இருந்தது. அதை நிலவுக்கு சொல்லுவது போன்ற தூது அதைத்தான் இந்த பாடலிலும் நிலவுக்கு வந்து கூறியிருக்கேன். அற்புதமான ஒரு காட்சியும் இந்த நிகழ்ச்சி. இந்த பாடலே கற்பகம் திரைப்படம், அதிலே வந்து நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற காட்சிக்கு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவரை தவிர காதல் தோல்வியை வெளியே எடுத்துக்கூடக்கூடிய காதலின் சோகத்தை வெளியே எடுத்துக்கூடும் முகபாவனையே காட்டுவதற்கு இன்னும் ஒரு நடிகர் இல்லை என்றுதான் கூற வேணும். அவ்வளவு தூரம் இயற்கையாக அழகு முகம் திரை அழகன் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த முகத்தில் சோக ததும்புவதற்கு முகபாவனை கொடுப்பார். முகத்தை மட்டும் காட்டி தருவார்கள் திரைப்படத்திலே. கேட்க ஆவலாக இருக்கும் பார்ப்பதற்கு. அற்புதமாக நடிச்சிருந்த சிறப்பான ஒரு பாடலை தந்திருந்தீர்கள் கிருஷ்ணன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே அடுத்த கவிதையை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய பெயரை சொல்லும் பொழுது ஓடி வந்தார். கனத்த இதயத்துடன் கலங்கிய உள்ளத்துடன் கவிதையில் தந்துவிட்டார் கணபதி நாமத்தை கூறும் விக்ன ஈஸ்வரன் அவர்கள் விடுதலை உணர்வோடும் விருப்பமான எண்ணத்தோடும். அந்த பாடலை அந்த கவிதையை தந்துவிட்டு நகைச்சுவையையும் தந்த வேளையிலே அந்த நகைச்சுவையை மாற்றுவதற்கு இந்த வலி சுமந்த பாடலையும் இந்த வலியை மறைப்பதற்கு அந்த நகைச்சுவையும் தந்து எங்களை உணர்ச்சிகளை மாற்றிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அவர் ஒரு பாடலை தந்திருந்தார் தானே, விடை கொடு எங்கள் நாடே என்ற பாடல். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் வருகின்றது. அது எங்கள் தாயக பாடல்களையும் அது இருந்திருக்கின்றது. அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? விக்னேஸ்வரன் உங்கள் பாடல் வருகின்றது, கேட்போம். வலி சுமந்த ஒரு பாடல்.
1: விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? புகட்டில் புன்னகை புதைத்தோ, உயிரை புதைத்தோ, பெருகூடுகள் மட்டும் ஊமலம் போகின்றோ. விடை கொடு வாசல் தெளிக்கும் வீடே, மறக்காடே மறு

0: உங்களை தேடி சென்னையிலேருந்து வந்திருக்கோம். வெளி மதிப்பு இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கோம்.
1: உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கோம். அமுதா, அம்மா
2: இந்த மகளுக்கு இந்த வயசு தான் இருக்கும்.
1: இதுவும் உங்க மகதான்.
2: இல்ல, இது என் மகள் இல்ல,
3: இது உங்க குழந்தைதான். நாங்க தத்தெடுத்து வளர்த்தோம்.
2: அம்மா, சூழிக்கு சொல்லுங்க அம்மா, இது எந்த குழந்தை இல்லை. இந்த
1: நீங்க மாங்குளம் ஷியாமா இல்லையா?
2: நான் ஷியாமா தான், இது மாங்குளம் தான். ஆனா நான் இந்த பிள்ளை என்ன தான் இல்லை. என் பிள்ளை ஒரு கோழிய புதிச்சிருக்கு, போற சுமார் தடியில.
1: நீங்க இந்தியா வந்தது இல்லையா? ராமேஸ்வரத்துல புள்ள பெத்துக்கலையா?
2: மாங்குளத்தை விட்டு, இந்த பாவப்பட்ட கிராமத்தை விட்டு எங்கேயுமே வெளியே போனதுமே விட்டு நாங்கள் போறோம்.
4: சென்றாலும் சுதந்திரம் வருமா, கண் திறந்த தேசம்
2: பேர் என்ன சென்னை
4: தேசம்
2: அமுதா.

0: உயிர் வாழ நினைக்கும் உயிர்களின் ஆசைகள் பல. அதுல இந்த ஆசை பள்ளி சுமந்த ஆசை இனிமையான பாடல் என்று கூற முடியுமா, அல்லது உருக்கமான பாடல் என்று கூற முடியுமா தெரியவில்லை. இப்பொழுது காற்றலை எங்களோட பேசுவதற்கு வந்திருக்கிறார் கே எஸ் ராஜா அவர்கள். கவிஞர் கே எஸ் ராஜா அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
0: பணி முடிந்து வந்து விட்டீர்களா?
1: பணி முடிந்து தற்பொழுதுதான் வந்தேன். உடனே கவின்னு கேட்ட உடனே கவிதைக்கு புகுந்து விட வேண்டும். கவிஞருடைய கற்பனைகள் எப்பொழுதுமே கவிதையிலேயே நாட்டமாக இருக்கும். உணவு கூட தேவையில்லை. ஆமா, ஒரு கவிதையின் மேல் நாட்டம்.
0: கவிஞனின் கவிதை கற்பனையாக வருகின்றது, கவிதையாக கொண்டு வந்து காற்றலையில் உள்ளிட்டு கவிதை படிக்க வந்த கவிஞர் கே எஸ் ராஜா அவர்களே, கொட்டுங்கள் உங்கள் கவிதையை கேட்டு மகிழ்வோம்.
1: அதாவது நான் சொந்தமா எழுதின கவிதையா, கற்பனை கூட நிஜமாகலாம் தலைப்பு. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி. தேவையில்லை என்று விட்டெறியும் இரும்பு துண்டை கூட ஒன்று சேர்த்து உருக்கி கடல் நடுவே கப்பலாய் ஓடவிட்டு அழகு பார்த்து ரசிக்கலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் செயற்கை சிறகுகள் பதித்து மனிதன் வருகின்ற நாட்களில் பறக்கின்ற நிலை வர காணலாம். இதுதான் என்னுடைய சிறு கவிதை.
0: மீண்டும் படியுங்கள், மீண்டும் படியுங்கள்.
1: படிக்கிறையா?
0: சுற்றி வரும் மனிதன்
1: தலைப்பு. ஆமா, தலைப்பு கற்பனை கூட நிஜமாகலாம்.
0: ஆமா,
1: சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி. தேவையில்லை என்று விட்டெறியும் இரும்பு துண்டை கூட ஒன்று சேர்த்து உருக்கி கடல் நடுவே கற்பலாய் ஓடவிட்டு அழகு பார்த்து ரசிக்கலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் செயற்கை சிறகுகள் பதித்து மனிதன் பறக்கின்ற நிலை வர காணலாம் வருகின்ற ஆண்டுகளில் விஞ்ஞான உலகத்தில்.
0: சிறப்பு, சிறப்பான கவிதை. சுற்றி வந்த பூமி சுற்றி வர செய்கின்றது சூரியனுக்கு, சூரியனின் ஒளியிலே மனிதர்களை எல்லாம். சூரியனின் ஒளி கண்டு சுற்றி வரும் பூமியில் சுற்றி வரும் மனிதர்கள் சுற்றி சுற்றி எதனையோ தேடி தேடி சுற்றி சுற்றி வேடிக்கை காட்டவில்லை, வெற்றியை காட்டிக் கொண்டிருக்கின்றார். வெற்றி எப்பொழுதும் எங்களுக்கே என்று வீராப்பாய் பேசிடுவோம். வாழ்த்துக்கள், நல்ல கவிதை ஒன்று தந்திருக்கின்றீர்கள். இதற்கான பாடல்
1: என்ன? இதுல சிறப்பு என்ன வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவிதையை நான் எழுதி முடிச்ச பிறகு ஒரு புத்தகத்துல படிச்சேன். இந்த கொஞ்சம் லேட் ஆயிட்டு, இந்த கவிதையை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எழுதி இருக்கிறேன்னா, அதுக்கு பிறகு அந்த புத்தகத்துல படிக்கிறப்ப வெளிநாடுகள்ல செயற்கை சிறகு பதித்து மனிதன் பறக்கின்ற நிலையில உண்மையிலே ரிமோட் கண்ட்ரோல்ல உள்ளத அப்படியே போட்டு காமிச்சிருந்தாங்க அந்த புத்தகத்துல படிச்ச, அந்த ஆங்கில புத்தகம் அது. அது மாதிரி நான் யதார்த்தமா எழுதின கவிதையை கூட நிழல் கூட உண்மையாக மாறிவிட்டதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த கவிதையில.
0: எவ்வளவு காலம் நீங்கள் இந்த கவிதையை எழுதி?
1: என்னங்க ஐயா,
0: எவ்வளவு காலங்கள் இந்த கவிதையை நீங்கள் எழுதி?
1: இது ஆரம்பத்துல எழுதினது 3-4 ஆண்டுகள் இருக்கும் ஐயா. அதுக்கு பிறகு நான் சில வரிகளை மாத்தி அமைச்சேன்.
0: இல்ல, முதல் முதலில் எழுதும் பொழுது இப்ப 4 வருடம் இருக்குமா?
1: இருக்கும்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் மாற்றி அமைச்சிருக்கீங்க. இது விஞ்ஞான உலகம் பிறந்து இந்த காலங்கள் கடந்து விட்டன. நல்லது ஒரு கற்பனை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு, சிறப்பான கவிதை, நல்ல வரிகளை பொருத்தி இருக்கிறீர்கள். இதற்கான பொருத்தமான பாடல் எதுவாக இருக்கிறது? என்ன பாடலா இருக்கும் இதுக்கு பொருத்தமான ஒரு பாடல்?
1: இதை பாடலாக எப்பொழுதும் நீங்கள் என்னை கூட சொல்லுவீர்கள், இந்த பாடலை அடிக்கடி கேட்டிருக்கிறீர்கள் ராஜா என்று சொல்லுவீர்கள். அந்த பாடலாக தான் இது இருக்கும். உலகம் சுற்றுவாளிவன், உலகம் சுற்றுவாளிவன் என்ற பாடல் இதுல பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணினேன். அதனால் உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் காதலே ஓடிவா, டி எம் சவுந்தரராஜன்.
0: உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம் என்று வருகின்றதா? அழகு கலைகளின் சுரங்கம்.
1: உலகத்தை மனிதன் சுற்றினாலும் காதல் எப்பொழுதும் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது. அதுக்கு தடை இல்லை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான கவிதை. உங்கள் நேரத்தை பொன்னாக்கி இங்க வந்து எங்களோடு கலந்து அந்த கவிதையை தந்து பாடலை தந்திருக்கீங்க. இங்கே அதற்கு முன்பு வந்த கவிதைகளையும் கேட்டிருந்தீர்கள், ஆனால் அந்த கவிதைகளில் உங்களுக்கு ஏதாவது பாடல் தோன்றுகிறதா? உங்களுடைய கவிதையை
1: ஆமா அடுத்த வாட்டி என்ன நான் புது மாற்றங்கள் எது செய்யணும்னாக்கா நேயர்கள் தொடர்ந்து வர்ற கவிதையில இருந்து வேற ஏதாவது
0: உங்கள் கற்பனைகளே படுகின்ற கவிதைகளை எழுதி கொண்டு காற்றலையில் தாருங்கள். கேட்டு மகள் திருவோம், எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். அதற்கான பாடலையும் தருகின்றீர்கள். சரி, இந்த கவிதைக்கு வேறு யாரும் வந்து எதுவும் பாடல் கேட்கின்றார்களோ என்று கேட்டு பார்ப்போம். நன்றி, உங்களோட நேரத்தை பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எங்களோட இணைந்தமைக்கு நன்றி ராஜா அவர்களே. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா.
0: கற்பனை வளம் பெருகட்டும், கற்பனை ஊற்று பெருகட்டு ஓடட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
1: நிச்சயமாய்யா,
0: வாழ்த்துக்கள். இது மொண்டிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலிருந்து எங்கள் அருள் அழைத்திருந்தார். அருள் நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது. இது மொண்டிய தமிழ் வானொலி என்று கூறியிருந்தே 12:32 காட்டுகின்றது. உங்களுக்கு 10 மணியை தாண்டி ஒரு நிமிடத்தை எட்டி பிடித்து விட்டது என்று இரவு நேரத்தில் கூறுகின்றது. இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது சரியாக 5:32 காட்டுகின்றது. அற்புதமான கவிதைகள் வருகின்றது. அந்த கவிதைகள் வந்த இடத்துல ஒரு கவிதை வலி சுமந்த கவிதையாக இருந்தது. காலங்கள் மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வாழும் காலத்தில் எத்தனை உணர்வுகளை பெற்றிருக்கின்றோம், எத்தனை உணர்வுகளை நாங்கள் பெற்றாலும் அத்தனை உணர்வுகளும் நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையைத்தான் கொடுக்கின்றது. அத்தனை ஆசைகளிலும் உயிர் வாழ வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆசையிலே வந்ததுதான் விடை கொடுத்த என் நாடே என்ற பாடல் எங்கள் மனதை சுத்தியலால் அடித்தது போல் இருக்கின்றது. என்னவென்றால், உயிர் ஆசை எந்த நேரத்தில் எப்பொழுது வருகின்றது என்று பார்ப்போம். ஒரு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒருவனுக்கு எப்பொழுது வருகின்றது? சந்தோஷமான குடும்பத்தை அனுபவித்து செல்வந்தராக வாழும் காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. பிள்ளைகள் குழந்தைகளுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பார்த்து அவர்களெல்லாம் உயர்ந்த இடத்தை நோக்கி நல்ல நல்ல அந்தஸ்துகளை எல்லாம் வரும்பொழுது ஆகா இதற்றை எல்லாம் பார்த்து மகிழ்கின்றோமே, மீண்டும் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று தனக்கு கிடைத்த மனைவியுடன் வாழும் வாழவே மனைவியை விட்டு பிரிய முடியாமல் மனைவி இருக்கும் வரை நான் வாழ வேண்டும், நான் நீண்டு வாழ வேண்டும், நாங்கள் நீண்டு வாழ வேண்டும் என்ற ஆசை தோன்றுகின்றது. ஆனால் இந்த பாடலின்படி, விக்னேசன் அவருடைய கவிதையின்படி அவர் எழுதியிருந்தார் அல்லவா, நாடு நாடாக இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை. எவ்வளவு ஒரு வலி, எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை அதுக்குள்ள அந்த 2 வரிகளை புகுத்தி விட்டார். சொந்த அனுபவம், சொந்த உள்ள குமுறல் 4 வரிக்குள்ளே வந்துவிட்டது. எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த சுதந்திரம், அந்த ஆசை எப்பொழுது நிறைவேறது, எங்களுக்கு என்று ஒரு நாடு கிடைக்கும். அவர் உயிரையும் கேட்கவில்லை, நாட்டைத்தான் அங்கு பெருமையா காட்டியிருக்கின்றார். நாடு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் எங்களுக்கு பூ பாலம் என்று கூறுகின்றார். அன்றைக்குத்தான் அது பூங்கா வனம் போன்று இருக்கும் என்று கூறுகின்றார். அது வறண்ட பூமியாக இருந்தாலும் நான் பிறந்த பூமி அல்லவா, அந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை உயிர் துடிப்பு அந்த துடிப்புள்ள கவிதையிலே கேட்டது. அற்புதம், அற்புதம், அற்புதம். சிறப்பான கவிதைகளை தந்து கொண்டு செல்லும் வேளையில் ராஜாவும் வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கவிதையை எழுதியிருந்தேன், அதை இப்பொழுது சீர்திருத்தி இருக்கின்றேன். நான் இன்னொரு ஆங்கில புத்தகத்திலையும் படித்திருக்கின்றேன். அதை வந்துவிட்டது, இந்த மனிதன் இறக்க கட்டி பிறந்த காலம் எப்போ வந்துவிட்டால், அவர் கற்பனையிலே உதித்திருக்கின்ற கற்பனை வரிகள் சிறப்பான கவிதையை கொண்டு வந்து தந்து இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றி ஒரு பாடலை, உலகம் சுற்றும் பாலும் என்று விரும்பி கேட்கும் பாடல் தான், அது இவ்வளவு உண்மை இருக்கின்றது, தன்னுடைய கவிதைக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்று கூறி சென்றிருக்கின்றார். அன்பு உறவுகளை நீங்களும் வந்து இணையுங்கள். உங்களுக்கு தெரிந்த கவிதையை கூறுவதோடு மட்டுமல்ல, இந்த கவிதைகள் இப்பொழுது அந்த கவிதைகளுக்கும் உங்கள் மனதில் படுகிற பாடலையும் கேளுங்கள், நாங்கள் ஒளிபரப்பலாம். இது மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. அருள், நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை அழைக்கலாம் தானே என்று விண்ணப்பிக்கின்றேன். அடுத்து ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை எங்களுடைய ராஜா கேட்டிருந்தார் அல்லவா, உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம் என்று கேட்டிருந்தார். அந்த பாடலை தளத்திலும் வந்து எழுதி கேட்பார். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். பொருத்தமான பாடல் இருந்தால் தாருங்கள், ஒளிபரப்புவோம்.

0: அதில் தேவையை முடிப்பது இருநெஞ்சம்.
1: என் தம்பி ராஜுவோட குரல் மாதிரி இருக்கு.
2: உங்க தம்பி குரலா?
1: ஆமா.

0: வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
1: இனி இரவு நேர வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சில வயசு சந்தன்ராஜ்.
0: இனிய இரவு நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். முன்னேறு தமிழ் வானொலியின் கவிதைகள் செலவ நிகழ்வே வந்து இணைந்திருக்கின்றன. மீரா அவர்கள் நிகழ்த்தும் போது பலர் வந்து பல வாராக கூறிக்கொண்டு செல்வார்கள், இதில் நானும் நீங்களும் தான் என்றோம். நீண்ட நாட்களா, இரண்டு நாட்களா காணவில்லை, நீங்கள் பணி அதிகமோ?
1: வெளியூர் பயணம் ஆகிப்போச்சு.
0: வெளியூர் பயணம் சென்று வந்து சுகமாக
1: வந்தீர்கள்.
0: இன்று கவிதைகள் பாடவா நிகழ்வு, உங்களுக்கு என்ன கவிதை தோன்றி கொண்டு வந்திருக்கீர்கள் கேட்போம்.
1: சட்டு சுட்டு விட்டு வந்திருக்கிறோம் கவிதையை.
0: சுட்ட கவிதை சுவை கூட வையா, அது ஏற்கனவே சுட்ட கவிதைனா சுவை கூடுதலா இருக்கும். கொண்டு வாருங்கள்.
1: பூஜித்து போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை.
0: பூஜித்து போற்றுவோம்.
1: அதிசயமாய் அதிசயமாய் விடிந்து விட்ட நாள் இதுவோ இல்லை, அகிலம் வியக்க அற்புதமாய் பிறந்து விட்ட நாள் இது, அஷ்டமியில் அடித்தளமிட்ட நாள் இதுவோ இல்லை, இஷ்டமாய் இணைந்து இன்ப மனம் பரப்ப வந்த நாள் இது, ஆச்சரியத்தை அர்ப்பணித்த நாள் இதுவோ இல்லை, அற்புதம் நிகழ்த்தி ஆனந்தத்தை அளிக்க வந்த நாள் இது, விவேப்பை விருந்தாக்கிய நாள் இதுவோ இல்லை, விதியை மாற்றி மதியாய் மதியால் வெல்ல வந்த நாள் இது, வேடிக்கையில் வித்தை காட்டும் நாள் இதுவோ இல்லை, விஷமம் விழுங்கி வெற்றி அளிக்க வந்த நாள் இது, புதுமையில் புரட்சி செய்த நாள் இதுவோ இல்லை, புதையுருள் விளக்கி பொலிவேற்ற வந்த நாள் இது, சரித்திரத்தில் சாதனை செய்த நாள் இதுவோ இல்லை, தரித்திரத்தை துரத்தி தரணி செலுக்க வந்த நாள் இது, உன்னதமாய் உதித்து வரும் ஒவ்வொரு விடியலிலும் இனி புன்னகையில் பூத்து சிந்தி பொன்னான நாட்களாய் புலங்க பூஜித்து போற்றுவோம் பூமி தாயே என்றென்றும்.
0: பூஜித்து போற்றுவோம் என்ற தலைப்பிலே ஆரம்பித்து பூஜித்து போற்றுவோம் என்ற பதத்திலே முடித்த அற்புதமான கவிதை. சுட்டு வந்த கவிதை என்றாலும் சுவையான கவிதையாக இருக்கின்றது. சுவைத்து பார்த்தோம், மீண்டும் ஒரு தடவை படித்தால் மீண்டும் ஒரு தடவை சுவைக்கலாம் என்று எண்ணுகின்றோம்.
1: படித்துவிடும் ஐயா. பூஜித்து போற்றுவோம் தலைப்புல, அதிசயமாய் விடிந்து விட்ட நாள் இதுவோ இல்லை, அகிலம் வியக்க அற்புதமாய் பிறந்து விட்ட நாள் இது, அஷ்டமியில் அடித்தளமிட்ட நாள் இதுவோ இல்லை, இஷ்டமாய் இணைத்து இன்ப மனம் பரப்ப வந்த நாள் இது, ஆச்சரியத்தை அர்ப்பணித்த நாள் இதுவோ இல்லை, அற்புத நிகழ்த்தி ஆனந்தத்தை அளிக்க வந்த நாள் இது, வியப்பை விருந்தாக்கிய நாள் இதுவோ இல்லை, விதியை மாற்றி மதியாயில் வெல்ல வந்த நாள் இது, வேடிக்கையில் வித்தை காட்டும் நாள் இதுவோ இல்லை, விஷமம் விழுங்கி வெற்றி அளிக்க வந்த நாள் இது, புதுமையில் புரட்சி செய்த நாள் இதுவோ இல்லை, புதையுருள் விளக்கி பொறிவேற்ற வந்த நாள் இது, சரித்திரத்தில் சாதனை செய்த நாள் இதுவோ இல்லை, தரித்திரத்தை துரத்தி தரணி செழிக்க வந்த நாள் இது, உன்னதமாய் உதித்து வரும் ஒவ்வொரு விடியலிலும் இனி புன்னகையில் பூத்து சிந்தி பொன்னான நாட்களாய் புலங்க பூஜித்து போற்றுவோம் பூமி தாயே என்றென்றும்.
0: நிச்சயமா அற்புதமான ஆழமான கருத்து கொண்டு இரண்டு இரண்டு பேரும் வினாவும் விடையும் வினாவும் விடையுமா கொண்டு வந்த கவிதை அற்புதமாக இருந்தது. உண்மையிலே பூஜித்து போற்றத்தான் வேண்டும் என்றால் வினாவை கேட்டு விடையை கொடுக்கின்றது. தீயது என்று எண்ணாமல் நல்லதாகத்தான் எண்ண வேண்டும், தீமையாக நாங்கள் நினைக்காமல் நல்லதாக நினைத்து முடித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இது பாதகம் என்று எண்ணுகிறோம் இல்லை, அது சாதகமாகத்தான் வருகின்ற நாள் என்று எண்ணக்கூடிய வகையில் வந்த அற்புதமான கவிதை. நீங்கள் படித்ததை எழுதியதை விட படித்ததை விட சுவைத்து அதை எங்களோடு பகிர்ந்தது மேன்மையாக இருக்கின்றது. அதுல வந்த உண்மைகளை நீங்கள் படித்து பார்த்த போது அதுக்கு ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேண்டும். அதை படித்து சுவைத்து அது நீங்கள் சுவைத்து விட்டு அதை கொண்டு வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா, அதுக்கு இன்னும் ஒரு திறமை வேண்டும். சிறப்பாக இருந்தது. நான் கேட்டு இரண்டாவது தடவை கேட்கும் போது மேலும் விளக்கமாக இருந்தது. நாங்கள் ஏன் இந்த பூமியை அற்புதமான கவிஞர் யாரென்று அறிந்து கொள்ள முடியுமோ முடியாது இல்லையா? அதிசயமாய் பிறந்த நாள் அஷ்டமியில் பிறந்த நல்ல பாடல், நல்ல கருத்து சிறப்பாக வந்திருக்கு. என்ன பாடல இந்த
1: புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து? இந்த பூமியே எங்கள் சாமி அம்மா.
0: ஓ, புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து எங்கள் பூமியில் எங்கள் என்ன பாடல்?
1: இந்த பூமியே இந்த பூமியே எங்கள் சாமியம்.
0: இந்த பூமியே எங்கள் சாமியம், அற்புதம் அற்புதம், நல்ல தொடர்பான பாடல். இந்த பூமியே எங்கள் சாமியம்மா, இனிமையான பாடல் கேட்டு மறந்துடுவோம். யாரும் வருகின்றார்கள், வருவார்கள், வந்து தருவார்கள் எண்ணிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: வந்த சிறப்பித்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையா, உங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் வருவோம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கவிதைகள் குவிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதிசயமாய் பிறந்த நாளிதுவோ என்று ஆரம்பித்து பூசித்து போற்றுவோம் என்ற வரையிலும் அற்புதமான கவிதை ஒன்றை படித்து சுவைத்து அதை கொண்டு வந்து எங்களோடு பகிர்ந்து சென்றவர் நல்ல பாடல், இனிமையான கவிதை. எங்கே அடுத்த உறவுகள் வர வேண்டும், உங்களுக்கு விருப்பமான பாடலை தர வேண்டும். இப்பொழுது ராஜா அவர்கள் தந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த ராஜா அவர்கள் தந்த பாடலுக்கு ஒரு கவிதை, ஒரு பாடல் தோன்றுகின்றது. ஒரு பாடலை கேட்டு நான் ஒளிபரப்பி பார்ப்போம். அந்த பாடலும் பொருத்தமாக இருக்கலாம் ராஜா. அந்த பாடலை என்னென்றால், கற்பனைகள் கூட நிஜமாகலாம் என்ற தலைப்பிலே கொண்டு வந்த கவிதை. அந்த கவிதைக்கு அநேகமான பாடல்கள் இருக்கின்றன. அநேகமானவர்கள் ஆண்டுக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கற்பனைகள் எல்லாம் நிஜமாகித்தான் வந்திருக்கின்றது. அதை உண்மைப்படுத்துவதற்காக நீங்கள் கொண்டு வந்த கவிதை நல்ல கவிதை. அதற்காக ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணுகிறேன். நானும் ஒரு பாடலை இப்பொழுது அன்பு உறவு வருகிறேன். வணக்கம், வணக்கம், என் குண்டு பேதி. வணக்கம், வணக்கம், வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நலமா இருக்கிறேன், நான் நலமா இருக்கிறேன் குண்டு பேச்சி. நீங்க நலமா இருக்கிறேன். இப்ப தொலைபேசி நலமாக இருக்கின்றதா? குழந்தை நன்றாக சொல்லிக்கொண்டு வந்தார், அதனுடைய ஏதோ ஏதோ வலிமை குறைந்து விட்டது. அது தொலைபேசியிலே தான் தவறு. இப்பொழுது சரியா இருக்கின்றதா?
2: சரியா இருக்கு.
0: அப்ப இப்ப இந்த கவிதை சொல்ல வந்திருக்கின்றீர்களா? என்ன கவிதையை கொண்டு வந்தீர்கள்?
2: கவிதையா?
0: சும்மா ரெண்டு வரையில ஒரு கவிதை கூறுவோம் தானே. இத்தனை கவிதைகள் கேட்டிருக்கீர்கள், இத்தனை பாடலை கேட்கின்றீர்கள். எங்க என்ன கவிதை படித்ததில்? நீங்க படித்த கவிதை என்ன? திருக்குறள் கூட ஒரு கவிதை தானே? திருக்குறள் கூட சொல்லலாம், கவிதை தானே அது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாகி துப்பாருக்கு துப்பாய, அதுவும் மழை
2: படுத்து.
0: அது கவிதை மாதிரி சொல்ல, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமல்லர் நோக்குண்டாம் அப்படிதான் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்க கட்டிக்காரர், நீங்கள் நீங்கள் புரிந்து கொண்டவர்களுக்கு கூறுங்க. ஒரு கவிதை கேட்போம். சரி, அப்ப இப்ப என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: எனக்கு தாத்தா ரிதம் படத்துல இருந்து தாத்தா, காற்றே பாசம் வந்தாய் மெதுவாக, காற்றே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றா.
0: காற்று வந்து வாசல்ல வந்து காதல் சொல்லி விட்டு போகுது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. திரும்ப மீண்டும் வந்து கவிதை கூற வேண்டும், சரியா? பாலிக்காடு வந்து கூற வேண்டும். வேற யார் இருக்கின்றார்கள்? இது
2: நேர்மையில
0: எடுத்த காட்சி அது. நன்றி, அழகாக இருந்ததம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்களையும் பார்க்க வைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. இந்த பாடல் தருகின்றேன் கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி, இணைந்து நன்றி. எங்கே அருள் இரண்டு தடவை அழைத்து விட்டார். அருள் வர வேண்டும். நீங்கள் காற்றழைக்கி மீண்டும் அழைக்கின்றீர்களா? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒரு பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தருக்கும் கற்பனைகள் வருவது உண்டு. அந்த கற்பனையில் வரும் எண்ணங்கள், அந்த எண்ண உணர்வுகளை வரியாக கூற வேண்டும். அதற்கெல்லாம் தமிழ் படிக்க வேண்டும், பண்டிதராக இருக்க வேண்டும் என்று அல்ல. கவி காளிதாசன் எல்லாம் அப்படி வந்தார், மாடு மேய்த்துக் கொண்டிருந்தவர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கம்பன் அவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இல்ல. அது இயற்கையாக ஒரு எண்ணம், அது உந்துதல் என்று சொல்றது. சரி, இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? எங்கள் ராஜா அவர்கள் கேட்ட கவிதைக்கு இது பொருத்தமா இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்டு பார்ப்போம்.

0: இனிமையான இந்த பாடலும் கற்பனை பலத்தை கூறுகின்றது. ஒவ்வொன்றையும் கண்டுபிட்டு அதே போன்று செய்ய வேண்டும் என்று மனிதன் கற்பனையில் கொண்டு வருகின்றான். கற்பனை நிஜமாவது என்பதை அவர் உறுதிப்படுத்தி ஒரு கவிதையை கொண்டு வந்தார். அதே போன்றுதான் பாரதியார் கூட கவிதையில் காட்டியிருக்க, காஞ்சியில் பேசும் முறைதான் எங்கோ அங்கு பேசுவது இங்கு கேட்போம், அங்கு இங்கும் பாலம் அமைப்போம் என்றெல்லாம் பல கற்பனைகள் அவையெல்லாம் நிஜம் ஆகி கொண்டு வருவதை கேட்கும் பொழுது எங்களுக்கு அவலாகத்தான் இருக்கு, ஆர்வமாகத்தான் இருக்கு. அதே போன்று இவரும் கற்பனையில் நாங்கள் நினைப்பதெல்லாம் நிஜமாக வருகின்றது என்ற எண்ணத்தை புகுத்தி ஒரு கவிதையை தந்த போலே அருள் வந்திருக்கின்றார் காற்றலையில் பேசுவதற்காக. வணக்கம், வணக்கம் அருள், ஈழத்திருநாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்.
1: அன்பான வணக்கம் ஐயா.
0: ஓம் ஐயா வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் ஓம் ஓம். உங்களுடைய குரல் ஒரு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது, என்ன காரணம்? உடல் நலக்குறைவா?
1: கொஞ்சம் வருத்தம் இருந்தனா இப்ப நலமா இருக்கிறேன் ஐயா.
0: உடல்நல குறைவா இருந்தீர்களா? எங்களுக்கு தெரியாத மாதிரி பாடல்களை எழுதி கொண்டிருந்தீர்கள், பாடல்களை

0: என்ன அந்த கால் அந்த தசை இழுத்து பிடித்துக் கொள்ளும், அது உப்பினுடைய தன்மை, உப்பு காணாது. இரவிலே நாங்கள் படுக்கும் பொழுது எங்கள் காலை இழுத்து வைத்துக் கொண்டு வலிக்கும், நிமித்த முடியாமல் கத்துவோம். உப்பின் தன்மை, உப்பும் நீரும் குறைந்தாலும் அப்படி செய்யும் மகனே. இது அனுபவத்திலே கண்டதான் உங்களுக்கு அப்படி கூறினார்களா? அப்ப உப்பு ஏற்றி உங்களுக்கு வைத்தியம் நடந்திருக்குது. கவனமா இருக்கவன, இங்க முன்பு ஒரு கதவை கூறினீர்கள், உப்பினுடைய தன்மையை பற்றி உங்களுக்கு உப்பு குறைவா இருக்கு, உப்பு வெளியேறுறது கூடுதலாக வெளியேறுகிறது. இப்ப கோடை காலம் தானே, வியர்வை அதுகள் வருகின்ற காலத்திலே அதோட சென்று இருக்கின்றது. இப்பொழுது எப்படி குணமடைந்து விட்டதா? வந்து விட்டீர்களா வீட்டுக்கு வைத்தியசாலை? வாழ்த்துக்கள். பேசுவதற்கும் கடினமாக, தைரிய குறைவாக இருக்கின்றது. இல்ல, சத்துள்ள உணவுகள் சாப்பிட வேண்டும். உப்பு அதுக்காக உப்பை அள்ளி சாப்பிடுவதல்ல, உப்போடு சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் உப்பு அளவுக்கு மீறினாலும் எங்கள் சிறுநீரகம் போன்றவற்றை பாதிக்கும். உப்பு அதிகம் வரக்கூடாது. அந்த உயர் இரத்த அழுத்தத்துக்கும் உப்பு ஒரு காரணம் தான். நேற்றைய தினம் பொக்கிஷத்துல உப்பை பற்றி ஒரு பொக்கிஷத்துக்குள்ள வந்தது. உப்பு மிகவும் முக்கியமானது ஒன்று, அது மிதமிஞ்சியும் போகக்கூடாது, அளவுக்கு மிக கிளையும். அதே மாதிரிதான் சர்க்கரையும். சரியா? சரி, என்ன பாடலை கேட்போம்? நான் அதிகம் பேசவில்லை, உங்களுக்கு சக்தி காணாது. என்ன பாடல் வேண்டும் அருள்?
1: முரட்டு காலை
0: படத்திலே முரட்டு காலை
1: மாமன் பாட்டு ஐயா,
0: மாமன் மச்சான் அந்த பாடல், முரட்டு காலை மாமன் மச்சான். சரி, மாமன் மச்சான் வந்து விட்டா
1: பாடல் இப்பதான் முதல் திறன் கேட்க போறோம் இந்த பாட்டு.
0: அப்ப இன்னும் கிடைக்கல மாமன் மச்சான், மாமன் மச்சான் இன்னும் கிடைக்கவில்லை. மாமன மச்சான தேடி கொள்ளணும். எப்படி உங்க நண்பர்கள் விதுஷன் பரணி எல்லாரும் நல்லா
1: இருக்கிறார்கள்?
0: சந்தோஷமா மகளாக பேசி பேசணும். உங்களுக்கு பிடித்த கவிதை ஏதும் இருக்குதா? ஏதாவது கவிதை சொல்ல முடியுமா? ரெண்டு பேர் இதே ஏதாவது பிடித்த கவிதைகள்
1: சொல்ல சொல்லறது
0: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுவே ஒரு கவிதை தானே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சரியா? வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இந்த பாடல் கவனமாக இருங்கள், கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களோடு பேசுகிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி ஐயா,
0: நன்றி. இனிமையான இந்த பாடல்களை கேட்டு மகிழ்வது முன்னிறு தமிழ் வானொலியின் காற்றலையில். நேர் நேரத்தில் கவிதைகள் பாடவா என்ற விதத்திலே வந்தோம். ஒருவர் இருவர் வருகின்றார்கள், கவிதை தருகின்றார்கள், ஓர் இருவர் அழைக்கின்றார்கள், சென்று விடுகிறார்கள். முன்னு ஜெயா, நீங்கள் மீண்டும் அழைத்தீர்கள், என்ன காரணம்? கவிதையை கொண்டு வந்து விட்டீர்களா? வாருங்கள், கவிதையை கொண்டு வாருங்கள், கேட்போம். இந்த பாடலையும் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், மீனை கண்டான், அது செய்தான், இது செய்தான் என்று அந்த கற்பனையை ஊட்டி வந்ததுதான். நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது ஒன்று, நடைபெறுவது ஒன்று. நாங்கள் ஆகாய அந்த ஒளின மேல நாடுகளுக்கு போவோமோ, எப்படி போவது என்று எண்ணும் பொழுது ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி. ஒவ்வொரு கற்பனைகளும் அது ருசுப்படுத்தப்பட்டு அது நிஜப்படுத்தப்படுவது உண்டு என்பதை சில வரிகள் கொண்டு நிரூபியிருந்தார் ஒரு கவிதையை. அது மட்டுமல்லாமல் அந்த கவிதையை அவர் ஒரு புத்தகத்தில் படிக்கும்பொழுது தான் இப்படி மனிதன் சட்ட கட்டி பறப்பது போன்ற ஒரு கற்பனையை நான் எண்ணினேன், அப்படி பறக்கின்றார் என்று புத்தகத்திலும் வந்தது என்று ருசுப்படுத்துகிறார். வாழ்த்துக்கள். கற்பனை அளவற்றது, அதுக்கு எல்லை இல்லை, ஆனால் அது நிஜமாவதுக்கு எந்த அளவுக்கு பொருத்தப்படுகிறது பார்க்கணும். இயந்திர மனிதர்களை கூட கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள். எந்திரம் திரைப்படத்தை பாருங்கள், இப்பொழுது எத்தனை விதமாக வந்துவிட்டது. நாங்கள் எண்ணி பார்க்க முடியும். தொலைபேசியிலே கைபேசியை எடுத்து நாங்கள் தமிழிலே பேசினால் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து எழுதித் தரும். அப்படியெல்லாம் வசதிகள் வந்திருக்கின்றன. அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஜெயராவன் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கணும். நீங்க பணியிலே இருக்கின்றீர்களா, வீட்டிலே இருக்கின்றீர்களா? நினைவில் அப்படி இருப்பதே மருந்தானே. இப்ப நாங்கள் மனிதர்கள் கணக்காக செய்து வந்துவிட்டோம் காற்றலைக்கு கவிதைகள் என்று. திடீரென்று கவிதை ஆக்குவதற்கு பாரதியாலே முடியாதுதான். நீங்கள் படித்து வைத்திருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு விருப்பமான வரிகள் மனதிலே முன்பே ஏதாவது சம்பவத்தை ஒட்டு மனதிலே தோன்றி இருக்கலாம், அப்படி ஏதும் இருக்கின்றதா என்று கேட்டேன்.
2: அப்படி ஒன்றும் இல்லையா? இப்ப தற்பொழுது
0: ஞாபகத்தில் இல்லை ஒன்றும், அப்படித்தானே?
2: ஆமையா
0: சரி. அப்ப என்ன பாடலை கேட்க

0: தோன்றீர்கள்.
1: வெற்றி விழுந்து உன்னை போல ஒருத்தர் பார்த்ததும் இல்லை.
0: உங்களை போல இன்னொருத்தர் பாக்கலையா? ஓ, உன்னை போல ஒருத்தர். ஏன்னா ஐயா, அவ்வளவு நல்லவரா அல்லது அவ்வளவு பொருத்த பெற்றவரா?
1: கொடுத்து வச்சவரும் நல்லவர் தான் ஐயா, நீங்க தான். யாரு
0: உன்னை போல ஒருத்தர் பார்க்கவே இல்லை. நல்ல வெற்றி பேர் திரைப்படுத்துறியா?
1: ஆமாயா, சசிகுமார் நடிச்ச படம்.
0: ஓ, வாழ்த்துக்கள். சசிகுமார் படம் நல்ல படம். அங்க உங்களோட காற்றலை எப்படி இருக்குது ஐயா? கற்பனைக்கு அப்பாற்பட்டு சென்று விட்டதா வெப்பம், அல்லது மழை பொழுகின்றதா காரைக்காலிலே?
1: காரைக்கால மழை வருவது போல் சூழ்நிலை இருந்தது. இடி அடித்தது, மழை வரவில்லை.
0: கற்பனை மண்ணையும் பார்க்க முடியாம இருக்கிறது இல்லையா? மழையாய்
1: ஐந்து நாட்கள் மழை சொல்லியிருக்கிறார். ஐந்து நாள் வானிலை அறிக்கையில் மழை சொல்லியிருக்கிறார்.
0: அது கற்பனையாகவும் இருக்கலாம் தான். இல்ல, கற்பனையா இருக்காத ஒரு அறிக்கைகளை பார்த்து தரவுகளை கொண்டு எழுதுகிறேன். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையாக உங்களுக்கு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இந்த வேளையில் அன்புடன் சந்தன்ராஜ் அவர்கள் வந்தும் ஒரு கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். பூஜித்து போற்றுவோம் என்ற கவிதையை தந்துவிட்டு, படித்து சுவைத்தேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு பாடலும் கேட்டிருந்தார். புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து, இந்த பூமியே எங்கள் சாமி என்ற வரியோடு தந்திருந்தார் ஒரு பாடலை. அந்த பாடலை நான் ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலை ஒளிபரப்புவோமா? பூமியே எங்கள் சாமி என்ற ஒரு பாடல் எங்கே கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை. இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. மற்றவர்கள் ஏன் வரவில்லை, ஏன் வரவில்லை? வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். பூமியே எங்கள் சாமி, ஐயா சாமி. உண்மைதான், பூமி எங்கள் சாமி தான். நல்லதொரு கற்பனை வளம் உள்ள கவிதை ஒன்றை கொண்டு வந்து எங்களோடு கலந்து கொண்டார். அதை கேட்டு பார்த்தோம், உண்மை தெரிகின்றது. பாடலையும் கேட்போம். புதுப்பாட்டு திரைப்படத்து பாடல் என்று கூறியிருந்தார். பெருகினது பாடல்
2: ஒத்துமில்ல.

முதுமையாக்கும் பக்தியுடன் நான்

0: எளிமையான அந்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல், தன்னுடைய கவிதைக்கு ஏற்ற பாடலாக கேட்டிருந்த வழியே அந்த பாடலை மோனிகத்தமிழ் வானொலி ஒலிபரப்பாக்கிய ஜெயா நீங்கள் மீண்டும் அழைத்தீர்கள் தெரியவில்லை. நாகப்பன் அவர்கள் அழைத்தார்கள், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். இது மோனிகத்தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 1:10 ஆகிவிட்டது. 10:40 உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த நேரத்திற்கிடையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை முடிப்போம் என்றுதான் எண்ணுகிறேன். கேட்டவர்களுடைய பாடல்கள், நேயர்கள் வந்து பாடலை கேட்டவர்கள் அந்த பாடல்கள் நேயர் விருப்பமாக ஒலிக்கும். அதேவேளையில் கவிதைக்கு தந்த பாடல்களை உடனடியாக அப்பப்போ பாடலை தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு பாடல் எனக்கு சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடலுக்கு பொருத்தமாக ஒரு பாடல் தோன்றுகின்றது. கேட்டுப்போம் அந்த பாடலை. அந்த பாடலும் இந்த பூமிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு பாடல் தான். கேட்டுப்போம் அந்த பாடலை. நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் பகல் நேர வணக்கம் ஐயா.
0: 10-15 வணக்கங்களை தந்து வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்றால் ஒரு வணக்கம் சொல்வதற்கு வந்தபோது அழைப்பு துண்டித்து விட்டது. இப்பொழுது வந்துவிட்டோம். பணியில் இருக்கின்றீர்களா? முடிந்து விட்டீர்களா? பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: இப்பொழுதுதான் பணி முடிந்து வந்தேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். என்ன நிகழ்ச்சி போகிறது என்று புரியுமா?
1: நிகழ்ச்சி
0: இப்பதான் ஒரு சந்தனராஜ் ஐயா பேசும்போது தான் கேட்டேன். சுவையாக இருந்த கவிதை அதற்கு
1: முன்பு
0: வாழ்த்துக்கள். சரி, அப்ப இப்பொழுது என்ன கவிதையை நீங்கள் தரப்போகின்றீர்கள்? படிச்சதுல பிடிச்ச கவிதைகள் சொல்லுவீர்களா? கூறுங்க, கவிதையே தாருங்கள்.
1: அந்த அளவுக்கு இல்ல. சரி, ஒரு 2-4 ஏதோ ஒண்ணு சொல்றேன் ஐயா.
0: அதுதான் கவிதை, அதுதான் 2-4 சொல்றதுதான் கவிதை. கொண்டு பாருங்க, சொல்லுங்கள். கெட்டிக்காரன்
1: கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட கவிதை இது.
0: எங்கே கேட்டு பார்ப்போம், கொண்டு பாருங்க.
1: ஒரு இதுல படிச்சேன், நல்லா இருந்தது, அது சொல்லலாம் அப்படின்னு பாருங்க.
0: அதைத்தான், படித்ததை சுவைப்பதற்கு ஒரு திறமை வேண்டும் இல்லவா?
1: எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள்.
0: சிறப்பாக மீண்டும் ஒரு தடவை கூறுங்கள்.
1: திரும்ப சொல்லணுமா?
0: திரும்ப இன்னொரு தடவை கூறுங்கள். கேட்க சுவையாக இருக்குது. நீங்க படித்து சுவைத்து நீங்க ஒரு தடவை கூறினா காணுமா? 2 சொன்னா தானே நாங்களும் சுவைக்க முடியும். எல்லோரும் நாங்கள் எல்லோரும் உடனே புரியக்கூடியவர்களா? கூறுங்கள்.
1: 4 எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன்.
0: அடேங்கப்பா,
1: அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து
0: விட்டார்கள். ஆபத்து கஷ்டம் வந்து விட்டது. மற்றவர்களுக்கு அழைத்து என்னை பிடித்து கொடுப்போன்ற இவனுக்கு வாப்பு வச்சு விட்டாங்களே ஐயாச்சா. இதை பார்க்க போனால் லஞ்சம் கொடுத்தேன் ஒருவனிடம், லஞ்சம் வாங்கினேன் ஒருவனிடம் என்னை சிறையில் தள்ள வந்தார்கள். சிறை அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு என்னை வெளியே விட்டு விட்டார்கள். நான் ஒரு கவிதை வந்தது, அப்படி ஒரு கவிதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமா, லஞ்சத்தை வாங்கினேன் என்னை பிடித்துக் கொண்டே வைத்தார்கள். நான் லஞ்சத்தை கொடுத்தேன் என்ன விட்டு விட்டார்கள். இந்த லஞ்சம் அப்படி ரெண்டு பக்கம் பேருக்கு. அதுபோல அமைதி இல்லை, திருடன் வந்து விட்டான், அட்டகாசம் பண்ணுகிறான் என்று நீங்கள் அழைத்துக் கொண்டு கலைத்துக் கொண்டு விரட்டி கொண்டு ஓட, சி நீ அமைதி நீ எல்லாம் பங்கம் விளைவிச்சு. நல்ல கவிதை ஐயா.
1: அந்த மாதிரி இருக்கு. 2-3 நான் சின்ன நல்ல கருத்தை சொல்றாங்க.
0: வள்ளுவர் எல்லாம் 1.5 உலக.
1: இதே மாதிரி வைரமுத்து ஐயா அவரு இது சொன்னார் ஐயா. இதே மாதிரி அவரு என்ன கருத்தை சொன்னாருன்னா, அவன் பட்டு வேட்டி கட்டி இருந்தது போல் கனவு கண்டு கொண்டிருந்தான். கட்டி இருந்த கோவணமும்
0: களவாடப்பட்டது. கோவணத்தை களவெடுக்கிற அளவுக்கு பணக்காரர்கள்
1: இருக்காங்க.
0: பட்டு வேட்டி கட்டி கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்க அவன் கோவணத்தை யாரோ ஒரு வீட்டு போயிட்டான். அடேங்க அப்பா, ஓட்டாண்டி ஆக்கி விட்டாங்க.
1: இது நாட்டோட சுதந்திரத்தை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்க.
0: அப்படித்தான், அப்படி நல்ல கவிதை. உருவக கவிதைகள், ஒரு விடயத்தை மறைமுகமாக உருவகித்து சொல்வது. வாழ்த்துக்காரர் சிறப்பு. என்ன பாடல் இதுக்கு நீங்கள் விரும்பி கேட்கிறீர்கள்? இதுக்காக ஒரு பாடலை,
1: இதற்காக ஒரு பாடல் வந்து, படம் வந்து நான் சிகப்பு மனிதன்.
0: ஓ, நான் சிவப்பு மனிதன், கருப்பு மனிதன் இல்ல. சரி, நடித்தவர் கருப்பு மனிதன் ஆயிருக்கணுமா? நான் சிவப்பு மனிதன்.
1: இளையராஜா, இளையராஜா பாடிய பாடல்.
0: என்ன பாடல்?
1: எல்லாருமே திருடங்க தான்.
0: ஆமா, சொல்ல போனா எல்லாருமே திருடங்களான்னு சொல்ல போனா எல்லாருமே குருடங்களா, எல்லாருமே திருடங்க. இனிமையான பாடல், இனிமையான பாடல். திருட பாடல்
1: பாடல் உண்டா?
0: நாளைய தினம் இது இப்பொழுது இந்த பாடலை தரவாணுமா உங்களுக்கு? சரி, இதை இப்பொழுது வந்து நாளைய தினம் என்ன பாடல் தருவீர்கள்?
1: நாளைய தினம் பாடல் வந்து படம் சான்றிதழ்.
0: ஓ, திரும்பவும் சான்றிதழுக்கு வந்து விட்டீங்களா? சரி, சான்றிதழ் என்ன பாடல்?
1: மூன்றாவது பாடல் ரிலீஸ்.
0: ஓ, கட்டிக்கார் என்ன பாடலா இருக்கும்?
1: கொக்கும் பறக்குது குயிலும் பறக்குது.
0: நான் கேட்டு விட்டேன் அந்த பாடலை. கொக்கும் பறக்குது குயிலும் பறக்குது. தூரம் பறக்கும் இந்த பறவையின் பறப்பு சிறப்பா இருக்குன்றதான். கொக்கும் பறக்குது குயிலும் பறக்குது. குயில் பாடி பாடி பறக்கும். நாளைய தின பாடலா வச்சிருக்கேன். நல்லது இணைந்து சிறப்பித்தவர்கள், நல்லதார் கவிதை தந்து விட்டீர்கள். அந்த எனக்கு பிடிச்ச கவிதை நீங்கள் சொன்னதிலே, பட்டுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று படுக்கையிலே கிடந்தேன், கனவு முடிந்ததும் கோவனது ஒன்றுமே இல்லாமல் அவ்வளவு பெரிய கற்பனையே பண்ணுங்க. பட்டு பட்டு அதை கூட சிறப்பு. கள்ளன் வந்துட்டானேன்னு ரெண்டு கண்டோட அவனை பிடிச்சு கொடுத்து விட்டுட்டாங்க இல்லையா? உதவிக்கும் இந்த இந்த காலத்துல உதவி செய்ய போனாலும் உபத்திரவம் தான். நன்றி நன்றி நன்றி.
1: சொல்றாங்க,
0: ஆமா,
1: நாளைய தினம், நாளைய தினம் என்னால் நிகழ்ச்சி கலந்து கொள்ள இயலாது ஐயா.
0: நாளைய தினம் வந்து, ஓ, அப்ப பாட்டு சவாரி நாளைக்கு நீங்க முடியாது, அப்ப வேற குதிரை தான் ஓட போகின்றது, வெளில போகின்றது. வாழ்த்துக்கள், சுகமாக சென்று மகள் வாங்க பாருங்கள், மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். இந்த சவாரி பாட்டு பாட்டு பாட்டுக்கு பிற்பட்டு வாரம் வாரம் வருந்தானே, கவலைப்படாதீர்கள். நன்றி, இணைப்புக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். சகாய அன்சியராணி,
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. சகாய அன்சியராணி சந்தன்ராஜ், நலமா இருக்கின்றீர்களாம்மா?
2: மகிழ்வா இருக்கின்றீங்களா? மகிழ்வா
0: இருக்க. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது என்ன கவிதை தரப் போகிறீர்கள், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: பாடல் வந்து ஒவ்வொரு பூக்களுமே.
0: ஒவ்வொரு பூக்களுமே. இந்த பாடல் உங்களுக்கு நான் பண்ணுவ, அதுல என்ன பாடலா இருக்கும், என்ன என்ன கவிதை ஏதாவது இருக்கின்றதா?
2: சொல்றேங்க ஐயா.
0: குறுங்கள், குறுங்கள்.
2: தலைப்பு வந்து அரவணைப்போம்.
0: அரவணைப்போம் என்ற தலைப்பு. வாழ்த்துக்கள். அரவணைப்போம் எங்கே கொண்டு வாருங்கள்.
2: வாழ்க்கையில் துன்பம் தவிர இன்பத்தை துய்த்ததே இல்லை என துயர்கொள்வோரை அரவணைப்போம். வாழ்க்கையில் துன்பம் தவிர இன்பத்தை துய்த்ததே இல்லை என துயர்கொள்வோரை அரவணைப்போம். நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைப்போம். போட்டியில் தோல்வி தவிர வெற்றியை நுகர்ந்ததே இல்லை என வேதனைப்படுவோரை அரவணைப்போம். போட்டியில் தோல்வி தவிர வெற்றியை நுகர்ந்ததே இல்லை என வேதனைப்படுவோரை அரவணைப்போம். வழிமுறைகளை கற்பித்து சாதித்திட வைப்போம். வழிமுறைகளை கற்பித்து சாதித்திட வைப்போம். குடும்பத்தில் வறுமை தவிர வசதியை அனுபவித்ததே இல்லை என கண்கலங்குவோரை அரவணைப்போம். குடும்பத்தில் வறுமை தவிர வசதியை அனுபவித்ததே இல்லை என கண்கலங்குவோரை அரவணைப்போம். இருப்பதை பகிர்ந்தளித்து நிலையுயர வைப்போம். இருப்பதை பகிர்ந்தளித்து நிலையுயர வைப்போம். உறவில் துரோகம் தவிர விசுவாசத்தை பார்த்ததே இல்லை என மனம் புழுங்குவோரை அரவணைப்போம். உறவில் துரோகம் தவிர விசுவாசத்தை பார்த்ததே இல்லை என மனம் புழுங்குவோரை அரவணைப்போம். நம்பிக்கையை காப்பாற்றி மகிழ்ந்திட வைப்போம். நம்பிக்கையை காப்பாற்றி மகிழ்ந்திட வைப்போம். உடல் நலனின் உபாதை தவிர ஆரோக்கியம் கிட்டியதே இல்லை என இதயம் விசும்புவோரை அரவணைப்போம். உடல் நலனில் உபாதை தவிர ஆரோக்கியம் கிட்டியதே இல்லை என இதயம் விசும்புவோரை அரவணைப்போம். தரமான மருத்துவத்தால் ஆயுளை நீடித்து வைப்போம். தரமான மருத்துவத்தால் ஆயுளை நீட்டித்து வைப்போம். நாட்டில் அடிமைத்தனம் தவிர சுதந்திரத்தை சுவாசித்ததே இல்லை என உள்ளம் குமுறுவோரை அரவணைப்போம். நாட்டில் அடிமைத்தனம் தவிர சுதந்திரத்தை சுவாசித்ததே இல்லை என உள்ளம் குமுறுவோரை அரவணைப்போம். சமத்துவமாய் தோளணித்து தலை நிமிர்ந்திட வைப்போம். சமத்துவமாய் தோளணித்து தலை நிமிர்ந்திட வைப்போம். அவ்வளவுதாங்கய்யா.
0: மனித நேயமுள்ள ஒரு பாடல் அம்மா. சமத்துவத்தை இறுதியாக கொண்டது, சமத்துவத்தோடு முடித்திருக்கின்றது. அந்த இல்லாமை என்று வருந்துபவர்களுக்கு அவர்களை அரவணைத்து அவர்கள் மனத்தை ஆசுவாசப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம், முடிந்த அளவு உதவியை செய்வோம். மனித நேயம் உள்ள ஒரு பாடல். மனித நேயங்கள் வேண்டும் மக்களுக்கு. மக்களை மக்களால் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுக்கு மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற மகத்தான கருத்தை கொண்ட கவிதை. இது நீங்கள் படித்ததில் சுவைத்ததா அல்லது நீங்கள் புனைந்ததா?
3: அந்த அளவுக்கு
0: பிடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேண்டும் தானே. இதே பிடித்தது, நீங்கள் படித்ததில் பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்களம்மா, சிறப்பான நல்ல கவிதை என்று பிடித்த கவிதையா கொண்டு வந்திருக்கீர்கள். அப்ப அதுக்கு ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலை தான் கேட்கின்றீர்களா இல்ல வேறு பாடல் கேட்கின்றீர்களா?
3: இது கரெக்டா இருக்கணும், இது போடுங்கய்யா.
0: சரி, இந்த பாடல்
3: இல்லைன்னா வேற பாட்டு.
0: ஒரு பாட்டு, என்ன பாட்டு கொண்டாருங்கள்.
3: எனக்கு தெரியல.
0: சரி, வாழ்த்துக்கள் அம்மா. இது நல்ல பாடல் அம்மா, இது ஒரு உணர்வை கொடுக்கிற பாடல், நல்ல பாடலா இருக்கின்றது. பார்ப்போம். நன்றி, நன்றி,
3: நன்றி, நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி. மகளை இணைத்து சிறப்பித்து வாழ்த்துக்கு நன்றி. அவரும் வந்து கவிதை படித்து கொடுத்திருந்தார், நீங்களும் வந்து தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
3: நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றார்கள் என்று பார்க்கும் வேளையில் இவர் அழைத்தவர் மீண்டும் சென்று விட்டார் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இனிமையான பாடல்களை இதமாக தந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பதிந்து விட்டும் செல்கின்றார்கள். நான் ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறினேன் அல்லவா, பூமியை பற்றிய ஒரு பாடல். எனக்கு தோன்றிய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கேட்போமா அந்த பாடலை? இதுதான் அந்த பாடல்.
4: சரிகமா கார்வா.

இனிமையாக அந்த பாடலும் கற்பனை வளத்தோடு சென்றது. பூமியை நன்றி சொல்லி பூமியின் பெருமையை சொல்லும் பாடலாக வந்தது. இனிமையாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கும் போலே தன் உறவுகள் இணைந்து கவிதைகளையும் தந்து பாடல்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றோம். மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கே சிரிப்புக்குரிய கவிதைகள் வந்திருக்கின்றன, சிந்தனைக்குரிய கவிதைகளும் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், அந்த பாடலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். ஒரு கவிதையை கொடுத்திருந்தார், ரெண்டு கவிதைகள் கொடுத்திருந்தார், படித்ததில் பிடித்தது என்று. நல்ல கவிதையாக இருந்த அந்த கவிதை, அதற்காக அவர் பாடலையும் தந்திருந்தார். கற்பனையில் வந்ததாக இருந்தாலும் அந்த பாடல் கருத்துக்கள் ஆழமாக மறைமுகமாக உருவக கவிதைகளாகத்தான் தந்திருக்கின்றார்கள் என்று தந்திருந்தார். அதற்காக ஒரு பாடலை கேட்போம் என்று கேட்டிருந்தார். இந்த பாடலை நான் சிறப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்தார் அல்லவா, கேட்போம் அந்த பாடலை.

இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கலந்து கொள்வதற்காக ஒவ்வொருவரும் கற்பனையில் வந்த கவிதைகளை தாங்களாகவும் படைத்திருந்தார்கள். படித்ததில் பிடித்ததென்று வந்தார்கள். சுவைத்ததையும் கூறி எங்களை சுவைக்க வைத்தார்கள். இந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடலை தந்திருந்தார், எங்களுடைய கவிதையை தந்திருந்தார். அரவணைப்பு என்ற ஒரு கவிதையை ராணி அவர்கள் தந்துவிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார், ஒரு பாடலை கேட்டு இருக்கின்றார். இதுக்கு வேறு பாடல் பொருத்தமாயிருந்தால் தாருங்கள் என்றும் கூறியிருந்தார். இது அடுத்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியது, எங்களால் முடிந்தவரை நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி பார்க்க போனால் அப்படி ஒரு பாடலை எங்கே யார் வந்து கூறப்போகின்றீர்கள், வந்து கூறுங்கள் கேட்போம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வருகின்றது. மற்ற பாடல்கள் கவிதை பாடலை கேட்டவர்களுடைய பாடல்கள் நான் ஒளிபரப்பி விடுவேன் நேர் நேரத்திலே ஒரு நிகழ்ச்சியாக. இது இப்பொழுது வந்து கவிதையை சொல்வோம் என்ற இடத்திலே ஓடி வந்து அற்புதமாக அக்கறையோடு வந்து கவிதைகள் சொல்லி கேட்டவர்களுடைய பாடலை நான் காற்றலையில் ஒளிபரப்புகின்றேன். இந்த பாடல் அப்படி இருக்கும் என்று கேட்போம். எல்லாம் இருக்கின்ற இந்த நாட்டிலே நாங்கள் முயற்சியது உழைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடல், ஒரு கருத்தோடு வரும் பாடல் போன்று எனக்கு தோன்றுகின்றது. அதை தருகின்றேன் ராணி. நீங்கள் தந்த கவிதைக்கு இது பொருத்தமா இருக்குமோ என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த பாடல் எல்லாம் இங்கு உண்டு, அதை நாங்கள் எடுத்து செய்து மற்றவர்களையும் காப்பாற்றுவோம் என்ற மாதிரி ஒரு பாடல் வந்தது முன்பு. அந்த பாடல் சரியா இருக்குமா? எத்தனையோ பாடல்கள் உண்டு, இந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடலை கேட்போமா?

பசியின்மை, பசி என்று ஒன்று ஒன்று இருக்கும் வரையிலே அது பல வகையாலும் அந்த பசி ஏற்படுகிறது. இல்லாமை தான் அதற்கு முதற்காரணம் அல்ல. இயலாமை என்றும் ஒன்று இருக்கின்றது, முயலாமை என்றும் ஒன்று. இந்த ஆமைகள் நிறைய இருப்பதனால்தான் இந்த அரவணைப்பு என்ற ஒன்று தேவைப்படுகின்றது. அரவணைப்பு என்ற இதயம் வேண்டுமென்றால் நாட்டிலே முதல் சோற்று பஞ்சம் தீர வேண்டும். அந்த சோற்று பஞ்சம் தீரமாக இருந்தால் இந்த இயலாமை, முயலாமை, ஆற்றாமை, தள்ளாமை, கொள்ளாமை எல்லாம் மறைந்துவிடும். அதைக்கு நாங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அந்த எவன் ஒருவன் விவசாயம் செய்து மற்ற உயிரை காப்பாற்றுவதற்காக உணவை படைக்கின்றானோ அவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றான் என்றது என் கருத்து. வயிறார உண்டு விட்டால் எப்படி வருகின்றது அந்த உணவு என்ற எண்ணத்திலே அவன் உழைக்கின்றான். உழைக்கப் போவதற்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அவன் சென்று வைத்தியத்தை பார்க்கின்றான். அப்படின்னு அது இல்லாமை என்ற ஒன்று எங்கள் நாடுகளிலே தான் இருக்கின்றது. இல்லாமை என்றே அது நீக்கப்பட்டு விட்டால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதற்கு விவசாயம் மிக மிக முக்கியங்கள். நஞ்சை உண்டு, புஞ்சை உண்டு, எல்லாம் இருக்கின்றது. எடுத்து அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஒருதனி ஒருதன் அடித்து பறிக்காமல், ஒருதனி ஒருதன் ஆண்டு கொள்ளாமல் தாங்களாக முயன்று செய்ய வேண்டும். இயல்பாகவே இந்த குணங்கள் வர வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வந்த ஒரு பாடல் இது. இதுதான் சரியான பாடல் என்ற இப்படியும் ஒரு வழி இருக்கின்றது என்பதை கூறுவதற்கான பாடலை குறுகிய நேரத்தில் தந்துவிட்டேன். தந்த பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஒலிபரப்பி இருக்கின்றோம். இது இன்று முதல் தடவையாக கவிதைகள் கொண்டு போகின்ற நிகழ்வை நான் கொண்டது. வேறு வடிவம் இருக்கின்றது. இன்று ஆரம்பத்தில் இப்படி செய்து விட்டேன். வந்தவர்கள் எல்லோரும் நேர் நேரம் தானே வரும், பாடலை கேட்போம் என்று எண்ணிவிட்டு வந்தால் பாடலுக்கு கவிதை கூற வேண்டும் என்று வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றீர்கள். அதை நான் கவனித்தேன். ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் ஒற்று வரவில்லை. இப்போ இரண்டொருவர் வந்து எல்லோரும் கவிதை படைத்தவர்களாக வரவில்லையே, எல்லாம் படித்தது பிடித்தது என்று படைத்தார்கள். எங்களுடைய விக்னேஸ்வரன் ராஜா இருவரும் தாங்கள் படைத்ததை கொண்டு வந்தார்கள். சிறப்பாகத்தான் இருந்தது. அதே போல படித்து சுவைத்த கவிதையும் கொண்டு வரும் பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் தான் படைத்து தர வேண்டும் என, நீங்கள் படைப்பதெல்லாம் சரியாக இருக்கும் என்று வேண்டும் வேண்டாம். நாங்கள் படைத்து நாங்கள் ஒரு கவிதை புரிந்துவிடும், அதான் சரியா இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. கற்பனைக்கு எல்லையே இல்லை. எல்லோராலும் கற்பனை என்ன கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதுதான் இதனுடைய நோக்கம். மற்ற ஏனைய கவிஞர்கள் எல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இத்தனையும் சிறப்பான கவிஞர்கள் எல்லாம் தலை சிறந்த கவிஞர்களின் கவிதைகள் தலைமறைவாக இருக்கின்றன. நானும் ஒரு கவிதையை படித்துவிட்டு சுவைத்திருந்த பறவைகளை பற்றி, பறவைகள் பறக்கிறதை பற்றி ஒரு கற்பனை. பறவைகள் பறக்கின்றதென்றா சொல்கின்றீர்கள்? பறவைகள் பறக்கின்றதென்றா சொல்லுகின்றீர்கள்? இல்லை. காற்றில் படிந்துள்ள தூசியை சிறகுகளால் துடைத்து விடுகின்றன. காற்றில் படிந்துள்ள தூசிகளை தங்கள் சிறகால் துடைத்து விடுகின்றன. இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கதையில பாருங்கள், பறவைகள் பறக்கின்றதென்றா சொல்லுகிறீர்கள்? இல்லை. காற்றில் படிந்துள்ள தூசியை தங்கள் சிறகுகளால் துடைத்து விடுகின்றன. எண்ணி பாருங்கள் இந்த கற்பனையை. காற்று வீசுகிறது, காற்றை உதவியாக கொண்டு பறவைகள் பறக்கின்றது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். இந்த கற்பனாசிரியர், இந்த பாடலாசிரியர் எழுதியிருக்கின்றார். இதை நான் படித்ததிலே சுவைத்தது ஒன்று. பறவைகள் பறக்கின்றது என்றுதான் எண்ணுகின்றோம். ஆனால் அந்த காற்றிலே எவ்வளவு தூசிகள் படிந்திருக்கின்றன என்பதை நாங்கள் அறியவில்லை. அந்த தூசிகளை அவர்கள் தங்கள் சிறகினால் ரெக்கை அடித்து பறக்கிறதிலோ அடிக்கும்போது தூசிகளையும் துடைத்துக் கொண்டு போகின்றது என்ற ஒரு கற்பனை இவருக்கு உதித்திருக்கின்றது. கற்பனைக்கு இல்லையே இல்லை. எவ்வளவு அது உள்ளத்தில் உள்ள உணர்வுகளையும் எண்ணங்களையும் பொறுத்து வார்த்தைகளை வகுத்து வருவது. இந்த உலக பொதுமறை எத்தனையோ மக்களினால், எத்தனையோ மொழியினால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற திருக்குறள் ஏழு சொற்கள் தானே அதில் இருக்கின்றது. ஒன்றரை அடி, ஒரு வரியும் இல்லை, ஒன்றரை வரி, ரெண்டு வரியும் இல்லை. அது எவ்வளவு முழுமை பெற்றிருக்கின்றது. ஆழமாக அந்த கருத்துக்களை அதுக்குள்ளே புகுத்தி, உண்மையான கருத்துக்களை, தத்துவங்களை புகுத்தி வைத்திருக்கின்றார். வாழ்வியலை கொண்டு வந்திருக்கின்றார். மூன்று பால்களையும் அதுக்குள்ளே புரிந்திருக்கின்றார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலும் போய் படிக்கவில்லை என்று, படித்தது என்று, அல்லது அவர் இலக்கியம் இலக்கணம் படித்தார் என்று எந்த சான்றிதழ் கூட இல்லை எங்களிடத்தில். அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் கவிதைகள் எங்களுக்கு அவ்வளவு தூரம் இங்கே வந்து அவ்வளவு தூரம் நாங்கள் பெரிய சிறப்பில்லை. என்னைய சிறப்பில்லை, கவிதையை படித்து சுவைக்க தெரிந்திருக்கிறதே உங்களுக்கு. இந்த கிருஷ்ணன் அவர்கள் வந்து கூறினார்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை. அதை இன்னொரு கவிஞர் எழுதின கவிதையை கொண்டு வந்து படித்து கூறினார். நன்றாகத்தானே இருந்தது. அதனால் எங்களை தவிர ஏனையவற்றிலும் சிறப்புகள் இருக்கின்றன.
இந்த ராணி வந்து படித்திருந்த அந்த அரவணைப்போம் என்ற விடயத்திலே நான் ஒரு பாடலை அதில் தந்துவிட்டேன். அரவணைப்போம் என்ற பொழுது இயலாமையாக இருக்கின்றது, ஏழ்மையாக இருக்கின்றவர்கள், எங்களால் முடியவில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்து முன்னேறி வந்து மேதைகளாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு துன்பத்தை கண்டித்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை போதித்து அறிவில்லாமல் இருப்பவர்களுக்கு அறிவை ஊட்டுவதும் ஒரு உதவிதானே, மனிதநேயம் தானே. நல்ல நல்ல கவிதைகளை இன்று கொண்டு வந்திருக்கீர்கள், அடுத்த வாரம் பார்ப்போம். இத்தனை பேர் இத்தனை கவிதைகளை சுட்டு கொண்டு வந்து எங்களுக்கு பதப்படுத்தி கொண்டு தருகின்றார்கள் என்று. சுட்ட கவிதை சுவை கூடிய கவிதை ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையான கவிதைகளை, உங்கள் கற்பனைகளையும், கற்பனைகளை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். கவிதையை படித்து பார்த்து வந்து கூறுவதென்று அதை உணர்ந்திருக்கின்றீர்கள். திடீரென்று ஒரு சிலர் அருள் வந்து அவருக்கு பாட்டு கேட்கறது என்றுதான் அவர் வந்து, அவருக்கு கவிதையை பெரிய தெரியவில்லை, கூறவில்லை, கவிதை என்று அவர் அறியவில்லை. வானொலியை முடுக்கிவிட்டவுடன் அதிலே கவிதை என்ற பாட்டு பாடுகிறது, பாடல்களை கொடுக்கிறார் என்று இருந்தார் ராஜா வந்து. அவரும் வானதி ஒரு தடவை திறந்தவுடன் கவிதை என்று சொன்னவுடன் உடனே அவர் கவிஞர் ஞானம் உள்ளவர்கள், அவருடனே கவிதையை படைக்காது, இல்லை விட்டு அவர் வந்திருக்க மாட்டார் பாடல் கேட்க. அவர் உண்மையை கூறுகின்றார். பனிச்சுமையோடு வருவது, வீட்டிலே தூங்கும்போது ஒரு தடவை வானொலியை முடுக்கி பார்த்திருக்கின்றார். திறந்து பார்க்கும்போது கவிதை, உடனே ஒரு கவிதையை தந்துவிட்டு சென்றார். அந்த கவிதைக்கு வந்து பாடல்களை கேட்பதற்கும் அவருக்கு நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது. என்ன அவ்வளவு சுமையான பணிகளோடு ஓடித்திரிகள் இயந்திரம் போல் நாங்கள் ஓடித்திருக்கின்றோம். எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி எண்ணங்களை சுருக்கமாக கூறுவதுதான் இப்பொழுது கவிதை. எத்தனை கவிதைகள் இருக்குது. இந்த நாகப்பன் சொன்னார் ஒரு கவிதை, வீட்டிலே திருடன் வந்து விட்டான், திருடிக்கொண்டு ஒருவன் திருடிக்கொண்டு ஓடுகிறான், ஓடுகிறவன கலைப்பதற்காக திருடன் திருடன் என்று இவர் கலைத்தோட இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. ரெண்டே பேர் சத்தம் போட்டு கொண்டு போறாரு. அமைதிக்கு பங்கம் நன்மை செய்ய போனாலும் தீமை உண்டு என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலான கவிதைகள், இப்படி சுவையான கவிதைகள், சுவாரஸ்யமானதுகள், நகைச்சுவையானதுகள், தத்துவமானதுகள், ஆழமானதுகள் எத்தனை இருக்கின்றது. அடுத்து என்னவென்றால், நீங்கள் ஒரு கவிதையை புனைந்து விட்டு அதை திருப்பி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கின்றது. அந்த திருப்தியை மற்றவர்கள் தர முடியாது. சுவைத்த கவிதை சிறப்பு தான், கவிதை சிறப்பு, கவிதையை எழுதினவர் சிறப்பாக எழுதியிருக்கின்றார். நீங்களும் சுவைத்தீர்களாம். நீங்களாக இரண்டு வார்த்தையை அதுக்குள்ளே போட்டு புகுத்தி பார்த்து விட்டு திருப்பி படித்து பாருங்கள், அவ்வளவு திருப்தி இருக்கின்றது உங்களுக்கு என்று. ஒரு தடவை இரண்டு பேரையை பொருத்தி விட்டு திருப்பி பாருங்கள், படித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், சிறப்பாக உங்களிலே உங்களுக்கு பெருமை தட்டி கொண்டிருக்கும். அடே இப்படி வந்துவிட்டதே கற்பனையிலே என்று. கற்பனை என்பது எங்களுடைய எண்ணம் தான். நன்றி உறவுகளை நின்று நேரம் எடுத்து விட்டோம். 1:45 தொட்டுவிட்டது. 11:15 உங்களுக்கு காட்டுகின்றது. இங்கிலாந்து நாட்டிலேயும் 6:45 என்று காட்டுகின்றது. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை கூறுகின்றேன். இன்று நீங்கள் வந்த பாடல்கள், சிலருடைய விருப்ப பாடல்கள் கொடுக்கப்பட்டது, அது உங்களுக்கு ஒரு நிகழ்வாக இன்று 9 மணிக்கு நேர நேரத்துக்கு முதல் கிடைக்கும். சரியா? நன்றி. என் அன்பு உறவுகளை இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வர எதிர்பாரா விதமாக இந்த நிகழ்ச்சியில் நான் ஈடுபட வேண்டி வந்துவிட்டது. வந்தாலும் சிறப்பாக நிகழ்த்தி தந்திருக்கின்றீர்கள் நீங்கள். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி மற்ற நிகழ்ச்சிகளுக்கிடம் கொடுப்போம், நிறைவுக்கு கொண்டு வரும். உலகில் பிறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும் என்று இல்லாமல் இறைவனிடம் இருக்கிறம் கூப்பி இறைஞ்சி அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் வளர வேண்டும், அன்பு மலர வேண்டும், சாந்தம் அமைதி கிடைக்க வேண்டும், அவதிகள் அல்லோல அல்லோலங்கள் கிடைக்க வேண்டாம், அந்த அவல நிலைகள் ஏற்பட வேண்டாம், நல்ல அனுக்கிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை இறைஞ்சி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி விரும்பி கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. 2023 ஆண்டின் 5ஆம் மாதத்தின் 26ஆம் நாள் கவிதைகள் சொல்லுவான்.

வணக்கம். காலை நேர வணக்கம். இங்கே 10:52, அங்கு இரவு நேர வணக்கம் 9:23, இங்கே இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 10:52. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம், இது உங்களுடைய மாலை கதம்பம், இரவு நேர கதம்பம். காலையில் வந்தது காலை கதம்பம், எங்களுக்கு அது இரவு நேர கதம்பம். பாருங்க எப்படியான சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ட்டு பாருங்க. அங்கு இரவு என்றால் இங்கு பகல், இங்கு பகல் என்றால் அங்கு இரவு. சரி, அதாவது வித்தியாசமான செயல்பாட்டில் இருப்போம். அங்கு தூங்கி கொண்டிருப்பார்கள், இங்கே நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். இங்கே நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அங்கே பேசிக்கொண்டிருப்போம். நான் அப்படி இருக்கிறது இல்லை, தூங்குறதும் எல்லாம் ரெண்டு நேரத்துலேயும் தான். நீங்கள் தூங்கும் போதும் தூங்குவேன், நீங்கள் பேசும்போதும் பேசுவேன். எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் இரவு தான் எனக்கு, தூங்கி எழுந்துடலாம். சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் செல்லலாம். இல்லை, நிலம் தானே காலையில் கதம்பத்தில் இணைஞ்சு கொண்டீங்க, கடகடகடான்ட்டு. இப்போ மாலையில் கதம்பத்தில் காலையில் இணைஞ்சதானே களைப்பாக இருக்க வந்துட்டு இணையாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பாடல் காற்றலைக்கு எடுத்து வரலாம். எங்கே

0: ஆற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம். ஐயோ என்ன, இன்றைக்கு வானம், வானம் என்ற சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் இன்றைக்கு என்ன சொல்லு கொடுத்திருக்கு எல்லாருக்கும்? வானம். பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. இங்கே ஆண்டாள் அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? தூங்கலையா நீங்க? நீங்க தூங்கலையா?
1: நான்
0: தூங்கல, நீங்க தூங்கலையா? நீங்க தூக்கத்துக்கு போவீங்க. நீங்க பாருங்க, போய் முடிச்சிருப்பீங்க சரியா. நிகழ்ச்சி முடியும் வரை கடைசியில வணக்கம் போட்டு போவீங்க. அதான் எனக்கு தெரியும் ஆண்டாள் அம்மா தூங்காம இருக்கிறாங்களே. சரி, இன்னைக்கு குஷ்பு விட்டு இல்லையா?
1: குஷ்பு சொல்லி அதுங்க வெயில் காயும்போது, வெயில் காயும்போது செஞ்சு பாருங்க வரும். மழையில வந்து அந்த பனியில வந்து மாவு புளிக்காது இல்லையா?
0: இல்ல, நாங்க அதுக்குள்ள அந்த போடுற
1: ஹலோ,
0: நாங்க கலந்து வைக்கிற விதம் சரியாக அமையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அளவுகள் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இட்லி அரிசியும் வாங்கி
1: நாலு
0: சொல்லுங்க. எங்கடா சாயம்
1: அரிசி ஒரு ஒரு உண்டு
0: சொல்லுங்க. எங்கட தாயகத்துல வெள்ளப்பச்சை தெரியுமா? அந்த வெள்ளப்பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி பொங்கல் செய்வோம் இல்ல, அதுல வெள்ளையா இருக்கும் அந்த அரிசி தான் இன்னைக்கு தோசைக்கு போடுவாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் தவறா சொல்றேன் தெரியா? இப்ப எங்கட தாயத்துல இருக்கிறவங்க என்ன இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டிருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அம்மா அவங்க சமைக்கும் போது நாங்க போய் நின்று பாக்கல இருந்தாலும் இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப நீங்க ஒரு இட்லி அரிசி என்று இப்ப வச்சு பாவிக்கிறீங்க, அதனாலதான் அது புஷ்கு புஷ்கண்டு வருது. இங்க
1: அது பாயில்டு அரிசி, வேக வச்ச அரிசி, வேக வச்ச நெல்ல வர அரிசி தான் பாயில்டு அரிசி.
0: பாயில்டு அரிசி. அப்ப அது அந்த
1: நெல்லு அவிப்பாங்கல்ல, நெல்ல
0: நெல்ல அவிச்சு அது குத்தரிசி.
1: நெல்ல வந்து
0: வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கும் இல்ல?
1: இப்ப எல்லாமே வெள்ளையாமா இருக்கு. முதல்ல எல்லாம் கார அரிசின்னு ஒண்ணு வரும், அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும், இட்லி டேஸ்டா இருக்கும். அப்பெல்லாம் இப்ப எல்லாமே அந்த மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே வெள்ளையாதான் இருக்கீங்க.
0: இருக்கு இருக்கு.
1: அதாவது நெல்ல வந்து அவிச்சு அதுல வந்து மிஷின்ல குடுத்து எடுப்பாங்க, அது இட்லி யூஸ் பண்றது. சாப்பாடு அரிசி அந்த மாதிரி ரெண்டு ரக நிறைய இருக்கு.
0: குத்தரிசி நாங்க சொல்லுவோம், குத்தரிசி
1: குத்தரிசி சாப்பாடு வந்து
0: ஆனா இப்ப எத்தனை வகையான அரிசி வந்துட்டு சொல்லுங்க பாக்கலாம். ஊர்ல எத்தனை வகை? நாங்க வித்தியாசமா இப்ப பசுமதி என்ன சொல்றாங்க, பசுமதி
1: அது மாதிரி சாதம் செய்யறதுக்கு பாஸ்மதி
0: அதுகள். ஆனா கூடிய
1: சாதம் செய்வாங்களே, பிரியாணி,
0: பிரியாணி சாதம். அதுக்கு அப்ப சீரக சம்பான்னு சொல்றது என்ன? சம்பா ரைஸ் என்று சொல்றது.
1: பிரியாணி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸும் போடுவாங்க.
0: சம்பா ரைஸ்
1: செய்வாங்க,
0: சம்பா சம்பா சீரக சம்பா என்று சொல்லுவாங்க. குட்டி குட்டியா
1: சீரக சம்பா.
0: இப்ப இந்த விவசாயம் செய்யற யாராவது ஒரு தடவை நாங்க கூட்டிக் கொண்டு கேட்கணும் இல்ல, இப்ப என்ன என்ன அரிசி இருக்குண்டு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன அரிசி இருக்கு, நாங்க வந்து என்ன என்ன அரிசி எல்லாம் சாப்பிடுறோம்ண்டு. இப்பதான் எத்தனையோ விதமான அரிசிகள் எல்லாம் வந்துருச்சு. எங்கட ஊர்ல ஐயாறு எட்டு அப்படி
1: அரிசி, குண்ட அரிசி. ஆமா, ஏடிடி 36 அதுதான் வந்து இட்லி ரைஸ்.
0: இட்லி ரைஸ்
1: ஏடி 36 பொன்னி வந்து சாப்பிடுறது.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லா,
1: இட்லி வேலை வச்சு சாப்பிடணும்.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லமா?
1: ஆமா, பொன்னி நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும்.
0: பொங்கலுக்கும் பொன்னி வாங்கிக்கிறதா? பொன்னி
1: அதுவும் போடலாம். இன்னொரு அரிசி இருக்கு, இந்த மாவு பச்சைன்னு ஒரு அரிசி இருக்கு, அதுவும் போடலாம். ரெண்டுமே போடலாம்.
0: பச்சை அரிசி அதான் கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் அப்படித்தானே?
1: மாவு பச்சை, மாவு பச்சை அரிசி
0: முருகு. இன்றைக்கு பெண்ணிலே இன்றைக்கு

0: நான் இரவு நேரத்திலேயே நல்லா பேசினேன் அல்லவா, சந்தோஷமா நல்லா தூங்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு
1: எங்களோட பேசுறதுதான் உங்களுக்கு நிறைவான உணவு
0: இல்லாம. அதனாலதான் பாருங்க, ஒரு மெலிவு கூட இல்லைங்க. நான் எவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் நான் மெலிய மாட்டேன், அது என்னன்னு தெரியாது. என்ன சிரிக்கிறீங்க? உண்மை இல்ல, உண்மையிலேயே நான் மெலிய மாட்டேன். எவ்வளவுதான் நான், அதாவது எனக்கு டாக்டர் எல்லாம் ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட சொல்லிருக்கார். ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரமா சாப்பிடுங்க சொல்லிருக்கார். ஆனா அப்படி எல்லாம் செய்து இப்ப நீங்க பாருங்க,
2: ஒரு நேர சாப்பாடு, மீதி நேரம்,
0: மீதி நேரம் எல்லாம் அது தண்ணீர் கூட கணக்க குடிக்க கூடாது. இருந்தாலும் அந்த அந்த சுக்கு கோபி அதால் குடிக்கலாம். தேனம், இஞ்சியும் தேனம் கூடுதலாக சாப்பிடணும். மற்றது இப்ப பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் மெலிஞ்சிட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் எத்தனையோ பவுண்ட்ஸ் குறைஞ்சிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க. இதுவுமே ஒரு அதிசயம் தான், என்னன்னு தெரியல. ஆனா நான் மட்டும் ஒரு ஒரு 8 pounds இல்ல, 8 pounds தான் குறைஞ்சிருவேன். ஆனா பழைய படிப்பு எந்த அந்த 8 pounds அதுக்கு கீழே குறையவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கொண்டு போகுது. என்னென்ன அடிக்கடி நான் இந்த காபி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சுகர் பாவிக்கிறதுல தேன் கூடுதலாக தேன் பாவிக்கிறேன். ஆனா உடல் எனக்கு, நான் மெலிஞ்சேன், நான் மெலிஞ்ச மாதிரி இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்படி அது என்ன
1: நீங்க
0: பூரி பொங்கி வரும் இல்ல, பொங்கி அதுல கைய
1: குஷ்பு இட்லி மாதிரிதான் பூரி பொங்கும்.
0: பொங்கும், ஆனா குஷ்பு இட்லி நீங்க எப்படி குத்துனாலும் குத்தாது, அப்படி சின்னனா போ. அதானா பூரி, பூரி நீங்க ஒரு கப் குத்துனா சின்னனா போயிரும் இல்ல, சப்பையா தட்டையா
1: போயிடும்
0: போயிரு. ஆமா, குஷ்பு இட்லி குத்து நீங்க கையால குத்துனாலும் மெலியுமா? இல்ல, நீங்க அத பிச்சு வாயில வச்சு மண்டி விழுங்க மட்டும் அது அப்படியேதான் இருக்கு. இல்ல
1: கண்டிப்பா, ஆமா மேடம். அரிசி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க,
0: அரிசி அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ரெண்டு நாங்க மூன்று பேர் அது இருக்கோம், என்னண்டு ஆள தெரிஞ்சதை எல்லார்ட்டையும் கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, அரிசி வகை என்ன, இன்ன அரிசி என்னத்துக்கு பாவிக்கணும், இன்ன அரிசி பாவிச்சா என்ன, அரிசி பாவிச்சா உடலுக்கு நல்லம், ஆரோக்கியம், அழகா இருப்பாங்க, உஷாமா இருப்பாங்க, ரெண்டதெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் இனி அரிசி, அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறேன். சொல்லுங்க,
1: சொல்லட்டுங்களா? இப்ப வந்து பிரியாணி, பிரியாணி அரிசின்னு இருக்கு, அது நார்த் சைட்ல இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா இங்க கிடைக்குது, பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல, நீங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து பிரியாணி அப்புறமா புலாவுல செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீட்டு நீட்டா சேமியா மாதிரி இருக்கும், பக்குவமாக தண்ணி விட்டு பண்ணா.
0: பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசியா நீங்க பாசுமதி அரிசியா சொல்றீங்க?
1: பாசுமதி தான், பாசுமதி தான் பிரியாணி அரிசி சொல்லுவோம்.
0: அதான் சொல்றீங்க,
1: பாசுமதி அரிசி தான்,
0: அது ஒரு வாசமா இருக்கும் இல்ல?
1: ஆமா, வாசமா நல்லா இருக்கும், அந்த மனமே அந்த சாப்பாடுக்கு ஒரு நறு மனம் நல்லா இருக்கும்.
0: ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது, விருப்பம் இருக்காது. அது எனக்கு பிடிக்காது, அது என்னன்னு தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன். அந்த
1: அப்படிங்களா?
0: விரும்பி சாப்பிட மாட்டேன். அது
1: என்னோட பையனுக்கும் பிடிக்காது, ஆனா எனக்கு எல்லாம் அந்த வாசனை பிடிக்கும்.
0: அது இல்ல, அது ஏன் எனக்கு இல்ல, அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அரிசி நீட்டு நீட்டா இருக்குது. சில நேரம் அவங்க இப்படி நாங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது அது வேற நினைப்பு வருது எங்களுக்கு.
1: ஆமா, புது
0: அதத்தான் நான் சொல்லாம இருந்தேன். அதனாலதான் அந்த ரைஸ் எனக்கு பிடிக்கல, அது டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லல, அது இப்படி நாங்க கையில இப்படி எடுக்கும் போது நீட்டு நீட்டா சில நேரத்துல அது எங்களுக்கு ஒரு வேற சிந்தனையே கொண்டு வருது, அருவறுப்பா இருக்கு. அதனால எனக்கு அந்த ரைஸ் பிடிக்கிறது இல்ல. சொல்லுங்க.
1: அடுத்தது நீங்க சொன்ன அந்த நாள் வீட்டுல
0: மோர் மிளகான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இத கொட்டி அப்படியே கிளறி எடுக்கும் போது

0: தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சொட்டு சொட்டா சின்ன சின்ன வெட்டி இருப்போம், அதை அதுக்குள்ள போட்டு அந்த சுண்டல் மாதிரி எடுத்துருவோம், கடலை சுண்டல் செய்வோம் இல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நாங்க. அது ஒரு
1: கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இது டால் மாதிரி ஆயிடும், டால் மாதிரி சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டீங்கன்னா இதை நீங்க வந்து சப்பாத்திக்கு டால் மாதிரி
0: டால் மாதிரி சாப்பிட்டுலாம். ஆனா பாப்பு பயிறு வறுத்து அதை தீட்டி அந்த சோல் இல்லாம தீட்டி வச்சிருக்கிறது,
1: அது வந்து என்ன செய்யணும்னாக்கா தோல் இல்லாம சொல்றீங்களா, முழுப்பருப்பு,
0: முழுப்பருப்பை தான் நீங்க செய்யறீங்க, பாசி
1: பருப்புன்றது வெட்டின பருப்பு தான் நாங்க செய்யறோம்.
0: இந்த பச்சையா இருக்கிற பாசி பயிறு வந்து பச்சையா இருக்கு,
1: அதை என்ன செய்யணும் சொல்றேன் பாருங்க, அதை என்ன செய்யணும்னு,
0: அது
1: செய்யணும்னா நல்லா அலசி அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டோம்னா தண்ணியை இருத்திட்டு ஒரு மூட்டை கட்டிடணும் ஒரு வெள்ளை துணியில, மறுநாள் அது வந்து முளை கட்டி இருக்கும்,
0: முளை கட்டி இருக்கும்,
1: 2-3 நாள்ல நல்லா நீட்டா பிளான்ட் வரும்.
0: ஓ ஆமா,
1: அவளே தண்ணி தெளிக்கலாம் அந்த மூட்டையில. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு செஞ்சு சாப்பிடலாம், உடலுக்கு அவ்வளவு நல்லது, அது உடலுக்கு அவ்வளவு நல்லது.
0: நிச்சயம் நிச்சயம்,
1: தானியத்துலதான் சத்துக்கள் அதிகம்,
0: சத்துக்கள் அதிகம் நிச்சயமா, அது நீங்க சொல்றது உண்மை. முளைகட்டி இங்க வச்சிருக்காங்க, இந்த பாசி பயிரெல்லாம் முளை கட்டி
1: அதை
0: வச்சிருப்பாங்க, அது சமைச்சு சாப்பிடறேன் உடம்புக்கு நல்லமன்னு
1: சொன்னேன். கூட்டும் செய்யலாம், இதே மாதிரி கூட்டும் செய்யலாம்,
0: கூட்டும் செய்யலாம், அப்படியே போட்டு
1: பாசி பருப்புக்கு பத்தி இந்த முளை கட்டினதை வேக வச்சு காயெல்லாம் போட்டு செய்யலாம்.
0: சரி, நீங்க இப்ப பொங்கல் செய்யறீங்கல்ல, பொங்கலுக்கு என்ன என்ன பொருட்கள் போடுறதுன்ற சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன போடுறோம், நீங்க என்ன போடுறோம், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அந்த பொங்கலுக்கு சக்கரை போடுவீங்க, அதாவது
1: சக்கரை பொங்கலா?
0: சக்கரை பொங்கல் சொல்லுங்க, சக்கரை போடுவீங்க.
1: சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும், அரிசி வந்து முக்கால் அளவுக்கு அரிசி மேடம், கால் அளவுக்கு பருப்பு போறோம்.
0: இந்த பருப்புன்றது இந்த பாசி பயிறு வறுத்த
1: பாசி பருப்பு
0: வறுத்தது இல்ல,
1: ஆமா உடைச்சது,
0: வறுத்த உடைச்சது அப்படி சொல்லுங்க.
1: இத வறுத்துக்கணும், அரிசியை வறுத்துக்கணும், பருப்பு வறுத்துக்கணும்,
0: அரிசி தனியாக, அரிசி வறுக்கணுமா? அரிசி
1: ஆமா தனித்தனியா வறுத்துக்கணும்,
0: தனித்தனியா வறுத்து தான் பண்ணணும்,
1: வறுக்க கூடாது, சேர்த்து வறுக்கூடாது. அப்புறமா என்ன செய்யணும்னா இத நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா சாதம் மாதிரி வேக வச்சிடணும், வேக வச்சு மூடிட்டு 3/4 வெல்லத்தை எடுத்து அதுல தண்ணிய ஊத்தி கல் இல்லாம வடிகட்டிட்டு பாகு பண்ணிக்கணும், பாகு மாதிரி பண்ணிக்கணும், உருண்டைக்கு எல்லாம் பாகு பண்ணுவோம் இல்லையா,
0: கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும்.
1: ஆமா காய்ச்சிட்டு நல்லா பாகு வாசனை வரும்போது நான் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு, அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க,
0: நிச்சயம்
1: அதுல பாக கொட்டி நல்லா கலரிட்டு அப்புறமா ஒரு வானொலியில நெய்ய ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு ஏலக்காய் பொடிய போட்டு இதயம் போட்டு கொட்டி கலரிடணும்.
0: அப்படியாப்பா,
1: இதுதான் சூப்பரான சக்கரை பொங்கல், இது 2 நாள் இருந்தா கூட நல்லா இருக்கும்.
0: சூப்பரான சக்கரை பொங்கல், சக்கர பொங்கல் அப்படித்தான். அப்ப சரி, நாங்க ஆனா வரிசை அந்த அரிசி வந்து வறுக்க மாட்டோம், அது அதுதான் வித்தியாசமா இருக்கு. நீங்க வறுத்து செய்யறீங்க, அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அரிசிய கொஞ்சம். சரி, அடுத்த முறை அது இருக்க செய்து பாக்கலாம்,
2: கொஞ்சம் லேசா வறுக்கணும், வறுக்கணும் வறுத்தா நல்லா இருக்கும்.
0: வறுத்தா நல்லா இருக்கும், இது இன்னைக்குதான் இன்னைக்குதான் எனக்கு தெரியும் உண்மையா. இவ்வளவு காலம் நான் பாக்கல, யாரு அரிசியை போட்டாலும் இங்க என்ன பொங்கலுக்கு போட்டாலும் எல்லாரும் வறுத்து செய்ததான் நான் பாக்கேன். அத பச்சை அரிசியா வடிவா எல்லாம் கழுவிட்டு அவங்க போட்டு பொங்குறாங்க அத. நீங்க தான் அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க
2: கோயில்ல அதான் செய்வாங்க, கோவில்ல கூட
0: அதுதான் அந்த சுவை இல்லையா, கோயில்ல எல்லாம் பொங்கல். நெய் போட்டா டேஸ்ட் அதுல. முந்திரிய பருப்பு, ஏலக்காய், அந்த வாசனை வந்து ஏலக்காய் வாசனை.
2: நெய் தவிர யூஸ் பண்ண மாட்டோமா?
0: ஓ, நெய் தவிர அதுக்குள்ள போட இயலாது தானே, வேற ஒண்ணும் போட இயலாது தானே அதுக்குள்ள. ஆனா வெண்பொங்கல் இன்னும் சுவை. வெண்பொங்கலுக்குள்ள நெய்யும் அதுக்குள்ள போடுற இதுகளை சொல்லுங்க எனக்கு.
1: என்ன? சீரகம், மிளகு, ஜீரகம்,
0: சின்ன ஜீரகம்,
2: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை.
0: பெருங்காயம் போடுறதா? பெருங்காயம், இஞ்சி
1: போடலாம், வாசனையா இருக்கும்.
0: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்.
1: அவங்களை கேளுங்க மேடம் செய்முறை.
0: நீங்க சொல்லுங்க, ஆண்டாள் சொல்லுங்க. வெண்பொங்கல் செய்யறது
1: இன்னைக்கு
0: சொல்லுங்க.
2: அதே மாதிரிதான்மா, அரிசி ரெண்டுத்தையும் தண்ணி தானே வறுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு, ரெண்டு மூணு கூட வைக்கலாம் பொங்கல் குழ குழன்னு வரணும்ல, மூணு தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். அதுலயே அந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி எல்லாம் சீ அதுலயே போட்டுடணும். கடைசியா வந்து தாளிச்சி முளகு சீரகம் தாளிச்சி முந்திரி இருந்தா முந்திரி போட்டு தாளிச்சி இறக்க வேண்டியது
0: அவ்வளவுதான். அதுக்கு பால் ஒன்றும் விடுறது இல்லையா?
1: பால் அது கிடையாது,
2: பால் சக்கரை பொங்கல் கொஞ்சமா
1: போடுவாங்க.
0: அப்ப கொஞ்சம் இப்ப நெய் வரும், வெண்பொங்கலுக்கு நெய் விடுறதா?
1: நெய் விடணும், நெய் விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: விடணும், ஏனண்டா
1: விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: இங்க எங்களுடைய திருப்பதியில காலை உணவு, காலை அவருடைய அவருக்கு நெய்வேத்தியம் அந்த வெண்பொங்கல் தான். அப்ப அதுக்கு நெய் விட்டுருப்பாங்க, அதான் அதுல சுவைய கொண்டு வர அந்த நெய் தான் இல்லையா?
1: மிளகு, சீரகம் பக்குவமா வறுக்கப்படுறது ஒரு சுவை.
0: சுவை அப்படியாப்பா, இது வாழ்க்கை பூராவும் இதத்தம் தான் நான் சாப்பிட்டு கொண்டு பேசாம இருப்பேன், வேற ஒன்றும் தேவையில்ல. ஒரு நாளும் வச்சாலும் அழுக்காது
1: என்னன்னு, அழுக்கவே அழுக்காது,
0: அழுக்கவே அழுக்காது. ஆமா,
2: பக்கத்துல இருந்தீங்களா? பத்து நிமிஷம் ரெடி.
0: பக்கத்துல அந்த அந்த சாப்பாடு உடனே செய்திடலாம் என்ன, உடனே. சரி, இப்ப ஆண்டாளம் உங்க பாட்ட சொல்லுங்க. நான் வானம் என்று சொல்லியிருந்தேன், வானம் என்று தொடங்குற பாட்டு, தொடங்குறது இல்ல இடையிலே வரலாம். வான்
2: பாட்டு,
0: வான் வானம், வானம் இருக்கு இல்ல மேல நிலா பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா, நிலாவ புடிச்சு வச்சிருக்கல வானம், அதத்தான்
2: சொன்னேன்.
0: வானம் வானம் நிறைய மணிங்க
2: சொன்ன
1: மேடம். மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அட பல நாள் இருந்தேன் உள்ள அப்படி நிம்மதி எனக்கு இல்ல அப்படின்னு.
0: ரேவதி அம்மா, அடுத்த முறை டிக்கெட் எடுத்தா உங்கள்ட்டே நேரம் வர, நீங்க மனுஷன பாக்கணும்னு
1: சொல்லுங்க.
0: பார்த்த உடனே நீங்க விழுந்துருக்க, ஐயோ இந்த மனுஷனையா நான் பாக்க நினைச்சேன். எங்களுடைய சந்தர்பாஜ் மாமா நிறைய சொல்றேன் இல்ல, அவங்க வந்தாலும் வந்தாங்க, தாங்க பார்த்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் இருந்துட்டான். நான் தானே நித்துற காரல, அவங்க வந்து ஜாமம் போலதான் போன, ஒரு மூன்று மணி அப்படித்தான் அவங்க இடத்துக்கு போனது நினைக்கிறேன். மூன்று அவங்க காவல் அப்பவும் முழிச்சிருந்தாங்க, காருக்க இருந்தா அப்படியே நித்திரியா இருக்கிற என்னதான் எட்டி பார்த்தாங்களா, வாயே பேசு அடுத்த நாள்
1: தான் மறந்துட்டாங்க.
0: சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம்.
1: ஓ ஓ, சொன்னீங்களே நீங்க
0: சிதம்பரம்.
1: அவர் அவர் ஒருத்தர் சொன்னீங்களே.
0: நிச்சயம், நிச்சயம். அப்ப ரேவதி அம்மா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு.
1: அதான் வானத்தை பார்த்தேன், இப்ப
0: நீங்க சொல்லுங்க. ஆண்டாளம்மா,
2: வானம்
0: தான் என்னன்னு கேட்டீங்கல்ல, நிலாவ புடிச்சு வச்சிருக்கிறது அதுதான் வானம். நல்லது, சந்தோஷம்.
1: நான் உங்களுக்கு இந்த பாட்டு போடுங்க.
0: என்ன
1: புதிய வார்த்தைகள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேவனை. அது ஏதோ ஒன்று
0: ராமனையாக்கம் கிடைச்சா உங்களுக்கு.
3: அவங்க
0: இருந்தாங்க, அவங்களை விடுபட சொல்லிட்டேன் உங்களை கூப்பிடுறதுக்கு. அவங்க ஒரு டிப்ஸ் தர போறாங்க இப்ப சாப்பாடு. முத்துவேல் எங்களுடைய அறிவிப்பாளர். உங்களுடைய குரலை கேட்டு எவ்வளவு நாள் இப்ப இன்றைக்கு உங்களோட குரலை கேட்டா எல்லாருமே சாப்பாடு இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது.
3: இல்ல அதுக்காக ஓ இல்ல இல்ல, எனக்கு வேலை பலு அது வந்து அந்த நிகழ்ச்சி வந்து சரியான நிகழ்ச்சி கேட்க முடியல. கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் தான் நேரம். அவர் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல கேட்க
0: வேண்டியதான்.
3: அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு.
0: எங்கட நிகழ்ச்சி கேட்கறது இருக்கட்டும், உங்களோட நிகழ்ச்சியே நாங்க இருக்கிற நிகழ்ச்சியே திருப்பி திருப்பி கேட்கறோம் என்ன ரமணி வாங்க உங்கள் சாய்ஸ்.
3: ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குமா.
0: அது எங்களுக்கு அதை கேள்வி கேட்டு நாங்க பாடம் ஆயிருச்சு ரமணி ராஜேஷ். இப்ப இவங்களுக்கு பின்னால அவங்கதான் வருவாங்க, ரமணி ராஜேஷ் இவங்களை சந்திக்க போறாங்க. கேட்டு கேட்டு அப்படியே அதை எல்லாம் அப்படி எங்க மனப்பாடம் ஆயிருச்சு. சிரிக்கிறீங்க நீங்க, அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது மட்டுமில்ல, இல்ல அது மட்டும்தான் நீங்க எடுத்து வரணும் மண்டி இல்ல, நீங்க வேற ஒரு நிகழ்ச்சி உங்களோட குரல்ல கொண்டு வாங்க, உங்களோட குரல்ல அதுக்கு தான். எல்லாரும் நிகழ்ச்சி இப்ப கடைசியா நீங்க பாருங்க, ஒரு பொங்கல் எல்லாம் செய்து பொங்கல் செய்து எல்லாத்தையும் படைச்சு வச்சாலும் ஏதோ ஒன்று தேவை என்று சொல்லுவாங்க கடைசியில
3: எனக்கு பொங்கல் பிடிக்காது. பெருமா கோயிலுக்கு போன காலையில, பெருமா கோயிலுக்கு போன காலையில கொஞ்சோண்டு குடுப்பாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் அப்ப சின்ன பிள்ளையில.
0: அது என்ன
3: பொங்கல் கோயில்? மாதிரி மாசத்துல காலையில வந்து
0: சக்கரை பொங்கல்
3: பொங்கல்
0: தான். வெண் பொங்கல், வெண் பொங்கல்.
3: ஏன்னா சக்கரை பொங்கல் ரேர, சக்கரை பொங்கல் ரேரா கிடைக்கும், வெண் பொங்கல் டெய்லி கிடைக்கும்.
0: ஏன் உங்களுக்கு பிடிக்காது?
3: காலையில திருப்பூச்சி நடக்கும் மாதிரி
0: மாசம்.
3: இல்ல அது என்னமோ தெரியல, அது சாப்பிட்டாலே வந்து தூக்கம் வந்துடும். பொங்கல்
0: சாப்பிட்டா தூக்கம்
3: வரும். நெய் முந்திரி பருப்பு
0: அது சாப்பிடலாம். இல்ல நெய் வாசத்தோட
3: நெய் வாசம்
0: சரி. நீங்க ஒரு குறிப்பிட்ட
3: நல்ல மனமாதான் இருக்கும்.
0: நெய் எதுல போட்டாலும் மாசமா இருக்கும் சாப்பாடுல சேர்த்துக்கொண்டா இல்லையா? சரி, நீங்க ஒரு ஒரு டிப்ஸ் கொடுங்க பாப்போம். ஒரு சாப்பாடு
3: எனக்கு ஐயோ எனக்கு சாப்பாடு தானே கொஞ்சம் செய்யறது சாப்பிடதான் தெரியும், செய்ய தெரியாது
0: என்னங்க. இங்க வர்ற ஒரு நேர சந்திரசேகர்ட்ட கேட்டா அவர் சுடு தண்ணி வைக்கிறத சொல்லி தருவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு
3: செய்யாது சந்திரசேகர
0: செய்ய அவரைத்தான் சொல்றேன். சுவனியா, சந்திரசேகர் சுவனியான்னு வச்சிருக்கோம். அவர் வந்து சுடு தண்ணி வைக்கிறது தாங்க வந்து சொல்லி தந்தார். அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டே, நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன சொல்லி தர முடியாது, என்ன ஞாபகம் இல்லையா தான் சொல்லி தந்தது எங்களுக்கு.
3: இப்போ நீங்க ஹாஃப் அன் அவர் சாப்பிட பத்தி நிறைய விஷயங்கள், பொங்கல் செய்யறது எல்லாமே
0: இது முக்கியமான ஒன்று தானே. தெரியாதவங்களும் இப்ப உண்மையிலேயே வீட்டுல சில நேரம் மனைவிக்கு உடல்நல குறைவு, உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்துருவாங்கல்ல. ஓ அம்மாட வானொலியில கேட்டா உடனே இப்படி செய்யலாம், உடனே செய்வாங்கல்ல டக்கண்டு. அதுக்கு
3: தான் செய்வாங்க.
0: நீங்க
3: இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு தருணத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப் ஒரு ஒரு குறிப்பு
0: பூமுகள்
3: ஊர்வலம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: இந்த பாடல் நீங்க முன்பும் கேட்டிருக்கீங்க, அடிக்கடி கேப்பீங்க எல்லாரும்.
3: அடிக்கடி
0: சந்தனராஜ் மாமா கேப்பார், நீங்க கேப்பீங்க இந்த பாடல் இல்லையா?
3: என்ன
0: அமைதியாயிட்டீங்க? இந்த பாடல் நல்ல பாடல், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். வீட்டுல
3: எல்லாரும் இந்த பாடல்
0: முழுமையா தர
3: பாடல் எந்த பாடல இந்த பாடல் பாடல் முடிஞ்ச உடனே நீங்க வந்து நேரில் போன் அட்டன் பண்ணி பேசலாம். அந்த பாடல் ஒளிபரப்பு போது குறுக்கால பேசும்போது அந்த பாடல் கேட்கணும், அந்த ரசிப்பு தண்ணி போயிடுது.
0: ஆனா நாங்க இப்ப இப்படி
3: கொஞ்சம்
0: ரமணி ராஜேஷ், இப்ப நாங்க இப்படித்தான் செய்யறோம். இப்ப நாங்க எழுதி எல்லா பாடலையும் எடுத்துட்டோம்னு சொன்னா நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி, அதாவது கதம்பத்தில் கேட்ட பாடல்கள் ரெண்டு உங்களோட பெயரோட சிந்தனை செல்வனப்பா அப்படியே பதிவு செய்து கொண்டுருவேன். அது நீங்க அந்த பாடல் அப்படியே ஃபுல்லா கேட்கலாம், ஒரு
3: பாடங்களும் இல்லாம.
0: ஏனென்னா இப்ப நாங்க சில நேரம் சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு போடுவோம், இப்ப சில நேரங்கள் வராட்டி ஒன்று ரெண்டா போடுவோம், ஆனா முழுமையாக அப்படியே அடுத்த நாள் அப்பா அப்படியே பதிவு செய்து கொடுப்பார், அப்படியே அந்த நிகழ்ச்சி வரும். கதம்ப நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல் அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லி வரும். அப்படியே அப்ப யாருக்கும் அது தடங்கள் இருக்காது, அவர் முழுமையா கேட்டுருவாங்க. அவங்க பாடினாங்க, மற்ற நிறைய பேர் பாடினாங்க, எல்லாரும் எல்லாரும் ஜோடி ஜோடியா பாடினாங்க பாத்தீங்களா, எவ்வளவு
3: ஒற்றுமை. நல்லா இருந்தது,
0: நன்றி நன்றி ரமணி ராஜேஷ். அடிக்கடி
3: இந்த பாடல்
0: முத்துவேனோட பேசினதுக்கு அப்புறம் உங்களோட பாடலை நான் முதலா எடுத்து வர்றேன், நீங்க அதை கேட்டுருங்க. இன்னும் ஒரு விடயம், நீங்க உங்களுடைய இந்த கம்பீரமான குரல்ல நிகழ்ச்சி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் யோசிச்சு கடகண்ட, ஆனா எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ரமணி ராஜேஷ் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வருவார். நீண்ட நாட்கள் அந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வரவில்லை, மீண்டும் எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது முத்துவேல கூப்பிடணும், மணிக்கண்ணன் முத்துவேல். அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னம்பாக இணைந்து கொண்டதுனால அவரை இணைச்சு கொண்டேன், உங்களோடு சேர்த்து இணைக்கத்தான் நான் யோசித்திருந்தேன், ஆனா அது இணைக்க முடியாமல் இருந்தது. அதனால்தான் உங்களை விடுபட்டு மீண்டும் மீண்டும் உங்களை மீண்டும் இணைச்சு கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், என்னுடைய பாடலை தொடர்கிறேன், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: காற்றில இணைந்து கொள்ளும் உறவு. வணக்கம் முத்துவேல். முத்துவேல், நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்தீங்கல்ல, ஏதோ உண்டு.
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். சரி, நீங்க உங்களை நான் சந்திச்சு இப்ப உங்களுடைய எண்ணத்தை என்ன ஒரு டிப்ஸ் தரப்போறீங்கன்னு சொல்லுங்க பாங்க. நல்ல நல்ல ஒரு உணவா எங்க
1: இல்ல, உணவுல வந்து டிப்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: சாப்பிட தெரியும் இல்ல?
1: ஆமா ஆமா, அது சாப்பிட தெரியும் எனக்கு.
0: நல்லா சாப்பிடுங்க.
1: ஆனா இல்ல வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சும்மா வீட்டுல செஞ்சு பார்த்தாங்க.
0: என்னது சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுங்க.
1: நம்ம சப்பாத்தி போடுவோம்ல,
0: சப்பாத்தி. ஆமா,
1: இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு.
0: சப்பாத்தி நீங்க என்ன மாவுல செய்வீங்க முதல்ல, அதை சொல்லுங்க.
1: கோதுமை, கோதுமை மாவு.
0: கோதுமை மாவுல அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கணும்ன்றீங்க?
1: ஆமா.
0: சேர்த்தா சாஃப்டா வரும்.
1: சாஃப்டா வருது.
0: அது எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து?
1: எங்க வீட்டுல வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு பாக்குறேன் ஏதாவது செய்வாங்க. அதுல ஒரு முதல் ஒரு ட்ரிப் மாதிரி செஞ்சாங்க, நல்லா இருந்தா சாப்பிட்டா இனிமேல் இதே செஞ்சுக்க.
0: ஓ, அப்ப இன்னும் ஒரு விடயம், உங்க மனைவி சமைக்கிறதுல நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கீங்க ரசம் நல்லா வைப்பாண்டு, அப்படிதானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: வேற என்ன நல்லா சமையல் உங்களுக்கு பிடிச்சது?
1: மோர் குழம்பு வைப்பாங்க.
0: மோர் குழம்பு வேற
1: இல்ல, இது ரெண்டும் தான் அவங்களுக்கு பெஸ்ட், மத்ததெல்லாம் அதுக்கு அடுத்ததுதான்.
0: அப்ப நல்லா கேட்டுக்குங்க மனைவிட்ட. நான் எனக்கு தெரியாது அவங்களோட தொலைபேசி இலக்கம் இருந்தாலும் அவ கேட்டுக்கொண்டு இருந்தா. நீங்க இனி இவருக்கு மோர்
1: குழம்பு
0: ஒவ்வொரு நாளும் மோர் குழம்பு வேற ஒண்ணும் வைக்காதீங்க, மோர் குழம்பும் ரசமும் இந்த ரெண்டையும் மட்டும் வைக்கிறங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நான் வெளியில
0: வந்துட்டேன். அவங்க வீட்டு இது நல்லா இருக்குங்க. ராஜ்குமார், நான் உங்களோட ஒரு அழைப்பு கொடுக்கறேன், நீங்களும் இதுல இணைஞ்சிக்கலாம். முத்துவேலோட முத்துவேலை இவ்வளவு இது ராஜ்குமாரோட தான் நாங்க பாய்ந்து கொள்ளணும். அவரும் உங்களோட கட்சி இல்லையா? என்னடா இப்ப நீங்க சொன்ன விதமா அவரும் அப்படித்தான், நானும் வெளியில தான் வந்திருக்கேன் சொல்லுவார். அப்ப அதனால அவரை நினைச்சுக்கலாம், எங்க பாக்கலாம். அது அதனால வீட்டுக்கு இருக்கிறாங்களே கேட்காதேன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரி, வணக்கம் ராஜ்குமார். ராஜ ராஜ ராஜாதி ராஜா ராஜமாத்தாண்டா ராஜ
2: கம்பீரா
0: தர்மபுரி ராஜா.
2: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்
2: இரவு வணக்கம் உங்களுக்கு வந்து நண்பகல் வணக்கம்.
0: நண்பகளுக்கு
2: இரவு வணக்கம் உங்களுக்கு நண்பகல்.
0: வெளியில வந்துட்டேன் நீங்க என்ன மாதிரி?
2: எப்படி ஐயா, எப்படி ஹால்ல இருந்து பேசுறீங்களா இல்ல என்ன மொட்டவாடியில வந்து பேசுறீங்களா?
1: ஒவ்வொரு
0: நாளும் இவர் மொட்டை மாடிக்கு போறார் என்று யோசிப்பாங்க.
2: இல்ல எனக்கு கேட்டுட்டாங்க, எனக்கு கண்ணுல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி
0: ஆயிடுச்சுங்க.
2: இந்த அலர்ஜிலையும் போய் இப்ப பாட்டு கேக்கணுமான்னு எங்க வீட்டுல எல்லாம் என் பொண்ணுல இருந்து என் பையன்ல இருந்து கேக்குறாங்க. இருந்தாலும்
0: அதனால நீங்க கண்ணில அலர்ஜிக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க.
2: பாருங்க பாருங்க, மருந்து விட்டுட்டு வந்துட்டேன், மருந்து விட்டுட்டு வந்துட்டு
0: இருக்கேன்.
2: பொண்ணு விட்டா மருந்து அது விட்டுட்டு வந்துருக்கேன்.
1: எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, எல்லாரும் கண்ணாடி போட்டுருங்க.
2: கண்ணாடி
1: நான் எப்போதுமே கண்ணாடியில் தான் இருப்பேன், காலையில மதியம்.
2: நாம வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாச்சும் போடும் போதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட பலன்தான் அனுபவிச்சிருக்கிறோம்.
1: எப்போதுமே கண்ணாடி போடுவது நல்லது, ஏன்னா ஒரு தூசி போடுங்கல்ல, தூசி போடாம ஒரு
2: அதேதான், அதனாலதான் பாதிப்பு.
0: ராஜ்குமார், நீங்க கண்ணுல அந்த
1: எத்தனை போட்டு சொல்லு,
0: என்ன போய் ஒண்ணு ஒண்ணு குடுத்தா காணும் அந்த பெரிய
1: ஒண்ணு போதுமா?
0: ஒண்ணு போதும்.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் காணி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது.
2: தலைவர் பாட்டு பாடுறீங்க,
0: நாங்களும் நல்லா பாடுறோம் இல்ல பாத்தீங்களா? ராஜ்குமார்
2: பாருங்க, நல்லா பாருங்க,
0: சவுண்ட்
2: ரெக்கார்டிங் நாங்க கொடுக்கறோம்.
0: ராஜ்குமார்
1: பாட்டு
0: சொல்லுங்க.
1: அந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் வந்து, நீங்க எங்க ஆர்கெஸ்ட்ரா நடந்தாலும், நான் கொஞ்ச நாள் இந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன சுத்திட்டு இருந்தேன்ல, அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன நடந்தாலும் இந்த பாட்டு போடும்போது ஒருத்தர் பாடுறவர் என்ன செய்வார், கையில ஒரு பொட்டி ஒண்ணு செய்வார், கையில சின்னதா ஒரு பெட்டி, யாரு எங்க வந்து சின்னதா ஒரு பெட்டி வச்சுட்டு தானே
2: பாடுவாரு. பெட்டி ஒரு கோல் இருக்கும் கையில, ஒரு கோல்.
1: ஆமா, அந்த பெட்டி ஒரு கையில ஒரு சின்ன பெட்டி வச்சுட்டு அவர் பாடுவாரு. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரால ஒரு பெட்டியை கொடுத்து பாட விட்டுறது,
2: கடல் வந்து பாடுவாரு, வருவாரு.
1: ஆமா, வெறும் பட்டி தான், அதை உள்ள ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு ஒரு கை தாங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அதை காட்டுறதுக்காக,
0: ஆக்ஷன் காட்டுறதுக்காண்டி. நல்ல. சரி, இப்ப ராஜ்குமாருக்கு என்ன வானம் வேணும் நீங்க?
2: வானம் பாத்தீங்கன்னா கடல் மீன்கள் படம், வானம் தள்ளாட சூப்பராகும் பாடல், அதெல்லாம் அந்த காலத்து பாடல். வானம் எதா வந்தது எனக்கு அருமையான பாடல் அது. சுஜாதா அம்மாவும் நம்ம கமல்ஹாசன் நினைக்கிறேன், கமல் கமல் படம், சுஜாதா தானுங்களே அவங்க அந்த
1: அம்மா,
2: நல்லா இருக்கும்.
0: இப்ப ராஜ்குமார்
2: அந்த கால திருச்சியில
0: நீங்க சொல்லுங்க, நீங்க
2: சொல்லுங்க,
0: திருச்சியில திருச்சியில சொல்லுங்க,
2: திருச்சி திருச்சி ரேடியோல, திருச்சி வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில, கோயம்புத்தூர்ல, இதெல்லாம் ஃபேவரட்டான பாடல். இந்த பாடல் அடிக்கடி நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க வீட்டுல கேட்டிருக்கிறேன், இந்த பாடல்லாம் கடல் மீன்கள் பாடல்லாம் சூப்பரா இருக்கும், அடிக்கடி ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க.
1: சரி, அதற்கு முன்னால ஒரு வானம் பாட்டிருக்கு தெரியுமா, கேக்குறீங்களா? நான் சொல்றேன் கேக்குறீங்களா, அது இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: ஆமா, அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யாரு அதுல?
1: ஜெய்சங்கர்.
0: சரி, அந்த பாட்டு
2: பாடல் வைப்பாங்க,
0: அந்த பாட்டை ராஜ்குமார் இருக்க பாடுங்க, முத்துவேல் அந்த சரியான மெட்டு எடுக்க. எங்க
1: ஒரே வானம் ஒரே பூமி,
2: ஐயா பாடுறது கரெக்டாக இருக்கு. அதே ஒரே வானம் ஒரே பூமி, இதே மாதிரி வரும் பாடல்.
0: அப்படியே வேணும்,
1: ஒரே ஜாதி ஒரே நாடு அப்படின்னு வரும்,
0: ஒரே வானம்.
2: ஆமா, நல்லா இருக்கும் பாடல், நல்லா இருக்கும்,
0: பாக்கலாம். அப்படி இருக்கு, அந்த பாட்டு எடுத்து வரலாம். ராஜ்குமார் உங்களுக்கு
1: தெரிஞ்ச
0: சொல்லுங்க
2: பாடலா?
0: வானத்தை
2: பத்தி பண்ணுங்களேன், வானத்தை போல வனம் படைத்த மன்னவனே
0: பாருங்க, ராஜ்குமார் எப்படி நல்லா பாடுறாரு பாருங்க. முதல் பாட மாட்டேன்னு மெதுவா இப்படி பேசினவர் பாருங்க, இப்ப எங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் பாடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க,
2: நல்லா இருக்கும் அந்த பாடல், நல்லா இருக்கும். அப்புறம் வேற வானத்துல
1: இன்னொரு பாட சொல்லுவா?
0: நீங்க எல்லாத்தையும்
2: சொல்லுங்க,
0: எல்லாத்தையும் சொல்லிட்டா மற்றவங்க எதுங்க
1: இடைப்பட்ட பாட்டு சொல்லிடுறேன். வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷன நானும் பார்க்கல,
0: அதுதான் ரேவதி அம்மா சொல்லிட்டு மனிதன்ல. கேட்டுட்டு போயிட்டான். இப்ப நாங்க அந்த சாப்பாட்டு டிப்ஸ் கொடுத்தோம் இல்ல ராஜ்குமார், அதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு. தப்பி தவறி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் சொன்னா நீங்களா செய்ய சாப்பிட வேண்டியதான். நீங்க
2: அவ்வளவுதான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீம் மட்டும் தான் பொறுத்தாரு, அது உயிர் வாழ்வதற்கு
0: இல்ல. அதனாலதான் உங்களை உருவாக்குறோம், உங்களை உருவாக்குறோம் நாங்க. நாங்க டிப்ஸ்
2: போட்டுக்கோ, அவ்வளவுதான்.
0: டிப்ஸ குடுக்க குடுக்க நீங்க அத மாதிரியே நீங்க செய்து சாப்பிடணும். சரியா,
2: செஞ்சு சாப்பிட்டேன். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, எப்ப தூங்குனீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் காலையில லைவ்ல இருந்தீங்க,
0: நல்லா தூங்கினேன். 4 மணி இப்ப எங்களுடைய 4-5 மணிக்கு தூக்கத்துக்கு சென்று போதும் தானே. சரியா 9 மணிக்கு 6, 7, 8, 9 4 மணித்தேரம் போதும் தானே எங்களுக்கு?
2: போதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துக்கு 8 மணி நேரங்கிறாங்க, நீங்க 4 மணி நேரம் பண்றீங்க. நேயர் உள்ளங்களுக்கோசரம், நேயர் சொன்னங்களுக்கோசரம்
0: ஆழ்ந்த உறக்கமே வருது இல்லையே? கனவு கனவா வருது, கனவு கனவா வருது.
1: கனவுகள் வந்து ஒரு மனிதனுக்கு எதனால கேக்கா, அதனுடைய சிந்தனைகள் தான். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுதான் கனவுல வரும்.
0: ஏங்க பயங்கரம்
2: அதிகமா பேசினாலுமே
0: கொஞ்சம் பாருங்க, நேற்று என்ன நாங்க காட்டை பற்றி ஏதாவது சிந்திச்சோமா பேசினோமா? இல்ல, சிந்திக்கவே இல்ல. காட்டுக்குள்ள எங்கேயோ எல்லாம் ஓடி திரியற மாதிரி, காட்டுக்குள்ள எங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடி திரியற மாதிரி கனவு. என்ன வருது
2: காட்டு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று முன்னேற பேசணும்னு நினைக்கிறேன்.
0: அது எனக்கு 2 நாளைக்கு முதல் பேசினாலும் கனவு வருமா? என்ன நீங்க எந்த நினைவிலே இல்ல,
1: மனதில் மனதில் பதிஞ்சிரும் பதிஞ்சிரும். அது வந்து ஒரு நாள் இல்ல, அடுத்த நாள் வரும். அது
0: அடுத்த நாள் வரும்.
2: ஆள் மனசுல இருக்கிறது வெளிப்பாடு தான், ஆள் மனதில் வெளிப்பாடு
1: தான். ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிஃபரெண்ட்ங்க. நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு
0: தெரியும்
1: இல்ல, கனவுல வரும். கனவுல பாத்தீங்கன்னா நான் வந்து வானத்துல பறந்து போன மாதிரி கனவு வரும்.
0: ஐயோ,
1: அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா பில்டிங் உச்சியில இருப்பேன், அந்த தண்ணில நீச்சல் அடிப்போம்ல, மேல இருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி ஒரே தாவும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பேன். இங்க ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துல
0: உட்காருவேன்,
1: அப்புறம்
2: நீங்க போன வாரம் சூப்பர்மேன் படம் பாத்தீங்களா? சூப்பர்மேன் படம்
1: அதெல்லாம் நிறைய பாப்பேன் நான். மரத்துல அந்த மாதிரி வந்து பறந்து போற மாதிரி கனவு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கனவு ரொம்ப நல்லா வருது.
0: என்னது?
1: ஆனா இது வந்து யாருகிட்ட பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல.
0: எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதுக்கு உடைய சொல்றேன். என்ன என்ன?
1: ஆமா, இது வந்து இதுல உலகத்துல உள்ளவங்க வந்து நேயர்கள் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு தகவலை என்கிட்ட சொல்லுங்க. அதாவது எனக்கு கனவுல வந்து யானை வந்து என்ன விரட்டுற மாதிரி கனவு வருது.
0: நடுங்க,
2: உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு வருதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குதான் வந்துட்டு இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் கும்பிட சொல்றாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட சொல்றாங்க. அதுதான் ஒரு ஏற்றி பரிகாரம்.
1: அது என்ன வந்து என்ன தாவி தாவி அது திண்டிக்காயில புடிச்சு இருக்கும். நான் விட மேல மேல மேல
2: பாக்குறேன்,
1: மேல மேல ஏறி அதோட திண்டிக்கல் அகப்படாத அளவுக்கு நான் மேல ஏறிக்குவேன். அதோட சுவர் மேல ஏறிக்குவேன், நம்ம வீட்டு மேல
2: ஏறிக்குவேன். அதான் அது வந்து எளிய பரிகாரம் என்னன்னா, நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு வாங்க.
0: சரியா
2: வந்து விநாயகர் பாக்கணும் எதுவும் பாக்குறாரு
0: இல்ல? நல்ல தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து
2: சொல்லுவாங்க,
0: ஒரு தேங்காய் எடுத்து கழுவிட்டு விநாயகர் ஒரு 3 தரம் அதை கொண்டு சுத்திட்டு விநாயகா என்று உங்களோட தலையை சுத்திட்டு அதுல ஒரு அடி அடிச்சிருங்க. அப்ப சார், அப்போ
2: அதிகமா பாப்பீங்களா சார்? அதிகம்
1: பாப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு இடையில எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு உள்ள வருது. அப்ப அடுத்து பறந்து போற மாதிரி கனவு வருது.
0: நீங்க ஏதோ ஒரு யானை இருக்கிறாங்க.
1: இல்ல, அது நான் எல்லாம் எதையும் ஏமாத்தினது இல்ல, யாரையும் ஏமாத்தினது இல்ல.
2: என்னோட
1: கிடையாது.
0: இல்ல இவர் இவர் எப்படி இத கண்டுபிடிச்சிடலாம்னு உங்கள்ட்ட கேள்வி கேக்குறாரு. ஆனா அவரையும் யானை தான் திறத்து அதுதான்.
2: இல்ல இல்ல நான் சொன்னாலும் நியாயம் இருக்குது. எங்க ஊர் பக்கத்துல காடுகள் காவிரி ஆறு ஓடுது, யானைகள் இருக்குது. நான் சொல்லலாம் பாருங்க, காடு
1: காடு கிடையாது, யானையும் கிடையாது,
0: யானையும் கிடையாது. அப்ப பேர்
1: தானே யானையும் கிடையாது.
0: நான் கூட அந்த பக்கத்துக்கு வர சரி வராது ராஜ்குமார். இந்த போட்டோவை பாத்துருந்தா சில நேரம் இருக்கு யானை திருத்தறதுல பின்னால வாய்ப்பு இல்ல. சரி நன்றி ரெண்டு பேருக்கும் நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நிறைய உறவுகள் குழந்தைவேல் நீங்க இணைப்புக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக குழந்தைவேல் வர பாருங்க. எங்கே நீண்ட நாட்களுக்கு பின்பாக இன்னைக்கு தான் தெரிஞ்சது நிகழ்ச்சி நடக்குது என்று. அல்லாட்டிவனால நான் வர்றது இல்ல தானே. வரதராஜன் வாங்க, வீரமணி வாங்க, குழந்தைவேல் வாங்க, சாட்டர்டேக்கு சேது மாதவன், எல்லாரும் வந்து வந்து உடைப்பட்டு போட்டீங்க. சரி நீங்க ஓடி வாங்க. உங்களை சந்திச்சு கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்களுடைய பாடலை எடுத்துவார்.

0: வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அம்மா எப்படி இருக்கிறா? சந்திரா அம்மா
1: கண்ணுக்குள் தோண்டிய மகளா இருந்திருக்கு.
0: ஒரு புது பாட்டா இருக்குது, நான் கேள்விப்படாத பாட்டு. செவ்வானம்
1: இல்ல பழைய
0: இந்த பாட்டோ செவ்வானம் பன்னீர் தூவது நல்லா
1: அப்படியா?
0: நீங்க ஒரு குறிப்புக்கு சொல்லி பாத்தீங்க, அது அந்த பாட்டு சொல்லிட்டீங்க. சரி, சின்ன புள்ள மாதிரி நீங்க தப்பிட்டீங்க.
1: ராஜ்குமார் இப்ப அந்த நிகழ்ச்சி வர வரைக்கும் அந்த பாட்டுல நீங்க கேட்டவனே சொல்லிட்டேன்.
0: நீங்க வீட்டை போயிட்டு மீண்டும் எடுங்க. நன்றி வீரமணி.
1: கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு அம்மா பேசிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி வீரமணி. நன்றி. எங்களுடைய குழந்தைவேல் நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ. இன்னொரு இணைப்பும் இருக்கிறது, அதனால அதுலயும் நீங்க இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் சொல்லிக்கொண்டு 6478744615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும். குழந்தைவேல் நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். எங்களுடைய வரதராஜன், சேது மாதவன் அழைப்புக்கு வந்தவர்களை நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். இங்கே நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல்ல இந்த வரி எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய பேர் எப்பவும் அந்த நீங்க சுவாசிக்கிறீங்க இல்ல அடி, ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதாவது அந்த மூச்செடுக்கிற நேரம் அந்த டைமுக்குள்ள எந்த நேரமும் நீங்கள் அவங்களோட பேரை நீங்க உச்சரிக்கிறது, அதாவது உச்சரிக்கிறது இல்ல நினைக்கிறது, அது எத்தனை பேருக்கு அப்படி பழக்கம் இருக்குது, அதாவது அது அந்த வார்த்தையில பாருங்க உன் பேரை எந்த மூச்சில் கேட்கலாம் கேளுங்க.

எவ்வளவு அருமையான ஒரு வரிகள், ஆழ்ந்த அன்புக்கு உண்மையிலே இந்த வரிகள் பொருந்தும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை பிரியாம, ஒருத்தரை மறக்காம, எந்த நேரமும் அந்த அவங்களுடைய நினைப்போடையே அந்த சந்தோஷத்தோடைய வாழ்றவங்க இருக்கிறாங்க.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க மஜித்.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: உங்களோட குரல் மட்டும் ஒரு வித்தியாசமா, நான் இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன், கனி ரெண்டு வரும். அது எப்படி? ஒரு அதாவது ஒரு சின்ன சவுண்ட் கூட வேற சவுண்ட் கேட்காம, அது எப்படி? அதாவது ஒரு சவுண்டும் இல்லாம உங்களோட சவுண்ட் வந்து கனி ரெண்டு வர, அது எப்படி? அதுதான் இப்ப என்ன கேள்விக்குறி. அப்ப நீங்க என்ன கூடுதலா சாப்பிடுறது அதை சொல்லுங்க மஜித். இனிப்பா இருந்தா அதெல்லாம் பிடிக்கும், அதுதான் கூடுதலா. உங்களுக்கு
1: கூடுதலா அப்படின்னா நான்வெஜ் அதிகமா விரும்ப
0: மாட்டேன்.
1: அதிகமா நான் வந்து வெஜிடேரியன் தான்.
0: இல்ல சாப்பாடு இல்ல, எதுவாது இப்ப சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு ஒரு பொருள் எங்களுக்கு நித்தம் சாப்பிட வேணும் போல ஒரு ஆசை இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இருக்கு, நான் பாலை விரும்பி அதிகமா சாப்பிடுவேன். இல்ல குடிப்பேன், எப்படி சொல்றது?
0: குடிக்கிறது, குடிக்கிறது, பால் குடிக்கிறது. பாலே குடிப்பீங்க?
1: குடிக்கிறது.
0: தேநீர் குடிப்பீங்க? தேநீர், தேநீரும் குடிப்பீங்க?
1: எனக்கு
0: நினைக்கிறேன்
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது.
0: அது முத்துவேல் கேட்டுட்டார், புதிய வானம்.
1: அப்படியா? நான் தான் முதல்ல கேட்டேன்.
0: எங்க நீங்க அதுல நான் பாக்கல.
1: சரி பரவாயில்ல, முத்துவேல் என்னுடைய நண்பர்
0: தான்.
1: அந்த பாடம் கொடுங்க.
0: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் பாட்டு?
1: எனக்கு வந்து எனக்கு காஞ்சி தலைவன் படத்திலிருந்து வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: ஓ பாத்தீங்களா, இப்படி ஒரு நல்ல பாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு வர முத்துவேல பாட்டை பாடி நினைக்கிறீங்க நீங்க.
1: அதை விட அது நல்ல பாட்டு இல்லையா? அந்தேவா,
0: அது நல்ல பாட்டு. வானத்தில் வருவது
1: எம்ஜிஆர் பாட்டு தான், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு தான்.
0: வருவது
1: அந்த படம் எனக்கு அனுப்பிடுங்க.
0: என்ன படம் இது? வானத்தில் வருவது புது நிலவு.
1: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன். உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், அதற்கு பாடிதான் எனக்கு பாக்கலாம். ஒரு பாட்டு வானம் வந்து வருகிற ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடுங்க. உங்களுக்கு
1: வீட்டுக்கு முன்னாடி காங்கிரீட் போட்டு ராத்திரி போட்டதான் யாரும் நடமாட்டம் இருக்காது. முழு ஒரு பாடல் பாட்டி
0: காட்டுறாங்க.
1: இப்ப இப்ப இரண்டு வரிதான், வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: பாடுங்க.
1: அதான் வானத்தில் வருவது ஒரு நிலவு,
0: இதுதான் பாட்டா?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க இந்த சொன்னதுல எனக்கு அதாவது நான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு. அப்ப அதனால ரெண்டு நாள் நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன். நீங்க இப்படி சொன்னதுல இதுதான் பாட்ட.
1: நாளைக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு பாடல் நான் பாட்டி காண்பேன்.
0: நிச்சயம் நான் நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு நாளைக்கு ஏமாற்ற மாட்டீங்களே?
1: நிச்சயமா ஏமாற்ற மாட்டேன்.
0: சரி சரி, நல்லது. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வந்தால் மீண்டும் இரண்டு மூன்று முறை அழைப்பிலேயே அழைத்து பாருங்கள். மஜித் சார் தூதுவளை லேகியம் சாப்பிடுகிறார் என்று எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா சொல்லியிருக்கார். பாருங்க எப்படி. ஜெகவர் சாதிக்கண்ணா ஒரு ஒரு இதொன்று எழுதியிருக்கிறார். மனைவி சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்று கணவர்கிட்ட கேட்டோம். கணவர் சொல்லிக்கல, முதல்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் பேரை வைக்கலாம். சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இன்னும் ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவங்களை நினைச்சிடலாம். இவர் எல்லாம் வைக்கிறது, அதாவது சாம்பார் வைப்பார், ரசம் வைப்பார், சமைக்கிறதுல எல்லாம் நல்ல கெட்டிக்காரன், சுவையா சமைப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை சந்திச்சிடறேன். எங்க நாங்க ஹோட்டல் போட போறோம், அப்ப அதோட இவரை நினைச்சிடலாம். இவரை சொல்லியே தானே கொடுப்பாரு இல்ல சார். வாங்க, திரும்பி திரும்பி வராருங்க, ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல போறாரா, வாங்க.
1: எண்ணெய ஊத்துட்டு பட்டை அந்த இதெல்லாம் போடுற சட்டியில
0: என்ன என்ன செய்யறேன்னு சொல்லுங்களா.
1: செய்யறேன், எண்ணெய்
0: ஊத்திட்டி
1: வச்சுட்டேன், எண்ணெய ஊத்திட்ட, வெங்காயம் கட் பண்ணி
0: வச்சிருக்கேன்,
1: எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு,
0: ஆயிட்டு இருக்கு. அப்படியே கைய வச்சு பாருங்க, சுட்டு வா.
1: புரியல, சரி ஓகே, அது புரியாதவங்கள்ட்ட ரொம்ப. அதுக்கப்புறம் என்ன என்னுடைய குரல் எப்படி இருக்கு, அவரு மாதிரி குரல் தான் உங்களுக்கு கனி கனின்னு கேட்டு என்னுடைய குரல் எப்படி இருக்கு
0: பாருங்க. இவ்வளவு பொறாம எவ்வளவு அவருடைய குரல் கணீரன்னு கேக்குது, எந்த குரல் எப்படி கேக்குறேன்னு கேக்குறாருங்க. இப்படி
1: என்ன அப்படி இல்ல, என்னத்தை கேப்பீங்களா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க காலையில அப்படின்னு கேப்பீங்களே போகும், அதனால கேக்குறேன்.
0: இப்ப கேட்க போறேன், அது சரி. இப்ப நீங்க என்ன கொதிச்சிட்டு தான் எப்படி உங்களுக்கு தெரியும், கைய வச்சு பாப்பீங்கல்ல.
1: என்ன சூடா என்ன
0: சூடாச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா உண்மையா?
1: இப்படிதான் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க.
0: என்னங்க இப்பதான் பட்டை போடுறீங்க, அதுக்கு சாப்பிடுறாங்க.
1: அந்த குப்பூசு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிருவேன். அங்க இருந்து அங்க போயிட்டு காலையில ஒரு அத்தி பழம், ஒரு அத்தி, ஒரு ஃபிக், ஒரு ஆப்ரிகோட்.
0: அதாவது அத்தி பழத்தை தான் ஃபிக்னு சொல்றதா, சொல்லுங்க.
1: ஆப்ரிகோட் அது சாப்பிட்டு ஒரு நாலு ஏலக்காய் சாப்பிடுவேன்.
0: ஏலக்காய் எதுக்குங்க?
1: நாலு ஏலக்காய், அதோட அதுக்கப்புறம் ஒரு அஜீவான்னு சொல்லிட்டு பேரிச்ச மூலம் இருக்கும், அது பத்து, அது அது சாப்பிடுவேன்.
0: அப்புறம்
1: ஒரு பழம், ஒரு பழம் அது டெய்லி அந்த பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த இது இருக்கு ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா மற்ற இது, அதெல்லாம் அத்திப்பழம் நல்லது தானே, அது உடம்புக்கு நல்லது தானே.
0: எனக்கு இப்ப நீங்க சொல்லிக்கொண்டு போயிக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஒரு ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க புது புது பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாம் டிவி வாங்கினாங்க, பேந்து நல்ல கேபினட் வாங்கினாங்க, சோபா வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வீட்டுல எல்லாம் அந்த சாமான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவங்க கொஞ்சம் ரிச் ஆயிட்டாங்க. பக்கத்து வீடு ஏற்கனவே ரிச் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்குது. போட்டோன்னா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பெண் என்ன செய்வான், இப்ப அடுத்த வீட்டுல அவர்கிட்ட ஏற்கனவே இருக்குதானே, இப்ப நாங்கெல்லாம் வாங்கினது அவ தெரியத்தானே வேணும் என்று இவங்களோட பேசும்போது அவ சொல்றான். என்ன இந்த சின்ன பையன் ஒரே குழப்பம் செய்யறானுங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஏங்க என்ன செய்யறான், வீட்டுல ஒரு இடத்துல இருக்கிறான் இல்லைங்க. அப்ப உடனே அவ சொல்றான் சோபாமையில சொல்றான், பாருங்க 2500 வாங்கின சோபாமையில சொல்றான், அதுக்கப்புறம் டீப்போ மேல சொல்றான், அதுக்கு மேல கொஞ்ச நேரம் இருக்கிறான். அந்த கண்ணாடி உடைஞ்சிருமுங்க, அது 3500 அந்த ஸ்டூல் அது உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே கேபினட் மேல கைய பிடிச்சி தொங்குறான், அதுவரை 5000 வாங்கினது. அதுக்கப்புறம் டிவில போய் தட்டுறான், பாருங்க 6000 நாங்க வாங்கினதுல போய் தட்டுறேன். இதெல்லாம் போய் பெட்ரூமுக்கு போறானுங்க. அப்படியே என்னன்னா போறான், எங்கேயாவது உந்துட்டு போறான், நான் பின்னால போன அந்த பெட்ல போய் சுள்ளு துள்ளு சொல்றான், அது வேற 16000 வாங்கினதுங்க. எல்லாத்தையும் அப்படியே கிச்சன்ல போய் அவன் அவன் தட்டுல போட்டு கொடுத்தா, நாங்க 3000 வாங்கின தட்டுல போட்டு கொடுத்தா சாப்பாடு அவன் சாப்பிடாம அப்படியே தூக்கி எறிகிறானுங்க பாருங்க. அதுவும் பிரியாணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி பார்சல் கடையில சரியா நான் நினைக்கிறேன் அது ஒரு $180 இருக்கு. அவங்க அந்த விலைய சொல்லி அந்த பொருள காத்திரத்தையும் சொல்லி கொண்டு போனாங்க. இவ்வளவு அப்ப இப்பதான் இவருக்கு புரியுது, அப்படியா அப்படியான்னு கேட்டு வீட்டை வந்துட்டு தான் யோசிச்சா, அட இவ்வளவு பொருளும் வாங்கி வச்சுக்க நல்லது சொல்லிட்டேன். அப்படித்தான் நீங்க எனக்கு சொன்னது காலையில இதுதான் சாப்பிட்டா இதுதான். இது உங்களுக்கு உண்மையிலே வயிற்றுல ஏதாவது செய்ய போதல்ல, நான் எங்களுக்கு கிடைக்காத நீங்க சொல்லுங்க, கிடைக்காத எங்களுக்கு எப்படி இருக்கு, இவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு சோ நானும் போயிட்டு போன எப்படி இருக்கேன், இது வேணுமா உங்களுக்கு.
1: இது அப்படின்னா இது நான் ஏன்னா அந்த அது 100 ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதா இருக்கு. அது என்ன வேற எங்கேயாவது அதுக்கு அந்த சாப்பிடக்கூடியதா இருக்காது,
0: இருக்காது இல்ல. உண்மையா அந்தந்த இடங்கள்ல ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு சலுகை இருக்குதானே. சில இடங்கள்ல தொண விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: அப்படி இருக்க நம்மளுக்கு அப்படி கிடையாது,
0: அது நல்ல
1: இது வந்து
0: அவங்களுக்கு பெரிய மனசு. சரி ஒரு வானம்னு சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த படம்
0: அந்த வானத்தை. இந்த பாட்டு
1: நீங்க கேக்குறீங்க, அப்புறமா ஏன் இந்த பாடலை விருப்பீங்கன்னா என்ன
0: இல்ல இந்த வானத்தை நீங்க விரும்ப காரணம் என்றுதான் கேட்டீங்க, ஏன் கேக்குறீங்கன்னு சொல்ல மாட்டேன்.
1: வானத்தை ஏன் விரும்புறீங்கன்னா இந்த பாடல வந்து நீங்க வானத்தை தான் நீங்க கேட்டிருக்கீங்க, அதனாலதான் வானத்தை
0: என்னங்க அங்கால மனம் படைத்த மன்னவன் வருதல்ல, நல்லது நன்றி, பாடல்களை ஏற்றுறேன். நன்றி வந்துட்டாருங்க, துணி அடைஞ்சிருங்க.
1: இவர் வந்து நம்ம பக்கத்து இங்க பக்கத்து நாட்டுக்காரு.
0: அவர் என்ன அவருக்கு புரியாது, நீங்க அவரை எப்படியும்
1: புரியாது
0: அப்ப பரவாயில்ல. நன்றி பாத்தீங்களா, அவர் புரியாத பாத்தீங்கன்னு இவர் அதை எப்படி எல்லாம் பேசலாம். சரி அன்பு உறவுகள், நீங்க இணைந்து கொள்ளணும், இணைந்து நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க எடுத்து வந்துருவோம். ஜெயபிரசாதிக்கன்னா உங்களுக்கு நீங்க எழுதி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எப்பவும் கதம்பமோ எந்த நிகழ்ச்சியிலே நீங்க பாடல் கேட்டுதான் நாங்க எடுத்து வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். சரி, சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வாங்கும். எங்களுடைய ராஜவியல் ஏதோ சொல்லி இருக்கிறார், கேட்ட பாட்டு தான் கேட்டீங்கன்னு தெரியாது, கேட்கலாம்.
2: வணக்கம், எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பாடல் சாருங்கள் அம்மா. படம் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் வானம்.

0: நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருடைய குரல், இவருடைய குரல் சும்மா இனி இல்லை என்றால் இவர்கள் இந்த இணைப்புக்கு வர இருந்தால் மற்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்து வர வேண்டும். இவர் இந்த குரல் வளம் நல்ல. அது மட்டுமில்ல, ராஜவேல் உங்களுடைய குழந்தைகள் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தை, எல்லா குழந்தைகளும் நன்றாக பேசுகிறார்கள். அந்த சின்ன குழந்தைகளோட குரல் வளம் கணீரண்டு. அவர் பேசும் அந்த தமிழ் நல்லா இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரையும் ஒரு குட்டி அறிவிப்பாளராக மாத்தலாம் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பம் அந்த குட்டி பையன் கடையில் கணீரண்டு பேசுகிறார்கள், அவருக்கு அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சரி, இப்பொழுது வரதராஜன், வீரமணி, குழந்தவேல் மற்றும் சேது மாதவன், நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்கள் காற்றலையில். எங்களுடைய தர்மபுரி தர்மபுரி தமிழன் பாரதி அவர்களை என்னென்னு பார்க்கலாம்.
1: வணக்கம் அம்மா, நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க
0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்கள் அதுவை கேட்கலாம். வணக்கம் சேது மாதவா அல்லாட்டி குரு பாஸ்கர். வணக்கம். வணக்கம்.
2: அப்பா வெளில போயிருக்காங்க.
0: சேது மாதவா எப்படி இருக்கு? என்ன சேது மாதவா, சேது மாதவா நீங்க மொடலுக்கு போன மாதிரி வேட்டி அப்படியே மடிச்சு தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் அங்கால என்னத்தை பாக்குறீங்க நீங்க?
2: என்னட்டு
0: நீங்க பயந்து பயந்து பார்த்தவன் அவங்க அது ஒரு ஸ்டைல் எடுத்துட்டாங்க. அப்படிதான்
2: அது ஒரு ஸ்டைலா வாக்கி போட்டோ எடுத்துட்டான்.
0: போட்டோ எடுத்துட்டீங்க அப்பா, நல்லா இருக்குது. முந்தி நான் பார்த்ததை விட கம்பீரமா பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க நீங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்படியானா நல்ல பிள்ளையா, நல்ல வேலை செய்து அப்பா அம்மாக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கை முறையை கொண்டு போறீங்க. நீங்க நல்ல ஒரு பிள்ளை. நான் இப்ப நான் இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன் தானே சேது மாதவன், உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
2: எப்ப சாப்பிடுங்க?
0: அது இந்த நிகழ்ச்சி எல்லாம்
2: முடிஞ்சுமா?
0: இல்ல பொய் சொல்லாம சொல்லுங்க. உண்மையா ஏதாவது ஒரு சாப்பாடு இப்ப வீட்டுல அம்மா இல்ல, அம்மா செய்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா இல்ல, யாரும் இல்ல, தனியா இருக்கிறீங்க. ஒரு பாத்து கொள்ளப்பா நாங்க போயிட்டு வர்றோம்னா உங்களுக்கு பசிக்குது, இங்க என்ன செய்து சாப்பிடுவீங்க?
2: மாவு இருந்தா தோசை சாப்பிடுவேன்.
0: தோசை அது மா அம்மா செய்து வச்சிட்டு போன அந்த மாவை எடுத்து நீங்க கல்லுல அப்படியே ஊத்தி சுட்டு சாப்பிடுவீங்க, அப்படிதானே?
2: ஆமா. அப்படி இல்லாட்டி சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சி அதை எண்ணெய் ஊத்தி அப்படியே பெரட்டல் மேல வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும், செம்மையா இருக்கும்.
0: அது சோற்றோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க வெங்காய பொரியல்.
2: செம்மையா இருக்கும்.
0: கெட்டிக்காரன் அதெல்லாம் தெரியுது. அரிஞ்சி உப்பெல்லாம் அளவா போட்டு
2: சாதம் அடிச்சு, சாதம் அடிச்சு தண்ணியை ஊத்தி வெங்காயத்தை தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பரா இருக்கும்.
0: அது என்ன நல்லா இருக்கும். நல்ல தண்ணி விட்டு ஒரு சின்ன
2: தொட்டுக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும்.
0: அதுவும் சூப்பரா இருக்கு. அது என்ன சுகமானது.
2: அப்படி இல்லாட்டி தங்கிட்டு செய்ய சொல்ல வேண்டியதான்.
0: ஏங்க ஒரு தர இல்லையன்னு சொல்றேன், பேருந்து அந்த பொண்ணை நீங்க போய் ஹரணிய நீங்க செய்ய சொல்றீங்க. நீங்க
2: அம்மா அப்பா தானே உள்ள போயிருக்காங்க சொன்னீங்க, தங்கிட்டு சொல்லிக்க.
0: உங்களோட எல்லாம் பேசுறது கவனமா பேசணும்ப்பா. ஆஹா, கவனமா பாத்து சொல்லணும். அல்லாட்டி நீங்க இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க சொல்றீங்க. சூப்பர். அப்ப நீங்க இன்றைக்கு வானமண்டு என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க?
2: வானமா?
0: வானமண்டு சொல்லு வரணும் அந்த பாட்டுல. முதல்ல வரணும், இடையில வரணும், எப்ப எங்க இருந்தாலும் வரலாம். வானமண்ட சொல் வரணும் அந்த பாட்டுல.
2: வானம் வானம் ஐயோ
0: ஐயோ ஐயோ. சாப்பிடுறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க பாருங்க. வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு பொரிய ரவுண்டு செய்து அந்த வானம்.
2: நீங்க கரெக்டா கேட்டீங்களே சொல்ல,
0: நல்லா இருக்கும்.
2: இனி
0: அடுத்த முறை வந்தா சேது மாதம் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எந்த நேரம் இங்க ஹோட்டல்ல எல்லாம் வாங்குறதே இல்ல. நீங்க சேது

0: ஏன் சமைக்கிறது இல்ல? என்னவோ தண்ணியோ சோறோ வெங்காயமோ இல்லாட்டி பொரியலோ சேது மாதவன் தான் செய்து தரணும்.
1: நீங்க வாங்க, உங்களுக்கு சிக்கன் குருமா பண்ணி தரவாங்க.
0: ஐயா சரி,
1: அப்பாட்ட கேட்டு அப்படி
0: கத்துக்கிறேன். சிக்கன் வந்து இங்க பக்கத்து வீட்டு சிக்கன அப்படியும் இல்ல,
1: அதெல்லாம் நம்ம திருட்டு சிக்கன் இல்ல, கடையில போயிருக்க
0: அவங்க தேடிக்கொண்டு இருப்பாங்க, நீங்க அப்படியே மெல்ல சாப்பிட்டு
1: இருப்பீங்க.
0: சமைச்சு சாப்பிடும் போதுதான் நாங்கள எங்க எங்கட கோழி காணையில கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்க இங்க
1: சாப்பிடுவீங்க. அங்க கூட்டிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க வாய்க்குல இறங்கி
0: உங்களோட வாயில பக் பக்கன்னு போகும், அங்க பண்டுவாங்க. சரி, இப்ப நீங்க வானவன்ட்டு கண்டுபிடிக்கவே இல்லையே, புது பாடல ஒன்றுல இல்லையா? நிறைய பாட்டு இருக்கு, வானம் வானம் தெரியும் இல்ல சேது மாதவனுக்கு?
1: என்ன மறந்துட்டோம்,
0: வானம்டா என்ன?
1: வானம்னா மேகம்,
0: மேகம் மேல வான், மேகம் வந்து ஓடுறது மேகம், வானம் நிலவு இருக்குல்ல வானத்துல நீலமா இருக்கும், சில நேரத்துல கருப்பா இரவுல கருப்பா இருக்கும், என்ன அப்படியா? இரவுலையும் நீளமா தான் இருக்கும் அது, இல்ல வெளிச்சம் இருந்தா. அங்க வானமண்டி சொல்ற பாட்டு யோசிங்க யோசிங்க, சேது மாதவன் டக்கு டக்குன்னு எங்க கெட்டிக்காரன், உங்களுக்கு முடியும். எங்க வானம் நீலவான ஓடையில் அந்த பாட்டு எடுத்து வருவோமா? நீலவான ஓடையில் சென்ற வெண்ணிலா, அந்த பாட்டு சேது மாதவன்.
1: வானம் தான் வீண்டாலும் யார் உன்னை பிரிந்தாலும், அந்த சாங் போட்டுமா செமையா இருக்கும்.
0: என்ன படம் அது? வானம் தான் வீழ்ந்தாலும்
1: அது ஒரு டிஜே சாங்,
0: டிஜே சாங். சரி நான் எடுத்து வர்றேன், வானம் தான் விழுந்தாலும்.
1: வீழ்ந்தாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த மாதிரி வரும், அந்த வரி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு.
0: நீங்க
1: வானம் சொன்னே அந்த வரி ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு.
0: இது ஒரு ஆல்பம் சாங் இல்லையா?
1: ஆமா ஆல்பம் சாங்.
0: நான் உங்களுக்காக எடுத்து வர்றேன் சேது மாதவன்.
1: சரிம்மா, நான் இன்னொரு சாங் பாட்டா.
0: எங்க எங்க பாடுங்க பாக்கலாம்.
1: அது வந்து இப்ப பெண்களுக்கு எல்லாம் யாரு வெளில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது இல்ல, பெண்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்க மாட்டேது சொல்லி இருக்குல்ல,
0: சுதந்திரம் இல்ல பெண்களுக்கு, சுதந்திரம் இல்ல,
1: சுதந்திரம் இல்ல,
0: சுதந்திரம்.
1: அதுக்காக பாடின பாட்டு இதுதான்.
0: எங்க
1: அதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு.
0: எங்க பாக்கலாம், பாடுங்க பாக்கலாம், கெட்டிக்கார கேப்போம். இன்றையோட நான்களும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க.
1: மாதரே மாதரே பாராகும் ஈரங்கள் துணிவோடு, பாதங்கள் திமுறோடு தீருங்கள் வாருங்கள் வாருங்கள், பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலங்கள், இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனையில் தீபங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கடுவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே, ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, நீ பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேன், ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேன். சிங்கப்பெண்ணே வா வா சிங்கப்பெண்ணே ஆமா காணினமே உஞ்சி வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையே எந்துமே ஒரு முறை தலை குமி உன்பற்று சிங்கம் முகம் அவன் அற்பதற்கு மட்டுமே எரு எரு எரு வலிமை கொண்டு எரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு அன்னை தங்கை மனைவி என்று நீ இதைத்த விதையை இருந்தி உந்தன் பாய் அனைத்தீய அமைக்கும் நீ பாயம் என்று தூ நின்று செல்லு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் தனியா பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடு இணையாதே உலகத்தின் வழியெல்லாம் உன்னால் என்ன கண்ணின்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்தாகி நீ சீராக எழுந்து வா உலக அசைப்போ உயர்ந்து வா வா வா அகினி சீரகே அகினி சீரகே எரிந்து வா உன் ஒளி வீடும் காணாவே போம் வா அதிசிக சகதியை விழாமல் பார்ப்போம் வா எரு எரு எரு வலிமை கொண்டு ஏறு நீ பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு இது காயங்கள் மாற்றும் காலமே உந்தன் துன்பம் வீழும் நாள் வரும் உனக்காக நீயே உதைப்பாயம்மா உனது ஆரை உணர்க்கிடுவாயே அம்மா விதை ஒன்றே கூறியே திரு விதை ஒன்றே கூறியே திரு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே ஒரு முறை தலை குனி உன்பெற்று சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சின் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நின்று அன்னை மனைவி தங்கை என்று நீ குறித்த உயர்வை இன்று காதங்கள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி நீ பாயமின்றி தூ நின்று செல்லு
0: சூப்பர் கெட்டி காரன் அடிக்கடி நீங்க உங்களோட அங்க என்ன அந்த குரூப் இல்லையா அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க குரூப்பா இருக்கிறாங்களா குரூப் செய்யறாங்களா
1: குரூப் இல்லமா
0: இப்ப
1: தெரியல கிடையாது
0: முந்தி எல்லாம் முத்துக்குமார் போவாருல்ல அந்த அப்படி உங்களோட ஊர்ல இல்லையா இப்ப இருக்கிறாங்களா யாராவது அப்படி யாராவது இருந்தா நீங்க அப்படி சேர்ந்து ஒரு பாடல்கள் ஸ்டேஜில் அப்படி பாடிக்கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பராக இருக்கு நீங்க நல்ல ஒரு கட்டிக்காரனா வருவீங்க அப்படியே பாடி பாடி பாடி நீங்க நல்லா வந்துடுவீங்க அதனால நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா பாடுறீங்க ஐயா சூப்பரா நல்லா அடிக்கடி பாடுங்க சரி அடிக்கடி வாங்க வானிலையில வந்து பாடுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நன்றி சேது மாதவன் போய் நல்ல வெங்காயம் இன்னொரு பாட்டா சரி பாடுங்க பாடுங்க
1: ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்க நான் பிரச்சனை நீ குரல் விட்டா தெரிஞ்சுக்கிறானா அர்ச்சனை உனக்கு தாண்டா அர்ச்சனை அவ வர வரைக்கும் வயச கொடுத்து நண்டு திண்டு தொகுறது. அவன் எழுந்து கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம்பது. குடியிருக்கும் வெறித்தனா இனாய் பொலோ கலுனா நம்ம கெத்தா ஒலத்தனும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ஏ நம்ம தனம் வெறித்தனா ஏ இனாய் பொலோ கலுனா நம்ம கெத்தா ஒலத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், அருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். கணக்கா ஒரு ஆட்டம் இருக்கு, மீனுக்கா ஒரு மேலம் இருக்கு, மண்ணு முட்டா சாலு எண்ணெய் புட்டா யாரு தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு குரல் புட்டா நூறு சொந்த வரும் பாரு காசு பண்ண எல்லாம் கோளாறு என்னட எல்லாம் நீ தானே உன்னாண்ட எல்லாம் நான் தானே நம்ம சாக்கு ஊரு டாக்கு நண்பாணி பல்லாக்கு கேட்க பொண்ணு எல்லோ அக்கா பொண்ணு எல்லோ ஏய் பொண்ணு கல்லா நம்ம கெத்தா எல்லோ. ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணுறா பட்டி ரசாமா நிப்பேன் என்னோட கில்லா மேல.
0: மனப்பாடம் செய்து கொண்டீங்க, அடிக்கடி கேப்பீங்களோ இந்த பாட்ட?
1: கண்டிப்பா இந்த படத்துல பார்த்தா
0: என்ன படம் அது? என்ன
1: படம் பேரு? பிகில்.
0: பிகில்.
1: இப்ப நான் பாடின ரெண்டு பாட்டுமே அந்த படம்
0: தான்.
1: பிகில் போட்டீங்கன்னா இந்த பாட்டு வரும்.
0: நல்ல படமா அந்த படம்?
1: சூப்பர் படமா.
0: நாங்க இன்னும் பாக்க இல்ல, அதனாலதான் நீங்க அந்த பாட்டு எங்களுக்கு. ஆனா அந்த அவ்வளவு வரியே நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன பாடமா? நன்றி நன்றி, நல்லது செய்த மாதவன் நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி, சூப்பரா பாடுறீங்க.
2: நன்றி
0: மாதவன். சேது மாதவன் உங்களோட பேசுறதுக்கு ஒரு அன்பு உறவு வந்திருக்கிறார், அவரோட பேசுங்க. அவர் புதுக்கோட்டை செல்வகுமார். எங்கே?
2: வணக்கம் வணக்கம்.
1: சொல்லுங்க
0: சேது மாதவன்.
2: சேது மாதவன்
1: சொல்லுங்க.
2: நல்லா நல்லா நல்லா பாடுறீங்க.
0: இது யாரு இப்ப?
2: யாருமா
0: பக்கத்துல குருபாஸ்கரா?
2: இல்லையே.
1: இல்லமா இல்லமா.
0: அப்ப
1: நான் தான்.
0: நீங்க அப்படி பேசுறீங்க அப்பாட குரல் மாதிரி. செல்வகுமார் இருக்கார். செல்வகுமார் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
2: ஹலோ நல்லா கேக்குதாமா?
0: கேக்குதா உங்களுக்கு? சேது
2: மாதவன்.
0: அவர் சொன்னார் உங்களோட பாட்டு நல்லா
3: இருக்கு.
0: அர்ஜுனை வச்சுக்கிறீங்களா? வணக்கம்
3: அர்ஜுன்.
0: வணக்கம் சேதுமாதவன். அர்ஜுனும் நல்லா பாடுவாரு. சரி, சேதுமாதவன் நல்லா பாடுன்னு சொல்லி இப்ப அர்ஜுனும் எங்களுடைய செல்வகுமாரும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா சேதுமாதவன் பாடின பாட்டு பாட மாட்டாங்க யாரும். அது
1: கண்டிப்பா யாராலும் முடியாது.
0: அதுல ஒரு
1: அப்படியே இருந்தாலும் லிரிக்ஸ் பாட்டுதான், லிரிக்ஸ் பாட்டுதான் பாடி ஆகணும்.
0: அப்படி சொல்லக்கூடாது. அந்த பாட்டுல, அந்த பாட்டுல ஒரு வரி நான் பாடும். அது
1: பாருங்க, நீங்க பாருங்க.
0: சுராங்கனி சுராங்கனி சுராங்கனி மாலு மாலு மாலு சுராங்கனி மாலு சுராங்கனி மாலு கேனாவா. அது அடுத்தது உங்களை மட்டும் பாடுங்க.
1: பாட்டு வேற பக்கம் போயிடுச்சேன்.
0: இருந்தாலும் நான் சொல்லாங்கன்னு சொல்லிட்டேன். சொல்லு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்க எங்களுடைய செல்வகுமார் மற்ற எங்களுடைய அர்ஜுன், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க.
2: அவர் பேரு அர்ஜுனன். அர்ஜுனன்
0: அர்ஜுனன் அப்ப வில்லு வச்சிருக்கிறாரா? அம்பு வில்லு.
2: ஆமா.
0: சரி, அர்ஜுனன் அர்ஜுனன் சைலா. நான் கொஞ்சம் சைலா கூப்பிட்டேன், நீங்க விடுவீங்க இல்லையா? அர்ஜுன் என்று கூப்பிட்டேன், நீங்க அர்ஜுனன் என்று சொல்லுங்க.
2: பழைய பேரா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த அந்த உண்மையான பேர் இருக்க தெரியணும்ல.
0: அதுதான் கம்பீரம் இல்லையா?
3: அது சில பேர் சுருக்கமா அப்படி கூப்பிடுவாங்க அர்ஜுன். முழு பேர் வந்து அர்ஜுனன்
0: தான். அர்ஜுன அர்ஜுன. சரி, அர்ஜுனன் ஒரு பாட்டு பாடுங்க. முதல்ல முதல்ல
3: பாடவா?
0: பாடுங்க.
3: கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

0: சொல்லுங்க மேடம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். கொஞ்சம் காம். ஆமா
1: நானு ஆலி உயர்த்தாம பேசுறேன் பாத்தீங்களா. இப்ப என்னடா எந்த காதுக்கே வரையல எனக்கு யோசிச்சு.
2: என்னமா
1: சொல்லுங்க செல்வகுமார். செல்வகுமார்
2: அதான் சாப்பிடாடனா சுதி நல்லா கூட கிடைக்கும்.
1: அதனால ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, அப்பதான் சுதி நல்லா கிடைக்கும். இல்ல இல்ல தண்ணி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனா நல்லா பாடலாம். இல்ல இல்ல அது அது உங்களை பொறுத்தது. எந்த எந்த தண்ணி என்றதோ அது உங்களை பொறுத்தது அது. ஆனா தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாடுனா பேசலாம், நல்லா பேசலாம் பாடலாம், சண்டையும் பிடிக்கலாம்.
2: ஆமா
0: நான் வந்து நான் தண்ணி குடிச்சு போனா சுடு தண்ணி குடிச்சு போனா நல்லா இருக்கும்.
1: சுடு தண்ணி சுடு தண்ணி டீ காபி சாப்பிட மாட்டீங்களா? அது
0: டீ காபி எதுவுமே சாப்பிட முடியும். வெத்தலை பாக்கு சிகரெட் தண்ணி எதுவுமே கிடையாது.
1: உட்கார ஒன்றுமே கிடையாது. சூப்பர் நல்ல பழக்கம். நீங்க உண்மையிலே நல்ல ஒரு பழக்கம் உங்களுக்கு. நல்ல பழக்கம்.
0: நான் வந்து தீவிரமான செஞ்சர் ரசிகர். நானு
1: வாழ்க்கை இல்லை மாதிரி இருக்கேன்.
0: அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். இப்ப அது பழகிட்டா சில பேர் பழகிட்டா. நானும் சின்ன ஒரு 10 வயசு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தேன் டீ காஃபி.
1: பால்
0: அதுல கூட சுகர் ஏறுன்னு சொல்றாங்க.
1: அதெல்லாம் பொய்யுங்க. நீங்க வீணா கூட உங்களோட உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க. சுகர் நீங்க நீங்க நீங்க ரைஸ விடுங்க சுத்தமா. முதலாவது மாப்பொருட்களை விடுங்க. மற்றது இப்ப நீங்க பாவிக்கிறீங்களே சும்மா நார்மலா ஏதாவது சுகர் ஒயிட் சுகர் இருக்குல்ல அது அந்த சுகரை சுத்தமா விடணும். நீங்க தேன் பாவிக்கலாம், இல்லாட்டி ப்ரௌன் சுகர் கொஞ்சம் பாவிச்சுக்கலாம். அல்லாட்டி பணம் கற்கண்டு அது
0: அல்லாட்டி
1: பனம் சக்கரை அதுதான் சுத்தமா. அங்க உங்களுக்கு எடுக்கலாமே, எல்லா இடமும் தேடி போய் நீங்க எடுக்கலாமே. அங்க இங்க எங்களுக்கு இல்ல கிடைக்குமே. அப்ப நீங்க அதுகளை வாங்கி நீங்க பாவிக்கலாம். நீங்க பால் சாப்பிடாம இருக்கிறது அது உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பால்ல செலவு போகும், செலவு போகும். இவர மெல்ல பால நிப்பாட்டிடும் சுகர்
0: வர்றதுன்னு. பால் சாப்பிட்டு எனக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்ப சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நிப்பாட்டி அது கொலஸ்ட்ரால் தான். அது கொலஸ்ட்ரால் எது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சேன்.
1: நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாலை சுரக்கிற பாருங்க, அந்த பாலை சுரந்து சார அந்த பசுவுக்கு சுகர் இல்லையே அது என்ன கும்மு இருக்குது சுகமா. எங்கேயாவது சோர்ந்து படுக்குதா? இல்ல. அப்ப நீங்க அந்த பால் அதாவது நீங்க கடையில இல்ல இல்ல கடை அதாவது அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. நல்ல நீங்க அரிசி சாப்பாடு சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க நீங்க. பால் சாப்பிடுங்க, பால் நிறைய சாப்பிடுங்க. அது அதாவது சுத்தமான பால். இப்ப சில இடங்கள்ல அந்த கலப்பணங்கள் செய்யறாங்க, பசும் பால். யாராவது அந்த கறந்து எடுக்கிற இடங்களுக்கு போய் நேரம் அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க, கிடைக்குது பாத்து அதுலயே வாங்கிட்டு வரலாம். அது என்ன நல்லம், அது உண்மையில உடலுக்கு நல்லம். பால் நல்லா சாப்பிடுங்க, அது வந்து சுத்தமான பால். இப்ப எங்கட இந்த ஊர்ல கிடைக்கிற தாராளமா கிடைக்குது பால், அது கூட ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்த்து வச்சிருக்கிறதான். 3 கிலோமா ஒரு மாதத்துக்கெல்லாம் இருக்குது அந்த பால். அப்ப அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது, அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அத சுத்தமான பால் குடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதுல ஒரு மிளகு, இஞ்சி, மிளகு மற்றும் மஞ்சள் போட்டு சின்ன பனங்க கற்கண்டு போட்டு காய்ச்சி அப்படியே நீங்க சாப்பிடலாம். மற்றது உங்களோட குரல் வளத்துக்கு அதிமதுரம் தண்ணியில போட்டு குடிங்க, அதிமதுரம் போட்டு குடிங்க. சுடுதண்ணி நல்லா அதிமதுரத்தை போட்டு அவிச்சிட்டு குடிங்க, இன்னும் குரல் வளம் நன்றா வரும், ஒரு கரகரப்பு இல்லாம இருக்கும். நிச்சயம், ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்கோம் இல்ல, அவரோட குரல் எப்பவும் தேவையில்லை. வந்தோடனே பாடுங்கன்னு நீங்க பாடணும், இல்லாம போக கூடாது. அந்த தன்மை இல்லாம போகும்போது எவ்வளவு கவலைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க பாக்க. பேச முடியாம போகும்போது நான் என்ன இப்ப கவலைப்படுறேன், என் குரல் உண்மையிலேயே சரியில்லை, என்னால முடியாமல் இருக்கிறது, முன்பு மாதிரி இனிமை இல்ல, ஒரு ஒரு தடிச்ச குரல் மாதிரி ஒரு பேசும்போது கேட்கும்போது, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது எனக்கு முந்தின அந்த குரல் என்னுடைய குரல்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஆரம்பத்துல
0: உங்க குரல் நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு. நீங்க பாடி நான் கேட்டது, நீங்க ஒரு பாட்டு போடுங்க நான் கேக்குறேன்.
1: ஐயா பாட்டு பாட்டு போனதானே சொன்னாரு, நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ண.
0: நீங்க உங்க குரலை பத்தி சொல்றீங்களே, அது சொல்றேன்
1: பாட்டு
2: என்ன
1: பாட்டு ஹம்மிங் கொடுக்கலாம்,
2: ஏதோ ஒரு பாட்டு. எம்ஜிஆர் தலைவர் பாட்டு,
1: தலைவர் பாட்டா? எம்ஜிஆர்
2: அம்மா பாட்டை எடுத்து கொடுங்க, அம்மா பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குங்களா?
1: அம்மா, அவருடைய அம்மாவுடைய பாடல். அம்மா

0: பாடல் நல்லா தெரியல எனக்கு.
1: உங்களுக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா தான் இருக்கு. நீங்களா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குறைச்சு சொல்றீங்க.
0: என்ன செல்வகுமார், ஒரு ஒரு பத்திரத்துல இவர் எழுதி ஸ்டாம்ப் பண்ணி தரச்சு.
1: கண்டிப்பா தரேன்.
0: பேந்தர் நாளைக்கு பேந்தர் காலத்துல இவர் மாறக்கூடாது. பக்கத்துல ஒரு அன்பு உறவு நீண்ட நேரமா அமைதியா இருக்கிறார், அவரை சந்திச்சலாம். வணக்கம் வீரமணி. பொறுமையிலும் பொறுமை வீரமணிக்கு தாங்க இருக்குது. தர்மபுரி வீரமணி, இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தார், நானும் அதை பார்த்துக்கொண்டுதான் இருந்தேன். அப்படியே இணைப்புல பேசாம ஒரு சத்தம் கேட்காம இருந்தா நனமா இருக்கிறீங்களா தர்மபுரி எங்களுடைய வீரமணி? அந்த பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, அர்ஜுனா செல்வகுமார். ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிருங்க. புதுசு புதுசா இணைஞ்சவங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க குரூப்புக்கு ஹாய் போடுவீங்க, அவங்களோட நட்பு கொண்டுவீங்க. சச்சிலா நீங்க
2: நேரத்துல வந்து இணைஞ்சிருந்தோம்மா, அந்த டேஸ்ல முழு கொண்டு நீங்க கமெண்ட் பண்ணதுல தப்பா படுத்து சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியல. எனக்கு குரல் மாசம் இருக்கு,
0: அடுத்து
2: வந்து நேர் விருப்பத்துல வந்து
0: அதுல உங்களுடைய பேர் பாட்டு கேட்க உங்களுக்கு முடியல என்றீங்களா?
2: ஆமா,
0: அதுல நீங்க எழுதி விடணும். நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா வீரமணி, இருக்கிறீங்களா? இல்ல தொலைபேசியில நீங்க எனக்கு அனுப்பி வைங்க செல்வகுமார், நான்
2: பண்ணிடுறேன்.
0: இப்ப அர்ஜுன் வீரமணி, நீங்க உங்களுக்கு வானம் வானம் என்ற ஒரு சொல்ல பாட்டு சொல்லுங்க.
3: ஹலோ
0: அம்மா, வணக்கம். சந்திரா அம்மா, அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா நீங்க? உடல் நலத்தோட சுகமா இருக்கீங்க? நீண்ட நாள் அம்மாவோட பேசல, நீங்க நலமா இருப்பீங்க என்று தெரியும். அடிக்கடி நீங்க வானொலிய கேளுங்க, காற்றலைக்கு வாங்க, நலமா இருக்கணும். இப்ப அங்க குளிரா அம்மா, அங்க நிலைமை எப்படி? குளிரா?
3: சுமாரா இருக்கு, நல்ல மாதிரியா இருக்கு.
0: நல்ல மாதிரியா இருக்கு. நல்லா அம்மா, சந்திர அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? வானம் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க அம்மா.
3: நீலவானமா பாட்டு? நீலவானத்துல ஒரு பாட்டு.
0: நீலவானத்துல என்ன பாட்டு வானம் என்று வருதா அதுல?
3: நீலவானம்னு ஒரு பாட்டு வருது மாதிரி.
0: அந்த பாட்டு நீலவான அந்த பாட்டு. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டை
3: போட்டுறேன்.
0: காளிதாசன் நண்டு வர்றத வீரமணின்னு பாடலாம். வீரமணி பாடினான் காதல் கீதமே, அப்படி போட்டுலாம். என்ன அம்மா சத்தம் பண்ணுமா? அங்கல காதல் கீதம்னா அம்மா ஜம்மன் இருந்துட்டா என்ன? அம்மா அந்த பாட்டு அருமையான பாட இல்லையா? அம்மாக்கு பாட வருமா? அம்மாக்கு பாட வருமா?
3: பாட மாட்டேன்,
0: பாட தெரியாது எனக்கு. இந்த உங்க குட்டி பையன் வீரமணிய நீங்க தாளாட்டு பாட இல்லையா தூங்கும் போது?
3: தாளாட்டு பாடணும், அதெல்லாம் இப்பெல்லாம் மறந்துச்சு, ரொம்ப மறந்து போயிட்டேன்.
0: ஆனா அப்ப நீங்க பாடித்தானே தூங்க வச்சீங்க இவனை எல்லாம், இந்த குட்டி பையனை?
3: அப்ப பாடுங்க வச்சோம், அதெல்லாம் ஒரு பாட்டு அம்மா அம்மா ஆயா பாட்டு வச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு பாட்டெல்லாம் தூங்க மாட்டேன், பாட்டு வச்சாலும் தூங்கல, அவங்கள தூங்க வைக்கல,
0: அவங்களை தூங்க வைக்கல. சும்மா சரி அழும் போது என்ன பாடலையா நீங்க லாலி லாலி லாலி அப்படி பாடலையா? என்னம்மா என்னம்மா
3: அம்மா
0: நீங்க அப்படி என்ன பாடி?
3: அம்மா தான் நல்லா பாடுவாங்க அந்த பாட்டெல்லாம், நம்ம எல்லாம் பாடவே இல்லை.
0: நீங்க பாடல?
2: உங்களோட
0: பையன் பாடுவாரா? வீரமணி பாடுவாரா? வீரமணி பாடுவாரா?
3: வீரமணி பாடுறாரு.
2: அம்மா என்ன கட்ட ஏழு குறைஞ்சபட்சம் எனக்கு விவரம் தெரிவிக்கும், 6 வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுத்து என்ன தூங்க வைக்கிறதுக்கும், 7 வயசு வரைக்கும் யானையில போட்டு அந்த யானை சொல்லுவாங்க அது யானையில போட்டுதான் தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப சொல்றது கூச்சப்படுறாங்க,
0: கூச்சப்படுறாங்க அது தெரியுது. Rari rari Rari rari rari rari araro அப்படி எல்லாம் தூங்கி தூங்க வச்சிருப்பாங்க. சரி அப்படியே நீங்க பாடல கேட்டு தூங்கலாம். நன்றி நன்றி நன்றி வீரமணி, நன்றி வீரமணி, நன்றி என்ன பாட்டு கேட்டிருக்காங்க செல்வகுமாரும் அர்ஜுனும், அது கமலஹாசன் திரைப்பட பாடல் கேட்டிருக்கான், வாழ்வே மாயம் படத்துல. அந்த பாட்டு தெரியுமா அர்ஜுனாக்கு? அந்த பாட்டு ராமச்சந்திரனுடைய பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும். சரி
1: அர்ஜுனா
0: பாடல்கள், அர்ஜுனா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. வானமண்டு தொடங்குற பாட்டு, வானமண்டு வருகிற சொல் வருகிற பாட்டு ஒண்ணு சொல்லுங்க.
1: வானமண்டு எனக்கு தெரிஞ்சு புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லலாம்.
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
1: கேட்டாங்க.
2: வேற பாட்டு ஏதாவது சொல்லுங்க.
0: வேற பாட்டு செல்வகுமார் சொல்லுங்க நீங்க. உங்களுக்கு
1: நான் ஒரு பாட்டு சொல்றேன் கேக்குறீங்களா?
2: சொல்லட்டும்.
1: ஒரு பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி ஒரே ஜாதி ஒரே நீதி, எப்படி பாட்டு இருக்கு படத்துக்கு பேரு ஒரே வானம் ஒரே பூமி தான்.
0: அது யாரோ கேட்ட மாதிரி இருக்கு.
1: ஜெய்சங்கருடைய
0: படம் ஒரே வானம் ஒரே பூமி கேட்கல, சொல்லி இருக்கிறாங்க ஆனா கேட்கல. சரி அப்ப அந்த பாட்டை உங்களுக்கு தரலாம். ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி.
1: படத்துக்கு பேரும் அதேதான், ஒரே வானம் ஒரே பூமி
0: ஒரே பூமி. சரி இப்ப செல்வகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
2: இந்த பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு வருதுலமா?
0: அதுதான் எங்களுடைய வீரமணி கேட்டிருக்காரு. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த பாட்டு தானே?
2: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சிரித்தது என்னை பார்த்து.
0: சூப்பர்.
1: அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு சொல்லலாம், வானத்தில் பரவாத ஒரு நிலவுன்னு ஒரு பாட்டு இருக்கு காஞ்சி தலைவங்கிற படத்துல.
0: என்ன செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அத பாடுங்க பாக்கலாம். அர்ஜுன் அர்ஜுனா அர்ஜுனா அத பாடுங்க.
1: ஜென்ஸ் வாய்ஸ் பின்னாடிதான்
0: வரும்.
1: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, அது சிவந்த உடலா இதழா

0: எழுது நாடகம் என்றே நான் நினைக்க, நடந்ததை உன்னிடம் ஏன் மறைக்க? நாடகம் என்றே நான் நினைக்க, நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க அப்படின்னு பாட்டு வரும்.
1: சூப்பர், நல்ல ஒரு
2: பாடம்.
1: என்ன படம்
0: கேட்க நல்லா இருக்கும்?
1: நான்கு கில்லாடிகள்.
0: கில்லாடிகள்
1: நல்ல ஒரு பாடல் இல்லையா அது. மற்றது ஜெய்சங்கருடைய இந்த பாடல், அன்று வந்ததும் அதே நிலா,
2: எம்ஜிஆர் பாடமா?
1: அது எம்ஜிஆர். ஜெய்சங்கருடைய இன்னும் ஒரு பாடல், என்ன இன்னும் ஒரு பாடல்?
0: அது வந்து நீங்க சொல்ற பாட்டு.

0: மீனை
1: தீருந்தேன். அந்த பாடல் அதுவும் நல்ல பாடல். என்ன ஜெய்சங்கர் பாடலும் பாடிட்டீங்க நீங்க, இருவருக்கும் நன்றி. நல்ல பாடல் தெரிவித்துறீங்க. எல்லாம் பாடுவீங்க. நன்றி நன்றி. இருவருக்கும் நன்றி. உங்களை நான் நினைச்சு கொள்றேன். குரூப்ல எடுத்து விடட்டுமா உங்களை?
2: எடுத்து விட்டுருங்கம்மா.
1: சரி, அதுல ஏதாவது குரூப்ல இணைஞ்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய போன்ல ஏதாவது நேரண்டா எங்களோட வானொலி சிறப்புகளை பற்றி எல்லாம் அதுல சின்ன சின்ன போடுவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வணக்கம் சொல்லிக்குவாங்க. அப்படி ஏதாவது செய்யும் போது உங்களோட போன்ல ஏதும் பிரச்சனையாண்டா நீங்க ஏதாவது என்னட்டு சொல்லணும், அல்லாட்டி நீங்க சற்று வெளியில போனா நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அதை சரி செய்வேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
3: ஹலோ. வணக்கம்.
1: ஹலோ.
3: வணக்கம் வணக்கம்.
1: நீங்க நீங்க பேசுறது எங்கேயோ ஒரு உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அறையில அடைச்சு வச்சு.
3: எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ரூம் தான்.
1: எல்லாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லிடலாமா?
3: பெர்ஃப்யூம்
1: எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். ரதீஷ், நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதை கேக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கு. நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்கு. எப்ப சாப்பிட்டு மட்டும் கேட்க கூடாது நீங்க. சரி, அது யோசிச்சுதான் சொல்லணும். இல்ல சாப்பிட்டது என்னண்டு? இல்ல சோறு சோறும் ரசமா. அதுதான் இப்ப ஒரு ஒரு ஒரு சமாஷ் வந்து ஜெகபத் பாதி கண்ணா எழுதியிருந்தார். மனைவி வந்து கேட்டாவா, என்னங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டா அல்லது ரசம் வைக்கட்டா? அண்டு அவர் சொன்னா, நீ என்னத்தையும் நானும் போய் அதுக்கப்புறம் பேரை வைக்கணும். வைக்கணும் வச்ச அப்புறம் தான் தெரியும் அது சாம்பாரா ரசமா. அண்டு அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கேன். இவ்வளவு நாளும் நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டீங்க. இப்ப தரமான நல்ல கடைகள்ல சாப்பிட்டீங்க, பாரத் ஹோட்டல்ல, எவ்வளவு இடங்கள்ல, எத்தனையோ இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன். வீட்டுல சாப்பிட்டிருக்கேன், அம்மாவோட கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சுத்தமும் சாப்பாடும் எந்த எப்படி சொல்றது, அந்த சாப்பாடு இனி இன்னொரு தடவை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரத் ஹோட்டல்ல அவங்களோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமாயும் இருந்தது, சுவையாயும் இருந்தது, நல்ல நீட்னஸ் ஃபுல்லா இருந்தது. அப்ப அப்படி நீங்க இப்ப எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கும், அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும், மனைவிட கையால சாப்பிட்டுருக்கும், இன்னும் எத்தனையோ உறவுகள் கையால. இப்ப உங்களுடைய இப்ப மாமியில அம்மா மனைவிட அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும், எங்க சாப்பிட்டது இப்ப முதல்ல நிக்குது உங்களோட மனசுல? இவங்கிட்ட சாப்பிட்டது நல்லா இருக்கு. அம்மாவை சேர்க்க வேணாம், அம்மாவை சேர்க்க வேண்டாம். தாயிர சாப்பாடு என் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவங்களோட சாப்பாடு அமிர்தம். அத உடனே நீங்க அதான் சொல்லுங்க, அம்மா கையால சாப்பிட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த சாப்பாடு அம்மா தண்ணியும்
3: உண்மையா சொன்னா, உண்மையா சொன்னா நீங்க வந்து இங்க விசூர்ல வந்து ஒரு வெரைட்டியா கம்பல் எல்லாம் போட்டு தோசையில சாப்பிட்டா அதுதான் நல்லா இருந்தது.
1: என்ன அந்த குழம்பெல்லாம் வச்சு மாமாக்கும் கட்டி கொடுத்து அவங்க நான் வெரைட்டி சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லதுன்னு தான் சொல்லணும்னு சந்தனராஜ் மாமாட்டையும் ராணியா மாட்டையும் சொல்லித்தான் அந்த கதை கொடுத்துட்டு. அந்த சம்பளம் தோசை அதுவும் அதுவும் மைதாமா தோசை. அப்ப நான் குடுத்து வச்சேன் பாருங்க, இவ்வளவுக்குள்ளே நம்பல் நல்லது.
3: அது கனடாவில் இருந்து வந்த ஒரு ஆளு
1: வந்து அந்த சம்பளுக்கு மதிப்பா போச்சு. அடுத்த முறை வந்தா எல்லாரும் அந்த சம்பள் தான் குடுக்கற.
3: சம்பளம் மட்டும் இல்ல,
1: ரசம், ரசம் சம்பளம் அந்த தோசையும் அதுதான். நீ எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நேர்களையும் கூப்பிட்டு அதுதான் சுட்டு குடுக்கற சம்பள்.
3: ஒரு பெரிய அண்டாவில ரசம் வச்சா போதும்,
1: ரசம் வச்சு ஒரு அண்டால பெரிய. ஆனா தேங்காய் எல்லாம் துருவி குடுக்கறது நீங்க தான், நேர்கள் தான் துருவி தரணும். இனி அவ்வளவு ரசம் வச்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வேணும் வேணா கொஞ்சம் ஒரு சோறும் வைக்கலாம், ரெண்டு மூணு விதமான சோ ரைஸ் இப்ப உங்களுக்கு வேணும் வேணா மட்டா ரைஸ் வேணுங்க. வேணும் அப்ப உங்களுக்கு மட்டா ரைஸ், மற்றவங்களுக்கு பொன்னி ரைஸ், அப்படி ரெண்டு மூணு வகையா வச்சிடலாம். இல்ல இல்ல அதான் அதைத்தான் நினைச்சிட்டேன், மெல்ல இப்படி விட்டு என்னண்டா இங்க இங்க இனி வாழ்றது ரொம்ப கஷ்டம் போச்சு சரியா. அதனால மெல்ல அங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டுடலான் இருக்கேன் நான் எல்லாரையும் வச்சு நிகழ்ச்சியையும் செய்து கொண்டு எல்லாரும் இங்க இருந்து எல்லாம் உதவி செய்யுங்க சொல்லி முன்னாலே பாசரம் வித்துடலாம். நீங்க
3: ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு
1: ஹோட்டல் தனியா சம்பளம் சோறும் சம்பளம் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு ஐட்டத்தோட சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்பதான் சரி. நிறைய
3: அப்படி கேரளாவில ஒன்னு ரெண்டு இடம் இருக்கு
1: அது அப்படி சாப்பிட விரும்புவார்கள். நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிடுற அந்த
3: கடையில எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அந்த கடையில வந்து காலையில ஒரு 5 மணியிலிருந்து கஞ்சி அப்பளம் வச்சது மீன் வறுத்தது எல்லாம்
1: எல்லாம் கொடுப்பாங்க. அடேப்பா
3: அது அது 5 மணிக்கு குடுக்கறது ஏன் அப்படி சொன்னா கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகள் நிறைய
1: வரும். அடேப்பா
3: அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றது வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலும் பெரிய கடைகள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல எல்லாம்
1: திறக்காது. மற்ற போறவங்க
3: அது மட்டும் இல்ல, அப்படி திறந்தாலும் இந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகளோட அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போக முடியாது.
1: போக முடியாது அடேட்டா. ஆனா உண்மையாக
3: போனாலும் அது அது மட்டும் இல்ல, அங்க காசும் அதிகம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூலியா அங்க கொண்டு கொடுக்கணும்.
1: அங்க கேரளால சாப்பாடு 180 ரூபாய்க்கு மேல இல்ல ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படியே
3: இல்ல இல்ல இல்ல 100 இல்ல இல்ல இருக்குது. 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, 150 இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கடைகளும் மாதிரி ஒவ்வொரு ஊர்களும் மாதிரி இருக்கு. சின்ன ஊர்ல போனா சின்ன சார்ஜா இருக்கு. அதே மாதிரிதான் ஐட்டம்ஸும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனாலும் ஒரு அவனோட பசி இருந்து போயிடும்.
1: இல்ல காலையில அது சுடுகஞ்சியா அவங்க குடுக்கற சுடுகஞ்சி சுடுகஞ்சி அப்ப உடனே ஃப்ரெஷ் ஆச்சு.
3: கடையில இருக்கிற ஆள் வந்து 4 மணிக்கு எழுந்து கடையில இருக்கிற ஆளு 4 மணிக்கு
1: எல்லாம் செய்திருவார். அவருக்கு புண்ணியம் உண்மையா. அப்படி ஒரு அது இந்த கஞ்சிய போல சுவையான சாப்பாடு எதுவுமே இல்ல. கஞ்சிய நீங்க எத்தனை தடவையும் குடிங்க பொறுக்காது.
3: கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும்
1: இருக்கும் குறைஞ்ச விலையில.
3: நானும் ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி சாப்பிட்டதுக்கு காரணம் என்றால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்னே வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசரம் இருந்தது. 3 மணிக்கு
1: விட்டுட்டு வரைக்கும் நீங்க
3: இல்ல இல்ல 3 மணிக்கு விட்டுட்டு வரும்போது எனக்கு நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் சாப்பிடுறது. அப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிக்கிறதோ ஞாபகம் இருக்கானே.
1: நாங்க போய் சாப்பிட்டீங்க என்ன செய்வாரு? அப்புறமா பகல் நேரத்துக்கு எல்லாம் வேற ஐட்டம் போடுவாரா?
3: பகல் நேரத்துல எல்லாம் இல்ல, அவரு தூங்கி இருக்கும். பகல் நேரத்துல ஒண்ணும் இல்ல. ஒரு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் ஒரு 12:30 வரைக்கும் இருக்கு. அது முடிச்சு அவரு எல்லாம்
1: க்ளோஸ் பண்ணிடுவாரு. இந்த சாப்பாடு இருக்கும் இல்லையா?
3: அதுக்கப்புறம் வேற வேற வேற ஹோட்டல் எல்லாம் வரும்ல
1: வரும். அதனால அவரு அவர் நல்லா இருக்கணும். இனி இனி அங்க அடுத்த முறை நான் அங்க வந்து அவர்கிட்ட தான் காலையில சாப்பிடுறோம். நாலு மணிக்கே போய்.
3: ஆனா அவரு வந்து அந்த அவரோட வீடும் இந்த கடையும் ஒன்னா சேர்ந்து, அதனால அப்படி ஒரு கடை இருக்கிறது யாருக்கு தெரியும் போற ஆளுங்களுக்கு தெரியும்
1: மட்டும்தான் தெரியும். அட அப்படி சொல்லுங்க.
3: அங்க எழுதியே இல்ல, போர்டெல்லாம் இல்ல அங்க. ஒரு விஷயம் இருக்குது, அந்த அவருக்கு வந்து அந்த கடை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, அவரோட அவரோட மகன் எல்லாம் வந்து நல்லா அவரை பாக்குறான், நல்லா போர்ல எல்லாம் போய் வேலை செய்து நல்லா உழைச்சு காசுல ரெண்டு மாடி வீடு, ரெண்டு மாடி வீடு, அதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கு.
1: பழைய காலத்தை நினைச்சிருப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாப்பாட்டு காலையில, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். அதனால
3: சொன்ன பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது.
1: இருக்கு இருக்கு நிச்சயமா. அவரு தன்னை போலயே மட்டுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நல்ல காரியத்தை செய்யற சூப்பர் நல்லா இருக்கணும். அவர் இப்போ
3: இல்ல, அது மட்டும் இல்ல, அவரு அப்படி செய்யாம இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க செய்யும்.
1: முடிச்சிருந்து கொண்டு ஏதோ தேவையில்லாத உண்ட கரங்களை கண்டுகொண்டு.
3: அது அதிகமா வந்து இந்த கேரளாவில இருக்கிற ஆளுகள் இல்ல, அங்க போய் சாப்பிடற ஆளுகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அது மாதிரி ஹிந்தி அவரெல்லாம் இங்க வேலைக்கு
1: வேலைக்கு வந்திருப்பாங்க. அது அங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டுல கொடுப்பாங்கல்ல, அங்க போய் இருந்து தொழில் செய்யறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்கும். நிச்சயம் நல்லது. ரதீஷ் நீங்க வானமண்டி சொல்லுங்க ஒரு பாட்டு.
3: இந்த பாட்டு கொண்டு வந்திருக்க வானவில்லின் நூல் எடுத்து.
1: என்ன பாட்டுங்க? வான
3: வானவில்லின் நூல் எடுத்து.
1: வானவில்லை நூல் எடுத்து யாருமே கேட்கல.
3: அது படத்தோட வேறுபாடு வச்சு
1: ஒரு ஒரு தடவை நீங்க இதை கேட்டிருக்கீங்க. நீங்க இந்த பாட்டு
3: கேட்டிருக்கு
1: அதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
3: சிந்தாமல் சிதறாமல் படத்தோட பேரு,
1: படம் சிந்தாமல் சிதறாமல். உங்களுடைய பாடல் எடுத்து
3: வேற வேறையும் இருக்குது. ஒரு வானம் என்ன தெரியும், ஒரு வானவில்லின் பக்கத்திலே ஒரு பாடல் இருக்கு, காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில இருந்து.
1: என்ன படம்? காதல் சொல்ல வந்து என் படத்துல ஒரு வானவில்லின் பக்கத்தில். காதல் சொல். நன்றி நன்றி ரதீஷ், உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். என்ன உங்களுடைய ஸ்டுடியோ வடிவம் எல்லாம், அதாவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி மற்றது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. கரண்ட்
3: சில ஸ்டுடியோல இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் சாய் காட்டுது.
1: ஹாய் ரதீஷ். இந்த நேரத்துலயா
3: கிளாஸ்
1: போட்ட ஸ்டுடியோ வழியில தெரியுது உங்களுக்கு?
3: முடி
1: வந்து நீட்டா இருக்குதா, வெள்ளை புடவை கட்டி இருக்கா வந்து பாருங்க.
3: இல்ல இது வந்து புது மாவட்ட தாடி எல்லாம் வச்சிருக்கு. இப்ப
1: தாடி வச்சு வெள்ள உடுப்பு வந்து வெள்ளதானே?
3: இல்ல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கு.
1: எல்லாம் போட்டிருக்காரு. ஐயோடா, அப்ப இவர் மாடர்ன்.
3: தெரிஞ்ச பையன்.
1: மாடர்ன் மாடர்ன் இவர்.
3: நன்றி
1: நன்றி நல்லது. நன்றி ராதேஷ். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பலாம்டா, பயப்படுறாங்க. இல்ல எல்லாம் மொடர்னா வந்துட்டு சொல்றாங்க. சரி, இப்பொழுது அன்பு உறவுகள் பலர் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க நீங்க. நம்ம அடுத்த உறவுகளும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நான் இப்ப ஒரு பாடலை எடுத்து வந்தால் அந்த பாடல் முழுமையாக முடியும் வரை முடிஞ்ச பின்புதான் நேர்களை எடுக்கிறதாக இருக்கிறேன். அடுத்து யார் இணைய நினைக்கிறீங்களோ நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை அன்புறவர்களுக்கு சொல்றேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு வானொலியை ஒரு நிகழ்ச்சியை, அப்ப வானொலியே நான் சொல்லல, ஒரு வானொலியை முழுமையா எல்லா நிகழ்ச்சியும் உங்களால கேட்க முடியாது. அது நாங்க உங்களோட பக்கம்தான் நீங்க நினைக்கிறது போல. ஏதோ ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி நீங்க கேட்க போறீங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்க தொடங்கினா முழுமையாக கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்க, என்ன தரம் என்றது உங்களுக்கு தெரியும். அல்ல என்னத்தை கொடுக்கறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குறாங்க, ஜெகவிரசாதி கண்ணாட நிகழ்ச்சியா அவர் என்ன செய்கிறார், என்ன பாடல்களை எடுத்து வரார்னு முழுமையாக உள்வாங்க முடியும். நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு உங்க பாடம் நல்லா இருக்குன்னு எழுதிக்கிட்டு அதெல்லாம் மனசுக்கு கவலையான ஒரு விடயம் அல்லாட்டி கேட்காம இடையில வந்துட்டு இப்போ ஒரு வானொலியில இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறவனும் அந்த வானொலி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அலாதி காதல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ரெண்டா நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேப்பீங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச உண்டு. நாங்க எல்லாம் உங்களோட பக்கத்துல இருந்துதான் வந்த எல்லாரும் வந்தோம், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், நேராகத்தான் இருக்கிறோம் நான் எல்லாம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு அழைப்புக்கு வந்தா ஒருக்கா அழைச்சு பார்த்துட்டு இவங்க எடுக்கல என்று போறது வந்து மனசுல இந்த வானொலி மேல உங்களுக்கு அன்பு இல்லை என்றதுதான் அர்த்தம், ஈர்ப்பு இல்லை என்றதான் அர்த்தம். ஒரு அழைச்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பாட்டை கேட்டிருந்தா கேட்டுட்டு அவங்க போடுறாங்களா இல்லையா சரி போயிடலாம். அப்படி நீங்க செய்யறத விட உங்களுக்கு பிடித்த தலங்கள்ல பிடித்த வானொலிகள்ல இல்லாட்டி உங்களுக்கு சௌகரியமா இப்ப இதை கேட்டுட்டு முழுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்காம போறதை விட நீங்க அந்த பாடலை கேட்காமலே இருக்கலாம் என்றது என்னுடைய உத்தேசம். அது ஒரு விளையாட்டாக ஏனென்றால் எலிக்கு வேதனை பூனைக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள், பூனைக்கு விளையாட்டு எலிக்கு வேதனை, அது அப்படியே எலிய புடிச்சு புடிச்சு விடுமா, புடிச்சு புடிச்சிட்டு விடுமா. இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு துறையில என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வராங்க என்பது வருகிற ஒவ்வொரு நேர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு நேர்களையும் அறிவிப்பாளராக மாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்க என்று கேட்ட போது கூட உங்களுக்கு

அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, பேசுறாங்க, சரி ஒரு பாட்டை கேட்கலாம் போலாம், எந்த பாட்டை போட்டானே என்ன. நான் வந்தோன்னு நீங்க உடனே எனக்கு அழைப்பு தரையில ரெண்டெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அப்படியெல்லாம் சிந்தனையோட நீங்க கேட்க கூடாது. பேசுறவங்க இப்படி அடுத்த பேசிக்கொண்டிருக்கிற நேர்களை நீங்கள் காதலிக்கணும், நீங்க அன்பு செய்யணும். அடே ஒருத்தர் வந்து பேசுறாரப்பா இந்த நாட்டில இருந்து, அவர்கிட்ட பேச்ச கேட்கலாம், அது அந்த தரம் தான் வானொலி கேட்கிறவங்களுக்கு இருக்கணும். நான் மட்டும் பேசினா போதும் என்ன, நான் போனோம்னு உங்க எடுக்கணும் அல்லாட்டி பேச நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க போக மாட்டோம் அப்படி என்ற தரங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயும் விட்டு கொடுத்து நீங்களும் சேர்ந்து, நாங்க ஒரு இடத்துல ஒரு பூங்காவில் விளையாடுறோம்னு சொன்னா நீங்க ஒதுங்கி இருந்து போட்டு கிட்ட ஒருக்க வந்து ஒருக்க பாக்கலாமண்டு வந்தேன் போய் பெஞ்சில இருக்கிறத விட, விளையாடுற குழந்தைகளோடு கை கோர்த்து நானும் வாரன் நானும் வாரன் கேட்டு கேட்டு கேட்டு முன்னேறி அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போதுதான் உங்களுக்கு அதோட ரசனை தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என்னன்னு ஒரு உடனே மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த வானொலிக்கு வரவங்க யாரும் அப்படி நடந்து கொள்றது இல்ல, காத்திருந்து காற்றலைக்கு வருவார்கள், தங்களுடைய பாடலை கேட்பார்கள். நாங்கள் பாடல் கொடுத்தான கொடுக்காட்டியன்னு இந்த வானொலி மேல் அவ்வளவு அக்கறையோட இருப்பீங்க. இதெல்லாம் மனித நேயம், மனிதனுடைய அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் மனசுலேயே பதிய வச்சு சாகும் காலம் வரையும் வச்சு கொண்டு இருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். ஏனண்டா அந்த அன்பு அட இவ்வளவு பாருங்க, நான் பாட்டு கொடுத்தான கொடுக்காட்டி என்ன, எனக்கு இணைப்பு கிடைக்காட்டியும் காவலும், நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீரமணி காத்திருந்த. இதே போல எல்லாரும் அப்படித்தான் வந்தா அப்படி சத்தம் போடாம காத்துக்கொண்டிருப்பீங்க. அதுக்கு உங்களை எல்லாருக்கும் என் இதயபூர்வமான அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் நீங்க அப்படித்தான் இருக்கணும், இந்த வானொலியில் வர்ற எல்லா நேர்களும் அப்படித்தான் இருக்கணும். நான் வந்தா இவங்க நான் அழைச்சு பார்த்தேன் அவ எடுக்கல என்ற அந்த தரத்துக்கு நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்களோட பேரை சொல்றேன்னா நீங்க அழைச்சிருக்கிறீங்க வாங்க. ஆனா சூழ்நிலை இப்ப கொஞ்சம் 12 மணி ஆச்சு வர முடியாட்டி அது நோ ப்ராப்ளம். அது உண்மையிலேயே அதுக்கு நான் அது உபாதம் உண்டு. என்னடா நீங்க படுக்கிற நேரம் அங்க எல்லாம் பேச முடியாது, உபாதம் உண்டு. ஆனா ஒரு அழைச்சோன்னு கிடைக்கல, ஒரு 2-3 தரம் நீங்க அழைச்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எதுவும் எந்த ஒரு காரியமும் நாங்கள் அடுத்து அடுத்து முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பார்ப்பதற்கு இலகுவாயிருக்கும், ஆனால் அது உங்களோட கையில வந்து நீங்க செய்து பார்க்க தான் அதுல அருமை தெரியும். நேற்று ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்தார், இந்த தலையிடி காய்ச்சல் இந்த நோய் என்பது உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு டைனோல போடுங்க, ஒரு கொஞ்சம் விக்ஸ பூசுங்க, அல்லாட்டி டைகர் பாம் பூசுங்க, கண்ணை மூடிக்கொண்டு பாருங்க அது சரியாயிரும் என்று நாங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா தலையிடியும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும் எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு. அதே போலதான் எல்லா விடயமும் நாங்க சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழில் ஈஸியா இருக்கும். அட இதுதானே நான் டக்குண்டு செய்திருவேன், செய்ய கொடுத்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல்ல. பழக்கத்துக்கு வந்த பின்புதான் அது ஈஸியா இருக்கும். அது கூட செய்யற தொழில் செய்யறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மதித்து நடக்க பழக வேண்டும், மற்றவர் மேல் அன்போடு இருக்க பழக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து யாரையும் புண்படுத்த, அவர்தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் எங்களை மதித்து எங்கள் மேல் அன்பு கொள்வார்கள். கோபம் போய்விடும், அன்புதான் உருவாகும். அடைவ உலக பேசி இவன் எப்படித்தான் இருக்கிறா வேண்டும், சொல்லக்கூடிய இடத்துல நீங்க புத்திமதிகளை சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் சில விடயம் எங்களுக்கும் தெரியாது, ஆனா சொல்ல வேண்டும் என்றதுக்காக காரசாரமா சொல்லக்கூடாது. வார்த்தைகள், எழுதும் வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை புண்படுத்தும் விதமாக அதை நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக ரமணி ராஜேஷ் நீங்க தூங்கிட்டீங்களோ இல்லையோ உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வருவேன் என்று அந்த பாடல் இப்பொழுது காற்றடைக்கு வருகிறது. கேட்போம் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ரமணி ராஜேஷ் கேட்ட பாடல்.

0: கூடாது.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:28. இந்தியாவில் இப்பொழுது அங்கு இரவு நேரம், இங்கு வந்து பகல் நேரம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் வீரமணி அவங்களோட அம்மா கேட்ட பாடல், அவங்க மூத்தவங்க வயசுக்கு மூத்தவங்க தூங்குற நேரம். சந்திரா அம்மா உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க யார் யார் விழித்திருக்கிறீங்க கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். இல்லாவிட்டால் நாளை இந்த நிகழ்ச்சி, அதாவது இன்றைய பாடல் அத்தனையும் நாளைய நிகழ்வாக கதம்ப நேரலைய கேட்ட பாடல் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் எடுத்து வருவோம், அது நீங்க முழுமையாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். சந்திரா அம்மா, வீரமணி, நீங்கள் கேட்ட நீலவான ஓடையில் இந்த பாடலை விரும்பாதவர்கள் இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீலமான ஓடையில் மாமா ஓடி வருகிறார். மாமாவோ மாமியோ தெரியல, இந்த நீலமான ஓடை பாட்டு வரத்தான் ஓடி வர.
1: வணக்கம்
0: மாமி. எப்படி மாமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்.
0: சூப்பர். இப்பதான் கொஞ்சம்
1: 12 மணி.
0: சரியா 12 மணி. கால் இருக்காங்க உங்களுக்கு? ரெண்டு கால் இருக்கா? ஆணியம்மா சரியா 12 மணி. ஆணியம்மா சரியா நேரம் சொல்லி அது சொல்ல முடியாதுங்க. பேய் வந்து சரியா எம்டிஆர் சொல்லி நேரத்தையும் சொல்லி இப்ப எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் கேட்டேன் கால் இருக்கா. உங்களோட குரல்ல பேசுமில்ல பேயல் பேய் கேட்டு பாருங்க மாமாட்ட. பேயெல்லாம் உங்களோட குரல்ல பேசும். யார் யாருடைய குரல்ல எல்லாம் பேசும். அது அப்படிதான் கூப்பிடுறது பிராணியம்மா. கூப்பிடுமா
1: நாங்களும் அசரமாட்டோம்.
0: பாருங்க கால் இருக்கானு மாமாக்கு.
1: மாமா வரும்போது பறந்து வந்தாங்க.
0: பறந்து வரவங்க இருக்கிறீங்க, கால் இருக்கானு பாத்துருங்க. முதல்ல வந்து
1: இல்லங்க போயிதானே பறந்து வந்தாங்க.
0: அச்சையா அது இல்ல, நேற்று நான் காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தேன் இன்றைக்கு. அந்த நேரம் நான் கேட்டேன் பிரிக்க முடியாது என்ன என்று கேட்டதுக்கு சந்தன ராஜியும் அன்சியா ராணியும் எழுந்திருக்கிறாருங்க. எவ்வளவு பாருங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யாராவது இல்ல, உதாரணத்துக்கு யாராவது மனைவியின் பேர் எழுதுனாங்களா? என்னையும் மனைவியையும் போறேன் யாருமே வந்து சொல்லல. யாரும் சொல்ல இல்ல, மாமா மட்டும்தான் அழுதுனா பாருங்க. அன்சியா
1: ராணியும்
0: இல்ல தானும் மனைவியும் மாதிரி எழுதிட்டார். பிரிக்க முடியாது நாங்க வாணும்.
1: எல்லாரும்
0: தனிச்சு தெரியுறாங்க பாருங்க. அவனாலதான் உங்களுக்கு பேர் பாருங்க. அவர் சொல்லிருக்க அன்சியா ராணியும் சந்தனராஜ் மாதிரியும் தான் அந்த பிரிக்க முடியாத என்ன சொல்லுங்க கண்டுபிடிங்க. வானுக்கும் நிலவுக்கும் வந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் இதைத்தான் உதாரணம் சொன்ன, அதனால நான் அதையே ஏற்றுக்கொண்டேன். உண்மை அது உண்மையான உண்டு. அதனால நாங்க எடுத்துக்கொண்டோம் அத. அப்ப மாமாக்கு ஒரு ஓப்பன் இன்னைக்கு நீங்க ஒன்னு இல்ல ரெண்டு முட்டை பறிச்சு கொடுக்கலாம். ரெண்டு இல்ல நாலு.
1: மாமா சாப்பிட்டாங்க.
0: சாப்பிட்டாங்களா? அட என்னட்ட போய் கேட்க வேணாம். காலையில வர என்ன பதில் எழுதுனா எழுதுனா அப்படியே இருக்குது. நான் இனி அழிக்க மாட்டேன், அது அப்படியே இருக்கும்.
1: வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க.
0: இல்லைங்க, இத்தனை 23 வருஷமா நான் வானொலி நடத்தின யாரும் இப்படி ஒரு பதில மனைவியோட பிரிக்க முடியாது இப்படித்தான் என்று அந்த உறுதியா யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மாடி மேல போயிருந்து பேசுறேன். இன்னைக்கு இன்னைக்கு முத்துவர் சொல்லியிருந்த நான் வெளியிட்ட வீட்டுல வெளியில வந்துட்டேன் இல்ல என்று சொன்னேன் பாருங்க.
1: பயம்
0: அவ்வளவு
1: பயம்.
0: இனி ஒரு நாளைக்கு பாருங்க அப்படி வெளியில வந்து நிக்க அவங்க வந்து சொல்லுவாங்க. வெளியில போய் நிக்கிறீங்க நீங்க பயம் இல்லாம. உடனே உடனே வெளியில நிக்கிறவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தாலும் பெய்தான் வெளியில நின்றாலும் பெய்தான் எங்கேயாவது நின்றுக்க மாட்டேன்.
1: நாங்க சேர்ந்து பேசுவாங்களாமா? இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது.
0: உங்களுக்கு பயம் கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு பொறுங்க. சரி, இப்ப ராணியம்மா நீங்க ஒரு சமையல் குறிப்பு டக்குன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு சமையல் குறிப்பு உண்டு.
1: 2 பல்லாரியை வேகமாக எடுத்து வேகமாக வெட்டி.
0: வல்லாரை கீரை. வல்லாரை 2 வல்லாரையை வேகமாக
1: கீரைக்கு சொல்லணுமா?
0: இல்ல நீங்க இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? 2 என்னத்தை எடுத்து சொன்னீங்க?
1: நான் முட்டை ஆம்லெட் சொன்னேன்.
0: அடடா முட்டையே சொன்னீங்களா? 2 முட்டை எடுத்து வேகமா சொல்லுங்க பாக்கலாம். 2 முட்டை எடுத்து வேகமா
1: கட கட கட கட கட கடன்னு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் 1 தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி சட்டியில வச்சு அடுப்புல சட்டியை வச்சு கடுகு போட்டு தாளிச்சு எண்ணெய் ஊத்திட்டு கடை கடை கடை கடன் கிண்டி அது அப்படியே பொன்னிறமா மாறி ரெண்டு முட்டையை போட்டு அப்படி லைட்டா உப்பு ரெண்டு மிளகு ஜீரக தூள் அப்படி கூட கடை கடை கடை கிண்டிங்கன்னா ரசத்துக்கு சாம்பா இருக்கும் தொட்டுக்கு சூப்பரா இருக்கும்.
0: சத்தியமா நீங்க சொன்ன இப்ப செய்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றது சரியா சொல்லணும். கடகரண்டு எல்லாம் போட்டு வதக்கி கடகரண்டு ரெண்டு முட்டையை கடகரண்டு போட்டு எங்க அந்த கோல என்ன செய்யறது இல்ல கடகரண்டு கடகரண்டு சொல்லும் போது முட்டையை அப்படியே ஒரு பாங்க கடகரண்டு உடைச்சு அப்படியே விட்டு அப்படி சொல்லணும் இல்ல கோல எறியணும்னு சொல்லணும் இல்ல முட்டையை அப்படியே போடுங்கன்னா அப்படியே போட்டுருவாங்கல்ல ஏங்க பாவம் இப்பதான் சமயம்
1: உடைக்காம போட்டீங்களா
0: நீங்க அப்படிதான் சொன்னீங்க முட்டையை ரெண்டு முட்டையை அப்படியே போடுச்சு
1: நீங்க தமிழ் பண்டிட்டா போயிருக்கணும்.
0: இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல சாதாரண சமையல தான் கேட்டேன். நீங்க இப்படி எல்லாம் கல்சியம் வேணுமன்னா நாங்க டேப்லெட் வாங்கி போடுங்க எங்க முட்டை போதும் டேப்லெட்
1: தெரியுதா எங்க வீட்டுல சமையல் யாருன்னு
0: அப்படி சொல்ல முடியாது. உங்களோட சமையல் சாப்பிட்டவனா நீங்க அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. மாமாவுக்கு முட்டை உடைக்க தெரியுமோ தெரியாது பாவம் அவ சாப்பிட மட்டும்தான் தெரியும். மற்றது மாமாக்கு வெளி உலகம் அந்த இதெல்லாம் தெரியும். நீங்க சமையல்ல நீங்க சூப்பர். நான் சாப்பிட்டேன் இல்ல இருத்து வச்சு போட்டீங்கல்ல நீங்க அதெல்லாம் மறக்க முடியுமா எங்கயோ அந்த பாவம் அந்த ஒரு பிச்சைக்கார புள்ள அப்படி பசியில இருக்கும். அப்ப ஒரு நல்ல செல்வந்தர் வந்து அப்படியே குடும்பத்தோட பெரிய கரையல்ல அப்படியே காவி கொண்டு வந்து ஒரு அப்படியே வாழை எல்லாம் இலையெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுங்கம்மா ரெண்டு போட்டமாயி தான் எனக்கு என்ன அந்த சீன் அப்படியே
1: எல்லாம் சொல்லக்கூடாது.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
0: இல்ல பாவம் அந்த புள்ள சாப்பிட்டு ரெண்டாம் போடுங்க
1: நீங்க அது சொல்றீங்களா அத்தனை கடல் கடந்து மலை கடந்து இந்த அன்பு உறவுல பாக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க.
0: அதெல்லாம் கஷ்டம் இல்ல பிளைட்ல ஏறி இருந்ததான் கொண்டு
1: அது உங்களுக்கு கஷ்டம் வேணா இது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஒரு அன்பு ஒரு பாசம்
0: என்ன
1: உங்க மாமா ஐடியா பாத்தீங்களா
0: என்ன சொல்ற
1: நான் சொன்ன முட்டை பொரியல முட்டையை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துடணும் மறுநாளைக்கு வச்சுக்கலாமா உடச்சுக்கலையா
0: அடுத்த முறை வந்தா முட்டை பொரியல் தான் நாங்க சாப்பிடுறேன். இனி சத்தியமா வர மாட்டேன். என்ன மாமா முட்டையை எப்படி ஒரு சட்டியில காட்டிட்டு வச்சு
1: வர மாட்டாங்க
0: முட்டையை எப்படி காட்டுவார் சட்டியில போடுற மாதிரி அப்படி
1: கோழியை புடிச்சு விடுறேன் கோழிய புடிச்சு விட்டா
0: கட்டி
1: மீன்ட்டு எடுத்தா முட்டையும் வரும் கோழி கறியும் இருக்கும்.
0: அந்த ஒரு படத்துல யாரு எங்கட மனோரமா ஆச்சு செய்வா இல்ல தரகுல கோழிய கட்டி வச்சுட்டு அதை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பா கோழி கறியோட சாப்பிடுற பொருள் அவ்வளவு கஞ்சத்தனம். உடனே எஸ் சி சேகர் சொல்லுவார் இன்னும் கஞ்சத்தனம்மா அப்பதான் அவட பொண்ண கட்டணான்ட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எட்டி பாப்பா கோழியில பதத்தை அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருப்பாரு. அப்ப அவன் நினைப்பா என்ன விட கஞ்சனா இருக்கானப்பா இவனை கட்டி கொடுத்துடலாம் இந்த மாதிரி அப்படி இருக்கு.
1: அது பார்த்தது இல்லாம அந்த படம்
0: நல்ல படம் நல்ல சரியான ஏதோ படத்துல பேர் தெரியல அந்த சீன் நான் இன்னும்
1: படம் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்.
0: நீங்க பாத்துருக்க மாட்டீங்க
1: பாக்க மாட்டேன்.
0: பாட்டுகள் கேப்பீங்க இல்ல நீங்க நல்லா இல்லாம
1: பாட்டு கேப்பேன் புக் படிப்பேன்.
0: அது நல்ல நீங்க
1: எனக்கு பாட்டு சொல்லட்டுமா
0: அதுதான் சொல்லு அதுதான் கேட்க படுக்க நீங்க சொல்றீங்க எதுக்கு அடுத்த முறை எனக்கு ரெண்டு முட்டை எப்படியும் பொறிச்சு தந்துடுறேன்னு சரியா ஞாபகத்துல வச்சோட பாட்டுக்கணும்.
1: சரி சேவல் என்னைக்கு முட்டை விடுதோ அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முட்டை
0: இப்படியெல்லாம் உங்களை நம்பி வந்தா இப்படிதான் செய்யுங்க. இதுல இந்த கோழி எப்ப முட்டைன்னு சேவலை கட்டி வச்சுட்டு பாருங்க முட்டை எடுதான்னு அதுக்கப்புறம் முட்டை தரலான்னு. சரி சரி சொல்லுங்க என்ன பாட்டு
1: வீரக்கா வானமே இல்லை படத்துல இருந்து
0: வானமே இல்லை
1: சோகமினி இல்லை அழகிய வானமே இல்லை
0: என்னண்டு தொடங்காது
1: சோகம் இனி இல்லை அழகிய
0: சோகம் இனி இல்லை. ஆமா நல்ல பாடல் அந்த.
1: அட வானமே இல்லை
0: சோகமே சோகம்
1: இனி இல்லை
0: இனி இல்லை இனி இல்லை. இந்த இது சரி நாம இந்த டோரை பூட்டாம எதுக்கு வச்சுக்க தெரியுமா? நீங்க வரும் வரையும்
1: தான்
0: அது புரியுது அவங்களுக்கு பூட்டாம இருக்கு டோர்.
1: புரியுது புரியுது.
0: அது அது வரையும் தான் அப்படி பார்த்து பார்த்து இருப்பேன் டைமையும் பார்த்து டோர் போட்டணும் இல்ல. அப்ப இனி மாமாக்கு என்ன
1: மாமாட்டா
0: மாமா மாமா சொல்லுங்க மாமா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: வணக்கம். இது உங்கள் எம்டிஆர். என்னுடைய குரல் எப்படி இருக்கு? இரவு 12:10 கலம்பம் நேரலையில் உங்களோடு சிலுவை சந்திரராஜ்.
0: சூப்பர் மாமா சூப்பர் மாமா. நீங்க நீங்க சாகுல் கேட்டவனையா தான் நீங்க வந்து சொன்னீங்க. அந்த சாகுல் உண்மையா பொறாமையோட தான் கேட்டேன் சொல்லுங்க. அவர்கிட்ட மட்டும் கண்ணீர் என்று கேக்குதுன்னு சொல்றீங்க. அப்படியே சாகுல வந்து பாயுதுன்னு சொல்லுங்க. இவர் இப்படி சொன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கு. இவருக்கு இவருக்கு அவருக்கு இல்ல வயிற்று வலி வரப்போகுது. இவர் இப்படித்தான் சாப்பிடுறாரா என்று நாங்க நினைச்சா
2: சித்தி
0: தாராளமா வந்து சொல்ற கடை கடை கடை. மாமாக்கு என்ன பாடல்?
2: அப்புறம் எல்லாரும் கனவு வேற வந்ததுன்னாங்க. கனவு வந்ததுன்னாங்க அதுக்கும் கரெக்டா சொல்லிட்டு விளக்கத்தை.
0: அடிக்கடி யானை வருதுண்டா முத்து வேறுக்கு என்ன செய்யலாம்? அடிக்கடி அவரை விட்டு திறத்துதான் அதுவும் தும்பிக்கையான புடிச்சு புடிச்சு விடு.
2: எல்லாரும் உங்க போட்டோவை பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறதா?
0: இல்ல பாக்கல மாமா. அது அவங்க சத்தியம் பண்றாங்கல்ல அது நம்பலாம். என்ன சத்தியமா நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க. அது பாத்திருந்தா கூட சொல்லலாம் விட்டு திறத்துதான். என்ன பயமுறுத்துறமாய் வருமா மாமா?
2: இல்ல இல்ல இல்ல
0: இல்ல
2: தூங்குறக்கே நேரத்தை காணும். எங்கேயாவது நம்ம கனவு காண்றது
0: அது சரி அது உண்மை. அந்த டைம்ல தூங்குனா அதுலயே அப்படியே தூங்கி காலையில எழுமீங்க. என்ன பாட்டு மாமா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பாட்டு மாமா? இன்னைக்கு ரமணி ராஜேஷ் வந்திருந்தார். இன்னைக்கு
2: இன்னைக்கு பாடல் ஆமா ஆமா
0: அவருடைய குரல் பேசும்போது பேசும்போது அவருடைய குரல் மாமா அந்த கணீரன் ஒரு நன்றாக
2: இருக்கு. அவர்கள் ஒரு வானொலி உரிமையாளர் வந்தாலும் வரலாம் நல்ல வாய்ப்பு இருக்கு.
0: நிச்சயமா
2: நிச்சயமா நிச்சயமா அந்த அறிவாளருடைய குரல் தன்மை இருக்கு அவருக்கு.
0: நிச்சயமா அதாவது மாமா
2: நம்ம பழக்கம் தானே நம்ம வானொலியோட அந்த பழக்கங்களும் இருக்குல்ல.
0: நிச்சயம் அதாவது மாமா
2: படுத்துறீங்கல்ல.
0: இன்னொரு இன்னொரு விடயம் இல்ல எம்டிஆர்ல யார் காலடிய வச்சு ஒரு அறிவிப்பாளராக மாறுறாங்களோ அவங்க ஒரு வானொலி எப்படியும் ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுடைய ராசி மாமா அது இந்த இதுல கால் வச்சா அவங்க எப்படியும் வானொலி
2: அதாவது அந்த ஊக்கம் தானே நம்ம சில
0: உண்மை மாமா
2: பாருங்க சூப்பரா பாட்டாம் பாருங்க.
0: ரெண்டு
2: பாட்டும் அது சில வரிகள்லாம் நமக்கு வார்த்தையே நுழையாது போட்டு இருக்கு. அடிச்சு பிச்சு வந்துட்டான் சூப்பரா.
0: இல்ல மனப்பாடம் செய்து வச்சிருக்காரு.
2: ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கச்சேரிகள்ல பாடணுமா போய் ஒரு ஆர்வத்தோட பாடணும்.
0: நிச்சயம் அவங்க
2: செஞ்சுதான் பாடணும். அது
0: அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி பாடி பாடி அவர் முன்னுக்கு வந்துடலாம்.
2: நல்ல குரல் உடம்பு நல்லா இருக்கு. அந்த அந்த ராகத்தோட பாடுறான் கரெக்டா.
0: மற்ற அவருடைய ஸ்டைலும் வந்துருச்சு மாமா. அவர் ஏஜுக்கு வந்துட்டார். வேட்டியும் கட்டி வேட்டியும் கட்டி தாடியும் வச்சு அவர் ஒரு 10 படம் அனுப்பி இருக்கிறார் எனக்கு. நான் யாரப்பா இதை யோசிச்சேன்னு. அதுவும் அதுவும் எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மேல வானத்தை அப்படி பாக்குற மாதிரி சைடா சேர்ந்து இங்க ஒரு மரத்தை பாக்குற மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க. உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா, என்ன பாட்டு?
2: பாட்டுதான் எதை போதும் தெரியல.
0: வானம் வானம் வானம் வானம் வானம்
2: ரெண்டு பாட்டு இருக்கு.
0: என்ன மாமா?
2: பாஸ் மார்க். பாஸ் மார்க்,
0: பாஸ் மார்க்
2: அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் நமது பூமியும்.
0: பாஸ் மார்க் என்ன மாமா?
2: ஓ ஃபெயில் ஆகாம
0: அத சொல்றீங்களா? நான் நினைச்சேன் அப்படி ஒரு கடை இருக்காங்க வந்து
2: 1993 வெளிவந்தது
0: இந்த படமா? நான் பார்க்கேன்.
2: நமது பூமியும் நமது,
0: வானம் நமது, பூமியும் நமது.
2: ஆமா, இன்னொரு பாட்டு கூட இருக்கு, அது கொஞ்சம் சோகமான பாட்டு. வானம் அருகில் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு, கொஞ்சம் சோகம், இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமி
2: போட்டுடுங்க.
0: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
0: பூமியும் நமது. நேற்றியத்திலாம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினார்.
0: நல்லா பாடினாங்க அவங்களுக்கு கொஞ்சம். ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கெல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது, நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டு
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து அது ஒரு சந்தோஷம்.
2: இன்னைக்கு இங்க எல்லாம் சைக்கு, அதனால நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் மெசேஜ் போட முடிஞ்சது.
0: பரவாயில்ல பரவாயில்ல மாமா. இன்னொரு விடயம், அந்த காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்த வழியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம்
2: ரொம்ப நேரம் இருக்காதிங்க, கொஞ்சம் சோகம், இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமி
2: போட்டுடுங்க.
0: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
0: பூமியும் நமது. நேற்றியத்திலாம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினார்,
0: நல்லா பாடினாங்க அவங்களுக்கு கொஞ்சம். ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கெல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது,
2: நேரம் வர்றது,
0: நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டு
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து அது ஒரு சந்தோஷம்.
2: இன்னைக்கு இங்க எல்லாம் சைக்கு, அதனால நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் மெசேஜ் போட முடிஞ்சது.
0: பரவாயில்ல பரவாயில்ல மாமா. இன்னொரு விடயம், அந்த காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்த வழியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம்
2: ரொம்ப நேரம் இருக்காதிங்க, சும்மா ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி
0: ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து வந்துட்டு போனா அது எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன். குரு பாஸ்கர் நீங்க தான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டலிக்கு நீங்க வாங்க பேசுறதுக்கு, இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கை உயர்த்துக்கன்னு சொன்னோன்னு செல்வகுமார் ரெண்டு படம் போட்டுருக்காரு பாருங்க, கையை உயர்த்திட்ட தண்ட பாட்டை கொடுக்க சொல்லி. சரி, எடுத்து வரலாம். மற்றவங்களை யாருமே கை உயர்த்தல, தப்பினே பிழைச்சேன்னு அப்படியும் இல்லை, கதவை கூட்டிட்டு போயிடலாம். பாட்டை கேட்கலாம், எங்களுடைய வீரமணி சதுராமாவுடைய பாடல்.

எதுக்கு இவளுக்கு, எதுக்கு இவளுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? ஸ்டூபிட் என்ற அவர் அழகாத்தானே பாடினார். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் தான் அம்மா நானும் உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா அவரும் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் கேட்டிருக்கார், சிரித்தது என்னை பார்த்து. சரி, அவருக்கு ஒரு பாடல் எடுத்து நாளைய தினம் பதிவில் வேற ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வர்றோம். ராஜவேல், இந்த பாடல் செல்வகுமார் கேட்ட இந்த பாடலோடு நாங்கள் ராஜவேலையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடலை கேட்போமா? ராஜவேல், விமலா ராஜவேல், அதோடு செல்வகுமார், உங்கள் மூவருக்கும் இந்த பாடல்.

பாடல், இந்த பாடலை எங்களுடைய செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், மற்ற எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் இவர்கள் கேட்டு ரசித்திருக்கிறார்கள். அடுத்த பாடல், ராணியம்மா உங்களுடைய பாடல் காற்றளிக்க வருகிறது வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் சரியாக 12:30 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. நீங்கள் யார் இனியும் இன்னும் விழித்திருந்து யாருக்கு பாடல் வேணுமோ நீங்க கையை உயர்த்தினா பாட்டு தரலாம். அல்லாட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், எந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் மாமா நீங்க விழித்திருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காட்டிலுக்கு வருகிறது. பாஸ்மாக் என்ற படத்துல, டாஸ்மாக் மற்றது நான் சொல்ல இல்லை மாமா, பாஸ்மாக் என்ற படத்துல இருந்து பாடல் வருகிறது.

0: தானும் ராணியம்மா முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பாடலுன்னு கேக்குறீங்க மாமா, ரெண்டு பாட்டு உங்களோட பாட்டு எடுத்து வச்சு என்ன பாட்டுன்னு நீங்க எழுதிவிட்டா அந்த பாடலை எடுத்து வரலாம். இன்னொரு பாட்டுன்னு கேக்குறீங்க. சரி, இப்ப பாருங்க, ஷாவுல் ஹமீது கூட இன்னும் 12 மணி வரை இல்லை, ஆனா அவர் கையை உயர்த்த இல்லை, அதனால நான் பாட்டு கொடுக்கல. இப்ப உங்களுக்கு என்ன பாடல் என்று நீங்கள் சொன்னா நான் அந்த பாடலை எடுத்துவேன். மணிகண்டன் நான் ஒழிச்சிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மா பாட்டு என்னன்னு சொல்லலையே மணிகண்டன், நீங்க பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடலை வானம் என்று தொடங்குற பாடல் நீங்க எழுதி விடுங்க, உங்களுக்கு எடுத்து வர்றேன். விழிச்சிருக்கிறீங்க தெரியுது, பாட்டு கொடுக்காம போக கூடாதுல்ல, பாட்டை எழுதுங்க. என்ன விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக மணிகண்டனை இணைத்து கொள்ளலாம். மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க மணிகண்டன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பாடல் நீங்கள் வான். நலமா இருக்கிறீங்களா முதல்ல?
1: நலமா இருக்கேன் மேடம். இப்பதான் இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கிறேன் நானு.
0: அப்ப பாட்டு என்ன கேட்க போறீங்க வான்?
1: பாட்டு வந்து நான் பதிவு போட்டிருந்தேன்.
0: எங்க என்ன பாட்டு? என்ன கண்ணுக்கு தெரியலையே,
1: பாக்கலையா நீங்க?
0: இல்லையே. பாட்டு சொல்லுங்க.
1: தூங்க தூங்காதே தம்பி, தூங்காதே. வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன?
0: தூங்காதே தம்பி, தூங்காதே.
1: நான் தூங்கல, தூங்காம இருக்கேன். படம் பேரு தூங்காதே
0: தம்பி, தூங்காதே.
1: படம் பேரு வந்து தூங்காதே தம்பி, தூங்காதே.
0: அதுல
1: அந்த படம், அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன, மாயம் எல்லாம் மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாட ராஜா வா வா, வளரும் கலை என்ன, அப்படிங்கிற பாடுங்க மேடம்.
0: அடே அப்பா, பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க பாருங்க நீங்க
1: மேடம். இந்த படத்துல வந்து 6 பாட்டு அருமையான பாட்டு, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். கமலாசு இறுதி வேடங்க நினைச்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து சுலக்ஷனா, ஒருத்தருக்கு வந்து ராதா, ரெண்டு பேரும் அருமையா நினைச்சிருப்பாங்க.
0: தூங்காதே
1: நல்லா இருக்கு பாட்டு. இந்த பாட்டு தம்பி,
0: தூங்காதே தம்பி, தூங்காதே.
1: ஆமாயா, எல்லாருமே தூங்கிட்டாங்க போல இருக்கு, நான் தூங்காமலே இருக்கு பாத்தீங்களா, பாட்டு கேட்ட மாதிரியே.
0: இல்ல இல்ல, விஜயகுமார் இப்பதான் வார, திருப்புக்குழி விஜயகுமார். நானும் நினைக்கிறேன் இவர் எங்கேயோ களவா வேலை செய்யறார் இந்த நேரத்தில். இந்த நேரம் தான் வார பாருங்க,
1: விஜயகுமாரும் நண்பர். விஜயகுமாரும் நண்பர் பேசிருக்கேன் நானு,
0: பேசிருக்கீங்க. விஜயகுமார் வாரார் விழிச்சுக்கொண்டு, சரியுமா? அது
1: வரட்டும்.
0: தூங்காதே தம்பி, தூங்காதே. அதுல என்ன பாட்டு சொன்னீங்க உங்களோட பாட்டு?
1: அதுல இருந்து வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன,
0: அப்படித்தான் ஆரம்பிக்குமா? வானம் கீழே வந்தால் என்ன?
1: ஆமா, அதே அப்படியே ஆரம்பிக்கும். அதே பாட்டுதான், பல்லவி சரணம் ஒண்ணுதான், நல்லா இருக்கும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருக்கீங்க மேடம், நீ காலையில வந்தீங்க கேட்டேன் நிகழ்ச்சி நானு. அதே மாதிரி பாட்டு கேட்ட உடனே போட்டுட்டு இன்னைக்கு காலையில எனக்கு வந்து
0: அது அப்படி போட்டா
1: பாட்டு போட்டீங்களா? மீனா பொண்ணு, மீனா பொண்ணு போட்டு
0: போட்டீங்களா? அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல். நான் அதுல கேட்க பார்த்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ராசாத்தி ராசாத்தி இருந்தீங்க, இப்ப என்ன மீனா பொண்ணுக்கு மாறிட்டீங்கன்னு கேக்கிறதுக்கு இருந்தா அதுக்கடையில சரி கேட்டா நீங்க இங்க ஏதாவது கோவிச்சிருவீங்களான்னு கேக்கிறேன்னா.
1: கொஞ்சம் கோவிக்கல மாட்டேன், கடையில போன் பண்ண பாத்தீங்க, உங்க கூட பேசவே முடியல, கடையில கூட்டமா இருந்துச்சுங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு மதுரையில. இங்க நம்ம எவரும் ஜூஸ் கடை எவரும்
0: தானே,
1: காலையில நல்லா கூட்டம், ஆனா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தேன், ஆனா பேசுறது என்ன முடியல எனக்கு வந்து, கடையில ஆள் இருந்துட்டாங்களா கேட்டேன், டைப் பண்ணி அனுப்பிட்டேன். பாட்டு போட்டுவீங்க, நீங்க போடுவீங்க லேட்டா போடுவீங்க கேட்டு 5 நிமிஷம் நீங்க பாட்டு போட்டு விட்டீங்க பாட்டு வந்து.
0: அது காலையில வந்தனா கடகடன்னு அந்த பாட்டு எல்லாமே நீ அத பதிவு செய்யாம, எனக்கு உங்களோட பாட்டு கிடைக்குது இல்லையே, தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம் கீழே வந்தால் என்ன என்று அந்த பாடல் வர மறக்கிறது. மாமா அவருக்கு அனுப்பி விடுங்க மாமா உடனே அந்த பாட்டை நீங்க.
1: ஒருவேளை பாட்டு பாட்டு மாதிரி படம் எது மாதிரி ஒருவேளை படம் எது பாட்டு பாட்டுச்சேன் ஆனா படம் எது மாறிடுச்சான்னு தெரியல. ஆனா தூங்காத செம்பி தூங்காதே பாட்டு யாபம் எனக்கு இருக்கு எனக்கு வந்து அடரா. அதுல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அடரா அம்மா நீ நம்ம கிட்ட டூப்பி விடலாமா இந்த பாட்டு தான் வானம் கீழே வந்தால் என்னன்னு சொல்லி தூங்காத செம்பி தூங்கையா இல்ல படம் மாறிடுச்சான்னு தெரியல. ஆனா பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து கமலஹாசன் பாடம் 20 வருடங்கள் நடிச்ச படம். வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன மாயம் இல்ல மாயம் என்ன பாட்டு பாட்டு வறுமை மேடம் அது வந்து
0: அதுதானே வானம் கீழே வந்தால் என்ன சாரி உங்களோட பாட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு வானம் கீழே வந்தால் என்ன
1: அருமையான பாட்டு மேடம் கேட்டு பாருங்க நீங்க நீங்களே பாட்டு ரசிச்சு கேட்பீங்க அப்படி பாட்டு இந்த வரிகள் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் மேடம் அந்த கலர் அந்த எடுத்த சிச்சுவேஷன் அந்த இயற்கையான காட்சியில காமிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த வானம் அப்படி கீழே வர்ற மணிக்கும் பூமி மேல போற மணிக்கும் எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும். உண்மையில படம் அப்படிதான் இருக்கு பாட்டு வானம் அப்படி கீழே வரும் மேடம் அப்படியே பூமி மேல போயிடும்.
0: அதுல அதுல அதாவது சொல்றதை விட்டு கமலஹாசன் அந்த காலத்து கமலஹாசன் அழகு எப்படி பாருங்க
1: அவர் தான் காதல் இளவரசன் அவர் வந்து காதல் இளவரசன் கண்ணன் இருக்கிற மாதிரி அப்ப இளவரசர் அவரு
0: காதல் இளவரசன் வந்து சவுந்தர் இல்ல இங்க எங்க குரூப்ல நீங்க கண்ணனை மாத்திட்டீங்க
1: சவுந்தர்
0: இல்ல காதல் இளவரசன் கண்ணன் இல்ல அது சவுந்தர் நாங்க மாத்த கூடாது. காதல் மன்னன் வந்து எங்களுடைய ஷாவுல் ஹமீத் நீங்க மாத்திராங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும்
1: நீங்க
0: குழப்பிடாதீங்க அவங்களுக்குள்ள பாருங்க மஜித்ல குரல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஷாவுல் ஹமீத் வந்து ரெண்டு செருமிட்டு நான் பேசுற எந்த குரல் நல்லா இருக்கான்னு பாருங்க ரெண்டு விரட்டி கேக்குறாருங்க நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இருந்தாலும் நல்ல நல்ல உங்களோட அதை விட சூப்பர் சொல்லி அனுப்பியிருக்கேன் இல்லாட்டி அவர் தச்சல திருப்பி பேசிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பேசுறோம் நீங்க உங்களுக்கு எங்கட குரல் எல்லாம் நல்லது இல்லையே மஜித் அண்ணாட குரல் மட்டும் நல்லதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன்.
1: அது நமக்கு நம்மளுடைய அறிவிப்பாளர் குரல் போறோம் காந்த குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்த கவர்ந்து இருந்துறாங்கல்ல
0: அறிவிப்பாளருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நேர்களுக்குமே காந்த குரல் தான் எல்லாரும் நல்லா பேசுறாங்க நல்லா பாடுறாங்க
1: ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த குரல் வள இருக்குங்க மேடம் அது வந்து அந்த குரல் வளத்திலே இப்படி அதாவது நம்ம நினைப்போம் இந்த குரலை வச்சு ஒரு இப்படிதான் இருப்பாரு நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம் நான் பாத்திருக்கேன் நம்ம எங்க மதுரை வானொலி அறிவிப்பாளர்கள் சென்னை வானொலி பாத்திருக்கேன் நான் வந்து இப்படிதான் இருப்பாங்க கணக்கு போட்டு பாப்பேன் பார்த்தது பார்த்த அப்படி ஆப்போசிட் அமையும் குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே
0: இல்லையே
1: ஒரு குரல் மெல்லிய குரலா இருக்கும் ஆளப்பதா குண்டா இருக்காரு இன்னொருத்தர் பார்த்தா குரல் கட்டணமா இருக்கு ஆளப்பதா ஒல்லியா இருக்காரு நான் பாத்திருக்கேன்
0: நானு
1: ஆமா அப்பதான் இப்ப இன்னைக்கு கூட நீங்க கதை ஆரம்பிச்ச உடனே ஆண்டராமா வந்தாங்க அப்ப ரேவதி மேடம் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களா அப்ப வந்து அவங்க ரேவதி மேடமா யாரை கேட்டாங்க உங்க போட்டா ஒண்ணு அனுப்பிடுங்க அவங்க பாக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க கேட்டாங்க அவருக்கு அவங்களுக்கு உங்க போட்டாவை அனுப்புங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதுதான் பதிவு போட்டிருந்தேன் இது என்ன ஓரம் வந்தா இருக்கு போட்டாவை நீங்க மட்டும் தான் பாக்கறமா நாங்க பாக்க கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன் நானு எல்லாரும் பாக்கறோம் எங்களுக்கு ஆர்வம் இல்லாமல இருக்குது நீங்க மட்டும் பாக்கணும்னு சொல்லி
0: எல்லாரும் ஆசையும் நான் இன்னொரு கதை முந்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதாவது ஒரு என்ன சயனத்துல இருக்கிற அந்த ஐந்து தல நாகத்துல சயனத்துல இருக்கிற இவங்க நல்ல ஒரு கோயில் அந்த பேர் ஞாபகம் வரல எங்களோட ஊர்ல இருக்கு அப்ப அந்த பூசை செய்யறவர் வந்து ஒரு நாளும் பூசை செய்யக்க சொல்லுவாராம் நாராயணா உன்னை நான் இப்படியே ஒருக்கா பார்க்க மாட்டேனா உண்மையாகவே இந்த முன் காட்சி அளிக்க மாட்டியாண்டு ஆனா அவர் கனவுல வந்து சொல்லியிருப்பார் நாராயணர் என்ன நீ இப்படியே பாத்தியா இருந்தா நீ அதுக்கப்புறம் வாழ்றதா வாழலையாண்டுதான் அப்ப எந்த அப்புறம் கஷ்டம் நீ அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாண்டு இல்ல எனக்கு உண்மையிலேயே உங்களை அப்படியே பாக்கணும் போட நாராயணான்னு சொல்லி இவர் நித்தமும் பூசை செய்யும் போது கேட்டாரன் ஒரு நாள் இவர் வந்து அந்த கோயில் கதவை திறக்கும் போது வரதராஜர் பெருமாள் கோயில் அங்க எங்களோட ஊர்ல அது அந்த கதை ஒன்று இருக்கு அப்ப அவர் வந்து திறக்கும் போது அந்த அஞ்சு தல நாகம் அப்படியே இவர் சயனத்துல இருக்கிற தோற்றமும் அஞ்சு தல நாகம் அப்படியே அசைஞ்சுதான் எப்படி இருக்குங்க அவ்வளவு அது அது வந்து ஒரு சின்ன நாகம் இல்ல அது பெருசு அது பின்னா பெருசு எங்களால அவ்வளவு பெரிய அஞ்சு தல நாகமும் சயனத்துல நீட்டு சயனத்துல இருக்கிற எங்களோட பெருமாளும் அப்ப அவரும் அப்படியே காட்சி அந்த பாம்பு அசைஞ்சதை கண்டே அவர் உண்மையிலேயே அதுல மயங்கி விழுந்துட்டார் அவர்
1: பயந்துட்டாரு, பார்க்காம இருந்திருக்கலாம், பார்க்க போய் பயந்துட்டாரு.
0: அதைத்தான் அவர் வந்து கனவுல சொல்லி இருந்தாராம். இவர் நித்தமும் அதையே நினைச்சு பிரார்த்தனை, அதாவது கும்பிடும் போது மணி அடிச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது கேட்டுக் கொள்றது, உன்னை ஒரு தடவை பார்க்க மாட்டேனான். அப்ப நீ அவர் சொல்லியும் அவர் கேட்காதபடியா, அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலையில அவர் முத்தி நிலை அடைஞ்சிட்டார். அப்ப
1: சினிமால வந்து ஒரு நடிகையோ நடிகரோ பாடும் போது அருமையா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்க பார்த்தோம்னாக்க பாட்டு கேட்கற ஆசை விட்டு போயிரும். நான்
0: பாத்துருக்கேன்
1: சினிமால ஒரு நடிகை வந்து அவங்க அந்த அழகான தோற்றத்துக்கு அந்த பின்னணி வயசு கொடுத்து பார்க்கும் போது அழகா இருக்குது. அந்த வயசுக்கு உண்டானவங்களை பார்க்கும் போது என்ன அப்படி பண்ணாங்களா அப்படிங்கும் போது பாட்டை கேட்கறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிருது.
0: இல்ல நடிகைகளுக்கு எல்லாம் நல்ல வாய்ஸ் இல்ல தானே, அது வந்து டப்பிங் தானே. சில நடிகர்களுக்கு வாய்ஸ் சரி இல்ல, அது
1: டப்பிங் மேடம். சினிமால இருந்து டப்பிங் வாய்ஸ் குடுக்கறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் குடுக்கறவங்க நேரடியா பார்க்கும் போது ஊக எப்படி இருக்காங்க, வாய்ஸ் அழகா இருக்கே அப்படிங்கிறப்ப அந்த அந்த அந்த பாடல் வரை கேட்கறதுக்கு ஒரு ஆசை குறைஞ்சு போயிருங்கிறேன் வந்து.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மைதான்.
1: ஏன்னா இந்த குரல் வளர்ந்துக்கும் பாக்காத வரைக்கும் அந்த குரல் இனிமையா இருக்குது, பார்த்துட்டு அந்த குரல் வள நம்ம குறைஞ்சு போயிரு கேக்குறது.
0: அதனாலதான் சொல்றேன், என்ன பாக்காமலேயே நீங்க நிகழ்ச்சி கேளுங்க சரியா. எப்ப உங்களுக்கு இந்த வாழ்நிலை இது கேட்க முடியாது, நான் சோர்ந்து போனேன் நினைக்கிறீங்களா, அப்ப சொல்லுங்க, நான் வந்து
1: முன்னாள் உங்களை காமிக்க மாட்டேங்கிறதுக்கு இப்ப எங்க போயிட்டு இருந்துட்டீங்க நீங்க வந்து. ஆனா நீங்க சொல்ல கரெக்டா
0: வானொலியே கேட்காம நீங்களும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காய்ச்சல் வந்த மாதிரி சாமசாமியில் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க. அவங்க யானையை பற்றி எல்லாம் கனவு கண்ட மாமா கூட போய் சொல்லியிருந்தார் ஞாபகத்தில். கேட்டுட்டு போனாங்க உங்களை பாக்கையில போல இருக்கு
1: வார்த்தைகள் வந்து நீங்க அந்த இட்லியை பத்தி பேசினீங்க, இட்லி வந்து எப்படி சோளம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி கேட்டாலுமே ஒல்லியா தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க, உங்க போட்டோ அனுப்பிடுங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்.
0: அதான் இப்ப மாமா வந்து, அதாவது மாமாட்ட வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க எப்படி என்று. என்னடா அவர் படமே தான் அனுப்ப மாட்டார், ஆனா அவர் சொல்லுவார் தாங்கள் பட்ட கஷ்டத்தை. அப்படியே 4 மணிக்கு தான் போன விடியப்புறம், அப்படியே காருக்கு ஒரு கார், நான் தூங்கி இருந்தேன், நான் யாரையும் பாக்கல, அம்மா இருக்காங்க தூங்குறாங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆச மாமா தான் அந்த பொரியோட வந்து அம்மா அடம்புங்க இந்தாங்கன்னு ஒரு பேக்கெட், அந்த பொரி உருண்டை 2 பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப அப்பதான் கண்ணை விழிச்சு பாக்குறது, அதோட பார்த்தவங்க தானுங்க 2 நாளா அவங்க மூச்சு காட்டி பேச இல்ல, 2 நாளைக்கு இவ்வளவுதான் என்ன வந்து பார்த்தா. நான் தமாசா சொன்னது, தமாசா சொன்னேன், உண்மையிலேயே அவங்க பார்த்தேன் வந்து அந்த இரவிலையும் விழிச்சு பார்த்தாங்க. நல்லது நல்லது மணிகண்டன், உங்கள் பாடல் உடனே வருது.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். மணிகண்டனுடைய பாடல் இப்பொழுது வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடல் மணிகண்டன் உங்கள் விருப்பமாக காட்டளைக்கு வந்தது. இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா தாங்க விழிச்சிருக்கிறோம் ஒரு பாடல் கேட்டுறாரு இல்லவா, அந்த பாடலை இப்ப தூங்கிட்டாரோ தெரியல, பரவாயில்ல. இருந்தாலும் ராணியம்மாக்காகவும் சந்தன்ராஜ் மாமாக்காகவும் இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: Never seen the Rocky Mountains.

0: இந்த பாடலை மீண்டும் காட்டலை எடுத்து வருகிறேன். வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: சரி சரியா, இந்த நேரத்துல வாரீங்க, நீங்க எங்க வேலைக்கு போய் வர்றதா?
1: இல்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், இப்பதான் அனைவரும் வீட்டுக்கு வந்தோம். வந்து சரி, நிகழ்ச்சி உள்ளதா என்று நான் வைத்து பார்த்தேன், தங்கள் குரல் சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயம் இது பழைய ப்ரோக்ராமா என்னன்ட்டு நான் முதல்ல ரிங்கு போட்டேன், நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா இணைப்பவர்கள் எல்லாரும் அப்பொழுதுதான் வந்து பேசுவது போல
0: இருக்கிறது. விஜயகுமார் இப்பதான் வாரார், இணைகிறார்.
1: எனக்கு தெரியவில்லை, அம்மா என்னுடைய காலை எடுக்கவில்லை என்று ஒரு மன வருத்தம் தான் இருந்தது. மகிழ்ச்சியாக உள்ளது,
0: பாடல் வானம் அங்கேயும் வரணும். அந்த பாட்டுல முதலும் வரணும், வானமண்ட சொல்லு எங்கேயும் வரலாம். பாட்டுக்குள்ள வரலாம், முதல்ல வரலாம், கடைசியில வரலாம். எங்க எங்க எங்க எங்க பழைய பாட்டு?
1: வானம் வானம் வானம் மேலே என்ன, தூங்காத தம்பி தூங்காத, ஏதோ ஒரு படத்துல வரும் அந்த பாட்டு,
0: கேட்டுட்டாங்க அது. இப்பதான் அவளுக்கு
1: பிறப்பீங்களா? வானம் நிறைய பாடல்கள் உள்ளது எனக்கு. புதிய வானம் புதிய
0: பூமி, அது கேட்டுட்டாங்க, கேட்டுட்டாங்க, அதுவும் கேட்டுட்டாங்க. எங்க பாக்கலாம், பழைய பாடல் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு?
1: ஆமா நிறைய இருக்கு. வான் மீதிலே இன்பத்தே மாறி, ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல், அது நல்ல பாடல், அது அப்படின்னு தாருங்க.

0: நல்ல பாடல் இல்லையா அது? நல்ல ஒரு பாடல்.
1: இன்னொரு பானுமதி அம்மா வந்ததை போன்ற உணர்வு எனக்கு தோன்றுகிறது.
0: இப்படி பொய்யெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சரியா?
1: அதே மாதிரிதான் இருந்தது. குரல் ஆரம்பிக்கும் பொழுது அதே வாய்ஸ் வானுமதி அவர்கள் பாடியது போலவே இருந்தது. இனிய பாடல் அது. அந்த பாடலையே முடிந்தால் தாருங்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் அந்த பாடல். எனக்கும் பிடிச்ச பாடல், அதனால கைவசம் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதனால உடனே தாரேன்னு சொல்லிட்டேன் இல்ல.
1: எல்லா அறிவிப்பாளரும்
0: நிகழ்ச்சி எடுத்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம். அதுல காலையும் மாலையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் வருகிறார்கள். இனி என்னோட சேர்ந்து அறிவிப்பாளர்களும் தொகுத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன் மாமாவுடைய பாடலுக்கு பின்பாக.
1: நன்றி.
0: வணக்கம் மாமா. உங்களுடைய பாடல் இடையில நிறுத்தி இருந்தேன். நல்ல ஒரு பாடல் இருந்தாலும் அந்த பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். நாளை எப்படியும் இந்த பாடல் முழுசா கேட்கலாம்.

மாமா வணக்கம். மாமா என்ன துண்டிச்சு கொண்டீங்க? மாமா இணைப்புக்கு வந்திருந்தீங்க, சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு வேளை நான் உங்களை அழைப்பை எடுப்பதற்கு பதிலாக துண்டித்து விட்டேனோ தெரியாது. சந்திரராஜ் மாமா நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கும்.

அது ரெண்டு அந்த பாடல் வந்து ரெண்டு எக்கோ பண்ணி பாடுது என்று தான் நான் நினைக்கிறேன். மாமா மீண்டும் நான் அந்த பாடலை திரும்பவும் எடுத்து வருகிறேன். ஒருவேளை அந்த அதில் அப்படி பாடுகிறதோ தெரியவில்லை, பார்க்கலாம். நான் திரும்பவும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக திருப்புக்குழி விஜயகுமார், உங்கள் பாடல் அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சண்டிராணி திரைப்படத்திலிருந்து பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 1 மணி. உங்களுடைய பாடலை மீண்டும் நான் முதல்ல இருந்து எடுத்து வரணும். அந்த பாடலை காற்றில் இல்லை பாருங்க, எல்லாரும் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிச்சே பாட்டு வரையிலே என்று ஓடி வந்திருக்கா. சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க ராணியம்மா.
1: இது வந்து குற்றம் வந்து பிடிச்சுனா வரல,
0: அந்த
1: பாட்டு கேட்டுட்டேன். இதுக்கு பிறகு பாட்டு கேட்டா கம்படுத்துட்டு நீங்க வர கூடாதுல்ல,
0: அதனால இப்படி ஒண்ணு சொல்லிட்டேன். என்ன செய்யணும் தெரியுமா, எழுதி போடணும் இல்லாட்டி வந்து சொல்லணும். உங்களுடைய மகளோட பேர் இல்லாட்டி யாராவது உங்களுடைய தங்கச்சியோட பேர் சொல்லி
1: அவங்க சொன்ன போட்டு போடுங்கன்னு சொன்ன அவங்க மாமா வேண்டாம் வீரா மாட்ட உண்மையா பேசணும்னு சொல்லிட்டாங்க.
0: மாமாக்கு தெரியும் அப்படி போய் சொன்னா சரியில்லையாண்டு, அப்படி ஒண்ட நீங்க போட்டுட்டு போய் சொல்லிக்க. நாங்க போய்க்குதான் கேட்டோம் பாட்டு வந்து வானம் என்னும் வீதியில நல்ல பாடல் இல்லையா, அந்த பாடல் இருக்க பாடுங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாடல்
1: எனக்கு அந்த பாட்டு தெரியலையம்மா. வானம் என்னும் வீதியிலே அன்னை வேளாங்கண்ணி அந்த படம்.
0: குளிர் வாடை வரும் ஓடி வரும் கொஞ்சம்
1: உறவுக்கு யா தலைவன் கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள்.
0: கொஞ்சம் நில்லுங்க இந்த கள்ளிக்கு யா தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க. கனவா பாட்டு கேட்கவே பாருங்க எப்படி வந்தா, இந்த பாட்டை மறந்துட்டீங்கம்மா என்று சொல்றேன். நானே ஏதோ அவசரமாக்க வேண்டிய என்னம்மாண்டு எடுத்து கேட்டேன். நீராமா நீங்க இந்த பாட்டு போட மறந்துட்டீங்கண்டு, அப்ப நான் கிட்ட யாருமே கேட்கலையே அண்டு.
1: நீங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு போடணும் ஆண்டாமா.
0: ஆட்டே அப்பா இவ அவ்வளவு தூரம் இருந்தா ஏங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே எல்லாரும் கேட்டுக்கொண்டிருங்க. உங்களோட மனசுக்கு இருக்கிற பாட்டெல்லாம் நான் எடுத்து வர்றேன் எடுத்து வந்திருப்பேன்ல.
1: எடுத்துட்டு வந்து போடணுமா இல்லையா?
0: வானம் என்ன இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமா? அவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னும் வளரே இல்ல. இனி அங்க வந்து ரெண்டு ரெண்டு முட்டையா சாப்பிட்டாதான்
1: காம்ப்ளன் வாங்கி குடிங்க.
0: ரெண்டு ரெண்டு முட்டையா சாப்பிட்டாதானுங்க அங்க வந்து
1: காம்ப்ளன் வாங்கி குடுங்க. ஐ அம் காம்ப்ளன் கேர்ள்.
0: ஓ
1: நீங்களும் வளரலாம்.
0: ஓ எவ்வளவு தூரத்துக்கு வளரலாம்?
1: மனசு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வளரலாம்.
0: வளரலாம். அதுக்கப்புறம் உடுப்பெல்லாம் யாருங்க தைக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம்?
1: நான் டெய்லர் தானே, நான் தைச்சு தரேன்.
0: என்ன நீட்ட சாக்கு மாதிரி நீட்டு சாக்கு எடுத்து கையையும் கழுத்தையும் வெட்டிட்டு போட்டு விடுவீங்க. இதுக்கு மேல உனக்கு உடுப்பு தைக்கலாம். சரி ராணியம்மா, ராணியம்மா இங்க இப்ப வர்றாங்க உங்களுக்கு. நீங்க தான் ராணியம்மா என்ன முழுசா பாத்தாது சரியா? சொன்னீங்க பாருங்க அது சரி நீங்க சொன்னது உண்மை. அந்த முன்னுக்கு எங்க அந்த பொய்ய
1: சொல்லிட்டு அங்க அழகு தானா வந்துருதுல இந்த மங்கைக்கு?
0: மங்கைக்கு வந்துருச்சு. இப்படி பொய்யெல்லாம்
1: சொன்னது உண்மை தானே?
0: நான் உங்களுக்கு பாட்டை தாரேன், இந்த பாட்டு எப்படி இன்றைக்கு எடுத்து வரேன். அதுக்காண்டி எங்க நீங்க இந்த பாட்டு நிச்சயமா நான் எடுத்து வரேன். அது ராணியம்மாக்கு இல்லாம இல்ல,
1: அதுக்காகத்தான் தூங்குவேன்.
0: அதுக்காக ஏன் ராணியம்மா இப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க? கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய ஆசை எல்லாம் வளர்த்துருவாங்க இல்ல. மாமா மட்டும் மாமாவும் ஷாவுலும் மட்டும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. யானையா யானையை கண்டு அவங்க ஓடுனாங்களா என்று கேட்டுட்டு போறாங்க. அதை சொல்லாம நீங்க அந்த ஒரு பாட்டுக்காக இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு இன்னைக்குதான் தெரியும் எனக்கு.
1: நான் அர்ச்சந்திரன் தங்கச்சி
0: அதுதான்டா தெரியுது. சூப்பர். சரி உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுடைய பாடல் சரியா?
1: நன்றியம்மா.
0: மாமா அனுப்பின அந்த பாடல் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு, ரெண்டா பாடுற மாதிரி.
1: ஆமா ரெண்டு ரெண்டா அவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேர் கேக்குறோமா அதனால கேக்குறோம். எப்படி பாத்தீங்கன்னா
2: பாருங்க இது என்னதான் என்ன கேக்குது என்ன எனக்கு இப்படி கேக்குது நான் தான் பிள்ளை விட்டுட்டேன் பார்த்தா ரெண்டா பாடுது. அது எப்படி மாமா அப்படி ஒரு வீடியோ எடுத்த அது எனக்கு அனுப்பியிருக்க அந்த பாட்டு?
1: நாங்க ரெண்டு பேர் கேக்குறதுனால ரெண்டு ரெண்டா தான் கேட்போம் அந்த பாட்டு.
2: ஓ அப்படியா, இன்னைக்குதான் தெரியும், பாக்கலாம். இனி இப்ப வானம் என்ன வீதி எப்படி பாடுது? இப்ப ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு பேர்
1: கேக்குறீங்களா? மாமா தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் கேக்குறேன், ஒரு குரல் தான் கேக்குறேன்.
2: சரி அப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்து அடுத்து வர்றேன். இந்த
1: நன்றிமா, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் சின்ன பொண்ணு போய் சொல்லி இந்த பாட்டை கேக்குறாண்டு. சரி விஜயகுமார் உங்களுடைய பாடல் வருகிறது, அருமையான பாடலை முழுமையாக கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 23வது நாள் செவ்வாய்க்கிழமை கனடா கலையகத்தில் நேரம் 11:31 முற்பகலாக இருக்கும் இந்த வேளையில் 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இரவு நேரம் 9:01 காட்டும் இங்கிதமான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நன்றி சொல்லும் பண்பினை வளர்த்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அழித்து ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசி வாயு என்று கூறி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி தாழ் பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி உங்களையும் எங்கள் வானொலியோடு இணைத்து இன்றைய கதம்பத்தில் இணைவோமா?

நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகரும் இந்த தருணம் மொன்றியல் தமிழ் வானொலியில் கதம்பம். தினமும் வரும் கதம்பம் நாள்தோறும் மாறி மாறி தன்னுடைய தலைப்புகளை மாற்றி எங்களை எல்லோரையும் இணைத்து வைத்து அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று என்னவாக இருக்கும்?

நான் அழைக்கும்போது நீங்கள் வந்து நின்று வானலையிலே 64787464415 எண்களை சுழற்றி இணைந்து கொள்வதற்காக வரும் வேளையிலே நாங்கள் இணைந்து மகளை இருக்கின்றோம். சொல்லூடு பாடல். சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் எப்பொழுது வாய் திறந்து விடுகிறோமோ அங்கு முத்துக்களாக உதிரும் தமிழ் பதங்கள் பல, கூடானு கோடி பதங்கள் அல்லவா? அன்று ஒரு நாள் நான் ஆய்வினை பார்த்துவிட்டு உங்களுக்கு கூறியிருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1700-1600 மேற்பட்ட சொற்களை உபயோகிக்கின்றோம் என்று. என்னால் எண்ணி பார்க்க முடியாது, உங்களால் எண்ணி பார்க்க முடியாது. இருப்பினும் இந்த பதங்கள் எப்படி வருகின்றன, உள்ளத்தில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படும் வகையிலே பதங்கள் வெளியே வந்து வார்த்தைகளாகி அவை வாக்கியங்களாகி பிரயோகிக்கும் வேளையிலே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் எங்கள் உள்ளத்தை வெளியே எடுத்துக்கிறோம், வெளியே இருந்து மற்றவர்களிடமிருந்து நாங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மொழி இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த மொழி என்பது சைகை மொழியாகத்தான் இருந்தது. மொழி என்று எழுத்துருவிலோ அல்லது சொல் வடிவிலோ உச்சரிக்க முடியாத காலத்தில் கையினால்தான் நாங்கள் கால், கை, உடல் போன்ற உறுப்புகளினால், கண்கள் போன்ற உறுப்புகளினால் செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, சத்தங்களை ஒலிகளை கேட்டு உணர்ந்து கொண்டோம். ஆனால் அது பின்பு மொழிகளாக மாறி இன்று உலகத்தின் பல்வேறு மொழிகள் தோன்றினாலும் ஆதி மொழிகளாக 6 மொழிகள் நிலைத்து நிற்கின்றன. அவற்றுக்குள்ளே ஒன்று மூத்த மொழியாக எங்கள் தமிழ் மொழி இருக்கின்றது என்பதை நான் இன்னும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, நாங்கள் மகள வேண்டியது நாம் தமிழர்களாக வந்திருக்கின்றோம். இந்த தமிழிலே தான் நாங்கள் எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஏனைய மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்நிய மொழியை சகோதர மொழியாக நினைத்து அதை அரவணைத்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய பண்பாடு விழுமியங்கள், அவர்களுடைய தேவை, எங்களுடைய தேவைகளை நாங்கள், எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் வார்த்தைகளால் உரையாடி பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் நிகழ்வு சொல்லோடு பாடல் என்று கூறின வகையில், நான் வருவதற்கு முன்பு இன்று சொல்லோடு பாடலில் இணைந்து கொள்வோமா என்று நான் கேட்டவளை அன்புடன், அன்பு நாகப்பன் அவர்கள், என் அன்பு மகள் சியாமலா, அதைவிட நீண்டகால உறவுகள் ஜெகவர் சாதிக் அவர்களும் தளத்தினிலே பதிவு செய்து எல்லோருக்கும் அறிவித்தலை கொடுத்து நாங்கள் இணைவோம் என்று ஆரவாரமாக இருக்கின்றீர்கள். அதேவேளை இதில் பதியாமல் கூறாமலும் பலர் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. இது சொல்லோடு பாடல்.

சொலோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆதங்கமாக ஓடி வந்து ஆரவாரமாக இருக்கும் நீங்கள் ஆர்ப்பரித்து கொண்டு வந்து எங்களோடு இணைந்து பேசி மகிழ்ந்து செல்லும் வேளையில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பாடலை ஒலிபரப்புவேன் என்று கூறும் இந்த வேளையில் நீங்கள் விரும்பி வரும் பாடலில் வைத்து ஒரு சொல்லை எடுத்து அதிலே நாங்கள் எங்கள் பரிமாறலை செய்து கொள்வோம். வார்த்தை பரிமாறலை எங்கே அதற்காக யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் சொல்லோடு பாடல்.

அற்புதமான இந்த பாடல் எங்களை சொல்லாயோ வாய் திறந்து என்று மீண்டும் மீண்டும் பாடுகின்றது. யார் முதலில் பெறப்போகின்றீர்கள் என்ற அந்த அதிர்ஷ்டசாலியை பார்ப்போம். இங்கே ஒரு பாடல் எனது கரத்தில் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் உயிர் எழுத்துக்களாக 247 எழுத்துக்களுக்குள்ளே உயிர் எழுத்தாக 12 இருக்கின்றது அல்லவா? அதில் முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்குது? ஆ என்ற எழுத்து. அந்த ஆ என்ற எழுத்தை தொட்டு ஒரு பாடல் இருக்கின்றது, கேட்போமா?

0: பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரோடு இணைந்து விடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: அரசடி சரவணன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறும் சரவணன், இத்தனை வார்த்தைகள் பார்த்தீர்களா? வணக்கம் என்று கூறுவதற்கு முன்பு சொற்கள் அடுக்கி கொண்டு வருகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றேன் என்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. சரவணா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களைப் போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: அடேங்க அப்பா, எங்களைப் போல மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அப்போ நீங்களும் நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றால் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். சிறப்பான செய்தி முதல் செய்தியாக வந்திருக்கின்றது. சரி, அங்கே இந்த சிறப்பாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், காரணம் அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: நேற்று பார்த்தீங்கன்னா 38 பகையிலிருந்து இன்னைக்கு 36 பகை, 2 பகை குறைஞ்சிருக்கு.
0: அடேங்கப்பா, நேற்று 38 இன்று 36, எப்படி அந்த வெப்பம் எப்படி இருக்கின்றது அந்த 36ல?
1: 36 இருந்தாலும் அந்த நேற்று அந்த எங்களுக்கு அந்த அளவு வந்து 2 பகை குறைவாக இருந்தால் நான் நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது.
0: அந்த 2 பகை தான் வித்தியாசம். அந்த 2 பகை வித்தியாசம் இருந்தாலும் வெப்பத்தின் உணர்வு குறையவில்லை நேற்றுக்கும் இன்றைக்கும் என்று கூறுகின்றன. மிகவும் வெப்பமாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே 22 பாகையில் இருக்கின்றோம். 22 பாகை 24 வரை சென்று மீண்டும் குறைந்து 24க்கு சென்று 13க்கு வரும். நல்ல பகலவனின் ஒளி பளீர நல்ல பிரகாசமாக இன்று இருக்கின்றது. காற்றோட்டமும் சுமாராக இருக்கின்றது. இன்றைய பகல் எங்களுக்கு 15 மணிக்கு ஆழத்துடன் 37 நிமிடத்தை கூட்டி 15.5 மணிக்கு மேல் பகல் வேளையாக இருக்கப் போகின்றது. அவ்வளவு நீண்ட பகல். ஆனால் வெப்பம் வந்து படிப்படியாக உயர்ந்து அந்த 4 மணி 5 மணி வரை இந்த வெப்பம் அது ஒரே மாதிரி இருக்கும். காற்றோட்டம் அவ்வளவு சிறப்பாக இன்று இல்லை, அதனால் கொஞ்சம் அமுக்கமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். மற்றபடி எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நாளாகத்தான் இப்படியான நிகழ் இந்த இப்படியான வெப்பத்தை எதிர்பார்ப்பார்கள் எங்கள் மக்கள் இங்கு மேலை நாடுகளில் சரி, அப்போ உங்களுக்கு இந்த வெப்பத்திலே உங்களால் வெளியே பயணிக்க முடியுமா சரவணா?
1: இன்னைக்கு எங்கேயும் பயணிக்கல, கொஞ்சம் வேலை இருந்தது, வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில்.
0: வேலை, உங்களோட வேலை என்று கூறும்பொழுது விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டது, முந்திரி செய்கை, அதுதான் உங்களுடைய?
1: அது முடித்து விட்டு வந்துட்டோம்.
0: ஆமாம்,
1: இனிமே மழை பெய்தால் தான் அங்கே செல்வோம்
0: அடுத்த வேலைக்கு. ஆனால் இப்பொழுது அந்த பதனிடுதல் அதை செப்ப நிடுதல் போன்ற வேலைகள் இல்லையா?
1: அது மழை பெய்யணும், மழை பெஞ்சதான்.
0: ஓ, மழை பெய்யும். சரி, அப்போ உங்களுடைய கணிப்பின்படி, இவ்வளவு கால அனுபவத்தின்படி, இன்று 36 பாகையில் இருக்கும் உங்களுக்கு மழை விரைவில் வருமா அல்லது காலம் எடுக்குமா வருவதற்கு என்று நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு
1: முன்னாடி பாத்தீங்கன்னா தூரல் சில தான் தூரல் வந்தது, ஆனா மழை
0: நிலைக்கவில்லை. ஓ, இந்த காலநிலையை நீங்கள் வரவேற்கின்றீர்களா அல்லது எப்படி எண்ணுகிறீர்கள் சரவணா?
1: இல்ல, அந்த காலநிலை பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல, மற்ற ஜீவராசிகள் மரங் செடி கொடிகளுக்கு மழை வேண்டும்.
0: ஓ,
1: அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாழ்ந்த பூமி எல்லா பயிரும் எல்லா செடிகளும் வாடி போயிருக்கு அந்த மிகுந்த வெப்பத்தினால்.
0: அதே போன்று உங்கள் உள்ளவும் பாடுகிறது. சரி, இந்த வேளையில நீர்நிலைகள், கால்வாய்கள், குட்டைகள், குளங்கள், நிலம், மட்டம் பற்றி இருக்கின்றதா?
1: எங்க ஊரில் ஒரு 2 குளங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அது வற்றாது. இது நாள் வரைக்கும் ஒரு முறை மட்டும் வற்றி இருக்கு, நான்
0: பார்த்துருக்கேன். வற்றாத ஜீவ நதிகள், நீரோட்டங்கள். அப்போ அங்கே சென்று ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள் நீரருந்தலாம் தானே?
1: ஆ, அங்கே ஒரு தண்ணி குடிக்கலாம். அது தண்ணி தெளிவாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நீச்சல் குளங்களில் தண்ணீர் எப்படி அப்படி ஒரு தூய்மையாக இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது நாங்கள்லாம் குளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க.
0: அது நீரோட அது நீர் ஓடை, அதை தங்கி நிற்கின்ற நீரை ஓடி செல்கின்ற நதி போன்றதா?
1: ஏங்கி, ஆமாம், தங்கி இருக்கிற தண்ணி தான். இப்போ முழுக்க முழுக்க அது மழை நீர் மட்டுமே இருக்கு.
0: ஓ, மழையே இது நிலை தங்கி நிற்கக்கூடிய பள்ளம் பகுதியான இடத்திலே. ஆ, சரி. ஓ,
1: அந்த மழை நீர், மழை பெய்யும் போது அந்த நீர் நிறைய பிடித்து கொள்ளும். அப்புறம் இந்த ஆண்டு மழை வர்ற வரைக்கும் தண்ணி வற்றாது.
0: தண்ணி வற்றாது, அதனால் மழை வருவதற்கு முன்பு தண்ணீர் வற்றாது. அந்த அந்த தண்ணீரை கொண்டு எல்லோரும் உயிர் வாழ முடியும். உங்கள் இல்லத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றதா, அண்மையில் இருக்கின்றதா இந்த குளம்?
1: பக்கத்துல, எங்க பக்கத்திலே தான்
0: பக்கத்திலே இருக்கு.
1: பக்கத்துல ஒரு 300 மீட்டர்
0: இருக்கின்றது. சிறப்பு. அப்ப உங்களுக்கு நல்ல வெப்பமா இருக்கிற போலே அந்த குளக்கரையில பெரும் மரங்கள் இருக்கின்றதா பசுமையோடு?
1: சுற்றிலும் மரங்கள், பெரிய பெரிய 100 ஆண்டுகள் மரங்கள்.
0: என்னென்ன மரங்கள் இருக்கின்றது? மருத மரம் இருக்கின்றதா?
1: அரச மரம், 3 மரம் அரச மரம் இருக்கு. மாலை மரம் இருக்கு,
0: அது
1: புன்னை மரம், வேப்ப மரம்,
0: எல்லாம் மூலிகை கொண்ட மரங்கள். மக்கள் சுவாத்தியத்துக்கு சிறப்பா இருக்கும். அங்க சென்று இழைப்பாருவீர்களா?
1: அது வந்து நாங்களும் வேறு, எங்களை விட இந்த வெளியூர்ல இருந்து யாரையும் வந்து வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வரும்போது அந்த மரத்தடியில இழப்பாருவதே பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு அந்த மரத்தைங்க பார்த்தீங்க, கீழே ஒரு சின்ன கட்டடம் ஒன்று இருக்கு, அதிலே படுத்திருப்பாங்க.
0: அந்த காற்றாட, அந்த காற்று, அந்த குளத்திலே விழுந்து வரும் காற்று, கூர்மையான காற்று மரத்திலே இருந்து.
1: கட்டடம் பார்த்தீங்கன்னா அது நாடக மேடை அமைத்திருக்காங்க. அந்த நாடக
0: மேடை
1: அது திறந்த வெளியாக இருக்கும். அந்த திறந்த வெளியில அந்த மரத்தங்க இருக்கிறதுல அந்த ஓய்வு எடுப்பாங்க.
0: சிறப்பு. இவ்வளவு நேரம் நாங்கள் பேசினோம், தமிழிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எத்தனை வார்த்தைகளை உபயோகித்தோம் என்று எங்களால் கணக்கிட முடியாது. இந்த வார்த்தைகளுக்குள்ள உங்களை அதிகமாக கவர்ந்த பதம் எதுவாக இருக்கும்? காலநிலை பற்றி பேசியிருக்கிறோம், மரங்களை பற்றி பேசியிருக்கிறோம், தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறோம், மழையை பற்றி பேசியிருக்கிறோம், பாசனத்தை பற்றி பேசியிருக்கிறோம், விவசாயத்தை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறோம். இத்தனைகளும் உங்களுக்கு விருப்பமாக உங்களை கவர்ந்த பதம் என்ன பதமாக இருக்கலாம்? தமிழ் பதம்
1: அதில் அந்த காற்று, அந்த அரசமரத்துலேருந்து நிறைய காற்றுலாம் நல்லா அந்த காற்று அடிச்சுட்டே தான் எப்பயுமே.
0: அந்த அரசு சத்தம் போடும் தெரியுமா, ஒரு விதமான சத்தம். அழகாக இருக்கும், அழகாக நடனம் ஆடி. நீங்கள் அந்த அரச மரம் பூர்ப்பதில்லை என்று முன்பு ஒரு தடவை கூறினீர்கள் இல்லையா? ஆனால் காய்க்கும், உருண்டையான காயாக இருக்கும், கீழே விழுந்திருக்கும், கவனித்திருப்பீர்கள். அது பூர்த்து வெளியாக முன்பே பிஞ்சாகிவிடும், கரு கட்டிவிடும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: அது எப்படி இருந்தா பலாமரம் போலவே தான், ஆலமரம், அரச மரம், பலாமரம், மூன்றும் பால் உள்ள மரங்கள் தானே, பலாமரம் போலவே தான்.
0: அதே மாதிரி அத்தி மரம், இத்தி மரம், அவர்களும் பால் தரக்கூடிய மரங்கள் தான், மரங்கள்.
1: அவங்களும் பூக்க மாட்டாங்க.
0: ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு இப்பொழுது காற்று என்பது உங்களுக்கு பிடித்த பதமாக என்று அமைந்திருக்கு என்று சொல்லு இல்லையா, காற்று. சரி, காற்று என்ற சொல்லை வைத்து என்ன பாடல் உங்களுக்கு உடனே மனதுக்கு வருகின்றது?
1: காற்றுன்னு சொன்னாவே நிறைய பாட்டு, ஏகப்பட்ட பாடல்
0: இருக்கு. எங்க கூறுங்கள், உங்களுக்கு இப்ப உடனே தோன்றுகிற பாடலை கூறுங்கள்.
1: அந்த காற்று வாங்க போனேன்னு பாடல் இருக்கு.
0: இல்ல, உங்களுக்கு பிடித்தவரை பல பாடல் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு எந்த பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது காற்று என்ற பதத்தை வைத்து?
1: காற்று வாங்க போனேன் அந்த பாடல் கேட்கலாம்.
0: எங்கே போனீர்கள் காற்று வாங்க?
1: அரச மரம் தான் செல்லணும் காற்று வாங்கிறதுக்கு.
0: ஆனா பாடல்லே காற்று வாங்க போனது எங்கேயே கடற்கரைக்கா? இல்ல இல்ல, காற்று வாங்க போனேன் எங்கேன்னு சொல்லவில்லை. சரி, காற்று வாங்க போனேன், அங்கே போன உடன் கவிதை வருமா உங்களுக்கு? வரும் நிச்சயமா. அதிலே உல்லாசமா போய் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும் சில பாடல்களை நினைத்து கொண்டிருக்கும். என்ன அப்ப காற்று வந்து செல்லன்னு?
1: நாங்கள் செல்வதென்றால் அங்க யார், சில நேரங்களில் அங்க யாரும் இல்லாத சூழல் இருக்கும், தனிமையில போய் நின்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். அங்க சில வரது கூட்டமா பேசிட்டு இருப்பாங்க, அது நமக்கு மனதுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால அந்த தனி யாரும் இல்லாத பொழுதுல அங்க
0: ஒவ்வொரு துறைகள் வைத்திருப்பார்கள் இடங்கள், குளிப்பதற்கு ஒரு துறை, ஆண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், பெண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், துணி துவைப்பதற்கு ஒரு இடம், அப்படி எல்லாம் வைத்திருப்பார்கள். என்ன
1: இருந்தது இப்போதைக்கு இல்லை, எல்லாரும் எங்க வேணாலும் குளிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருந்தது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அவங்க வந்து பெண்கள் கூச்சி போடுவாங்க, பெண்கள் கரையில போய்
0: குளிக்க. அச்சம் மடம் நாணம் பயர்ப்பவர்கள் கூடி பிறந்த குணம் அல்லவா?
1: தனியாக இருந்து இப்போதைக்கு இல்லை.
0: நல்லது
1: இல்ல
0: அரசடி
1: யாரும்
0: குப்பம்.
1: இல்லை இல்லை என்று என் சொல்லுவாங்க. பெண்கள் அது அதிகமாக யாரும் சென்று குளிப்பதில்லை,
0: குளிப்பதில்லை போக,
1: அதனால
0: பெண்கள்
1: வந்து
0: ஆண்கள் என்று குளித்தால் அதுக்குள்ளே நாங்களும் குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பண்பு தடை கூறிக்கொண்டிருக்கும். ஆண்களும் அப்படித்தான், பெண்கள் குளித்தால் அங்கே செல்ல மாட்டார்கள் இல்லையா?
1: ஆமா. இது
0: செல்ல
1: இதுல
0: மாட்டார்கள்.
1: பாத்தீங்கன்னா எங்க ஊரை விடுத்து பக்கத்துல இருந்து ஒரு நகரத்துல இருந்து எல்லாம் இளைஞர்கள் வந்து குளிச்சிட்டு போவாங்க,
0: அது
1: தண்ணி தூய்மை
0: நீராட
1: அந்த
0: வருவார்கள். நீராடும்
1: இருசக்கர
0: துறையாக இருக்கின்றது.
1: வாகனங்கள். ஆமா, வந்து
0: அந்த
1: குளிச்சிட்டு
0: சரி, அந்த குளத்துக்கு
1: வெயில்
0: ஏதாவது
1: நேரத்துல
0: பெயர்
1: குளிச்சிட்டு
0: உண்டா?
1: போவாங்க. ஆ உண்டுங்க, அது அந்த குளத்தை வெட்டிய அரசன் பேர் சிங்களராஜன், சிங்களராஜன் குளம் சொல்லுவாங்க.
0: சிங்களராஜனா?
1: ஆமா,
0: என்ன காரணம் அப்படி ஒரு பெயர் பெறுவதற்கு?
1: அதான் அந்த அது புறா பேரு அந்த ராஜா அரசனுக்கு சிங்களராஜன் ஆச்சு. சிங்களராஜங்கிறத ஒரு பெரிய சிவபக்தர் தான் அவர், அந்த சிங்களராஜன்.
0: அது சிங்கள் என்ற பெயர்கள், அது வேறு பெயர் அப்படி பேச்சில் பேச்சு வழக்கில் மருவி வந்து விட்டதா?
1: அது இந்த அளவு சிங்கள ஏரி தான், சிங்கள ஏரிம்பாங்க, சிங்களராஜன் குளம்னு சொல்லுவாங்க.
0: சரி சரி, வாழ்த்துக்கள் சிறப்புகள், நல்ல பாடல். இந்த பாடலின் பலவியே இருக்கா, பாடினால் அப்படி இருக்கும்.
1: பாடினால் இனிமையாகத்தான் இருக்கும் அந்த பாடல்.
0: சிறப்பாக இருக்குமா? வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக நான் அந்த பாடலை திரும்பிய சொல்லாக, நீங்கள் காற்றின எவ்வளவோ சொற்களை நாங்கள் பிரயோகித்தோம் தமிழிலே, அதற்கு காற்று என்ற பதம்தான் உங்களை கவர்ந்திருக்கிறது. உடனே அந்த காற்று என்றதில் பல பாடல்கள் இருந்தாலும் உடனே எங்கள் உள்ளத்தில் தோன்றிய பாடல், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றது. அந்த பாடலை முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிபரப்பி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். தளத்திலே இப்பொழுது பாடல் எழுதுவது குறைவாக இருக்கிறது, காரணம் என்ன?
1: ஆமா ஆமா,
0: நேரமின்மை.
1: எனக்கு நல்ல பாடல் கொடுக்கணும், நல்ல பாடலா கொடுக்கணும். அது எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது.
0: அட்டே, அப்ப இத்தனை பாடல்களை நல்ல பாடல்களா நீங்கள் கொடுப்பீர்கள், கேட்க வேண்டும்.
1: அது என்ன, இரவு இன்று இரவு இன்று இரவு இன்று இரவு கொடுத்துடுவோம்.
0: கொடுங்க, உங்களுக்கு வசதியான நேரம், கேட்க வாய்ப்புள்ள நேரம் கொடுங்கள்.
1: அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிதான பாடல்கள்லாம் ஒரு வானொலி ஒளிபரப்பாகிட்டு இருப்பாங்க. அது கேட்கும்போது அந்த பாடல் கேட்ட உடனே இங்கே நம்ம தளத்தில் பாடலை பதிவு கொடுத்துடணும்.
0: கேள்வி செவியன். சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த ஆற்றங்கரைக்கு செல்லுங்கள், குளக்கரைக்கு செல்லுங்கள், சிங்கள் ராஜன் குளத்துக்கு செல்லுங்கள். அதில் சந்தோஷமாக நீராடுங்கள். அந்த நிழலிலே, அதிலும் அரச மர நிழல், வேப்ப மர நிழல், ஆலமர நிழல் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னிடத்திலும் வேப்ப மரம் இருக்கிறது, வீட்டின் உள்ளே இந்த பெரிய விருட்சத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். முன்பு உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அதற்கு கீழே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டிருப்போம். அதில் படுக்கை வைத்திருந்து நான் அதிலே தூங்குவேன். ஏனென்றால் அந்த வேப்ப மரம் மலர்ந்து 7 அடி உயரத்தில் இருக்கின்றது. அந்த கிளைகள் இருந்து வரும் சுவாசம் பிராணவாயு நல்ல சுத்தமானதாகத்தனும் மருத்துவ குணம் கொண்டது. நாங்கள் இயற்கை இயற்கை காற்றை வெளியே எடுக்க முடியாது. அதனால் வீட்டின் உள்ளே பச்சை பசையில் என்று வரும் பயிரினங்களை வைத்திருக்கின்றோம். அதிலே மரம் ஆக வேப்ப மரமும், மற்றும் மூலிகையாக கற்பூரவள்ளி, அடுத்து உருத்ராட்சை போன்ற மரம், அழகுக்கு மல்லிகை போன்று வைத்திருக்கின்றோம். வேறு வேறு பூக்களும் அது வைப்பதன் நோக்கம், அநேகமான மரங்கள் கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியே தருகின்றது. இந்த உலகம் பிராணவாயு நிறைந்திருப்பதற்கு காரணம் மரங்கள் தான். காற்று மிக மிக முக்கியமானது நாங்கள் அறிவோம். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்ற உங்கள் பாடல் ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சரவணன்.
1: எங்கள் சிங்களராஜன் குளம் வந்து கனடா சென்று கனடாவிலிருந்து உலகம் முழுவதும் சென்று அடைந்துள்ளது. அதனை கேட்டு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: பாருங்கள், எங்கள் நாட்டு பண்பினையும் சிறப்பினையும் உலகளாவை அறிய செய்வதற்கு இந்த பதங்கள் சொற்கள் எவ்வளவு உதவி செய்கின்றது இல்லையா? அதனால் சொல்லோடு பாடல் மிகவும் சிறப்பென்றதை கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் உலகளாவ கேட்கட்டும். சிங்கள் ராஜன் குளத்தின் அருகில் இருக்கும் அந்த குணாதிசயம் கொண்ட மரங்கள் நிழல்கள், அதை தொட்டு தடவி வந்து உங்களை தீண்டும் காற்று சுகந்த காற்றாக இருக்கட்டும். நன்றி சரவணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னிற தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவாக எங்கள் தானாக வந்த சந்தனம், எங்களுடைய நாகப்பன் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அவர் அழைப்பை இணைப்போம் என்பதற்கிடையில் இணைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் இணைய வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை பகர்ந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை வணைத்து பகர்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமும் வளமும் மகிழ்வும் இணைந்து இருக்கிறோம்.
0: அந்த மூன்றும் சேர்ந்தால் சுகம்தான் இல்லையா? சுகம் சுகமே சிறந்தது. இன்று அங்கே உங்களுடைய காலநிலையால் நலமாக இருக்கின்றீர்களா, இல்ல நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று காலநிலை ஓடுகின்றதா?
2: இரண்டும்
0: ஒன்றுதான். இந்த தமிழ் அப்படி அப்படியெல்லாம் மாறி வருகின்றது, எங்கெங்கெல்லாம் சுட்டுக்கொண்டு வருகின்றது. ஆமாம், நாங்கள் சுகமாக நலமாக இருக்க வேண்டும் என்றால் காலநிலை சரியாக
2: 28
0: அங்களை போற, நாங்கள் 22 நீங்கள் 28, அங்கே 36 இருக்கின்றார்கள். நெய்வேலியில் அரசு அடிக்க, ஓ 28 குறுங்கள்.
2: தமிழகத்துல பிற பகுதியிலாம் வெயில் ஜாஸ்தி தான்,
0: அதிகம் என்றுதான் அறிகிறோம் நாங்கள். ஆனால் ஐரோப்பிய மண்ணிலே அதிகம், மிகவும் அதிகம். இங்கே கனடாவிலும் எங்களுடைய ஒரு மாநிலத்திலே மிகவும் அதிகமாக இருந்து அங்கே காட்டு தீ தானாக பரவி இருக்கின்றது வெப்பத்தின் அதிகரிப்பினால். இங்கே தீ பரவது துவங்கினால் நிறுத்த முடியாது. இத்தனை தீயணைக்கு வாகனங்கள் வண்டிகள் இத்தனை வீரர்கள் இருந்தாலும் அணைக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது, பல நூறு வாகனங்களே எரிந்திருக்கின்றன அப்படியே. இங்கே மழை பொழிவினாலே ஒரு மாநிலத்தில் மழை பொழிவினாலும் பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் அது தீர்ந்த பாடில்லை, மழை நின்று விட்டது. மழையினுடைய தாக்கம் அங்கே பெரும் தாக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. இன்று 22 பாகை நல்ல பகல் வெளிச்சம் எல்லாம் தெரிகின்றது. ஆனால் அறிக்கையிலே இன்று மழை இல்லை என்று எழுதி இருக்கின்றார்கள். நாளை மறுநாள் இடியுடன் கலந்த மழை என்று கூறுகின்றார்கள். வரும்போதுதான் பார்க்க முடியும். நகர்பகுதியில இருக்கிறதா? இங்கே நகர்பகுதியெல்லாம் அதிகமான இடையூறாக இருக்கின்றது. காலம் எல்லாம் மாறி, காலநிலை மாறி, இடம் மாறி எல்லாம் செல்கின்றதை அறிய அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குளிரான காலங்களில் வெப்பமும், வெப்பமான காலத்தில் குளிரும் இல்லாத இடத்துக்கு மாறி மாறுதலான காலநிலை ஒடிக்கணும். ஆனா உங்களுக்கு இதமான பதமா
2: மாறி வர்றதுங்களா? ஆனா எங்களுக்கு கரெக்டா இருக்குதுங்க.
0: ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த
2: தென்மேற்கு
0: பருவ காற்று உங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல காலநிலையை தந்து நல்ல சேக சுகத்தில் உடல்நல. அப்படி என்றால் நல்ல நல்ல காலநிலை உள்ள இடங்களில் நோய் வாய்ப்படுவது குறைவு. நாங்களாக தேடிக்கொள்ள வேண்டியதான் நோயை, தானாக வராத நோய்கள்.
2: இது வந்து சுகரு பிரஷர் மட்டும்தான் அதிகமாக வரும், ஏதோ மற்ற நோயெல்லாம் வர
0: மாட்டேன். அது இயற்கை எல்லோருக்கும் என்ன இயற்கையான
2: பணக்கார நோய் இந்த ரெண்டும்.
0: ஓ சார்,
2: பணம் இருக்கிறவங்க கிட்ட தானே அந்த ரெண்டு இருக்கான், மற்றவங்க கிட்ட இருக்காது இல்ல?
0: ஆமா.
2: உழைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே வராத,
0: அது இப்பொழுது தானே வர தோன்றியது, முன்பு அப்படி இல்லை தானே நாகப்பன். இதற்கு
2: முன்னே
0: அதனால் தானே அன்பிருந்தும் ஓடி விளையாடு பாப்பாடு பாரதி காலத்திலே பாடியிருக்க, அதற்கு முன்பும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, நோய் நொடி இருக்கான்னு கூறி இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் அதை அவதானிப்பதில்லை. எங்களுக்கு கால ஓட்டத்திலே தேவைகள் அதிகரித்து விட்டது, ஆசைகள் கூடிவிட்டது. அதனால் தான் எங்களை மறந்து எங்களை வருது. சில பேர் சொல்லுவார்கள், உண்ணா அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க வேலைக்கு, உண்ணாமல் உறங்காமல்.
2: போய் எந்த வயல்ல போய் வேலை செய்யறது ஐயா? இறங்கி
0: ஓ
2: வயவே கண்ணில் பார்க்க முடியாத.
0: உங்களுக்கு
2: தூரம் உரம் காங்கிரீட் கட்டடம் தான்.
0: ஓ, வயல் வெளிகள் இல்லை?
2: இல்லை, ரொம்ப தூரத்துல தான் இருக்கு.
0: கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு.
2: நாங்கள் நகரோட மையப்பகுதியில்
0: இருக்க, நீங்களாகவே உங்களுக்கு உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டியது, நடைப்பயிற்சிகளை எல்லாம்.
2: ஆமாம்,
0: வேலை செய்துதான் உடற்பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை, நாங்களாகவே செய்து கொள்ளலாம். சிறப்பாக இருக்கு நடைப்பயிற்சி. நான் எப்படி உங்களுடைய இடத்துல ஜன மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருக்குமா கோவையில்?
2: நான் இருக்கிறது மைய பகுதியா இருக்கிறதுனால நிச்சயமா கூட்டம் அதிகம்.
0: நிச்சயமா போக்குவரத்து இருக்கும், வீதியோரங்கள் பாதைகள் எல்லாம் மக்கள் மக்கள் மக்கள் மக்களாக இருக்கும்.
2: மற்ற ஊர்ல 8 மணி இருக்கிற போது நம்ம ஊர்ல 11 மணி ஆனாலும் 8 மணி போல இருக்கு.
0: 8 மணி போல கலகலப்பாக இருக்கும். ஓ சிறப்பு.
2: வாகனம் வர்றதும் போறதும் ரோட்ல அதிகப்படியாக இருக்கும்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் இத்தனை பதங்களை பேசிவிட்டோம் கணக்கடை எண்ணிலடங்காத வகையில். இந்த நாங்கள் பேசிய விடயங்களில் இந்த விடயம் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக தெரிகின்றது. காற்றோட்டமா, ஜனக்கூட்டமா, காலநிலையா?
2: வந்த விஷயம் வந்து இல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நாளை தினம் வந்து கவிஞர் சார் கண்ணதாசனுடைய 100வது பிறந்த தினம்.
0: 100வது ஆண்டை கண்டு விட்டார். இறந்து 100வது ஆண்டா அல்லது இல்லை?
2: இல்ல இல்ல, பிறப்பு.
0: அவருடைய 100வது பிறந்த நாள் ஆகவை. இப்பொழுது அவர் இருந்தால் 100 வயது. பெருமையை எங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா?
2: 54 வயதுல இறந்துட்டாரு.
0: ஆமா ஆமா, 54 வயதுல இறந்து அமெரிக்கா சென்றவர் மீண்டும் பெறவில்லை.
2: 90 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா
0: இன்னும் எத்தனை கிடைச்சிருக்கும்? பாப்பாடா, 7 கோடிக்கணக்கான பாடல்கள் வந்திருக்கும் போல.
2: 54 வயதுல இறந்துட்டாருன்னு
0: அவர் வந்து இப்ப 46 வருடங்கள், அப்ப 100வது வருடம். அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்களா?
2: நிச்சயமா கொண்டாடுவோம் ஐயா, அவர் எங்கள் இனத்தவர். அதனால எங்க சங்கம் எல்லாமே வந்து எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சங்கமும் வந்து
0: கண்ணதாசன் குழுவினர்கள், தமிழர்கள். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் கண்ணதாசன் அவர்கள்?
2: அவர் எங்க செட்டிநாட்டு ஊர் ஐயா,
0: செட்டிநாட்டு
2: திருவுடல்பட்டி
0: மாவட்டம். ஓ, வாழ்த்துக்கள், சிறப்பாக அமைய வேண்டும் அந்த
2: செட்டிநாட்டு கலைஞர்.
0: ஓ, நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய வேண்டும். அவருடைய ஆண்டு விழா, அவருடைய பிறந்த நாளை நாங்கள் எண்ணி மகிழ்வோம். ஆனால் இழந்த துன்பத்தை மறப்பதற்காக அவருடைய பாடல்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது தானே. அநேகமான பாடல், சிறப்பான பாடல், காவிய பாடல்களாக இருக்கிறது.
2: அதாவது பாமர மக்களும் தமிழை கத்துக்கிறதுக்காக கொண்டு வந்தவர் அவரா தான் இருக்க முடியும்.
0: ஆமாம், வேறு யாருமே இல்லை. அவர் கீடாக இல்லை. அவர் வந்து இந்த
2: படித்த பாட்டெல்லாம் பாதி வாயிலே நுழையாத வரியெல்லாம் இருக்கும்.
0: ஆனால் அந்த அவர் வந்து எல்லா துறையிலேயும் அவருக்கு வித்துவத்தன்மை உண்டு. ஆனால் அவர் அநேகமாக தரும் பாடல்கள் சமூகத்தில் சீரோட்டம், சமூக நலன்கதை, சமூகத்தோடு இணைப்புள்ள பாடல்களைத்தான் தருவார். பண்பாடுகள் குறையாமல் அவர் வந்து ஆபாசமான கருத்துக்களை தர வேண்டும் என்றாலும் நாகரிகமான முறையில் தருவார். ஆமாம், அடுத்த ஊடல் பாடல்கள் எல்லாம் தருவர். ரசமுள்ள பாடலா இருக்கும், ரசமுள்ள பாடலா இருக்கும், ஆனால் வரிகளோ நாகரிகமாக இருக்கும். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, இது அவருக்கு கிடைத்த கொடை. இப்பொழுதெல்லாம் பேருக்கும் போலக்கும் பணத்துக்காக இருந்து ஆடுகிறார்கள். அன்று அவர் பணத்தை துச்சமாக மதித்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் ஒரு இலக்கண பாடல், ஒரு இலக்கண பாடல் ஒன்று அவர் எழுதியிருந்தார். அவர் இலக்கணம் தெரிந்து எழுதவில்லை. அவருடைய கவித்துவத்திலே வந்த வரியை கண்டு ஒரு பேராசிரியர் சென்று அவருக்கு மாலை அணிவித்தாராம். ஏன் ஐயா இதை அணிவிக்கின்றேன், நீங்கள் எழுதிய ஒரு பாடலிலே இலக்கணம் எவ்வளவு அழகாக தமிழ் விளையாடுகின்றது, தமிழில் இவ்வளவு ஆழம் இருக்கின்றதை நுணுக்கமாக ஒரு வரிக்குள்ளே கூறிவிட்டீர்கள் என்று அவர் கண்ணதாசன் ஐயா கூறினாராம். நான் தெரிந்து எழுதவில்லை, நான் என்னுடைய எதுகை மூனைக்கேற்ப, பாடல் சந்தத்துக்கேற்ப, சமூகத்திலே உள்ள வாழ்வியலே எண்ணிக்கொண்டு பாடினேன் என்று கூறினார். அந்த பாடல் என்னவென்றால், திரைப்பட பாடல், பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். அங்கே ஒன்று வரும், அதில் இடை மெலிந்து பாவையானேன் என்று ஒரு கருத்து வருகிறதாம். அப்ப பார்வை என்றதை இழந்து விட்டு அது வந்து இடை மெலிந்து அதுக்கு வருகிறது. பெண்ணுக்கு இடை மெலிகின்றது அல்லவா?
2: நகரம் இழந்து, நகரம் இழந்ததுனால அது இடை மெலிந்ததுன்னு இருக்கிறேன்.
0: அந்த இடை மெலிந்த பாவை, பாவை என்றது வருது. பார்வை இழந்தவர் பின்பந்தர்ரா, இடை இலை வந்தர்ராவை எடுத்தவுடன் பாவை என்று வந்திருக்கின்றது. அதை குறிப்பிட்டு அந்த இலக்கண வகுப்புக்கு, அந்த இலக்கண சூத்திரத்தை அவருக்கு கூறியது, நான் இதை தெரிந்து எழுதவில்லை என்று கூறி ஆச்சரியப்பட்டார். அவர் கூறுவதில் யாரும் பிழை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்றவர், தனியே இந்த காதல் ஊடலுக்கு கிளுகிழப்பு பாடல் மட்டும் அவர் எழுதியவர்கள். அதை எழுதி போட்டே தாங்கள் எந்த பெரிய பட்டங்களை காசு கொடுத்து வாங்கி சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் பணத்துக்காக. இவர் அப்படி செய்யவில்லை. அடுத்து உடனேயும் எழுதுவார், சிந்தித்தும் எழுதுவார் பாடல்களை. அவருடைய கவிதை வரும்பொழுது பின் அவர் கூறுகின்ற குறிப்பை எழுவதற்கு பின்னால் எத்தனை பேர் இருப்பார்களாம். அவருடைய வார்த்தை ஒன்றை தன்னிலும் தவிர்க்க மாட்டார்களாம். அவர் ஒரு பாடல் வகுக்க வழிக்கிட்டால் எத்தனையோ வரிகளை கொண்டு வருவார். அந்த வரிகள் அத்தனையும் ஓ சத்தானதாக தான் இருக்குமா?
2: அதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு நெஞ்சத்தில் கருவுற்றால் நிமிஷத்தில் ஈன்றெடுப்பார்.
0: ஆ, பார்த்தீங்களா, சிறப்பான ஒரு கவிஞர் நாங்கள் இழந்து விட்டோம் அவருடைய உடலை, ஆனால் அவருடைய புகழ் உடல் இன்றும் நிலைக்கின்றது, இன்றும் நிலைக்கும். அவருடைய தமிழ் எத்தனையோ கவிஞர்கள்
2: கவிதை வருங்கிறத சொல்றாங்க.
0: என்னையா
2: அவர் நினைத்தால் நினைச்ச மாத்திரத்துல கவிதை வருன்றத இந்த மாதிரி சொல்றாங்க.
0: ஆமா, அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதாசிரியர் இருந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதிலே இந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு பாடலாக்கி விடுவார். அப்படித்தான் இந்த பாடல் வந்தது. என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்ற பாடலுக்கும் பல கருத்துக்கள் பல கதைகள் உண்டு ஐயா. அது எடுத்து அந்த அந்த அந்த தத்துவத்தையோடு பெறுகின்ற ஒரு பாடலை எழுதுவதற்கு சிந்தித்து சிந்தித்து இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய தன் அன்று அவருக்கு நடந்த நிலைமையை எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கொடுத்தார். அதே போன அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற பாடல் கூட
2: நிறைய பாடல் வந்து அவரோட அனுபவத்தை
0: சொந்த அனுபவம் வாழ்க்கையிலே அனுபவித்து தந்தவர். அது எங்கள் வாழ்வியலுக்கு தத்துவம் என்று அவருடைய பாடல்களை கேட்டால் இலக்கணம் படிக்க தேவையில்லை, நாங்கள் தானாக வரும்.
2: அதுல இன்னொன்று என்னன்னு கேட்டா, அவரோட பாட்டுல எந்த இடத்துலயுமே ஆங்கில சொல் கலக்கவே கலக்காது ஐயா.
0: அவர் இறுதியிலே கடைசி அச்ச அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொடரில் 10 புத்தகம் கொடுத்தாருந்தார் அல்லவா, அர்த்தமுள்ள இந்து மதம் சிறப்பு. அவருடைய பாடல்களை ஒன்றைத்தான் இன்று கேட்க இருக்கின்றீர்கள். பிறகு கண்ணதாசனை பற்றி சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தோம். என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது
2: அவரோட பாடல்லே வந்து?

0: கருடனுக்கு பாம்பு பயம், அது சிவனின்ற களத்தில் இருக்கக்கூடியால் பாதுகாய் என கூற முடியும். ஏனென்றால் எங்கே இருக்கின்றார் பாதுகாப்பானது? அதே போன்று நாங்களும் பாதுகாப்பான இடத்திலே வாழ வேண்டும், பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், என்ன தாழ்ந்து விட்டால் மிதிக்கும், என்ன அற்புதமான பதங்களை அவர் தருகின்றார்.
1: வேற யாரும் மிதிக்க வேண்டாம்,
0: இந்த நிழலே மிதிக்கும் என்று கூறுகின்றார். அவர் தருகின்ற கருத்துக்கள் அது பிரவி கவிஞன் ஐயா, அவர் அவருக்கு ஈடாக இதுக்கு முன்பு ஒருவர் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க மாட்டார்கள்.
1: முடியாது,
0: இத்தனை விருதுகள் அவரை தேடி சென்றது. இருப்பினும் அவர் சாதாரணமாகத்தான் இருப்பது, சொந்த பழக்க வளங்கள் பண்பாடுகள் வந்து மீறவே இல்லை அவர்.
1: அதனாலதான் ஐயா எம்ஜிஆர் அவர் அரசவை கவிஞரா ஏற்றுக்கிட்டார்.
0: ஆமா, அவருக்கும் எவ்வளவு அன்பு பிணைப்பு இருந்தது, மரியாதை இருந்தது ஒருவருக்கு ஒருவர். அதன் பின்பு அரசியல் கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் அவர் மதித்த மதிப்பு, ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த மரியாதை இருந்தது. அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் இறுதி நேரத்தில் கண்ணதாசன் ஐயாக்கும் இவருக்கும் கருத்து பேற்றுமை இருந்தாலும் பதவிக்கு வந்த உடனே அழைத்து அவருக்கு ஆஸ்தான கவிஞர் என்று கொடுத்தாருங்க, அரசவை கவிஞராக. சிறப்பு உங்களுடைய பாடல் பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கட்டுது என்ற பாடலையும் கேட்கும் போதே கண்ணதாசனை பற்றிய நினைவுகள் எங்களை மறவாமல் வரும் என்று எண்ணிக்கொள்வோம். இணைந்தமைக்கு நன்றி நாகப்பனவர்களே. இந்த பாடலை இறுதி பாடலாக தர வேண்டுமா?
1: ஆமாம்,
0: சரி, நிறைவு பாடலாக தருகிறேன். நன்றி அன்பு நாகப்பனவர்களே. நன்றி, மீண்டும் இணைவோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லோடு பாடல் எத்தனை சொற்களை நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விடை எடுத்துவிட்டால் எத்தனை பதங்கள் வருகின்றது. இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார். இங்கே ஃபாரூக் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைக்கவும் இங்கே இன்னும் ஒரு உறவு முந்திவிட்டார் போல் தெரிகின்றது. பார்ப்போம் யார் காற்றாளையில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி இணைவது என்னுடைய குளப்படி சிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா ஃபாரூக்?
2: நலம், நலமறியாவது.
0: நலமே உள்ளோம், நலமே இருக்கின்றீர்கள் என்று கூறியதை எண்ணி மகிழ்ந்தோம். மீண்டும் நாங்கள் அனைவரும் நலம் என்று கூறி கொள்ளுகின்றேன் ஃபாரூக். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு மகனே? மகனே, அம்மா நலமாக இருக்கின்றார் தான், கொஞ்சம் உற்சாகம் குறைந்திருக்கின்றார், அடிக்கடி சோர்வடைகின்றார். அவருக்கு இந்த நோய் காரணமாக வருத்தம், அவருக்கு இந்த வருத்தம் காரணமாக சிகிச்சை, இந்த ஆயுர்வேத மருந்துகள் அதனுடைய தாக்கங்கள், மற்றது இந்த பத்தியம் பார்க்க வேண்டுமில்ல, அவரிடம் அந்த கெட்டித்தனம் இல்லை, உணவு கட்டுப்பாடு செய்வது அவரிடம் வந்த பழக்கம் இல்லை. இருப்பினும் கடைபிடிப்பதால் களை இருக்கின்றது. அப்படி இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் இன்னும் சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் வருவதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். அங்கே காலநிலை எப்படி இருக்குது மகன்?
2: காலநிலை
0: வெப்பம் தானே,
2: குழப்பமா தான்
0: இருக்கு. வெப்பம் தான், எல்லா இடமும் வெப்பம் தானே ஐயா? இப்ப வெப்ப காலம் தானே மகனே, கோடை காலம் அல்லவா? உங்களுடைய காலநிலையோட உங்களுடைய காலம் எப்படி செல்கின்றது?
2: காலம்
0: சுவாரஸ்யமாக இருக்கின்றதா, சுமையாக இருக்கின்றதா?
2: சுமையாக இருக்கிறதுப்பா.
0: சுமை என்பது ஆண்களுக்கு ஒரு வரம் ஐயா. ஆணாக பிறந்தவருக்கு சுமை என்பது வரம். அது அன்பு சுமையாக இருக்கலாம், வேறு சுமையாக இருக்கலாம். அன்பு தொல்லைகள் அதிகரித்து சுமையாக இருக்கின்றது. கடமைகள் எப்படி போகின்றது? கடமைகள் செய்ய உடல்நிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
2: உடல்நிலை அப்பப்போ வந்து மிரட்டி செல்லுகிறது.
0: ஓ, அப்போ நீங்கள் வைத்தியரிடம் சென்று ஆர மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி என்று அழைத்து பார்ப்பார்களே உங்களுக்கு? அப்படியே கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் அல்லவா? வண்டி ஓட வேண்டும் என்றால் அடிக்கடி கவனிக்க வேண்டும். இது மீளமைப்பு, உங்களுக்கும் எனக்கும் மீளமைப்பு செய்த வண்டி அல்லவா? மன்னிக்க வேண்டும். சரி, இந்த காலநிலை நேரத்தில் நாங்கள் அந்த சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இப்படி பேசியது, சுமை பேசினோம், வருத்த நோய் பற்றி பேசினோம், காலநிலை பற்றி பேசினோம், சுகநலன்கள், அன்புகள், விசாரணைகள் எல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை பேசினோம். இதை ஏற்றுக்கொள்ள உங்களை எது கவர்ந்திருந்தது? ஒருவரோட ஒருவர் சந்திக்கும் போது பேசும்போதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பேச

0: என்னபடி எங்களை பேசுகிறோம், அதிலே உங்களுக்கு விருப்பமானதாக என்னபடியமாக இருந்தது என்று பேசிய விடயத்திலே.
1: சுமை வறந்தது.
0: சுமையை பற்றி சுவாரஸ்யமாக பேசினோம். சரி, அந்த சுமையை பற்றி பேசிய வேளையிலே உங்கள் மனதில் என்ன பாடல் உடனே தோன்றியது?
1: அத வாடிக்கை மறந்துட்டாங்களே என்ற வார்த்தை.
0: அடேங்கப்பா, அப்படி ஒரு சுமை இருக்குதா? வாடிக்கை மறந்து விட்டது. அப்படின்னா என்ன பாடலாம் இருக்கும்?
1: அதான் கல்யாண பரிசு.
0: இந்த கல்யாண பரிசு வந்த பின்பு இந்த வாடிக்கை மறந்ததுனோ எத்தனை இடத்துல ஐயா கேட்கின்றது, ஒலிக்கின்றது எத்தனை வேலை. இதுதான் அந்த எங்கள் தென்னகத்து திரைப்படத்து ஊடகத்தில் வந்த தமிழ் திரைப்படத்து பாடல்கள் தருகின்ற நன்மை. எந்த குணநிலை, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த நிலைக்கேற்ற பாடல் அங்கே இல்லாமல் போகாது இல்லையா? வாடிக்கை மறந்து. சரி, இந்த வாடிக்கை மறந்தது வேணும் என்ற பாடலை நீங்கள் ஒரு செய்தியாக தருகின்றீர்களா, இல்லை இந்த செய்தியை யாருக்காவது அனுப்ப வேண்டும் என்று கேட்கின்றீர்களா, என்ன மாதிரி? வானொலி வந்து செய்தி அனுப்பும் படலத்திலே இருக்கின்றது. இப்பொழுது செய்திகளை நாங்கள் பரிமாற உண்மை அது ஒருவர் மனதை ஒருவர் அறிய செய்யும் ஒரு ஊடகம் இந்த ஊடகம். மனதிலே இருப்பதை வெளிப்ப சில இடங்களிலே அன்று என்னோடு ஒரு நண்பர், எங்களுடைய அன்பர், எங்களுடைய நேயர் ஒருவர் பேசும்போது தனக்கு மிகவும் விருப்பமான நெருக்கமான தவிர்க்க முடியாத ஒரு நண்பரை கண்டுவிட்டு நான் பாராமுகமாக வந்துவிட்டேன், பேசாமல் வந்துவிட்டேனே, அது என் மனதை போட்டு உறுத்துகிறது என்று கூறினார். உடனே பாடல் கேட்டிருந்தார். தன்னுடைய மனோநிலை எந்த விதமான விருப்புவர் அப்படி ஒரு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எதிர்பாராமல் நடந்து விட்டது, நான் பேசாமல் வந்துவிட்டேன், அதை என் மனதை உறுத்துகிறது என்று நேரடியாக எடுத்து அவரை சந்திக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. இந்த வானொலி மூலம் அந்த பாடலை கேட்டு மனதை தேட்டி கொண்டார். அதே போன்று நீங்களும் வாடிக்கை அன்பு உறவுகள் வாடிக்கையாக வைத்திருக்கும் சில தொடர்புகளை அறுத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், மறந்து விட்டோம் என்று. இப்படி செய்தால் நன்றாக நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்றும் அவர்கள் செய்யலாம் தானே?
1: எப்படி வழங்கலப்பா?
0: இப்போ நீங்கள் ஒருவர் இப்போ உங்களோடு நல்ல அன்பாக தொடர்பாக இருக்கிறவர் திடீரென்று மறந்து விட்டார் என்று ஒரு கருத்து எடுத்துக்கொள்வோம். அது எடுத்துக்கொண்டால் அவர் மறந்ததுக்கு நீங்கள் நன்றாக நினைப்பீர்கள் என்று எண்ணுவதற்காகவும் அவர் மறந்தது போல் நடிக்கலாம் தானே? அப்படி இன்னும் ஒரு வகையில் எடுப்போம். மறந்து வாடிக்கை மறந்தனா நீங்கள் அவரோடு அன்பாக பண்பாக பழகும் போது அவருக்கு உழவு உதவிகள் செய்திருப்பீர்கள். சிலர் அப்படி இருக்கின்றார்கள், அந்த உதவிகளை மறந்து விடுவார்கள். அப்படியானவர்களுக்கும் இது ஒரு செய்தியாக பெறுவோம். ஆனால் இது உண்மையின்ற செய்தி என்ற இதயத்தோடு இதயம் பரிமாறிக்கொண்டு உள்ளன்போடு பழகியவர்கள் திடீரென்று தொடர்பை நிறுத்திவிட்டாலும் ஒரு சுமையாகத்தான் இருக்கும் இல்லையா? சரி, அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு இந்த மூன்று எழுத்துகள் வானொலியில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.
1: அதாவது ஒரு கவிதை படிச்சேன்ப்பா, அத கடல் கரையோரம் எழுதிய வரிகள் கடல் அலை அரிப்பது போல உன் நினைவுகள் என் தனிமை அழித்து விடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன்.
0: கடற்கரை, அது என்னவென்றால் ஐயா, அதை எழுதும் போது அவர் கடற்கரையில் ஒரு 10 அடி தூரம் தள்ளி எழுதியிருந்தால் அந்த அலை வந்து கரைக்காது. ஈரத்தோடு ஈரமா நல்ல கரையிலே எழுதி விட்டார், அதனால தான் அலை வந்து மறைத்து விட்டது. ஆனால் அந்த வாக்கியம் எங்கள் மனதிலே பதிந்து விடும் அல்லவா?
1: மனதோடு.
0: ஆனா இது வந்து அப்படியே இல்லை, இது வந்து அது அந்த கவிதையை விட இது கொஞ்சம் பாரமானதான் இருக்கிறது இல்லையா?
1: அழியாது இல்லப்பா,
0: அழியாது அழியாது அழியாது அழியாது. அன்புகள், அன்பு அழியாதது. அது பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம். ஆனா நாங்கள் மறக்கவில்லையாப்பா, நாங்கள் உங்களை மறக்கவில்லை, நாங்கள் அதனால் தான் ஓடி வந்தீர்கள், நாங்கள் மறக்கவில்லை என்றும் நினைவில்
1: இருக்கின்றன.
0: சிறப்பாயிருங்க. இதெல்லாம் அது சர்வத நான் நினைக்கிறேன், பேசாமல் இருந்தால் மறந்து விட்டீர்கள் என்று எண்ணி நீங்கள் சிந்திப்பீர்கள், அதிகமாக சிந்திப்பீர்கள் என்று ஒரு எண்ணமாக இருக்கலாம். சில சமயம் இந்த பாடலை கேட்டு போட்டு உங்களுக்கு அழைப்பார்கள் என்று எண்ணுகிறேன். மீண்டும் உன் தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். கூறுங்கள் கூறுங்கள், 10 வரை கூறுங்கள். இது வந்து சொல்லோடு பாடல் தானே.
1: தூரத்தில் இருக்கும்போது அதிகமாக பேசினோம், அருகில் வரும்போது பேச வாய்ப்பில்லை.
0: இது வந்து இயல்பாக நடைபெறுவது ஐயா. அதிலும் இப்பொழுது விஞ்ஞானம் கூடி தொலைத்தொடர்பு வசதிகள் ஏற்பட்ட பின்பு இப்ப துப்புரவாக குறைந்து விட்டது. ஏனென்றால் தொலைபேசியை எடுத்து பேசினவர்கள் அடிக்கடி இப்பொழுது ஒரு விரலால 2 எழுத்து எழுதி விட்டு போயிடுவார்கள். அந்த உரை வரும்பொழுது, அந்த குரல் கேட்கும் பொழுது இருக்கின்ற அந்த அந்த அந்த உறவினுடைய தாக்கம், அந்த பிடிப்பு எழுத்திலே இல்லை.
1: அதாவது நான் வெளிநாட்டுல இருக்கும்போது அதிகமாக பேசினோம், இங்க வந்து பேசுறதுக்கு
0: வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கின்றவர்களே என்று உங்களை விசாரிப்பது, உங்களுக்கு ஏற்ற புத்திமதிகளை அறிவுரைகளை அன்போடு சொல்வதாயும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்றுண்டால் இங்கே துடிக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்ற அன்பு உறவுகள் கூட அருகில் இருந்து விட்டால் அதனால் தானே கூறுவார்கள். எப்படி எப்படி கூறுவார்கள், அதிகம் கூடிவிட்டால் அது வெறுப்பாகிவிடும் இல்லையா? ஹலோ ஃபாரூக், இணைப்பில் இருக்கின்றீர்களா, சென்று விட்டீர்களா? அழைப்பு வந்துவிட்டதோ பாடலை கேட்டவுடன் சிறப்பு சிறப்பு சிறப்பாக வந்து சிறிது நேரம் உரையாடியிருந்தார் அன்பு பாரக் அவர்கள். சுமை என்று ஒன்றை கூறினார். உண்மையிலே மனிதனுக்கு சுமை அதிகமாக வருவது வழக்கம். அதிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுமை உண்டுதான். இந்த சுமைக்கு பல காரணங்கள் உண்டு. அதிலிருந்து நல்ல தொடர்போடு அன்போடு இருப்பவர்கள் மறந்து விட்டது போல் ஒரு நிலை வரும்பொழுது தாங்க முடியாத துன்பம்தான். அதை முன்னேற தமிழ் வானொலியின் ஊடகம், இந்த ஊடகம் அவருக்கு உதவி செய்யும் என்று எண்ணுகிறேன். அவருக்கு விருப்பமானவர்கள் எங்களுடைய காற்றலையிலே வந்து இந்த காற்றலையை கேட்கும் பொழுது இந்த பாடலை இன்னாருடைய பாடலுன்னு கேட்டுவிட்டால் அவருக்கு அழைப்பு எடுத்து மீண்டும் அவரோடு இணைவார்கள். இவர்கள் இந்த அந்த அன்பு உறவுகள் ஒன்றாக வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா. காலமா இருக்கீங்களா ஐயா?
0: இது KS கிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. அவர் திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் என்றும் தெரிகிறது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன்.
0: அப்பாடா நலமாக இருக்கின்றீர்கள். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: சரி, உங்களுடைய காலநிலை மகள வைக்கின்றதா அல்லது காற்றலையில் பேசும்போது மகிழ்வாக இருக்கின்றதா?
2: இல்லை ஐயா, காற்றலை பேசும்போது மகிழ்வாக இருக்கிறது.
0: காலநிலை மகிழ்வை தரவில்லை.
2: இல்லை, மகிழ்வு தரையில்.
0: சரி, காற்றலையில் வந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் நீங்கள் சரி நாளை பார்ப்போம் என்று விட்டுட்டு இருக்கலாம். இந்த காலநிலை சரியில்லை என்றால் என்ன ஐயா செய்ய முடியும், விட்டுட்டு ஓட முடியுமா? ஆனால் ஒன்று, இந்த காலம் நிலை நிலையானதில்லை, மாறும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. நிச்சயமாக மாறும், கவலை வேண்டாம். நேற்று லேசான மலை தூரல் இருந்தது தானே? கொதியோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது, சிறு சிறு நோய்கள் ஏற்படுவது வழக்கம். நல்ல குளிர் ஆகாரம், தர்பூசணி போன்றவற்றை அருந்துங்கள். சிறப்பு அந்த வெயில் வெயில் அவ்வளவு சிறப்பானதல்ல. 10-11 மணிக்கு பின்பு வார உச்சி வெயில் எங்களுடைய உடலிலே பித்தம் என்று ஒன்று இருக்கின்றது, கபம் அது இருக்கின்றது, வாயுக்கள் இருக்கின்றது, அதை வந்து குழப்பமடைய செய்துவிடும், கொதிப்படைய செய்துவிடும். அதிலும் சக்கரவியாதி உள்ளவர்கள் வெப்பத்திற்கு போகக்கூடாது. எனக்கு அது ஏற்பட்டிருந்தது ஒரு தடவை. வெளியே சென்று வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு
2: ஒன்று சாப்பிட முடியாது.
0: என்னய்யா? தர்பூசணியா?
2: தர்பூசணி
0: அது இயற்கை இனிப்பு, அதை ஒன்றும் செய்யாது. அளவுக்கு மிஞ்சி சாப்பிட 2 சிலை சாப்பிடுவீர்கள். முழுப்பு தர்பூசணியை சாப்பிட போறீர்களா இல்லை தானே? அடுத்தது அதை மட்டும் சாப்பிட மாட்டீர்கள் தானே? உணவோடு சேர்த்து தர்பூசணி சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. 1 சிலைஸ், 2 சிலைஸ், 3 சிலைஸ்ன்னு சாப்பிடலாம், அதை ஒன்றும் செய்யாது. தனியே சர்க்கரை என்பது அதாவது இனிப்பினால் மட்டும் ஏற்படுவதில்லை கிருஷ்ணா. மாப்பொருள் அதிகமாக உண்பதனால் அதிகமாக ஏற்படும். மாப்பொருள் என்றால் என்ன? அரிசி, பாஸ்டா, இந்த பாஸ்டான்னு கூறுவது இந்த கோதுமைகள் வந்து எடுக்கின்ற மாக்கள், மாவுகளிலே வருகின்றது. நாங்கள் ஆட்டா மான்றோம், அந்த மாசப்பாத்தி மான்றோம், அது எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அதை நாங்கள் குறைத்து கறி வகைகளை நிறைய சாப்பிடணும். மரக்கறி வகைகளில் நிறைய பல வகை, நீங்கள் பழத்திலே வந்து முக்கனிகளும் தான் அதிகமான இனிப்பை கூடியது, இனிமை அதாவது மா, பலா, வாழை போன்ற முக்கனிகள் எங்களுடைய தேசிய உணவு எங்கள் நாடுகளிலே. ஆனால் அவை வந்து எங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கொஞ்சமாக சாப்பிடும். ஒரு ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஒரு மாம்பழத்தை முழுமையாக சாப்பிட்டா தான் அப்படி ஏற்படும். தர்பூசணி நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிடலாம். ஒரே மோர் குடிக்கலாம், மோர் சாப்பிடலாம். மோர் நன்றாக வெங்காயம் எல்லாம் போட்டு அருந்துங்கள். அப்படி செய்கிறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், சோறு ஒரு கோப்பைக்கு நிறைய போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கறி வச்சு எல்லா கறியும் சாப்பிடுவோம். அது பிழை, அது எங்களுடைய சாப்பாட்டு முறை. அது இரவு நேரம் 9 மணி 8:30 9 மணி தான் சாப்பிட்டு நல்லா அதுக்கு பிறகு தான் தூங்க போவோம். அதெல்லாம் பிள்ளை உடல் உழைப்பு குறைவு. நீங்கள் செய்யும் பணி கூட உடல் உழைப்பு குறைந்த பணிதானே அந்த பணி, புரிகிறதா? நான் ஓடி ஆடி நடந்து செய்கிற வேலை இல்லை தானே, இருந்த இறையில தானே செய்கிறீங்கள் ஐயா. ஆனால் தர்பூசணி ஒரு சிலைஸ் ரெண்டு சிலைஸ் நீங்கள் சாப்பிடலாம். தயிர் மோர் சாப்பிடலாம். இப்பொழுது பழைய சாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிகாலையிலே பழைய சாதம் நான் அதை எடுத்துக்கொள்ளுவேன். பழைய சாதம் அதோட வேணுமெண்டா சுவைக்காக நீங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் இணைத்து சாப்பிடலாம். அதனுள்ளே ஊறுகாய் போட்டு பிரிந்து சாப்பிடலாம். அப்படி சுவையாக சாப்பிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அரிசி சோறு குறைவாக இருக்கணும், தண்ணி நிறைவாக இருக்கணும். அந்த பழைய சோறு ஊறி வரும் தண்ணீரிலே தான் வைட்டமின் சி அதிகமாக ஏற்படுகின்றது. பல வகையிலே மா, பலா, வாழை மூன்றையும் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு சுண்டு சாப்பிடலாம் ஐயா. நான் சாப்பிடும்போதுண்டு, நான் சாப்பிடுவதுண்டு. ஒரு துண்டு ஒரு சுளை துளை சாப்பிடலாம். நாங்கள் அப்படியே வெட்டி கொண்டு வந்து சுளை சுளையா இலை இழுத்து இழுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது கூடாது, அது கூடாது. ஒன்று பாதி சாப்பிடலாம் தானே மகனே. பஞ்சாமிர்தம் எல்லாம் நல்ல சாமான் தானே. பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் தருகின்றார்கள் ஆலயத்தில். அந்த பஞ்சாமிர்தம் எவ்வளவு தருகிறார்கள், அள்ளி போடுகிறார் இல்லை, அந்த மூண்டு விரலாக கிள்ளி போடுவார்கள். அதை சாப்பிட்டோட பஞ்சாமிரம் அதில் சீனி எல்லாம் இருக்காது, ஒன்றும் செய்யாது. அதையே சாப்பிட்டா தான் பிழை. மற்றது அரிசி, அரிசி மாவும் நன்றாக குறைக்க வேண்டும். அது எவ்வளவு குறைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நன்மை உண்டு. அதுக்கு பக்கத்திலே இப்போ ஒரு ஒரு வட்டில் ஒரு தட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் நான் மூன்றாக பிரிப்போம். மூன்றாக பிரித்து ஒன்று பாதியாக இருக்கும், மற்றது பாதி. அந்த பாதியை பிரித்தால் ரெண்டு பங்கு வரும், இங்கே வருமா 3 பங்கு. அந்த 3 பங்குலேயும் அந்த சின்ன பங்கு ரெண்டுலே 1 பங்குக்குள்ளே சாதம், மற்ற பங்குக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய அந்த வரைகள் போன்றது, மற்றது மரக்கறைகளாக இருக்கலாம். அப்படி கூட போட்டு சாப்பிடப்படும். மாம்சத்திலே ஒரு பிழையும் இல்லை. அசைவ உணவிலே அங்கே பிரதங்கள் இருக்கின்றது. பிரதம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதிலும் ஆசிய நாட்டு எங்களுக்கு இந்த அங்கே கரும்பு தானே, நாங்கள் சீனி கரும்பிலேருந்து வருகிற சீனி சக்கரை தானே பார்க்குறோம். இந்த வெள்ளை சீனி இருக்குல்லவா, அதுதான் கொல்லாதது, வெள்ளை சர்க்கரை. நான் வந்து கரும்பு அதுதான் பாவிப்பேன் சில சமயம். இப்பொழுது துணி அதிகமாக பாவிப்பதில்லை. அப்படி பாவிக்க வேண்டுமென்றால் அதைத்தான் பாவிப்பேன். மற்றது மாப்பொருள், மாப்பொருள் எவ்வளவுக்கு குறைக்கின்றீர்களோ அவ்வளவு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு குணம் அடைய வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி ஒன்றை மனதில் வைத்திருங்கள், சர்க்கரை வியாதி ஒரு நோய் அல்ல. ஏனைய நோய்களோடு ஒப்பிடுங்களோ அது நோய் இல்லை. சர்க்கரை வியாதி என்று சர்க்கரை என்ற பேர் வந்து அது வந்து அந்த சர்க்கரையை எங்கள் உணவிலே செல்கின்ற சர்க்கரையை அளவுபடுத்துறதுக்கு அங்கே ஒரு சுரப்பி இருக்காது. இப்போ நாங்கள் வாயிலே உணவை போட்டால் வாய்க்குள்ளே தைரோயிட், அதாவது உமிழ்நீர் என்று கூறுகின்றோம், நன்றாக நாக்கு சுவை ஊற வேண்டும், ஆய் ஊற வேண்டும் உணவை பார்த்தால். அதுக்காகத்தான் உணவை வடிவத்திலும் அழகிலும் சிறப்பிலும் சுவையிலும் செய்கின்றார்கள். நாக்கிலே நாக்கு ஊற வேண்டும். அதை நன்றாக மன்று விழுங்கும் பொழுது இடையிலே தொண்டைக்குள்ளே போகின்ற தைரோயிட் என்ற சுரப்பி அதற்கு ஒரு ஒரு பதார்த்த ஒரு பத ஒரு நீரை கொடுக்கின்றது, அது சேருகிறது. அதன் பின்பு உடலுக்குள்ளே போகும்போது கணையம் பித்தம் போன்ற சுரப்பிகள் சுரந்து அனுப்பும் வழியில் அந்த பெங்கரியாஸ் என்ற ஒரு ஒரு உறுப்பு இருக்கிறது, அதுதான் இன்சுலின் என்ற கசப்பு தன்மையை இந்த உணவோடு சேர்க்கின்றது. அப்போ ஒரு தேநீரை நாங்கள் தனியாக தேயிலை சாயமாகவோ அல்லது சீனியை நிறைய போட்டோ அதெல்லாம் அளவாக இருந்தால் தான் அது தேநீராக இருக்கும். அதே போல இந்த உணவும் வந்து அரைத்து உள்ளுக்கிலே சமிபாடடையும் பொழுது அந்த உணவிலே எல்லா விதமான சத்தும் போகின்றது. அவையை சீர்படுத்துவதற்கு அந்த இன்சுலின் என்றது சுரந்து அதனுள்ளே கலந்து அளவாக கொடுக்கின்றது. அந்த சுரப்பி எங்களுக்கு பணிபுரியதை குறைத்து கொண்டால் செயலிழந்து போகும் பொழுதுதான் எங்களுக்கு உணவிலே சர்க்கரை சத்து அதிகமாக காட்டுகின்றது. சர்க்கரை அதிகமாகினால் நோய் உண்டாகும் தானே? எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அமிர்தம் கூட நஞ்சுதானே ஐயா. ஆதலால் அந்த அந்த அதற்காகத்தான் இந்த கசப்பு தன்மை எங்களுக்கெல்லாம் பாகற்காய் இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகற்காய் எங்கள் தாய் தந்தையரோ அல்லது வீட்டிலோ நாங்கள் தினமும் சமைக்கிறோமா? இல்லை, சிறப்பான நாட்களிலே அதை சேர்த்து கொள்ளுகிறோம். காரணம் அது மருந்தோடு சம்பந்தப்பட்டது. தினமும் எடுப்ப தினமும் எடுத்தால் அது கூடாது. அப்படி எங்கள் பழக்க வழக்கங்களிலே நாங்களாக செய்த பழக்கத்தினால் அந்த பங்கரியாஸ் என்றவர் தொழில் குறைந்து கொண்டு போகும் பொழுது அந்த சுரப்பி வேலை நிறுத்தம் செய்யுது. அதற்காக செயற்கையாக மாத்திரையாகவோ அல்லது ஊசி மூலமோ அந்த இன்சுலின் என்ற அந்த பொருளை ஏற்றி விடுகிறோம். அது உணவோடு சென்று சமப்படுத்துகின்றது. எங்களுக்கு அந்த தொழிற்பாடு இல்லை. எத்தனை உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் உள்ளுறுப்புகளே அதுவும் ஒன்று. இதுதான் சர்க்கரை வியாதி. அதை புரியாமல் இந்த கூகுள்கள் எல்லாம் எழுதுபார்கள். அதை சாப்பிட்டால் நாலு நாள் நின்று விடும், இதை சாப்பிட்டால் ஏழு நாள் நின்று விடும், தினமும் இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சும்மா எழுதுகிறாங்களே ஐயா, அடிக்கவிடும். உங்களுக்கெல்லாம் வலைத்தளம் கிடைத்து விட்டது, வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்போ ஏன்னா உலகளாவது என்று 65% மக்கள் சர்க்கரை வியாதியில் இருக்கின்றார்கள். அவளோடு பார்ப்பார்கள், படிப்பார்கள் என்று திறந்து திறந்து பார்ப்பாங்க. அவர்களுக்கு எவ்வளவு திறந்து பார்க்கின்றார்கள் அவ்வளவுக்கு அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அதற்காக செய்கிறார்களே அவர்களெல்லாம் பாண்டித்யம் பெற்றவரும் இல்லை. ஐயோ எவ்வளோ நடிப்போடு அவர் ஒருத்தர் சொல்லுவார், நடிப்போடு சுவைத்து காட்டி சொல்லுவார் ஐயா. உலகத்தில் சர்க்கரை வியாதி இந்த நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்திய ஒரு ஆன்மாக்களும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை. அதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தான் வைத்தியர்கள். அதுக்கு மருந்து உணவே தான் மருந்து. உணவு தான் மருந்து, வேறு எதுவுமே இல்லை. இது பக்க உதவிதான்.
2: கொய்யா இலை வந்து கஷாயமாக சாப்பிடுவோம்.
0: சரி, அது காலையில் ஒரு தேநீர் இருக்கு, நீங்கள் கொய்யா இலையை பாவிங்கள். நாவல் பட்டை அரைத்து சாம்பல் அதை தூளாக வச்சு அது பாவிக்கலாம். நான் இது எங்கள் நாட்டிலிருந்து ஆவாரம் மரத்திலிருந்து ஆவாரம் பூ ஆவாரம் இலைகளை காய வைத்து உள்ளர வைத்து எனக்கு அனுப்புவார்கள். அதை அதிலே தேநீர் அருந்துவேன். இந்த கற்பூரவள்ளி இலையிலே நான் தேநீர் அருந்துவேன். தேயிலையே அதிகம் பார்க்கின்ற தைலை தேயிலை இப்பொழுது கலப்படம். தேயிலை ஒரு உற்சாக பானம் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேயிலையில் விட்டமின் செல் இருக்கணும் கூற முடியாது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் கூற முடியாது. வெள்ளைக்காரன் காட்டி விட்ட சாமான நம்முடைய அகல் அடித்து கொண்டிருக்கோம். இந்த கூகுள்கள் இதுகளில் வர்றது உண்டே நம்பாதீர்கள். அது போய் அவங்க பேசுவதில் அதை சாப்பிடுது. எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்? உங்களுக்கு கொய்யா இலை கிடைக்கிற வசதி இருக்குது, சாப்பிடுகிறீர்கள். கொய்யா இலை இல்லாத நேரம் கொய்யா இலையை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்த அப்போ நீரிழிவு நிற்காது மகனே. உணவு உணவு அதனால் தானே ஐயன் வள்ளுவர் என்ன கூறியிருக்கார், யாகா வாராயினும் நா காக்க காக்காக்கால் சோகாப்பரன் அந்த குரல் படித்திருப்பீர்கள். அதில் என்ன நா காக்க என்று சொன்னால் பேசுவதற்கு மட்டும் நாக்கை பாதுகாப்பதல்ல, உணவை உண்பதற்கு. உணவு உண்பது என்ன? சுவைக்கு அடிமையாகக்கூடாது. நாங்கள் சுவைக்கு அடிமையாகக்கூடாது. உற்றுகாலம் அடையும். அதிலே முதலில் ஹோட்டல் சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். அங்கே என்ன உப்பு பாவிக்கிறார்கள், என்ன எண்ணெய் பாவிக்கின்றார்கள். நேற்று பொறிச்ச எண்ணெயில் இன்றைக்கு பொறிப்பார்கள். நேற்று உணவை இன்று சூடாக்கி போட்டு சுடு இப்பொழுது அஞ்சு சுடச்சுடன் பொய் பேசி தருவார்கள். என்னையா
2: வீணாக்க கூடாது என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள்.
0: எதை வீணாக்க கூடாது? தங்களோட உணவை வீணாக்க கூடாது என்று எங்களை வீணாக்குகிறார்கள், எங்களுடைய உடலை வீணாக்குகிறார்கள். எங்களுக்கு நேரம் சரியில்லை ஐயா. 8 மணித்தியாலத்துக்கு மேலே உழைத்து தருகின்ற இந்த உடம்புக்கு ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு சாப்பிட வேண்டதை நாங்கள் எங்கள் நேரத்தை செலவழிக்கக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள். 4 நாள் வாழுகின்ற நாங்கள் 40 நாள் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும். 40 நாள் வாழ்க்கையை 4 நாளில் முடிக்கலாமா? இல்லை தானே மகனே. உணவு கட்டுப்பாடு வேண்டும் ஐயா. நம் முன்னோர்கள் பாருங்கள், நேரம் அறிந்து குணமறிந்து தரமாக உண்டார்கள். அவர்களெல்லாம் எங்கே இந்த மருந்துகளை உண்டார்களா? மூலம் எல்லாம் இயற்கையாக கிடைத்ததை சாப்பிட்டார்கள். இப்பொழுது இயற்கை குறைவு தான் எங்களுக்கு கிடைப்பது, என்ன செய்வது? அதற்காக இந்த நேரத்தை நாங்கள் அப்படி எங்களை உடலை வருத்தி பாவிக்கக்கூடாது. 8-9 மணித்தியாலம் பணிபுரிகிற இந்த உடலுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நாங்கள் செலவழித்து எங்கள் அந்த உடலுக்கேற்ற உணவை சாப்பிட வேண்டும். அங்கே இந்த இதை விட்டு விட்டு நேரம் காணாது, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடி சென்று நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகின்றீர்கள்? இறுதி அதை சம்பாதித்து கொண்டு வந்து 50 வயதுக்கிட்ட வந்த உடனே உடலுக்கும் நோய் எல்லாம் வந்துவிடும். சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் வாங்கி உண்ண முடியாது ஐயா, உடுக்க முடியும் உண்ண முடியாது ஐயா. உணவில்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை தானே. இந்தளவு இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் என்று எலன் மேல்ஸ் மஸ்கி உயர்ந்த பணக்காரர் அவர் கூட இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இதை தேடுகிறார். அந்த சாப்பாடு தானே இந்த உலகம். உயிரினங்கள் அத்தனையும் உணவில்லாது செத்துப்போம் இல்லவா? கண்டதையும் போட்டு குழப்பாதீர்கள். உணவு தான் மருந்து, உங்களோட நாக்கு, நீங்கள் தான் உங்களுக்கு வைத்தியன்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. பாருங்கள் சொல்லோடு எவ்வளவு சொற்கள் நன்மையை பேசுகிறோம். இன்று அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? வியர்வையாகத்தான் இருக்கிறது, வெப்பமாகத்தான் இருக்கு. இந்த வெப்ப மானியத்தில் குளுமையான உணவு தர்ப்பு சொல்லி நீங்கள் ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிடுவது ஒரு பிழையும் இல்லை. உடம்பை குளிர்மையாக வைத்திருக்கும். அடுத்தது நாங்கள் அந்த நீரிழிவுக்காரர் ஒரு நீர உணவையும் தவிர்க்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது நாங்கள் சாப்பாட்டை. அந்த நேரத்துக்கு சாப்பிட என்னையா காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு இட்லி சாப்பிட போகிறோம், என்ன வந்தது? 4 இட்லி சாப்பிட்றனாலும் கொஞ்சம் குறைந்து. அடுத்தது சாப்பாடின் அளவும் இது நான் எனக்கு இது எல்லோருக்கும் கேட்க வேண்டும், நான் அதை அனுபவிக்கிறேன். எனக்கு வந்தது இந்த எனக்கு நிறைய, நான் இப்போ 35 வருடங்களாக இந்த நண்பரோடு இருக்கின்றேன், சர்க்கரை இனிப்பான நண்பரோடு நான் இருக்கின்றேன். அவரை என்னுடைய நண்பராகத்தான் வைத்துக்கொண்டு அவரை அளவுக்கு மிஞ்சி போக விடாமல் அவரை அளவுக்கு மிஞ்சி குறைய விடாமல் பார்த்து
2: கொண்டிருக்கின்றேன்.
0: வந்துவிட்டது, என்ன செய்வோம்? நாங்கள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு நேர உணவையும் நாங்கள் தவிர சொல்ல வந்த என்னவென்றால், ஒரு நேரம் சாப்பிடுற அளவு எங்களுக்கு வயிற்றுக்கு போதிய அளவு தான் சாப்பிட வேணும். ஆனால் அதை இரண்டாக பிரித்து சாப்பிடுங்கள். பற்றாக்குறை வரும், கொஞ்சம் காணாது போல் இருக்குன்னு 2-3 நாளைக்கு அது பழகிவிடும். இப்போ காலையில் நாங்கள் 2-4 இட்லி சாப்பிடுவதால் 2 இட்லியை முதலில் சாப்பிடுங்கள். 2 மணி நேரத்துக்கு பின்பு மற்ற இட்லி 2 சாப்பிடுங்கள், ஒன்றும் செய்யாது. அப்படி செய்து பாருங்கள், சர்க்கரை அளவு கூடாது, சர்க்கரை அளவு கூடாது. அதே போல் ஒவ்வொரு உணவையும் அப்படி செய்தோம். நன்றி மகனே. இப்பொழுது இவ்வளவும் பேசினோம், உடனே உங்களுக்கு மனதில் என்ன பாடல் தோன்றுகிறது?
2: கண்டசாலா பாடல் என்று கேட்கின்றீர்களா
0: அல்லது இந்த அனார்கலி என்ற வரிகள் சிறப்பாக இருக்கின்றது கேட்கிறீர்கள்? அந்த அனார்கலி என்ற பாடலுக்கு ஏற்ற சரித்திரம் சிறப்பாக இருக்கின்றன இருக்கின்றன
2: சரித்திரம்.
0: அனார்கலி சரித்திரம் உங்களுக்கு பிடிக்குது. சரி, இது என்ன திரைப்படத்திலே?
2: படம் அனார்கலி
0: தான்.
2: ஓ,
0: அந்த பாடல் கனிந்த அள்ளியோடுமா? வாஹா,
2: ராஜன்
0: சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக. இது வந்து கண்டசால ஐயா என்ற குரல்ல வந்த பாடல் தான். சரி சரி சரி. அந்த இடையில ஒரு வசனம் கொண்டு வரும். அஞ்சல் தேவியோ, நல்ல திரைப்படம், நல்ல பாடல். அனார்கலி கனிந்த அள்ளி ஓடும் என்ற பாடல், சிறப்பு சிறப்பு. அப்ப நீங்கள் நல்ல கனிந்த தர்பூசணி சாப்பிடுங்கள், 2 ஸ்லைஸ். ஒரே நேரத்தில் சாப்பிடாமல் இடையிடையே சாப்பிடுங்கள், ஒன்றும் செய்யாது. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் இந்த எங்களுடைய வைத்திய ஆலோசனைக்கு செல்லும் பொழுது டயட் ஒரு சந்திப்பு இருக்கின்றது. அந்த சந்திப்பில் மக்கள் இந்த நோயில் உள்ளவர்கள் வருவார்கள். என்னுடைய உரைகள் அங்கே பங்கு பெறுவது உண்டு. அவர்களிடமிருந்து நான் பெற்ற அறிவு, நான் கொடுக்குற உரையாடலையும் கேட்டு கலந்துரையாடி நாங்களே எங்களை பரிகரித்துக் கொள்ளுகிறோம். வைத்தியம் ஒரு பகுதி, எங்களுக்கு ஒரு சிறு உதவி தான். வைத்தியம் ஒரு சிறு உதவி. நாங்கள் எத்தனை பேர் நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் இன்சுலின் எல்லாம் எதையும் சாப்பிடலாம், வாய் நிறைய சாப்பிடணும், வகுருதை சாப்பிட வேண்டும், எத்தனை பேர் கூறுகிறார்கள். பிழையான காரியம். இந்த முதலில் இந்த கூகுள் யூடியூப்பில் சொல்கிறவங்களும் சிறப்பாக அடிக்க வேண்டும். இன்னும் வாழ்க்கையிலே வராது என்று உண்மையிலே பங்கிரியாஸ் தொழில் நின்றுவிட்டு அதை மீண்டும் அதை உற்பத்தி ஆக்குறது சரியான கடினம் ஐயா. உலகத்திலே நீரிழிவு வந்தவரை முற்றாக நீக்கியவர் யாருமே இல்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. விரைவில் குணமுடைய வாழ்த்துக்கள். அனுஷா இருக்கின்றாரா?
2: இருக்காங்க.
0: நீண்ட நேரம் பேசிவிட்டார்களே. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு இனி அனுஷியா உங்களுக்கு வைத்தியராக போகிறார், கட்டுப்பாடு வைக்க போகின்றார் சாப்பாடு தரும் பொழுது. சரியா? வணக்கம் மகளே, நான் பேசிய கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம் மகளே. அங்கே மழை பெய்யாதபடியால் உங்களோட கோலம் அப்படியே இருக்கும் இல்லையா? காலையிலே அந்த கோலத்தை நீங்கள் அழித்து விட்டு புதுசு போடுவீர்களா, கழுவி கழுவி சுத்தம் செய்து விட்டு செய்வீர்களா? கழுவி சுத்தம் செய்தால் ஈரமாக இருக்கும் தானே மகளே? ஈரத்திலே கோலம் போட்டால் ஒட்டிக்கொள்ளும், நல்லா இருக்கும்
1: என்ன?
0: ஈரத்திலே போட்டால் அது வந்து அதிலே அமர்ந்திருக்கும் அந்த நிறங்கள் காய்ந்தவுடன் அழகாக இருக்கும். சிறப்பு. இன்று என்ன கோலம் விட்டீர்கள்? மாக்களை கொண்டு சென்று பூக்கோலம் போட்டு அழகுபடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் கூறிய அத்தனையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவருக்கு உணவு கொடுக்கும் போது நீங்கள் தான் வைத்தியராயிருக்க வேண்டும். இங்கே எனக்கு எனக்கு விருப்பம் வகை இருக்கும், அது அது சாப்பிடணும் இது சாப்பிடணும். மகள் சரியான கட்டுப்பாடு வைப்பார் எனக்கு. இல்லையாப்பா, இது உங்களுக்கு வேண்டாம் என்று கூறுவார். அதே நேரம் நல்ல நல்ல சுவையானதையும் செய்து கொண்டு காட்டுவார். விருப்பமாகத்தான் இருக்கும். நான் பெரிய மனிதன், இன்னும் நான் இதெல்லாம் சாப்பிட முடியும், வேணாம் மகளே என்றுவன். அவர் இல்லாத நேரம் எடுத்து சாப்பிட்டு விட்டுருவேன். அதான் அது அது தேடும் அந்த இனிப்பு. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சர்க்கரை இனிப்பை தேடும் அம்மா. அப்பொழுது மனக்கட்டுப்பாடு வேண்டும். அதை அதை நீங்கள் கட்டுப்பாடு கொடுக்க கட்டுப்பாடு வைக்க வேண்டும். கட்டுப்பாடு வைக்க வேண்டும். அதை கொஞ்சம் கட்டுப்படுது. நாங்கள் நீண்ட நாள் வாழாது விட்டாலும் குறுகினால் வாழ்ந்தாலும் சுகதுகையாக வாழ்ந்து விடுவோம் இல்லையா? எதுக்கும் மருந்தை விட எங்களுடைய மனம்தான் முக்கியம். அதனால் தான் மருந்து கால் மதி முக்கால் என்று கூறுகிறார்கள். நல்லது. என்ன சாப்பிட்டீர்கள் என்று? சப்பாத்தி, சப்பாத்தி நல்லம். சப்பாத்தியோட துணையாக நீங்கள் மரக்கறி தயிர் அதெல்லாம் சாப்பிடலாம். சப்பாத்தி வந்து அதற்கண்ட மாவு ஒன்று இருக்கின்றது, அதையும் வந்து இரண்டு மூன்று சப்பாத்தின்னு கூடாது, ஒரு சப்பாத்தி போதும். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு இரண்டு மணித்தியாத்தாலே இன்னொன்று சாப்பிடட்டும். அப்படி நீங்கள் கடைப்பிடித்து பாருங்களம்மா, நிச்சயமாக அந்த சர்க்கரை வியாதி குறைவாக இருக்கும். இரண்டாவது, உங்களை நாங்கள் உண்ணும் உணவிலே சர்க்கரை சமப்படுத்தப்பட்டு விட்டால் தேகம் சுகமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நினைத்து வந்தீர்கள்? ஆகா ஆகா, பொருத்தமான நேரத்தில் கிருஷ்ணா ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை ஆறு. பார்த்தீர்களா மகளை அனுஷியா அப்படி உள்வாங்கி இருக்கிறாரு. ஆறு மனமே ஆறு. அப்போ ஆறுதலாக அமைதியாக நீங்கள் ஒரு வேளை சாப்பிடுற அளவை பாதியாக்கி ரெண்டு வேளை சாப்பிடுங்கள். அந்த சாப்பாடை சாப்பிடுங்கள், அதை ரெண்டு வேளை சாப்பிடுங்களோ. ஒரே நேரத்தில் அடி அடிக வேண்டாம். அடுத்து நீர் நன்றாக பெருக வேண்டும். இந்த கோடை காலத்தில் நீர் உங்கள் உடம்பில் குறைபடக்கூடாது. இல்லை அது குறைந்தால் இழுக்கும், கைகால இழுக்கும் இரவிலே, அப்படியே வலிக்கும். நல்லது மகளே, சிறப்பான நேரம் பகிர்ந்து கொண்டோம். சொல்லோடு பாடலே சில கருத்துக்களையும் உலகளாவ தெரியக்கூடிய பரிமாற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த கிருஷ்ணா உங்களுக்கு நன்றி. ஆறு மனமே ஆறு என்று அவரை அமைதிப்படுத்தி அவரை கவனித்துக் கொள்வது மகள் உங்களோட கடமை தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இருவருக்கும் நன்றி.
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி. கிருஷ்ணாவுக்கு வாய்க்கட்டுப்பாடு வச்சு விட்டேன். கவனம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. நான்கு மகள் சியாமலா வருவதற்கு தண்டிக்கின்றார். அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இந்த ஒரு பாடல் ஒன்று கிடைத்ததை தொடுவோமா என்று கேட்டேன். தொடுவதன் வேளையிலே நின்று ஒரு இணைப்புகள் வந்து வந்து அந்த பாடலை தரவிடவில்லை. அதனால் அந்த பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன். ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா?

0: இரண்டு உறவினர்கள் இணைகின்றார்கள். பார்ப்போம் யார் முதலில் என்று. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: சாமலா, நீண்ட நிறம் அழைத்தீர்கள். உங்களுக்கு இப்பொழுதுதான் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. நலமாக இருக்கும் இந்த நல்ல வழியிலே அங்கே உங்களுடைய காலையில் இன்று எப்படி இருக்கின்றது?
1: பகல் ஃபுல்லாக வெயில் அடிச்சதுப்பா.
0: பகல் முழுக்க வெயிலா? சரி,
1: இந்த மழையை யாரோ விரட்டிட்டு வந்திருக்காங்கப்பா.
0: அதுதான் பாம்பு வந்து விரட்டி விட்டது. இப்பொழுது பாம்பு எப்படி இருக்குதுங்க?
1: இல்லப்பா, குடுகுடுன்னு வந்துட்டு போயிச்சுப்பா. ஒரு செகண்ட் கூட இல்லப்பா,
0: அப்படியே
1: வந்து அப்படியே ஓடிச்சுப்பா.
0: அது கீழே இறங்க பயப்படுது. ஏன்னா கீழே பாம்பு எல்லாம் இருக்குது. அவன் மழை பயந்து
1: விடும்.
0: ஊர்வன, நான் நேற்று அந்த பாம்பின் படத்தை நீங்கள் திரும்பி தந்து எத்தனையோ பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நேற்று என்னிடம் நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள். தந்தை இருந்தனத்தை ஒட்டி நேற்று முன்னாலும் வருவார்கள். அப்பொழுது எழுதி காட்டியிருந்தேன். எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டார்கள். அது இந்த பெரிய சின்ன சின்ன பயிர்களெல்லாம் அதில் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே அதை காணவில்லை தானே யாரும். இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் மழை அதனால்தான் நிறையில போல இருக்குது.
1: அது வராமல் போச்சு. நான் வெளியில் படுக்க முடியாமல் போச்சு. அண்ணி வெளியில் படுக்க விட மாட்டேன்.
0: இல்லையம்மா, கூடாது. ஏன்னா கோடை காலத்திலே பாம்புகள் அந்த விஷச்சந்துகள் கூட உள்ளே சருகு புற்று அதுகளுக்கு புப்பமாக இருக்குன்னு வெளியே நோக்கி வந்து கொண்டிருக்குங்க. வெளியே வரும்பொழுது அதுகளுக்கு மனிதர் மிருகம்
1: என்று சொல்லுவாங்க. எப்போதுமே
0: மனிதர் மிருகத்தை தெரியாது. ஏதோ ஒரு பொருள் கண்டவுடன் டப்பனை கொத்தி விடும். ஏன்னா அது இறை தன்னுடைய உணவு என்று எண்ணித்தான் அது கவுவது. அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, காது இல்லை. அதனால் தான் கட்சவி மட்டும்தானே, அது கண்ணாலே தான். மற்றது அந்த அந்த நிலத்திலே விழுகின்ற அதிர்வை கொண்டுதான் அது சத்தத்தை உணர்கின்றது பாம்பு. அப்போ அதனாலே அது எங்கே எங்கே போகிறோம்னு தெரியாமல் வரும். அடுத்தது அதுக்கு பகல் நேரத்தில் கண் விழிப்பு குறைவு. இரவு நேரத்தில் தான் சூரிய ஒளி மங்கிய நேரத்தில் தான் அவைக்கு கண் ஒளி தெரியும். விஷம் உள்ள பாம்புகள் பகல்லே வராது, இரவிலே தான் வரும். விஷம் உள்ள பாம்புகளுக்கு கண்மணி வந்து பகலில் ஒளி கொடுக்காது.
1: அப்படியாப்பா?
0: இரவிலே தான். சாதாரண நீர் பாம்பு போன்ற அந்த பச்சை அந்த பாம்புகள் எல்லாம் ஓடி தெரியும். அவையில் விஷம் இல்லை. விஷம் சாரைக்கு விஷம் இல்லை. ஆனால் அதனுடைய அந்த நீர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உணர்வை மாற்றிவிடும். சாரை சாரை பெரிதாக நின்று அது பகலெல்லாம் ஓடும் ஆக தெரியும். அந்த சாரையில் இருந்து தான் எல்லா விதமான பாம்பும் வருவோம். சாரையினுடைய முட்டைகள் பொறிக்கும் பொழுது எல்லா விதமான விஷச்சந்துக்களும் அதிலே பொறித்து வருமா. சிறப்பு பாம்பு மலை இதெல்லாம் பொல்லாத சாமான் தான். அந்த நீங்கள் நேற்று ஒரு பதில் கூறுனீங்க, மயில் வந்து அதை தூக்க முடியாது. ஆனால் அது கொத்தி கிழித்து விடுமாம்மா. மயில் தூக்கி கொண்டு செல்லாத விட்டாலும் வரும். ஆமா, எதிரி உள்ள இடத்துலே சாதாரண ஒரு ஒரு தூய தீயவன் இருக்கிறதுல நல்லவன் போக குறைவா இருப்பான், போற ஓடிடுவான். இது அப்படி ரெண்டுக்கு ரெண்டு எதிர் தானே. பாம்புக்கு கீரி பயம் என்று இல்லை, ரெண்டும் எதிரிகள். சண்டையை பார்த்துருக்கீங்களா? பாம்பு வந்து அப்படி கீரியை சுத்தி விடும். சுத்தி அடி, இது கால் இல்லை கை இல்லை, சுத்தி அடிக்கு நெரிக்கும் போது அது கடிச்சு கடிச்சு குதறி விடுமாம்மா.
1: இல்லப்பா, பாம்பு அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. மலை பாம்பு மட்டும்தான் ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாம்.
0: இல்லை இல்லை, இல்ல சாதாரண
1: பாம்பு பயப்படும்பா.
0: இல்லை அம்மா, கீரியும் பாம்பும் எதிரிகள் இரண்டும் எதிர்த்து கொண்டு.
1: சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன்.
0: நீங்க 22
1: வயசுல நான் பாத்திருக்கேன்.
0: ஆமா ஆமா, பாம்பு வந்து
1: இருக்காங்க. பாம்பும் கீரியும் சண்டை போடு சண்டை போடுன்னு சினிமா எல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் இதை நேராகவே பார்த்துருக்கேன்ப்பா. வந்துச்சு அந்த பாம்பு, இது ரொம்ப பெரிய பாம்பு. நான் அடிக்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கீரி வந்துச்சு. வந்த உடனே இது ரொம்ப நேரம் எதிர்த்து நின்றுட்டு இருந்தது. அப்படியே தலையை கீழே, அதாவது ரொம்ப தூக்கிட்டு இருக்குள்ள தலையை தூக்கிட்டு
0: பார்க்கணும்.
1: அப்படி பார்க்காம அப்படியே தலையை படிய வச்சுச்சுப்பா. படிய வச்சுட்டு அப்படியே பின்னாடியே இழுத்துட்டு போச்சு தலையை.
0: அது சில சமயம் அரபம் கேட்டு அதுக்கு புரியாமல் சத்தம் கேட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சுவடில் இருந்து பிடிக்கும். கீரியும் பாம்பும் எதிரானவை. அதில் யார் வீரன் யார் வீரவற்றவன் என்று கூற முடியாது. பலம் அதிகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பாம்பு வந்து கொத்தக்கூடாது. அந்த அடுத்து கீரியினுடைய உடல்நிலை உள்ளிருக்கிற உறுப்புகளிலே அந்த ரசாயனம் பாம்பினுடைய விஷத்தை ரத்து செய்துவிடும். பாம்பு கொத்தினாலும் கீரி சாகாது. அப்போ இறுதி வரை கிழித்து கொத்தி கடித்து பாம்பை கொன்றுவிடும் கீரி என்று கூறப்படுகிறது. ஆனால் பாம்பும் கீரியும் எதிரானவை. எதிரி
1: தலையை கட் பண்ணி போட்டு போயிடுச்சு பாது.
0: ஆமா, அதே போன்று மயில்
1: தலையை மட்டும் தான், வேற ஒண்ணுமே பண்ணல, தலையை மட்டும் ரெண்டாக்கி துண்டாக்கி போட்டு போயிடுச்சு.
0: போட்டே முடிஞ்சது, இவற்றை ஆட்ட முடிஞ்சு,
1: அவ்வளவுதான். நான் பாத்துருக்கேன்,
0: பாத்தீங்களா,
1: அச்சுச்சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அடிப்போம், இது வந்து கட் பண்ணி போட்டு
0: போயிட்டு. ஏன்னா அதை கடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அது கடிக்கக்கூடியதா வாய்க்கு அம்பிடும் அடிச்சு கடிச்சு போடுது. ஆனால் பாம்பனுடைய விஷம் வந்து கீரியை ஒன்றும் செய்யாது. கீரியினுடைய அந்த நீர் அதனுள்ள ரசாயனம் இதை தவிர்க்க செய்துவிடும். அதே போன்று மயிலும் வந்து பாம்பு இருந்தால் பாம்பை கொத்தி கழித்து விடும், அப்படியே தூக்கி அடித்து எல்லாம்
1: செய்யும். ஆமாப்பா, அது பாத்துருக்கப்பா, கோழி எல்லாம் கூட கொத்தி கொத்தி இப்படி சொல்லி சொல்லி அடிக்கும்.
0: நாய் அப்படி, நாய் என்ன செய்யும், நாய் அப்படியே பிடித்த உடன் தலையை அட்டு அடிச்சு செண்டு பக்கம் அடிச்சோடனே அவருடைய நாரி எலும்பெல்லாம் வந்து
1: கொத்தி கொத்தி கொத்தி தலையே கொத்திட்டு இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், சிட்டு குருவி கூட பாம்பை கொண்டு விடும்.
1: ஆமாப்பா ஆமாப்பா,
0: வீரியம்
1: குட்டி பாம்பா இருந்தா பாத்துருக்கேன், இது ரொம்ப பெரிய பாம்பு. நான் மயில அந்த அளவுக்கு பாம்பு விரட்டி பாக்கலப்பா, மயில தனியா பாத்துருக்கேன், பாம்பு தனியா பாத்துருக்கேன், ஆனா அது கொத்துற மாதிரி நான் பாக்கல.
0: கீரியையும்
1: கோழி எல்லாம் கொத்தி பாத்துருக்கேன்,
0: கீரியையும் பாத்துருக்கேன், பாம்படிக்கிற தடியையும்
1: பாத்துருக்கேன்ப்பா, அது சின்ன வயசுலயே பாத்துருக்கேன்.
0: அதனால் நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டிலும் வந்து பாதுகாப்பா இருக்கணும். அந்த விஷமான பாம்புகள் இரவு நேரத்தில் தான் வெளியேறி வரும். அதுக்கு மனிதர் மிருகம் பறவை மற்றது பழம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒன்று பட்டுவிட்டால் டப்பனை கொத்துறது, ஏன்னா தனக்கு இறை தன்னுடைய இறை என்று சாப்பிடுவதற்காக கொத்து. மனிதன் வந்து விட்டான், இவனுக்கு ஒரு நாளும் பால் தருவது, பாலை ஊட்டி பாம்பை நாம் வளர்த்தாலும் அது ஒரு நாளைக்கு தீண்டியே ஆகும்மா, ஏன்னா அதுக்கு தெரியாது. சரியா, கவனமாக இருக்க வேணும். சரி, நாங்கள் இப்பொழுது பேசிய பேச்சு நிறைய பேசியிருக்கின்றோம், பலர் வந்து பேசினா உங்களுக்கு இன்று பேசின விடயங்கள்லேருந்து எந்த விடயம் பிடித்து கொண்டது, என்ன பாடலை கேட்கலாம், என்ன சொல்லோடு வந்த விடயம் உங்களை கவர்ந்தது என்று.
1: கண்ணதாசனுடைய
0: ஓ கமல கண்ணதாசனுடைய பிறந்த நாள் நாளைக்கா இன்றைக்கா? ஓ 24 சரி, அப்போ கண்ணதாசனுடைய விருப்பத்திலே இங்கே நாகப்பன் அவர்களும் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றனர். நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? அவருடைய
1: வீராபிமன்யு படத்தில் பார்த்தேன் சிரித்தேன்,
0: அற்புதமான பாடல். அவற்ற வரிகளை
1: ஒரு தடவை இந்த பாட்டில் எத்தனை தேன் வரும்னு கேள்வி கேட்டுப்பா.
0: ஆமாம்மா, நீங்கள் சொன்னீங்கள தான் என்ன
1: உங்களுக்கு.
0: ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் கூறியும் இருக்கின்றீர்கள். அதுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு அந்த பாடல், மற்ற இந்த இது இது அத்திக்காய் காய் காய் எத்தனை காய் வருகின்றன, பார்த்தேன் திரித்தேன் என்ற பாடல் உங்களுக்கு நல்ல இலக்கண இலக்கிய சுவையோடு சரித்திரம் புகுந்த கதை. அந்த கதை அதுக்குள்ளே எல்லாம் கருத்து நிறைய இருக்கின்றது, சமூக வாழ்வியல் தத்துவங்கள் நிறைய இருக்கின்றது அந்த பாட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே காதல் இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, கணக்கு இருக்கின்றது. சிறப்பான பாடல் கண்ணதாசன் ஐயாவுடைய கவித்துவத்திலே வந்த பாடல்கள். ரெண்டு பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆறுமனமே ஆறும் அவர் தந்த பாடல் தானே, வாடிக்க மறந்தது அது வேறே, அது வேற இருக்கும். நல்ல பாடல்,
1: சரியா தெரியல.
0: வாழ்த்துக்களம்மா, உங்கள் பாடல் இணைந்தவங்க நன்றி, சந்திப்போம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அகரம் இப்போ சிகரமாக எங்களுடைய ரேவதி தண்டித்திருக்கின்றார். இவருக்கு இப்பொழுது குணமடைந்து இருப்பார் என்று எண்ணுகிறேன். குணமாக வந்துவிட்டால் எங்களோடு இணைந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் தான், அவர் வருவார் என்று எண்ணுகிறேன், அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த அகரம் என்ற பாடலை ஒரு தடவை கேட்டு முடிப்போம்.

0: சிறப்பான அந்த பாடலின் வரிகளிலே அகரம், தங்கம், காட்டு மூங்கில் போன்றவற்றையெல்லாம் உதாரணம் காட்டி, அவையெல்லாம் இப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறக்க வைக்கலாம் தானே. இப்பொழுது நானும் கிருஷ்ணனும் அளவலாவிய அந்த விடயத்தில் கூட நாங்கள் நினைத்தால் இதிலிருந்து விடுதலை பெறலாம் தானே. அதற்கு முயற்சி என்று ஒன்று இருக்கின்றது. வாழ்க்கையிலே எது செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் நாங்கள் விடிவை காணலாம். இனிமையான பாடலை தந்து மகிழ்வது முன்னியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் கதம்பத்திலே.
1: மனம் நன்றாடம்

ஒலித்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வின் பாடலை கேட்டுக் கொண்டிருந்த வேளையில் அகரம் என்ற ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அகரம் எழுத்துக்களின் முதல் எழுத்து எப்படியது சிகரமாக இன்று உலகளாவ இருக்கும் எத்தனையோ இலக்கண இலக்கியங்களை சுமந்த தமிழ் விளையாடி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி கடைபிடித்து அதில் தரும் கருத்துக்களை உள்வாங்கி அதில் தந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றுகளை எல்லாம் எண்ணி பண்பாடுகளை மறவாமல் நாங்கள் வாழுகின்றபடியால் தன்று தமிழும் தமிழ் எழுத்துக்களும் உயரத்திலே இருக்கின்றது. இந்த சாதாரண தகரம் போன்று ஒன்று விளைந்து வருவதை இன்று தங்கமாக மாற்றி எல்லாம் செய்கின்றார்கள். அதே போன்று இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மூங்கில் தடி கூட துளைகளை இட்டு பெரிய இசை புல்லாங்குழல் ஆகிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் பிரயோசனப்படக்கூடியது, உபயோகப்படக்கூடியது. சரியான நேரத்தில் சரியான முறையிலே அவை பயன்படுத்தினால் அவை உயர்ச்சி பெறும். வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை, வாழ்க்கை நிலையானதுன்னு அந்த பாடலே கூறப்படும். ஏனென்றால் வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்த அத்தனையும் பயன்படக்கூடியவை, பயன்படும் வகையிலே பக்குவமாக செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் பாடல் விடயத்துக்கு சொல்லுவோம். சொல்லோடு பாடலை வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து விட்டு ஒவ்வொரு தரம் தங்கள் மனதில் பட்ட பாடலை கேட்ட வேளையிலே அங்கே சிங்கர் கோயில் என்ன சிங்கர சிங்களர் சிங்களர் சிங்கள அந்த கோவில் அந்த குளத்துக்கு அந்த குளத்தை பற்றியும் அங்குள்ள மரங்களை பற்றியும் பேசிவிட்டு காற்றை பற்றி பேசிய நாங்கள் காற்று வாங்க போனேன் என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்டு சரவணா நீங்கள் கேட்டபடியில் வகையிலே அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அந்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலே வாலிப கவிஞர் வாலி அவர்களால் இசை அமைத்து கொடுக்க இசையரசர் குரல் கொடுக்க எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கின்றார். கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை காட்சியோடு பார்க்கும் பொழுது சரவணா, நீங்கள் கூறிய அத்தனையும் இங்கே இருந்த குளம் இருக்கின்றது, மரம் இருக்கின்றது, நிழல் இருக்கின்றது, மதம் இருக்கின்றது, பாலம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. நல்லதோர் தளத்தை நினைவு ஒட்டி இருக்கின்றீர்கள். எங்களோடு பேசிய விடயத்திலிருந்து இனிமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வழியில் தான் அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்களுடைய மனச்சுமையோடு வந்து சுமையை தாங்கிக் கொண்டு அதை இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கும் அன்பு மகன் என்னுடைய குலப்படை சிங்கம் ஃபாரூக் அவர்களுக்காக ஒரு பாடலை அவர் கேட்டிருந்தார். வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்ற ஒரு வரியை அவருக்கு சில காரணத்தை கூறினேன். அதில் இன்னமொரு காரணத்தையும் நான் கூறுகின்றேன். எனக்கு விருப்பமான ஒருவர் அடிக்கடி என்னோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது நலமா என்று கேட்கும் வினாவுக்கு அழகாக மகிழ்வாக நலமென்று கூறியவர், அவர் நலமிழந்து காணப்படும் ஒரு வேளையிலே உங்களோடு பேச முடியாத நிலை இருந்தால் நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் பேச முடியாத நிலையில் பேசினால் நீங்கள் துன்பப்படுவீர்களே என்று அவர் அழைக்காமல் பதில் தராமல் இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை மறந்துவிட்டாரோ என்று எண்ண வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம், நான் பாடசாலை வாழ்க்கையில் என்னுடன் படித்த மாணவர்களை மறப்பதில்லை. அது உங்களை நீங்களும் அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாணவி, மிகவும் பண்பானவர், நல்ல பண்பான சமூகத்தில் இருந்தவர், தாய் தந்தையர் எல்லாம் என்னோடு நல்ல அன்பாக பழகுபவர்கள். எங்களுடைய கிராமிய வாழ்க்கையிலே வாலிப வயது, குமர் பருவம், இளம் பருவம், வாலிப பருவத்திலே ஆண்கள் பெண்கள் ஒருவருடைய ஒருவர் பேசுவதெல்லாம் பல கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த காலங்களிலே. அதிலும் பாடசாலையிலே என்றால் ஆசிரியர்கள் எல்லோரும் மிகவும் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடான வேளையிலும் எங்களுக்குள்ளே ஒரு அன்பை வளர்த்து கொண்டோம். அது சகோதரமாகவோ தோழியாகவோ தோழனாகவோ ஒரு அன்பு வளர்ந்தது. ஆனால் நாங்கள் வார்த்தைகளால் பேசுவதே இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் கூட அளவோடு பேசுவோம். ஆனால் அன்பு எங்களை அறியாமல் வளர்ந்து கொண்டு வந்தது. பாடசாலை வாழ்க்கை முடிந்து நானும் எங்கோ சென்று விட்டேன், அவரும் எங்கோ சென்று விட்டார். அவருடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறை. கனடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு பின்பு வலைத்தளம் மூலம் அவருடைய முகவரியை நான் கண்டுகொண்டு என்னுடைய செய்தியை நீங்கள் தானா இது என்று ஒரு வினா அனுப்பிவிட்டேன். அவரும் புரிந்து கொண்டார், என்னுடைய இந்த காலத்து படங்களை பார்க்கும்போது அடையாளம் மாறி இருந்திருக்கலாம் தானே, என்னுடைய கதைகள் பேச்சுக்கள் ஒன்றும் நாங்கள் பேசவில்லை. நான் குறிப்பிட்டவுடன் அவருக்கு தெரிந்து விட்டது நான் தான் என்று அவர் பல தடவை அழைக்கின்றார். அந்த அதுவும் தொலைபேசி இலக்கத்தை அந்த முகநூலுக்குள்ளாரை பிடித்து அழைத்திருக்கின்றார். ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டு பேச முடியாதில்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பாரிய வருத்தத்தோடு இருந்த காலம், என்னால் முடியவில்லை. நான் அவரை பார்த்து விட்டு அவர் தான் அழைக்கின்றார் என்று பெயர் எல்லாம் தெரிகின்றது, நான் எடுக்கவில்லை, அழைக்கு பதில் கொடுக்கவில்லை. இது ஒரு வாரமாக தொடர்ந்து அழைத்து விட்டு இறுதியிலே ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அப்படி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் பேசவில்லை என்ற பதில் வந்து கூறப்பட்டிருந்தது. உடனே மகளிடம் கொடுத்து கூறினேன், என்னுடைய பள்ளி தோழியொருவர் எடுக்கின்றார் மகளை, இப்பொழுது என்னால் பேச முடியவில்லை, நான் இப்படி இருக்கிற நிலையை என்னுடைய கற்பனைகள் அவர்களுக்கு என்னை பற்றி வருவது திரைப்பட நடிகர் ஆசிரியர் அது இது என்றெல்லாம் மனதில் பதித்திருக்கின்றார்கள் தெரியும் அவர்களுக்கு. அப்போ இந்த நிலையில் நான் அவரோடு பேசும்பொழுது சுவாரஸ்யமாக என்னால் பேச முடியாது, நீங்கள் பேசுங்கள் மகளே என்னுடன். மகள் பேசி கூறியிருக்கினார் அவருக்கு சுவையினம் அவர் இப்படி பேச முடியாது என்றவுடன் அவர் வருத்தப்பட்டு விட்டார். இப்போ நான் பேசாத காரணம் என்ன, எனக்கு வருத்தம் என்பதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் துன்பப்படுவார்கள். அதே நேரம் அவர் நினைத்தார், எப்படியெல்லாம் எங்களோடு இருந்த ஒருவர் எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளியே சென்று கனடாவில் இருக்கின்றார், அவர் அவருடைய பேரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் புகழாக இருக்கின்றது, நாங்கள் பேசினால் எடுக்கிறார் இல்லையே என்று அவர் எண்ணிவிட்டார் போலும். அதன் பின்பு நான் வருத்தம் மாறி சுகப்பட்டு அவரோடு பேச துவங்கினேன். அப்பொழுது அவரும் நானும் அப்பொழுது தான் பேசுகிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அந்த ஆழ்ந்த மனத்தை திறந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய நிலை என்னுடைய அளவலாகி கொண்டு இப்பொழுது அவர் விட்டு பிரியாத அளவுக்கு இன்றும் என்னோடு தொடர்போடு இருக்கின்றார். ஆதலால் அன்பு மகனே, இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த மன, உங்களுக்கு மனச்சுமை வேண்டாம், பல வகையாலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியும் இருக்கலாம் தானே, அவர் சில சமயம் உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தாலும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நிலை இல்லாமல் இருக்கலாம், அதனாலும் அவர் பேசாமல் இருக்கலாம் தானே. இருப்பினும் நீங்கள் கேட்ட பாடல் ஒரு நல்ல பாடல். அந்த பாடலை கல்யாண பரிசு என்ற திரைப்படத்திலே பிரபல இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ எம் ராஜா அவர்களும் இசை அரசி

இந்த பாடலும் சுமை தாங்க வந்த குரலோடு சுமை தாங்கிய உள்ளங்கள் ஒன்று இரண்டு உள்ளங்களிலே ஒரு உள்ளம் சுமை தாங்க முடியாமல் வினாவை கேட்டபோது விடை கிடைத்தது. இறுதியிலே அது மகிழ்வாகத்தான் இருந்தது. அன்பு மகனே, நாங்கள் எதையும் ஒரு விடயம் நடந்துவிட்டால் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை பார்க்காமல் நேர்மறையாக கருத்துக்களை அணைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் வந்து எங்களோடு கேட்கும் வேளையிலே எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, எங்களுக்குள்ளே உள்ளவர்கள் தான் யாரோ ஒருவர் உங்களுடைய நட்பை குறைத்து கொண்டாரோ உங்களோட தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாரோ தெரியாது. நிச்சயமாக எங்களோடு இருப்பவர்களாக இருந்தால் இந்த

0: பாடலை இன்று இந்த வானொலி நேயராக இருந்து கேட்டிருப்பார். உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்ற நல்ல பதிலை நான் தருகின்றேன். யோசிக்க வேண்டாம், கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதில்லை, தெளிந்தே ஆகும். நன்றி மகனே. எளிமையான பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருந்த காலம் குறைவு, 1959 பிரபல இயக்குனர் சி ஸ்ரீதரையா அவர்களுடைய திரைப்படம் காதல் ஓவியம் ஒன்று, கல்யாண பெருசு. அதை தந்த வழியிலே அடுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடன் வந்து என்று எங்களுக்கு ஒரு வகுப்பையே நடத்தி செல்வதற்கு காரணமாக இருந்த அன்பு கிருஷ்ணா, இந்த சர்க்கரை நண்பர் எப்படி எங்களை அணுகினார், அவரை எப்படி தள்ளி வைப்பது, அவரோடு எப்படி வாழ்வது என்பதை பற்றி கொஞ்சம் கலந்துருவாட இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நீங்கள் இன்று ஒரு விருப்பமான ஒரு பாடலை தருகின்றீர்கள். அந்த பாடலை எழுதியவர் வேறு யாருமில்லை, தஞ்சை ராமையதாஸ் அவர்கள் தான் அந்த பாடலை எழுதியிருக்கின்றார். ஆதி நாராயண ராவ் என்பவர் அதற்கு இசை கொடுத்த வேளையில் பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவுடன் இருந்து மிகவும் சிறந்த பாடகரும் இசையமைப்பாளருமாக இருந்த கண்டசாலா ஐயா அவர்களும் இணைந்து பாடும் கனிந்த அல்லியோடு என்ற பாடல் அனார்கலி திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. 1955 திரைக்கு வந்த திரைப்படம். இன்றும் அந்த பாடல் கேட்கும் பொழுது இனித்து கொண்டே இருக்கும். எங்கே கேட்போமா கிருஷ்ணா?
1: வெண்ணிலவிலே யமுனா நதியே வினோதம், என்ன ஆனந்தம் தெரியுமா? வா போகலாம்.

அற்புதமான இசையும் வரியும் கொண்ட அந்த பாடல் காதலுக்கு இலக்கணமான ஒரு காதலன் காதலி என்று கூறினாலும், காதலுக்கு பொய் என்பது பொருந்தாத தானே. இந்த காதல் கூட பொய்யினால் மலர்ந்த காதல்தான். அனார்கலி ஒரு சிப்பாய் என்று எண்ணித்தான் அந்த அக்பர் சாம்ராஜ்யத்தின் இளவரசர் பாத்ஷா அவரை அவர் விரும்புகிறாள். இறுதியிலே தெரிந்து அவள் உயிரோடு சமாதியாக்கப்படுது. அற்புதமான கருத்து, சிறந்த ஒரு பாடல், நல்ல வரிகளோடு வந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்ட வேளையிலே கேட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை கேட்டு மகளை சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. நீண்ட காலம் இன்றைக்கு 71 ஆண்டுகளை தொட்ட பாடலாக வந்த வேளையில் நேரம் சரியாக 1:20 தொட்டுவிட்டோம். மெதுவாக நகர்ந்த நேரம் விரைவாக சென்று விட்டதே என்று எண்ணக்கூடியதாக எங்கள் நிகழ்ச்சி நகர்ந்திருக்கின்றது. மகிழ்ச்சியோடு அடுத்த பாடலை உடனே கேட்போம். இவற்றையெல்லாம் கூறிவிட்டு பேசிவிட்டு 6 மணிமே 6 என்று கேட்டு எங்கள் அன்பு அனுஷ்யா கேட்டிருக்கின்றார். இது ஆண்டவன் கட்டளை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கொடுக்க இசை அரசர் பாடுகின்றார். 6 மணமே 6, அது ஆண்டவன் கட்டளை 6. எங்களுக்கும் ஏற்படுவதெல்லாம் அப்படித்தான், மனத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவுக்காகத்தான் இந்த பாடலோ தெரியவில்லை. பொறுமை நிச்சயமாக வேண்டும். இந்த சர்க்கரை நோய் வந்தால் பொறுமை மிக அவசியம். இதோ அனுஷ்யா உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடல் ஆறு மனமே ஆறு என்று கட்டளைகள் இதெல்லாம் ஆண்டவன் கட்டளை பொறுமை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கு நோய்கள் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. ஆனால் அந்த நோய்கள் தானாக தேடி ஒருவரிடம் அடைவதில்லை, நாங்களாக தேடிக்கொள்வதுதான். இந்த பிரபஞ்சத்திலே சுகம் என்பதை விட சுகமற்ற ஏதுக்கள் பல உண்டு. எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகள் பல உண்டு. அவற்றை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி விதிவிலக்காக வாழ வேண்டியதுதான் மனிதனுடன் புத்தி. இந்த பாடலிலும் அதைத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை. எந்தெந்த விதத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். அதே போல எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அந்த நோயை நாங்கள் எப்படி நீக்க வேண்டும் என்று எல்லோருடைய அறிவுரையும் கேட்பதில்லை. எங்களுடைய புத்தியை நாங்கள் உணர வேண்டும். சிலவற்றை சுரக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நல்ல பண்புகளை நிச்சயமாக குணம் வரும் என்று அனுஷ்யா மூலமாக ஆறு மனமே ஆறு என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடல் இப்பொழுது கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய 100வது ஆண்டு பிறந்த நாள் ஆண்டு வருகின்றது. அவர் 100 அல்ல 1000 ஆண்டுகள் சென்றாலும் அவரை யாரும் மறக்க முடியாது. அவருடைய கற்பனை திறனை யாரும் தீண்ட முடியாது. அவருக்கு ஈடாக இன்னும் ஒரு கண்ணதாசன் வரவே முடியாது. எத்தனை உருவெடுத்து வந்தாலும் அவர் போன்று சிறப்பாக வருவது கடினம் என்பதை சுருக்கமாக கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் இப்பொழுது கேட்ட பாடலும் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல் தான். அதே போன்று அடுத்து ஒரு பாடல், அந்த பாடல் 1965 திரைக்கு வந்த திரைப்படம் வீர அபிமன்யு என்ற ஒரு அற்புதமான திரைப்படம். பாரத கதையை உள்ளடக்கி வந்த அந்த திரைப்படத்திற்கு கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்திருக்க சிறந்த இசை மாமணி பிபி ஸ்ரீனிவாச ஐயா அவர்களோடு இணைந்து இசையரசு பி சுசீலா அம்மாவும் அன்று பாடிய பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும். இந்த பாடலுக்கு எழுதிய வரியை உயிரோடு கொடுத்தவர், உயிர் வரியை கொடுத்து இலக்கண இலக்கியத்தோடு வாழ்வையே அங்கே வாழ்வியலை அதற்குள்ளே புகுத்தி இருக்கின்றார். பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல் மகள் ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் கண்ணதாசனுடைய நினைவு நாளோடு அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

புராண காலத்து காதலை வர்ணிப்பது கூட அவருக்கு கைவந்த கலை. அதற்கேற்ற பதங்களை புகுத்தி எங்களையும் புராண காலத்துக்கு கொண்டு சென்று, புராண காலத்துக்கு காதல் எப்படி பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், என்னத்தேன் சொரியும் பாடலாம் பார்த்தேனான பாடலை தவிட்டாமல் கேட்பதற்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வரும் நாளுக்கு முன்பு அன்பு மகளே, நீங்கள் கேட்டவர்களை மிகவும் இனிப்பான பாடல், சிறப்பான பாடல் என்று கூறிக்கொண்டு நேரத்தை கருதி அடுத்த பாடலுக்கும் செல்கிறோம். இறுதி பாடலை எங்கள் அன்பு நாகப்பன் அவர்கள் தந்து கொடுத்திருந்தீர்கள். கண்ணதாசன் ஐயா அவர்களின் சிறப்புகளை எல்லாம் எங்களுக்கு புகுத்திவிட்டு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசை மன்னருக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதி கொடுத்த அந்த பாடல் இசையரசரின் குரலில் ஒலிக்கும் வேளையில் சிறப்பான அம்சம் அந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு அவரே நடித்திருக்கின்றார் என்பதை எண்ணும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது சௌக்கியமா கருடா என்று. அதே போன்றுதான் இந்த காலத்திலும் சமூகத்தில் நிறைய இந்த சம்பவங்கள் ஏற்படுவது உண்டு. அதனால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அற்புதமாக சுருக்கமாக அழகாக கூறிய அந்த பாடல் இன்று அவருடைய பிறந்த நாளையொட்டி ஒலிக்க வேண்டும் என்று நாகப்பன் அவர்கள் கேட்டது மட்டுமல்லாமல் இறுதி பாடலாக திறம்படி கேட்டபோலே அவருக்காக அந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

அற்புதமான அந்த பாடல் சொற்களை கேட்கும் பொழுது எங்களையே எங்கோ கொண்டு செல்கிறது. வாழ்வியல்லே உள்ள அந்த அர்த்தங்களை எல்லாம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டு உதாரணம் உபமான உவமையும் கூறுவாராக இருந்தால் அவர் தொட்டு செல்லும் பதங்கள் அத்தனைக்கும் எத்தனையோ உள்ளர்த்தங்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு 45 வருடங்களை காணும் இந்த பாடல் இற்றவரை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது யாராலும் சலிக்கவில்லை. இது எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. இது பாடல் மட்டுமல்ல வாழ்க்கை பாடங்கள் என்றும் அது நிலவி இருக்கின்றதை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. அவர் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார் நாகப்பன் அவர்கள். இந்த பாடலை அவருடைய பிறந்தநாள் நேரத்திலே தர வேண்டும் என்று அவருக்காக இந்த பாடலை நாங்கள் கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு பெருமைப்படுவோம். இன்னுமோர் பாடகர் இதை போன்ற பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் அது கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறந்து வர வேண்டும். இன்றைக்கு நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் போலவும் எண்ணிக்கைகளை கூட்ட வேண்டும், எத்தனை பாடல்களை எழுதிவிட்டோம் என்று மார்தட்டி பெரிய பெரிய பரிசுகளை வாங்க வேண்டும், விருதுகளை வாங்க வேண்டும் என்று பணம் கொடுத்து விருதுகளை விலைக்கு வாங்குபவர்கள் இப்படிப்பட்ட கற்பனை ஊற்றுள்ள ஒரு கவிஞனை காலத்தால் அழியாத கவிஞன் காலத்தால் அழியாத கருத்துக்கள் பாடல்கள் அத்தனையும் அவருக்கே அது பொருத்தமாகும். அவரை விட வேறு யாரும் இன்னொருவர் பிறந்து இப்படி கொண்டு வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் சிறந்த ஒரு பாடலை இன்றும் கேட்டும். அவர் பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்களான். அதனால்தான் நான் அவரை காவிய கவிஞர் என்று கூறுவேன். காவியம் என்பது அழியாதது, காலத்தால் அழியாதது. அவருடைய பாடல்கள் கருத்துக்கள் காவிய கவிஞர். அவரை பற்றி கூறுவதென்றால் அதிகம் கூறிக்கொண்டு போகலாம். இந்த இன்று 3 பாடலோ 4 பாடல் அவருடைய பாடலை கேட்டு மகள சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்லோடு பாடல் நிகழ்வு பாடல்கள் அத்தனையும் முத்தான பாடல்கள். எங்களுடைய நாங்கள் பேசியதை வைத்து பாடல்களை தெரிவு செய்து தருவதில் வல்லவர்களாக இருக்கின்றீர்கள் என்று இணைந்த சரவணன், நாகப்பன், ஃபாரூக், கிருஷ்ணன், அனுஷியா, ஷியமலா இவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வர முடியாது விட்டாலும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு கருத்துக்களை பதிந்து கொண்டிருந்த அந்த உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு நேரம் சரியாக எங்களுக்கு பகல் நேரம் பிற்பகல் 1:40 நிமிடத்தை தொட்டுவிட்டது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் 11:10 நிமிடத்தை தொட்டுவிட்டதல்லவா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் நான் இனிது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் அகலம் போற்றும் இந்த வானொலியை தந்து இதிலே உரையாற்ற வைத்து மக்களை அன்பு உறவுகளை இணைத்து பரிமாறிக்கொண்டோம். வார்த்தைகளை சொல்லோடு பாடலாக, சொல்லையும் பாடலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்களும் அதை எங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம் எங்களுக்கு தெரிந்த வகையிலே. அதனால் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் பாதமும் இவர்கள் பாதமும் வணங்கி உங்களோடு இணைந்து நானும் கேட்டு மகிழ்ந்து கொள்வோம். இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சாந்தம் வளர வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும், அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒன்று கூடி கேட்டு இறைவா கருணை செய், அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 23வது நாள் கதம்பன் தந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் வேளையிலே பாடல் வருகின்றது.

இந்த பாடலை திருப்புக்குழி விஜயகுமார் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அடுத்த பாடல் ஆண்டாளம்மா ராணியம்மாட பாடலுக்கு அடுத்து உங்களுடைய பாடல் வரும். நீங்கள் என்ன தூங்கவில்லை என்று தெரிகிறது. ராணியம்மா உங்களுடைய பாடல்.

பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல். பாடல் கேட்டவர்கள், உங்களுடைய பாடல் கேட்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கை அடையாளம், அதாவது நீங்கள் ஹாய் போடுங்கோ, அப்ப உங்களுடைய பாடல் இப்பொழுது தரப்படும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடரலாம்.

பாடலை ஆண்டாளம்மா நீங்கள் விழித்திருந்து கேட்டிருக்கிறீர்கள். நன்றி. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தும் நான் பாடலை எடுத்து வரவில்லை என்றால் அது நல்லாக இருக்காது. சரி, இப்ப எல்லோருடைய பாடலும் விழித்திருந்து கேட்பவர் பாடலை நான் தந்தாகிவிட்டது. என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் காற்றலையில் எடுத்து வரலாம். இனி வருகிற காலத்துல பார்க்கலாம், பாடல்களை எல்லாம் உடனுக்குடனேயே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இப்படி பதிவு செய்து போடுவது சில நேரம் சாத்திய கூறாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு நலம் தானே எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம் நிகழ்ச்சி 2 மணித்தியாலங்கள் சரியா 12 மணி வரை கதம்பம். இன்று கதம்பத்தில் சதுரங்கம். இன்று கதம்பத்தில் சதுரங்கம், அது எப்படி என்றா அப்படி சதுரமா சொல்ல கொண்டு வரப்போறேன். அதாவது ஒரு சச்சதுரமாக முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்க போவது வந்து 3 எழுத்து சொற்கள் கொடுக்க போகிறேன். அது நான் சொல்லும் விதத்தை கேட்டு நீங்கள் அதுல கண்டுபிடிச்சு நீங்க வந்து சொல்லணும். இது சதுரங்கம் சரியா? முதல் கண் என்னை பெற்று தாய் தந்திருக்கு நான் நன்றி சொல்லிட்டேனா, கண்ணனையும் நினைந்து கொண்டேனா. ஒரு கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம் முதல்ல, அந்த பாடலை தொடர்ந்து காற்றளிக்க வருகிறது சதுரங்கம். முதல்ல எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா தானே? நலத்தோடும் சுகத்தோடும் எந்த நோய் இல்லாமல் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுதல். எல்லோருக்கும் நலமாகவே நீங்க எல்லாரும் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு கண்ணன் பாடல் ஒன்று காற்றலைக்கு வருகிறது கேட்போம்.

இப்ப கிளாஸ் ரூமுக்கு யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பாப்போம். கெட்டிக்காரர் யாருண்டு எல்லாரும் இந்த வகுப்பறையில படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வாக்கிலேயே முதல்ல நாங்கள் ஒரு வணக்கம் சொல்லிடலாம். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம், சந்திரராஜ் மாமாக்கு ஒரு வணக்கம். ரெண்டு எத்தனை பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னு பாப்போம். குருபாஸ்கர் அது புதிய தென்றலுக்கு போட்டிருக்கிறார், சாரி. அடுத்தது யாரு? வணக்கம் ராமன், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் மாமாவும் வணக்கம். அது வேற ஒன்றுக்கு தான் போட்டிருக்கீங்களா, அங்க பாக்கலாம். ஓ, கதம்பம் நேரலை, சரி. நீங்கள் மாமாக்கும் வணக்கம். நாலே நாலு பிள்ளைகள் தான் இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, பாப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறீங்கன்னு. சுவாரஸ்யமா போகும் சுவமான சொற்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பல தரவுகளை தருவேன். யார் எத்தனை பிள்ளைகள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாப்போம். கெட்டிக்கார பிள்ளைகள் ரங்கநாதனை ஒரு கொஞ்சம் கேட்போமா? இன்னொரு விடயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் இன்ப துன்பம் இரண்டும் வந்து போகும். அப்படி இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களை விட துன்பப்படுபவர்களை சற்று உற்று நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அட, இவ்வளவுமே போதும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளுவோம். அதனால அதை நீங்கள் அடிக்கடி அதை செய்து கொள்ளுங்க. இன்னும் நான் அவர்களை விட அப்படி நடக்க அப்படி போகவில்லையே, பெருசா வரையிலேயே, அதுவும் இல்லையே, இது இல்லையே என்று ஏங்கவே கூடாது. எங்களை விட சிறியவர்களை நாங்கள் நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை இனி இல்லாத ஒரு சொர்க்கலோகம் என்று நினைச்சு கொண்டு பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். இது சதுரங்கம். அதாவது இப்ப நாங்கள் ஒரு சொல் எப்படி என்றால் அன்பு என்று நாங்கள் எடுத்து வந்தால் அது பூவில் முடிகிறது. அது ஆனா என்னன்னா பூனாவில் முடிந்தால் கீழே இருந்து, அதாவது நான் சொல்லுவேன் இடம் இருந்து வடமாக இது மூன்றெழுத்து சொல், இது மூன்றெழுத்து சொல்லு தரவு கொடுப்பேன் சரியா. பின்பு நான் கீழிருந்து மேலாக, அதாவது கீழிருந்து மேலாக உங்களுக்கு அந்த பூனாவில் முடியக்கூடிய ஒரு சொல்லு நான் எடுத்து வருவேன். அப்ப அது வந்து உங்களுக்கு இடைச்சொல்லுகள் தான் மாறும், இடை எழுத்துக்கள் தான் மாறும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு தரவு கொடுப்பேன், அப்ப அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இப்ப முதல் கொடுக்க போற முதல் சொல்லு, முதல் சொல்லு இடமிருந்து வலமாக, இது மூன்றெழுத்து சொல், இடமிருந்து வலமாக இது மூன்றெழுத்து சொல். இது வீட்டை நாட்டை சில உங்களுடைய காணிகள் அல்லாட்டி இடங்களை எல்லாம் பாதுகாக்க கட்டி வைக்கக்கூடிய ஒன்று, கட்டி வைக்கக்கூடிய ஒன்று. இதை கட்டி பாதுகாப்பார்கள், இதை கட்டி வச்சு பாதுகாப்பார்கள். மூன்றெழுத்து சொல், இதை கட்டி வைத்து பாதுகாப்பார்கள். அது ஒரு சொல்ல நீங்க சொல்ல தொடங்கினால்தான் அடுத்த சொல்லு என்னன்னு நாங்கள் எடுத்து வரலாம். இதை கட்டி நாங்கள் பாதுகாப்போம், அதாவது வீட்டை. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களையோ வீட்டையோ உங்களுடைய காணியையோ உங்களோட சொத்தையோ உங்களையோ பாதுகாக்கிறதுக்கு வீடு கட்டணும்னா இதை கட்டி இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு நாங்கள் கட்டி வைப்போம். அது என்ன என்றதுதான் இப்ப மூன்றெழுத்து சொல். இதை நீங்கள் கண்டுபிடித்தால் தான் மற்ற சொல்லுக்குள் செல்லலாம். அதே போல நாட்டில் பெரிய பெரிய இடங்களை எல்லாம் காணிகளை, இப்ப என்னுடைய இந்த காணி, அதாவது இந்த காணி அவ்வளவு என்னுடையது என்று நான் உரிமை கொண்டாடி எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கு இதை கட்டுவேன், இதை சுட்டி கட்டி வைப்பேன். இது என்ன மூன்றெழுத்து சொல், எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம்.

இன்னும் ஒன்று, இந்த வீட்டில இருந்து உங்களோட வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்காரர் உங்களை பார்க்காம இருக்க இதை கட்டி வைப்பீங்க. நீங்க இதை நீங்கள் கட்டி கட்டி விடுவீர்கள். எங்க பாக்கலாம், இன்னும் சுலபப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் நடப்பதை எல்லாம் மற்ற வீட்டு அன்பு உறவுகள், அதாவது சொந்தங்கள் பார்க்காமல் இருக்க இதை கட்டி

0: நீங்க உங்கள் வீட்டில் நடப்பதை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்க இதை கட்டி விடுவீர்கள். அடுத்த வீடு பார்க்காமல் இருக்க எங்க பாக்கலாம்? இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்த, சரியா
1: இலகுபடுத்திட்டேன்னா
0: உங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொண்டு நான் பழுக்க வச்சு அதை இனி தோலை உரித்து உங்களுக்கு இப்ப கையில தந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை மெல்ல உங்களோட வாயில ஊட்டி விட வேண்டும் போல இருக்கிறத இங்க பாக்கலாம்.

0: ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம் மீராம்மா.
0: அம்மா
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க அம்மா? நீங்க எப்படி இருக்க?
1: நல்லா இருக்க மீராம்மா.
0: எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே கவலையா இருக்கிறது.
1: என்ன பெரிய பையன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
0: ஆமா ஆமா, எனக்கு தெரியும் தெரியும் தெரியும் அம்மா.
1: சரி சுவர் மேடம், சுவர் மீடம்மா, சுவர்
0: இதுக்கு மேலால ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேப்பாங்க. இங்க பாப்போம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: தட்டி இல்லை, தட்டி இல்லை, இது கல்லால் மதில் அம்மா கொன்று அம்மா கண்டுபிடிச்சிட்டா உண்டு. மதில், மதில் என்பது சரி அம்மா, மதில் சரி.
1: வயல்ல எப்படி மீராமா வருது? வயல்ல எப்படி வரும்?
0: நான் வயல்ல சொல்லலையே, காணி என்று சொன்னேன். காணி என்றா உங்களுடைய வீடு கட்டுற காணி. இவற்றை சுற்றி மதில் கட்டுவோம் இல்ல, எங்களுக்குரியது அண்டு. எங்களோட ஊர்ல எல்லாம் நாங்க காணியில கட்டிடுவோம் முதலே, ஏனண்டா மற்றவர்கள் சண்டைக்கு வராம இருக்கிறதுக்கு இல்லையா. காணிய சுற்றி, இடத்தை சுற்றி நாங்கள் மதில் கட்டின பிறகுதான் வீடு கட்ட ஆரம்பிப்போம் நாங்கள். இப்ப நீங்க மதில கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க சதுரங்கம். அப்ப இந்த சதுரங்கத்துல மதில் இல் இருக்கிறது சரியா? அப்ப இடம் இருந்து வளமாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இப்ப கீழ் இருந்து மேலாக
1: வளமாக,
0: வளமாக. இப்ப இது இனி கீழிருந்து மேலாக இல்ல தொடுக்கணும், இல்ல வரணும், அதாவது இல்ல முடியணும். கீழிருந்து மேலாக வரப்போம் எழுத்து சொல். இது மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. கேள்வி கேட்டால் இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம்.
1: பதில், பதில்,
0: பதில் ரெண்டு அம்மா, நல்லது கட்டிக்காரி ரெண்டு. சரி, இப்ப நீங்க பதில் ரெண்டு முடிச்சிட்டீங்க இல்ல. அப்ப இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது இல்ல. அப்ப பானாவில் தொடங்கக்கூடிய பலமிருந்த இடமாக,
1: பலமிருந்த இடமாக
0: மூன்றெழுத்து சொல் சரியா? இது ஒரு
1: பானாவில தொடங்கும். சரி சொல்லுங்க.
0: இது ஒவ்வொரு நாளும் வந்து போகும். இது
1: பகல்,
0: பகல் அம்மா கட்டிக்காரி மூன்று. சரி, இப்பொழுது வந்து நீங்க மேலிருந்து கீழாக, இப்ப நீங்க மதில் சொன்னீங்க, மதில இருந்து தொடங்குறது மானாவில் சரியா? இது பூமி எங்கும் உள்ளது, இது பூமி எங்கும் உள்ளது.
1: முடியுதா?
0: இல்ல முடியும். இந்த பகல் வந்தது அல்லவா உங்களுக்கு? அப்ப சச்சதுரம், சதுரமா போறது, சதுரங்கம். இல்லில் முடிய வேண்டும். அப்ப இது உலகெங்கும் உள்ளது, கடற்கரையில் நிறைய காணலாம், ஆனால் மக்களுக்கு இது முக்கியமாக தேவை.
1: நடுவில் ஒரு எழுத்து தான்
0: வர வேண்டும். சரி, மற்ற

0: நேரிடம் விட்டு விடுவோமா?
1: நன்றி.
0: எங்க இணைந்து கொண்டிருக்கும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இன்று சதுரங்கம் இது, சரியா?
2: ஆமா, கேட்டுட்டு இருந்தேன், லைனே கிடைக்கல. பதில் சொல்லிட்டாங்களாமா?
0: அது மூன்றுக்கு சொல்லிருக்கேன். அதாவது சதுரங்கத்துல மதில் முதல் வந்தது, சரியா? இடம் இருந்து பலமாக
2: மதில்
0: பேர்ந்து கீழ் இருந்து மேலாக மதில் இல்லுக்கு வரக்கூடியதாக பதில் வந்து விட்டது. பதில் பேர்ந்து பாலாவில் தொடங்கி பகல் வந்து விட்டது, இட வலம் இருந்து இடமாக போய்விட்டது. அப்போ இல்லன்னாவும், அதாவது மானாவில் தொடங்கி இல்லன்னாவில் முடிய வேண்டும் ஒரு சொல். அது
2: மானாவில் ஆரம்பிச்சு
0: இல்லன்னாவில் முடிய வேண்டும். அது மூன்றெழுத்து, மூன்று சதுரங்கம் என்றால் மூன்றெழுத்து. இது உலகெங்கும் உள்ளது, இதுக்கு தரவு உலகெங்கும் உள்ளது.
2: திருப்பி சொல்லுங்க. பதில் வந்துருச்சு,
0: மதில் வந்துருச்சு. மதில் மதில் மதில இல்ல வந்து முடிகிறது பதில், சரியா?
2: பதில் பதில் பதில் அதாவது மேல் இருந்துக்கலாமா? மேல் இருந்துக்கலாம்,
0: கீழிருந்து மேல். மதில் வந்தால் இல் வந்து மேலே இருக்கும், பதில் வந்து பானா தீனா இல்லன்னா பதில் கீழே இருந்து மேல போகுது.
2: கீழிருந்து மேல்,
0: ஓ, பேந்து கீழே இருக்கிற பானா, அதாவது இடப்பக்கம், அந்த வலப்பக்கம் இருக்கிற பானாவில் இருந்து இடப்பக்கம் செல்கிறது பகல். பகல், சரி, ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம். ஜார்ஜ் வணக்கம். ஜார்ஜ் ஜார்ஜ் ஜார்ஜ் ஜார்ஜ் இருக்கிறீங்களா? ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, நீங்க கண்டுபிடிச்சீங்களா இது அம்மாவுக்கு சொல்லும் போது? இல்ல, அவருக்கு மணல் அவர் சொல்லிட்டார். ஜோ சொல்லிட்டா ராஜ்குமார், மணல் தொடங்கி அவர் அடிச்சிட்டார். கெட்டிக்காரன். சரி,
2: மீண்டும் வருகிறோம்மா.
0: நீங்க யாரு? ராஜ்குமார் போக போறீங்களா? உங்களுக்கு தர போறேன் தரவு. நான் ராஜ்குமார் போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? ஓடிய போயிட்டேன். சரி, ஜார்ஜுக்கும் ஜார்ஜுக்கும் அது இதாகிறது. சரி, வணக்கம் தமிழ்வாணன். தமிழ்வாணன் வணக்கம்.
4: வணக்கம்.
0: அப்பா எல்லாம் நல்லா இருக்க. நாளைக்கு நேர் விருப்பம் இருக்காது தமிழ்வாணன், எல்லாருக்கும்
4: சொல்லுங்க.
0: ஏனென்றா நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் வைத்தியரை பார்க்க போக வேண்டி இருக்கிறது. மணல் ஜார்ஜ் வந்து சொல்லிட்டார், மணல் என்று சொல்லிட்டார், சரியா? சரி, இப்ப நான் இன்னொரு சதுரங்கத்தை உங்களையும் வச்சு கேட்கட்டுமா? உங்களை
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: சரி, இது மூன்றெழுத்து. இதுவும் இடமிருந்து வலமாக இது எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒன்று. மிருகங்களிடம், மனிதர்களிடம் இது இருந்தால்தான் ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் கூடுதலாக சொந்தங்களிடையே மட்டும் இல்லை, இப்ப எனக்கெல்லாம் உங்கள் மேல் இது இருக்கிறது. மூன்றெழுத்து, இது எல்லோரிடமும் இருக்க வேண்டும், இருக்கவே வேண்டும். இருந்தால்தான்
4: மூன்றெழுத்து
0: அந்த மாதிரி உண்டு. எங்கே பார்க்கலாம்? பானா வரிசையில் தொடங்குறோம். சொல்லுங்க, இப்ப எடுத்தீங்க, இப்ப எடுத்தீங்க நீங்க.
4: பண்பு, பாசம்.
0: பாசம் என்பது சரி, உங்களுக்கு உண்டு, சரியா? பாசம்.
4: நன்றி.
0: சரி, இப்ப நான் மற்றது இந்த பாசம் உம்மனால முடிஞ்சிருக்கல்ல, உம்மன்னாவில். இப்ப நாங்கள் கீழே இருந்து மேலாக போவோம். உம்மனால முடியக்கூடிய இன்னும் ஒரு சொல், சரியா? ஒருவருக்கு நான் உங்களிடம் நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு ஏமாற்றம் செய்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன். இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. பாசம் சொல்லிட்டீங்க. அதாவது பாசம் வந்து உம்மில முடிஞ்சிட்டு, அப்ப கீழிருந்து மேல் வரப்போறேன். அப்ப அந்த மூன்றெழுத்து சரியா, அது வந்து இம்மனால முடியக்கூடிய மூன்றெழுத்து சொல். இப்ப நான் உங்கள் மேல் அன்பு வச்சு நம்பிக்கையா இருக்கும் போது நீங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லாதவரா இருந்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன்.
4: இப்படி துரோகி,
0: இது வந்து மாவரிசையில் வருகிறது. இந்த சொல்லு மாவரிசையில் வருகிறது. அதாவது முதல் பாசத்தில், பாசத்தில் சாவும் இம்மும் இருக்க பா என்ற எழுத்து மாறுகிறது. இந்த சொல்லல அப்ப
4: சாபம்,
0: மன்னிக்கணும், இந்த சாவும் இம்மும் இருக்கிறது பாசம் வந்து, அப்ப அந்த பா என்ற எழுத்தில் ஒரு எழுத்து, அந்த எழுத்து மாறுகிறது, மாற வேண்டும். சரி, நீங்க விடை பெற்று நீங்கள் வாங்கோ.
4: நன்றி.
0: வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
5: மேடம் இதோ வரேன் மேடம்.
0: குருபாஸ்கர் வணக்கம். குருபாஸ்கர்
6: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: மோசம்
0: மோசம் அம்மாக்கு உண்டு. சரி குருபாஸ்கர்
6: சொல்லுங்க,
0: நீங்களும் கண்டுபிடிக்கணும். இப்ப அம்மாக்கு சொல்றது, இப்ப பாசம் வந்து விட்டது. அந்த
6: பாசத்துக்கு
0: மோசம் அம்மா சொல்லிட்டா கீழிருந்து மேலாக, சரியா? அதே மாதிரி மோவில் தொடங்கி இம்மில் முடியும் இடமிருந்து வலமாக ஒரு எழுத்து மாறி நிக்கிறது நடுவுல. இது மனிதர்களுக்கு இருக்கிறது, இது மனிதர்களுக்கு உள்ளது. இது மனிதர்களிடம் இருக்கிறது. இது ஒரு ஒரு உணர்வு. இது
5: எதுல ஆரம்பிச்சு எதுல பாலா?
0: அதாவது இப்ப பாசம் இம்மில முடிஞ்சது.
5: ஆமா,
0: மோசம் மோசம் மோசத்துல, அதாவது மோவன்னா இம்மன்னா இருக்கிறது, நடுவில் ஒரு எழுத்து மாறி இருக்கிறது. நடுவில் இம்மன்னா இருக்கிறது
6: மோகம்.
0: மோகம் குருபாஸ்கர் கட்டிக்காரன். மோகம் குருபாஸ்கருக்கு ஒன்று சரியா. ஐந்தாவது ஆளா வந்திருக்கீங்க குருபாஸ்கர். சரி, அடுத்தது இப்ப மோகம் இடமிருந்து வளமாக மோகம் சொல்லிட்டீங்க. அப்ப பாசம் மேல, மேலிருந்து கீழாக, மேலிருந்து மேலிருந்து கீழாக பாசத்துல எந்த எழுத்திற்கு பாவன்னா இருக்குது, மோகத்துல இம்மன்னா இருக்குது, இடையில ஒரு எழுத்து மாறி நிக்கிறதம்மா, சரியா? இப்ப எந்த
5: எங்களுக்கு மூணு மூணு கட்டம் போட்டா மூணு கட்டம் போருமா? மூன்று கட்டம் போட்டா போரும்.
0: மூன்று கட்டத்துக்குள்ள நீங்க நிரப்பணும். அது நான் சொல்லி உங்களுக்கு விளங்குதுதானே? இப்ப பாசத்துல இருந்து பானா முதல்
5: ஆரம்பிக்குது,
0: கடைசியில முடிகிறது இம்மன்னா, கடைசியில ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. இது வந்து
6: என்ன
0: பாகம் கட்டிக்காரன். கட்டிக்காரன் பாகம் ஒன்றே ஒரு பொருட்களை கூறாக பிரித்து வைத்திருந்தால் இப்படி சொல்லுவாரு சொல்றதுக்கு இடையிலே பாகம் நினைச்சிட்டாரு. அவருக்கு அந்த பானாவையும் பாவனாவையும் உம்மனாவையும் சொன்னோடே பாகம் பிடிச்சிட்டாரு. போங்க அப்ப கட்டிக்காரர் விடைபெற்று மீண்டும் நீங்க அணிஞ்சு கொள்ளுங்க. நான் அடுத்தவா
5: வரும்.
0: நன்றி. கட்டிக்காரரா இருக்கிறாங்க. நான் நல்லா இலகுபடுத்துறேன், அதுதான், அதனாலதான் உங்களுக்கு தெரியறது. சரி பாக்கலாம். அப்படித்தான் இப்ப ஆரம்பத்துல எங்க பாப்போம். வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
7: நலமாக இருக்கிறாங்க அம்மா.
0: சந்தோஷமா பேசணும். கலங்கலாண்டு
7: சந்தோஷம் தான்.
0: சந்தோஷம்
7: இல்லங்க.
0: என்ன என்ன விட நீங்க எத்தனை பாருங்க, நான் சொல்றேன். என்ன விட நீங்க 45 வயசு குறைய. அப்ப நீங்க எவ்வளவு துடி துடிப்பா பாருங்க, நானும் என்ன பாருங்க உங்களை விட 45 வயசு கூடுன நான் எவ்வளவு துடி துடிப்பா பேசுறேன்.
7: இல்லம்மா 77மா அப்படி
0: எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயல கணக்கு போடுறாரு பாருங்க.
7: சொல்லுங்கம்மா.
0: சரி, உங்களுக்கு புரியாது ஒரு கட்டத்திலேயே, அதாவது மூன்று எழுத்து சொல் இது, இது இடமிருந்து வலமாக சரியா நடிப்புக்கு இது தேவை. வாழ்க்கையில் சிலர் இதை இப்படி இருக்கிறார்கள், இப்படி இதை செய்கிறார்கள். நடிப்புக்கு இது தேவை, மூன்று எழுத்து
7: நடிப்புக்கு தேவையாமா?
0: வாழ்க்கையிலும் மனிதர்கள் இது போடுகிறார்கள், இது போடுகிறார்கள்.
7: சொல்லட்டுங்களா? சொல்லட்டுங்களா? வேஷம்,
0: வேஷம், வேஷம் போடுகிறார். ரைட். அடுத்தது இம்மன் நாவல் முடிந்திருக்கிறதா? கீழிருந்து மேலாக சரியா. இது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர்.
7: அம்மா,
0: அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர், பூமியை இப்படி சொல்லுவர், ஊர்களை இப்படி சொல்லுவர், எல்லா ஊர்களையும் சேர்த்து, எல்லா ஊர்களையும் சேர்த்து இப்படி சொல்லுவர். இம்மன்னால முடியணும் கீழிருந்து மேலாக.
7: கேட்கவே இல்லையா?
0: அது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர். நீங்க வேஷம் சொல்லிட்டீங்க, இம்மன்னால இம்மன்னா இருக்கிறது அதுல, இம்மன்னால முடியணும் ரெண்டு எழுத்து இதுல முன்னுக்கு சேர்க்கணும். கீழிருந்து மேல், கீழிருந்து மேல்
7: ரெண்டு எழுத்து சேர்க்கணும்.
0: ரெண்டு எழுத்து சேர்க்கணும் கீழிருந்து மேலாக.
7: சரிம்மா.
0: ஊர்களை எல்லா ஊர்களையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம் இதை.
7: உலகம், உலகம் அல்ல
0: எங்கே
7: அம்மா? மூன்று ஆகாயம்
0: இல்லை, உலகத்தை, உலகத்தில் இருக்கிற ஊர்கள் அண்ட சராசரத்தையும் இப்படியே சுப்படி சொல்லுவோம் நாங்க. சரி, விடைபெற்று மீண்டும் வாங்க ஐயா. நன்றி. எங்கே யோசிச்சு கொண்டு வாங்கோ.

0: வணக்கம் குருபாக்க. வணக்கம். இல்ல சொல்லுங்க.
1: உலகம்மா?
0: இல்லை இல்லை.
1: பூலோகம்?
0: இல்லை. இங்கு வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் எங்கு வாழுகிறீர்கள் என்று கேட்டா என்ன சொல்லுங்க? எல்லா ஊர்களையும் பார்த்து ஒட்டுமொத்தமா சொல்லுவது.
1: அகிலமா?
0: இல்லை. இம்மன்னாவில் முடிய வேண்டும். சரி, இப்படி சொன்னால் சில நேரம் நீங்க பிடிக்கலாம். வேஷம் சொல்லி இருக்கிறார், சரியா? இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. கண்டுபிடிங்க. வேஷத்துல ரெண்டு எழுத்து கூடி வருது, அதுல போக இல்ல, அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தணும். வேசத்தில், வேசம் என்ற சொல்லில் ரெண்டு எழுத்து கூடி வருகிறது. இந்த சொல்லுக்கு ஒரு எழுத்து மாறுபடுகிறது. நான் எழுத்த சொன்னா நீங்க பிடிச்சிடுறீங்க, அதான் முதல்ல அந்த அதுக்கெல்லாம் நான் சொன்ன வடிவா மணலுக்கு. ஒரு அதாவது ரெண்டு எழுத்து கூடி வருகிறது. அப்ப ரெண்டு எழுத்து எது வரப்போகுது? இப்ப வேணா சானா வரப்போகிறதா, சானா உம்மன்னா வரப்போகிறதா இந்த சொல்லுக்குள்ள என்றது ட்ரை பண்ணுங்க. ஒரு எழுத்து மாறுபடுகிறது. ரெண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. யோசிச்சுக்கொண்டு ஓடியாங்க செல்ல குட்டியா. சரி, இப்ப சரி, இப்ப நாங்கள் உங்களுக்கு அதைத்தான் கண்டுபிடிக்க முடியல. அதாவது பாசம், பாசத்தில இருந்து வேஷம், வேஷத்தில இருந்து உங்களுக்கு கீழிருந்து மேலாக கண்டுபிடிக்க முடியல. வேணாவில் ஆரம்பிப்போம், சரியா? வேயன்னாவில் ஆரம்பிக்கிறது மேலிருந்து கீழாக. இம்மன்னாவில் முடிய வேண்டும். கண்டுபிடிங்க பாக்கணும் மூன்றெழுத்து. அது என்னவென்றால் சைவங்களோடு சமயங்களோடு சம்பந்தப்பட்டது.
1: வேதம்.
0: கட்டிக்காரன் குருபாஸ்கர். சரி, அப்ப இப்ப நீங்க இப்ப வேதம் கண்டுபிடிச்சாச்சு. வேதம் இம்மன்னா வந்துடுச்சு, சரியா? இம்மன்னா இருக்குது, சரியா? இப்ப நாங்க இடமிருந்து வலமாக போக முடியாது. அந்த இம்மன்னாவுக்கு நாங்கள் வலமிருந்து இடமாக வருகிறோம், சரியா? மனிதனிடம் இது இருக்கிறது. மனிதனிடம் இது இருக்கிறது. ஆனந்தன் வருகிறார்.
1: வேகமா?
0: இல்லை.
1: விவேகம்?
0: இல்லை. இது மூன்றெழுத்து சொல்லுன்னு சொல்லிடுறேன். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம். கஷ்டமா இருக்க ஆனந்தன், அது பழக பழக சரி வந்துடும். இது இந்த வகை சௌரங்கம் எல்லாம் பழக பழக நீங்க டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க.
2: கோடு கோடு கட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தா வேலை கிழக்காது. அப்படியே மழை கணக்கு போட்டாதான் சொல்லலாம். பெரு பேச்சு எல்லாம் தேவை சொல்றது.
0: இதுல இப்ப இந்த சதுரங்கத்துல வேஷம் வந்து விட்டது மேலிருந்து, அதாவது இடமிருந்து வலம் வந்து விட்டது. இடத்திலேயே மேலிருந்து கீழ் வேஷத்தோட இவர்
2: தேசம் வருமாமா? தேசம், தேசம்,
0: தேசம். வேதம் சொல்லிவிட்டார், தேசம். இப்ப நீங்க கண்டுபிடிக்காம இருந்தீங்க குருபாஸ்கர், அது தேசம், தேசம். அது சரியான பதில். சரி, இப்ப தேயம் இருக்கிறது.
2: தேசமோ என்ன தேசமோங்கிற மாதிரி அந்த பாட்டுதான் ஞாபகம் வந்தது.
0: சரி, தேசம், தேசத்துல தேயம், வேதத்துல உம்மம் இருக்கிறது. இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. அது இடமிருந்து வளமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அது மனிதன் மெதுவா கேக்குதா? மனிதனிடம் இருக்கிறது. இது மனிதனிடம் இருக்கிறது. மனிதனிடம் இருக்கிறது.
2: தேகம்.
0: தேகம். யார் சொன்னது? யார் சொன்னது?
2: தாத்தா
0: சொன்ன கெட்டிக்காரன். சரி, அடுத்த ரெண்டு பேர் நீங்க விடுபட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.
0: குருபாஸ்கருக்கு போக மனம் இல்ல. சரி பாக்கலாம், நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்னடா இந்த தொலைபேசியில அப்பா சொல்றது சரி வர்றது, ஆக்கள் வர்றது போறது தெரியல. அப்ப நீங்க கட்ட மூன்று கட்டங்கள் நீங்கள் சொல்லி ஆகிவிட்டது. எங்கே

இப்ப எல்லாரும் ஹோர்லிக்ஸ் சாப்பிடறத நிப்பாட்டிட்டாங்க இல்ல, இப்ப போய் என்ன சொல்றது? சரி, இது மூன்று அழுத்து. மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒன்று, மூன்று அழுத்து நிச்சயமா இருக்க வேண்டும். பாசம் போல ஒரு சொல் இது. மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒன்று பாசம் போல, இடமிருந்து வளமாக. அந்த இடமிருந்து வளம் முடியும் இடத்தில் கீழிருந்து மேலாக. இது முதல் சொன்ன சொல்லு இருந்தால், நீங்கள் கண்டுபிடித்தால் அதிலிருந்து இதுவும் இருந்தால் மனிதனிடம் நன்றாக இருக்கும். இதை கணிப்பது நாங்கள் ஒருவருடைய பழக்க வழக்கத்தை பார்த்து கணிப்போம். இந்த இரண்டாவது சொல் இதுவும் மூன்று தான், சரியா? எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய மூன்று எழுத்து சொல் எப்படி சொல்லுவோம்? அந்த நான் அந்த எழுத்து வரிசையை சொன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க. பாசம் போல ஒன்று, எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒன்று பாசம் போல. இது இருக்கு மூன்று எழுத்து சொல், ஓடி வாங்க. இது எல்லா யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். இது தெரியாமங்க ஃபாரக் ஓடி வாங்க, ஓடி ஓடி வந்தீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, நீங்க எல்லாரு மேலையும் இதைத்தான் வச்சிருக்கீங்க. ஓடி வாங்க ஃபாரக், எங்க அச்சா பையன் போல ஓடியாங்க பாக்கலாம். மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. இது கூடினால் பேந்து விட்டு பிரிவது கஷ்டம். எங்கே ஓடி வாங்க பாப்போம். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல் அகர வரிசையில. சரி, எங்க எங்க ஓடி வாங்க. என்ன இது தெரியாம இருக்கிறீங்க?

0: எங்க சொல்லுங்க. வணக்கம்.
1: நேசம்.
0: நேசம் இல்ல, நேசம் இல்ல. மற்ற அன்புறவாட்ட போங்க. வணக்கம். பால் சொல்லுங்க. ஆனா வரிசை இல்ல, அகர வரிசை என்று சொல்றோம். அந்த காதல் எங்க உங்களுக்கு எல்லாருக்கும் குளிச்சு நல்லா கரைச்சு அதாவது இது வந்து இடமிருந்து பலமாக போகுது அன்பு. சரியா? இப்ப அந்த அன்பு பூ பூ அந்த எழுத்து வந்து கடைசியா வரும். சரியா? கீழிருந்து மேலாக மூன்று எழுத்து சொல்லு கண்டுபிடிங்க. இது மனிதனிடம் இருக்கவே வேண்டும். அன்பு இருந்தால் இது இருக்கும். உங்களிடம் பழக்க வழக்கத்தை, உங்களோட பழக்க வழக்கத்தை, பழக்க வழக்கத்தை பார்த்து இதை சொல்லுவோம் நாங்க.
2: இந்த பஞ்சுக்கார.
0: சரி, இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது. சரியா? உணவுப் பொருள்களில், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போது இது இருந்தால் நல்லா இருக்கும். பானாவில் ஆரம்பிக்கிறது. அதாவது உணவுப் பொருள், உணவுப் பொருளை தயாரிக்கும் போது இப்படி இருந்தால்தான் சரியாக வரும். பண்பு சொல்லிட்டீங்க, அப்ப பானாவில் தானே வரும். முடிவுறுத்தி சரி. இத கண்டுபிடிங்க. ஆனாவில், ஆனாவில் ஆரம்பிக்கிறது. சரியா? இது வந்து மனதை, உள் மனதை சொல்லும். இப்படி உள் மனதை இப்படி சொல்லுவோம். உள் மனதை உள் பக்கத்தை சொல்லுவோம். உங்களை பார்த்து உள் பக்கத்தை சொல்லுவோம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. இது சுடமமான உண்டு. சரி, ரெண்டு எடுத்துட்டா ரெண்டாலும் எங்க பாக்கலாம். ஓடி வாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா?
3: கிசு அடிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
0: இது நல்லா இருக்கு. கிசு அடிக்கும் ரெண்டுக்கு தான் இந்த பாத்த கேக்குறேன். கேட்டிருக்கவன் உன்னிப்பா கேட்டதில்ல.

0: பண்ணிடுமா
1: வாங்க கிஸ் அடிக்கலதான் நீங்க பாருங்க
0: பதம் சொல்லிட்டாங்க பதம்
1: பதம் உணவு நீங்க சொன்னது பதம் ஒரு அப்படியே நில்லுங்க உங்களுக்கு புள்ளி போடுறேன் சாந்தி அம்மா உங்களுக்கு ஒரு புள்ளி சரி இப்ப அதாவது அன்பு வந்துருச்சு பண்பு வந்துருச்சு பதம் வந்துருச்சு இப்ப வந்து பதத்துல உம்மன்னாவும் அன்புல ஆணாவும் இருக்கிற சொல்லா பார்த்து நீங்க சொல்லணும் நடுகழுத்து மாறி நிக்கிறது இது
0: அகம் அகம்
1: அகம் கட்டிகாரி கட்டிகாரி கட்டிகாரி சரி அப்ப நீங்க விடுபட்டு வாங்கும் நன்றி நன்றி நன்றி எங்கே ரேவதி அம்மா கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் வணக்கம் ரேவதி அம்மா அம்மா அம்மா வணக்கம்
2: மீராமா பண்பு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பதம் சமையல்
1: பதம் அது சாந்தியம்மா சொல்லிட்டேன் அடுத்தது ஆனாவில் தொடங்கி உம்மன்னாவில் முடிகிறது உள்புறத்தை சொல்லு
2: அகம்
1: அகம் அதுவும் சொல்லிட்டா அவர் கட்டி அவர் ரெண்டு புள்ளி எடுத்துட்டா
2: வேற என்ன
1: உணவு தயாரிக்கும் ஒரு பொருள் இது சரியா மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல் உணவு தயாரிக்கும் ஒரு பொருள் ஆனா இது வந்து நீங்க எலக்ட்ரிக் அதாவது மின்சாரத்தில் நினைக்க கூடாது இது வந்து பழமை வாய்ந்த ஒரு பொருள் அதாவது பொருட்களை மாவாக்குவதற்கு உதவும் இந்த பொருள் மூன்றெழுத்து சொல் மாவாக்க உதவும்
2: உரல்
1: உரல் அம்மா உரல் கண்டுபிடிச்சிட்டீங்க சரியா இப்ப உங்களிடம் உங்களுக்கு இப்ப கீழிருந்து மேலாக இல் இருக்கிறது சரியா கீழிருந்து மேலாக மூன்றெழுத்து ஊனாவும் இல்லன்னாவும் இருக்கிறது மனிதனிடையே துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம் இப்படி இருக்கும் உங்களுடைய மனம் எல்லாம் நடுக
2: முடியுமா
1: இல்லில் முடியும் ஊனாவில் தொடங்கி இல்லில் முடிகிறது துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம் இப்படி இருப்போம் மனிதர்கள் எல்லாரும் இப்படி இருப்போம் நடுக தொடங்கி இல்லில் முடிகிறது
2: ஊவில் தொடங்கி இல்ல
1: இல்லில்
2: முடிகிறது
1: அடுத்த சொல்லுக்குள் போவோம் அப்ப அதாவது இடப்பக்கத்துல உரலுக்கு ஊனாவில் தொடங்கி ஊனாவில் தொடங்கி உரல் என்ற சொல்லில் இரண்டு சொல் நிற்க ஒரு சொல் மாறுபடுகிறது வடிவா கேளுங்க நான் அந்த சொற்கு எழுத்து ஒரு ஒரு எழுத்து மாறுபடுகிறோம் நான் எழுத்து சொன்னா டக்குன்னு நீங்க பிடிச்சிருங்க இப்ப அதாவது உரல்ல
2: ஆமா ஆமா
1: ரெண்டு எழுத்து நிக்க இப்ப நான் சொல்ல போற சொல்லுக்கு ரெண்டு எழுத்து வரும் ஒரு எழுத்து இல்லாமல் போகும் ஒரு எழுத்து மாறுபடுகிறது சரியா இது இது இது இருந்தால்தான் அவன் மனிதன் பிறக்கும் போது இப்படி இருக்க வேண்டும் மனிதனாக பிறப்பதற்கு இது இருக்க வேண்டும்
2: உடல் உடல்
1: உடல்
2: உடல்
1: உடல் உடல் உடல் ரேவதி அம்மா அடுத்த புள்ளி ரேவதி அம்மாவை தேடுவோம் அவங்க நீங்கதான் முன்னுக்கு நிக்கிறீங்க சரி அப்ப உடலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா இல்லன்னா இருக்கிறது சரியா அப்ப நீங்க உடல் உடல்ல இருந்த அந்த ஊனா இருக்கிறது சொன்னேன் அல்லவா உடல்ல உடல்ல இரண்டு எழுத்து நிற்க ஒரு எழுத்து மாறுபடுகிறது இது பொருட்களை வைத்து கொண்டு போக எடுத்துக்கொண்டு வர உதவும் இது உங்களோட ஊர்ல சொல்லுவார்கள் நினைக்கிறேன் பொருட்களை காவி கொண்டு போவதற்கும் காவி கொண்டு வருவதற்கும் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு பாவிக்கப்படும் ஒன்று ஒன்று
2: இது வந்து மாறுபடுறது எதிலிருந்து கீழே
1: அதாவது அதாவது இது நீங்க இப்படி கண்டுபிடிங்களேன் இப்ப உரல்ல ரெண்டு எழுத்து நிக்க உடல்ல ரெண்டு எடுத்து நீ இருக்குது, ஒரு எழுத்து மாறுபடும். அது ஊனாவும் ஊனாவும் இல்லன்னாவும் இருந்தா நடுவில் ஒரு எழுத்து மாறுபடுகிறது. அப்பத என்ன எடுத்துக்கொண்டு போய் வர உதவும் உங்களுக்கு. நீங்க வெளியில போறேன்டா, இப்ப கடையைக்க போறேன்டா, எங்கேயாவது போறீங்க, எடுத்துக்கொண்டு போவீங்க, இத எடுத்துக்கொண்டு போவீங்க. இது பழமை வாய்ந்தது, பழமையாக இப்படித்தான் சொல்லுவார்கள். இப்ப எல்லாம் நல்ல டீசென்டா ஸ்டைலா சொல்றார்கள் எல்லாரும். பழமையானது
2: வெளியில போன உடனே
1: வெளியில போயிருக்கல, நீங்க கையில எடுத்துக்கொண்டு
2: போயிருக்கீங்க.
1: இருந்தா வராது
2: பயத்துல.
1: ஊ இல் இருக்கிறது, ஒரு இடத்து நடுவில் நடுகழுத்த மாட்டேன். சரி, உரல் வந்து விட்டது, உரல் வந்து விட்டது, உடல் வந்து விட்டது, தொடங்கி உடல் வந்து விட்டது. இப்ப வந்து நீங்க இன்னொன்று கண்டுபிடிக்கவில்லை. அதாவது நான் சொன்னேன் ஊம் இல்லுமண்டா, அப்ப இந்த சொல்லுக்கும் அந்த ஊ வருகிற, அப்ப ஊவில் இருந்து இல்லில் முடிகிற இன்னொரு சொல்லும் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தரவு நான் சொல்லி இருக்கிறேன். வேதனை, மனிதனிடம் வேதனை, மனிதனுக்கு வேதனை இருக்கும் போது இப்படித்தான் இருப்பீங்க எந்த நேரமும். இப்படி ஒரு அந்த வருது ஊமில்லும் வர
2: ஊசல்
1: இல்ல, ஊசல் வந்து ஊசல் அது ஊனா, இது ஊனா. உங்களுக்கு நோய் இருக்கும் போதும் இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க. நோய் இருந்தா, நோய் இருந்தா இப்படி. சரி, யோசிச்சுடுவாங்க. நோய் இருந்தால் நீங்கள், உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருப்பீங்கள். அதாவது சுலபமா சொல்லுகிறேன், முதல் எழுத்து ஊனா வரும், கடைசி எழுத்து இல்லனா வரும், நடு எழுத்து மாறி வருகிறது. உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நெடுக நோய் இருந்து படுத்து இருக்கும் போதும் சில நேரம் நாங்க பார்த்தா அங்குமிங்கும் நீங்க பிறண்டு படுக்கும் போது நாங்க சொல்லுவோம். இதுக்கு சரி இன்னும் ஒன்று, அது அதான பொருட்களை காவிக்கொண்டு போகுது மற்றதும். அதுவும் ஊனாவில் தொடங்கி இல்லன்னாவில் முடியும். பொருட்களை இப்ப நீங்க சந்தைக்கு போறேன்டா, இதை எடுத்துக்கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க. இப்ப எல்லாம் வந்துட்டு அதுக்கு. சரி, நான் சுலபப்படுத்துவேன். பேக் இப்ப நீங்க கொண்டு போறீங்க இல்ல, பை என்று சொல்லுவீங்க இல்ல, அந்த பைக்கு ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது, பழமை எல்லோரும் பாவிக்கிற வார்த்தை பை. அது வந்து சாக்கால் மற்ற இன்னொரு சொல்லுவார்கள், அந்த உரம் அதுகள் வரும் அந்த பேகால் செய்திருக்கும், சாக்கால் செய்யப்பட்டது இல்ல மாதிரி இல்ல, எதுவும் சீலையால் செய்யப்பட்டது, இவற்றை அப்படி சொல்லுவார். எங்க இது தெரியாமல் இருக்கிறீங்க, ஓடி வாங்க.

கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? எங்கே உரல் சொல்லி இருந்தா அம்மா சரி, உடல் சரி. இப்ப நோய் வந்து அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு, அல்லாட்டி நீங்க சில நேரம் மனவேதனைகள் இருக்கும் போது இப்படி செய்வீங்க, இப்படி இந்த இந்த சொல்ல பாவிக்கலாம். நாங்கள் உங்களை பார்த்து என்ன இப்படி இருக்கிறீங்க, அத ஷோர்ட்டா மூன்று சொல்லல சொல்லக்கூடியது உண்டு இருக்கிறது. அடுத்தது வந்து நீங்க பொருட்களை எடுத்து செல்வதற்கு வாங்கி வருவதற்கு இருக்கிறது சரி. அத நீங்க கடைசியில இதனுடைய விடையை நான் சொல்லுகிறேன், கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கலாம், அடிக்கடி இடையில சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சில இலகுவாக நான் சொற்கள் கொண்டு வர போறேன். எப்படி என்றால், இப்ப தானா இல்லன்னா கடைசியில முடியக்கூடிய சொற்களை எடுத்து வரப்போறேன். இது ஐந்து எழுத்து சொற்களாக இருக்கும். தானா இல்லன்னா எங்கே பார்க்கலாம். இது மனிதனின் ஒரு செயல்பாடு, பார்த்தால் அழகாயிருக்கும், அவரை பார்க்கும்போது சந்தோஷமாயிருக்கும். இன்றைக்கு இவர் சந்தோஷமாயிருக்கிறார்னு சொல்லுவோம். மனிதனின் செயல்பாடு, ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், கடைசி எழுத்து ரெண்டு, தல் தல். அப்ப எல்லாம் அப்படித்தான் முடியும். மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. மனிதனின் செயல்பாடு தல் ரெண்டு முடியும். ஐந்து எழுத்து சொல், ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், எல்லா எழுத்துக்கும் இப்ப ரெண்டு எழுத்து வரப்போகுது, தல் என்றது வரப்போகிறது. மனிதனின் ஒரு செயல்பாடு, பார்த்தால் சந்தோஷமா இருக்கும் அவர் இதை செய்தார். நீங்கள் எல்லாரும் செய்யறீங்க, நானும் செய்யறேன், எனக்கு விருப்பம், இது நல்ல எங்கே

0: ஏதாச்சும் ஒன்று இருக்கு, நீங்க கண்டுபிடிக்க இல்லாம இருக்கா உங்களுக்கு? என்ன இது எல்லாரிடமும் இருக்கிறது. சந்தோஷம் வந்தால் இதை நீங்க செய்கிறீங்க, யாரையும் பார்த்தாலும் செய்கிறீங்க. நானும் அடிக்கடி செய்வேன், எனக்கு இது பிடித்த ஒன்று. என்ன இல்லை, உங்களுக்கு பிடித்தது இதுதான் என்று நான் நினைக்கிறேன். சில பேர் பார்த்தா லூஸ் என்று சொல்றாங்க, அதை பார்த்துட்டு கல் என்று முடியவனும் ஐந்து எழுத்து சொல், மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. எங்க மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க, மூன்று எழுத்தோட சேர்த்து அந்த தல் தானா இல்லைன்னாவ நீங்க சேர்த்து கொள்ளணும். லூஸ் என்றவன கண்ணன் ஓடி. வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் மேடம், வணக்கம்.
0: என்ன என்ன பார்த்தா லூஸ் என்று சொன்ன ஓடி வந்துட்ட, கண்டுபிடிச்சு கண்ணு. தல் ரெண்டு முடிய வேணும். இந்த எழுத்து என்ன நினைமா இருக்கிறீங்களா கண்ணன் சொல்லுங்க.
1: தல்றதா மேடம்?
0: இல்ல தல் தானா இல்லன்னா வரணும். ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல்,
1: கடைசியில கடைசி ரெண்டு எழுத்து தள்ளு,
0: தள்ளு வரணும். இனி வர சொல்ல எல்லாம் தள்ளு வரும், அந்த ரெண்டு எழுத்து வரும்.
1: சாப்பிடுதல், இல்ல
0: என்ன என்ன பார்த்து நான் சாப்பிடுங்க, நீங்க உங்களுக்கு பார்க்க வந்து
1: நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருப்ப மேடம்.
0: இப்ப இப்ப உங்கள்ட்டையும் இது அதிகமா இருக்கு, என்னட்டையும் இருக்கு. இங்க வர எல்லா நேர்களும் சிரித்தல் உண்டு, சிரித்தல். சரி சரி, உங்களுக்கு கோபம் வந்தால் இல்ல கோபம் இது சிரித்தல் சரி, நான் அடுத்த சொல்லி சொல்ல போறேன். கோபம் வந்தால் இப்படி இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க எந்த நேரம் கோபம் வந்தால்? ஒருவரிடம் பிடிக்காவிட்டால் இந்த தல் வரணுமா?
1: தல்
0: இல்ல இல்ல, இந்த தல் வரணும், தல் என்றது வரணும். மூன்று கண்டுபிடிக்க இல்ல, உங்களுக்கு கோபம் இருந்தால் நடுக இப்படி இருப்பீங்க, இப்படித்தான் இருப்பீங்க.
1: மூணு எழுத்து சொல்லுங்களா? காதல்.
0: அஞ்சு எழுத்து சொல்லு, இந்த தள்ள கூட்டுங்க. நீங்க கோபம் வந்தா இப்படித்தான் இருப்பீங்க. கோபம் என்னமே இல்ல, கோபம் வந்தா நடுக இப்படித்தான் நீங்க பேசும் போதெல்லாம் அப்படித்தான் செய்வீங்க.
1: முறைத்தல்
0: இல்லை,
1: மறப்பேன் மேடம். கோவம் வந்த நானா?
0: இல்ல நீங்க போறீங்க.
1: கடுதல், கடுதல் கட்டு கடுதல் பாக்குறது, கடுதல்
0: இல்ல இல்ல.
1: முறைத்தல், கடுதல்
0: ஒன்று சொல்லிட்டீங்க.
1: வெறுத்தல், வெறுத்தல், கோபம்
0: என்ன கோபம் தான் வெறுத்தல். நீங்க பேச மாட்டீங்க இல்ல, இது பேசிக்க இது உங்கள புலப்படும், இது பேசிக்க தெரியாது எந்த நேரம் அப்படிதான்
1: தெரியாது.
0: என்ன இவர் இப்படி இருக்கிறார் கண்ணுக்கு போனாங்க கண்ணு ஓடிட்டார் முறைச்சாச்சே, முறை சொல்லிட்டு. சரி இன்னொரு தள்ள தருகிறேன் பாக்கலாம், சரியா? அழகான பெண்கள் போனால் நீங்கள் இப்படி நீங்க இதை செய்வீங்க.
1: மகிழ்தல், புன்னகைத்தல்,
0: இல்ல இல்ல, அழகான பொண்ணு உங்களை கடந்து போகும்போது நீங்க இதை செய்வீங்க.
1: சொல்லு விடுதல்,
0: இல்ல கண்ணன் அஞ்சலத்து கண்ணன். அழகான பெண் உங்களை கடந்து செல்லும் போது நீங்க இதை செய்வீங்க.
1: மகிழ்தல்,
0: என்ன
1: சுவாசித்தல்.
0: ஐயோ என்னது பார்த்தல், ஐயோ ஐயோ பாருங்க கண்ணன் நீங்க ரெண்டு எடுத்திருக்கீங்க ரெண்டு. சரி, நிறைய கடினமான உழைப்பு வேலை செய்தால்
1: இது வரும்
0: இல்ல வார போறது. சரி அஞ்சு இடத்துல வேணும் இல்ல, நீங்க சரி சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீங்க, எப்படி செய்வீங்க கண்ணன்?
1: சேமித்தல்
0: இல்ல,
1: சேமித்தல்
0: இல்ல, சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: செலவு, செலவு செய்தல்
0: இல்லை. சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: உண்டியல், உண்டியல்,
0: உண்டியல், சின்ன பெரிய பானையில் ஒரு உண்டியல், ஒரு மஞ்சள் துணி கட்டி ஒரு உண்டியல். பாருக்கு வர அடுப்பாங்க, பாரு கேளுங்க, பாருக்கு வந்துட்டு வந்துட்டு ஓடுறீங்க ஐயா, ஓடியாங்க அவர் வந்த ஓடிட்ட இப்படி உண்டியல் ரெண்டு அவர் ஓடிட்ட உண்டியல் இல்லையா ஐயா, வாங்க அது தவறு, அவரை சும்மா உண்டி எல் இல்ல வருது, தல் வரணும், தல் வரணும், தல்
1: உண்டிதல், ஓ
0: தள்ளனா, தல் தல் தல் ரெண்டு வரணும், எங்க பாக்க கட்டிக்காரன்
1: அது சேமித்தல் வருது இல்ல,
0: சரி அது இன்னொரு விதமா சொல்லுங்க, பணத்தை சிறுக சிறுக
1: சேமித்தல்,
0: சிறுக சிறுக, சரி ரெண்டு, இப்ப காந்தத்தையும் இரும்பையும் இப்படி செய்வார்,
1: இழுத்தல், இழுத்தல், கவருதல், கவருதல்
0: காந்தத்தையும்,
1: காந்த கவரும் இழுக்க ரெண்டுமே இல்லைங்கிறீங்க,
0: ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அவைய சமாதானப்படுத்துவோம் இப்படி செய்வோம்,
1: கட்டி பிடித்தல்
0: இல்ல, ஐயோ ரெண்டு பேர் சண்டை பிடித்தால் நாங்கள் இப்படி செய்வோம், இதுவும்
1: சமாதானம்
0: இல்ல, சண்டை பிடித்து கொண்டு இருக்கும் போது இப்படி செய்வோம்,
1: விளக்குதல்,
0: உங்களுக்கு யாராவது அடிக்க வந்தால் நீங்கள் இப்படி செய்வீங்க,
1: தடுத்தல்,
0: அது சரி கடவுளே இதெண்டாலும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்களே, தடுத்தல், அது எங்க அடி வாங்கி இருக்கிறீங்க, நன்றி ஐயா,
1: நீங்க சொன்ன மேடம் நான் நிறைய தள்ளு சொல்லிட்டேன்,
0: நிறைய தள்ளு சொல்லிட்டீங்க நீங்க, அதெல்லாம் இனி வேறும் பாப்பேன், யாரும் கண்டுபிடிக்காம, நன்றி, நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி, சரி
0: சரி, எங்கே அன்பு உறவுகள் ஓடி வாங்க, இந்த இந்த தள்ள கண்டுபிடிங்க பாப்போம், நான் சொல்றேன் சொல்லிக்கணும், இதுல இப்ப கண்ணன் வந்து தடுத்தல், பார்த்தல், சிரித்தல் மூன்றும் எடுத்துக்கொண்டு வந்துட்டார், தடுத்தல், பார்த்தல், சிரித்தல், இப்படித்தான் இப்ப தல் வரப்போகிறது, எங்க பாப்போம் ராஜேந்திரன் வர, வாங்க சாந்தி அம்மா, எங்க நீங்க வராம விட்டுட்டீங்க, ஓடி வாங்க, இந்த புள்ளி உரைய போகுது, ராஜேந்திரன்,
2: ராஜேந்திரன்,
0: யாரை, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சாவா,
2: ஆமா ஆமாமா, காந்தத்தையும் இருமையை வச்சா இணைத்தல், இணைத்தல்,
0: இணைத்தல், அத வேற மாதிரி சொல்லுங்க பாப்பா, இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க கோவிச்சு கொண்டு நிக்கிறோம், நாங்க கை ரெண்டையும் கொடுத்து ரெண்டு பேரும் அந்த
2: சண்டை பிடிச்சாலும் இணைத்தல் தான்,
0: இணைத்தல் இல்ல, ரெண்டு பேரும் பாடசாலைக்கு அனுப்பும் போது ரெண்டு
2: பேர் சேர்த்தல்,
0: கேட்டிக்காரன், சேர்த்தல், சேர்த்தல், தெரியுது, அப்ப தெரியாம சேர்த்தல், பூக்கள், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும்,
2: பூக்கள்
0: இப்படி செய்யும்,
2: அது தல் தல்
0: தல் வர மூன்று மூன்றடுத்து முன்னுக்கு, பூக்கள் இப்படி செய்யும், இப்படி இப்படி செய்தால்தான் அது பூ, பூவா வர, அப்படி மொட்டா இருக்கும்,
2: விரித்தல்
0: இல்லை, அது அப்படி மொட்டா மொட்டா இருக்கிறது, இப்படி வந்தா இப்படி செய்தால்தான் பூக்களா வரும், இவ்வளவு சுலபமா கொடுக்கறேன், சாந்தியமா வாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எதுக்கு நீங்க ஒதுங்கி ஒதுங்கி கடவுள ஒளிச்சு நிக்கிறீங்க, ஓடி வாங்க பாக்கலாம்,
2: அம்மா அம்மா, மலர்ந்தல், மலர்ந்தல்
0: இல்ல இல்ல, அஞ்செழுத்து சொல், எங்கே மொட்டைங்க. மொட்டா இருக்கிறது இப்படி நடந்தாதான் அது பூக்கும்.
2: அம்மா வளர்தல்.
0: ஐயோ இந்த வாயாலையும் இந்த வாயாலையும் சொல்றேன் நான் அத.
2: சொல்லுங்கம்மா வேற எல்லாம்
0: சரி. இன்னொன்று, உங்களுடைய சுவாசத்தை பொத்தி பிடித்தால் இப்படி நடக்கும். உங்களுடைய உங்களை மூச்சு எடுக்க விடாம பொத்தி பிடிச்சால் இது நடக்கும்.
2: அடைத்தல்.
0: பொத்தி பிடித்தால் இது நடக்கும். அம்மா கண்டுபிடிச்சிட்டா வருங்க. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம்.
3: மலர்தல். மலர்தல் இல்லையா?
0: இல்லை இல்லை. மொட்டா இருந்து பூவா வர்றதுக்கு இப்படி நடந்தால் தான் இப்படி சொல்லுவோம். நடக்கும் போது சரி அம்மா, உங்களுடைய சுவாசத்தை நீங்க எடுக்க மூச்சை இப்ப அடுத்த சொல்லுங்க போறோம். அடுத்த சொல்லுங்க.
3: சுவாசித்தல்
0: இல்ல, சுவாசத்தை மூக்க பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாம இது நடக்கும். ஐந்தெழுத்து. தள்ளண்டு முடியும்.
3: விடுதல். மூச்சு விடுதல்
0: இல்ல, பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாமல் பொத்தி பிடிச்சா இது நடக்கும். இது நடக்கும் பொத்தி பிடித்தால்.
3: திணறல்.
0: நிறைய நேரம் பொத்தி பிடிச்சு கொண்டு வந்தா தலானியால அமர்த்தி பிடிச்சு வச்சிருந்தா என்ன நடக்கும்? ஆமா,
3: மூச்சு விடுத இதுதான் நடக்கும்.
0: அதை சொல்லுங்க. இந்த தல் வரக்கூடியதா?
3: இரத்தல்.
0: இரத்தல் இரத்தல். அம்மா தலானியால பொத்த வச்சிருந்தீங்களே. சரி, இரத்தல்.
3: அப்படி இல்ல, வாயால சொல்ல கூட விரும்பல. இரத்தல.
0: இரத்தல் என்ன? அடுத்ததுக்கு போகலாம். அந்த இப்ப பிடித்து பிடித்து இப்ப நான் ஒரு கயிறை இழுத்து பிடிச்சு வச்சிருந்து விட்டு விடுறேன், அதை என்ன சொல்லுவது? கை விட்டு விட்டா
3: விடுத்தல்.
0: விடுத்தல். ஆமா சரி. அம்மா புள்ளி எடுத்துக்கொண்டு போறா, மற்றவையெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கொண்டு நிக்கட்டும். எல்லாரும் என்ன வதி அம்மா? ராஜேந்திரன். நன்றி நன்றி அம்மா, அவரிடம் கேட்கலாம். நன்றி நன்றி
3: நன்றி.
0: எங்கே ராஜேந்திரன்? ராஜேந்திரன்
2: திணறுதல். திணறுதல்
0: இல்ல, இரத்தல் சொல்லிட்டா. இரத்தல் இரத்தல். ஆனா அமர்த்தி வச்சு கொண்டு வந்தா நீங்க இறந்து போவீங்கல்ல. இரத்தல் மற்ற விடுத்தல். விடுத்தல் அம்மா சொல்லிட்டேன். இந்த பூ பூக்குறத சொல்றீங்க இல்லையா நீங்க? மொட்டு மலர்றத.
2: வளர்தலும்
0: அம்மா. இந்த பூ மலர் மலர்றத சொல்றீங்க இல்லையே. ஐயோ தல் வரணும்.
2: சுவாசித்தல். ஹலோ அம்மா.
0: என்ன பூக்களா? பூக்கள் சுவாசிக்கிறதா?
2: நம்ம சுவாசிக்கிறோம்.
0: சரி, நூலில் மணிகளை இப்படி செய்வோம்.
2: கோத்தல்.
0: கோர்த்தல். சரி, மற்றது அடுத்தது. அடுத்து உங்களுக்கு அடுத்து கொடுக்கறேன் பாருங்க. நீங்கள் வெயிலில் சென்றால் இப்படி ஆவீர்கள்.
2: வேர்த்தல்.
0: இல்ல, நல்ல வெள்ளையா இருக்கிறவர் வெயில்ல நிறைய நேரம் போய் நின்றுட்டு வந்தால் இப்படி
2: கருத்தல்.
0: கருத்தல். அது நல்ல உங்களுக்கு நல்லா கிட்டவா சொல்லி கொடுக்கணும். இல்ல இல்லையா?
2: கருத்தல் அல்ல.
0: சரி, அடுத்தது
2: கருத்தல் தானே?
0: கருத்தல். சரி, கருத்தல்.
2: சரிங்களா?
0: அதாவது வயிற்றில் இருந்து குழந்தை வெளிவரும் போது இப்படி சொல்லுவார்.
2: பிறத்தல்,
0: பிறந்தல், பிறந்தல், பிறக்கிறது, பிறப்பு. அது சரி,
2: அவ்வளவுதான்.
0: அடுத்தது நீங்க இப்ப கணக்கு எடுத்துட்டீங்க, இப்ப எத்தனை நீங்க சொல்லிட்டீங்க? நீங்க சொன்னது வந்து கருத்தலுக்கு சொல்லி இருக்கிறீங்க ராஜேந்திரன், பிறத்தல் சொல்லிட்டீங்க, பிறத்தல். மற்றது இன்னொன்று சொன்னீங்க நீங்க, கோர்த்தல்,
2: கோர்த்தல்,
0: கோர்த்தல் சொன்னீங்க. சரி,
2: கருத்தல், பிறத்தல்,
0: கோர்த்தல், கோர்த்தலும் சொன்னீங்க, கோர்த்தல். மணியை நூலில் இப்படி செய்வார் சொன்னோன்னு சொன்னீங்க இல்ல? நன்றி,
2: கோர்த்தல்.
0: நன்றி. சரி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். நீங்க மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

ஒரு பொருள் ஒரு பொருளை இன்னொருவருக்கு இன்னொருவருக்கு நாங்கள் தானம் செய்தால் இப்படி சொல்லுவார். பொருள் ஒரு ஏதாவது ஒன்றை இன்னொருவருக்கு அளித்தால் இப்படி சொல்லுவார். அளித்தால் வழங்கினால் இப்படி சொல்லுவார். ஒரு பொருளை இன்னொருவருக்கு வழங்கினால் இப்படி சொல்லுவார்.

நல்ல பையனா இருக்கும் ஒரு பையனை ஒருவர் கூட்டிக் கொண்டு போய், அதாவது சிகரெட் குடிக்க பழக்கினால் நாங்கள் இப்படி

ஊத்தன்னு தெரியாம வந்துட்டாங்கல்ல. இல்ல சரி, இப்ப உங்களை கூட்டி கொண்டு போய் சிகரெட்டும் குடிக்க விட்டு நல்ல கூடாத பழக்கங்களை எல்லாம் பழக்கினால் இப்படி சொல்லுவோம், எங்கே கல் வரணும், இந்த பையனை கூட்டி கொண்டு போய் நல்ல பிள்ளைய கூட்டி கொண்டு போய் கெடுத்தல் கட்டிக்காரம். அடுத்தது அடுத்தது உங்கள்ட்ட உங்களுக்கு நான் நிறைய வாரி வழங்கினால் அதை இப்படி சொல்லுவேன், கொடுத்தல் கட்டிக்காரன். சரி, இதோட கொடுத்தல் கெடுத்தல் பூத்தல் மூணு சொல்லிட்டீங்க கட்டிக்காரன், உங்களுக்கு அஞ்சு புள்ளி எடுத்துருவீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கட்டிக்காரன். டக்கு டக்குன்னு பாத்தீங்களா, அது இப்ப

விழுந்த பொருளை நீங்கள் உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீர்கள்.

அடுத்து இன்னொரு சொல்லு, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி செல்வதற்கு கூப்பிட்டால் போக விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், போக விருப்பம் இல்லை என்றால் இப்படி செய்வீர்கள்.

0: ராஜேந்திரன் சொல்லுங்க, எதுக்கு சொல்ல
1: எடுத்தல்
0: அது ராஜேந்திரனுக்கு உண்டு எடுத்தல். சரியா, அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? எடுத்தல் எடுத்தல் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி எடுத்தல் சரி. மற்றது நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நான் கூப்பிடும் போது உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள்.
1: விருப்பம் இல்லையா?
0: விருப்பம் இல்லையா? வாங்க ராஜேந்திரன் போவோமான்னு கேட்டா உங்க விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள். நீங்க அம்மாட்ட கேப்போம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வணக்கம்.
2: ரேவதி மறுத்தல்
0: மறுத்தல் அம்மா. சரி மறுத்தல் விருப்பம்
2: இல்லாட்டில்
0: எடுத்தல் எடுத்தல் சொல்லிட்டேன். எடுத்தல் கைகளால் எடுத்தல். மற்றது அதாவது மிச்சம் பிடித்தல். இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது அள்ளி அள்ளி கொடுக்காமல் மிச்சம் பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் வச்சிருப்ப

0: இப்படி
1: சொல்லுவேன். வார்த்தை தான் சொல்ல தெரியல, புரியுது.
0: கொடுக்காம
1: பிடிக்கிறது, பிடித்தல், பிடித்தல்
0: இல்ல,
1: பிடித்தல்
0: இல்ல. அத செலவு செய்யாமல், செலவு செய்யாமல் மிச்சம் பிடிக்கிறது
1: செலவழிச்சி
0: வருமா பாப்பாங்க. சாந்தியம்மா வணக்கம். சாந்தியம்மா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சாந்தியம்மா
2: வணக்கம். மீராம்மா
0: வணக்கம். ரேவதி அம்மா ஒரு வணக்கம் சொல்லுங்க. எது பொறுத்தல்?
2: ரேவதிமா வணக்கம்.
0: பிடிக்கல, அது மறுத்தல், மறுத்தல் வரமாட்டேன்னு. சரி, இப்ப அம்மாவுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லம்மா, என்ன சொன்ன நான் உங்களுக்கு?
1: அதாவது செலவு செய்யாம
0: சாப்பாடு இருக்கும், அத கணக்கு அள்ளி போட மாட்டேன், அள்ளி போட மாட்டீங்க மற்றவருக்கு. மிச்சம் இல்ல,
2: மறுத்தல
0: இல்ல, இல்ல
2: போட மாட்டோம்,
0: போட மாட்டீங்க. அப்படி அத புடிச்சு புடிச்சு வச்சிருப்பாருங்க.
2: கடித்தல் வந்து திட்டுறது இல்ல,
0: கடித்தல், கடித்தல்,
1: கடிதல்,
0: கடிதல், கடிதல், அது கடிதல்,
1: கடிதல் வந்து அதாவது லோபி மாதிரி, லோபி மாதிரி கொடுக்காம அப்படியே மனசு வராம, மனசு வராம செமிக்கிறது.
0: அந்த அதாவது இப்ப இருக்கும், இப்ப எங்கள்கிட்ட அவ டக்கு டக்குன்னு சிலவழிக்க மாட்டோம், அத மிச்சம் பிடிச்சு மிச்சம் பிடிச்சு வச்சிருப்போம். கஞ்சம் வந்து ஆக்களுக்கு இதுக்குள்ள, இதுக்குள்ள நாங்கள் வாழ வேணும்னு ஒரு வாழ வரமுறை இருந்தா அது அது அப்படி வாழ்றது. இத நீங்கள் பொய் சொன்னால் உங்களுக்கு இது ஏற்படும். அடுத்ததுக்கு போலாம். நீங்கள் பொய் சொன்னால், பொய் சொன்னால் அல்லது களவெடுத்தால், ஏதாவது தப்பு செய்தால் உங்களுக்கு இது ஏற்படும்.
1: தண்டித்தல்
2: இல்ல, அது தள்ளிய முடியுங்களா?
0: இது தள்ள முடியும்,
2: அதுவும் தள்ளல,
0: தள்ளல அஞ்சலத்து. இன்றைக்கு நான் இருந்து இந்த தள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்த நீங்க களவு செய்தால், பொய் செய்தால், மாட்டினால் ஒரு ஆளை பார்த்து நீங்க நன்றி அம்மா அம்மா விடப்பட்டு நீங்க எங்க சாந்தியம்மா
2: யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: களவு செய்தால், பொய் செய்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும், இப்படியாக இருக்கும் சொல்லுவார்கள். கோபம் வந்தால், கோபம் இருந்தால் இப்படி இருக்கும். அடுத்த சொல்லு, கோபம் இருந்தால் எந்த நேரம் உங்களுக்கு இப்ப என்ன வெறுப்புனா எந்த நேரம் இப்படி செய்யும்? இப்ப கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத தன்மை இருந்தால் நெடுக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இதை எப்படி சொல்லுவார்? எந்த நேரம்
2: அதுதான் வெறுத்தல், வெறுத்தல்,
0: வெறுத்தல் என்றா உடனே வெறுக்கிறது. வேணாம், எனக்கு வேணாம் போ, வெறுப்பு இது இல்ல. சும்மா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு இப்படி செய்வார்கள். சின்ன குழந்தைகள், குழந்தைகளுக்கு
2: அடித்தல், அடித்தல், அடித்தலா
0: நல்லா வாங்கிருக்கு. வாங்கினீங்களோ கொடுத்தீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, கணவன்
2: மனைவியா,
0: குழந்தையா, குழந்தைகள், குழந்தைகள். இப்ப நீங்க ஒரு கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காட்டி நெடுக எப்படி செய்வார்கள்?
2: அது அடம், அடம் பிடித்தல. அடம் பிடித்தல் தான் வருது.
0: யோசிச்சு வாங்க, யோசிச்சு வாங்க. நான் ரெடி, இங்க நீங்க ரெடியா? யோசிங்க, யோசிங்க.

0: আমার কবি তেলমা, আমার মা
1: நான் பேசினது வழியில வரையில குழந்தைகள் கொஞ்சம் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்காட்டி இப்படி செய்வார்.
0: கோவித்தல்,
1: கோபத்து, கோபம் இருக்குல்ல, கோபத்துக்கு மறுபெயர் என்ன?
0: சினுங்குதல்.
1: சினுங்கிறது அண்டு சினுங்கிறது அது. கோபத்துக்கு மறுபெயர் என்ன? குலுங்குதல். எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம்? கோபம்
0: குலுங்குதல் அப்படின்னு வரும்.
1: பிணக்குப்பாடு, அது வந்து சண்டை இல்ல. கோபத்துக்கு மறுபேர் என்ன?
0: கோபத்துக்கு மறுபே
1: என்ன என்ன எடுக்கறீங்க? அந்த அந்த
0: சினுங்கள்
1: வேற, சினுங்கள் வேற, சினுங்கள் ராஜேந்திரன் எனக்கு தெரியாது. உங்கள்ட்ட இருக்கிற ஆட்டுல நாலு ஆட தாங்க சினுங்கிறத.
0: கோபத்துக்கு மருந்தையர் தெரியலம்மா, இருக்கு ஆனா வெளியிட்டு வர மாட்டேங்குமா.
1: கோபத்துக்கு மருந்தையர் தெரியாது. சரி, களவெடுத்தால், பொய் சொன்னால், உங்களிடம் ஏதாவது ஒரு கள்ளத்தனம் இருந்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும். எந்த நேரம் இல்ல
0: தண்டித்தல் தண்டித்தல்
1: இல்ல, மனம் இப்படி இருக்கும், குறு குறுகுறன் இருக்கும்.
0: உறுத்துதல்,
1: உறுத்துதல் அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு உண்டு. அங்க ராஜேந்திரன் உறுத்துதல், உறுத்துதல், சரி அது சரி. இப்ப இத கண்டுபிடிக்கல, கோபத்துக்கு மறுபெயர்.
0: கோபத்துக்கு மறுபெயர் தான் என்னன்னு பேசுறேன், இருக்கு ஆனா வெளியில வரமாட்டேங்குது.
1: யோசிச்சு கொண்டு வாங்க.

சரி, சதுரங்கத்துக்கு போகலாம். அது வந்து அந்த சொல்ல நீங்க கண்டுபிடிக்காட்டி அதை கடைசியில நான் சொல்றேன். சதுரங்கத்துக்குள்ள போகலாம். சதுரங்கம் வந்து ரெண்டு எழுத்து சொல் இது, சரியா? பூக்களால் இதை செய்யலாம், பூக்கள் பலவற்றை எடுத்து இதை செய்யலாம். இது ரெண்டு எழுத்து, கண்டுபிடிங்க. பூக்கள் பலவற்றை எடுத்து இது செய்யலாம், ரெண்டு எழுத்து. எங்க பாக்கலாம்?

0: வணக்கம் ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக், வணக்கம். சின்னத்தல் கட்டிக்காரன், சின்னத்தல் நீங்க ஃபாரூக். சரி, இப்போ இது இது சதுரங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னத்தை கொண்டு வந்தீங்க நீங்க சாந்தியம்மா?
1: இல்ல, என்னன்னு கேக்கலான்னு வந்த, அந்த கோபத்துக்கு மறு
0: அது சினத்தல் சினத்தல் சினத்தல் சொல்லிட்டேன் சினத்தல். சரி, நான் இப்ப சதுரங்கம் வந்து ரெண்டு பேரையும் பஜ்ஜி கொடுக்க போறேன், பாக்க யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். சரியா, சதுரங்கம் இது பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய ஒன்று, ரெண்டு எழுத்து சொல்லுங்க. பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய ஒன்று, ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. மாலை ஃபாருக்கு கொண்டு. சரியா, இப்ப மாலையில இருந்து மாலை வந்துட்டுதா, இந்த லை கூடி வரும், ஒரு எழுத்து மாறி நிக்கும். சரியா, இது சாலை கட்டிகாரி சாந்தியம்மா. என்ன சாந்தியம்மா ரெண்டு ஓடைய நிக்கிறீங்க புள்ளி, இது மூன்றா?
1: நான் வரவே இல்லை,
0: வரவே இல்லை. சரி, இப்ப சா இருக்க ஒரு எழுத்து மாறி நிக்கும், எங்க சாவன்னா இருக்கிறது, ஒரு எழுத்து மாறி நிக்கும். ஒரு ஒருவரே ஒருவரே இப்ப நான் புள்ள விட்டுட்டு உங்களை இப்படி செய்வேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன்.
1: சாடிய
0: சாடு, சாடு கட்டிக்காது, சாடி இல்ல சாடு. அடுத்தது அப்ப டூ இருக்கிறது மாலையில மா வந்துட்டு வந்துச்சு கண்டுபிடிச்சிருங்க. சாலை மாலை சாலை
1: மாட்டிய
0: சாடு மாடு சாடு மாடு. சரி சரி சரி, காட்டில் வாழும் நாலு எழுத்து ஒரு மிருகம். சரியா, காட்டில் வாழும்
2: சிங்கம், சிங்கம்
0: சிங்கம் முடியுமா? சிங்கம் சிங்கம் சிங்கம் நாலு எழுத்து சிங்கம் பாரு சொல்லிட்டார். சரியா, இந்த சிங்கத்துல இம் இம் இம் இருக்கிறது. சரியா, மற்ற மூன்று எழுத்து ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறி நிற்கும். சரியா,
1: சிங்கத்துல
0: ஓ சிங்கத்து
1: கூடி ரெண்டு எழுத்து மாறி
0: மாறி நிற்கும், கீழிருந்து மேலாக. அது சொல்ல தேவையில்லை, ரெண்டு எழுத்து மாறி ரெண்டு எழுத்து கூடி நிக்கும். அப்ப சீனாவும் உம்மன்னாவும் இருக்கும், மற்ற ரெண்டும் மாறுது. சரியா,
1: இது
0: இல்ல சிரமம். எத்தனை எழுத்து? நாலு எழுத்தா?
2: ஆமா, சிம்மம்
0: இல்ல இல்ல கூடி நிக்கும். நான் கரவை கேட்கணும் நீங்க. ரெண்டு அதாவது தரவு என்னவென்றால், இப்ப ஒருவர் இறந்தாலும் அவர் ஞாபகார்த்தமாக இருக்கிறது ஒரு பொருள், அத அப்படி சொல்லுவார்.
1: சொல்லுங்க மீராமா.
0: அதான் அவர் ஞாபகார்த்தமா இப்ப ஒரு பொருள், இப்ப இப்ப நான் இறந்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தம் ஒரு ஒரு பொருள் தந்திருப்பேன், அந்த பொருள் உங்களுக்கு எந்த ஞாபகமா இருக்கும் அத பார்த்து. இது இவருடைய சின்னம், சின்னம் சிம்மம் இல்ல சின்னம், சின்னம் சரி சின்னம் சரி. அது அது வந்துருச்சு, சின்னம் வந்துருச்சா? இப்ப அப்ப ரெண்டு எழுத்து கூடி நிக்க ரெண்டு எழுத்து மாறி நிக்கும், இது பழங்காலத்திலிருந்து இந்த காலம் வரை அழியாததொன்று, அழியாததொன்று,
1: அழியாததுமா?
0: இல்ல அழியாததுண்டு. கற்களால் ஆக்கப்படலாம், சிற்பம். சரி, அடுத்தது ரெண்டு எழுத்து கூடி நிக்க ரெண்டு எழுத்து மாறி நிக்கும், சரியா உயரமாக இருக்கும்,
1: சிகரம்
0: கட்டிக்காரி சாந்தியம்மா. ரெண்டு பிள்ளைகளும் கட்டிக்கார பிள்ளைகள் நீங்க. சரியா,
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஒன்று கொண்டு ஒரு தடவை மாறி மாறி டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி.

0: சாமியம்மா.
1: அடுத்தது வந்துருச்சு அமீரம்மா.
0: அடுத்தது சரி, அடுத்தது தரப்போறேனா. ஒரு பொருளை உருவாக்குவதை இப்படி சொல்லுவர், நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல். ஆனா அவர் செய்யும்
1: ஒரு காவா
0: உருவா ஒரு
1: பொருள் வரிசை
0: ஆனா வரிசை ஆனா
1: அம்மா
0: இல்ல ஒரு பொருளை உருவாக்க
1: அம்மா வரிசை அந்த ஆவா
0: ஆனா இல்ல ஆனா அவனாவில் ஒரு ஒரு பொருளை உருவாக்குவதை இப்படி சொல்லுவர்,
1: ஆக்கம்
0: ஆக்கம் ஆக்கம். சரி அடுத்தது அதே ரெண்டெழுத்து நிக்கு ரெண்டெழுத்து மாறி நிக்கும். சரியா, எந்த ஒரு விடயத்துக்கும் இவை தேவை. இப்ப நீங்க ஒரு ஒரு
1: ஆர்வம்
0: இல்ல ஒரு ஒரு அலுவலகம் அங்கேயாவது போவதற்கு இவையை இவற்றை எடுத்து செல்ல வேண்டும்.
1: எடுத்து செல்ல வேண்டும்
0: அலுவலகங்களுக்கு ஏதாவது போறதுக்கு, உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இது இருக்க வேண்டும்.
1: ரெண்டுமேவா
0: இல்ல அதாவது இந்த ஆவண்ணாவும் இம்மண்ணாவும் இருக்கிறது. ரெண்டு எழுத்து நிக்கு ரெண்டு கூடி வர ரெண்டு எழுத்து இல்ல, ரெண்டு எழுத்து மாறுபடுகிறது. சொல்லுங்க கண்டுபிடிங்க. ஆக்கத்துல ஆக்கத்தில் ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறுபட்டு நிக்கிறது. தேவை உங்களுக்கு. இப்ப நீங்க எங்க போறாலும் சில இதுகளை எடுத்துக்கொண்டு போகணும். நீங்க அலுவலகம், வங்கி, வைத்தியசாலை இவற்றுக்கெல்லாம் போகும்போது இவற்றை எடுத்து செல்ல வேண்டும். சரி, இங்க அடுத்தத பாக்கலாம். அதே அதே சதுரங்கத்துல இங்கும் ரெண்டு எழுத்து ஆனாங்க முன்ன ஆவண்ணாங்க முன்ன இருக்கிறது. ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டெழுத்து மாறி நிக்கிறது. இது சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல், சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல்.
1: ஆலயம்
0: இல்லை, சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல்.
1: சமயத்தோடு
0: இந்த விதிப்படி நடப்பர்.
1: ஆகமம்.
0: சரி, கட்டிகார். ஆகமம் விதியை சொன்னோம்னா ஆகமம் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்ப அத கண்டுபிடிங்க. ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து
1: அலுவலகத்திற்கு எடுத்து போகிறது.
0: அத கண்டுபிடிங்க.
1: ஆதாரம்
0: பாரு கோடி வர்றாரு அவருக்கு தெரிஞ்சிட்டுதுங்க பாப்போம். வணக்கம் பாரு. வணக்கம் பாரு. வணக்கம்.
2: ஆவணம்
0: ஆவணம் கெட்டிக்காரன். உண்மையா கெட்டிக்காரன் பாரு. ஆவணம்
1: ஆவணம்
0: செல்ல புள்ள உண்மையா கெட்டிக்காரன். எனக்கு பெருமையா இருக்கு எந்த பிள்ளை இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கா. சரி அடுத்தது அந்த ஆவணத்து ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறி நிக்கிறது. இப்ப ஆனாவும் ஆவண்ணாவும் உம்மண்ணாவும் இருக்கிறது ரெண்டு எழுத்து. இது இருப்பதற்கு உதவும்
2: ஆசனம்.
0: கெட்டிக்கார ரெண்டு பேரும் கெட்டிக்கார. நன்றி நன்றி நன்றி.
1: விடைபெறுங்க.
0: பெருமையா இருக்கு.

0: எப்படி
1: இது ரேவதி அம்மா, நீங்க எல்லாரும் கேட்ட ஒன்றுதான், அதை சொல்லப்படாமல் இருக்கிறதோ அதை நான் சொல்லுகிறேன். உரல் வந்தது, உரல் உரல்ல பேந்து ஊனாவில் தொடங்கி இல்லைனாவில் முடியும் ஒன்று உடலையும் சொல்லிவிட்டா அம்மா. உரல் உடல் இரண்டும் சொல்லிவிட்டா. இந்த உழல், உழல் என்றது உழட்டுறது. நீங்க நடுக உழல் நடுக ஏதாவது அண்டு சிந்தந்து கொண்டு விழுந்த உங்களுக்கு நோய் இருந்தால் ஏதோ ஒரு மனசு வந்து உழல்றது. அப்ப உழல் ஊனா மவுளா உழ இல்லன்னா உழல். அடுத்தது வந்து நான் சொன்னேன் கொண்டே சென்று இந்த பொருட்களை எல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். உமல் இந்த பேக முந்தி வந்த சாக்குல அல்லாட்டி அந்த உர பேக் இல்ல மற்றது சீலையில தச்சதலை உமலை எடுத்துக்கொண்டு வர சொல்லுவோம். உமல் மற்றது இந்த ஓலையால பின்னப்பட்ட பேக் இவற்றையெல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. உமல், உழல், உரல், உடல் இந்த நான்கையும் கொண்டு வரப்பட்டது. சரியா? அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லாதபடியா.

0: ரெடியா?
1: ஆ நான் ரெடி. ஆ நீங்க ரெடியா?
2: சரி, காட்டில் வாழும் ஒரு மிருகம் காணாவரிசையில் ஆரம்பிக்கிறது. எங்க வந்து சொல்லுங்க பாப்போம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சரியா? காட்டில் வாழும் மிருகம், அதாவது சச்சதரமா சொல்லி கொண்டு போற நோயில்லா சொல்லையும் நீங்க கண்டுபிடிக்கும். காட்டில் வாழும் மிருகம் மூன்று எழுத்து சொல், அது வந்து இடமிருந்து வலமாக போறது, கீழிருந்து மேலாக வருகிறது. அந்த மிருகத்திற கடைசி எழுத்தோட தொடரும் கண் இல்லாதவர்களை, பார்வை இல்லாதவர்களை இப்படி சொல்லுவோம். இந்த தரவுக்கு கண்டுபிடிச்சால் நீங்க அந்த காட்டில் இருக்கிற மிருகத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது இடமிருந்து வலமாக காட்டில் இருக்கும் மிருகம், அந்த காட்டில் இருக்கும் மிருகத்தின் கடைசி எழுத்தோடு இணைகிறது கீழிருந்து மேலாக. பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவோம் சரியா? பார்வை இழந்தவர்களை. வணக்கம் சாந்தியம்மா. எங்கே சாந்தியம்மா? வணக்கம்
3: வணக்கம். அடுத்தது வந்து சந்திரமா.
2: அடுத்தது வந்து காட்டில் வளரும் காட்டில் வாழும் மிருகத்தின் பெயர் மூன்றெழுத்து இது சரியா? இது இதனுடைய கடைசி எழுத்தோடு கீழிருந்து மேலாக வரும் மற்ற சொல்லு என்னத்தை குறிக்கிறதுண்டா? பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவர், அதுவும் பெண்களை இப்படி சொல்லுவோம். பார்வை இழந்த பெண்களை இப்படி சொல்லுவோம் நாங்கள் சரியா?
4: குருடி இது.
2: வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். எதை கண்டுபிடிக்க?
5: கரடி.
2: கரடி. ராஜேந்திரன் சொல்லிட்டார் பாம, அவரு கொண்டு போடலாம். கரடி குருடி ரெண்டும் கொண்டு ஜாச்சு சரியா? அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அடுத்தது அந்த மிருகத்தின் ஒரு எழுத்தோடு இது எங்களுடைய இலங்கையில் ஒரு இடம்.
5: கண்டி.
2: கண்டி கட்டிக்காரன் ராஜேந்திரன். அட்டி அப்பா. அத கண்டி. சரி, அடுத்து அந்த கடைசி சொல்லு. கடைசி சொல்லு இது மிருகங்களின் சின்னதை இப்படி சொல்லுவார். கட்டிக்காரன். நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. புள்ளி அப்ப இந்த கண்டி தெரிஞ்சிருக்குது ராஜேந்திரனுக்கு. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் உங்களுக்கு. நன்றி.

0: அடுத்த சதுரங்கத்துக்குள் செல்லலாம். அடுத்த சதுரங்கத்துக்குள் செல்லலாம். பாட்டை இப்படி இப்படித்தான் நாங்கள் செய்வோம். பாடு பாட்டை பாட்டை இசை பா நீங்க ஒரு மனிதன் பாட்டை இப்படி செய்வார், இப்படி எடுத்து வருவார். பாட்டண்டா பேச்சண்டா பேசுவார், பாட்டண்டா என்ன செய்வார்? எங்கே நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். பாட்டை இப்படி செய்வார். இந்த அந்த சொல்லில் இருந்து கடைசி சொல்லோடு இணைகிறது. கீழிருந்து மேலாக நடனத்தை இப்படி சொல்லுவார், நடனத்தை இப்படி சொல்லுதார். இது நாலு எழுத்து சொல், இதெல்லாம் நாலு எழுத்து சொல். சரியா அந்த வணக்கம் சாந்தி அம்மா, வணக்கம் மற்ற எல்லாரும், ஓ
1: வணக்கம்
0: வணக்கம். சரி, பாட்டை என்ன செய்வீங்க நீங்க? பாட்டை சொல்லுங்க பாப்பா, நாலு எழுத்துல.
1: பாடுதல்
0: பாடுதல்
1: பாடுதல்
0: கட்டிக்காரி நாலு எழுத்து பாடுதல். சரி, அப்ப இந்த இல்லன்னா ரெண்டு எழுத்து கூடி வர, மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. சரியா
1: இல்ல முடியணும்,
0: இல்ல முடியணும். இந்த பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மட்டும் மாறி நிக்கிறது. நடனத்தை இப்படி சொல்லுவார்,
1: ஆடுதல்
0: ஆடுதல். நான் சுலபமா கொடுக்கணும் குட்டி, இது அறுவரி அறுவரி ஸ்கூல் பிள்ளைகளோட இது. சரி,
1: ஆமா
0: என்னாலும் சொல்ல வேணுமே, இதுல வந்தா சொல்ல மாட்டீங்களே. சரி, இந்த பாடுதல்ல ரெண்டு எழுத்து கூடி வர, ரெண்டு எழுத்து மாறி நிக்கிறது மேலிருந்து கீழாக. சரியா, இது மிருகம் எல்லாம் இப்படி செய்யும், மனிதர்களும் இப்படி செய்வார்கள். எங்கேயாவது உயரத்தை கடந்து போவார்கள், உயர
1: மேலிருந்து பாடுதல்.
0: பாடுதல்ல ரெண்டு எழுத்து கூடி வரும், இல்ல மூன்று எழுத்து கூடி வரும், ஒரு எழுத்து மாறி நிக்கும் பாடுதல்ல இதுவும். ஆனால் எங்கேயோ எங்கும் உயரத்தை மிருகமோ மனிதனோ
1: தாவுதல் தாவுதலா
0: இல்ல மாத்தி சொல்லுங்க பாப்போம். ராஜேந்திரன் வா, ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் எங்க? பாடுதல் சரி, ஆடுதல் சரி. மிருகமோ மனிதனோ உயரமான இடத்தை, சரியா,
1: குதித்தல்
0: இல்ல தாண்டுவதை, தாண்டுவதை இப்படி சொல்லுதல், தாண்டுவதை இப்படி சொல்லுதல். மிருகமோ தாண்டி செல்வதை, அதை அதாவது வேலியை தாண்டி செல்வதை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். மிருகமோ வடிவா யோசிங்க, வடிவா யோசிங்க. பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து தான் இதுல மாறுது.
1: மூன்று எழுத்து கூடி வர,
0: ஒரு எழுத்து மாறுது.
1: தேடுதல்
0: என்ன? தேடுதல் உயரமான இடத்து. அம்மா இந்த சும்மா
2: ஓடுதல்.
0: செம்மறி என்ன செய்ய? ஒரு செம்மறி செய்யறத மற்றது செம்மறி செய்யும், என்ன செய்ய?
2: தாண்டுதல்
0: இல்ல. மான் என்ன செய்யும்?
1: மான் தாவுதல்.
2: மான்
1: தாவி தாவி தான் போகும்.
2: ஓடுதல் ஓடுதல் தான் செய்ய.
0: உயரத்தை நீங்க என்ன செய்வீங்க? உயரம்
2: உயரம் தாண்டுதல்,
1: உயரம் குதிப்போ
0: இல்ல,
2: ஏறுதல்
0: இல்ல,
2: ஏறுதல் இல்லையா?
0: ஐயோ
1: ஏறுதலா
2: இல்லையா?
1: மூணு எழுத்து வராதே, மூணு எழுத்து கூடி வரன்ட்டீங்க.
2: மேலம ஏறதானா கீழம இறங்குறதா?
0: இறங்கமா இல்ல. சரி, மேலே இருந்து கீழே என்ன செய்வீங்க? அது குதித்தல், அதுதான் குதித்தல்.
1: இறங்குதல்
2: தாண்டுதல், தாண்டுதல்
0: இல்ல,
2: தாண்டுதல்.
0: நீங்க உயரம் பாஞ்சிருக்கீங்களா?
2: இல்லம்மா
0: இல்ல,
2: இல்லம்மா
0: ஹை ஜம்ப் ஆய இல்லையா நீங்க ரெண்டு பேரும்? ஹை ஜம்ப்
2: தாண்டுதல்
0: தாண்டி போறது.
2: ஆமாமா.
1: உயரத்தை வந்து
2: குதித்தல் குதித்தல்
0: இல்ல குதித்தல் குதிக்கிறது குத்து குத்து குத்து குத்து குத்து துள்ளி துள்ளி.
1: உயரம் தாண்டுதல்னா போடியே
0: மூன்றெழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். சரியா? நாம் சரியா துன்பப்படும் போது உங்களுடைய அரவணைப்பு இப்படியாக இருக்கும்.
2: துன்பப்படும் போது
0: அதாவது ஆடுதலில் மூன்றெழுத்து கூடி வர ஆடுதல் இருக்கல்லோ ஆடுதல் மூன்றெழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். நான் துன்பப்படும் போது நீங்கள் எனக்கு
1: ஆறுதல்
0: ஆறுதல் ஆறுதல் அதை நல்லா சொல்லிருங்க. இந்த இதை மட்டும் சொல்றீங்க இல்ல
1: நீங்க.
0: இப்ப சரி, இப்ப தண்ணி ஓடுது ஒரு வாய்க்கால், அதை தாண்டி போக சொல்லி தானே சொல்லுவீங்க?
2: தாண்டுதல்
0: எனக்கு தாண்டி காட்டுன்னு சொல்லி இன்னொரு சொல்லி இருக்கிறது.
2: தாண்டுதலுக்கு
1: தாண்டது தாவறது
0: தாண்டது என்னோண்டு
2: கேள்விப்பட்டதேன்னிக்கிட்டிருப்பார்கள்.
0: மற்றது இந்த உரத்து உர பேக் வரும் இல்ல, அந்த ஒரு பிளாஸ்டிக் மை பேக் அதுல தச்சு வச்சிருப்பார்கள், சாக்குல தச்சு வச்சிருப்பாரு.
2: அதெல்லாம் கேள்விப்பட்டதே. அதெல்லாம் இல்லம்மா, கோணிம்பாங்க சாக்கும்பாங்க,
0: அதுல தச்சு வச்சிருப்பாரு. அத உமல் உமல் பேக் என்று சொல்லுவாங்க, உமல் பை என்று சொல்லுவார்கள். உமல்
2: கேள்விப்பட்டதே இல்லம்மா.
0: உளல் உளல்ன்றது நீங்க உளட்டுறது, உளறது உளர் அது அது ரெண்டும் நீங்க
2: தாண்டுதல் தாவுதல் குதித்தல் ஏறுதல் இறங்குதல்.
1: உதாரணம் சொல்லுங்க.
2: இது மட்டும்தான்.
0: தண்ணீர் என்ன செய்யும்?
1: பாயும்.
2: ஓடுதல்
0: பாயுதல் பாயுதல். அது நீங்க சும்மா சாதாரணமா நீங்க சொல்றீங்க. பாயுதல் நாங்கள் உயரம் பாயுதல் என்றுதான் சொல்லுவோம். உயரம்
2: பாயுதல்
1: கூடி வரீங்களே மீரம்மா.
0: அதான் வருதுதானே பாயுதல்ல, யூ மட்டும் தானே, யூ மட்டும் தானே மாறுது. பாடுதலில் பாடுதலில் மூன்றெழுத்து கூடி வர ஒன்று மாறுது.
1: பாடுதான் பாய வருது. புளி
0: பாயும். பாயுதல் யார் சொன்னது?
2: சாந்தியம்மா.
0: சரி, நன்றி நன்றி. ஃபாரூக் வாரார் என்னன்னு என்னத்தையோ சொல்ல வார. வணக்கம் ஃபாரூக். வணக்கம் வணக்கம்
3: ஃபாரூக்.
0: தவள உயரத்தை தவள போறாரு பாரு. பாயுதல் ஐயா பாயுதல் பாயுதல் உயரம் பாயுதல். உயரம்
3: பாயுதல்.
0: நன்றி நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. நன்றி நன்றி அம்மா. நன்றி எடா. நன்றி நன்றி. நல்லது என் அன்பு உறவுகளை. சதுரங்கம் நிகழ்ச்சிகள் எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு தெரியல. பழக பழக எல்லாம் மனசுக்கு பிடிக்கும், அதுதான் முறை. அதனால நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கதம்பத்தில் சதுரங்கம், இதுல சில சில சொற்கள் நான் சும்மா கொண்டு வந்தது, அந்த தல் என்ற சொற்களை எடுத்து வந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டவர்கள் வந்து முதல்ல ரேவதி அம்மா பங்கெடுத்து கொண்டார். ரேவதி அம்மா, மற்றது ராஜ்குமார். ராஜ்குமார் வந்துட்டு போயிட்டார், புள்ளிகளே எடுக்கல. ஜார்ஜ், தமிழ்வாணன். தமிழ்வாணன் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறார். வேந்தன்ன, மற்றது குருபாஸ்கர், ராஜேந்திரன், ஆனந்தன், ஃபாரூக், சாந்தியம்மா, கண்ணன், இவ்வளவு பேரும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு எனக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்து வந்து நான் எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க என்று பார்க்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12 மணி சரியாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சொன்னேன். கனடிய நேரம் சரியாக 2:30. புள்ளி விவரம் எங்களுடைய ரேவதி அம்மா 8 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. ராஜ்குமார் ஒரு முட்டை எடுத்திருக்கிறார், வந்துட்டு ஓடிட்டார், அதனால அவருக்கு ஒரு முட்டை. அப்ப அடுத்தது ஜார்ஜ் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. கட்டிக்காரன் தமிழ்வாணன் 1 புள்ளி, குருபாஸ்கர் 3 புள்ளிகள், ராஜேந்திரன் 9 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஆனந்தன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஃபாரூக் நீங்க 13 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க வேலையில இருந்து கொண்டும். கட்டிக்காரன் நீங்க கட்டிக்காரன் சாந்தியம்மா 15 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. கட்டிக்காரி மற்றது கண்ணன் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து இணைந்த என் அன்பு உறவுகள், என்னையும் ஊக்கப்படுத்தி நீங்களும் வந்து இதுல கலந்து கொண்டீங்கள். இது சின்ன சின்ன சொற்கள் தான், இருந்தாலும் எப்பவோ நாங்கள் இவற்றையெல்லாம் சில நேரம் மறந்திருப்போம். இது ஒரு விளையாட்டாக ஏதோ எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் எடுத்து வருகிறோம் ஒரு நிகழ்ச்சியாக. அதையும் நீங்கள் ரசிக்கிறீர்கள். இதில் எத்தனை பேர் ரசித்தீர்கள் என்பது இனித்தான் தெரியும். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த என் அன்பு உறவுகளுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்னமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா அன்பு உறவுகளும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலோடு எங்களுடைய ஜெகபிரசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் இரவு நேரம் 8 மணிக்கு வருக இருக்கிற நேயர் நேரம் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் 8 மணிக்கு வர இருக்கும் நேயர் நேரம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம்பெறாது. அன்பு உறவுகளை நாளைய தினம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.

இனிமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும்?

முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு உங்களோடு மீரா ஒரு கண்ணன் பாட.

இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:13, கனடிய நேரம் சரியாக 10:43. நீங்களும் கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். எப்படித்தான் வந்தாலும் இந்த 9 பிறகு ஒரு 15 பிந்தத்தான் செய்கிறது இல்லையா. சரி, பார்க்கலாம். இந்த பாடலை கேட்போம், நீங்கள் பாடலோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு அன்பு என்று தொடங்குகிற பாடல்களை நீங்கள் எடுத்து வரலாம். அன்பு என்று தொடங்க, ஆனால் முதல்ல அன்பு வந்தா வரவேற்கத்தக்கது. அன்பு என்று சொல்லு எங்கே

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை முதலில் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். எங்கே வணக்கம் இளவரசு.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: நல்லா கேக்குதா இளவரசு என்ற குரல்?
1: தெளிவா இருக்குமா?
0: அழகா கேக்குதா?
1: அழகா கேக்குது, தெளிவா கேக்குது.
0: இனிமையா கேக்குதா?
1: அதுக்கு மேல.
0: அதுக்கு மேல என்ன? அதுக்கு மேல என்ன இளவரசு?
1: இனிமைக்கு மேல. இனிமைக்கு மேலமா?
0: அதான், அதுக்கு அதுக்கு அதுக்கு மேலே என்ன கேட்டேன். அதுக்கு மேல என்ன? அதுக்கு மேலன்னு சொல்றீங்க, அதுக்கு மேல. சரி, இனிமையா இருக்குது, நல்லா இருக்குது, அழகா இருக்குது. நீங்க பார்க்காமலே அழகுன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. என்ன செய்யறது, அதுக்கும் மேலேண்டா அது என்னன்னு சொல்லணும் இல்ல. இப்ப ஒரு ஆளை பார்த்து, ஒருத்தர் பார்த்து நீங்க என்ன செய்யறீங்க,

0: ஒரு கண்டோன்ன எப்படி இங்க நான் இருக்கிறேன்னு சொன்னோன்னு நீங்க சொல்லுங்க, நல்ல அழகா இருக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் கேட்டேன். அதுக்கும் மேல இன்னும் என்ன சொல்லலாம்னா, அதுக்கும் மேல அவர் கேப்பல, அதுக்கும் மேல எப்படி இருக்கு அழகுக்கு மேல,
1: அது எப்படி, அது எப்படி சொல்றது இல்லம்மா, கூடுதல் கூடுதலா இருக்கு,
0: கூடுதலா இருக்கு. கெட்டிக்காரன் கண்டுபிடிச்சிட்டீங்க அழகு, அது அழகு, அழகுக்கும் அழகு, அதுக்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க. நல்லது, கேட்டே இப்படி சொல்றீங்க, சரி நல்லது. சரி, ஓடி வந்துட்டீங்க நீங்க துணிவா. முதல்ல அன்பு வேண்டோன்ன, அன்பு வேண்ட சொல்லுக்கு என்ன தர போறீங்க, என்ன பாட்டு?
1: அன்பு நடமாடும் கலைக்கூடமே.
0: எனக்கு தெரியும் அந்த ஒரு பாட்டு தான் எல்லாரும்.
1: நிறைய பாட்டு இருக்கு,
0: நிறைய பாட்டு இருக்கு. இந்த அன்பு நடமாடும் கலைக்கூடம் இந்த வானொலிக்கு எல்லாம் எல்லாரும் உடனே கொண்டு ஓடி வந்துருவாங்க டக்குண்டு. இந்த பாடல் என்ன, அது கலையோடு சம்பந்தப்பட்டு கலைக்கூடம் என்று சொல்லுகிறதால இளவரசு கொண்டு வந்துட்டீங்க. சரி, நீங்க ஒரு இடைவெளி பாட்டு கொடுங்க பாக்கலாம், வர்றவங்க அதை கண்டுபிடிக்கட்டும்.
1: அதுக்கும்
0: மேல மறந்துடுவீங்க எனக்கு பயம். அதுக்கும் மேல மறந்துட்டீங்களோ என்று நான் பயந்துட்டேன். சொல்லுங்க. ஒரு பாட்டு எடுத்து வாங்க பாக்கலாம். அப்ப நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க, சரியா? திரும்பவும் அந்த அடுத்த இணைப்புக்கு வாங்க ஒரு பாட்டை, சரியா?
1: சரி
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி.

0: காட்டலையிலேயே காட்டலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை நான் சந்திக்க போகிறேன். ஒரு நிமிடம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. எங்களுடைய கேக்குதா நான் எங்களுடைய சொல்றது
1: எங்களுடைய
0: யாருன்னு சொல்லலாம், எங்களுடைய யாருன்னு சொல்லலாம், குழந்தையா
1: குழந்தை.
0: கொஞ்சம் பொறுங்க, நான் இன்றைக்கு நிகழ்ச்சி செய்யணுமா செய்யக்கூடாதா? நீங்க குழந்தையா? சரி, இப்ப பக்கத்துல ஒரு உண்மையிலேயே குழந்தை வந்திருக்காங்க, அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். கெட்டிக்காரன் நீங்க, இவ்வளவு நாள நீங்க வானொலி கேப்பீங்கல்ல, அப்ப அவங்கள ஒரு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. வணக்கம், ஒரு வணக்கம் சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லாமா? கேக்குதா? கோவைக்குமார். கோவைக்குமார்,
1: வாய்ஸே வரலையா?
0: வாய்ஸே வரையிலையா?
1: சவுண்டே இல்ல எனக்கு.
0: இப்ப சொல்லுங்க. நான் தான் மாறி ஆளியோ.
2: வணக்கம்
0: கோவைக்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா நலமா இருக்கு. கொஞ்சம் வணக்கம் பேசுனீங்கன்னா நல்ல காது கேட்கும்.
0: ஏங்க இனி அவங்க பாவங்க குழந்தை என்று சொல்ற சத்தமா பேச சொல்றீங்க நீங்க, இது நல்லா இருக்கு அவங்களுக்கு. வணக்கம் சொல்லுங்க, அவருக்கு பாக்கலாம் கண்டுபிடிக்கிறாரா?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா சொல்லுங்க. அம்மா உங்க பேரை எப்படி சொல்லிட்டேதான் கண்டுபிடிச்சிருவேன்.
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரோஹிக்குமார் இல்லா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என்ன அவ சரியான சோகமா இருக்கிறா பாருங்க. நீங்க அவட பேரை கண்டுபிடிக்காத எவ்வளவு சோகம் வேண்டு பாருங்க. இப்படி செய்யலாமா கோவைக்குமார்? நீங்க
1: பேசுங்க, கண்டுபிடிச்சிருக்கலாம்.
0: சரி பேசுங்க. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? அழகா இருக்கிறீங்களா? தலைவா இருந்தீங்களா? இதெல்லாம் கேளுங்க பாக்கலாம். முன்னாடி பேசி இருந்தா வானொலி கேக்குறதானே நீங்க பேசுன? அவங்கதான் ஒரு நாள் பேசுறாங்களே அவங்க, அவங்கதான் ஓபனிங். அவங்க ஓபன் பண்ணி வச்சாலே ஜார ஜோலியா போகுது. ஜாம் ஜாம்
1: ரேவதி
0: அம்மா வாங்க சிரிச்சுட்டா பாருங்க. அவ நீங்க ரேவதி அம்மான்னு
1: சொன்ன
0: இன்னொரு அம்மா வருவா இல்ல?
1: கண்டுபிடிச்சாச்சு
0: இல்லையே? அவங்க இல்ல, அவங்க
1: இல்லீங்களா?
0: அம்மா பிளீஸ் அம்மா, நீங்க அந்த குழந்தைக்கு பேரை சொல்லுங்க சொல்ற பாருங்க. எப்படி
2: பேசுறேன்
0: நீங்க சொல்லுங்க. நீங்க பேரை சொல்லுங்க பாவம் குழந்தை பயந்துட்டு. சொல்லுங்க.
2: காஞ்சிபுரத்துல இருந்து ஆண்டாள்
1: பேசுறேன்.
0: காஞ்சிபுரத்துல இருந்து ஆண்டாள் பேசுறதா?
1: ஆண்டாள், ஆண்டாள்
0: காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல இருந்து ஆண்டாள் பேசுறாங்க என்று சொல்லியிருந்தாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் தானே ஆண்டாள? தெரியும் தானே உங்களுக்கு ஆண்டாள் அம்மாவா? அதுல எல்லாம் எழுதுவா பேசுவா?
1: அம்மா நல்லா இருக்குமா?
2: நல்லா இருக்க, நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறோம் நானு.
0: பாத்தீங்களா, கோவைக்குமார் நிகழ்ச்சி கேக்குறேன்னு சொல்றேன். அப்ப பாருங்க.
2: ஹலோ
0: கோவைக்குமார்,
1: ரொம்ப ரொம்ப நன்றிமா, மகிழ்ச்சியம்மா.
0: பாத்தீங்களா, உங்களோட நிகழ்ச்சி கேக்குறாங்க. சரி, அம்மாக்கு முதலிடம் கொடுத்துடலாம். அம்மா ஆண்டாள் அம்மா எங்க, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அன்புல ஒரு பாட்டு
2: சொல்லுங்க.
0: அன்புல நான் அன்பு என்று சொன்ன உடனே ஒருத்தர் ஒரு அன்பு உறவு இணைந்தம்மா சொல்லியிருந்தார். அன்பு என்று மட்டும் சொன்னாங்க. அன்பே அன்பே அன்பே என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு பாடல் எடுக்கலாம். பாத்தீங்களா? அப்ப சரி, அம்மாக்கு அன்பேவா அன்பு
2: என்று
0: சொல்லுங்க.
2: அன்புடையா, அது அன்புடையா எல்லாம் தம பிரியாத ஒரு பாட்டு ஒன்று வரும்மா, அது எந்த
0: படம்னு வருதம்மா, அது குணமென்று பாடுவோம் அந்த பாட்டுக்கு தான் தொகை ஆறு வரும், தொகை ஆறுலதான் அந்த தொகை ஆறுல வரும் அது. அப்ப அது எடுத்துக்கொள்ள முடியாது, திரும்ப திரும்ப அன்பு வரணும் என்ன, அது தொகை ஆறோட போயிரும். ஆனா பரவாயில்ல, அப்ப அதை எடுத்து வரலாம், அது அம்மாக்கு எடுத்து வரமா, அன்புடையார் நாம் தமக்குரியர் அம்மாக்கு அந்த
2: பாட்டு.
0: அதாவது காற்றறையில வார எல்லார்ட்டையும் இப்ப சாப்பாட்டுக்கு சொல்லி இருக்கேன், யார் பார்சலோட வர்றாங்கன்னு
1: பாக்கல, வாங்கிட்டு வரணுமா அனுப்பி வைக்கணுமா,
2: நாளை ஸ்லைட் லான்ச் கலர் லைட் லான்ச் விட்டுறேன்,
0: குஸ்பீட்லி பாத்தீங்களா, சும்மா இல்ல
2: குஸ்பீட்லி செஞ்சு,
0: சும்மா இல்ல குஸ்பீட்லி
2: செஞ்சு பிளைட்ல போட்டா வந்து
0: சேர்ந்துருந்தேன்,
2: சாம்பார்
1: வெங்காயம்,
0: அம்மா குஸ்பீட்லிய பத்தி கொஞ்சம் சொல்லட்டேன் சொல்லுங்க, அவருக்கு குஸ்பீட்லி என்ன எப்படி திரும்ப
2: குஸ்பீட்லி இல்ல நார்மல், நார்மல் இட்லி தான் சாஃப்ட்,
0: நார்மல் இட்லியதான் சாஃப்டா இருக்கு தான் சொல்றாங்க, அது குஸ்பு இட்லி அண்டு சரியா,
1: ஓ நார்மல் இட்லி சாஃப்டா இருந்தா குஸ்பு இட்லி,
0: எந்த இட்லியும் ஹார்டா இருந்தா அது சிம்ரா, அண்டையே சொல்லிட்டாங்களே நீங்க கேட்க, நாளைக்கு நீங்க வேலைப்பாடு என்னண்டா அண்டைக்கு எல்லாம் அதை பத்தி விவாதம் நடந்துருச்சு, என்ன இட்லி
2: சுட சுட இட்லி தம்பி சாம்பார் வச்சு சுட சுட உள்ள இறக்கணும் அப்படியே,
0: இட்லிய சுட சுட, அம்மா நீங்க சுட்டு சுட்டு இறக்க சுட சாப்பிடணுமா, இல்லாட்டி நல்ல சுட கையில தொட முடியாம சுடுற அளவுக்கு இருக்கும் போதே தொட்டு தொட்டு சாப்பிடணும்னு சொல்றீங்களா இல்லையா, அம்மா நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுதான் நீங்க, அதாவது நீங்க சமைக்கிற இடத்துல சமைக்கிற இடத்துல பக்கத்துல இருத்தி நீங்க சுட்டு கொடுக்கணும் டக்கு டக்கு,
1: கோவைக்குமார்
0: நீங்க உங்களோட நினைப்பு எல்லாம் அநியாயம் ஏன் தெரியுமா, நீங்க சுட சுட வாய்க்குல வச்சோடனே கம்மண்டு வாய மூடிங்க அண்டு பேர்ந்து பேச மாட்டீங்க சுட்டுடும், அதுக்கு நீங்க என்னென்ன கும்மண்டு வர்றது, ஒரு ஒரு ஒரு கவலம் இப்படி எடுத்து தொட்டு சுட சுட வச்சோடனே நீங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க சுட்டணும்
1: உங்களுக்கு, சூட சாப்பிட்டோம்னா அந்த ரெண்டு சைடும் பொத்துரும் நாக்கலாம் பொத்துமனும் நல்ல பொக்கல மாதிரி பெருசா இதா வந்துரும்ல,
0: அதுக்கப்புறம்
1: சாப்பிடுவீங்களா, அது குஸ்பீட்லி
0: குப்பண்ணு சுட்டோம்னு அது சரி, ஒரு அமைதியா இருக்கிறாரு உங்களோட பக்கத்துல வந்து யாருன்னு பாருங்க கோவைக்குமார்,
1: ஏன் பக்கத்துல
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சகோதரரே சொல்லுங்க சகோதரர்,
0: குஸ்பீட்லி இவருக்கு ரொம்ப விருப்பம் ஆமா கோவைக்குமார் இவருக்கு தான் ரொம்ப விருப்பம் குஸ்பீட்லி, எங்க கேளுங்க
1: சகோதரரே அப்படிங்களா,
0: இன்னைக்கு இவரை வீட்டுல இருந்து அனுப்பிடலாம் வழியில கேளுங்க கேளுங்க,
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க,
2: எல்லாம் நலமா இருக்காங்கன்னா ஒரு பாடலோட இடைவெளி சொல்றேன்னா
0: கலைச்சு போனீங்களா
2: இளவரசி
0: இளவரசி கண்டுபிடிச்சு
3: சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க
1: நல்லா இருக்கீங்களா இளவரசி பேசுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க
3: அம்மா நலமா இருக்கம்மா வரிகளை
1: சொல்லுங்க
3: பாடலோட
1: சொல்லுங்க
0: அம்மா இளவரசி பாடல்ல ஒரு நடுவரி அதாவது இடைவரிகளை பாட போகிறார் சொல்ல போகிறார் நீங்க கண்டுபிடிக்கணும்
2: நான் பாட்டு அவ்வளவு டேலண்ட் இல்ல
0: அதெல்லாம் இதுல எங்களோட இணைஞ்சிட்டீங்க இல்ல அது சொல்லுவாங்க இல்ல என்னத்தோடோ என்ன இணைஞ்சா என்ன ஆகும் அதே மாதிரி ஆகும் அப்படி எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு அது
2: என்னன்னுட்டியா
0: கன்று கன்றும் பவி தின்னும் இல்லையா பன்றையோட சேர்ந்து கன்றும் பவி தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க அத மாதிரி இப்ப நீங்க சேர்ந்துட்டீங்க இல்ல பண்டிகையோட சரி எங்க
3: அதையும் மாத்தி சொல்லலாம்
0: என்ன
3: நல்லவர்களோடு சேர்ந்தா நல்ல எண்ணங்கள் வளரும்
0: இல்ல இப்படி சொல்லலாம் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்
3: பூவோடு சேர்ந்து
0: நாரும் மணக்கும் சரியாம்மா சரியா எங்க பாடுங்க எங்க நீங்க சொல்லுங்க அம்மாக்கு
2: சரி சரி
3: அந்த வரிகள் வந்து செந்தகம் ஒன்று பெண்முகம் கொண்டு
0: என்ன முகம் கொண்டு பெண்முகம்
3: செந்தகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ இதம இடவரிகள்
0: செம்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்தவளோ இதா பாட்டு
3: எனக்கென பிறந்ததோ
0: எனக்கென பிறந்ததோ
2: பாட்டு தெரியும்
3: இடவரிகள்
0: முதல்ல குட்டிகள் அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க பாடி காட்டினாதான் அந்த குட்டி எல்லாம் சொல்லு சொல்லுங்க எங்க
3: செண்பகம் பெண்முகம் கொண்டு எனக்கு என்ன பிறந்தது
0: இந்த பாட்டு
3: கொந்தில் தோன்றும் குறிஞ்சி நீங்கள் குமரியாய் இருந்தது
0: நல்ல பாட
3: மின்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலையாக
0: போதும் அம்மா கண்டுபிடிக்க கூடியதா இருக்கா அம்மா விடைபட்டு கொண்டு கண்டுபிடிச்சா காட்டலைக்கு வாங்க அம்மா அம்மா நன்றி நன்றி அம்மா
2: நன்றி
0: எங்க கோவைக்குமார் நீங்க சொல்லுங்க செண்பகம்
1: வருது பாகங்கள் வருது அடுத்த வரி
0: வரமாட்டேங்க அழைப்புக்கு வாங்க மற்றவங்க 5141 9239 7979 என்ற தொலைபேசிக்கு ஓடி வாங்க பாக்கலாம் கட்டிக்காரன் யார் கண்டுபிடிக்க போறீங்க என்ன நீங்க என்னங்க இது கண்டுபிடிக்க முடியாம
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கதம நேரலை
0: அதுல
1: யார் லைன்ல வர்றவங்க பாத்துறோம் கண்டுபிடிச்சிரும்
0: இவருக்கு கண்டுபிடிக்கலாம வர்றவங்க வாட்ஸ்அப் பார்த்தா உடனே இப்ப எழுதிருப்பாங்க இல்ல
1: அப்படித்தான் தெரியலையா தெரிஞ்சா பாத்துருவானே
0: இப்ப என்ன
1: நடக்குது
0: சொல்லுங்க
3: வாட்ஸ்அப்ல வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிலுவை சந்திரராஜ் அண்ணா பதிவு போட்டிருக்காங்க
0: மாமா வந்துட்டாரா வாங்க மாமா வாங்க
3: கதமம் நேரலைக்கு வந்து வணக்கம் சொல்லிருக்காங்க
0: இல்ல என்னடா மாமா தூரத்துக்கு
1: போயிருந்தாங்க
0: சரி சொல்லாங்க இப்ப பேசாதீங்க இப்ப பட்டாபி அண்ணா வணக்கம் அண்ணா எங்களுடைய அன்பு
4: வணக்கம்
0: அண்ணா நலமா இருக்கீங்களா
4: நலமா இருக்கா நீங்க நலமா இருக்கீங்களா
0: நல்ல சுகமா இருக்கிறேன்னா நேற்று நீங்க அழைப்புக்கு வந்தீங்க உங்களுக்கு இடம் கிடைக்க நான் திரும்ப யோசிச்சேன் நீங்க தூங்கிட்டீங்க பாவம்
4: கரெக்டா சொல்றீங்க. அதுதான் அந்த இதெல்லாம் தேர்வு பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அது சொல்லணும்ன்ற ஒரு வாய்ப்பு வந்து தள்ளி போயிடும். நினைச்சு பாப்பேன், நீங்க பாத்துருப்பீங்க, நேயர்கள் பேசிட்டு இருக்கும்போது நானும் என்ன பண்ணுவேன்னா, சரி நேயர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வழிவிடணுங்கிறதுக்கோசரம் நான் வெயிட் பண்ணுவேன்.
0: நீங்க நீங்க வெயிட் பண்ணீங்க, நான் பேர்ந்து உங்களை யோசிச்சா நேரம் ஆச்சு, எல்லாரும் வந்து பேசிட்டு போவாங்க இன்றைக்கு. அதனால முதல்ல உடனே உங்களை எடுத்தாச்சு அண்ணா. அன்பு, அன்பு என்றதுல ஒரு பாட்டு சொல்லுங்க. இன்றைக்கு அன்போட போறோம் நாங்க.
4: அன்பு, அன்புன்றது வந்து பாத்தீங்கன்னா மின்சார கண, மின்சார கனவு பாடல் படம். அன்பென்ற மனையிலே அகிலங்கள் தோன்றவே,
0: அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே, பாட்டு அந்த பாட்டு. சரி, உங்களுக்கு ஒரு இடைவெளி பாடல் கொடுக்க போறோம். பக்கத்துல இளவரசும் கோவை குமாரும் இருக்காங்க. அதாவது பாடல் இசையமைப்பாளரும் கவிஞர். சரியா, அவங்க தர
1: போறாங்க. ஐயா வணக்கம்.
4: போயிட்டு
1: இருக்க
0: எங்க பட்டாபி?
4: நீங்க
0: இப்ப இவங்க ஒரு இடைவெளி பாட்டு பாட போறாங்க. அவங்களுக்கு வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. இடவரிசை அவருக்கு கேக்குதான பாக்க?
3: வணக்கம், வணக்கம்
4: கேக்குறேன். பாட்டு போயிட்டு இருக்கு.
0: என்ன பாட்டு போகும்?
4: வணக்கம் சொல்லுங்க, சொல்லுங்க
3: அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
4: வணக்கம். வணக்கம்.
3: நீங்கள் எழுந்திருப்பது எம்டிஆர் வானொலி தற்போது கதமம். தற்போது கதம் பத்தி, அதாவது இடவரி பாடல்கள், பாடலோட இடவரிகளை நாங்கள் சொல்லுவோம், நீங்க முதல் வரி கண்டுபிடிக்கணும்.
4: அப்படி
0: சரி, அவர் சொல்ல போறார், என்ன பாட்டு கண்டுபிடிங்க.
4: சரி சரி சொல்லுங்க, சொல்லுங்க.
3: பொன்னகை முல்லை
0: பாடி காட்டணும்.
3: புதுவிழி குவளை. பொன்னகை முல்லை புதுவிழி குவளை, அழகிய அதரங்கள் அரவிந்த பூ. கொடியுடையள்ளி நிலத்தினில் நீ ஒரு.
0: அதுல முதல் வரி அண்ணா எங்க கண்டுபிடிங்க?
4: புன்னகை. இன்னொரு வாட்டி பாடுங்க, இன்னொரு வாட்டி பாடுங்க. அதே வரி, நடுவரி.
3: புன்னகை முல்லை புது குவளை, அழகிய அபரங்கள் அரவிந்த பூ. உந்தன் கண்ணங்கள் ரோஜா கொடியுடையள்ளி நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூ.
0: போதும் போதும் அண்ணா, கண்டுபிடிச்சிடு.
4: இல்ல எனக்கு அது வந்து ஒரு காதலி வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல் வருதுன்னு நல்லா
0: தெரிஞ்சுட்டேன்.
4: பாடலோட
0: இவங்க ரெண்டு பேரும் இளவட்டு தானே, அதான் காதலோட வர்ணிக்கிறாங்க காதலிய.
4: ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆனா முதல் வரிதான் எனக்கு சட்டின் லாபம் வரல. முதல் எழுத்து சொல்லுங்க, என்ன வரியில ஆரம்பிக்கும்?
0: அண்ணா எழுத்து சொன்னா கண்டுபிடிச்சா அண்ணா நீங்க.
1: அண்ணா
0: நீங்க
3: வரிகள் ஊடாக இணைந்திருந்தாலே அந்த பாடலை கண்டுபிடிச்சிடலாம்.
0: இல்ல ஒரு நிமிஷம் அண்ணா, நாங்க சின்ன பிள்ளையாண்டு நீங்க ஏமாத்துறீங்க பாருங்க. முதல் வரிய சொல்ல சொல்றீங்க, சொல்ல சொல்ல சொல்றீங்க, இதெல்லாம் நல்லா இல்லையண்ணா. குழந்தையோட நீங்க ஏமாத்துறீங்க பாருங்க. சரி, கேட்டாலும் கேட்டீங்க. ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து கையில வச்சுக்கொண்டு மூன்று பிள்ளைகளுக்கு நான் துண்டு துண்டா தாரேன் சொல்லுங்கன்னா சொல்லிருக்கோம் இல்லையா கோவைகுமார்?
4: வருது வரிகள் ஞாபகம் வருது. மற்றும் அந்த பாடல் வந்து எந்த மாதிரி ஆளுமை கொண்டதோ நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் அடுத்த நேருக்கு நான் வழி
0: விடுறேன். ஆனா நீங்க உங்களுக்கு பாடல் தெரிஞ்சுட்டா எழுதி போட்டுருங்க வாட்ஸ்அப்ல, சரியா?
4: கண்டிப்பா போடுறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்க சரி, இன்னொரு அன்பு உறவு இணைகிறார். இவர் கெட்டிக்காருங்க, இவர் காதல் பாட்டுண்டா உடனே சொல்லிருவாரு. இவருக்கு இவரை யாருன்னு கண்டுபிடிங்க பாங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க வணக்கம் சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்ல வேணாம். வணக்கம் வணக்கம். நீங்க நீங்க பேர் சொல்ல வேணாம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்.
0: நான் நல்லா இருக்கிறேன்.
5: ஹலோ.
0: நான் நல்லா இருக்கிறேன். பக்கத்துல இளவரசும் கோவை குமாரும் இருக்கிறாங்க. நீங்க உங்களோட பேரை சொல்ல வேணாம், கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். உங்களோட தான் நித்தம் பேசுறாங்க.
5: வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார்.
0: கேக்குதா இளவரசு?
3: கேக்குதுமா கேக்குதுமா. நீங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
0: அத சொல்லாதீங்க, இடத்த சொன்னீங்களா? நீங்க ஒரு ஆள் தான் அங்க இருக்கீங்க. சொன்னீங்களா கண்டுபிடிச்சிருவாங்க. அத மட்டும் சொல்லிடாதீங்க, இடம் சொல்லாதீங்க. பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க.
5: மேடம் நல்லா இருக்கீங்களா? இப்ப எல்லாம் உடம்பு எப்படி இருக்கு?
0: நல்ல ஜம்மன் இருக்கேன். அவர் வந்து எம்டிஆர் நாட்டு இளவரசர். அவரு
5: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
3: எனக்கு
5: பாடல் வேணுமே.
0: சரி கொஞ்சம் கொஞ்சம்
3: உங்களுக்கு வந்து பாடல் கொடுத்ததுக்கு முன்னாடி வரிகள் சொல்றேன், பாடலை கண்டுபிடிங்க.
0: பாட்டு எடுக்க கண்டுபிடிங்க அண்ணா. அண்ணா பேரை மட்டும் சொல்லிடுறாங்க, சொல்லுங்க. நீங்க பாடி காட்டுங்க. கொடுங்க.
3: யாரு ஓடு இங்கு எனக்கு என்ன பேச்சு?
0: போதும் போதும், இதெல்லாம் என்னங்க இது? இது எல்லாரும் பாடி பாடி கடைச்சு போனாங்க. யாருன்னா டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க
1: அண்ணா.
5: தூக்கம் வராதோ
0: இளவரசுக்கு
3: அம்மா? இல்ல இல்ல, ஒரு கண்ணன் கண்ணன் சொன்னாங்க காலம் வரீங்களா? கண்ணன் சொல்லி
0: கண்ணனுக்கு
3: தூக்கம் வராது. கண்ணன் கண்ணன் சொன்னாங்க.
0: ஐயோ, உங்களை கண்ணன் சொல்லிட்டாங்க. உங்க பேரு சொல்லாதீங்க, நல்லா போச்சு போங்க. என்னங்க நீங்க உங்களை கண்ணன் என்று சொல்றாங்க, நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களோட பேர் கண்ணனா?
5: நான் என்ன, நான் கமல கண்ணனா, கோபால கண்ணனா, மாய கண்ணனா,
1: மலலை கண்ணனா,
0: கொக்கி கண்ணனா, என்னங்க மன்மத கண்ணனா, என்ன கண்ணன் என்று சொல்ல போறீங்க?
1: அம்மா அப்பா அவர் அந்த அண்ணாவோட பாட்டை மட்டும் சொல்லுங்க, கண்டுபிடிச்சலாம் இருக்கு.
0: சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க, அப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க, இடைவரிய சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிக்கட்டும்.
5: இடைவரி
0: நீங்க கேட்கிற பாட்டு அன்பு தொடங்கன, சரியா?
1: சாதிக்கண்ணான்னு
0: சொல்லிட்டாங்க உங்கள, அதுவும் இல்ல. ஜெகபர் சாதிக்கண்ணாவும் இல்ல. என்ன இன்ப நீங்க என்ன ரெண்டு சொல்ல சொல்லிட்டு என்னங்க? இது முழுசா சாப்பாடை போடுங்க. சரி, அத இடையில இருந்து நாங்க சொல்லலாம்னு பார்த்தா நீங்க என்னடா பொரியலை மட்டும் வச்சுட்டு விட்டுட்டீங்க. கொஞ்சம் அங்கதான் ரெண்டு மூணு கரைய வையுங்க, அப்பதான் கண்டுபிடிக்கலாம்.
5: ரெண்டு மூணு வரி வச்சாக்க கண்டுபிடிச்சிருவாங்க. இன்ப பண்பாடு மனம் வாழ்க,
0: இன்ப பண்பாடு மனம் வாழ்க.
5: கண்டுபிடிக்க முடியல,
0: கண்டுபிடிக்க முடியலையே. பாக்கலாம், கொஞ்சம் பாருங்க, ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஆளை
3: சேர்த்துறமா,
0: யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இல்ல இல்லம்மா, முடிஞ்ச வரைக்கும் வந்து கேள்வி நாம இருக்கணும், பதில் அவர்களாக இருக்கணும்.
0: அது எப்படி எனக்கு புரியல?
3: இல்லம்மா, கேள்வி கேட்கறது நாம இருக்கணும், பதில்களை யோசிக்கிறது அந்த ஒருவராக இருக்கணும்.
0: ஏன் உங்களுக்கு பாட்டு எடுக்க கஷ்டமா இருக்கா?
3: இல்ல அதெல்லாம் ஒண்ணுமா, இல்ல அந்த வகனை சொல்லுவாங்கல்ல, எனக்கு கேள்வி கேட்க
0: தான் தெரியும். தெரியும், சரி. இப்ப உங்களோட ஒரு அன்பு உறவு இணைஞ்சிருக்கிறார், உங்களோட கோவை குமார் இணையவரசோட. எங்கே வணக்கம், அவரை யாரென்று கண்டுபிடிங்க பாப்போம். எல்லாரும் அவரை யாரென்று கண்டுபிடிங்க. மாமா, என்ன டிராவல்ல இருக்கீங்களா? நீங்க ட்ரெயின்ல இருக்கீங்களா? மாமா
1: கேக்குதா?
0: கேக்குது மாமா, நீங்க ட்ரெயின்ல இருக்கீங்களா?
1: கண்ணன் எங்க? பம்பாய் கண்ணன் எங்க?
0: கண்டுபிடிச்சிட்டாரு மாமா, கண்டுபிடிச்சிட்டார். சொல்றாருங்க யாருண்டு பக்கத்துல நிக்கிறாரு சொல்றாருங்க. பம்பாய் காரர் எங்கேன்னு கேக்குறாருங்க. அப்ப இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா
1: நீங்க? பூனை.
0: அந்த பக்கத்துல பூனை என்ன பேரை சொல்றீங்க? இல்ல நீங்க ஊரை
5: மட்டும் பூனை. மேடம்
0: என்ன பூனை, காட்டு பூனையா அல்ல வீட்டு பூனையா?
5: என்ன பூனை நாய்க்கு சொல்லிட்டு
0: மாமா, நீங்க சொல்லி கொடுத்தவங்க சொல்றாங்க இல்லையா மாமா? பாருங்க என்ன பூனை நாய் என்று நான் அவரை சரியா துக்கப்படுறேன். நீங்க என்னங்க, வீட்டு பூனையா காட்டு பூனையா சொல்லுங்க மாமா. என்ன இது தெரிஞ்சும் மிச்சம் பேர் தெரியலையா உங்களுக்கு? இளவரசுக்கும் கோவைக்குமாருக்கும் சொல்லுங்க.
3: அப்பா யாரும்
0: எழுதிட்டாங்க வாட்ஸ்அப்ல? இளவரசு யாரும் வாட்ஸ்அப்ல எழுதிட்டாங்க, நீங்க கண்டுட்டீங்க நீங்க இல்ல. சரி இப்ப
3: நீங்க அப்படியே பாருங்க. இல்ல இல்ல, நீங்க அப்படியே வாட்ஸ்அப் பக்கம் போய் பாருங்க.
0: உங்களுடைய பாட்டை சொல்லுங்க. என்ன இடவரி மாமா கண்டுபிடிப்பார்? பாடுங்க பாடுங்க.
5: ஆசை வாழ்க, இன்ப பண்பாடு மனம் வாழ்க.
0: ஆசை வாழ்க, இது இடவரியா அல்ல முதல் வரியா?
5: இடைவரிதான்.
0: ஆசை வாழ்க பாடி காட்டுங்க, ஒரு கொஞ்சம் அசைவோட பாடுங்க மஜித், பாடுங்க மஜித்.
5: பாடமா? ஆசை வாழ்க, இன்ப பண்பாடு மனம் வாழ்க.
0: ஆசை வாழ்க, உங்களை எங்களையே தோக்கடிச்சிட்டாருங்க.
3: இல்ல இந்த நேரத்துல அவரு வரிகளை சொல்லி நம்மளெல்லாம் கொஞ்சம் திக்கும் போட வச்சாருல. இப்போ வரிகளை சொல்றேன், உடனே கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க.
0: நீங்க என்னங்க, நீங்க அதை கண்டுபிடிக்காம நீங்க அவருக்கு, நீங்க நல்ல ஆளா இருக்குது.
3: எனக்கு தெரியுமா
0: சந்திரராஜ் மாமா, நீங்க கண்டுபிடிங்க மாமா, கண்டுபிடிங்க. கொஞ்சம் பாடுங்க மஜித், கொஞ்சம்
1: பாடுங்க,
0: கொஞ்சம் பாடுங்க.
5: ஆசை வாழ்க, இன்ப பண்பாடு மனம் வாழ்க. நானே பாடி
0: காட்டிடுவான். தோத்துட்டோம். ஆசை வாழ்க, இன்ப பண்பாடு மனம் வாழ்க. ரெண்டு பாடினார்.
5: அதுக்கு முன்னால தலைப்புக்கு ரெண்டே வார்த்தை தான் இருக்கு.
0: அதுக்கு முன்னால ரெண்டே வார்த்தை தானா முதல் வரி?
5: இல்ல இல்ல அதுல கோபிக்குமார்
0: அன்பு வாழ்க இன்ப பண்பாடு அப்படி வருமா? இல்ல நான் சும்மா தாங்க போட்டு பார்த்த
5: மனிதன்குமார் இவங்களுக்கு பாட்டு அப்படிதான் இருக்கும்.
0: இல்ல மாமா
5: தெரியாது.
0: இல்ல மாமா உண்மையான பாட்டு எனக்கு தெரியாது. இவர் சொன்னார் ரெண்டு சொல்லு சேர்த்துக்கணுங்க அன்பு வரமண்டு. அப்ப நான் பார்த்தேன் அன்பு வாழ்க இன்ப பண்பாடுன்னு சொல்லி மாமான்னு சொன்னா சரியாவது ஆனா பாட்டு என்னன்னு தெரியாது. சரி மஜித், மஜித் நீங்க சொல்லுங்க என்ன படம், என்ன படம் என்று எல்லாம் சொல்லுங்க.
5: என்ன படம்? நீங்காத நினைவு.
0: ஆஹ், அந்த காலத்துல படம்.
5: அந்த காலத்துல 61 வந்த படம் தான்.
0: 63 நாங்க புறக்கவே இல்லையே.
1: 63 நாங்க புறக்கவே இல்லையா? அந்த கால படம் 63
5: நாங்க
1: பிறந்ததே 2005
0: அதானே 85
5: சரி அது சரி
0: நாங்க 85 பிறந்தது. நீங்க என்னன்னா நீங்க அங்க போயிட்டீங்க.
1: அம்மா நான் 2005
0: நீங்க 2005 பாருங்க இது நல்லா இருக்கு.
5: என்ன
0: படம் சொன்னீங்க மஜித் நீங்க? அது என்ன படம்?
5: நீங்காத நினைவு.
0: நீங்காத நினைவு.
3: மஜித், மஜித் எட்டாதீங்க. சிலவரிகள்
0: சொல்றேன். வழிய பாருங்க மஜித். மஜித் மதிச் மதிச் ஐயோ ஐயோ எனக்கு சொல்லலாம். அந்த பாட்டை எடுத்து வரங்க. பாட்டை எடுத்து சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க பாட மாறலாம்.
3: மஜித் அண்ணா உங்களுக்காக வரிகள். வணக்கம். இந்த நேரத்துல வணக்கம்.
0: மஜித், மஜித் இருக்கீங்களா?
5: சொல்லுங்க.
0: பாண்ட கேளுங்க. நீங்க கண்டுபிடிங்க. நாங்க வரி கொடுக்க போறோம், நீங்க பாண்டபிடிங்க.
3: நிற்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாளாட்டும்.
0: பாடி காட்டுங்க. பாடி காட்டு.
3: நிற்கும் எட்டி நிற்கும் போதும்
0: போதும் போதும் போதும். அது அவர் கண்டு பிடிச்சிடும். மஜித், மஜித் எட்டி நிற்கும் வானம் உன்னை
5: பாட்டு. உன்னை பார்த்த நேரம் என்னது? விஜய் பாகத்தோடு சொல்லி ஒரு பாட்டு வருமே.
0: என்ன பாட்டு?
5: உன்னை பார்த்த நேரம்.
0: அது இல்ல. எட்டி நிற்கும் வானம் உன்னை கண்டு நேரம் தாளாட்டும் அப்படி வரும்.
5: ஓ அப்படியா? பெரும்பாலும் புதிய பாடல்கள் அவ்வளவா தெரியாது.
0: ஐயோ இது புதுசு இல்லைங்க. நீங்க பழைய காலத்து பாட்டு.
3: பழைய பாட்டு
0: நீங்க பிறந்து
5: டிவியே பாக்குறது இல்ல.
0: இது நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க. சரி அப்ப மதியம் நாங்க
5: உங்க
0: விடப்படுறோம். சரியா?
5: நன்றி நன்றி நன்றி.
0: உங்களோட பாட்டும் பதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும், திரும்பவும் வரும் காலையில. மறக்க வேணாம். ஆனா இடையிடையே வரும். நாங்க இந்த இப்ப போறோம் இல்ல, எப்ப இப்ப வருதுண்டு அந்த பாட்டும் பதமும் மீண்டும் மீண்டும் வரும் நேரத்தை நாங்க அதுல போடுவோம். நீங்க கேட்கலாம். நல்ல பாட்டும் பதம் வேணும்.
5: நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி இப்ப மாமா சொல்லுங்க மாமா இந்த பாட்டை. மாமா இப்ப மூன்று பாட்டு கொடுத்தாச்சு மாமா. அந்த மூன்று பாட்டு இன்னும் யாரும் சொல்ல.
1: ஒன்று
0: இளவரசு. இளவரசு வந்து இளவரசியை தான் பிடிக்கணும் இவரு. சரியா இளவரசா?
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு?
3: ஒரு பாட்டு சொன்னா அந்த பாட்டு வந்து கோவை குமார் அண்ணா
0: கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்கு மாமா மாமா இருக்கா கண்டுபிடிக்கணும் கேட்டிருக்க மாட்டாரு மாமா.
3: இப்ப இடையில இப்ப இடையில சொன்ன வரிகள் மஜித் அண்ணாவுக்கு சொன்ன வரிகளை நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
0: அத சொல்லுங்க அந்த பாட்டு
3: அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போலும் சின்ன மணி பாடும் மண்ணில் படக்கூடாது.
0: இது ராணி அம்மாக்கு தெரியும், ராணி அம்மா உடனே கண்டுபிடிப்பா. ராணி அம்மாக்கு இந்த பாட்டு உடனே தெரியும். சரி இப்ப இப்ப இப்ப உங்களோட மூன்று பேருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்க போற. பக்கத்துல ஒரு கிளி குரல்ல ஒரு ஆள் பேச போற பாருங்க. எங்கட குரூப்லயே அன்பா கிளி போல பேசுறவங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கட்டிக்கார. யார் முதல்ல கண்டுபிடிக்காம
3: பாருங்களா? பெண் குரலா?
0: அது பேசதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க பேரை சொல்லாம நீங்க வணக்கம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த மூணு பேருக்கும்
6: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்
0: மாமா. பாருங்க நீங்க சொன்னா பிரசபா இது தெரியாதா எங்களுக்கு? ரேவதியம்மா வணக்கம் சொல்லுங்க. மூணு பேர் இருக்கிறாங்க.
6: மூணு பேருக்கும் வணக்கம்.
0: அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பாத்துட்டு ஆலி அவங்கட உயர்த்தியாச்சு. அது சரி. ரேவதியம்மா நீங்க என்னங்க மூன்று இளவட்டுகள் சொன்னீங்க, என்னங்க என்ன விட்டுட்டு சொல்லிட்டீங்க நீங்க?
6: பாடல் வந்து நிலவே மலரே ஒரு பாடல்
0: அந்த சொல்லிட்டாங்க போங்க. ரேவதி அம்மா நீங்க அன்புல ஒரு பாட்டு சொல்லிட்டு என்ன போட்டிக்கு போகலாம்.
6: சுடரும் சுறாவளியில எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அன்பு வந்தது என்னையால வந்தது சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது அன்பு வந்தது என்னையால வந்தது. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: அந்த பாட்டு உங்களுக்கு எடுத்து வரலாம். இப்ப கோவைக்குமார் உங்களோட பாட்டையும் சொல்லுங்க, மாமாவும் உங்களோட பாட்டை சொல்லுங்க, அதுக்கு பிறகு போட்டிக்கு போலாம். மாமா சொல்லுங்க உங்களோட பாட்டு என்ன அன்புல. மாமா என்ன மாமா அமுதாவுக்கு என்ன மாமா இல்ல பக்கத்துல ராணியம்மா இருக்கிற அமுதா
3: அன்பே
0: அமுதா கோவைக்குமார் நீங்க யார கூப்பிட போறீங்க அன்போட?
3: சந்திரராஜனா
0: வெளியில
3: சொல்லப்படாது.
0: நாங்க சொல்ல மாட்டோம்.
6: சொல்லப்படாது. நீங்க ராகத்தோட பாடுங்க. ராகத்தோட பாடுங்க.
3: நீங்க ரேவதி அம்மா இல்ல ராகத்தோட சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்க.
0: இல்ல இல்ல ராகத்தோட சொல்லுங்க. பாவம் ராகத்தோட சொல்லுங்க.
3: தலைக்கடலில் நடுவே அலைந்திடவாத் தனியே படகுனவே உனையே
0: காட்டிலே
3: புதந்திடவே இருந்து குறுநகை எரிந்து மீட்டாயின்.
0: மாமா
3: சொல்லுங்க
6: சொல்லுங்க. இளவரசல இப்ப பிறந்தவரு அவர் இப்ப பாடம் எல்லாம் பாடுவாரு எனக்கு தெரியாதே.
0: இப்ப சரி பழைய பாட்டு ஒண்ணு கொடுங்க அம்மாக்கு.
3: பழைய பாட்டு எம்ஜிஆர் அதுக்கு
6: முன்னாடி வேணுங்களா? ஐயா அதுக்கு முன்னாடி வரலாம். தியாகராஜ பாகவதர்லாம்
0: சொல்லுங்க இந்த பாட்டோ கைவர் காந்து சென்றாரோ
3: பாருங்க பிஞ்சு முகத்தில் ஒளி இருந்தாயே
6: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
0: பாருங்க நீங்க இது வேணுமா இளவரசுக்கு இளவரசுக்கு இது வேணுமா
3: இல்லமா இல்லமா இல்ல இல்லமா இல்ல இல்ல இல்ல பழைய படத்தை சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த புது படம் கண்டுபிடிக்கலாம்ல
0: இல்ல இல்ல ஒரு ஒரு அளவு பாடல்கள் தான் நான் கண்டுபிடிக்கணும் இப்ப நல்ல புதிய பாடல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்ப இப்ப மாமாவுக்கு ஒரு பாட்டு கொடுங்க கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க
3: அது அது ரொம்ப கஷ்டமா
0: மாமா கண்டுபிடிப்பாரா கொடுங்க மாமாக்கு ஒரு பாட்டு
3: கொடுங்க
0: கணக்கு வேணாம் கணக்கு வேணாம் ரேவதி அம்மா கொடுங்க இடவரி இடவரி பாடல் ஒன்று ரேவதி அம்மா
6: இடையில இடையில கொடுங்க இடைவரி கொடுங்க
0: நீங்க நீங்க கொடுங்க இடைவரி
3: நீங்க
0: நீங்க கொடுங்க
6: மேடம் நானா
0: நானா அங்க இருக்கிற மூன்று பேரும் சொல்லட்டு அங்க நீங்க கொடுங்க
6: முரம் போடு அவமானம் துக்கம்
0: என்ன இளவரசு சொல்ல வேணா மாமா சொல்லுங்க மாமா
6: மனதை கிள்ளி விதை போடு உரமாகும் அவமானம்
0: யார் கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது இது நீங்களா கண்டுபிடிச்சீங்க மாமாக்கு நாங்க கொடுத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரி மாமா கொண்டு கொடுங்க மாமா கொண்டு கொடுங்க ரேவதி
6: அம்மா
0: கொடுங்க என்ன செய்ய மாமாவுக்கு கஷ்டமா கொடுங்க அமுதாவை கூப்பிட்டாரு இல்ல அதனால நீங்க கஷ்டமா கொடுங்க அமுதா அமுதாவை கூப்பிட்டாலே அதுக்கு கஷ்டமா கொடுக்க
3: நல்லா மாட்டிக்கிட்டீங்களா
6: இல்ல இல்ல சார் மறையுங்க வரையுங்க
0: மாமாக்கு வீட்டுல மாமாக்கு வீட்டுல அடி வாங்கி கொடுக்கலாம் நான் ஒரு வரி
6: கொடுக்கலாம் ஒரு ஒரு
0: பாருங்க உன்னோடு வாழ்ந்தேன்னு சொன்னோன்னே சொல்றேன் பாருங்க
6: உன்னோடு வாழ்ந்த ஒரு காலம் போதும் அலாலா மண்ணோடு மறையும்
0: எங்க மாமா
1: கண்டுபிடிங்க
0: பாத்தீங்களா பெண்கள பேர் வாங்கலாம் மாமா சொல்லிடட்டாக்கண்டு
3: பாட்டு ரெடி
6: பண்ணிட்டாங்க எனக்கு கஷ்டமா வரலையே திங்கள் தங்கையாம் பெண்ணையாம் கண்ணி மூர்களும்
0: திங்கள் தங்கையாம்
6: கண்கள் தோழியாம் கண்ணூர்வலம் வருவாம்
0: கோவைக்குமார் சொல்ல வேணா இளவரசர் சொல்ல வேணா மாமா சொல்லணும் இது திங்கள் தங்கையாம்
6: தென்றல் தோழியாம்
0: என்ன மாமா
6: என்ன படை
0: கோவைக்குமாரும் இளவரசன் சொல்லக்கூடாது திங்கள் தங்கையா
6: கண்ணினா
0: என்ன முன்னுக்கு வரலைங்க அப்படி அந்த நடுவே மாமா சொல்லுங்க மாமா கொஞ்சம் அப்படியே வருது பாடுறீங்க எங்க கன்னியூர்வனம் வருமாம் அவள்
3: அதாவது வாயில இருக்கு இல்ல வரல
6: தொண்டையில இருக்கு தொண்டையில இருக்கு வாயில வரல
0: வாயில இருந்தா வந்துடும் வழியில இது தொண்டையில இருக்கு
6: தொண்டையில இருக்கு தொண்டையில
0: கோவைக்குமார் சொல்லக்கூடாது தெரியாது அதுதான்
6: ஆனா வராது
0: இப்ப மாமா இன்றைக்கு டபுள் இல்லடா உண்மையா வீட்டுல பெரிய பிரச்சனை பாருங்க பாட சொன்ன அவன் இத்திரையில இருக்கிறான் அவள் அள்ளி கொள்ள நாங்களே
3: இல்ல எங்க குடியிருக்க வீடு கிடைக்குமா
0: இளவரசு இளவரசு வாடகைக்கு வீடு தர்றாரு அவரு மாமா வாடகைக்கு வீடு தர்றாரு மாமா
5: அந்த
0: மாமா கண்டுபிடிச்சிட்டேன் மாமா கண்டுபிடிச்சிட்டேன் அது நாங்க வாடகைக்கு தேடுறேன் பாருங்க வீடு தர்ற அப்ப நன்றி மாமா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி மாமா விடப்பட்டு கொள்ளலாம் சரி இப்ப எங்களுடைய கோவைக்குமாரை கொண்டு கொடுங்க அவரையும் வழி அனுப்பி வைக்கணும் கண்டுபிடிச்சோன்னு எங்க நீங்க
3: தீர்ந்தடும்
0: ஐயா ஐயா காலை காட்டுங்க ஐயா ஐயா தொட்டு அதற்கு தெரியுங்க இது பேனாமை
3: அப்படிங்களா நீ கேளுங்க அந்த மாட்டு என்ன கேளுங்க
0: என்ன மாட்டது பேனா மையம் தீந்து
3: பேனா மைய தீந்து சொல்றோம் காதல் கடிதம்
0: அந்த அம்மா சொல்லிட்டா
3: அம்மா சொன்னாங்க
0: கோவைக்குமார் சொல்லுங்க கோவைக்குமார் சொல்லுங்க பேனா மையம் தீந்து
3: பாருங்க பாருங்க என்னன்னு கேக்கலாம் பாருங்க
0: பேனா மையம் தீந்து என்ன எப்படி வரும் அது அம்மாவே கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க அது அது ஒரு இடைக்கால பாடல் பொது பாடல் தான் அது அம்மா கண்டுபிடிச்சிட்டான் கோவைக்குமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க கோவைக்குமார் உங்களோட அன்பு
3: பாட்டு
0: நல்ல பாட்டு

0: நீங்க பண்ணணும்னு அவங்க கோரஸ் குடுக்கறாங்க பாருங்க எப்படி அண்டு.
1: ஆமா பெண் அல்ல அச்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் வீழ்ந்தேன்.
2: இது கேட்ட பாடலாதான் மலல் அடித்தல் மதல் அடித்தல்ல கேட்ட பாடல்லாம் இருக்கு நல்ல கேட்ட பாடல் தான்.
0: அப்ப அம்மா திங்க் பண்ணிட்டு அதுல எழுதுங்க. நன்றி வணக்கம் அம்மா.
2: நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்.
0: விடைபெறலாம். நன்றி
1: சரிங்கம்மா. நன்றி வணக்கம்.
0: இளவரசி இன்னொரு பாட்டும் கொடுங்க அவங்க அதை கேட்டுக்கொண்டு வந்து பாடல சொல்லட்டும் வர்றவங்க அழைப்புக்கு வர்றவங்க.
1: இப்போ இந்த வரி இந்த வரிகளை சொல்லாமா?
0: எந்த வரி?
1: இது காதல் கடிதம்.
0: அதுதான் புடிச்ச கண்டுபிடிச்சிட்டாங்களே காதல் கடிதம் கோவை குமார். இப்ப நீங்க பாடுறது திருப்பி பாடுங்க. இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு புதிய நபரை சேர்த்துக்கலாம். அவரை சந்திச்சு
1: சொல்லுங்கம்மா. யாருமா?
0: புதிய அதாவது சேகர் என்று ஒரு அன்பு உறவு. அவரை நாங்க அழைப்புக்கு எடுத்துக்கலாம். நேற்றையில இருந்து அவர் ட்ரை பண்றார் கிடைக்கல என்று சொல்லி இருந்தார். அவரை இன்றைக்கு கூப்பிட்டு பேசிக்கொண்டு நாங்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சேகர். வணக்கம் சேகர். வணக்கம் கண்ணன் சேகர். எப்படி இருக்கிறீங்க? கண்ணன் அப்பாவுடைய பெயர், சேகர் இவருடைய பெயர். கண்ணன் சேகர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா கண்ணன் சேகர்?
3: நன்றாக இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அதாவது முதல் முதலாக நீங்க காற்றடையில இணைஞ்சு கொள்றீங்க, மன்னிக்கிச்சுங்க. எங்களுடைய குடும்பத்தோடு சேர்றீங்க. உங்களுக்கு வருக வருக வந்து வரவேற்று நாங்க எல்லா எப்பொழுதும் இந்த கலைக்கூடத்தில் நீங்களும் ஒரு உரமாக நீங்க கலந்துக்கிறீங்க. இந்த வீட்டை
3: கலைக்கூடத்தை கலகலப்பாக்க வேண்டும்,
0: கலகலப்பாக்க வேண்டும். மற்றது இன்னும் ஒரு விடயம், இந்த உறவுகளோட நாங்க எப்பொழுதும் உறவு சொல்லி கூப்பிடுவோம், அன்போடு கூப்பிடுவோம். அன்பு உறவுகள் என்று தான் சொல்லுவோம். எங்களோட குடும்பத்தில் நீங்களும் சேர்ந்து
3: இனிய இதயங்களே, இனிய இதயங்களே, நலமா இருக்கிறீங்களா? முதல்ல கேட்டுதான் நிகழ்ச்சி தொடங்குவாங்க.
0: நாங்களே
3: மாதிரி நம்ம வந்து உறவுகளே சொல்றீங்க, ஒன்றும் தவறு இல்ல.
0: அன்பு உறவுகள் இதுல அதாவது எல்லாரையும் அரவணைச்சு பேசுற கொஞ்சம் போறங்க இளவரசு. அரவணைச்சு பேசுறதுல நாங்க எப்பொழுதும் அன்பு உறவாகவே இருக்கிறோம். நேராக உங்களை தள்ளி வைக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் எங்களுடைய வானொலியில அப்படித்தான் நாங்க சொல்றோம். எப்படி இருக்கிறீங்க சேகர்? எந்த பக்கத்துல இருந்து எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்றதை சொல்லுங்க, எல்லாரும் கேட்கணும். உங்களோடு எல்லாரும் நண்பர்களாக
3: ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி, ஆற்காடு பக்கத்துல திமிரி.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டு அக்கள் சொல்லுங்க, மறந்து போச்சு எனக்கு.
3: ஆற்காடு பக்கத்துல திமிரி.
0: திமிரி, திமிரியா?
3: ஆமா, திம்மராய திம்மராய என்ற ஒரு அரசன் அந்த பகுதியில் திமிரி.
0: சரி, அப்ப இந்த வானொலியை நீங்க கேட்கறதுக்கு எப்படி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க, எப்ப இருந்து கேட்க ஆரம்பிச்சீங்க என்றதை சொல்ல முடியுமா?
3: இப்போ ஒரு வார காலமாக தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது எதாச்சாக நான் கூகுள்ல போயிட்டு ஆப் தேடும் போது தமிழ் வானொலி இருந்தது. அதை எடுத்து பண்ணும் போது ஒவ்வொரு வானொலிய ஆப்ஷன் போயிட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா சிறப்பா இருந்தது. அதனால இதை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சேன் ஒரு வார காலமா.
0: இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு சிரிச்சு கும்மாளம் அடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படித்தானே?
3: ஆமா ஆமா ஆமா. அங்க அங்க ஒரு அக்கா இருக்கிறாங்க, அந்த அக்கா சிரிக்கிறது ரொம்ப எல்லாருமே பிடிச்சு போச்சு.
0: இளவரசு, இத நீங்க நீங்க எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க பாருங்க இளவரசு. அவர் எவ்வளவு பொறாமையா நிக்கிறீங்கன்னு பாருங்க. பக்கத்துல அந்த அந்த கண்ணன், அதாவது சேகர், கண்ணன் சேகர் உங்களுக்கு அண்ணாவா இருப்பார். வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் நண்பர். நன்றா இருக்கீங்களா?
0: இவர் ஒரு அரவிப்பாளர். இவர் எங்க
1: வானொலிங்க
0: எங்க வானொலியில ஒரு அரவிப்பாளர் இளவரசு. இவருடைய பெயர் கண்ணன் சேகர்.
3: சரி.
0: எப்பவும் ஒரு நிகழ்ச்சி எடுத்து வருவார் செம பாட்டு. அந்த அந்த நிகழ்ச்சியை மட்டும் நீங்க இரவு நேரத்துல கேட்க முடியாது. நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் எழுந்து ஆடத்தான் சொல்லும். அப்ப அது உங்களுக்கு தேவையா?

0: இல்ல அந்த அது அந்த நண்பருடைய திறமை அதை கேட்டு ரசிக்க வேண்டியதுதான்.
1: நேற்று எங்களுக்கு நேற்று இரவு நேரம் சரி தூங்கலான்னு இவரோட நிகழ்ச்சி இவர் எடுத்து வர சரி நிகழ்ச்சி எல்லாம் இனி அவங்க அவங்க எடுத்து வருவாங்கன்னு நான் அவர் தூங்கலான்னு கண்ண மூடினேன். போட்டாருங்க ஒரு பாட்டு செம பாட்டு தொடர்ச்சியா பாட்டு கேட்கலான்னு பந்தது பாட்டு அதோட எழும்பி இருந்தேன். அப்ப அதனால
2: இன்னைக்கு இந்த வாரம் கொஞ்சம் சுமாரா இருக்கு, அடுத்த வாரம் இன்னும் டாப்பா இருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா அந்த உங்களுடைய சுமாரா அவர் கொஞ்சம் இயலாத கட்டத்திலும் ஆனா நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தார். பாடலால அசத்திட்டார் அவர் போட்டு. அப்ப
0: சிறப்பா இருக்கு.
1: கண்ணன் சேகர் நீங்க எந்த பாடலை இடவெறிய கொடுத்தாலும் முதல்ல நீங்க அன்பு வந்து தொடங்குற ஒரு பாட்டு கொடுங்க. முதல் முதல்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க அன்போட இணைஞ்சிருக்கீங்க பாருங்க. நான் சொல்ற குடுக்க சொல்லு
0: ஒண்ணு இல்ல நிறைய கொடுக்கறேன்.
1: நிறைய இல்ல ஒன்று கொடுங்க. நீங்க நிறைய கொடுத்தா மற்றவங்களுக்கு தேட வேணாம். எங்க
0: அன்பு வந்ததே என்ன ஆள வந்தது
1: அது சொல்லிட்டாங்க.
0: சரி அன்பு மலர்களே நம்பி இருங்களேன் நமது
1: அன்பு வந்தது யாரும் கேட்கல நினைக்கிறேன். அன்பு வந்தது பாடி காட்டுங்க.
0: அன்பு வந்தது என்னை ஆள வந்தது புது வீடு புகுந்த வீடுன்னு நினைக்கிறேன்.
1: வேற மற்றது என்ன சொன்னீங்க?
0: அன்புள்ள அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமது.
1: நாளை நமது இன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம் கட்டிக்காரன்.
0: அன்புள்ள அப்பா சேர்மா சார் அதா
1: சரும் அன்புள்ள அன்புள்ள சேகர் என்னப்பா உங்கள் காதல் கதையை சொன்னார்.
0: வீட்டுக்குள்ள சொன்ன தப்பு அடிதான். இந்த கதையை முதல்ல கேப்பத்தான் மாடிக்கு போயிட்டு இருக்கா.
1: இது இளவரசு யார பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரே வட்டத்துல தான் நிக்கிறாங்கல்ல.
2: கண்டிப்பா கண்டிப்பா
0: செல்வம்
1: அது நல்ல பாட்டு. அது ஒரு பாடி காட்டுங்க பாக்கலாம். அது இளவரசுக்கு தெரியாது அந்த பாட்டு.
0: பி எஸ் ஜெயராமன் செல்வம்
1: தெரியாது பிழை விட்டுட்டீங்க. ஒரு ஒரு சொல்லு அதுல வர இல்ல. அன்பாலே தேடிய என் அறிவு தங்கம் அண்டு வரும். அது நல்ல ஒரு
0: பாடல். எனக்கு ஞாபகத்துக்கு
1: அறிவை விட்டுட்டீங்க அன்ப
0: வந்தோன்னு
1: அப்படி சொல்லக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அறிவு யாருக்கும் இல்லன்னு இல்ல. நீங்க எல்லாம் நல்லா எல்லாரும் நல்ல அறிவோட இருக்கிறீங்க. ஆனா நீங்க சும்மா சொல்றது சரி. இளவரசு இவருக்கு ஒரு பாட்டு கொடுங்க பாக்கலாம். எந்த காலத்து எந்த கட்டத்து பாடலை இடவறி கொடுத்தா நீங்க கண்டுபிடிப்பீங்க கண்ணன் சேகர்?
0: அதுதான் ஏதாவது சொல்லுங்க. புதுப்பாட்டு தான் வேணாம்.
2: புதுப்பாட்டு இடைக்கால பாடல் ஒண்ணு எடுத்து கையில வச்சிருக்கோமா?
1: சரி கொடுங்க இளவரசு.
0: இனி
1: இப்ப இந்த அண்ணாவை நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம் இளவரசு சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவருடைய பெயர் ஊர் சொல்லுங்க.
1: அதாவது இவர்
0: வந்து
1: இவர் ஒரு அறிவிப்பாளராக இருந்திருக்கார். நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்திருக்கார் இவர்.
2: அப்ப நமக்கு வந்து அண்ணா வணக்கம். இல்ல
1: என்னங்க அறிவிப்பாளர் அதாவது இது என்ன இது முதல் அவர் கண்டுபிடிக்கிற தயாரிப்பாளராக இருந்திருக்காரு அண்ணான்ற அது எப்படி நீங்க சொல்ல முடியும்?
2: என்னங்க
1: தயாரிப்பாளர் அண்ணான்னு சொல்ல முடியும்? அவர் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா உங்களை விட வயசு குறையுண்டா?
2: இல்லம்மா இருந்தாலும் கலை பார்க்கும்போது
1: நீங்க அந்த அந்த விதத்துல அண்ணா அது கலைஞ கலை சம்பந்தப்பட்டு அவருக்கு எல்லாம் அது தெரிகிறதுன்றதுனால நீங்க அவர் மூத்தவர்ன்றது சரி. அதுக்கு நான் சரி பாட்டை சொல்லுங்க பாக்கலாம். அண்ணா கண்டுபிடிக்கிறாராண்டு
2: அண்ணா ஒரு இடைக்கால பாடல் உங்களுக்காக
0: சொல்லுங்க.
2: பாதை மாறி போகும்போது
1: ஆஹா
2: ஊரும் வந்து சேராது
1: எனக்கு இருமல் வருது அந்த பாட்டை கேட்ட.
2: ஆமா நீங்க அவங்க அவங்க கண்டுபிடிக்கிறீங்க சிரிச்சே கண்டுபிடிச்சிருக்க போயிருக்கு இந்த பாட்டுலாம்.
1: இல்ல
0: இருக்கு சிரிப்புல ஏதோ இருக்கு.
1: இல்ல இல்ல இளவரசு இருமலும் வருது அதுக்கு இந்த பாட்டை
2: கேட்டானே. சரிங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
1: சரி நீங்க எல்லாருக்கும் வசந்த சொல்லுங்க. நீங்க அவருக்கு பாடலா பாட வேணாம், அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவார். நீங்க நீங்க
2: வரிய
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பாதை மாறி போகும்போது ஊரும் வந்து சேராது
1: சேராது.
2: தாள மாறி போடும்போது
1: அங்கே மனைவி சொல்லி மனைவி சொல்லி
0: கொடுக்கிறேன்.
1: மனைவி சொல்லி கொடுக்கறான்
0: மணியோசை கேட்டதான.
1: மனைவி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, யார சொல்லி கொடுத்தாங்க?
0: இல்ல யாரும் நான் மட்டும் தான் இருக்கேன்.
1: என்னங்க பொன் குடல் கேட்டுது இளவரசு? சரி
2: இல்ல இந்த வரிகளை நான் தான் சொல்றேன்னு தெரியாம இந்த வரிகளை சொன்னவங்க அவங்க வந்து முன்கூட்டி வந்து பாடல சொல்லிட்டாங்க.
0: பயணங்கள் முடியல பத்திரத்து மணியோசை கேட்டு
1: பாடுங்க கண்ணன் சேகர்.
0: அது வர்ற ஒரு லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியல.
1: மணியோசை சொன்னீங்க இல்ல, அப்ப பாட்டு வரணும் இல்ல?
0: மணியோசை கேட்டு
2: வரது
0: பாதை மாறி
2: ஒரு கோவில் சேர்ந்த பொருள் அந்த கோயிலின் மணிவாசலையே இங்கு மூடுதல்
1: முறையோ.
2: சூப்பர். அதுக்கப்புறம் அந்த வரிகளை பாருங்க. கண்ணன் பாடும் பாடல் கேட்டி அப்பதான் இருமல் வரும்.
0: அத நான் பாடவே இல்லையா
2: அந்த பாட்டுக்கு? அம்மா அம்மா இருக்கிற பாருங்க.

0: சேரக்கூடாது
1: ராதை மனம்
0: கண்ணன் பாடும்
2: பிள்ளையா பாடக்கூடாது
1: ஏங்கலாமோ ராதை மனம் வாடலாமோ பாதை மாறுமோ
2: என்ன வரும் இல்லையா
0: தாங்குமோ.
2: சூப்பர் பாட்டு, அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா கெட்டிக்காரன், நீங்க கொஞ்சம் கடினமா என்று சொல்ல முடியாத இது. இந்த பாட்டெல்லாம் அவர் எத்தனையோ தடவை கேட்டிருப்பார். இருந்தாலும் வசனமா கொடுத்தோம்னா அவர் பயந்துட்டார். ஆனா முதல் நாள்லயே நீங்க சரி. இப்ப கண்ணன் சேகர் அன்ப பெட்டி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வந்திருக்கீங்க, அன்ப பெட்டி நீங்க சொல்லுங்க பாப்பா. அன்பால என்னத்தை எல்லாம் கட்டி போடலாம், என்ன எல்லாம் சாதிக்கலாம்? அன்பு நிச்சயமா மக்களுக்கு தேவை.
3: அதாவது நமது இந்தியாவின் தேச தந்தை வந்து மகாத்மா காந்தியடிகள், அவர் வந்து அன்பாலதான் வந்து எல்லாரையும் வந்து கட்டி போட்டு ஒரு இயக்கத்தையே தொடங்கி வெள்ளையனுக்கு எதிராக போராடி இருக்காரு. வீட்டுல என்னுடைய கருத்து சொன்னா, வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து கணவனை யோ நல்லா இருக்கையா அப்படின்னு கேக்கிறத யோ நல்லா இருக்கையா அப்படின்னு கேட்டா அன்பா பேசினா அதுதான் நல்லா இருக்கும்.
2: வர வர வர வர ஒரு நிமிஷம், இதுலதான் நாங்க சில பாயிண்ட்ஸ் பிடிப்போம். மனைவி எப்படி கேட்கணும் எங்க,
3: அதாவது ஓ உனக்கு வேலை இருக்குதா இல்ல அப்படின்னு வேகமா கேட்டா சண்டை வரும்.
2: ஓ அது அன்பு இல்ல,
3: அன்பு இல்ல, அன்பாடு என்ன வேலை இருக்குதா இல்ல
2: இப்படி கேட்கணும். ஏன் அதாவது முதல் ஆரம்பத்துல யோ உனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அப்படி கேட்கணும். அப்படித்தானே எங்க இளவரசருக்கா கேளுங்க பாப்போம்.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல வேகமா
4: சண்டை இல்ல இல்ல முடிஞ்ச வரைக்கும் மாமா மச்சான் அத்தான்
2: அது போடணும் முன்னுக்கு. அத்தான் உங்களுக்கு வேலை இருந்தா
4: என்னதான் கோபம், என்னதான் கோபமா இருந்தா கூட மாமா
2: அது என்னன்னா வேலையால வர கணவனை மனசுக்கு திட்டி கொண்டு எங்க எல்லாம் போயிட்டு வரையோ தெரியா சரி வேண்டுட்டு மாமா உங்களுக்கு சாப்பாடு எடுக்கட்டு மாமான்னு கேக்குற வா சாப்பிட்டதுக்கு பிறகு பேசலாம். சாப்பாடு எடுக்கவா வேணாமா அப்படி கேட்டா சண்டை வரும். அப்படித்தானே
3: இல்ல இல்ல அது இன்னொரு உதாரணம் பேச்சல சொன்னாரு அழகா. மனைவி வந்து சாப்பாடு போடும்போது இலையில வந்து தலைமுடி இருந்தது.
2: ஓ
3: அந்த தலைமுடி எடுத்து கையில கணவன் வந்து அது சண்டை போட்டாருன்னா அது வந்து அன்பு இல்ல மீண்டும் பிரச்சனை பெருசாகும். அவர் என்ன சொல்றாரா சாப்பிடுறாரு, இந்த இலையில இருக்கிற இந்த முடிலாம் உன் தலையில தலையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: சூப்பர். அது
3: அன்பா
2: பேசுறதுதான். அது என்ன இது சாப்பாட்ட முடியோட தந்துட்டேன்னு சொன்னா அது இப்ப இல்ல. ஆனா உண்டு இப்ப முடிய கண்டோம்னா கணவர் பேசுறாரு சொல்லுங்க. கணவர் என்னப்பா இந்த நேரம் சாப்பாடு போடும்போது உண்ட முடி இந்த சாப்பாடுல இருக்கு கவனமா பாத்து அப்படி கொஞ்சம் ஒரு பேசுற மாதிரி சொன்னா உடனே மனைவி என்ன செய்யணும் தெரியுமாங்க, எப்படி பேசணும்னு தெரியுமா? என்னங்க முடி சாப்பாடுல வந்தா உறவு விட்டு போகாதுங்க அன்பு கூடும் அப்படி சொல்லணும். அது நீ நீங்க எவ்வளவுதான் அடிச்சு கிடைச்சானு நான் போக மாட்டேனுங்க, அவ்வளவு தூரம் முடி அதுல இருக்கு.
3: சரி முடி முடி கொடுத்துருவோம்
2: சொல்லுங்க கொடுங்க.
3: இப்ப குஷ்பு இதுல பத்தி பேசுனீங்களா
2: பாத்தீங்களா, நீங்களும் குஷ்புக்கு வந்தீங்க சொல்லுங்க. இளவரசு ஆயிட்டமா இருங்க, குஷ்பு டெல்லிக்கு வராருங்க அவரு.
3: குஷ்பு
2: சொல்லுங்க சொல்லுங்க. குஷ்பு
3: குஷ்பு வார்த்தை வந்து வங்காள மொழியில வாசனை பேரு.
2: வாசனை குஷ்பு
3: அந்த வங்காளத்துல வந்து பாட் படங்கள்ல வந்து இந்த கொத்தமல்லி நம்ம பக்கம் வந்து ரவா இட்லி மாதிரி போட்டு வாசனை விற்க ஆரம்பிச்சாங்க
2: அந்த இட்லிக்கு.
3: அது என்னட பேரு கேட்டா அவங்க மொழியில வாசனை இட்லின்றதுதான் சொன்னதுதான் குஷ்பு இட்லி.
2: ஐயோ அதுதான் இவங்க பாத்துட்டு குஷ்பு வந்தோன்னா
3: இவங்க வந்து என்ன பண்ண சாதாரண இட்லி பெருசாக்கி குஷ்புடைய குஷ்பு குஷ்பு அந்த குஷ்புக்கே பேர் கூட வாசனை தான் பேரு தமிழ்ல.
2: அம்மா கூட அம்மா கூட அப்ப அம்மா வாசனையா இருப்பாங்கல்ல என்ன. இளவரசு இளவரசு சொல்லுங்க இளவரசு. வணக்கம் இளவரசு, என்ன நடந்தது இருக்கீங்களா இருக்கீங்களே, என்ன உங்களோட சத்தத்தை காண இல்ல இளவரசு சரி நீங்க சொல்லுங்க குஷ்பு வெட்டி இளவரசி வருவாரா? இளவரசி மீண்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப அதத்தான் இவங்க குஷ்பு இட்லியானுட்டாங்கல்ல, அப்படியா? அப்ப அது அண்டைக்கெல்லாம் வந்து அவங்க ஆராய்ஞ்சாங்க, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டைக்கெல்லாம் அவங்க வந்து ஆராய்ஞ்சி இவங்க சொன்னாங்கன்னா அந்த இட்லி வந்து புஷ்கு புஷ்கு குஷ்பு மாதிரி அப்படி இருக்குது, மற்ற குஷ்புட கண்ணம் மாதிரி இருக்குது, அதனால நாங்க அந்த இட்லிய குஷ்பு இட்லி அன்ட்டோம். அப்ப பாருங்க இது நல்லா இருக்கா?
3: அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க, அதுதான் நினைச்சுக்கிறாங்க. ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் வந்து இந்த விளக்கத்தை
2: சொன்னாருங்க. ஆனா உண்மை இதுதான் இல்லையா?
3: ஆமா ஆமா. குஷ்பு நான் வந்து வங்காள மொழியில குஷ்புன்றது தமிழ்ல வந்து வாசனை,
2: வாசனை வாசனையான இட்டலி.
3: ஆமா
2: இப்ப அந்த குஷ்பு இட்டலி ஏன் வந்தது என்று பாக்கும்போது புஷ்கு புஷ்கு என்று இருந்த என்று சொன்னவர் வந்துட்டு இருக்காங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம. வணக்கம்
5: வணக்கம்
2: நாகராஜா. அன்றைக்கு நீங்க
5: வணக்கம் வணக்கம்.
2: அங்க பக்கத்துல ஒரு அண்ணா நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. கண்ணன் சேகர்
3: ஐயா வணக்கம்.
2: கேக்குதா?
3: வணக்கம்
5: வணக்கம்
3: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம் வணக்கம். என்ன எப்படி
2: சொல்லுவேன்? இவர் அசரி நாகராஜன். உங்களோட குஷ்பு இட்லிக்கு இது பாதம் மாறிடுச்சு. நீங்க சொன்னது போல புஷ்கு புஷ்கு இருக்கிறது இல்ல.
6: அவருக்கு
2: கேக்குது, நாகராஜனுக்கு கேக்குதல்ல?
5: எனக்கு நல்லா கேக்குது, எனக்கு கேக்குது.
2: ஓகே, இப்ப கண்ணசேகர் உங்களுக்கு கேக்குதல்ல நான் பேசுறது?
3: கேக்குது மேடம், கேக்குது.
2: அப்ப இளவரசி உங்களோட பக்கம் தான் பிள்ள. இளவரசு சரி, இளவரச மீண்டும் இப்பொழுது நாகராஜன் நீங்க அந்த அண்ணாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. எங்களுடைய கண்ணன்
5: வணக்கம். அண்ணா வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்.
5: நலம் நலம் நலம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்க ஐயா.
5: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
2: நேற்று நாங்க செய்வினியை பற்றி பேசும்போது நாகராஜன் வரையில, இன்றைக்கு செய்வினியை பற்றி நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. குஷ்புவை பற்றி சொல்லிட்டீங்க, செய்வினியை பற்றி சொல்லுங்க.
5: அதாவது
2: இல்ல, அவர் சொல்ல போறார் நாகராஜன், அதை கேட்கலாம். அவர் சொல்றாரு அது தான் கண்டிருக்கிறேன் இங்க பாக்கலாம். சொல்லுங்க. நாகராஜன் அவர் சொல்லட்டு அது என்ன பாக்கலாம். சொல்லுங்க
5: கண்ணன்.
3: நான் கூட வந்து அந்த சம்பவத்தை பாக்கிறது முன்னாடி கிடையாதுங்க. அதாவது வந்து அது ஊராட்சி மன்ற தலைவர் ஆரஞ்சி பக்கத்துல ஒரு கிராமம். அவரு திடீர்னு ஒரு வழக்கமா வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்ரூம் போகும்போது தவறி கீழே
2: வந்துட்டாரு.
3: வீழ்ந்துட்டு ஏந்திரிக்க முடியல. கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஒரு கால் ஒரு கை வந்து லக்குவான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி
2: ஆயிடுச்சு.
3: அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் எல்லாம் வந்தவங்கன்னா சொன்னாங்க, இது என்னன்றது வந்து நீங்க திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு சாமியார் இருக்காரு, அவரை வந்து பார்த்தோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. சரின்னு சொன்ன சாமியாரை வந்து வர வச்சாங்க. அந்த சாமியார் சொன்ன ரூல்ஸ் சொன்னாங்க, எனக்கு காவி துணி ஒண்ணு வேட்டி வேட்டி ஒரு கடப்பாரம் மட்டும் தான் வேணும், மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து நம்ம வாங்கி கொடுத்த காவி துணி தான் கட்டினாரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நம்ம எதுவும் தெரிய வச்சுறாரு. வேற கூட 50-60 ஜனங்கள் வந்து வெளியே வேடிக்கு பாக்குறாங்க. அவரு சாம்பிராணி வந்து ஒரு தட்டுல போட்டு அப்படியே புகை பண்ணி அத வாசப்படி காலு வாசப்படியில இருந்து அப்படியே தோட்டத்து வாசப்படியில போயிட்டு போயிட்டு வர சாம்பிராணி
2: போட்டுங்க.
3: ஒரு இடத்த வந்து அப்படியே கைய ஒரு அடிச்சார், ஒரு அடி தரையில. அந்த அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா கார போட்டு எந்த வில்ல
2: என்ன அவர் அந்த அடிச்ச இடம் என்ன நடந்தது அத சொல்லுங்க.
3: கார கார எதுவும் விரிசல படாத ஒரு நல்ல கார கார தரை, சிமெண்ட் தரை,
2: சிமெண்ட் தரை, சிமெண்ட் தரை,
3: சிமெண்ட் தரை. அந்த கையை அடிச்சு அடிச்சுட்டு அந்த கதபாறையில வந்து தோண்ட சொன்னார். அவங்க அந்த கதபாறை ஒரு ஆளை கூப்பிட்டு
2: யாரு சாமியார் சொன்னார்,
3: சாமியார் சொன்னார், ஆமா சாமியார் தோண்டா இன்னொரு ஆள் கூப்பிட்டு இந்த கொஞ்சம் தோண்டுங்க. ஒரடி ஆதான் தோண்டாங்க, உடனே சாமியார் உள்ள கை விட்டாரு. கை விட்டு எடுத்த உடனே ஒரு மண்ணோட அப்படியே எடுத்துட்டு வந்து அதை கழுவி பார்த்தா செப்பு தகுது, அதை சுத்தி வச்சிருக்குது. அந்த செப்பு தகுதுக்குள்ள ஒரு ஒரு 1.5 inch வந்து களிமண் பொம்மை. அந்த களிமண் பொம்மைக்கு ஒரு கால் இல்ல, ஒரு கை இல்ல. அப்ப இதுல என்ன சொன்னா, அது இருக்குதோ வச்சாங்களோ வைக்கல செய்வீங்க நம்மளுக்கால. அந்த உள்ள இருக்கிற காரைக்குள்ள எப்படி போயிருக்கு அந்த பொம்மை?
2: இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்ட்ட. இப்ப இவ சாமியார்ட்ட முதல் போன உடனே இவங்க விஷயத்தை எல்லாம் முதல் நாளே சொல்லிருப்பாங்க, வந்து பாருங்க.
3: ஆமா ஆமா,
2: அப்படி ஒரு காலும் கையும் இல்லையன்னு சொல்லிருப்பாங்க. காலும் கையும் வழங்காம போயிருக்காங்க இல்ல, அதுவும் சொல்லிருப்பாங்க. அப்ப இதுல நான்
7: என்ன உள்ள விஷயம் இருக்கிறதுல
2: போட்டு வந்திருப்பாங்க
3: இல்ல இல்ல தண்ணியெல்லாம்
2: கொஞ்சம் பாருங்க. தண்ணி தண்ணி வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்தாங்களா?
7: தண்ணி வந்து மஞ்சள் நட்டு தூக்கும் போட கலந்துருவாங்க, கலந்துட்டு அதுக்குள்ள எடுத்து போட சொல்லுவாங்க. அவரே எடுத்து உள்ள போடுவாரு, நம்மளுக்கெல்லாம் மண்ணில காட்ட மாட்டாரு. உள்ள போடுறதுக்காக கையிட்டு அலாசி பார்த்தோம்னா அது இருக்கலாமே. அது ஏற்கனவே போஷம் உள்ள போஷம் பண்ணும்போது போட்டு வந்துருவாங்க. அதையெல்லாம்
2: அந்த தர இருக்கு இல்ல சிமெண்ட் தர, அது வந்து ரொம்ப நாளைக்கு முதல் போட்டதா? அது
3: இல்ல இல்ல இல்ல, அது ஒரு 4-5 வருஷம் தான் ஆயிருக்கும்.
2: 4-5 வருஷமா போட்டது, அது
3: கிட்டறையில பின்னமெல்லாம் ஆகாம நல்லா ஒரே புது காரதா புது சிமெண்ட் தரதான் நல்லா இருக்குது. அந்த இடத்த குத்தி எடுத்தாக்க
2: போட்டது. ஆனா ஒரு சின்ன விடயம்,
3: அப்பத்துல இருந்து நம்பர் தான்.
2: நீங்க பாத்தீங்களா பொம்மைய? நீங்க பாத்தீங்களா அந்த பொம்மைய?
3: நான் தான் கடைசியா எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல கூட்டிட்டு.
2: சரி, அந்த பொம்மை எப்படி இருந்தது? தகடு மாதிரி தட்டையா இருந்ததா, கொஞ்சம் உருண்டையா இருந்ததா?
3: இல்ல இல்ல, உருண்டையா வந்து பொம்மை வந்து தலை மார்பு ஒரு காலு ஒரு கை.
2: அது களிமண்ல
3: தகடு சுத்தி வச்சிருந்தாங்க.
2: களிமண்ல செய்து தகடு சுத்தி வச்சிருந்தாங்க.
3: களிமண்
2: தகடு சுத்தி வச்சிருந்தாங்க.
3: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: என்னடா அது மறைச்சு கையில வைக்கக்கூடிய பொம்மை இல்ல அப்படியா
3: சாமியார்? ஆமா கரெக்டா.
2: பின்னாடியே
3: போனாங்க, பின்னாடியே வந்தாங்க எதுவும் இல்ல.
2: அது அப்ப நாங்க அது யோசிக்க வேண்டிய எப்படியா இல்லையா நாகராஜன்? நாங்க
7: கண்டிப்பா இருக்கு.
2: அவர் வேற பாவம் கோமணத்தோட எங்களை பாருங்க, எங்களை மாதிரி சந்தேக பிராணிகள் இருக்குன்னு அவர் கோமணத்தோடய போயிருக்கார். அப்ப அவரை போய்
3: கண்ணன் சேகர்
2: அவர் அவருடைய கைவெண்டையும் கோமணத்தை கிட்ட கொண்டு போல.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
2: இல்ல இல்ல இல்ல அதாவது என்னண்டா, அது அவர் ஒளிச்சு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். சில நேரம் அதுக்குதான் சொல்றேன் இப்படி அந்த இடுப்போட இப்படி அது இப்படித்தான் செருகி இருப்பாங்க சிலவன அதுக்குள்ள எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்கிறாரா என்றதுதான் அந்த கேள்வி.
4: பாடலோட வரியில சொல்றமா
2: பாருங்க, நாங்க இன்னும் டிஸ்கஷன் முடியல, நீங்க ஒரு பக்கத்தார அது என்னண்டா. இப்ப நான் கேட்டது என்னண்டா, அந்த இடுப்புல அத இப்படி சுருட்டி, இப்ப நாங்க வேட்டி என்னண்டானு அப்படி சுருட்டி செருகி இருப்போம், அப்படி எது செருகினதுக்குள்ள அவர் வச்சிருந்தாரான்றதுதான். சிலபட தான் அப்படி மெல்ல இப்படி இடுப்ப தொடர்ற மாதிரி அப்படி எடுத்திருப்பாரா
3: இல்ல மேடம். அதாவது ஆட்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க ரிலேட்டிவ் வந்து கூடவே போய் கூட வந்தாங்க அந்த வீட்டுக்காரே.
2: இவர என்ன செய்யறாருன்னு பாத்துக்கொண்டே இருந்தாங்க இல்ல? அப்ப இது நாங்க யோசிக்க வேண்டிய விடயம். ஆனா இருந்தாலும் செய்வினை என்றது உண்மை என்று நாங்க நம்ப மாட்டோம்.
3: ஆமா, நானும் நம்பல. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்த எனக்கு வந்து உண்மையா பொய்யா உண்மையா பொய்யான ஒரு 20 வருஷமாவே ஒரு கலக்கமா இருக்குது.
2: சில நேரத்துல உடைகள் நீட்டா போட்டிருப்பாங்க சில சாமியார், அப்ப அந்த கையுக்குள்ள இருக்கும். அத மாதிரி எங்கேயாவது செருகி வச்சிருந்து எடுத்திருப்பாரா என்று ஒரு சந்தேகம். ஆனா பக்கத்துல ஆக்கள் எல்லாம் பாத்து கொண்டிருக்கும் போது அவர் எடுக்க முடியாதுன்னா அது நீங்க சொல்றீங்க. எந்த அளவு இருக்கும், ஒரு கையளவு இருக்குமா அந்த பொம்மை?
3: இருக்கும் அந்த அளவு.
2: அப்ப அதை ஒழிக்கவே முடியாதுல்ல அத
4: கண்கட்டி வித்தை இருக்குது.
2: மக்களுடைய அந்த நேரத்துல மக்களுடைய கண்கள் எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்தாலும். அந்த கண்கட்டி வித்தை அது அப்படி செய்யறாங்க. அப்ப அத சில நேரம் அவர் பாவிச்சிருப்பாரோ அந்த சாமியாருன்னு நாங்க நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்றீங்க சரியா, அவர் எடுக்கும் போது பார்த்தது காட்டுனது தட்டில வச்சது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் கூட இப்ப நாங்க அத நம்புறேன் இல்ல, ஏதோ ஒன்று அதுல இருக்கு என்றதை மட்டும் நாங்க அறிஞ்சிக்கலாம்.
3: ஆனா
2: அப்புறம் அவர் சரியா சுகமாயிட்டாரா?
3: இல்ல, கடைசி வரைக்கும் தாங்கி தாங்கி தான் நடந்து போனார்.
2: அவர் அப்படித்தான் போனார். ஆனா அப்படியான ஒரு கையும் காலும் அப்படி இழுத்து வார நோய் வந்து அந்த பிரஷரால ஷோக் வந்து அப்படியே விழுவாங்க. அப்படித்தான் வந்திருக்கும். அந்த அந்த நோய் எல்லாருக்கும் வருது, இல்லாம இல்ல. பிரஷர் கூடுனா ஹை பிளட் பிரஷர் கூடி உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் இதுகள் எல்லாம் இருந்தா அப்படியான நிலை வரும். அப்ப அது வரக்கூடிய ஒரு நோய் பாக்கும்போது எங்களுக்கு அது சரியா, அது அதைத்தான் நாங்க நம்புவோம். இந்த காலத்துல இவருக்கு பிரஷர் ஹையா இருக்கலாம், சில நேரம் பிளட் பிரஷர் கூடி இருக்கும் என்னதுக்காண்டிதான் நாங்க இருந்தாலும் சாமியார் நம்பிக்கை வச்சு எதை பார்த்தாலும் உண்மையா தெரியும் நான் நினைக்கிறேன்.
3: பார்த்து நம்பிக்கை வைத்தால்
2: உண்மையா தெரியும். அப்ப நீங்க இப்ப அன்பு இதுல என்ன பாட்டு முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு வரி கொடுக்க போறோம்.
3: அன்பு மலர்கள் நாளை நமதே.
2: சரி, உங்களுக்கு பாடல் இளவரசு கொடுங்க, இனி கொடுங்க, நாங்க ஆரஞ்சிட்டோம் இப்ப எல்லாம்.
4: சரிங்கம்மா, முடிஞ்சமா? என்ன சொல்லுவேன், ஏன் ஊர்ல தாங்கல, நெத்த வாங்கலன்னு தூக்கத்தை வாங்கல.
3: முதல் மரியாதை ஓங்காத்து திரும்புமா.
2: என்ன இவ்வளவு நேரம் போய் தேடி எடுத்து கொண்டு வந்த பாட்டை பாருங்க, என்னண்டு கஷ்டமா கொடுக்க போறீங்கன்னு பார்த்தேன். பாடுங்க கண்ணன் சேகர்.
3: பாட்டு தூக்கம் வரல,
2: அது முதல்ல
3: பூங்காத்து திரும்புமா. மேடம் உங்க வரிகள் வரல.
2: ஏன் பாட்டு விரும்புமா? அது
4: என்னது வாசம் இல்ல அது பேர்ந்து இல்ல வருது அப்புறமா வருது இல்ல நீங்க என்ன அதுக்கடைய வாசாவை கொண்டு வந்துட்டீங்க இளவரசு பாடி இந்த வேதனை யாருக்கு தாயில்ல இல்ல இல்ல இல்ல என்ன நீங்க அடுத்த வரிகள் பூங்காதே
2: அதுவும் வராது. எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ஒரு வரி அதுல இல்லாம போகுது, கண்டுபிடிங்க டக்குனு யாராவது.
4: இல்லம்மா, பூங்காற்று திரும்பமா, என் பாட்ட இருமம்மா, பாராட்ட மடியில் வச்சு பாராட்ட எனக்கு
2: தாய்மடி கிடைக்குமா? அதுதான்
4: ஆண் குரல் பாடுவாங்க, அதுக்கப்புறம் பெண் குரல்ல ராசாவி வருத்தமா.
2: ஏங்க அத மட்டும் சரியா
4: பாடுறாயோ சுருங்குமா ஏங்க அதம் தாங்காதி அடுக்குமா சூரியன் கருக்குமா.
2: அப்ப அவர் சரி, அவர் பாடினதை முதல்ல அந்த நாலு வரியும் பாடுங்க. அதே நான் அதை மட்டும் வரியா சொல்லிட்டு விட்டுட்டீங்க, வரி தெரியும்.
4: காத்து திரும்புமா ஏன் பாட்ட இருந்துமா பாராட்ட பாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி
2: பாருங்க. தாய்மடி என்ன எல்லாரும் எல்லாரும் முணுமுணுக்கிறீங்க, இந்த ஆண்கள் எல்லாரும். ஏண்டா தாயிடம் தான், ஆண் பிள்ளைகளுக்கு தாயிடம் தான் அன்பு. அந்த அவ சமைச்ச சமையல், அவ அரவணைச்ச அரவணைப்பு, அந்த மடியில படுத்தது, யார கேட்டாலும் பெண்களை விட ஆண்கள் தாய்மடியைத்தான் எப்பவும் சொல்லுவார்கள். அந்த நிலை எனக்கு வராதே. எப்ப வரும்
4: அந்த அம்மாவுக்கு அதிகமா பாடின பாடல் வந்து ஆண் குரல் தான் அதிகம். அம்மா சும்மா இல்லடா
2: நிச்சயம் பெண்கள குரல்ல ஓரிரு பாடல்கள் தான் வந்திருக்கு அம்மாவுக்கு. இல்ல
4: அதிகமான பாடல்
2: எங்களுடைய ஜெயலலிதா அம்மா பாடி இருக்கிற அந்த அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டு இல்ல அது. அப்படி சில பாட்டுகள் பெண்கள் பாடியது கொஞ்சம் குறைவு இல்லையா? சரி, அப்ப எங்களுடைய கண்ணன் சேகர் அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் எங்களுடைய நாகராஜனுக்கு பாட்டு கொடுக்கலாம்.
3: நன்றி
2: நன்றி கண்ணன் சேகர். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, நல்ல நல்ல விடயங்களை பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. அடிக்கடி இணைஞ்சு நீங்களா?
3: ஐயோ இல்ல, எனக்கு எல்லாம் தெரிகிற சொன்ன மாதிரி வாபஸ் வாங்க முதல்ல.
2: இல்ல இல்ல, அது வாங்க மாட்டோம் நாங்க. நாங்க சொன்னா சொல்லுதான், அப்படித்தான் இளவரசு.
4: கண்டிப்பாமா, ரொம்ப அருமையா பேசுறாங்க,
2: நல்லா பேசுறா.
4: எனக்கு ஒரு சின்னது ஒரு மனசுக்குள்ள சின்னது ஒரு உதயம்.
2: என்ன சொல்லுங்க அறிவிப்பாளர்.
4: ஆமா
2: இங்க
4: நல்லா நல்லா பேசுறாங்கம்மா.
2: கண்ணன் சேகர், இந்த வானொலியில ஒரு பழக்கம் வர்றவங்கள கட்டி போட்டுருவாங்க. உங்களைத்தான் சொல்றாரு, வர்றவங்க யார் நல்லா பேசுறாங்களோ சிரிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் உடனே அறிவிப்பாளரா மாத்துங்கன்றதுதான் எங்களுடைய கொள்கை. இப்ப எனக்கு இருந்ததோ அது இப்ப என்னுடைய அறிவிப்பாளர் எல்லாருக்கும் இப்ப தொத்தி அடிச்சது.
3: இல்ல மேடம், ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு அரை நிமிஷம் சொல்லிடுறேன்.
2: சொல்லுங்க.
3: சென்னையில தயார் பண்ற நிகழ்ச்சி வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருவேன், எழுதிட்டு என்னுடைய குரல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யாருன்னா அறிவிப்பாளர் தேடிதான் அந்த ப்ரோக்ராமே வந்து பேச வைப்பேன்.
2: கொஞ்சம் யார் சொன்னது உங்களோட குரல் நல்லா இல்லையா? நீங்களா திங்க் பண்ணீங்களா?
3: நானே
2: இது தவறு இல்ல. உங்களை பார்த்து நாங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லணும், இவர் அழகில்ல, இவர் நல்லா பேச மாட்டார், இவர் இப்படி இருக்கிறாரு, மற்றவங்க சொல்லணும். நீங்களா கண்ணாடியில பாத்துட்டு அல்லாட்டி நீங்களா திங்க் பண்ணிக்கொண்டு நீங்களா அதை டிசைட் பண்ண இல்லாது. உங்களுடைய குரல்ல நீங்க பேசுறத ரசிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ரசிப்பீங்களா? நீங்களே பாடி நீங்களே ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பாடினா நாங்க
4: ரசிக்கிறோம். நமக்கு தேவை
2: இப்பவே.
4: நாளைக்கே அவருடைய அன்பு ஒருவர் குரல நம்மளுடைய வானொலியில அன்பு ஒருவர் எல்லாரும் கேக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி செஞ்சாங்கன்னா
2: போதும்.
4: ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க.
2: இல்ல
4: அப்போதைக்கு எல்லாம் மாறிடும்.
2: ஒரு நிமிஷம், நீங்க வந்து நீங்க அவர் எங்களோட சேர்க்கணும் நினைச்ச நீங்க ஒரு குழந்தை பிள்ளைக்கு சாக்லேட்டை கையில கொடுத்துருந்தா ஆமாண்டு பின்னால வந்திருக்கு. ஒன்றும் இல்லாம இவரை பிடிச்ச கட்டுன்னு சொல்லக்கூடாது.
4: உண்மையாகவே
2: அவரிடம் திறமை இருக்கிறது, நல்லா பேசுறாரு, குரல் வளம் நன்றா இருக்கு. ஆனா அவரா சொல்ற தந்த குரல் சரியில்லைன்னு தானே டிசைட் பண்ற, அது போல அப்படி எல்லாம் நீங்க
4: தனக்கு அதாவது தாழ்வு மனப்பான்மை தள்ளி வை அப்படின்னு ஒரு பாடல் வரும்.
2: இல்ல அவருக்கு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இல்லைங்க, அவர் என்னடா அவர் தானா அப்படி இருந்தா அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டார். ஆனா அவர் வந்து என்னண்டா என்ன திங்க் பண்றாருண்டா, இல்ல தன்னை விட இன்னும் அழகாக யாராவது பேசக்கூடியவங்க இருந்தா செய்யலாம் என்று யோசிக்கிறார். கொஞ்சம் லேசியாயும் இருக்கிறார், அதுதான் மெல்ல எழுதி கொடுத்துட்டு அவங்க செய்யட்டும்.
4: ஒரு சின்ன நான் வந்து நிகழ்ச்சியை நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்களோட நம்பிடலாம். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ற அளவு நம்ப கூடாது.
2: தெரிஞ்சவங்க தான் தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா?
4: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அது மற்றது இது
4: என்ன பாருங்க, இன்னும் வந்து ஒரு மாத காலத்துல நீங்க வேணா பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பா நம்மளுடைய வானொலியில ஒரு வந்து ஒரு நல்ல கற்று தெரிந்த அறிவிப்பாளரா நம்முடைய அன்பு உறவுகளுக்கு மத்தியில எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே கேட்கலாம்.
2: இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, இப்ப ஒரு புதிய பாட்டு ஒன்று, வைக்கிறான் வைக்கிறான் அசத்தான் வைக்கிறான் தலையில வைக்கிறான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல இளவரசு, இளவரசு அது சூர்யாட படம், சூர்யாட படம்
4: வடிவேலு வடிவேலு பாடுவாரா? அதெல்லாம் தெரியாம
2: அது அது உங்களுக்கு பொருத்தமா இருக்க மாட்டேங்க. சரி, ஆனா நீங்க எப்பவும் தப்பி போட முடியாது கண்ணன் சேகர், ஏன்னா நாங்க நாகராஜன் அனுப்பி உங்களை திருப்பி இங்க கூட்டிட்டு வருவோம் இல்லையா?
8: ஒரே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் பேசுறேங்க.
2: சொல்லுங்க.
8: அறிவிப்பாளர் வர்றதோட அறிவுள்ள நீங்க பேசத நான் கேட்கணும்னு விரும்புறேன்.
2: அப்படி இல்ல, நீங்க இடையிடையே நீங்க சில நிகழ்ச்சிகளை எங்களுக்கு உங்களுடைய குரலே நீங்க தொகுத்து வழங்கி கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முடிஞ்சா நீங்க அதுல ஈடுபட்டு கொள்ளலாம், ஒரு ஆர்வம்.
4: அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு வரி சொல்றம்மா, அந்த பாடலையும் கண்டுபிடிக்க சொல்லுங்க.
2: அந்த பாடலையும் கண்டுபிடிச்சிருங்க.
4: சின்ன பொண்ணுல ஒரு செந்தூர பூனா,
2: இதோட நீ பாட்டீங்க
9: கண்டிப்பா.
2: ஏனங்க
4: என்னன்னு
2: தெரியுமா உங்களுக்கு?
8: ஜானகி யாரோ தன் பெண் குரல பாடுறாங்க, ஆசை அதிகம் வச்சு.
2: அந்த படம் தெரியுமா?
8: படம் தெரியாது.
2: அது மறுபடியும் திரைப்படம்.
8: மறுபடியும்
2: சரி. அப்ப கண்ணன் சேகர், உங்களை நாங்க மீண்டும் இந்த குடும்பத்துல சேர்ந்ததை நன்றி அன்பும். ஆனா எப்பவும் இது உங்களோட குடும்பம், வாசல் திறந்தே இருக்கிறது, வரலாம் போகலாம் பேசலாம் சிரிக்கலாம். இடையிடையே எங்கேயாவது குஷ்பு இட்லி இருந்தா வாங்கிட்டு வாங்க, நாங்க எல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்லி வாங்கி கெமிக்கல்.
4: குடும்பத்துல வரலாம்னு சொல்லுங்க, போகலாம்னு சொல்லாதீங்க.
2: என்ன குடும்பத்துக்குள்ள வரலாம்
4: வரலாம் போகலாம்னு சொன்னீங்களா?
2: இல்லங்க, வீட்டுக்கு வந்துட்டு வழியில போய் வரவன, அவரோட அரவலுக்கு போக விடுங்க. இளவரசு நீங்க ஒட்டு மொத்தமா அவங்களோட வீட்டுல இருந்து நீங்க
8: இளவரசர்
2: எனக்கு கூட எங்களுடைய கலை குடும்பத்துக்குள்ள வந்து நான் வந்து போகலாம், அதுல இருக்கலாம் சாப்பிடலாம் அங்க இருக்கலாம் இரவு நேரத்துல தங்கலாம் போகலாம். இப்ப நீங்க உங்கள வீட்டையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல? அங்க இல்ல துண்டு கிழிஞ்சிரும், இங்க எல்லாம் காஞ்ச விட்டலி தான் இருக்கு எங்கள்கிட்ட, எல்லாரும் கொண்டு வச்சு. ஒரு மாதமா வாங்கி வச்சிருக்காங்க.
8: இல்லையா உங்களுடைய பனிப்பிரதேசம் காஞ்சிருக்கு
2: அது இங்க, அது உண்மை, அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப அதனால சுதந்திரம், இது உங்களோட வீடு, உங்களோட குடும்பம், உங்களோட உறவுகள் என்று நீங்க நினைச்சுக்கணும். நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் எல்லாருக்கும் வந்து சொல்லணும், நீங்க பேசணும்.
8: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நாங்க சந்தோஷப்படுகிறோம், உங்களை மாதிரி ஒரு அன்பு உறவு இணைஞ்சதைட்டு நாங்க எல்லாரும் பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுறோம்.
8: எனக்கு ரொம்ப சந்தோஷம் இளவரசர். டாட்டா.
4: நன்றி நன்றி.
2: இவர் தானா வந்திருக்கார், யாரும் சொல்லாம. அதனால இவர் என்ன அந்த ஒரு பாட்டு ஒன்னு படிங்க பாப்பா, தானா வந்த சந்தனமையா
4: சேர்ந்த கூட்டம்
2: இல்ல தானா வந்து பாட்டு ஒன்று சொல்லுங்க, நீங்க கூட்டம்ன்றீங்க. சந்தனமே
8: வந்திருக்க
2: நல்ல உண்மையா, நீங்க நீங்களாவே கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. சொல்லுங்க
4: அம்மா, அவங்க கலரு கேளுங்க, கருப்பா சேர்ப்பானு
2: அப்படி.
8: ஏன் அதெல்லாம் இந்த வயசுல
2: கண்ணன் சேகர் இந்த குட்டி பையன், இவர் வந்து சரியான வயசு குறைஞ்சவர், சரியா நல்ல குட்டி பையன். அப்ப இவருக்கு பாருங்க எவ்வளவு குறும் பண்ணு பாருங்க, இவருக்கு இல்ல கேக்குறதுக்கு எவ்வளவோ இருக்கு. முதல் கேட்டிருக்கலாம் தலையில முடி இருக்கா இல்லையா, அதான் முக்கியம். அதெல்லாம் விட்டுட்டு நிறம் கேக்குறாரு பாருங்க, இது நல்லா இருக்கா இவருக்கு.
8: சரி நான் என்னுடைய போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அவருக்கு
2: அனுப்பிச்சிருக்க. சரி நீங்க அனுப்புங்க, முதல்ல நான் பாத்துட்டு நான் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு
4: அனுப்பிடுறேன். அந்த பாடல், அந்த பாடல் தானா வந்து சந்தானம் சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் கருப்பா இருந்தா பாடல் வரிகளை மாத்திடலாம்ல.
2: என்ன என்னென்னு பாட போறீங்க? சந்தனம் என்று நீங்க தானா வந்த சந்தனம்டா, எல்லாரும் சந்தனத்தை பூசிக்கொள்ளலாம், வாசனையோட வர்றாங்கடா அர்த்தம். நீங்க வேற என்னத்தை போட போறீங்க அதுல, நீங்க எனக்கு சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் பேசுறேன். எங்க
4: இல்ல ரொம்ப ரொம்ப கருப்பா இருந்தா தானா வந்தா நாவப்பழமே அப்படின்னு சொல்லலாம்.
2: இத கூட நீங்க ஆழமா சிந்திக்கல இளவரசு, சந்தன மண்டா பூசி எப்பவும் எப்பவும் மோத்தல எல்லாம் இருக்கு, இது நாவப்பழம் மண்டு விழுங்கிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது. அது சரி வராது. வேற என்ன சொல்ல,
4: அப்படி இல்லன்னா வைரம், வைரம்
2: வைரம் என்ன வச்சு பார்த்து ஜொலிக்க வைக்க போறீங்க? வைரத்துல கருப்பு இருக்கா?
4: இருக்குமா, பாடல கூட சொல்லுவாங்களே ஒரு படத்துல. இப்போ
2: இல்ல இல்ல, அது ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. சொல்லுங்க கண்ணன் சேகர், நீங்க ஏதாவது கண்டிருக்கீங்களா கருப்பு வைரம்?
8: இல்ல இல்ல இல்ல
2: இல்ல
8: இல்ல இல்ல, கருப்பு வைரம் கேள்விப்படல.
2: கருப்பு வைரம் இல்லையே, இந்த இந்த இது எடுத்து கொடுத்துட்டாரு இளவரசு, இப்ப எல்லார்டையும் கேட்கலாம். நாங்க கருப்பு வைரம் இருக்கா, அது வந்து வைரம் வந்து விலை உயர்ந்தது ஜொலிக்கும், அதுல ஒருத்தர் கருப்பா இருந்துட்டா நீங்க கருப்பு வைரம் மாறி என்று அது ஒரு ஒப்பனைக்கு சொல்றதே ஒழிய கருப்பு வைரம் இல்ல இல்ல. அதாவது நீங்க அதாவது நீங்க விலை உயர்ந்த நீங்க நீங்க ஜொலிக்கிற உங்களோட ஜொலிப்பு கருப்பா இருந்தாலும் நீங்க ஜொலிங்க, வைரம் போல ஜொலிக்கிறீங்க என்றதுக்கேதான் நீங்க ஒரு கருப்பு வைரம் என்று சொல்றாங்க. நீங்க அதுக்காண்டி கருப்பு வைரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது இளவரசு, சரியா?
4: இருக்குமா, கண்டிப்பா இருக்குமா,
2: கண்டிப்பா.
4: நீங்க தேடி பாருங்க, சிதம்பரம் பக்கத்துல அனுமந்தபுரம் கிராமத்துல ஒரு பையன் இருக்காரு.
2: அது நீ இவர் தானே சொல்லி கொள்றாங்க கருப்பு வைரம். ஐயா அது கை கால எல்லாம் இருக்கு இல்ல அந்த வைரத்துக்கு.
9: நீங்களும்
4: சொல்ல மாட்டேங்க, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க வைரம்னு சொல்லிட்டு என்ன பண்ண.
2: அதனால அவர் தன்னை பத்தியே சொல்லிட்டாருங்க, கை கால எல்லாம் இருக்குது கருப்பு வைரம், தன்னையே கருப்பு வைரம் வந்துட்டாரு. நல்லது கண்ணன்
9: சேகர்,
2: உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். எல்லாரோடும் இப்ப பக்கத்துல நிக்கிற நாகராஜன், அவர் எங்களுடைய வானொலியோட இணைந்திருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல் எங்களுக்கு எல்லாம் குரு வந்து சந்தனராஜ் மாமா, வண்டிகேர் சிலுவை சந்தனராஜ் அவர்கள், உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். முதல் வந்து பேசி இருந்தார், முதல் கூட்டமா இருந்து ட்ரெயின்ல வரேன்னு சொல்லி இருந்தார் பாருங்க, அந்த அமுதாவை கூப்பிட்டு இருந்தார், அது சொன்னா உங்களுக்கு விளங்க பாத்தீங்களா. அது எங்களுடைய மாமா சந்தனராஜ் மாமா. மற்றது கோவை குமார், அவர் ஒரு அறிவிப்பாளர். எங்களுடைய ரேவதி அம்மா ஒரு அறிவிப்பாளர். ஆண்டாள் எப்பவும் எங்க வானொலியே தூக்கத்திலும் விழித்திருந்தாலும் கேட்கக்கூடியவர் ஆண்டாள்.
8: இல்ல அதை விட ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல வர நேயர்,
2: முதல்ல வர நேயர் அவங்க.
8: மற்றது ஒரு வாரமா கவனிச்சிருந்தா இருக்க,
2: அந்த சூனியம் வைக்கிறவர் ஒருத்தர் நேற்று வந்தார் பாருங்க, ஷாவுல் ஹமீத். அவர் ஒரு அறிவிப்பாளர் இருந்தாலும் எல்லாருக்கும் சோனியம்.
8: அதாவது ஒரு விஷயம், கடைசியா ஒரு அரை நிமிஷம் பேசுறேன். இப்ப தங்கராஜ் சொன்னாரு, தங்கராஜ் தான் ஒரு பேரு.
2: இப்ப இளவரசும் இவரும் இருக்கிறார், யாரு? நாகராஜன். நாகராஜன்
8: இளவரசு தானே சொன்னாரு கருப்பு வைரம்.
2: கருப்பு வைரம்,
8: அதாவது ஆட்கள் வந்து யாருன்னா கருப்பா இருந்தாலும் கருப்பு வைரம் சொல்லிட்டு உயர்த்தது வேற விஷயம்.
3: என்னுடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு தலையில வந்து வெள்ளையா இருக்கும், முடிக்கலாம்.
2: அது நல்ல அழகா இருக்கும்.
3: அப்போ ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப கிண்டலா கேட்டார், என்ன தலையெல்லாம் வெளுத்து போயிதுன்னு. என்ன பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் சொல்லுங்க.
2: அதுக்கு
9: என்ன
2: சொன்னார்,
9: என்ன நாகராஜன், அவருக்கு முடிக்கு அறுப்பா இருக்கு.
3: இல்ல தலையெல்லாம் வெள்ளையா இருக்கு, வெளுத்து போச்சு. நான் என்ன சொன்ன உடனே அடிச்ச, என்னுடைய மனசு வெள்ளையாகுதுனா தலை வெள்ளையாகுதுன்னு.
2: தலை வெள்ளையா போச்சு
4: அங்க பாருங்க.
2: என்னண்டு என்ன என்ன
9: என்ன இளவரசு
4: அங்க பாருங்க, அந்த டைமிங்ல வந்து அந்த வார்த்தையை பாருங்க.
2: மனசு வந்து வெள்ளையண்டு, அதனால அவர்
3: சொன்னார். தலை வெள்ளையா இருக்கு.
2: சரி, இந்த தலை வெள்ளையா வர்றது எதுக்குண்டு ஒரு சின்ன குறிப்பு கொடுங்க. அதாவது சில பேர் சொல்றாங்க இல்ல கவலை அப்படி என்று சொல்ல முடியாதுங்க. ஒரு சில பேருக்கு சின்ன வயதுலயே தலை நிறைச்சிருது, அது வெள்ளையா வந்துருது. அது வந்து பித்தம் என்று சொல்றாங்க சில நேரம்.
4: இளநரை
2: அதுக்கு என்ன, அது ஏன் அப்படி வருகிறது? அது ஏதாவது இப்ப சாப்பாட்டோட சத்து குறைவா, அல்லாட்டி பரம்பரையா?
3: பரம்பரை
2: முக்கியமா, பரம்பரை ஒரு காரணமா இருக்கும். பரம்பரையில வந்து அப்படியே வரும்.
4: அது மட்டும் இல்லாம ஹார்மோன் குறைபாடு. ஹார்மோன் குறைபாடு, அதை சரி செய்யறதுக்கு நெல்லிக்கனி இருக்குங்களா, அத சாப்பிட சொல்றாங்க நிறைய. நெல்லிக்கனி இளநரையை கட்டுப்படுத்துமா.
3: அதனால யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த மாதிரி பேசிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறேன்.
9: என்னுடைய முதுமைய நிறைய கட்டுப்படுத்துறது
2: என்னண்டு,
9: என்னுடைய நிறைய கட்டுப்படுறது முதுமையான நிறைய கட்டுப்படுறது.
4: ஓ, இளநரைக்கு நெல்லிக்கனி, முதுநரைக்கு வந்து டை.
2: யாருக்கு யாருக்கு முதுநரை என்று சொல்றாரா? நாகராஜனுக்கா? நாகராஜன்,
9: ஆமாங்க
2: நாகராஜன். முதுநரை வந்தா கவலையே வேண்டாம், உடனே பாவீங்கள், நைஸ் அண்ட் ஈஸி டை எடுத்த.
4: கைகளில் கரை படியாது.
9: இருக்கும் இருக்கும் பாதி முடியும் விளையாயிரும், மீது முடியும் விளைய உடனடியா.
4: தலைமுடி அனைத்தும் கருமையாக மாறும்.
9: கருமையாக மாறி விளக்கும் போது போற வெள்ள
2: விளையாடு.
4: கடைகளில் வாங்கி பாருங்கள், கருப்பு நிற தைலம்.
2: தைலம் உங்கள் வயதை 20 வயது குறைத்து காட்டும், உடனே வாங்குங்கள். இவங்களுடைய சேகர் கண்ணனுக்கு பயமா இருக்கு முடிய பற்றி பேசினா. அப்போதே
3: இல்ல அதாவது முடி வெள்ளையா இருக்கு நான் பெருமைப்படுறேன். காரணம்
2: இல்ல அதாவது சேகர் கண்ணனுக்கு நான் ஒன்று சொல்றேன். சில சில மக்களுக்கு, அதாவது சில சிலருக்கு முடி வெள்ளையா இருந்தா தான் அழகு. அது
3: இல்ல மரியாதை, நல்ல மரியாதை.
2: மரியாதை இங்க பாருங்க, இங்க எல்லாம் வெளிநாட்டுல கருப்பு முடிய ஒரு சாம்பல் கலருக்கு, அல்லாட்டி ஒரு வெள்ள நிறத்துக்கு அவங்க டை அடிச்சிடறாங்க. அழகா இருக்கும் அவங்களுக்கு, அது விரும்புறாங்க.
4: சாதிப்பதற்கும் அன்பாக பழகுவதற்கும் நிறம் மற்றும் முடி அந்த கலருக்காகலாம் எதுவுமே தேவையில்லை. அன்பான மனம் மட்டுமே போதும்,
2: இருந்தா போதும். வெள்ளை
4: மனம் இருந்தால் போதும், வெள்ளை மனம் இருந்தால் போதும்.
2: கண்ணன் ஏதோ சொல்றீங்க சொல்லுங்க. கண்ணன் இன்றைக்கு உங்களோட நாள் தான், உங்களை வச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிடலாம். சொல்லுங்க.
3: கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்து சென்னை வந்து இருக்க ஒரு
2: முறை
3: டிக்கெட் வந்து புக் பண்ணல, டிக்கெட் புக் பண்ணல. அதனால வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு 50-60 பேர் அந்த பெட்டிக்குள்ள நின்னுக்கிறாங்க. நானும் இன்னொரு ஆசிரியர் ரெண்டு பேருமே தள்ளபடி வரல. டிடிஆர் வந்து எங்களை மட்டும் கூட்டு போய் உட்காரிக்கிறார். எங்களுக்கு எல்லாரும் எங்களை பாக்குறாங்க, நாங்க ஒண்ணு பெரிய ஆளுங்களே இல்ல. காரணம் அந்த நிறதான்.
2: திரும்பி பாக்க வச்சுட்டேன்ல பாருங்க. இப்ப நாங்க போனா யாரும் திரும்பி பாக்க போறாங்களா? நாங்க கைதட்டி அதாவது நடனமாடி காட்டினா கூட திரும்பி பாக்குறாங்க. இல்ல ஐயோ விட்டா போதும்,
4: டிக்கெட் கொடுத்து கூடமா அவங்க கூட்டு போனாங்க. பாருங்க ரெண்டு பேரும் டிக்கெட் எடுக்காம போயிட்டு.
2: அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். இப்ப கண்ணன் உங்களை உங்களுடைய பெயரை நாங்க மாத்த போறோம். ஒரு கண்ணன் இங்க இருக்கிறார், அவர்
4: என்ன பெயர் வைக்கலாம்?
2: இவருக்கு சேகர் தான் பெயர், அப்பாண்ட பெயர் கண்ணன். அப்ப நாங்க இவரை சேகர் என்றே கூப்பிடலாம். அவர் என்ன முதல்ல அந்த கண்ணன் தந்தை பெயரை வச்சிருக்க, அதனால கண்ணன்
4: சேகரன்.
2: ஊர் சேர்க்கறதுக்கு என்ன? இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் கரூர் கண்ணன். அவர் கரூர் கண்ணன்
4: கரூர் சேகர்.
2: இல்ல இவர் கரூர் இல்லையே,
8: ராணிப்பேட்டை மாவட்டம்.
2: ராணி
4: ராணிப்பேட்டை மாவட்டம்.
2: அப்ப ஊர்
8: என்ன?
2: திமிரி. ஊர் வந்து திமிரியா? திமிரி கண்ணன் என்று சொல்லல, அது அது ஒரு மாதிரி.
4: அதை சுருக்கி
2: சேகர் தான், சேகர் என்ற பெயர் தான் இல்ல. சேகர் என்றே கூப்பிட்டுலாம். நாங்க செல்லம்மா கூப்பிடுறோம். நாங்க செல்லம்மா
4: உங்களை அதுக்கல்லம்மா இருந்தாலும் அந்த அன்பு உறவுகளோட அந்த பகுதிக்கு பெயரை சேர்ந்து சொன்னாதான் தெரியும்.
2: நிச்சயமா. ஆனா திமிரி என்று சொல்ற திமிரி சேகர்
8: நல்லது
2: சேகர், நல்லைய எங்களோட ஈடு கொடுத்து. எனக்கு என்னன்னா இங்க எங்களுடைய நேர்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பதுங்கி பதுங்கி தான் வருவாங்க. நல்லா கேட்டுக்குங்க, இப்ப இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு உதவும். முதல்ல வந்து அம்மா பாட தெரியாதுன்னு, பேச தெரியாதுன்னு வெக்கமா இருக்கணும். ஒரு நாள் தான், அடுத்த நாள் நான் வாயில கைய வச்சுக்கொண்டு பேசாம இருக்கணும், அவங்க தான் பேசுவாங்க. ஆனா நீங்க முதல் நாளே நல்லா பேசிட்டீங்க நீங்க. சூப்பரா.
8: நான் திமிரி, இந்த அமைப்பை விட்டு திமிரி போக கூடாது. திமிரி சேகர் கூப்பிடுங்களா?
4: அம்மா அம்மா, சேகர் அண்ணாவுக்காக சின்னது ஒரு இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியம். நீங்க வந்து ஒரு அழகான பாடல் பாட போறீங்க.
2: ஐயோ நல்லா இருக்குது
4: சேகர் அண்ணா,
8: பாடுங்க
4: உங்களுக்கு வந்து இந்த ஜானகி அம்மா பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா?
8: பிடிக்கும்.
2: இல்ல ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷம் இளவரசு, ஒரு நிமிஷம், இந்த கேள்விய கேக்குறேன், எல்லாரும் கண்டுபிடிக்கிறேன். நேற்று இரண்டு நாட்களுக்கு முதல் கேட்டிருந்தேன், யாருமே கண்டுபிடிக்கல. இதை மீண்டும் கேட்கிறேன், நீங்க யாராவது கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதாவது முத்துவயல் அவர்கள் பாடுறதுக்கு அன்றைக்கு வந்தாங்க முதல்ல, எங்களுடைய அறிவிப்பாளர். அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது அங்க அவருக்கு வேண்டியவர்கள் வந்துட்டாங்க. சரி, நான் வேலையை முடிச்சிட்டு பேந்து வரேன்னு போயிட்டேன். அவர் ஆசையோட பாட வந்தவர் பாடையில போயிட்டேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு சொல்ல சொன்னேன். அதுக்கு தான் நான் ஒரு ராசி இல்லாத ராஜா யார சொன்னாங்க. நீங்க அத என்ன பாட்டு
4: நீங்க சொன்னது வந்து அவருடைய பெயரை சார்ந்த பாடலை கேட்டீங்க?
2: இல்ல இல்ல, பேர் ரிக்வயர்மெண்ட் இல்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு. அதாவது ஒருத்தர் அவர் முத்துவேல் வந்து பாட வாரார், பாட வந்துட்டு ஆமா நான் பாடுறேன்னு ஒரு வேலையா வந்தேன், நான் அவங்களை காண இல்ல, பாடிட்டு நான் பேந்து போயிடலாம், உடனே பாடிடுறேன்னு சொல்றார். என்னட்டு அவர் பாட்டு பாட வாய் எடுக்கும்போது அங்க வந்துட்டாங்க, இப்ப சரி நான் பேந்து வாரேன்னு போயிட்டார். அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாடலை சொல்ல சொன்னேன். அத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கடா, யாராவது என்ன பாட்டு சரியா பொருந்தும் என்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் ஏமாற்றத்தோடு போகலையே, அவர் அவர் ஏமாற்றத்தோடு போகலையே. அவர்
4: நாகராஜன், அம்மா வந்து பாட சொல்லிட்டாங்க இந்த
9: டைம்ல.
4: ஆமா, எதுக்காக எப்படி போடுறாங்க பாருங்க.
2: இல்ல இல்ல, இது உண்மையான, இல்ல இல்ல, இது உண்மையான, இது உண்மையான கேள்வி, இது உண்மையான கேள்வி.
4: இல்ல முதல்ல நீங்க பாடல பாடுங்க, சேகர் அண்ணாக்காக பாடல பாடுங்க.
2: ஒரு நிமிஷம் இளவரசு, பாவம் இன்னைக்கு தாங்க அவர் இணங்கிருக்க. பாவம்
3: சொல்லுங்க,
2: அவர் சொல்ல போறா. சொல்லுங்க,
3: அவர் திரும்பி வந்து ஹலோ
2: சொல்லுங்க.
3: அவரு வந்து மேடம் போயிட்டாங்க, உடனே அவரே பாட்டு படிக்கிற மாதிரி உன்ன நினைச்சு பாட்டு படிச்ச ஞான தங்கமே உப்பு விக்கும் போது மழை பெய்யுதுன்னா வரும் இல்லையா.
2: நீங்க ஆழமா போயிட்டீங்க, நல்ல ஒரு பாட்டு.

0: தன்னால் மூடிக்கொள்.
1: தனசேகர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: சேகர்.
1: சேகர் சேகர் வணக்கம் சார். வணக்கம்.
3: சத்யாவை கேட்கவில்லைங்களா?
2: சேகர் கேட்கலையா?
1: வணக்கம். நீங்க நீங்க பேச கேட்கலாம். ஹலோ.
2: கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, நாகராஜன் பேசுங்க. சேகருக்கு கேக்குதான்னு பாப்போம். நாகராஜன்
1: ஹலோ.
2: இல்ல இல்ல இல்ல, மீண்டும் நீங்க எல்லாரும் இணையானு. அந்த இணைப்புல ஒரு சின்ன பிள்ளை வந்துருச்சு. இளவரசு, நீங்க தான் எல்லாரையும் இணைச்சுக்கணும். ஒரு இணைச்சிருங்க செல்வகுமாரை, மற்றது நாகராஜனை. இளவரசு இணைச்சிருங்கோ, நாகராஜனை எல்லாரையும் இணைச்சிருங்கோ. சரி, நீங்க சொன்ன பாட்டு பொருந்தே சேகர், உண்மையிலேயே அது இருந்தாலும் நீங்க அதை சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா?
1: சரி சரி.
2: இளவரசு இருக்கிறீங்களா? நீங்க இளவரசு அவருக்கும் அவரையும் புதுக்கோட்டை செல்வகுமார தெரியும் தானே உங்களுக்கு?
4: தெரியுமா? தெரியும்.
2: நினைச்சிருங்க ரெண்டு பேரையும். சரி, அப்ப உங்களுடைய பாடல் சரிவர வரையல. ஆனா மற்றது இன்னும் ஒரு, நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்க இல்ல, நீங்க இன்றைக்கு தான் இணைஞ்சதால நான் உங்களுக்கு அதை சரியாக சொல்லிடுறேன். இன்றைக்கு நீங்க அன்பு மலர்களே பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் வந்து நாளைய தினம் சரியாக உங்களுக்கு 11 மணிக்கு காற்றலைக்கு வரும்.
1: இந்திய நேரம் 11 மணி?
2: இல்ல இல்ல, இந்திய நேரம் காலை 11 மணி.

0: அவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் கூப்பிடுறேம்மா, அவரோட நம்பர் கூப்பிடுறேன்.
1: கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: சரிங்கம்மா. கல்யாணி அம்மா கூட அழைப்பு ஏற்படுத்திருக்காங்கம்மா.
1: அவங்களையும் கூப்பிடுங்க. எங்க கல்யாணி அம்மா எடுத்துக்கலாம்.
0: சரிங்கம்மா.
1: எங்க கண்ணனோட பேசட்டும். யாரும் சேகரோட நாகராஜன் இணைஞ்சிட்டீங்களா? நீங்க
2: நாகராஜன்.
1: அப்ப கல்யாணி அம்மா இணைக்கிறீங்களா? இளவரசு
0: இணைக்கிறேம்மா.
1: செல்வகுமார் இணைஞ்சிருக்கீங்களா? நீங்க
0: இல்லம்மா.
1: சேகரம்
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: சரி, இப்ப நீங்க சேகருக்கு வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்குதான் அவர் இணைஞ்சிருக்கார்.
3: வணக்கம் வணக்கம் சேகர்.
0: வணக்கம்.
4: நீங்க இந்த புது சாகுல் அமித்
1: தானே?
4: நீங்க
1: அவர் வந்தோடனே எல்லாரும் நீங்க இல்லாம போயிருவீங்க. எதுக்கு பாக்கலாம். சரி, இப்ப எங்களுடைய செல்வகுமாரோட பேசுங்க. சேகர் நீங்க முதல்ல.
4: செல்வகுமார் வணக்கம்.
3: வணக்கங்க. வணக்கம். நான் வந்து புதுக்கோட்டையில இருக்கேன். நீங்க எந்த ஊர்? ராணிப்பேட்டைன்னு
1: சொல்லுங்க.
4: ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை.
1: உங்கட சாகுல் ஹமீத் வந்திருக்கார். சூனியம் வைக்கிறவர். நேத்து கேட்டீங்கல்ல
4: சாகுல் ஹமீத் சாகுல் ஹமீத் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ஐக்குலா எழுதி அனுப்புங்க. நீங்க தானே அது? அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து நிறைய அனுப்புவார் கவிதைகளை. அவரும் சாகுல் அமித் தான், துபாயில இருக்காரு. அவரான்னு பார்த்தேன்.
1: அவர் துபாயில இருக்காரு. அவரு உங்களை மாதிரி பேசுவாரா? அந்த ஷாவுன் கோவை இவருக்கு போட்டி எடுத்து விடலாம். உங்களுக்கு
5: எனக்கு என்றும்
1: கேட்டுதா புரிஞ்சுதா? எல்லாருக்கும்
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கணும் தன்னம்பிக்கையோட. இல்ல
5: மகிழ்ச்சி, அங்க யாரும் மகிழ்ச்சியா வர்றாங்க?
1: அது எங்களுடைய நாகராஜன்.
5: நாகராஜன்.
1: மற்றது செல்வகுமார் இருக்காரு புதுக்கோட்டை.
3: வணக்கம் வணக்கம்
1: செல்வகுமார். நீங்கள் ஷாவுல் ஹமீதோட பேசிருக்கீங்களா? நீங்க
3: ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
1: நீங்க பேசிருக்கீங்க. அவரை பத்தி நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா? எல்லாரையும் பேச வைக்கிறோம். அதுக்கு
2: அன்பான சிங்கம்.
1: என்ன சிங்கம்?

0: தன்மான
1: சிங்கம், தன்மான சிங்கம்.
2: வேற வேற என்ன அவரை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொல்லுங்க, இளவரசு சொல்லுங்க.
1: புல்லட் பாண்டிங்களா?
0: அந்த அந்த ஒரு கணக்கெல்லாம்
1: இருக்குது. ஒரு படத்துல சொல்லுவாரு, என் பேரு வந்து சூச
3: இல்ல இப்படி எல்லாம் கேக்கணும் ரொம்ப ஆசை. உங்களுக்கு வச்சுக்கிறீங்களா மீச?
2: ஒத்து
0: வரலையே.
2: எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டு, எதுக்கு இவருக்கு மீசை இருக்கான்னு கேட்டேன்
3: சேகர். அதே
2: சரி, அதுல ஒரு பாட்டு பாருங்க பாப்பா, யார் பாடுறீங்க கட்டிக்காரன் பாக்கலாம். ஆசை தோசை,
0: ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்னு இளவரசு பாடுவாரு
2: பாத்தீங்களா, கட்டிக்காரன் பாத்தீங்களா. எல்லாம் இதெல்லாம் அவருக்கு தெரியும் அத்துப்படி. நீங்க எல்லாம் பாட மாட்டீங்க உடனே சொல்லிட்டேன். சரி, இவர்கிட்ட கேக்கலாம். இப்ப எல்லாரும் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு பேர் இருக்கீங்க நீங்க. எங்க கல்யாணி அம்மாவை நினைக்க இல்லையா நீங்க? முத்துவேல் பாட வந்தார். அவர் நாங்க இழுத்து இழுத்து பேசுறோம், அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். சரி, முத்துவேல் பாட வந்தார் அன்றைக்கு. அவர் பாட ஆரம்பிக்கும் போது அவர் என்ன ஒரு அலுவலா வந்தாரோ அவங்க வந்துட்டாங்க. ஐயோ, அப்ப நான் போயிட்டு பேந்து வரேன் போயிட்டார். பாடையில
0: அரை மணி நேரத்துல வரேன் போனாரு.
2: போனாரு பாத்தீங்களா, அந்த இவரே போயிட்டு அந்த ஒரு பாட்டு சொல்லுங்க. இத நான் அண்டைக்கு தொடக்கம் கேக்குறேன், நீங்க யாருமே சொல்லுங்க. சொல்லுங்க,
1: புதுக்கோட்டை செல்வகுமார்
2: சொல்றேன்.
1: போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டி,
2: அது கொஞ்சம் பொருந்தும். அது முதல்ல எப்படி தொடங்கும்? அது
0: சொன்ன இல்ல இல்ல, அவர்
3: பெண்ணை எடுத்து தன்னை கொடுத்தவன்,
0: தன்னை எடுத்து என்னை கொடுத்து வந்தாலும் வருவாண்டி,
1: வந்தாலும் வருவாண்டி அப்படின்னு.
2: அப்படி என்று நீங்க அது அந்த இடைவெளியை எடுத்துட்டீங்க. போனவன் போனாடி வந்தாலும் வருவாண்டி
0: என்று
2: பாருங்க. யாரும் இணைகிறாங்க, மற்ற இன்னொரு ஆளும் இணைச்சிடலாம். இணைகிறவங்க யாருண்டு, வந்தவங்க வருவாங்க, நான் யாரும் சரியா கண்டுபிடிக்கல. திருப்பி திருப்பி நான் கேக்குறேன், ஆனா யாருமே அதை கண்டுபிடிக்கல. இதுதான் அந்த பாட்டு, சரியான பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சாருங்க, அதை விட்டுட்டு போன அந்த சிச்சுவேஷனை கேட்டேன். எங்க பாப்போம்
1: அவர் நிகழ்ச்சி,
2: நிகழ்ச்சி பேர்ந்து அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு. என்னங்க
4: சிச்சுவேஷனுக்கு?
2: வணக்கம் கல்யாணி அம்மா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: வணக்கம்,
2: எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. நான் எல்லாருமே ஒரு ஒவ்வொரு தான் நான் பேசுறேன்.
4: எல்லாருக்கும் வணக்கங்க,
0: எல்லாருக்கும்
3: வணக்கம். வளமா இருக்கும், பலமா
0: இருக்கும்.
4: எப்படி இருக்கீங்க?
2: இப்ப நீங்க
4: மேராமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் கல்யாணி அம்மா, நல்லா இருக்கேன்.
4: ஏலீலோ பாதியிலே நின்று போலோ.
2: கேட்டிக்காரி கேட்டிக்காரி பாட்டு பாட வாயெடுத்தேன். அதுதான் அதுதான் நான் நினைச்சு வச்சேன். அதுதான் அது பாதியிலே நின்னு போச்சே.
0: இல்ல இல்ல இது வந்து நாங்க வந்து அந்த அந்த காலத்துல உள்ளதே நமக்கு தெரியாது. நீங்க வந்து பழைய காலத்துல உள்ளது
5: சொன்னாங்கல்ல
4: சார், அதை வச்சே நான் எடுத்தேன். ஆமா பாட்டு எடுத்து பாட எடுத்து அதோட பாட்டு பாட முடியல அப்படின்னாங்களா.
0: வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
2: கட்டி காரி எல்லாரும் அம்மாவுக்கு ஒரு
0: வாழ்த்துக்கள்.
2: சரி அம்மா, உங்களுக்கு அன்பு வந்து தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க கல்யாணி அம்மா.
4: அன்புள்ள மாண்மி ஆசையில் ஓர் கடிதம். குழந்தையின் தெய்வம் அந்த பாட்டு, அந்த பாட்டு போடணும் மேடம்.
2: அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல நிக்கிற எல்லாருக்கும்
5: எனக்கு தெரியும். ஜெய்சங்கர், ஜெய்சங்கரோட ஜெய்சங்கர்
4: சார் கேட்டார்னா என்ன தெரியுமா கேப்பாரு? நம்ம சாரு சமிச்சியா
2: என்ன கேப்பாரு அவரு?
4: அன்புள்ள மன்னவரே என் ஆசை காதலரே
2: என் இதயம் புரியாதா,
4: முகவரி தெரியாதா?
2: சரி அவரு
0: நான் என்ன தெரியுமா, இல்ல நான் என்ன தெரியுமா உடனே யோசனை பண்ண, இப்போ நான் உடனே பின்ன அந்த மொழியிலே
2: கேட்டுட்டாங்க
0: மனசுல தோணுச்சு.
2: நாகராஜன் எந்த பாட்டு செல்வகுமார்?
5: அன்பினாலே உண்டாகும் இன்ப வேலை.
2: இல்ல கேட்க
5: பாச வேலைன்னு ஒரு பாட்டு வரும்லமா,
2: அது கேட்கல. கல்யாணி அம்மா இருக்க பாருங்க பாக்கலாம்.
4: அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அது பாச வேலை படத்துல வரும்ல அந்த பாட்டு சொல்றாங்க. ஜெயராமன் பாடின பாட்டு அன்பினாலே உருவாகும் இன்ப நிலை அந்த பாட்டு.
5: அறிந்திடாம தீபமாகும் பாசவலை,
2: பாசவலை. சரி இப்ப நாகராஜன் சொல்லுங்க அன்பு, அந்த பாட்டை சொல்லிட்டு நாங்க பேசலாம். நாகராஜன்
5: வாவா அன்பே, வாவா அன்பே.
2: அது எப்படி பாடுங்க பாக்கலாம்.
5: பூஜை
2: செய்ய
4: அந்த பாட்டு.
0: எனக்கு வந்து என்ன பாடல் தெரியுமா வேணும்?
2: சேகர் நான் சொன்னல வந்தா பாருங்க, இவர் சூனியம் வைப்பாரு, ஏதாவது மாத்தி தான் பேசுறாரு ரெண்டு பாருங்க. இந்த பிள்ளை, இந்த குழந்தைய மாற்றவே
0: முடியாது.
2: அன்பு வரப்போகுது, அன்பு வரப்போகுது.
0: அந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது எப்படி தெரியுமா வரும்? அன்பெனும் அப்படின்னு தான் ஆரம்பமாகும் அந்த பாடல், தெரியுமா? அடுத்த வரியில்தான் எந்த பாடல்களில் நீ நீலாம்பரின் வரும்.
2: உண்மையா? முதல்ல
4: நாலு வரி வசனம் மாதிரி ஒரு மாதிரி வரும் முதல்ல, அப்புறம் தான் பாடல் ஆரம்பிக்கும்.
2: அப்ப அவருக்கு ஓகே
4: சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும்.
2: தெரியும்
4: உங்களுக்கு எப்படி புதுப்பாடல் தெரிய, பழைய பாடல் தெரியலையோ அது மாதிரி புதுப்பாடல் அவங்களுக்கு தெரியல கொஞ்சம். அதனால முதல் வரிய நீங்க
0: சொல்லணும். இது வந்து இது புதுப்பாடல் கிடையாது,
4: இடைக்கால பாடல் தான். இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் வரி வந்து தெரிய
0: சான்ஸ்
2: புரியல.
5: வணக்கம்னு பாட போடுங்கண்ணா.
2: யாருக்கு? அவருக்கு அத்தான் எல்லாம் பிடிக்காதுங்க. அதுக்கு அவருக்கு அவருக்கு அத்தான் பிடிக்காது. கேட்டு பாருங்க, பிடிக்குமா சாவல் உங்களுக்கு அத்தான்?
0: அன்பு இல்ல, அன்பு இல்ல, அப்பா என்னப்பா அப்படித்தானே வரும்.
2: உங்கள் காதல் கதை இந்த நீலாம்பரிய குடுத்துடலாம் பாவம். அவர்
0: என்னடா
2: நீலாம்பரி, அவர் எங்கேயோ ஒரு நீலாம்பரியத்தான் மனசுல வச்சிட்டு வந்துட்டார். அந்த முன்னுக்கு அன்பு வருது, அதனால நீலாம்பரிய குடுத்துடலாம். எப்படி வருது நீலாம்பரி பாட்டு? என்னென்று வருது சாகுல்?
0: அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அது
2: பாருங்க, நீங்க பாருங்க, எமர்ஜென்சி சர்வீஸ் வந்துட்டு நீங்க பாடணும். சொல்லுங்க.
5: என்னண்டு
2: எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி?
3: ஒரு ரெண்டு லைன் வந்து வசனம் மாதிரி பேசுவாங்க.
2: எந்த பாடல்? சரி, அது அவரு ஆசையோட கேக்குறாரு கல்யாணி அம்மா. பாவம், குடுத்துடலாம் பாடல் நீலாம்பரிய.
4: ஒரு
2: உறவை காத்த கிளி. சரி, இப்ப ஒரு தடவை பேசுறேன், எல்லாரும் உடனடியா பேசினா புரியாது எங்களுக்கு. சரி, ஷாவுல் ஹமீத் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தீங்க, எங்களுக்கு புரியல. என்ன சொன்னீங்க சொல்லுங்க.
0: இல்ல இல்ல, அதான் இல்ல, நான் வந்து இல்ல கல்யாணி மட்டும் பேசுற மூணாலாவது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமே பேசுறது.
4: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நீங்க பதில் வரல உங்கள்ட்ட இருந்து.
2: கல்யாணி அம்மா, இங்கால இணைப்புல நாகராஜன், புதுக்கோட்டை செல்வகுமார், இளவரசு, உங்களோட இணைப்புல எங்களுடைய சேகர் இன்றைக்குதான் இணைந்திருந்தார். அவருக்கு வணக்கம்.
4: கேப்பேன் முதல்ல பேசுறே, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதாவது இந்த மாதிரி வரும், அது மாதிரி எதுவுமே உங்கள்ட்ட வரல. கட கட கட கட என்னமோ ரொம்ப மேடை பேச்சாளர் மாதிரி பேசுனீங்க.
3: அக்கா சும்மா சொல்றாங்கம்மா.
2: மற்றது ஷாவுல் ஹமீத், நீங்க எங்களோட ராணிப்பேட்டை சேகர், அந்த அப்ப ஆறு பேர் நீங்க நிக்கிறீங்க சரியா? இப்ப இளவரசர்
0: உட்கார்ந்து,
2: எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? எத்தனை பேர் நின்று கொண்டு பேசுறீங்க?
3: எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? எத்தனை பேர் படுத்து இருக்கீங்க?
2: ஒரு மரியாதை இல்லாம பாருங்க. புதுக்கோட்டை செல்வ, எங்களுடைய செல்வகுமார், நீங்க என்ன தூங்கிட்ட அப்படி சரிஞ்சிருந்தா
5: நின்று
2: கொண்டு பாத்தீங்களா? ஐயா, யாருங்க அந்த படுத்திருந்து பேசுறது? அத சொல்லுங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபைன் போடலான்னு தான் கேட்டேன், தப்பிட்டீங்க நீங்க. இப்ப இளவரசு ஒரு பாட்டை கொடுங்க. என்ன இளவரசு? இளவரசு
5: தூங்கிட்டாரு.
2: இளவரசு, இளவரசு இல்ல. சரி, கல்யாணி அம்மா ஒரு பாட்டு இடைவரி கொடுங்க, கண்டுபிடிக்கணும். வாங்க, நீங்க இடைவரி தரானே, இடைவரி
4: இடைவரி கொடுக்கணுமா?
2: கொடுங்க, கண்டுபிடிக்கட்டும்.
0: இடைக்கால பாடலாம்
5: கொடுங்க.
4: உயிர் பயணத்தில் முடிவாய் அவள் நின்றாள்.
2: ஓ, நல்ல பாட்டு. அவ்வளவுதான்.
3: ரயில் பயணங்களில் நினைக்கிறேன்.
5: சரியாக கேட்கலமா?
2: உயிர் பயணத்தில் முடிவாய் அவள் நின்றாள். இதுல நிக்கிறது எல்லாம் அஞ்சு ராஜா.
5: பயணத்தில்
1: அவள் நின்றாளாம்.
2: உயிர் பயணத்தில் முடிவாள் அவள்
4: இறக்கி வந்து
2: படம் அதுதான் பாட்டு மட்டும் இல்ல எல்லாரும் நூல் விடுறாங்களோ ஒரு வேலை
1: முப்பதை முடியும் நேரம் இதுமா
3: வாழ நூலு
1: முப்பதை முடியும் நேரம் இது உயிர் பயணத்தின்
4: வெரி குட் வெரி குட் சரி சரி
2: அது யார் சொன்னது அவங்களுக்கு தான் இப்ப பரிசு கொடுக்கணும் இல்ல யார் சொன்னது
3: துருவகுமார் பாடலுக்கு வரி கொடுக்க சொல்லுங்க
2: சொன்னவர் வந்து நீங்க அடுத்த பாடலுக்கு வரி கொடுக்கணும் ஓகே
1: நான் வரி கொடுக்க தெரியாது எனக்கு
2: ஐயோ
3: கப்பம்
2: சரி இப்ப யாராவது இன்னொரு எங்க ஷாவல் சாமி நீங்க கொடுங்க பாக்கலாம் ஒரு வரி புதுசு புதுசுன்னு கேக்குறீங்க எங்க
0: இல்ல புதுசு எல்லாம் நான் கேட்கவில்லை நான் வந்து நடுத்தரமான
2: கொடுங்க கொடுங்க யார்கிட்ட பார்க்க இப்படி இந்த வாகனம் எல்லாம் ஓடுது குடுக்குறேன்
0: அது வண்டி வச்சிருக்கவங்க போயிட்டு இருக்காங்க
2: போய்கிட்டு இருக்காங்க இளவரசு இணைஞ்சிட்டீங்களா இளவரசு நீங்க சரி இளவரசு இடவரி ஒன்று கொடுங்க டக்கண்டு அதுவரை ஷாவுல் கமீர் அதை யோசிப்பார் தண்ட இடவரி
0: எடுத்துட்டு இருக்கு நான் எடுத்துட்டு
2: இருக்கேன் அவர் எடுக்கிறார் நீங்க கொடுங்க இளவரசு
1: அம்மா இருக்கம்மா இடைக்கால பாடல்கள்
2: உங்களுக்கு உங்களுக்கு யாரையும் இணைக்க கூடியதா இருக்கா
3: வாழ்க்கையில்
2: சொல்லுங்க
1: இப்போதைக்கு வாய்ப்பு இல்லம்மா
2: சொல்லுங்க யாரு கொண்டு வந்தது இடைவரி
3: வாழ்க்கையில் நடுக்கமா
2: வாழ்க்கை அது எல்லாருக்கும்
4: சுமைதாங்கி
2: இவ்வளவு பேர் இடைவரி இவ்வளவு பேர் நிக்கிறீங்க ஒரு இடைவரி எடுக்க முடியாம இருக்கிறீங்க பாருங்க அங்க
3: சொல்லட்டுங்களா
2: சொல்லுங்க
4: சொல்லுங்களே
3: கோவலம் என்பதை ஊரறியும் சிறு குழந்தையும் அவன் பேரறியும்
4: சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு பெற்ற மகனை அன்னை அன்னை ஏதோ ஒரு அன்னை வரும் அது பெற்ற மகன் அது வந்து தென்றல் உறங்கிய போதும் தான் பெற்ற மகன் கொஞ்சம் அவ்வளவுதான்
2: எல்லாரும் சேர்ந்து அம்மா கட்டி வைங்க தள்ளி கல்யாணி அம்மாவை கட்டி வைக்க
4: ஏதோ ஒரு அன்னை இருக்குல்ல ஒரு அன்னை இருக்காங்கல்ல அதுக்குள்ளயும்
2: சரி அம்மா ஒரு ஒரு விடயம் இவங்க சொல்லாம விட்டு எல்லாரும் கேட்டு சொல்லாவிட்டா நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க எல்லாம் தெரியுது உங்களுக்கு அப்ப நாங்க சொல்லுவோம் அம்மா சொல்லுங்கன்னு நீங்க சொல்லணும் எங்க எடுத்து வாங்க அடுத்த இடைவரி யார் எடுக்கிறது இளவரசு என்ன அமைதியா இருக்கு
0: இடைவரி
2: கொடுங்க
0: அடுத்த இடைவரி
2: என்ன சத்தம் கேட்கறத ஒரு குடு குடுக்குறாரு சொல்லுங்க
3: ஒரு
1: பொத்துங்கிலி அங்கிருக்கு கோவை பழம் இங்கிருக்கு
2: சரியா இல்ல அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க சாவல் கம்மிட்டு சொல்லுங்க சாவல் கம்மிட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சாவல் கம்மிட்டு சொல்லுங்க
0: பொத்துங்கிலி அங்கிருக்க கோவை பழம் இங்கிருக்கு செல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்டாயோ
2: சரி இப்ப எல்லாரும் அமைதியா இருந்துக்கலங்க நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் முதல் இவர் சொன்னார் அம்மாவும் சாட்சி நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க நீங்க பழையசா நீங்க பழைய பாட்டு கொண்டு வராதிங்க விடக்கால பாட்டு இல்ல புதிய பாட்டு இவருக்கு என்னன்னு இந்த பாட்டு இப்ப தெரிஞ்சது அதான் கேக்குறேன்
0: இல்ல அப்படி சொல்லுங்க
2: பாட்டுக்கு
0: பாட்டு சரி அடுத்த சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட இயக்கும் இளைஞன் நான்
2: அடையப்பா இது இது அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓமன் தான் நான் கேக்குறேன், நீங்க சொல்லாதீங்க.
0: சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட இயங்கும் இளைஞன் நான்.
2: யாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், யாரோட பக்கம் அந்த ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேக்குது, அதனால
1: அடிக்கிற மாதிரி கேக்குது.
2: ஓ ஓ, யாரோட பக்கம் அது?
1: என் பக்கம் கிளீனா இருக்கும்.
2: நாராஜன் பக்கம் இல்ல, அவர் அமைதியா ரூமுக்கு இருக்கிறவர், அவர் வெளியிலேயே போறதில்ல. இல்ல இல்ல, அவர் முதல்ல இருந்து பேசினார், ஒரு சத்தம் வராது அவருடது. அதுல இல்ல, இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்ப சரி, இப்ப வந்து ராணிப்பேட்டை அவருடைய அந்த பக்கத்துல இருந்துதான் சத்தம் வந்தது. அப்ப அது வந்து ஷாகுல் ஹமீட பக்கம். ஆனா ஷாகுல் ஹமீட் அம்மா, அம்மா எங்க நிக்கிறீங்க அம்மா? நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா இல்ல மாடியில இருக்கிறீங்களா?
4: வீட்டுலதான் இருக்கேன்.
2: மாடியில நிக்கிறீங்களா?
0: இல்ல வீட்டுலதான் இருக்காங்க.
4: வீட்டுக்குள்ளதான் இருக்கேன்.
2: அப்ப வீட்டுல வீட்டுல ஏதாவது சத்தம் கேக்குதா? வீட்டுல
0: வீட்டுக்குள்ள
2: இப்ப கண்டுபிடிச்சிடம் பாத்தீங்களா? நாங்க எப்படி
4: எனக்கு கேக்க
2: அது சரி. இப்ப இவரோட பாட்டை கண்டுபிடிங்க. எங்க ஷாகுல்
1: சொன்னாருல்ல,
2: நீங்க சொல்ல வேணா.
0: தேரில் ஏறியே சுற்றிட இயங்கும் இளைஞன் நான்.
2: சிந்தனை தேரில் ஏறியே சிற்றடை
0: சுற்றிட சுற்றிட இயங்கும் இளைஞன் நான். கண்ணில் காணும் யாவும்
2: என்ன பாட்டு?
0: இல்ல அவர் சொல்றது
2: தெரியவில்லை. அதாவது செல்வகுமார் சொல்லிட்டார் தெரியவில்லை அண்டு எங்களுடைய
0: சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட இயங்கும் இளைஞன் நான். கண்ணில் காணும் யாவும்
2: கொஞ்சம் அப்படியே
0: அடுத்த வரி சொல்ல கண்டுபிடிச்சாங்க.
2: இசையமைப்பாளரை கூப்பிடுங்க, கொஞ்சம் இசையோட பாடுங்க பாக்க. ராகத்தோட
0: அதுக்காக இசையமைச்சா அதுக்காக கண்டுபிடிச்சிருவீங்களே.
2: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
4: எங்கும் போய் வரலாம்.
2: அதான் பாட்டு.
0: சுற்றிடையேங்கும் இளைஞன் நான். கண்ணில் காணும் யாவும் என்னை தூண்டுதே.
4: என்
0: கைகள் நீந்து விண்ணை தீண்டுது. இந்நேரம் இளம் நெஞ்சேவா
4: நெஞ்சேவா.
2: அதான் அம்மா கெட்டிக்காரி, அம்மா கெட்டிக்காரி, அம்மா
1: கெட்டிக்காரி.
2: பாட்டு சொல்லுங்க.
0: அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு.
2: இடவரி
0: இன்னொரு சொல்லுவா.
2: இந்த வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாசிங்க. இளவரசருக்கா
0: அரண்மனையை கட்டி அங்கே காவலுக்கு தெய்வங்கள் போட உன்னால் ஆகாதையா?
2: அடையப்பா, அரண்மனையை கட்டி அங்கு காதல் தெய்வங்கள் போட உன்னால்
0: அரண்மனையை கட்டி அங்கே காவலுக்கு தெய்வங்கள் போட உன்னால் ஆகாதையா?
2: ஆகாதையா, ஆகாதையா.
6: முதல் வரிய சொன்னா கூட இவர் பாடுற மாதிரி பாடுனா பட்டரியா
4: ஒவ்வொருத்தரா
2: பேசணும், அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு புரியும். நீங்க சரி கொஞ்சம் ராகத்தோட பாடுங்க, ராகத்தோட.
0: ஆகாயத்தில் கோட்டை கட்டி அரண்மனையில் அரண்மனையை கட்டி அங்கே காவலுக்கு தெய்வங்கள் போட உன்னால் ஆகாதையா?
2: இதான் ராகம்.
1: ஆகாயத்தில் கோட்டை கட்டி அரண்மனை
3: கட்டி
0: அப்படிதான் அவரு கண்டுபிடிச்சிட்டாரு.
2: அப்ப நாராயண நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆகாயத்தில் கோட்டை கட்டி அரண்மனையை கட்டி அங்க நீங்க
1: கண்டுபிடிச்சிருக்கீங்களே? பாடல்
4: தெரியும்.
0: கதையில் மனசு தோகுதுமானு நீ மறந்த சேவையில் காதம் மேகுமே தேவ போட்டு தாரு அது நடந்து ஆடுமானு.
2: பாத்தீங்களா? ஆனா அம்மா தான் கண்டுபிடிச்சது. அம்மா கண்டுபிடிச்சது
4: இளவரசன்.
2: அதுக்கப்புறம் தான் இளவரசர் சொல்ல சொன்னது. ஆனா அம்மா முதலே கண்டுபிடிச்சிட்டான் அது. அது இளவரசு கண்டு
4: இளவரசு இது பண்ணதுக்கு காதல வேலை விழுந்து தான் நான் நிறுத்திருப்பேன்.
2: நான்
4: பேசுறது எனக்கு காதல கேட்க மாட்டேங்குது.
2: அம்மா பேரும் ஃபேன் போட்டுட்டீங்களா? அம்மா
4: இல்லையே, நான் போடல. ஃபேன் இல்லாமதான் வேர்க்க வேர்க்க பேசிட்டு.
3: இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. யாரோ தூங்கிட்டாங்க.
4: தெரியல எனக்கு ஒண்ணு சவுண்ட் வரல. நான் ஃபேன் போடல.
3: இல்ல இல்ல, இப்போ இப்போ என்னன்னா ஒன்னட நம்மளுடைய அவரு பேர் மறந்துட்டேன். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும் போது
2: தூங்கிட்டேன்.
3: நாகர்கோயில் நாகர்கோயில் சுப்பிரமணி
2: ஒரு தடவை அவர் தூங்கிட்டாரு. இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது யாருங்க இது? நாங்க உடனே உடனே உடனே நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். பாவம்
6: சில பேர் பிறந்துட்டா இந்த மாதிரி இருக்கும். சில பேர் சிரிப்பாங்க. நீங்கம்மா
2: என்னண்டு
6: சில பேர் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன். ஒருத்தர்
1: மறுபடியும்
2: ஒவ்வொரு சத்தத்திலும் முதல்ல
6: ஒருத்தர் சிரிக்கிறதே அப்படின்னு நான் ஒரு இடத்துல நின்னுட்டு அப்ப வந்து ஒரு டாக்டர் நிக்கிட்டு அவரு அங்கிட்டு நிக்கிறாரு.
4: என் பொண்ணு மேரேஜ்ல மேடம் எல்லாரும் அங்க
2: பாருங்க.
4: ஒரு அஞ்சாறு என் பொண்ணு மேரேஜும் போது அப்படி எல்லாம் அந்த ஹால்ல படுத்திருந்தோம் நிறைய பேரு. அங்க எல்லா ரூம் எல்லாம் பிடிச்சாங்க, நாங்க எல்லாம் ஹால்ல படுத்துட்டோம். ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு, ஒருத்தர் பதில் குடுக்கறாரு, அது மாதிரி இருந்துச்சு. ராத்திரி ஃபுல்லா அந்த குரட்டிலே எனக்கு தூக்கம் வரல. எல்லாரும் எந்திரிச்சு உட்கார, ஒருத்தர் கேள்வி கேக்குற மாதிரி, இன்னொருத்தர் பதில் சொல்ற மாதிரி.
2: சரி, இப்ப பல இப்ப சேகர் சொல்லுங்க, குரட்டை எங்க நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களா? என்ன சத்தத்துல
1: மணிகண்டன் அவர்கள் சொல்லிருக்காங்க, வணக்கம் NTR இணைய வானொலி, எனக்கு ஒரு பாடல் பாருங்கள். படம் இன்று போல் எப்படி மாறுக திரைப்படத்திலிருந்து அன்புக்கு நான் அடிமை, ஒரு பண்புக்கு நான் அடிமை என்ற பாடல் வேண்டுமா? நன்றி வணக்கம், மணிகண்டன் மதுரையிலிருந்து அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனை தொடர்ந்து தருமபுரியில இருந்து பாரதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறார். காஞ்சி கருகப்பட்ட ராஜவிழாவிலே மீரா அம்மா நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போலவே காஞ்சிபுரத்திலிருந்து ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பம்பாய் பூனா மஜித் அண்ணா, சிதம்பரம் சிலுவை சந்திரராஜ் அண்ணா அவர்களோடு நாகூர் ஜவஹர் ஷாதிக் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வானொலியூடாக நாங்களும் இணைந்திருக்கிறோம். கரூர் கண்ணன் அவர்களும் வணக்கம் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க, மண்ணில் வந்த நிலவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநின்றவூர் ரேவதி அவர்களும் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தந்த வண்ணம் கொண்டு, அதாவது வாட்ஸ்அப் ஊடாக எப்போதும் நாங்களும் இணைந்தே இருக்கிறோம் வானொலி ஊடாக இணைந்திருக்கும், வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் அழகான வணக்கங்களும் சொல்லிக் கொள்கிறோம். கதவு நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனாக சந்திரசேகர் செய்யார் இருந்து அவர்களும் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறார், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அழகான வணக்கங்கள். அந்த இட்லி சொன்ன உடனே ரேவதி அம்மா சொல்லிருக்காங்க, காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன இட்லின்னு தெரியல, நாளைக்கு நாம வந்து ரேவதி அம்மாட்ட சொல்லி அதை பார்சல் பண்ணி நாம இந்த நேரத்துல சாப்பிடலாம். இப்போதைக்கு பேசிட்டு இருக்க விடயத்தை நீங்க மீண்டும் தொடரலாமா?
2: நீங்க சந்திரசேகர் சொல்றது சுகன்யா சந்திரசேகரா?
0: இல்ல,
2: நீங்க
1: வந்து அந்த பெயர்ல சொல்லும் போது செய்யார் சந்திரசேகர் சுகன்யன் சொல்ற நம்பர் வந்து என்னுடைய அலைபேசியில வந்து சென்ற சந்திரசேகர்
2: அப்படின்னு எழுதி கொண்டேன். ராஜவேல் என்ன பாட்டு கேட்டாருன்னு தெரியல, தமிழன் பாரதி என்ன பாட்டு?
0: ராஜவேல்
1: என்ன
2: குரல் பதிவுல போட்டிருக்காங்க, நான் எடுத்து வர்றேன். நான்
1: அதை பம்பாய் பம்பாய் பூனா மஜித் அண்ணா சொல்லிருக்காங்க, படம் வந்து கைராசி.
2: என்னத்துக்கு
1: படம் கைராசி படத்திலிருந்து அன்புள்ள அத்தான் வணக்கம் இந்த பாடல் தாருங்கள் அம்மா.
2: அப்ப முதல் நீங்க கேட்டுட்டு போயிட்டாரு வாழ்க அந்த பாட்டு.
4: அது வந்து கேள்வியா தானே கேட்டிருந்தாரு, அந்த பாட்டு கேட்கல, கேள்வியா கேட்டிருந்தாரு அன்பு வாழ்க.
2: இல்லங்க, தனக்கு அதுதான் வேணும்னு கேட்டுட்டு போயிருந்தேன். நீங்க
4: அதுவும் வேணும்னே கேட்டாரா? சரி,
1: கேட்டிருந்தாரு. ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா இதுல பதிவு பண்ணா கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பிள்ளருக்கு.
2: இல்ல இல்ல, மஜித் அவரு வந்து இணைஞ்சு போயிட்டாரல்ல அவரு.
1: வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் அழகான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எப்போதும் இணைந்து வருங்கள், வங்கி தமிழ் வானொலியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக பதில்களை தந்து கொண்டே இருங்கள். இப்போது நமது அன்பு உறவுகளோடு பேச்சு தொடரலாம். மீண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சம்பந்தம்
2: யார்? இப்ப பாட்டு கொடுங்க, பாட்டு கொடுங்க, பேரை சொல்லிட்டு கொடுங்க. ரெண்டு பேர்ட்ட குரல் ஒரு மாதிரி இருக்கு, எங்களுடைய செல்வகுமாரடையும்
0: சேகர்டையும்.
2: ராணிப்பட்டி சேகர் கொடுங்க.
0: நிலுங்க
2: நிலுங்க நிலுங்க.
0: ஹலோ,
2: சொல்லுங்க.
3: ஹலோ. உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ நினைத்தேன்.
2: உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ நினைத்தேன். இது உன்னைத்தான் கண்டுபிடித்தேன், நெஞ்சில் ஏதேதோ சிரித்தேன்.
3: இல்ல இல்ல, உன்னைத்தான் கண்டு சிரித்தேன்,
2: கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ
3: நினைத்தேன்.
2: அங்க என்ன ஷாவுல் கம்மி இதங்க இருக்கிறீங்களா? இதண்டா கண்டுபிடிப்பீங்களே, இத கண்டுபிடிங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்னு பாக்கலாம். போட்டாலும் போட்டாலும் போட்டாரு பாருங்க. ஒரு போடு. சூப்பர் அம்மா, நீங்க கெட்டிக்காரி அம்மா, சூப்பர்.
4: நன்றி அம்மா,
2: நன்றிமா. அடுத்த
4: படம் கண்டுபிடிச்சிடலாம், புதுசுதான் தடுமாறும்.
2: அடுத்தது யாருச்சு கொடுக்க போறீங்க? எங்க என்ன எல்லாரும் மௌனம் ஆயிட்டீங்க?
1: பாடல கேட்டோன்னு
2: பாடல கேட்டோன்னு யாரு கொடுங்க? சேகர் கொடுங்க. மாங்கனி கன்னத்தில் தேனூர, சிறு
4: சிறு மைவிழி கிண்ணத்தில் மீனாட,
2: சிறு மைவிழி கிண்ணத்தில் நீராட,
4: மாங்கனி கன்னத்தில் தேனூர, சிறு மைவிழி கிண்ணத்தில்
3: மீனாட.
1: தெரியல
2: என்ன பாட்டு,
3: தங்கரதம் வந்தது நேரில்
2: தங்கரதம். அது நீங்க சொன்னது கட்டோடு குழல் ஆட இல்ல, அது அது போல. அம்மா சொன்னது தங்கரதம் வந்தது, அந்த பாட்டு அது கட்டிக்கார. நீங்களும் கட்டிக்கார. அடுத்த வரி யார் சொல்ல போறீங்க?
1: கஷ்டமா இந்த நேரத்துல சொல்லக்கூடாது. மணி வந்து 11:57 ஆகுது. இந்த நேரத்துல வந்து இலகுவா தான் சொல்லணும். காட்டுப்பால் குடிச்சாரி வழிஞ்சு போகும்
2: யாரும் கண்டுபிடிக்காத விதமா ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா.
1: புது பாடல் சொல்லணும். புதிய பாடல் சொன்னா கண்டிப்பா சரி,
2: புதுசு கொடுக்க கூடாது.
4: போட்டு அப்படியே அதுக்கு புது பாடல்
3: சொல்லுங்க, அதையும் பாப்போங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க.
1: நீங்க
3: ஒரு புது பாட்டை எடுத்துங்க,
2: புது பாட்டை எடுத்து விடுங்க பாக்கலாம். எங்க அம்மா ஃபிங்கர் டிப் நினைக்கிறேன். அம்மா கூகுள்ல போறாவோ
4: வருவானே.
2: சரியா, எங்க அவளை
1: அது மட்டும் இல்லாம அந்த பாடலோட வரிகளை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி டைப் பண்ற செகண்டுக்கு முன்னாடியே
2: சொல்றாங்க பாருங்க. சரி, எங்க புது பாட்டை கொடுங்க பாக்கலாம். இன்னைக்கு அம்மாவை நாங்க ஒரு
4: தெரியும் புது
2: ஒரு பதம் பாத்துடலாம். அங்க
1: அம்மா இந்த நேரத்துல நிறைய பேர் இருக்காங்க, என்ன செய்யலாம்
2: என்பது.
1: நாகராஜனா பாடல் புதிய பாடல் ஏதாவது சொல்லுங்க.
7: நீ பாடல் சொல்றீங்களா?
2: சரி, இப்ப நான் கண்ணனை நினைச்சிருக்கேன், பாக்கலாம். கண்ணனை தூங்கிட்டாரோ தெரியாது, மாடிக்கு தான் போகணும், என்றாலும் கண்ணனை நினைச்சிட்டு இருக்கேன். சரியா?
8: ஹலோ,
2: வணக்கம் கண்ணன்.
8: ஹலோ, நான் கண்ணன் சேகர்.
2: அது நீங்க கண்ணன் சேகர். கண்ணன் இனி இப்பதான் இனிதான் இணையணும், அப்பதான் நீங்க அவட்ட குரல்ல கேப்பீங்க.
1: நீங்க வந்து அப்பா பேர கொஞ்சம் தள்ளி வைக்கணும்.
2: அப்பா பேர
1: கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வரும்போது
2: சரி, அப்ப இன்னொரு பாட்டு கொடுங்க. யாரோ ஒரு ஆள் விடுபட்டு கொண்டாங்க நான் நினைக்கிறேன், எங்களுடைய ஷாவுல் ஹமீது விடுபட்டு கொண்டார். சரி, நீங்க நாங்க இப்ப இன்னொரு பாட்டோட எல்லாரும் விடுபட்டு கொள்ளலாம். எங்க கொடுங்க இளவரசு, புதிய
8: பாடல். இடைவரி
2: இளவரசு கொடுக்க வேண்டாம்.
4: இளவரசு
1: இல்ல,
2: என்னொருக்க பாடுங்க இளவரசு, சத்தம் பண்ணாம இருங்க.
1: படபடக்கும் சித்திரம் பனாரசு பட்டிடம், தங்கத்தால செஞ்சுவத்தே தஞ்சாவூர் கட்டிடம். பத்தையாக ஓட்டவா, ஓடு விளையாடவா, பத்து வீரர்கள் காத்திருக்கு பந்தல்கள் போடவா. அழகான திருடி எனக்குள்ள இருடி.
2: போதும் போதும், திருடி வந்துட்டா கண்டுபிடிச்சிருவோம்.
4: நமக்கு இதெல்லாம் சத்து செட் ஆகாது. கஷ்டமா இருக்கும். அஜித் பாட்டு மட்டும்தான் தெரியும், பாக்கி எந்த பாட்டுமே தெரியாது. உண்மை
2: அம்மா
4: தோத்துட்டேன். எம்ஜிஆர் பாட்டு, அது பழைய பாட்டுனா எந்த பாட்டா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கேன். புது பாட்டு சுத்தமா தெரியாது எனக்கு.
2: தெரியாது. சொல்லுங்க கடைசியா சொல்றாங்க.
7: குலப்பெருமையை காப்பவள் பெண் தானே.
2: குலப்பெருமையை காப்பவள் பெண் தானே. அடுத்த வரி.
7: அந்த பெண்ணை உலகம் கண்.
2: அந்த பெண்ணை உலகம்
7: உலகம் கண்தானே.
2: உலகின் கண்தானே. குலப்பெருமை காப்பவள் பெண் தானே. அந்த பெண் உலகின் கண் தானே. அப்படியா?
7: அண்ணா
1: கொஞ்சம் ராகமா.
2: அண்ணா
1: இல்ல, எங்களுக்கு தெரியாது.
2: கல்யாணமா கண்டுபிடிச்சிட்டா சொல்லுங்க.
4: இந்த படத்தானே
2: என்ன,
4: இந்த புன்னகை என்ன விலை, அந்த படத்தானே.
2: அது இல்ல, அது இல்ல, அது இல்லம்மா.
4: அதெல்லாம் ஒரு வரி வருமேமா, அந்த மாதிரி தானே வரும்.
2: அம்மா சொல்ற
7: குலப்பெருமையை காப்பவள் பெண் தானே, அந்த பெண்ணை உலகம் கண் தானே.
4: உலகின் கண் தானேன்னு வரும்ல. ஆமால
2: சுஹாசினி நடிச்ச படம். அதான் பாட்டு தேன் கிண்ணம், தேன் கிண்ணம்,
7: தேன்
2: கிண்ணம்,
7: பாரம்பம் பழகப்படுத்தும் பாரம்பம்.
2: நன்றி அப்ப, எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ள போறேன் நான். இனி எல்லாம் தூக்கத்துக்கு செல்ற நேரம், யாராவது இணைஞ்சால் அவங்களோட பேசலாம். முதல்கண் கல்யாணி அம்மாக்கு நன்றியும் வணக்கமும், சேகருக்கு நன்றியும் வணக்கமும், எங்களுடைய நாகராஜனுக்கு நன்றியும் வணக்கமும், எங்களுடைய செல்வகுமாருக்கு நன்றியும் வணக்கமும். இளவரசு
1: அம்மா, இந்த நேரத்துல வந்து பாரதி அண்ணா வந்து பதிவுகள் குரல் பதிவுல கொடுத்திருக்காங்க, ரெண்டு மூணு பதிவு, அதை கொஞ்சம் நிகழ்ச்சி முடிவுக்கு முன்னாடி அது என்னன்னு பாத்துட்டு
2: எடுத்து வரேன்,
1: முடிச்சுக்கலாமா?
2: அதை எடுத்து வர்றேன்
1: நான். சரிங்க, ரெண்டு மூணு பதிவு கொடுத்துருக்காங்க.
4: நன்றி எல்லாருக்கும், எல்லாரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். இளவரசு நாகராஜ் சார் எல்லாருக்கும்
7: நன்றி.
1: இத்தனை நேரம் நமக்கு வானொலி ஊடாக நின்றிருந்த கல்யாணி அம்மா அவருக்கும், தாத்தனூர் நாகராஜ அண்ணா அவர்களுக்கும், மற்றும் சேகர் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் அன்பு உறவுகள் கேட்டு ரசித்த அனைவருக்கும் இந்த
2: நேரத்தில்
1: செல்வகுமார் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இரவாஞ்சேரி சந்தீத் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அழகான நன்றிகளும் வணக்கங்களும். எப்போதும் வானொலி நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து இருப்போம்.
9: வணக்கம் கூட்டு விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார்.
2: ஆஹா,
1: புதுக்கோட்டை செல்வகுமார்.
2: இளவரசு இளவரசு
1: சொல்லுங்க,
2: இவருக்கும் ஒரு கொக்கி போட்டுடலாம் இல்ல, புதுக்கோட்டை செல்வ.
9: இரவு உழைத்து கரை களைத்து போன இதயங்களுக்கு பாலாட்டு பாடிய எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதயங்கள் தானே அனைவரும்.
1: ஆமா பரவாயில்ல, நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே, கொச்சி போறதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லிட்டாரு
2: சொல்லிட்டாரு இவரையும். அப்ப நாங்க மெல்ல கொக்கி போட்டுடலாம் இல்ல? இப்ப பலர் இணைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இணையாம இருந்திருப்பீங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். எங்களுடைய யாரு, எங்களுடைய டாக்டர் இணைஞ்சிருந்தார், அவரை இணைக்க முடியாம நான் ட்ரை பண்ண இணைக்க முடியாம போய்விட்டது. மிட்டல்டா இணைஞ்சிருந்தார், மற்றது வேற யாரு, எங்களுடைய டாக்டர் அவர் இணைஞ்சிருந்தார், கணபதி அண்ணா இணைந்திருந்தார், மற்றது அடுத்து சுகன்ராஜ் நீங்க இணைஞ்சிருந்தீங்க, வரதராஜன் இணைஞ்சிருந்தார், ராஜவேல் நீங்க ஒரு வாய்ஸ் கட் வச்சிருக்கீங்க, என்னன்னு
10: பாக்கலாம். வணக்கம், எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீங்களா? இந்த கரம்ப நிகழ்ச்சியை எங்கு சென்றாலும், நான் வேலையில் இருந்தாலும் இந்த கரம்ப நிகழ்ச்சி கேட்பது தவறுவது இல்லை அம்மா. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் அருமையாகவும் சென்று கொண்டிருக்கிறது அம்மா. இந்த நிகழ்ச்சியில் இன்று அன்பு என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டுள்ளீர்கள். எங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த கரம்ப நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. பாடல் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இந்த பாடலை இடம்பெற்ற படம் இன்று போல் என்றும் வாழ்க பாடல் விரும்பி கேட்கும் அன்பு இதயங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு. மிகவும் நன்றி அம்மா, வணக்கம், வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம், நன்றி அம்மா.
2: உண்மையிலேயே நன்றி ராஜவேல். ஆனா அந்த பாடலை எங்களுடைய மணிகண்டன் கேட்டிருக்கிறார் என்று வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காரு என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால யாருக்கு கொடுப்பதென்று தெரியவில்லை, இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்து வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய தமிழன் பாரதி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம்.
11: அம்மா வணக்கம், நான் எப்பொழுதும் உங்களோடு தொடர்பில். கிளிப்பேச்சு கேட்கவா என்ற திரைப்படத்திலிருந்து அன்பேவா அருகிலே என்ற பாடல் எனக்கு வேண்டும் அம்மா, தாருங்கள். அன்பு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிமையான அன்பு வணக்கங்கள். அருமையான நிகழ்ச்சி, கலகல கலகல என்று சில்லறை சிதறி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வெள்ளி காசுகளாகவே ஜொலிக்கின்றன. மகிழ்ச்சி. இப்ப நானும் இணைஞ்சிருக்கேன். இப்ப நான் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்புறேன், முடிஞ்சா எல்லாருமே கண்டுபிடிங்க பாக்கலாம். மராப்பு போட்டு வந்த மானே மானே, மந்தார பூவில் வந்த தேனே தேனே. மராப்பு போட்டு வந்த மானே மானே, மந்தார பூவில் வந்த தேனே தேனே. எங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். நான் கொடையவரான், தகடூர் தமிழன், பாரதி, தர்மபுரியில் இருந்து.
2: எங்க பாரதி கொடுத்த இந்த பாடலை யாராவது கண்டுபிடிக்க முடிந்தா நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்கே
11: நிலவே,
2: எங்கே கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் கண்டுபிடிங்க பாக்கலாம். அவர் ஒரு பாடல் சொல்லி இருக்கிறார். இந்த பாடலை என்னவென்று யாராவது கண்டுபிடிச்சா.
11: மந்தார பூவில் வந்த தேனே தேனே, மராப்பு போட்டு வந்த மானே மானே, மந்தார பூவில் வந்த தேனே தேனே.
2: எங்க கெட்டிக்காரன் யாருன்னு பாக்கலாம். தமிழன் பாரதி கேட்டிருக்கிறார் ஒரு பாடல். அந்த பாடலை முடிந்தால் நீங்கள் எனக்கு கண்டுபிடித்து சொல்லுங்க பாக்கலாம். முடிந்தால் சரியா. மற்றது இன்னும் ஒரு பாடலை காட்டலையில் எடுத்து வருகிறேன் நான். அந்த பாடல் எடுத்து வந்த வண்ணம் நீங்கள் இணைபவர்கள் இணையலாம், விழித்திருந்தால் இணையுங்கள். இணைந்து இணைப்பு கிடைக்காமல் விட்ட அன்பவர்களுக்கு நான் சற்று மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, இனி வருகிற காலத்தில் நாங்கள் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் வசதி செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, அன்பு என்று தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்றை எடுத்து வரலாம். அன்பு என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, இருந்தாலும் அன்பு என்று தொடங்கும் பாடல். சரி, அதுக்கு முன்பாக அன்பு என்று தொடங்கும் பாடல் அது கேட்டவன் சரியா. நீங்களும் இணைப்புக்கு வரலாம், விழித்திருக்கிறவன் இணைப்புக்கு வரலாம். ஆனால் தமிழன் பாரதி பாடிய பாடல் என்ன பாடல் என்று யாராவது கண்டுபிடித்தால் கெட்டிக்காரன் நீங்கள் காட்டலையில் வந்து நீங்கள் விடை சொல்லிப்பட்டு போகலாம். அல்லாட்டி அந்த பாடல் நாளைக்கு தொடரும். கஷ்டமா தான் கொடுத்திருக்கிறார் அவர், என்ன பாடல் என்று சொல்ல முடியாமல் எவ்வளவு கெட்டிக்காரன் என்று பாருங்க. எங்கேயோ எல்லாம் அவர் பேச முடிந்தால். ஓ, அப்ப இளவரசு அந்த பாடலை சொல்லியிருக்கிறார். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, சாமுண்டி படத்துல சரியா என்று இனி இவர் தான் சொல்லணும். சரியான பாடலா இல்லையாண்டு அதாத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த அந்த டோன் அப்படித்தான் வந்தது அவர் சொன்னது. கண்ணுல பாலை வார்க்க வந்த கண்ணம்மா என்ற பாடல் அப்படித்தான் இருந்தது. சிறவுல அதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஒரு அன்பு பாடல், அன்பு என்று தொடங்குகிற பாடல் காட்டிலையில் எடுத்து வைக்காம விட்டுவிட்டேன். அதனால தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். சரி, அதற்கிடையிலே ஒரு கணன் பாடல் ஒன்றை எடுத்து வந்து அன்பு பாடலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பாடல் ஒன்று எடுத்து வரலாம். இன்றைக்கு அன்பை பெட்டி கேட்டதுனால நாங்கள் அன்பு பெட்டியே கொண்டு வரணும் என்று முயற்சி செய்கிறேன். இந்த பாடல் சரியா அண்டு தமிழன் பாரதி நீங்க வந்து சொல்லணும். கண்ணில் பாலை பார்க்க வந்த கண்ணம்மா என்ற பாடல் அது சரியா இல்லையா என்றது நீங்க சொல்லணும். சரியா, அதை வந்து இளவரசர் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே. கண்ணில் பாலை பார்க்க வந்த கண்ணம்மா என்ற பாடலை இளவரசர் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம்.

0: சாமுண்டி திரைப்படத்துல அந்த பாடல்,
1: எங்களுடைய
0: படம் வந்து சாமுண்டி, கண்ணல பால ஊத்த வந்த கண்ணம்மா, அதேதான் அவருக்கு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும்.
1: ஊத்த வந்தவா வார்க்கை வந்ததா என்று தெரியல, பாக்கலாம் பாத்தீங்களா. எங்களுடைய குழந்தையால என்ன நினைச்சீங்க உடனே, நீங்க சும்மா வரி இல்ல லாலா போட்டாலே பாட்டை பிடிச்சிருவாங்கல்ல அவங்க, என்ன பாட்டு எவ்வளவு கெட்டிக்காரங்க. அன்பு அன்பு அன்ப தேடி அலைகிறேன், அந்த அன்பு கிடைக்கல. சரி, இந்த பாடலை தொடரலாம். இது ஒரு இன்னொரு மொழி பாடல்,

எங்கே அன்பு, அன்பு என்ற ஒரு பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இன்றைய நிகழ்ச்சி. நாளைய தினம் சந்திக்கலாம். இந்த நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்து எழுதியிருந்தாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக அந்த பாடல்களும் சேர்ந்து கதம்ப நிகழ்ச்சியின் நேரலை பாடல்கள் அந்த பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்து வரலாம். நாளைய தினம் சரியாக 10 மணி அல்லது 11 மணிக்கு ஆரம்பமாகும். சரியாக நாங்கள் வாட்ஸ்அப் ஊடாக எழுதப்பட்டிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு அன்பு என்று தொடங்குகிற ஒரு பாடலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இருக்கிறீர்கள். நேரம் சரியாக 1:49 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:20. இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய ஒளிபரப்பு மிக துல்லியமாக உங்களுக்கு கேட்கிறதா அல்லது விட்டு விட்டு வருகிறதா என்பதை நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி அறியத்தர வேண்டும். சில வழிகளில் அது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு அந்த கேள்வியை நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம். அது சரியாக

நீங்கள் எந்த தளங்களின் ஊடாக நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். சரி, இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடலை கேட்கலாம்.

0: அன்பு மனம் கனிந்த.
1: வணக்கம் இளவரசு. வணக்கம் இளவரசு.
2: வணக்கம். நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வந்து கதவு நேரலையே வாட்ஸ்அப் ஊடாக அன்பு உறவுகள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு
1: வாட்ஸ்அப் ஊடாக
2: பாத்துட்டு அப்புறமா
1: கைய உயர்த்த சொல்லுங்க பாக்கலாம். யார் யார் இருக்கிறாங்க?
2: நீங்க சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க, கைகளை உறுத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய விருப்பமான பாடல்களை அன்பு என்ற சொல்லல அந்த பாடல்களையும் கேட்க சொல்லுங்க.
1: அதுல எழுதிவிட சொல்லுவோம். அப்படியா?
2: ஆமா, நிச்சயமாக. என்னுடைய பார்வையில இப்போதைக்கு நிறைய அன்பு உறவுகள் விழித்திருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, விழித்திருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு.
1: நீங்க சின்ன பையன், நீங்க தூங்காம விழிச்சிருந்து கொண்டு அவங்க விழிச்சிருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, பாக்கலாம். ராஜகுமாரனை காணையில தர்மபுரி என்ன நடந்தது? இரண்டு மூணு நாட்களாக அவரை காணவில்லை.
2: நானும் பேசலமா, ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி.
1: சரி, இப்ப இன்னும் ஒரு அன்பு விழித்திருக்கிற ஓடி வந்திருக்க பாருங்க. செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார்
3: வணக்கம்.
1: நீங்களும் முடிச்சிருக்கீங்களா? நீங்களும் முடிச்சிருக்கீங்களா?
3: ஆமாமா.
1: அப்ப உங்களோட பாட்டு எடுத்து
3: வரேன். எம்பி த்ரீ அந்த போட்டு தரேன்னு சொன்னீங்களா? நினைச்சு விடுறீங்களா?
1: என்னது
3: என்ன
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் பாட்டு புரியல. 1000 என்ன பாட்டுதா?
1: என்ன பாட்டு?
3: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11.
1: நீங்க சொல்லி இருக்கீங்க இந்த பாட்டு சொல்லி இருக்கிறேன். அன்பினாலே உருவாகும், அன்பினாலே
3: உருவாகும்
1: இன்பவலை, ஆசவலை படத்துல
3: அந்த பாட்டு தாமா.
1: சரி, உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன் நான். சரியா?
3: ஓகேமா. சரிமா. ஓகே
1: சரி, உங்களோட பாடலை நான் எடுத்து வர்றேன். பாசவலை
3: ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், அது என்னன்னு பாருங்கண்ணா.
1: யார் அனுப்பி இருக்கிறது?
3: நான் அனுப்பிச்சிருக்கேன் உங்க நம்பர்.
1: அது நான் காட்டலையில எடுத்து வரட்டா?
3: இல்ல, சும்மா பேசுறது பாத்துக்கங்க.
1: நான் மட்டும் பாக்கட்டுமா? அப்ப நேர்கள்
3: மெசேஜ்.
1: அப்ப நேர்கள் கேட்க வேணாமா?
3: இல்ல இல்ல, அது சும்மா ஒரு ஓரலா போட்டிருந்தேன். அது என்னன்னு பேசிங்க.
1: என்னன்னு கேட்டு பாக்கட்டும்.
3: கேட்டு பாருங்க. ஓகே.
1: சரி சரி, உங்களுடைய பாடலை இப்ப உடனே எடுத்து வர்றேன். சரியா?
3: சரி சரிமா.
1: நன்றி நன்றி. இளவரசு நீங்க சொல்லுங்க. இளவரசு
2: அம்மா, இந்த நேரத்துல வந்து காஞ்சிபுரம் ஆண்டாளம்மா வீட்டு இருக்காங்க. அப்புறம் நாகராஜி, சாத்தூர் நாகராஜி அண்ணா கைய மேல ஒரு 1, 2, 3, 4, 8 கைய வைத்திருக்கிறது.
1: ரெண்டு அவருக்கு தூக்கம் வரது போல. ரெண்டு பேருக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு.
2: மூணாவதாக செல்லகுமார் அண்ணா வந்து நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி ஒரு அழுத்தமான பதிவு சொல்லிட்டு போயிருக்காங்க.
1: நிச்சயமா இல்ல, அவரு வந்து பேசிட்டாரு. அப்ப நான் அவருக்கு அந்த பாட்டை கொடுக்கலாம். அடுத்து யாரு?
2: சரிங்கம்மா. மூணு பேரு. அப்ப நானு 4வது.
1: நீங்க 4வது. சரி பாக்கலாம். நன்றி நன்றி இளவரசு. நன்றி நன்றி. இங்க நாகராஜன் என்ன, நீங்க 6, 7, 7 கை உயர்த்தி 7 கை உயர்த்தி இருக்கிறீங்களா? இதுக்கு பாட்டை போட சொல்லி 7 தரம் கை உயர்த்தி இருக்கிறீங்க, அப்படித்தானே? நன்றி, எடுத்து வாங்க. நன்றி நன்றி நன்றி. ஆஹா, விழிச்சிருக்காங்க. வேற யார் விழிச்சிருந்தாலும் என்ன, முத்துவேல் இங்க சென்ற போட்டோன்னு இருக்குது. முத்துவேல், முத்துவேல் ராஜகுமாரன் இவர்களை எல்லாம் இன்றைக்கு இணைக்க மாட்டது. எங்களுடைய சுகன் ராஜ் இணைந்திருந்தார். ஆண்டாள் அம்மா விழிச்சிருக்கிறா, அவளுக்கு பாடல் ஒன்று கேட்டிருந்தா. அன்புடையார் எல்லாம் அந்த பாடலை கேட்டிருந்தா. இப்ப முதல் பாடலாக எங்களோட செல்வகுமார் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

என்ன எங்களுடைய அணுசாத்தப்ப நம்மோட ரோஸ் ஒன்று வந்து விழுது இவ்வளவு நேரத்துக்கு பிறகு, இப்பதான் தூங்கி எழுந்து தூங்கி நல்லா இப்பதான் முழிச்சு பாத்துருக்கா. அடடா என்னட்டு ஒரு ரோஸ் ஒன்று போட்டுட்டீங்கம்மா. வணக்கம் அணுசாத்தப்பனம்மா, எப்படி இருக்கிறீங்க?

எங்கே இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்திலே அனு அம்மா வணக்கம், நீங்க இப்பதான் தூங்கி எழும்பி வணக்கம் போட்டுக்கீங்க. இவர் ஏங்க எனக்கு பின்னால அழுது கொண்டே வாரு, கொஞ்சம் அப்படியே அவரிடமா இருந்துங்க, நான் அப்புறம் வந்து உங்களோட பேசுறேன். சரி அனு அம்மா வணக்கம். அடுத்தது பாடல் விரும்பினால் ஒரு பாடல் நீங்க காட்டலுக்கு வர முடிஞ்சா வாங்க அனு அம்மா, அல்லாட்டி ஒரு பாடல் ஒன்றை எழுதி விடுங்க, அடுத்து வரலாம். நீங்க விழித்திருக்கிறதால உங்களுக்கு பாடல் கிடைக்கும். இப்பொழுது நாகராஜன் உங்களுடைய பாடல் காட்சிக்கு வருகிறது.

0: நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருந்தாலும், இப்ப அடுத்த பாடலுக்கு போய்விட்டது, இவ்வளவுதான் சிரித்து பேசி நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தாலும், இந்த கொரோனா வைரஸ், அதாவது சீனா நாட்டில் பரவியிருக்கும் இந்த வைரஸ், இந்த நோய் மிக விரைவாக மனிதனுக்கு மனிதன் தாவி பரவிக்கொண்டே போகிறது, இப்பொழுது நாட்டுக்கு நாடும் தாவிக்கொண்டே போகிறது என்று அந்த தகவலை எல்லா ஊடகங்களிலும் நாங்கள் பார்க்கலாம். அது சொல்ல போனால் இப்பொழுது அந்த நாட்டுக்கே போகாதவர், ஜப்பானில் இருக்கும் ஒரு இளைஞருக்கு திடீரென்று இந்த வைரஸ் அந்த நோய் அவருக்கு வந்திருக்கிறது. அது எப்படி என்று தெரியவில்லை. ஏன்னா அந்த நாடுகளுக்கு போகாமல் அவர் ஒரு இடத்திலேயே இருந்த ஒரு ஜப்பானீஸ் நகரத்தில் இருக்கும் ஒரு இளம் பருவத்தினர் இளைஞருக்கு இந்த நோய் தொத்தியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையெல்லாம் தகர்த்து ஜப்பானுக்கு இந்த நோய் ஒருதருக்கு வந்துவிட்டதே என்றது இப்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இருந்து, யாரும் எதிர்பார்க்காத வகையில் தற்போது ஜப்பானில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நபர் இதற்கு முன் சீனா செல்லவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் உண்மையிலேயே அந்த பக்கம் அது அன்றைய நாடுகளுக்கு கூட அவர் செல்லவில்லை என்பதுதான். இந்த கொரோனா வைரஸ் அச்சம் உலகம் முழுவதும் பரவி வருகிறது. சீனாவில் வுஹான் நகரத்தில் தோன்றிய இந்த வைரஸ் ஒரு மனிதரிலிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடிய கொரோனா வைரஸ் காரணமாக மொத்த சீனாவும் மிக பயந்து கொண்டே இருக்கிறது. சீனாவில் எல்லா கடைகள் எல்லா இடமும் மூடப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்க தந்திருக்கிறார்கள். அங்கு சீனாவில் சரியாக 102 பேர் பலியாகியுள்ளார்கள். இப்பொழுது 2100 பேர் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உலகின் மற்ற நாடுகளிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதையும் அறிய தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவில் ஏற்கனவே மூன்று பேருக்கும் இந்த நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில், பிரிட்டிஷ், கனடா ஆகிய நாடுகளில் தலா 2 பேர் படி அந்த நோய்க்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. 2 பேருக்கு மற்றும் அதே போல ஹாங்காங்கில் 2 பேருக்கு, சீனாவிலிருந்து அருகில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் இந்த தாக்குதல் பரவிக்கொண்டிருப்பதாக அறிய தந்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டாயமான தற்போது இந்தியாவிலும் இந்த நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. இந்தியாவில் பெங்களூரில் 2 பேர், மும்பையில் 2 பேர், பீகாரில் ஒருவர், டெல்லியில் 4 வைரஸ் பரவி இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். அதேபோல கேரளா 7 பேருக்கு வைரஸ் பரவி இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுக் வருகிறார்கள் என்று தெரியப்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த வைரஸ் ஒரு மனிதரிலிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவி வருகிறது. அதாவது சீனாவுக்கு செல்லாமல் யாரும் இந்த நோயை பரவவில்லை சீனாவில் என்று நீங்க நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அது எந்த வழியாலும் உங்களுக்கு வரக்கூடும் என்று அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதில் வேறு வேறு நாடுகளில் இந்த வைரஸ் இப்ப இருக்கும் நாடுகளிலிருந்து இன்னொரு இந்த உங்களுடைய நாட்டுக்கு வந்தால் அதிலிருந்து உங்களுக்கு தொத்தக்கூடிய அதை வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தீவிரமாக நீங்கள் பழங்கள், அதாவது சீனாவிலிருந்து வரும் பழங்கள் காய்கறிகள் சோதனை செய்யப்படுகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாட்டிலிருந்து வரும் பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உமேலி, இது எல்லோருக்கும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது, பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது. உடல் ரீதியாக எந்த இதற்குரிய சைகை ஏதாவது உங்களுக்கு அப்படி தென்பட்டால் உடனே டாக்டரிடம் சென்று உங்களை காட்டிவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இது எல்லாரையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸ். இது நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் எவ்வளவுதான் நாங்கள் கவனமாக இருந்தாலும் இதிலிருந்து தப்புவதற்கு, என்றால் திடீரென்று அந்தந்த இடத்திலே விழுந்து மரணித்து விடுகிறார்கள் இந்த வைரஸ் வந்தவர்கள். அது நீங்கள் கண்ணூடாக ஒவ்வொரு தளத்திலும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பாடல்களை எடுத்து வருவோம். அச்சத்தை உலகெங்கும் அதிர வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வைரஸ், எத்தனையோ வைரஸ்கள் வந்து போயிருக்கிறது, இருந்தாலும் இந்த வைரஸ் எல்லோரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பாரதி, நீங்கள் என்ன ஏதோ ஒன்று வைத்திருக்கிறீர்கள், ஒரு உங்களுடைய குரலில் அது என்ன என்று காற்றலையில் எடுத்து வந்துவிடலாம். இந்த செய்தியை தயவு செய்து ஒரு தமாஷாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கூடுதலாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சாப்பாடுகளை சமைத்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். காய்கறிகளை பார்த்து நீங்கள் சாப்பிட வேண்டும். பொதுவாக நீங்கள் இந்த பேக்கிங் சோடா இருக்கிறது அல்லவா, அதாவது சமையலுக்கு பாவிக்கக்கூடியதாக, நீங்கள் உங்களுக்கு பாதகம் இல்லாத பேக்கிங் சோடா ஒரு காய்கறியோ என்ன என்றாலும் எடுத்துக்கொண்டாலும், அதாவது தோல் உள்ள காய்கறிகள் எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் ஒரு இளம் சூட்டு தண்ணீரில் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு அதில் காய்கறி கழுவி மீண்டும் தண்ணீரில் நன்றாக கழுவி நீங்கள் சமைத்தடுங்கோ. அப்போ அதில் இருந்து உங்களுக்கு பழங்களை கூட அப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். சிலது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு இது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சொல்கிற மொழியே, ஆனா இந்த வைரஸை பார்த்தால் இது எங்களுக்கு எப்படி வருகிறது, வரப்போகிறது, வருமா வராதா, யாரோடு யார் பேசுவது, கிட்ட கிட்ட இருந்து பேசுவது, முத்தம் கொடுப்பது, பெரிய கொண்டாட்டங்களுக்கு போவது, இதையெல்லாம் அவர்கள் சொல்லிக்கோங்க. இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்துக் கொள்வது நலமாக, நாடு விட்டு நாடு போவது, கலையாட்டங்களுக்கு நாங்கள் இப்பொழுது நாடு விட்டு நாடு போவது, இவற்றையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தான் தனது உடலில் இருந்து அந்த இந்த நோய் வந்து உடனே அவர்கள் விழுந்து இறந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூச்சு, அதாவது சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டு தான் இது வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் மற்றது சளித்தன்மை இவற்றையோடு ஒரு சுவாசத்தோடு ஏற்படுகிற அந்த வைரஸ். சாதாரணமாகவே குளிருக்கு எங்களுக்கு சளித்தன்மை வரும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் அது சாதாரணம் தானே என்று நாங்கள் இருந்து விடாமல் டாக்டரிடம் உடனே கொண்டு போய் நீங்கள் காட்டி உங்களை பரிசோதனை செய்து அதற்குரியவற்றை நீங்கள் மருந்துகளை வாங்கி உட்கொள்வது நல்லது என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் இறைவன் செயல், அவனிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுவோம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், சீர் பெற வேண்டும், இந்த நோயெல்லாம் இல்லாமல் உலகெங்கும் அமைதி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆண்டாள் அம்மா கேட்ட பாடலை காற்றலை கெடுத்து வரலாம்.
1: ஒன்றே குலம் என்று பாடுவோ.
0: அம்மா அந்த தொகையாறு எடுத்து வந்திருந்தார், சரி அதோடு தான் எடுத்து வர வேண்டும்.
1: ஒன்றே குலம் என்று பாடுவோ.
0: அந்த பாடலை அந்த தொகையாரோடு கொண்டால்தான் அது நலமாக இருக்கும், பார்க்கலாம்.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்தித்து விடலாம். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணா? நலமா இருந்தாலும் இந்த உலகெங்கும் இப்ப இந்த கொரோனா வைரஸ் இதை யோசிக்கும் போது ஒரு சின்ன பதட்டம் தான் எங்களுக்கு வரும் என்ற ஒரு பயமண்டல்ல அது எல்லோரையும் சற்று பயமுறுத்தி கொண்டிருக்கிற நாட்டுக்கு நாடு அது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு இருவர் மூவராக இப்பொழுது பட்டியல் கூடிக்கொண்டு இப்ப கனடாக்கு வந்துட்டது, அமெரிக்காவுக்கு வந்துட்டது, இந்தியாவுக்கு கூட இப்ப எல்லா இடங்களிலும் வந்துட்டு போட்டிருக்கிறார்கள்.
1: உங்களுக்கு
0: அது நான் அது தெரியாம உங்களுக்கு என்ன அது பிள்ளை அப்படி நாங்க பேசும்போது கவனித்து பேச வேண்டும். உங்களுடைய நாட்டில் அது இருக்கிறது, கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் வெளி உலகத்தில் சாப்பிட வேண்டாம், வெளி கடைகளில் எல்லாம் சாப்பிட வேண்டாம், பழங்களை பார்த்து சாப்பிடுங்க. வீட்டில இப்பதான் எல்லாருக்கும் மனைவிக்கு கட்டுப்பட்டு நீங்க வாழவீங்க, மனைவி சமைக்கிறது
1: நான் கேவாக்கே சாப்பிடக்கூடாது.
0: உண்மையா அது ஏற்கனவே அங்கு சாப்பிட்டால் கொஞ்சம் கோளாறு வரந்தான் எங்களுக்கு. இருந்தாலும்
1: ஏன் சாப்பிடலன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்ற அவங்க வீட்டுக்கு மேல கேட்டீங்க போட்டிருப்பாங்க, அது கலர் எல்லாம் அப்படியே மஞ்சள் அடிச்சு போயிருக்கும்.
0: இல்ல அது மட்டுமில்ல, அவர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுகிறார்கள். ஒரு அது அது எதண்டில்ல நாங்கள் தவிர்த்து எறிகிறது கூட அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சரி, அது அவர்களுடைய வழக்கமாகிவிட்டது, அது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா சனத்தொகை நிரம்பிய நாடு அல்லவா அங்கு. அது கவனமாக இருக்கணும். பழங்கள் எல்லாம் கவனமாக இருக்கட்டும். பழம் வாங்கி சாப்பிடுவது, அதான் நான் ஒரு இது சொன்ன பேக்கிங் சோடா இருக்கிறது அல்லவா, அந்த ஹேமர், அதாவது சுத்தியலோட ஒரு கையோடு இருக்கும் ஒரு பேக்கிங் சோடா, அது நீங்க பிரிட்ஜில எல்லாம் வந்திருப்பீங்க. அதுல கொஞ்சம் ஒரு சுடு தண்ணி எடுத்து ஒரு கொஞ்சம் அதுல போட்டு பழங்களை அதில் கழுவி மீண்டும் நல்ல தண்ணியில கழுவி நீங்கள் சாப்பிடலாம். மரக்கறியும் சமைக்கும் முதல் அதுல கழுவி மீண்டும் தண்ணியில கழுவி போட்டு நீங்க சமைக்கலாம். அப்ப கொஞ்சம் வந்தாலும் அந்த கிருமிகள் போகக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா?
1: என் முதலாளி அம்மா சொன்னா என்ன ரோவின் தான் சொல்றோம், ரோவின் சைனீஸ் போயஸ் ஒன்று வர்றது ஓடி ஒளி ரெண்டு மாசம் வரப்போ.
0: அத உண்மையிலே அந்த நாட்டுக்கு போகாத இளைஞனுக்கே வந்திருக்கான். அது ஒரு ஜப்பான்ல அவன் ஒரு இடமும் போக மாட்டானா, வீட்டுல தான் சாப்பிடறான். அந்த ஒரு இளைஞனுக்கே அந்த எப்படி வந்தது அதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது எல்லாருக்கும்.
1: வளமான நாடுகள் எப்படி இலங்கையில வந்துட்டால் கதை முடிஞ்சது.
0: அதுதானே பாவங்கள் கஷ்டத்துல இருக்கிறவைக்கு உண்மையா மற்றது என்ன செய்தாலும் கூடி குழாவிதான் இருக்கிறது எல்லாரும். இப்ப இங்க வெளிநாட்டுல என்னலாம் சொல்லலாம், நாங்கள் தனிப்பட்ட முறையா இருக்கிறோம், கொஞ்சம் இடங்களுக்கு போகாம எங்களுடைய பாதுகாப்போட இருக்கலாம் சொல்லலாம். அங்கு வந்து பக்கத்தில் எல்லாம் கூடி குழாவி எல்லாரும் ஒன்றாக இருக்கும். ஒருவருக்கு வந்தால் எல்லாருக்கும் அது வரக்கூடிய சாத்திய கூற இருக்கும்.
1: கடற்கரையில போய் இருக்கணும்.
0: எதுக்கு கடற்கரையில வராதாமா?
1: உப்பு காத்து அந்த கொஞ்சம்
0: இருக்கலாம். உப்பு உப்பு தண்ணியில குளித்து உப்பு காட்டு பாவிச்சு இருக்கலாம். சரி, இன்னைக்கு நாங்க அன்போட இருக்கிறோம். அன்பு என்ற பாட்டு நீங்க கொண்டு வரணும்.
1: அன்பு அன்பு அன்போட கனவாட்டு
0: இருக்குது இருக்குது. ஒரு பாட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு? நிறைய பேர் கேட்டுட்டாங்க, இருந்தாலும் பாக்கலாம் உங்களோட பாட்டு.
1: என் பழைய தோழியர் தோழியர்கள் இருக்கிற அன்பே அமுதா என்ற பாட்டை கேட்டு.
0: அன்பே அமுதா ஒரு ஆள் கேட்டுட்டேங்க. சந்திரபாஜி மாமா, சந்திரபாஜி மாமா அன்பே அமுதாவ கூப்பிட்டுட்டார். அவர் கூப்பிட்டுட்டார். நீங்க தோழிக்காக அமுதா ஞாபகப்படுத்தினீங்க பாத்தீங்களா? அமுதாவோட பாட்டு வந்துருச்சு. அப்ப அன்பு. அப்ப உங்களுக்காக நாங்கள் ஒரு தெரிவு செய்து நாளைக்கு தான் இது வரப்போகிறது, உங்களுக்கு தெரிவு செய்து எடுத்து வருகிறோம். நல்ல
1: பாடல்,
0: என்ன பாட்டு நீங்க வந்த பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாட்டு அது?
1: இது ஒரு என்ன படம் என்றால் அன்பின் முகவரி.
0: அன்பின் முகவரி,
1: உயிரே உறவு என்ற பாட்டு. உறவே உண்டு நாம் சொல்ல, இது எஸ்பி ஜானகம் பாடுமா.
0: உயிரே உறவே என்று நான் சொல், அப்படி வருமா?
1: உயிரே உயிரே உறவே.
0: என்ன படம் சொன்னீங்க?
1: அன்பின் முகவரி.
0: அன்பின் முகவரி, நீங்க படத்துல பேர அப்படியே கொண்டு வந்துட்டீங்க.
1: பாட்டு கேட்டு மனதில் யானையம்மா வந்த இடக்கால பாட்டுகள் எப்பவும் காலத்துல ஜாலியா பாட்டுகள்.
0: நிச்சயமா பாக்கலாம், இப்ப உடனே அதுல எடுத்து வரலாமான்னு பாக்குறேன். நன்றி.
1: நல்ல ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல ஒரு சின்ன சின்ன பாட்டு தான் நல்ல ஒரு கேட்கக்கூடிய பாட்டு. நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: கவனமா இருங்க, எல்லாரும் கவனமா.
0: சிரிக்க கூடாது. எனக்கு அந்த இந்த செய்திகளை உடனே பார்த்த உடனே கொஞ்சம் மனசுக்கு கவலையா. என்னண்டா எத்தனை கற்பனைகளோடு மனிதர்கள் வாழ்க, கஷ்டப்பட்டு கற்பனையோடு வாழ்கிறார் அவர்களுக்கு.
1: எனக்கு அந்த கூடப்பந்த, எனக்கு அந்த அமெரிக்காவில் அந்த கூடப்பந்த வீரர் அழகான மண்ணம் அடைஞ்சு எனக்கு பெரிய கவலை. நல்ல அழகான ஆம்பளை, நல்ல ஒரு வீரன், விளையாட்டு வீரன்.
0: என்ன நடந்தது அவருக்கு? என்ன நடந்தது?
1: கெளிகப்பல் விபத்துல மோசம் பண்ணார். முன்னாள்
0: போய்விட்டார்.
1: மகள் 13 வயசு மகளும் அவரும் இந்தியாவில சிறந்த சூப்பர் ஸ்டார். கூட பந்தாட்டம்
0: மனிதர்களை கொண்டு
1: மட்டும் சந்தோஷமா
0: இருக்கணும். எங்களுக்கு எப்ப என்ன வருதுன்னு தெரியாதல்ல, இல்லையா? நல்லா கும்பிட்டு கொள்ளுங்க, எனக்கு இந்த வைரஸ் பிடிக்காம இருக்கணும். இருந்தாலும் அப்பதான் பேச.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: எனக்கு கிட்ட வந்த வைரஸ் ஓடிடும், ஏன் தெரியுமா? நான் சிரிக்கிற சிரிப்பு எல்லாம் ஓடிடும் அது பயத்துல. நாங்கள் எவ்வளவு சிரித்தாலும் இப்படியான ஒரு விடயம் வரும்போது நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய ராம்நாத் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நீண்ட நாட்களுக்கு பின்பாக இப்ப நீங்க ஒருத்தராயிருந்து ரெண்டு பேரா மாறி இப்ப மூன்று பேரா மாறிட்டீங்களான்றது எங்களுக்கு அறிய தர வேண்டும். நலமா இருக்கணும் எப்பொழுதும். அன்பு என்று என்ன பாடல் வேண்டும் என்றதை நீங்க இதுல பதிவு செய்யுங்க, அல்லாட்டி காட்டிலைக்கு வந்து பேசினாலும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழன் பாரதி என்ன நீங்க வாய்ஸ் கட் வச்சிருக்கீங்கன்னு பாக்கலாம்.
2: நீங்க இப்ப சொல்றத பார்த்தா இந்த உலகத்துல வந்து இந்த சீன நாடுல இப்ப ஏற்கனவே ஒரு படம் போதி மரம், அதாவது ஏழாம் அறிவு திரைப்படம் வந்து வெளியே இருக்கு இல்லையா? அந்த படத்துல வர்ற மாதிரி வந்து சீன நாட்டுல இப்ப இங்கிருந்து வந்து போதி தர்மர் போனாரு, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்று மருந்து கொடுத்தாரு அப்படின்ற நிலைமை. இது அன்னைக்கு வந்து அவங்க நன்றி அந்த ஒரு அந்த படத்துல வர்ற கதை இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா அது நிஜமாவே உண்மையாகவே அது நடக்கிறது போல எனக்கு ஒரு தோற்றம். ஏன்னா அன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே மக்கள் விழுந்து இறந்தாங்க அப்படின்றத அந்த படத்துல காமிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா எனக்கு நான் அறியல. போதிதர்மர் போனாரா அப்படின்றதும் சான்றுகள் இருக்குங்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு என்னன்னா அதை பத்தி நான் சரியா நான் வந்து தெரிய எனக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் இப்ப இந்த சூழல்ல எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அந்த திரைப்படம் நான் பாத்திருக்கேன், அந்த படத்துல வர்ற மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு உலக அளவுல கூட இந்த சீன நாட்டுல அவங்க செய்யற எல்லா பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜப்பானை விட மிஞ்சி உலக வல்லரசு நாடுகளை விட மிஞ்சி இருக்கிற ஒரு சூழல். இப்போ பார்த்தோம்னா சில விடயங்கள் எனக்கு இதுல தெளிவாகுது. இருந்தாலும் மக்களை நம்ம பார்க்கணும், மக்களுடைய பாதிப்பு உயிர் சேதங்கள் எவ்வளவோ நிகழப்போகுது, அண்டை நாடுகளுக்கும் பரவுது அப்படிங்கும் போது ஜப்பான்ல என்பது இது மூலமா பறவைகள் மூலமா கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரவும் பகலும் அது எப்பவுமே பறந்து திருந்து வந்து இங்கே கூட வாழுது. அந்த பறவைகள் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து அனுப்பக்கூடிய பொருட்கள் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பழங்கள், காய்கனிகள் இந்த மாதிரியே, அப்புறம் இந்த கையெடுக்க பேசி துணிமணிகள் இதெல்லாம் கூட வருது இல்லைங்களா அங்கிருந்து? ஒருவேளை அதன் மூலமா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பேக்கிங் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, இந்த போக்குவரத்துகள் எல்லாமே இதுக்காக தான் நான் பதிவு அனுப்புனேன். தொடர்ந்து எனக்கு அந்த பாடலை போடுங்க, நான் கேட்டிருக்கேன், அனுப்பியிருக்கேன். மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். எல்லாருமே நம்ம பாதுகாப்பா எச்சரிக்கையோட இருப்போம். மீதி இறைவன் கையில, இறைவன் செயல். கூடிய விரைவில் இருக்க மாற்று மருந்து கண்டறிய இறைவன் கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும் வேண்டிக்கிறோமா, வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி தமிழன் பாரதி. உண்மைதான், நீங்க சொல்வது அனைத்தும் உண்மை. நீங்க சொன்னது ஏனென்றால் இந்த பேக்கிங்கோட மற்றது பிளைட்ல அதுதான் கூடுதலாக அங்கும் இங்கும் பறக்கிற அந்த விமான சேவை எல்லாம் இப்பொழுது மிக கவனமாக இருக்கிறார்கள். போய் வரும் பயணிகள் கூட பெரிய பெரிய கூட்டங்களுக்குள்ள நாங்கள் போய் வருவதை எல்லாம் தவிர்த்து கொண்டால் இன்னும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். தமிழன் பாரதி, உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரும் உன்னிப்பாக நீங்கள் இதை கவனித்து வாழ வேண்டும். நாங்கள் அன்பு வந்து கேட்டிருக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டு செல்வகுமார், விஸ்வம் படத்துல நீங்க கண்ணான கண்ணை பாடலை கேட்டிருக்கீங்க, சரியா? பரவாயில்ல, நீண்ட நாளைக்கு பிறகு நீங்க வர்றீங்க. உங்களோட பாடல் எப்படியும் இப்பொழுது எடுத்து வர பாக்குறேன். நலமா இருக்கணும் இப்பொழுதும் என்று சொல்லிக்கொண்டு, இளவரசு நீங்கள் ஏதோ எழுதியிருக்கிறீங்க, அவர்களின் பாடலை இன்றைய கொடுத்து விடுங்களம்மா என்று கேட்டிருக்கிறார். யாரோட பாடலை? தமிழன் பாரதியில பாடலை கொடுக்க சொல்லி சொல்லிக்க, ஏன்னா விழிச்சிருக்கிறாங்கல்ல, அதனால தான். சரி, எங்கே அடுத்து நேர நேரத்தில் ஆண்டால் உங்களுடைய பாடல் தொடர்கிறது கேட்கலாம்.

ஏற்றினார். இதய தெய்வம் நமது

இந்த பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மா கேட்டு ரசித்த பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பாடல். கிளிப்பேச்சு கேட்கவா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.